0: கர்த்தருடைய வார்த்தைகளுக்காக காத்திருக்கும் அன்பர்களை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். நாம் கடந்த நிகழ்ச்சியிலே கலாத்தியர் 2:11-19 வரை கற்றுக்கொண்டோம். அந்த பாடத்திலே ரட்சிக்கப்படுவதற்கு இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதோடு கூட இன்னும் சில காரியங்களும் செய்ய வேண்டும் என்று யாராவது கூறுவார்கள் என்றால் அது நற்செய்தியை பாழாக்குகிறதாய் இருக்கிறது என்றும் கற்றுக்கொண்டோம். மேலும் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட சபையிலே சேர்ந்தால்தான் ரட்சிப்பு என்று சொல்வார்கள் என்றால் அது தவறு என்றும் கற்றுக்கொண்டோம். இன்று நாம் கலாத்தியர் 2:20-3:5 வரை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த பாடத்திலே நாம் எதன் மேலே விசுவாசம் வைக்க வேண்டும் என்று பவுல் கூறுகிறார். ஆவியிலே நடப்பது என்பது என்ன? ஏசு கிறிஸ்து வெகுமதியாக கொடுக்கும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நீங்கள் ஆயத்தமா? ஆழமாக கற்றுக்கொள்ள தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள்.
1: இன்று நாம் கலாத்தியர் 2:20-3:5 வரை சிந்திக்க போகிறோம். வாசிக்கிறேன் கலாத்தியர் 2:20. கிறிஸ்துடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். விசுவாசிகள் ஒவ்வொருவரையும் குறித்த ஒரு உண்மையை இந்த வசனம் கூறுகிறது. பிரியமானவர்களே, நாம் இயேசு கிறிஸ்துவோடு சிலுவையிலே அடிக்கப்பட வேண்டும் என்று வாஞ்சிக்க தேவையில்லை. இன்றைக்கு பலர் சொல்கிறது என்ன, நான் சிலுவையிலே அடிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வாஞ்சிக்கிறேன் என்று சொல்வார்கள். இந்த வசனத்திலே பவுல் அப்போஸ்தலன் அதை குறித்து சொல்லவில்லை. ஏற்கனவே நாம் அவரோடு கூட சிலுவையிலே அடிக்கப்பட்டு விட்டோம். நாம் வாழ்வதற்கான அடிப்படை நியாயப்பிரமாணம் அல்ல. ஏனென்றால் நியாயப்பிரமாணம் நம்மை கொண்டுவிட்டது. காரணம், நாம் பாவிகள் என்று அது கண்டது. இப்பொழுது நாம் விசுவாசத்தினாலே வாழ வேண்டும். எதின் மேலே விசுவாசம்? தேவனுடைய குமாரன் மேலே விசுவாசம். பிரியமானவர்களே, நன்றாக கவனியுங்கள். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரணம் அடைந்தது பாவங்களின் தண்டனைகளை அனுபவிப்பதற்காக மட்டுமல்ல, அவரை விசுவாசிக்கிற எல்லாருடைய இடத்திலும் நமக்கு பதிலாக அவர் மரித்திருக்கிறார். எனவே பவுல் என்ன சொல்கிறார், நியாயப்பிரமாணத்தின் அடியிலே தான் பாவியாக தீர்ப்பு செய்யப்பட்டு தண்டனைக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டு விட்டார். எனக்கு பதிலாக இயேசு சிலுவையிலே அந்த தண்டனையை அனுபவித்து விட்டார் என்று கூறுகிறார். பவுல் அப்போஸ்தலன் கிறிஸ்துவோடு கூட சிலுவையிலே அறையப்பட்டு விட்டார் என்றாலும் அவர் சொல்வது என்ன, நான் பிழைத்திருக்கிறேன். நான் எப்படி பிழைத்திருக்கிறேன்? கிறிஸ்துவில் பிழைத்திருக்கிறேன். பிதாவின் வலது பாரசத்தில் இயேசு இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார். நாம் கிறிஸ்துவுக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கிறோம் என்று வேதம் சொல்கிறது. அதைவிட எந்த விதத்திலேயும் நம் வாழ்க்கையை நாம் முன்னேற்ற முடியாது. நாம் மீண்டுமாக சிலுவையிலே அடிக்கப்பட வேண்டும் என்று எண்ணுவது தவறான எண்ணம். ஒரு வாலிபன் ஒரு போதகரிடத்திலே வந்து, ஐயா, நீங்கள் சிலுவையிலே அடிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறீர்களா என்று கேட்டான். இல்லையே, நான் அப்படி வாழவில்லையே என்று பதில் சொன்னார். அந்த பதில் அந்த வாலிபனை திகைக்க செய்தது. அப்பொழுது போதகர் அவனிடத்திலே, நீ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா என்று கேட்டபொழுது, நான் அப்படி வாழ முயற்சி செய்கிறேன் என்று கூறினான். அதற்கு போதகர், ஒன்று, நீ அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறேன் என்று சொல்ல வேண்டும், அல்லது இல்லை என்று நீ சொல்ல வேண்டும். முயலுகிறேன் என்று சொல்ல முடியாது. அப்பொழுது அவன், ஏன் முடியாது என்று சொல்கிறீர்கள் என்று கேட்டான். சிலுவையிலே அடிக்கப்படுவதை பொறுத்த மட்டிலேயும் ஆர்வம் தரக்கூடிய ஒரு காரியத்தை கவனிக்க வேண்டும். நீங்கள் பல்வேறு வகைகளிலே தற்கொலை செய்து கொள்ள முடியும். சிலர் கழுத்திலே கயிற்றை கட்டி தற்கொலை செய்து கொள்கிறார்கள், அல்லது தங்களை தாங்களே சுட்டுக் கொள்கிறார்கள். சிலர் விஷம் சாப்பிட்டு விடுகிறார்கள். உயரமான இடத்திலிருந்து குதித்தும் தற்கொலை செய்து விடுகிறார்கள், அல்லது விரைந்து செல்லும் வாகனத்திற்குள்ளே ஓடி சென்று தற்கொலை செய்து கொள்கிறார்கள். வாழ்க்கையை முடித்துக் கொள்ள பல வழிகள் இருக்கிறது. ஆனால் உங்களை நீங்களே சிலுவையில் அடிக்க முடியாது. உங்களுடைய கால்களை இணைத்து நீங்களே அடித்துக் கொள்கிறீர்கள். ஒரு கையை நீங்களே அடித்துக் கொள்கிறீர்கள். ஆனால் அடுத்த கையை யார் அடிக்கப் போவது? நீங்களே அதை செய்ய முடியாது. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன் என்று பவுல் அப்போஸ்தலன் சொல்வதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்து சிலுவையிலே அடிக்கப்பட்ட பொழுது பவுலும் இயேசுவோடு கூட சிலுவையிலே அடிக்கப்பட்டு விட்டார். பவுல் அப்போஸ்தலனுக்காக அவருடைய இடத்திலே இயேசு சிலுவையிலே அடிக்கப்பட்டு விட்டார். அவர் எனக்காக அடிக்கப்பட்டு விட்டார். அவர் உங்களுக்காகவும் அடிக்கப்பட்டு விட்டார். ரோமர் 6 அதிகாரத்தை படிக்கும் பொழுது நாம் கற்றுக்கொண்டோம், ஞான ஸ்நானத்திலே நாம் இயேசு கிறிஸ்துவோடு அடக்கம் செய்யப்படுகிறோம், அதாவது அடையாளப்படுத்தப்படுகிறோம். புதிய ஒரு வாழ்க்கைக்கென்று நாம் எழுப்பப்பட்டவர்களாக இருக்கிறோம். இப்பொழுது ஜீவனுள்ள கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டவர்களாக அவருக்குள் இருக்கிறோம். இனி மாம்சத்தின்படி நாம் இயேசுவை அறிகிறதில்லை என்று பவுல் சொல்லுகிறார். இன்று அவர் கலிலேயாவின் பகுதியிலே சுற்றி அலைகிற ஒரு மனிதன் அல்ல. இன்று அவர் அங்கே இல்லை, தேவனுடைய வலது பார்சத்திலே இருக்கிறார். அவர் மகிமைப்படுத்தப்பட்ட கிறிஸ்துவாய் இருக்கிறார். எனவேதான் பவுல் சொல்கிறார், நான் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். இதுதான் மிக முக்கியமானது. நியாயப்பிரமாணம் நம்மை கொலை செய்துவிட்டது. பிரமாணம் நமக்கு ஜீவனை கொடுக்க முடியவில்லை. நமக்கு ஜீவனை தந்தது யார்? நான் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் நான் பிழைத்திருக்கிறேன். எப்படி நீங்கள் வாழ்கிறீர்கள்? நீங்கள் அல்ல, கிறிஸ்துவே உங்களுக்குள் பிழைத்திருக்கிறார். இதுதான் மிக முக்கியமானது. இங்கே கீழே பூமியிலே அவர் எனக்காக மரித்தார். எதற்காகவென்றால், அங்கே மேலே நான் அவரோடு என்றென்றும் வாழும்படியாக. அது மட்டுமல்ல, அவர் இந்த உலகத்திலே என்னிலே வாழ்வதற்காக. இப்பொழுது நான் மாம்சத்திலே பிழைத்திருக்கிறதோ, தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். இந்த வாழ்க்கை எப்படிப்பட்டது? இது ஒரு விசுவாச வாழ்க்கை. விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்பட்டேன், விசுவாசத்தினாலே ஜீவனோடு இருக்கிறேன், விசுவாசத்தோடு நான் அனுதினமும் நடப்பேன். இதுதான் ஆவியிலே நடப்பது என்பது. பிரியமானவர்களே, விசுவாசத்தின் மூலமாக மட்டுமே நீங்கள் ஒரு பரிசை பெற்றுக்கொள்ள முடியும். எந்த ஒரு வெகுமதியையும் இது குறிக்கிறது. உங்களுக்கு நேராக வெகுமதியை வைத்துக் கொண்டிருக்கிறவர்கள் உண்மையான எண்ணத்தோடு வெகுமதியை உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். இது உனக்குரியதென்று அவர்கள் சொல்லும் பொழுது, அதை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுதுதான் போய் அதை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அது உங்களுடைய கரத்தில் இல்லாமல் இருக்கும் பொழுதே அவர்களுடைய வார்த்தையை நீங்கள் விசுவாசித்து நீங்கள் போய் வாங்கிக் கொள்கிறீர்கள். அதே போலத்தான் தேவன் உங்களுக்கும் நித்திய ஜீவனை இயேசு கிறிஸ்துவிலே வெகுமதியாக கொடுக்கிறார். இந்த வசனத்தின் ஆழத்தை நாம் புரிந்து கொள்ளும்பொழுது, பவுல் இயேசு சிலுவையிலே அடிக்கப்படும் பொழுது அங்கே நின்று பார்த்து கொண்டிருந்த ஒருவராக இருந்திருக்க வேண்டும் என்று எண்ண தோன்றுகிறது. பவுல் அப்போஸ்தலன் ஒரு பரிசேயன். பரிசேயர்கள்தான் இயேசுவை சிலுவையிலே அடிக்கும்படியாக முன்னின்று காரியங்களை செய்தவர்கள். சபையை துன்பப்படுத்துவதிலே பவுல் அப்போஸ்தலன் தலைவராக நின்று செயல்பட்டிருந்தார். இயேசு கிறிஸ்துவை பகைத்தவர்களிலே அவரும் ஒருவர். ஒருவேளை அந்நாட்களிலே எருசலேமிலே கமாலியலுடைய பள்ளியிலே அவர் பயின்று கொண்டிருந்த காலமாக அது இருந்திருக்கலாம். இப்படி வாஞ்சை உள்ள ஒரு பரிசேய வாலிபன் ஏனோதானோவென்றா வீட்டிலே உட்கார்ந்திருப்பார். பரிசேயர்கள் சிலுவையிலே அடிக்கப்பட்ட இயேசுவை பரியாசம் பண்ணினார்கள் என்று வாசிக்கிறோம். நீ சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று சொன்னார்கள். அது மட்டுமல்ல, அவர் மரிப்பதை உட்கார்ந்து பார்த்து கொண்டிருந்தார்கள். எனவே பவுல் அப்போஸ்தலனும் அந்த கூட்டத்திலே இருந்திருக்க வேண்டும். இப்பொழுது மகிமைப்படுத்தப்பட்ட கிறிஸ்துவை அறிந்து கொண்ட பிறகு பவுலால் அந்த நாளை சிந்தித்து பார்க்க முடிகிறது. நான் அங்கே அவரை கேலி செய்து கொண்டிருந்த பொழுதும், அவரை குறித்து என்னுடைய பகையை வெளிப்படுத்திக் கொண்டிருந்த பொழுதும், அவர் என்னை நேசித்திருக்கிறார். எனக்காக தன்னைத்தானே பலியாக ஒப்புக் கொடுத்தார். உன்னதமான ஒரு பலியாக அவர் தன்னை கொடுத்தாரே என்று பவுல் அப்போஸ்தலன் நினைக்கும் பொழுது, பாவிகளிலே பிரதான பாவி நான் என்று சொல்கிறார். இது ஏதோ வார்த்தைகளுக்காக சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை அல்ல, அவர் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொன்ன காரியம்தான் அது. அருமையான சகோதரனே, சகோதரியே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை புறக்கணித்தவர்களாக அதை மிதித்துக் கொண்டு அவருக்கு முதுகு காட்டி நீங்கள் கடந்து செல்லலாம். பவுலும் அவ்வாறுதான் செய்து கொண்டிருந்தார். அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்திற்காகத்தான், பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று இயேசு சிலுவையிலிருந்து ஜெபித்தார். நீங்கள் இயேசுவை பகைத்தாலும் இன்றைக்கும் இயேசு உங்களையும் நேசிக்கிறார். இயேசு உங்களுக்காகவும் சிலுவையிலே தன்னையே ஒப்புக் கொடுத்தார். கலாத்தியர் 2:21, நான் தேவனுடைய கிருபையை விருதாவாக்குகிறதில்லை. நீதியானது நியாயப்பிரமாணத்தினாலே வருமானால் கிறிஸ்து மரித்தது வீணாயிருக்குமே. இந்த வாக்கியத்தின் பொருள் என்னவென்றால், பாவிகளை ரட்சிப்பதற்கு வேறு ஏதாவது ஒரு வழிமுறை, ஒரு மார்க்கம் இருந்திருக்கும் என்றால் அந்த வழிமுறையை தேவன் பயன்படுத்தியிருக்க மாட்டாரா? என்பதுதான் அதன் பொருள். வேறு ஏதாவது ஒரு சட்டம் இருந்திருக்கும் என்றால், அல்லது வேறொரு சமயம் பாவிகள் ரட்சிக்கப்படுவதற்கு ஒரு வழியை வைத்திருந்திருக்கும் என்றால், அதையே தேவன் கொடுத்திருப்பார். அளவிடப்பட முடியாத ஒரு தேவன் பாவிகளாகிய என்னையும் உங்களையும் மீட்டெடுப்பதற்காக தன்னுடைய சொந்த குமாரனையே மரணத்திற்கு ஒப்புக் கொடுக்க வேண்டியதாயிருந்தது. அந்த உயர்வான பலியை செலுத்த அவர் மனதுள்ளவராயிருந்தார்.

இப்பொழுது நாம் கலாத்தியர் 3 அதிகாரத்திற்குள்ளே கடந்து செல்கிறோம். இப்பொழுது பவுலப்போஸ்தலன் கலாத்தியர்களுடைய அனுபவத்தை குறித்து பேசுகிறார். அவர்கள் எவ்வாறு ரட்சிக்கப்பட்டார்கள்? நியாயப்பிரமாணத்தினாலே ரட்சிக்கப்பட்டார்கள் அல்லது கிறிஸ்துவின் மேலே வைத்த விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்பட்டார்களா? அனுபவம் முக்கியமான ஒன்றுதான். நம்முடைய அனுபவத்தை குறித்து 4 வரும்பொழுது மேலும் சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்வோம். கலாத்தியர் 3:1 வசனம், புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன் பிரத்யட்சமாய் உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே. கவனித்தீர்களா? புத்தி இல்லாத கலாத்தியரே என்று அழைக்கிறார். புத்தி இல்லாத என்ற வார்த்தைக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிற கிரேக்க வார்த்தையின் மூல வார்த்தை மனது என்னும் பொருள் உள்ளது. அப்படி என்றால் பவுல் சொல்வது என்ன? உங்கள் புத்தியை, உங்கள் மனதை நீங்கள் சரியானபடி பயன்படுத்தவில்லை. அடுத்ததாக, உங்களை மயக்கினவன் யார் என்று கேட்கிறார். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன்பாக பிரத்யட்சமாக உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே. பவுலப்போஸ்தலன் படத்தை வரைந்து விளக்கினாரா என்பது நமக்கு தெரியவில்லை. ஆனால் வார்த்தைகளினாலே மிக தெளிவாக கிறிஸ்து அவர்களுக்காக பாடுபட்டதை விவரித்திருக்கிறார். பள்ளியிலே ஆசிரியரானாலும் சரி, பொறியியற் கல்லூரியிலானாலும் சரி, படங்களை காண்பித்து அப்படியே மாணவர்களுடைய இருதயத்திலே உண்மையான கருத்துக்களை பதிந்து கொள்ள செய்கிறார்கள். இவர் சொல்வது என்ன? இயேசு கிறிஸ்துவின் மரணம்தானே உங்கள் இரட்சிப்பிற்கு வழிவகுத்தது, அதை நீங்கள் மறந்துவிட்டீர்களா என்று கேட்கிறார். கலாத்தியர் 3:2 வசனம், ஒன்றை மாத்திரம் உங்களிடத்தில் அறிய விரும்புகிறேன், நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலேயோ விசுவாச கேள்வியினாலேயோ எதினாலே ஆவியை பெற்றீர்கள்? இந்த இடத்திலே நாம் மிக கவனமாக பார்க்க வேண்டும். சுவிசேஷம், அதாவது நற்செய்தி என்பது அனுபவத்தின் அடிப்படையிலே உண்டான சத்தியம் அல்ல. அனுபவமானது நற்செய்தியை குறித்த சத்தியத்தை அனுபவிக்கிறது. இன்றைக்கும் பலர் அனுபவத்தின் அடிப்படையிலிருந்து சத்தியத்தை எட்ட முயற்சிக்கிறார்கள். வேதவசனம் சத்தியத்திலிருந்து அனுபவத்திற்குள்ளே கடந்து செல்கிறது. அனுபவம் என்பது கணக்கிடப்பட முடியாதது என்று நாம் சொல்லக்கூடாது. ஆனால் சத்தியத்தினாலே எந்த அனுபவமும் சோதிக்கப்பட வேண்டும். ஒவ்வொருவரும் வித்தியாசமுள்ள அனுபவமுடையவர்களாயிருக்கிறார்கள். நான் இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை பெற்றேன், ஆனபடினாலே இதைத்தான் நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று யாராவது சொல்வார்கள் என்றால் மிக கவனமாக இருங்கள். வேத வசனம் இப்படி சொல்கிறது, எனவே நீங்கள் இப்படிப்பட்ட காரியத்தை எதிர்பார்க்கலாம் என்றோ இப்படிப்பட்ட காரியத்தை செய்யுங்கள் என்றோ சொல்வார்கள் என்றால் வசனத்தின் அடிப்படையிலே, சத்தியத்தின் அடிப்படையிலே தான் நாம் எதையும் விசுவாசிக்க வேண்டும் அல்லது எதிர்பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, யார் எந்த அனுபவத்தை குறித்து பிரசங்கித்தாலோ அல்லது உங்களோடு தனிப்பட்ட விதத்திலே பகிர்ந்து கொண்டாலோ அந்த அனுபவத்தின் அடிப்படையிலே அவர்கள் சொல்ல வருகிற சத்தியம் வேதவசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதா என்பதை உடனே நீங்கள் கவனிக்க வேண்டும். ஒருவேளை இப்படிப்பட்ட காரியங்கள் எதிலாவது உங்களுக்கு குழப்பம் இருக்குமென்றால் தயங்காது எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம். வேதமே நம்முடைய கால்களுக்கு தீபமும் நம்முடைய பாதைக்கு வெளிச்சமுமாயிருக்கிறது. வேத வசனம் சொல்லாத அனுபவங்களை குறித்து பேசுகிற மனிதர்களை குறித்து ஜாக்கிரதையாக இருங்கள். இங்கே நியாயப்பிரமாணத்தின் கிரியினாலேயோ விசுவாச கேள்வியினாலேயோ எதினாலே ஆவியை பெற்றீர்கள் என்று கேட்கிறார். கலாத்தியர்கள் நியாயப்பிரமாணத்தினாலே ஆவியை பெற்றுக் கொள்ளவில்லை. பரிசுத்த ஆவியானவர் ஒருவர் மனம் திரும்பி இருப்பதற்கு அடையாளமாயிருக்கிறார்.

0: ரோமர் 8:9 தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்திற்குட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாயிருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல என்று வாசிக்கிறோம். மேலும் எபேசியர் 13:13 பாருங்கள், நீங்களும் உங்கள் இரட்சிப்பின் சுசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். சரி, இப்பொழுது 2வது கேள்வியை கவனியுங்கள். கலாத்தியர் 3:3 ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்தினாலே முடிவு பெறப் போகிறீர்களோ? நீங்கள் இத்தனை புத்தியினரா? பவுல் இங்கே கேட்கும் கேள்வி என்னவென்றால், உங்களுடைய இருதயத்திலே மாற்றத்தை கொடுத்தது பரிசுத்த ஆவியானவராக இருப்பார் என்றால், அவரே உங்களை கிறிஸ்துவண்டை வழிநடத்தினவராக இருப்பார் என்றால், இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். இப்பொழுது நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு நேராக திரும்பவா போகிறீர்கள்? அப்படி செய்தால் உயர்வான ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள்ளே கடந்து செல்லலாம் என்றா நினைக்கிறீர்கள் என்று கேட்கிறார். ஏனென்றால் நியாயப்பிரமாணமானது மாம்சத்தை கட்டுப்படுத்துவதற்காக கொடுக்கப்பட்டது. கலாத்தியர் 3:4 இத்தனை பாடுகளையும் வீணாய்ப்பட்டீர்களோ? அவைகள் வீணாய்ப்போயிட்டே. சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்வதற்காக அவர்கள் பட்ட பாடுகளை அவர்களுக்கு நினைப்பூட்டுகிறார். அப்படி நீங்கள் பட்ட பாடுகள் எல்லாம் வீணாக போகப் போகிறதா? தொடர்ந்து அவர் கேட்கிற அடுத்த கேள்வியை பாருங்கள். கலாத்தியர் 3:5 அன்றியும் உங்களுக்கு ஆவியை அளித்து உங்களுக்குள்ளே அற்புதங்களை நடப்பிக்கிறவர் அதை நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலேயோ விசுவாச கேள்வியினாலேயோ எதினாலே செய்கிறார்? இங்கே பவுல் கூறுவது என்னவென்றால், அவர் அவர்கள் மத்தியிலே செய்த ஊழியங்களை சுட்டிக்காட்டுகிறார். ஞாபகம் இருக்கிறதா? யூதர்கள் பவுல் அப்போஸ்தலனுடைய அப்போஸ்தல அதிகாரத்தை கேள்வி கேட்டார்கள். இயேசுவோடு கூட இருந்த 12 பேரிலே இருந்த ஒருவர் அல்ல என்று சொன்னார்கள். உண்மைதான், இயேசு இந்த பூமியிலே நடந்து தெரிந்து பணி செய்த பொழுது பவுல் அவரோடு இல்லை, அவர் பின்னாலே வந்தவர்தான். இப்பொழுது பவுல் அவர்களுக்கு ஞாபகப்படுத்துகிறது என்னவென்றால், தான் கலாத்தியா தேசத்திற்குள்ளே வந்து தான் அவர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கித்ததை குறித்தும் அவர்கள் மத்தியிலே செய்த அநேக அற்புதங்களை குறித்தும் அவர் நினைப்பூட்டுகிறார். நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே எந்த அற்புதத்தையும் அவர் செய்யவில்லை. பவுல் மிக கவனத்தோடு இதை சொல்கிறார். கிறிஸ்துவை அவர்களுக்கு பிரசங்கித்த பொழுது அவர்களுடைய பாவங்களுக்காக சிலுவையிலே மரித்தவராகவே பிரசங்கித்தார். இயேசு உயிரோடு எழுந்தார் என்பதை தெளிவாக சொன்னார். எனவே அவர்கள் இயேசுவின் மேலே விசுவாசம் வைத்தார்கள். அவ்வாறு அவர்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்த பொழுது அவர்களுடைய வாழ்க்கையிலே அற்புதமான காரியங்கள் நடைபெற்றன. அவர்கள் புத்துயிர் பெற்றார்கள். பவுல் ஒரு அப்போஸ்தலர் என்பதற்கான அடையாளம் அவ்வாறு விளங்கியது. அந்த காலங்களிலே அற்புதங்களை செய்யும் வரம் அப்போஸ்தலர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. வேத புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிற எல்லா வரங்களையும் அப்போஸ்தலர்கள் பெற்றவர்களாய் இருந்தார்கள் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். பவுல் அப்போஸ்தலனும் அற்புதங்களை செய்யக்கூடியவராய் இருந்தார். வியாதியஸ்தர்களை குணமாக்கக்கூடியவராயிருந்தார். ஏன், மரித்தோரையும் உயிரோடு எழுப்பினார். 12 ஒருவரான சீமோன் பேதுருவும் இந்த எல்லா காரியங்களையும் செய்யக்கூடியவராய் இருந்தார். அந்நாட்களிலே இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிற ஒருவர் அப்போஸ்தலர் என்று அடையாளம் கண்டுகொள்ளப்பட்டார். இப்பொழுது அப்போஸ்தலர்கள் கர்த்தருடைய வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். கிறிஸ்துவே மூளைக்கு தலைக்கல்லா இருக்கிறார் என்று இப்பொழுது நாம் அவர் மேலே விசுவாசத்தை வைத்திருக்கிறோம். அந்த விசுவாசத்தின் அடிப்படை என்ன? அதுதான் அப்போஸ்தலர்களும் தீர்க்கதரிசிகளும் கூறிய சத்தியங்கள். இங்கே நாம் முக்கியமாக அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியம் என்னவென்றால், பவுல் கலாத்தியா நாட்டிற்கு சென்றபோது ஒரு பரிசேயனாக நியாயப்பிரமாணத்தை பிரசங்கிக்கும் ஒருவராக செல்லவில்லை. இயேசு கிறிஸ்துவை பிரசங்கிக்கும் ஒரு அப்போஸ்தலனாக சென்றார். அதைத்தான் கலாத்தியா நாட்டில் உள்ள மக்கள் அனுபவித்திருந்தார்கள். இந்த கருத்துக்களை மொத்தமாக சேர்த்து சொல்ல வேண்டுமென்றால், விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்படுவது என்பதை கலாத்திய மக்கள் தங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே அனுபவித்தவர்களாய் இருந்தார்கள். இந்த காரணத்தினாலேதான் பவுல் அவரிடத்திலே கேட்கும்பொழுது உங்களை மயக்கினவன் யார் என்று கேட்கிறார். இன்று நாம் பார்த்த வேத பகுதியிலே பரிசுத்த ஆவியானவரை குறித்து 3 சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது, நியாயப்பிரமாணத்தினாலே பரிசுத்த ஆவியானவரை அவர்கள் பெற்றுக்கொள்ளவில்லை என்பதை நினைவுபடுத்தினார். அவர்கள் மனம் திரும்பினவர்களாக இருக்கிறார்கள் என்பதற்கு அடையாளம் பரிசுத்த ஆவியானவர். கலாத்தியருடைய அனுபவத்திலே இருந்தோ மற்றொரு இடத்திலே மக்கள் அனுபவித்தார்கள் என்பதனாலோ சுவிசேஷம் உண்மையாகவில்லை. சுவிசேஷம் தன்னில் தானே உண்மை உள்ளதாயிருக்கிறது. நற்செய்தி அல்லது சுவிசேஷம் என்பது இயேசு கிறிஸ்து எனக்காகவும் உங்களுக்காகவும் செய்து முடித்ததை கூறுகிறது. அனுபவம் என்பது சுவிசேஷத்தோடு இணைந்து செல்கிறதாயிருக்கிறது. சுவிசேஷம் மட்டுமே போதுமானதாயிருக்கிறது. அதுவே சத்தியம். ஆனால் அனுபவம் சுவிசேஷத்தை உறுதி செய்கிறது. நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற என கருமையான சகோதரனை சகோதரியே, ரட்சிக்கப்படுவதற்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசித்தால் மட்டும் போதும். உங்களுடைய பாவத்திற்கான தண்டனையையும் அவர் சிலுவையிலே ஏற்றுக் கொண்டு விட்டார். உங்களுடைய இடத்திலே அவர் மரித்து விட்டார் என்பதை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது நீங்களும் தேவனுடைய பிள்ளைகளாகிறீர்கள். நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்காக இயேசுவை விசுவாசிப்பதோடு கூட இன்னமும் அதை செய்ய வேண்டும், இதை செய்ய வேண்டும் என்று யாராவது சொல்வார்கள் என்றால் அப்படிப்பட்ட மனிதர்களை விட்டு விலகுங்கள். ஏனென்றால் அன்று கலாத்தியா நாட்டிலே சுவிசேஷத்தை புரட்ட மனதாயிருந்தவர்களைப் போல இன்றும் அநேகர் இப்படிப்பட்ட முயற்சிகளிலே இறங்கியிருக்கிறார்கள். நம்முடைய நற்கிரியைகளினாலே அல்ல, நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்படுகிறதுனாலே அல்ல, இயேசு எனக்காக மரித்தார் என்பதை விசுவாசிப்பதனாலேயே அவருடைய நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அதை குறித்து நம்முடைய உள்ளங்களிலே நமக்கு உறுதி அளிக்கிறவர் தூய ஆவியானவரே. ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிறீர்கள் அன்பின் ஆண்டவரே, உண்மையாக விசுவாசிக்க வேண்டிய காரியங்களை தவிர்த்து இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்வதற்கு வித்தியாசமான காரியங்களை போதிக்கிறவர்களை குறித்து நாங்கள் ஒவ்வொருவரும் எச்சரிக்கை உள்ளவர்களாக, விழிப்புள்ளவர்களாக, ஜாக்கிரதை உள்ளவர்களாக காணப்பட எங்களை காத்துக்கொள்ளும். கலாத்தியரை போல புத்தி இல்லாதவர்களாக ரட்சிக்கப்படுவதற்காக மற்ற காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறவர்களை நாங்கள் நம்பி சோரம் போய் விடாதபடி எங்கள் ஒவ்வொருவரையும் எல்லா காலகட்டங்களிலேயும் காத்துக்கொள்ள ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு புதிய விசுவாசிகளும், முதிர்ச்சி பெற்ற விசுவாசிகளும் இந்த சத்தியத்திலிருந்து வழிவிலகி போய் விடாதபடி கர்த்தாமே முடிவு பெரியந்தும் காத்துக்கொள்ள ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு இரட்சகரின் வல்லமையுள்ள நாமத்தினாலே தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.
1: இன்றைய நிகழ்ச்சியில் நியாயப்பிரமாணம் மாம்சத்தை கட்டுப்படுத்துவதற்காக கொடுக்கப்பட்டது என்று கூறப்பட்டுள்ளது. இன்றைய நிகழ்ச்சியில் நியாயப்பிரமாணம் மாம்சத்தை கட்டுப்படுத்துவதற்காக கொடுக்கப்பட்டது என்று கூறப்பட்டுள்ளது. ஆப்ஷன் ஏ சரி, ஆப்ஷன் பி தவறு.
2: இன்றைய கேள்விக்கான சரியான பதிலை 9962032803 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலம் அனுப்புங்கள்.
3: அன்பர்களே, இந்த நாளிலும் நாம் கற்றுக்கொண்டது என்ன? சற்று திரும்பி பார்ப்போமா? ஆவியிலே நடப்பது என்பது விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்பட்டேன், விசுவாசத்தினாலே ஜீவனோடு இருக்கிறேன், விசுவாசத்தோடு நான் அனுதினமும் நடப்பேன் என்பதுதான். வேதமே நம்முடைய கால்களுக்கு தீபமும் நம்முடைய பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. வேத வசனம் சொல்லாத அனுபவங்களை குறித்து பேசுகிற மனிதர்களை குறித்து ஜாக்கிரதையாக இருங்கள். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை புறக்கணித்தவர்களாக அதை மிதித்து கொண்டு அவருக்கு முதுகு காட்டி நீங்கள் கடந்து செல்லலாம். அப்படிப்பட்ட கூட்டத்திற்காக தான் பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று இயேசு சிலுவையிலிருந்து ஜெபித்தார். நீங்கள் இயேசுவை பகைத்தாலும் இன்றைக்கும் இயேசு உங்களையும் நேசிக்கிறார். இயேசு உங்களுக்காக சிலுவையிலே தன்னையே ஒப்புக் கொடுத்தார். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
4: இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க, பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம்.
5: கர்த்தர் நன்மையானதை தருவார். சங்கீதம் 85:12.

எங்களை முழுமையாய் உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். நீர் விரும்புகிற பாத்திரமாய் எங்களை வணங்குவீராக, மாற்றுவீராக.

தெய்வமே, ஒரே ஒரு வாழ்க்கை, அதை உமக்காய் வாழ்ந்து முடிப்பதற்கு உத்தமமாய் இந்த ஓட்டத்தை ஓடுவதற்கு

राजा राजा अपान उरिमया कूपड़ पुत्र सुविहारती नावी எங்களுக்கு தந்த அப்பா இளைய குமாரே அப்பா என்ன நினைப்பாருன்னு வந்தாப்பா என்ன நினைப்பாரோ அப்பா சொன்னார் நான் இதை தாண்டா நினைக்கிறேன் அப்படின்னு கொட்டு வேட்டு பட்டு என்று சொல்லி மகனை அப்படியே ஏற்றுக்கொண்ட உம்முடைய நிபந்தனையற்ற அகாப்பிய அன்பிற்காய் நன்றி என்று சொல்கிறோம் அப்பா உங்க அன்பிலேயே நான் மூழ்கி திளைக்கிற மக்களாக உங்களை போல ஜெபிக்க உங்களை போல ஜெயம் எடுக்க எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு வெற்றி சிறக்க பண்ணுகிறார் அவரை அறியக்கூடிய அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிறார் ஸ்தோத்திரம் என்று பவுல் சொன்னது போல ராஜாவே உம்முடைய மக்களாகிய நாங்கள் உம்முடைய அன்பில் மூழ்கி துளைத்து ஒவ்வொரு நாளும் ஜெய வாழ்க்கையை வாழ சத்ருவர் எங்களை திண்டாட வைக்கிற சத்ருவர் நாங்கள் திண்டாட வைக்கத்தக்கதாக உமக்குள் கொண்டாடுகிற வாழ்க்கை எங்களுக்குள் காணப்படட்டும் அப்பா உமக்குள் கொண்டாடி கொண்டாடி உம்மை கொண்டாடி கொண்டாடி சத்ருவை திண்டாட்டத்துக்குள்ளாக நடத்துகிற ஒரு ஜெய வாழ்க்கை எங்க ஒவ்வொருவருக்கும் வருவதாக எங்க கண்மலையும் எங்க மீட்பெருமாகிய கர்த்தாவே எங்க வாயின் வார்த்தைகள் இதயத்தின் தியானம் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக காணொளியில் எங்களோடு இணைந்திருக்கிற அன்பான மக்கள் ஒவ்வொருவரையும் மனதார ஆசீர்வதிக்கிறோம் போதக பிதாக்களை ஆசீர்வதிக்கிறோம் தொடர்ந்து நடத்தி செல்லுங்க இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் பிதாவே ஆமென் ஆமென் ஹல்லேலூயா எல்லாரும் அமர்ந்து கொண்டு ஆண்டவரும் அன்பு ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இந்த காலை வேளை எங்களோடு இந்த காணொளியில் இணைந்திருக்கிற அன்பு மக்கள் யாவரையும் வாழ்த்துகிறோம் உங்களை அன்போடு கூட ஆராதனைக்கு ஜப நேரத்திற்கு உங்களை வரவேற்கிறோம் சந்தோஷமாக அப்பாவை பாடி மகிமைப்படுத்த போகிறோம் கருவில் உருவாவதற்கு முன்பாகவே நம் எல்லாருடைய கருவையும் அவருடைய கண்கள் கண்டது உங்களை என்னையும் தாங்கினது அம்மாவுடைய கற்பப்பை அல்ல அவருடைய கை இதுவரைக்கும் தாங்கி நடத்தின அந்த கை கொடுக்கும் கை அரவணைத்த கை காத்த கை மல்குஸ் காதை ஒட்டின கை நம்முடைய வாழ்க்கையில் எதெல்லாம் வெட்டுப்பட்டிருக்கோ அதையெல்லாம் ஒட்டும்படியாக அவருடைய கரம் இன்றைக்கும் ஆயத்தமாக இருக்கிறது ராஜாவே ஒவ்வொரு நாளும் உம்முடைய வார்த்தையை கற்றுக்கொள்ளவும் கடைபிடிக்கவும் கற்றுக் கொடுக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தது போல நாங்களும் ஒவ்வொரு நாளும் உம்முடைய அன்பை உணர்ந்து நீர் தருகிற போதனையை அன்றாட வாழ்க்கையில் உரை நடையாக அல்ல நடைமுறைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பான்னு சொல்லி அவருடைய அன்பில் மூழ்கி நாம் தொடர்ந்து அப்பாவை துதிக்கப் போகிறோம்

அவர் மட்டும் இல்லாதிருந்தார், அவர் மாத்திரம் நம்மை தேடி வராதிருந்தார் என்றோ நாம் துக்கத்திலேயே அழிந்து போயிருந்திருப்போம். இதுவரை நிர்மூலமாகாமல் இருப்பது அவருடைய கிருபையே, அவருடைய இரக்கத்திற்கு முடிவில்லை, அவருடைய அன்பிற்கு அளவில்லை. கிழக்கு மேற்கு உள்ள தூரம் வரை அவருடைய அன்பு உங்க மீது என் மீது உயர்ந்திருக்கிறது. அவர் மிக உயர்ந்த செல்வந்தர், அவர் மிக உயர்ந்த தெய்வம், உயர்ந்தவர். உங்களையும் என்னையும் உயர்ந்தவர் ஆக்குவதற்காக தம்மைத்தாமே தாழ்த்தினாரே, அடிமையின் ரூபம் எடுத்தாரே, தன்னையே வெறுமையாக்கினாரே. ஆண்டவர் சமூகத்தில் நாம் யாவரும் உழந்தார் படிட்டு உங்க அன்பை நாங்கள் நினைக்கிறோம், உங்க அன்பை நினைக்கிறோம். எல்லாத்தையும் மறந்து எல்லாவற்றையும் மறந்து ஜீ

காலை வேளையில் அப்பா என்றைக்கோ எங்கள் வாழ்க்கை முடிஞ்சு போயிருந்துருக்கணும்ப்பா, முடிந்து போயிருக்க வேண்டிய வாழ்க்கையில் நீர் உம்முடைய அன்பை ஊற்றி எல்லாவற்றையும் தொடங்கி வச்சிங்களே, அதற்காக உங்களுக்கு 1000 கோடி நன்றி. நீர் அன்பாகவே இருக்கிறீரப்பா. எங்க தேசம் உங்க அன்புக்குள் வந்து விடட்டும். சோரம் போன உம்முடைய மக்கள் உம்முடைய அன்புக்குள் வந்து விடுவார்களாக. எப்படி இளையகுமாரன் அப்பாவுடைய வீட்டிற்கு வருவேன் என்று சொல்லி வந்தார், அதே போல எங்க அன்பு மக்களும் உம்முடைய அன்பை நோக்கி ஓடி வருவார்களாக. அப்பா இந்த காலை வேளையில் உங்க இன்ப பிரசனத்திலிருந்து உம்முடைய வார்த்தை கேட்க ஆவலோடு காத்திருக்கிறோம். தொடர்ந்து நிபந்தனையற்ற இந்த அகாப்பிய அன்பை குறித்து எங்களோடு நீர் உம்முடைய தேவதாசர் வழியாக தொடர்ந்து இடைபட போகிறீர். வார்த்தையை உட்கொள்ள வேண்டிய பிரகாசமுள்ள மனக்கண்களை வேண்டி நிற்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் பிதாவே. ஆமென். அமர்ந்து கொண்டு

0: ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் இந்த காலை தியானத்தில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுல பெரிய மகிழ்ச்சி. இது எங்களுக்கு தனிப்பட்ட விதத்தில் ஒரு பெரிய ஆசீர்வாதமாகவும் ஆண்டவர் தந்த ஒரு பாக்கியமாகவும் இருக்குது. ஆமென். இந்த ஊழியத்தை செய்கிறதுனால தான் இந்த ஒவ்வொரு நாளும் ஊற்றெடுக்கிற அனுபவத்துக்கு பங்காளியாக முடியுது.
1: ஆமென்.
0: இந்த கொரோனா மட்டும் வரலைன்னா நமக்குள்ள இருக்கிற ஊற்றுக்கு இப்படி ஒரு வீரியமாங்கிறது தெரிஞ்சிருக்காது. அதுக்காக கொரோனா வந்ததுக்காக நான் சுதோத்திரம் சொல்லலை. அந்த தீமையிலையும் ஒரு பெரிய
1: நன்மைன்றேன்.
0: நம்மளால தினசரி இந்த ஊற்றெடுக்கிற ஊற்றை வச்சு அநேகருக்கு இப்ப இருக்கிறத விட இன்னும் அதிகமா நம்மளால் ஆசீர்வாதமாக இருக்க முடியுங்கிற அந்த ரகசியத்தை நம்ம முன்னாடி போட்டு உடைச்ச இந்த நாட்களுக்காக ஸ்தோத்திரம். ஆமென்.
1: ஆமென்.
0: எபேசியருக்கெழுதின நிருபம் 1:3 வாசிக்கலாம். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமென்.
1: ஆமென்.
0: பரலோக பிதாவே, நன்றி சொல்லுகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த பாத்திரங்களுக்குள்ள பொங்குகிற ஊற்றை குறித்து எங்களோடு பேசி கொண்டு வருகிறீர். அந்த காரியங்களின் தொடர்ச்சியாக இந்த நாளில் எங்களோடு பேசும்படி எங்களுக்கு தெரிந்து கொடுத்து இந்த வார்த்தைகளுக்காக நன்றி. இதை நாங்கள் தியானிக்கிற பொழுது உம்முடைய ஊற்று இன்னும் அதிகமாக எங்களுக்குள்ள பொங்கட்டும். காணொளியில் எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். சுவாமி, இந்த வசனங்களை எந்த நோக்கத்தை மனசில் வச்சு நீங்கள் எங்களுக்குள்ள விதைக்கிறீங்களோ அதற்கான பலனை எங்களுக்குள்ள நீங்கள் பார்க்க ஆசைப்படுறீங்க. அந்த பலன்கள் உண்டாவதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஸோ ஆண்டவர் நம்மளை கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை
1: ஆசீர்வதித்து இருக்கிறார்.
0: ஹல்லேலூயா. அதுக்காக ஆண்டவருக்கு
1: ஸ்தோத்திரம்.
0: ஸ்தோத்திரம். அப்ப நாம ஆசீர்வதிக்கப்பட்டவன் அப்படின்னாலே நமக்குள்ள அவருடைய நிறைவுகள் ஊற்றெடுத்துக்கிட்டே தான் இருக்கும்.
1: என்ன
0: தொட்டுட்டார், என்ன பண்ணிட்டாரு, தொட்டுட்டார்.
1: என்ன
0: அவர் தொட்டாலே அது பெருகிறோம்.
1: ஆமென்.
0: தொட்டாலே ஊற்று பொங்கிறோம்.
1: எஸ். ஹல்லேலூயா.
0: வேடிக்கையா சொல்லுவோம், முன்னாடி நாங்க யாக்கோபு குறிச்சு தியானிக்கிறப்ப மாமனார் வீட்டுக்கு போறப்ப அவருடைய ஜெபமே எப்படி இருக்கும், நான் போகிற பிரயாணத்தில் என்னை காப்பாற்றி எனக்கு எந்த நாசமும் மோசமும் வராமல் என்னை மறுபடியும் சேஃப்டியாக நீங்கள் கொண்டு வந்து என் வீட்டில் சேர்ப்பீங்கன்னா உங்களுக்கு நான் வந்து நிறைய செய்வேன் ஆண்டு வரேன். என்ன செய்வேன்,
1: நிறைய
0: செய்வேன் ஆண்டு வரேன். பாருங்கள், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28:20 அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோடே இருந்து நான் போகிற இந்த வழியில் என்னை காப்பாற்றி உன்ன ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடே திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாயிருப்பார். நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசம பாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டான். ஆமென்.
1: ஆமென்.
0: தவறுன்னு சொல்லலை. இந்த இந்த ஜெபத்தை நான் என்ன சொல்லலை, தவறுன்னு சொல்லலை. ஆனால் தேவன் பேசின காரியம் எவ்வளோ பிரம்மாண்டமானதுங்கிறத யாக்கோபு உள்வாங்கிக்கல, கிரகிக்கலை. ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: அவர் என்ன சொல்கிறாரு சொப்பனத்தில், யாக்கோபு 28:12, அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான், இதோ ஒரு ஏணி பூமியில வைக்கப்பட்டிருந்தது,
1: அதை நுனி வானத்தை எட்டி இருந்தது,
0: அதிலே தேவ தூதர் ஏறுகிறவர்களும்
1: இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள்,
0: அதற்கு மேலாக கர்த்தர் நின்று,
1: நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும்
0: ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர்,
1: நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன்.
0: அவர் எதை தர்றேன்றாரு, படுத்திருக்கிற
1: பூமியை
0: தருவேன்றாரு. இவர் எப்படி ஜெபம் பண்ணியிருக்கிறாரு, உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து. ஓகே, சாப்பாடு தந்துருங்க,
1: ட்ரெஸ் தந்துருங்க
0: அப்படின்னு இவர் ஜெபம் பண்றாரு. ஆனால் தேவன் பேசினது என்ன, நீ படுத்திருக்கிற
1: பூமியையே தந்துட்டோம்,
0: பூமியை உனக்கும் சந்ததிக்கும்
1: சரி,
0: உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும், நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும்
1: பரம்புவாய்,
0: நாலா பக்கமும் பரம்புவ, உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம்
1: ஆசீர்வதிக்கப்படும்.
0: நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்துல எல்லாம் உன்னை காத்து
1: இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார்.
0: எவ்வளவு பெரிய காரியத்தை குறித்து ஆண்டவர் பேசுறாரு, இவர் அதை கிரகிக்கவே முடியல. அதனாலதான் ரிப்ளை எப்படி வருது பாருங்க, நீங்க சொன்ன வார்த்தைக்கு ஒரு ஆமேன்னு சொல்லிட்டு ஆண்டவரே என்னாலே நம்ப முடியலப்பா, ஆச்சரியமா இருக்கு, அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லுவார்னு பார்த்தா, அவர் பெருக்கத்தை குறித்து பேசினா இவர் சரி ஆண்டவரே
1: ஆண்டவரே
0: அப்ப பிரச்சனை இல்லை, அப்ப நீங்க ட்ரெஸ் கொடுத்துருங்க, பிரயாண பாதுகாப்பு போக்கையும் வரத்து இது முதற்கொண்டு என்று இருக்கும் காக்குற கத்திரையே உமக்கு ஸ்தோத்திராண்டவரே அப்படின்னு சொல்லி இவர் அந்த தேவன் பேசின காரியத்தினுடைய அந்த பிரம்மாண்டத்தையும் அவர் மேலே இருக்கிற காலிங்கையும் அவரால் அந்த நாட்களில் கிரகிக்க முடியல. ஓகே, அதனால் ஒரு தனக்கு தெரிஞ்ச அளவில் அதை கொஞ்சம் உள்வாங்கிட்டு இவருடைய நிலையிலிருந்து ஒரு ஜெபம் பண்றார். ஆமே
1: ஆமே.
0: அப்ப இங்க கவனிச்சு பாருங்க, ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்கிற அந்த அந்த வெளிப்பாடு நமக்கு இல்லைன்னா நாம ஆண்டவர்கிட்ட கேட்கறது எல்லாமே தாங்க தாங்க தாங்கன்னு தான் கேட்போம். என்னது
1: தாங்க தாங்க தாங்க,
0: உணவை தாங்க, உடைய தாங்க, உடுக்க வஸ்திரத்தை தாங்க, உறைவிடத்தை தாங்க, தாங்க தாங்க தாங்க தாங்க
1: தாங்க.
0: கடைசியில் இந்த மனுஷன் கோலும் தடியுமா மாமனார் வீட்டுக்கு போய் அங்க ஒன்றும் இல்லாமல் விரும்பின போனவர் திரும்பி வர்றார். 32:9 9 வாசிக்கலாம், ஆதியாகமம் 32:9. பின்பு யாக்கோபு என் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் என் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிறவரே, உன் தேசத்துக்கும் உன் இனத்தாரிடத்துக்கும் திரும்பி போ, உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடனே சொல்லி இருக்கிற கர்த்தாவே, அடியனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல, நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து வந்தேன், இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானேன். ஆமே. அவர் கேட்டது என்னது, சாப்பிட்றதுக்கு சோறு, உடுத்திக்கிறதுக்கு ட்ரெஸ்ஸு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் பிரயாண பாதுகாப்பு, என்ன சேஃபாக என்ன செஞ்சிருங்காண்டவரே, திரும்ப ஊருக்கு கொண்டு வந்திருக்காண்டவரே. இதுதான் அவர் பண்ணின ஜெபம், நான் போகிற இந்த வழியில என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து. அதுக்கு மேல யாக்கோபால சிந்திக்கவே
1: முடியல,
0: அவ்வளவுதான். நம்முடைய மன்னிக்கணும், நம்முடைய நிலையிலிருந்து இவ்வளவு தான் சிந்திக்க முடியும்.
1: ஹல்லேலூயா.
0: நமக்கு இருக்கிறது குருவி மூளை
1: மூளை. ஹல்லேலூயா.
0: இப்ப அவர் யாக்கோபுடைய ஜெபம் பாருங்க, இவ்வளவு காரியத்தை எனக்கு நீங்க செஞ்சிருக்கிறீங்க, இதுக்கு எனக்கு என்ன தகுதி இருக்கு? ஏதோ தகுதி இருந்ததுனால எனக்கு இவ்வளவு ஆசீர்வாதம் வரல, நீங்க செஞ்ச உதவினால வந்துச்சாண்டு.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: தகுதினால வரல,
1: நீங்க செஞ்ச உதவி.

0: கத்தர் உங்களிடத்துல அதை பார்க்கிறாரு இதை பார்க்கிறாரு அப்படின்னு தான் நம்ம வழக்கமா என்ன செய்வோம் சொல்லுவோம். அதனால உங்களை என்ன செஞ்சிட்டாரு இப்படி ஆசீர்வதிச்சிட்டாரு அப்படின்னா நாம சொல்லுவோம் இயல்பா. ஆனா யாக்கோப் மாதிரி இருக்கிற ஆட்களுக்கு அவங்களுக்கு தான் தெரியும், ஐயோ நீங்க பாட்டில் அப்படிலாம் நீங்க என்ன செய்யாதீங்க
1: சொல்லிடாதீங்க,
0: அந்த மாதிரியான தகுதியான பாத்திரம் நானு
1: இல்லைங்க.
0: அவரு எதை தகுதி இருந்ததுனால அது பெரிய காரியத்தை எனக்கு செய்யலைங்க, அவர் எனக்கு செஞ்ச உதவினால தாங்க இந்த பரிவாரம்.
1: ஆமென்,
0: ஹல்லேலூயா. அப்ப ஆசீர்வதிக்கப்பட்டவனுக்கு ஏன் ரெண்டு பரிவாரம், தகுதி உள்ளவன்கிறதுனாலயா?
1: அவர் உதவி செய்தார்,
0: செஞ்ச உதவி.
1: ஆமென், ஹல்லேலூயா.
0: அதனாலதான் அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரம் தனக்கு இருக்கிற தகுதியை நம்புறதே இல்லை.
1: ஆமென்,
0: ஏன்னா அவனுக்கு தெரியும் தனக்கு தகுதி இல்லைங்கிறது.
1: எஸ்,
0: அந்த ஒரு பாட்டு இருக்குல்ல, என்னில தகுதி ஏதோ இல்லை.

0: ஹல்லேலூயா.
1: அப்ப ஆசீர்வதிக்கப்பட்டவனுக்கு ஒரு ரகசியம் புரிஞ்சு போச்சு. என்ன ரகசியம்?
0: தகுதி இல்ல.
1: இவ்வளவு ஆசீர்வாதம் எனக்கு இருக்குன்னா புரிஞ்சுக்கங்க, நாங்கெல்லாம் எவ்வளவு அவருக்காக எப்படி நாங்க வாழ்ந்திருந்தோம்னா இம்புட்டு ஆசீர்வாதம். மதுரை பாஷையில இம்புட்டு ஆசீர்வாதம் எங்க வாழ்க்கையில வந்திருக்கும். யோசிச்சு பாருங்க பிரதர், சும்மா என்ன நினைக்கிறீங்க? தகுதி வேணும் பிரதர். எதுக்காக? விவரம் தெரியாதவன் தான் அப்படி
0: பேசுவான்.
1: யாரு பேசுவா?
0: விவரம் தெரியாது.
1: யோ, அப்படிலாம் இல்லையா? அப்பா எவ்வளவு பெரியவங்க, தந்தை அவருக்கு அவங்க பேசுறப்ப சொல்லுவாங்க, டே நம்ம என்ன அவ்வளவாடா உண்மையா இருந்தோம் அப்படின்வாங்க.
0: என்னடா நமக்கு தகுதி,
1: அவ்வளவா நம்ம உண்மையா இருந்தோம்? ஏதோ தெரிஞ்ச அளவு நம்ம உண்மையா இருந்தோம். அப்ப நம்மளை ஆசீர்வச்சிருக்கிறாரா
0: அப்படின்னு.
1: அதனால இந்த ஆசீர்வதிக்கப்பட்டவன் அவன் ஒருபோதும் தன்னுடைய தகுதியை குறித்து மேன்மை பாராட்டுகிறதே இல்லை. தேவன் அவனுக்கு செய்யற உதவிதான் அவன் தகுதிக்கும் அதிகமாக அவன் ஆசீர்வதிக்கப்படுறதுக்கு
0: காரணமாயிருக்கு.
1: இங்க யாக்கோபு அதைத்தான் சொல்றாரு, தேவன் அடியனுக்கு செய்த இந்த எல்லா தயவுக்கும், 10வது வசனம், அடியனுக்கு தேவன் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவு வேணும் பத்திரன் அல்ல.
0: இவ்வளவு
1: சத்தியத்தை சொல்றாரு எப்படி தெரியுமா உங்களுக்கு? டெய்லி பிரசங்கம் பண்றதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை பிரதர். அதுக்கெல்லாம் ஒரு ஒரு விசேஷித்த ஒரு ஒரு மண்டலத்திலேயே நாங்கள் சஞ்சரிக்கிறதுனால தான் இதுவரை இப்படி ஒரு சத்தியத்தை நாங்கள் என்ன செய்கிறோம் பேச. அப்படின்னு சொல்ல முடியுமா?
0: முடியாது.
1: அப்படி சொன்னால் நல்லா இருக்குமா? காலையில்

0: ஹல்லேலூயா
1: ஹல்லேலூயா.
0: அப்போ என்ன என்ன வருது? நாங்கள் அப்படிலாம் ஜோம் பண்ணிகிட்டு இருக்கோம், நாங்கள் அப்படி செஞ்சோம் அப்படி செஞ்சோம், அதனால தான் பிரதர் இந்த சத்தியங்களை எல்லாம் நாங்கள் என்ன செய்கிறோம்,
1: போதிக்கிறோம்.
0: விவரம் தெரிஞ்சவங்க அப்படிலாம் என்ன செய்ய மாட்டாங்க,
1: சொல்லவே மாட்டாங்க.
0: ஜபம் தேவை, உபவாசம் தேவை, வேத வாசிப்பு தேவை, தேவனுடைய தியானிக்கிற தியானம்
1: தேவை.
0: அதுக்காக நான் அந்த காரியங்கள் எதையும் நான் மட்டுப்படுத்தி நான் என்ன செய்யலை, பேசலை. அதனால ஒரு தகுதி வர்றதில்லைன்னு சொல்றேன்.
1: ஆமென்.
0: ஜெபிச்சேன், எனக்கு ஒரு தகுதி வந்துச்சு பாருங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஜெபிச்சேன், எனக்கு ஒரு உதவி வந்துச்சுன்னு தான் சொல்லணும்.
1: ஆமென்.
0: ஆமென் சொல்ல.
1: ஆமென்.
0: அப்ப ஜெபிச்சுட்டு எப்படி வர்றோம்? ஆண்டவரே உதவி செய்யுங்கப்பா.
1: எஸ்.
0: பயங்கர பரிசுத்தமா இருக்கிறேன், அப்படி தகுதியோட வந்து நிக்கிறேன், தக்க தக்க தக்க தக்கன்னு சொல்லிட்டு காலையில் எப்படி வந்து நிக்கிறேன் ஆண்டவரே,
1: தகுதியோடு தக தக தக தகன்னு நிக்கிறேன் ஆண்டவரே,
0: முழு தகுதியோட ஃபிட்னஸா நிக்கிறேன் ஆண்டவரே, வாங்க ஆண்டவரே. அப்படிலாம் பண்ண முடியுமா?
1: பண்ணவே முடியாது.
0: இப்படி மனத்தாழ்மையோடு உடைக்கப்பட்ட விதத்தில் ஆண்டவரே நீங்க பார்த்து எதையாவது காண்பிச்சா தான் என்னால் பார்க்க முடியும். எனக்கு என்ன தகுதி இருக்கு, எனக்கு என்ன, நான் எதுல நான் பாத்திரனா இருக்கிறேன். ஆமா. ஏதோ முடிஞ்ச அளவு ஜோம் பண்ணிட்டு வந்திருக்கிறேன் ஆண்டவரே, முடிஞ்ச அளவு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ரெண்டு வசனத்தை நான் வாசிச்சு நினைச்சிருக்கிறேன்
1: ஆண்டவரே,
0: வந்திருக்கிறேன் ஆண்டவரே. எங்க ஐயா நீங்க உதவி செய்யுங்க ஐயா. ஐயா உதவி செய்ய வந்தாலே எல்லாம் தக தக தக தகன்னு. இந்த அனுபவத்துல பழகுறப்ப இந்த யாக்கோபோட ஜெபம் நமக்கு என்ன செஞ்சிடும், தேவரீர் அடியேன் எனக்கு காண்பித்த எல்லா தயவுக்கும்
1: எல்லா
0: சத்தியத்துக்கும்
1: நான் எவ்வளவு வேணும் பாத்திரன் அல்ல, நான் கோலும் கையுமாக இந்த யோர்தானை கடந்து போனேன், இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானேன்.
0: ஆமென் சார்.
1: ஆமென்.
0: 12 வசனம்,
1: என்
0: சகோதரனாகிய ஏசாவின் கைக்கு என்னை தப்புவியும்,
1: அவன் வந்து என்னையும் பிள்ளைகளையும் தாய்மார்களையும் முறிய அடிப்பான் என்று அவனுக்கு நான் பயந்திருக்கிறேன்.
0: தேவரீரோ நான் உனக்கு மெய்யாகவே நன்மை செய்து
1: உன் சந்ததியை எண்ணி முடியாத கடற்கரை மணலை போல மிகவும் பெருகப்படுவேன் என்று சொன்னீரே என்றான்.
0: அப்பாடா, இப்பதான் அந்த அந்த வாக்குத்தத்த வசனமே உள்ளுக்குள்ள வேலை செய்யுது.
1: Yes.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அதனால அவர் பார்த்துட்டாரு, நீங்க என்ன ஆசீர்வதிச்சால் ஒளியட்டானே
1: உமை போக விடேன்.
0: பிரேயரே மாறி போச்சு. என்னமாவது தாங்கன்னு கேட்டவர் இப்ப என்னைய தொடுங்கன்னு கேக்குறார்.
1: Yes.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஆசீர்வாதத்தை தாங்க தாங்க தாங்க தாங்கன்னு கேக்குறது ஒரு ஒரு கையேந்திரது ஒரு அனுபவம். அனுபவத்தில் தாங்க தாங்க தாங்க தாங்க தாங்க தாங்க
1: தாங்க.
0: பெனியேல் அனுபவத்தில் தொடுங்க தொடுங்க தொடுங்க தொடுங்க தொடுங்க
1: தொடுங்க.
0: அப்ப இந்த ஆசீர்வதிக்கப்பட்டவன் அப்படின்னாலே அவனை தேவன் தொட்டிருக்கிறார். அவர் யாரையெல்லாம் தொடுறாரோ அவனுக்குள்ளெல்லாம் அவருடைய நிறைவுகள் ஊற்றெடுக்கு. அதனாலதான் அவன் பலுகி பெருகி பலுகி
1: பெருகி
0: பெருகி உன்னதத்தில் உள்ள சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்ம என்ன செய்திருக்கிறோம், ஆசீர்வதித்திருக்கிறோம்.
1: ஆமென்.
0: அப்படின்னா நமக்குள்ள என்ன இருக்கு, அவருடைய ஊற்று இருக்கு. ஆமென்.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: இந்த இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரங்கள் அவங்க சிறியவர்களா இருந்தாலும் அவங்களை கொண்டுதான் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார்.
1: ஆமென்.
0: சின்னவனா இருந்தோம் நீங்க ஏன் இன்னைக்கு 1000 ஆயிட்டீங்க அப்படின்னா தேவன் உங்களை ஆசீர்வதிச்சனால. சிறியவனா இருந்தோம் நீங்க ஏன் இன்னைக்கு இவ்வளவு பெரிய பலத்த ஜாதி ஆயிட்டீங்கன்னா, கர்த்தர் உங்களை தொட்டதுனால, தொட்டு ஆசீர்வதிச்சதுனால, அவர் செஞ்ச உதவினால இன்னைக்கு இந்த ஆயிரமா இந்த பலத்த ஜாதியா இருக்கிறீங்க. ஆயிரம் ஆகுறதுக்கு ஒரு சின்னவனுக்கு என்ன தகுதி இருக்கு? ஒரு தகுதி இல்ல. பலத்த ஜாதி ஆகுறதுக்கு ஒரு சிறியவனுக்கு என்ன தகுதி இருக்கு?
1: ஒரு தகுதியும் இல்ல.
0: அப்ப தகுதி இல்லாத ஒரு சின்னவன் ஏன் ஆயிரமானா?
1: அவர் செஞ்ச
0: தேவன் செஞ்ச உதவி.
1: ஆமென்.
0: தகுதி இல்லாத ஒரு சிறியவன் ஏன் பலத்த ஜாதி ஆனா? தேவன் அவனுக்கு செஞ்ச
1: உதவி.
0: நீங்க சின்னால இருந்து தேவன் உங்களுக்கு தந்த வாக்கு தத்துவம் ரொம்ப பெருசா இருக்கும், பயப்படாதீங்க. இவ்வளவு பெரிய காரியத்துக்கு எனக்கு எந்த தகுதி இல்லைன்னு சொல்லாதீங்க. சொல்ல போனா ஒருத்தருக்குமே தகுதி இல்ல.
1: ஆமென்.
0: ஆபிரகாமுக்கு என்ன தகுதி இருந்துச்சு?
1: ஒரு தகுதி இல்ல.
0: கிதியோனுக்கு என்ன தகுதி?
1: ஒரு தகுதி இல்ல.
0: தாவீதுக்கு என்ன தகுதி?
1: ஒரு தகுதியும் இல்ல.
0: சாலமோனுக்கு என்ன தகுதி?
1: ஒரு தகுதியும் இல்ல.
0: கலிலேய மீனவர்களுக்கு என்ன தகுதி?
1: ஒரு தகுதியும் இல்ல.
0: பவுலுக்கு என்ன தகுதி?
1: ஒரு தகுதியும் இல்ல.
0: சொல்லிக்கிட்டே போலாம். ஆனாலும் இவங்க ஏன் சரித்திரம் ஆனாங்கன்னா, தேவன் செஞ்ச உதவி அப்படி.
1: ஆமென்.
0: இந்த காலையில தகுதி இல்லாத நமக்கு உதவி செய்கிற ஒரு தேவன் இருக்கிறாருங்கிற செய்திய தெய்வம் அழுத்தமா சொல்றார்.
1: ஆமென்.
0: அதனால உங்களால பெரிய காரியங்களை சுதந்திரிக்க முடியும்.
1: எஸ். ஆமென். ஹல்லேலூயா.
0: சிறியவங்களா இருந்தோம், எனக்கு கொடுத்த அசைன்மெண்ட் இவ்வளவு பெருசா இருக்காண்டவரே, ஆனா நானே ஒரு சின்ன மனுஷனா இருக்கிறேன், குருவி தலையில போய் பணங்காய் வச்சிட்டீங்களேப்பா. இவ்வளவு பெரிய வாக்கு தத்தங்களை சொன்ன ஆண்டவர் யாக்கோபுக்கு என்ன ஒரு ஒரு தைரியத்தை திட நம்பிக்கை கொடுத்தாரு பாருங்க. நீ போகும் இடமெல்லாம் சொன்னதை செய்யுமலும் நான் ஒன்னு
1: கைவிடுவதில்லை. 28:15
0: காத்து பறக்குனால
1: நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்தில் எல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன்.
0: நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும்
1: உன்னை கைவிடுவது இல்லை என்றார்.
0: எப்பா நான் உன் கூட இருப்பேன்பா. எதுக்கு இந்த காரியங்கள் எல்லாம் வாழ்க்கையில நடக்கிறதுக்கு உனக்கு துணையா நான் இருப்பேன், உனக்கு உதவியா நான் இருப்பேன்.
1: ஆமென். ஹல்லேலூயா.

0: ஆபிரகாமை அழைச்சு ஆண்டவர் ஆசீர்வதிச்சிட்டார். ஸோ தான் ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரம் என்பதை அந்த காலிங்கோட பிரம்மாண்டத்தை ஆரம்பத்தில் அதை முழுமையாக ஆபிரகாமில் கிரகிக்க முடியல. எப்பவுமே பெரிய அழைப்புகளை எல்லா பெரிய மனுஷங்களுமே துவக்கத்தில் முழுமையாக அவங்களால கிரகிக்க முடிகிறது இல்லை. நம்மளையும் சேர்த்து சொல்கிறேன், போக போனால் நமக்கு அதனுடைய பிரம்மாண்டம் நம்மளே மிரட்டுது. இவ்வளோ பெரிய காரியத்தை செய்கிறதுக்கா நீங்கள் என்ன அழைச்சி என்ன ஆசீர்வதிச்சிங்க? டேய், உனக்கு இப்போ தானே தெரியுது, நான் உன்னை அழைக்கிறதுக்கு முன்னாடி இந்த இதெல்லாம் பண்ணிட்டு தான் உன்னை என்ன செஞ்சேன்,
1: அழைச்சேன்.
0: ஆபிரகாமோட காலிங்கோட பிரம்மாண்டம் அவனுக்கு பண்ணப்பட்ட வாக்கு தத்தங்களுடைய அந்த அந்த அது எவ்வளவு பெரிய காரியங்கிறத ஆரம்பத்தில் ஆபிரகாம் என்ன செய்யலை, முழுசா கிரகிக்கலை. அதனாலதான் தேசத்துல பஞ்சம் வந்த உடனே பஞ்சம் பிழைக்கிறதுக்கு எங்கடா போலான்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டார். எகிப்துக்கு என்ன செய்யறாரு, போற ஆதியாகமம் 12 அவரு தேசத்துல பஞ்சம் உண்டான பின்னாடி 10 நாம வாசிக்கிறப்ப அத்தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று.
1: தேசத்திலே பஞ்சம் கொடிதா இருந்தபடியால் ஆபிரகாம் எகிப்து தேசத்திலே தங்கும்படி அவ்விடத்துக்கு போனார்.
0: கொடிதா இருந்தபடியால் பஞ்சம் வந்தோடனே இந்த முடிவு எடுத்துருக்க மாட்டார்னு நினைக்கிறேன். பஞ்சம் வர வர கொடிதான பின்னாடி தான் யோசிக்க ஆரம்பிச்சிருக்கிறார். பஞ்சம்
1: கொடிதா இருந்தபடியா
0: இட் வாஸ் a hard famine. அவன் எகிப்துக்கு சமீபமாய் வந்தபோது தன் மனைவி சாராயை பார்த்து, நீ பார்வைக்கு அழகுள்ள ஸ்திரீ என்று
1: அறிவேன்.
0: எகிப்தியர் உன்னை காணும் போது இவள் அவனுடைய மனைவி என்று சொல்லி என்னை கொன்று போட்டு உன்னை உயிரோடு
1: வைப்பார்கள்.
0: ஆகையால் உன் நிமித்தம் எனக்கு நன்மை உண்டாக முடிக்கும், உன்னாலே என் உயிர் பிழைக்க முடிக்கும்,
1: நீ உன்னை என் சகோதரி என்று சொல் என்றார்.
0: யாரால யாரு பிழைக்கிறது, யாரால யாரு பிழைக்கிறது?
1: கர்த்தரால நம்ம பிழைக்கிறோம்.
0: எகிப்தியரால ஆபிரகாம் பிழைக்கணுமா அல்லது ஆபிரகாமால எகிப்தியர் பிழைக்கணுமா?
1: ஆபிரகாமால தான் எகிப்தியர் பிழைக்கணும்.
0: இங்க ஆபிரகாமோட மைண்ட் செட் என்ன, எப்படியாவது நீ என்னை தங்கச்சின்னு சொல்லிடு, சகோதரின்னு
1: சொல்லிடு.
0: முறமப்படி பார்த்தா ரெண்டு அண்ணன் தங்கச்சி தான்,
1: எஸ், ஒரு அப்பா ரெண்டு அம்மா.
0: அதனால எப்படியாவது எகிப்தியர் கையிலிருந்து நான் தப்பிச்சு பிழைக்கணும்னா எனக்காக இதை நீ என்ன செய்ய, பிழைக்கிறது மட்டும் இல்லை எகிப்தியரால் எனக்கு ஏதாவது ரெண்டு நன்மை என்ன செய்யணும் கிடைக்கணும், அதையும் சேர்த்து சொல்றாரு பாருங்க. உன்னாலே என் உயிர் பிழைக்கும்படிக்கு, உன் நிமித்தம் எனக்கு நன்மை உண்டாகும் படிக்கும், உன்னால என் உயிர் பிழைக்கும் படிக்கும், நீ உன்னை என் சகோதரி என்று
1: சொல்.
0: இங்க என்ன தகுதி இருக்குன்ற, நான் இப்படி ஒரு வார்த்தையை சொல்றதுக்கு சொல்ற ஆளுக்கு என்ன தகுதி இருக்கு? அப்ப ஆபிரகாமுக்கு தகுதி இருந்ததுனாலயா ஆசீர்வதிச்சாரு?
1: இல்லை,
0: இவர் பாட்டில் தன்னுடைய ஸ்தானம் என்ன, தன்னோட காலிங் என்ன, தனக்கு எவ்வளவு பெரிய வாக்கு தத்தங்களை தேவன் தந்திருக்கிறாரு, இதெல்லாம் வந்து கிரகிக்க முடியல. தற்காலிகமா அந்த கொடிதான பஞ்சம் அவரை கொஞ்சம் வேற மாதிரி யோசிக்க வச்சிருச்சு. அதனால ரொம்ப லோவா என்ன செஞ்சிட்டாரு, இறங்கிட்டார் கீழே. அவனுடைய விளைவு பாருங்க, 16
1: அவள் நிமித்தம் அவன் ஆபிரகாமுக்கு தயை பாராட்டினான்.
0: அவனுக்கு ஆடு மாடுகளும் கழுதைகளும் வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் கோழிகை கழுதைகளும் ஒட்டகங்களும்
1: கிடைத்தது.
0: ஏ அப்பா, அவர் எதிர்பார்த்த மாதிரி எக்கச்சக்கமான நன்மை வீட்டில் அப்படி வந்து நிரம்பிருச்சு. இந்த நன்மைக்கும் தேவனுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா?
1: சம்பந்தமே இல்லை.
0: இது தேவன் ஆசீர்வதிச்சதுனால வந்த நிறைவா, தகுதி இருந்ததுனால வந்த நிறைவா?
1: இல்லை.
0: ஹல்லேலூயா. இந்த வீட்டில் இருக்கிற இந்த ஆடு மாடு இந்த காரியங்கள் எதுக்கும் தேவனுக்கு இப்ப என்ன இல்லை, சம்பந்தமே. ஆபிரகாம் சாதாரண மனுஷன் இல்லை, அவரு கண்டிப்பாக உணர்வு அடைஞ்சிருப்பார். மனைவியை போய் இப்படி பார்வனுடைய அந்த புறத்தில் அனுப்பிட்டு, நான் கிடந்து வீட்டில் இந்த மாதிரி கஷ்டப்படுறேனே, உனக்கு தேவையா ஆபிரகாம் இது? நீ இங்கெல்லாம் இப்படிலாம் வந்து நீ எங்கே இருக்க வேண்டியவன், ஏன் வந்து இப்படிலாம் சிக்கல் என்ன செய்கிறேன்? நான் விசுவாசிக்கிறேன் வீட்டில் ஒரு ஆண்டவரே, என்னை நீங்கள் என்ன செஞ்சுருங்கப்பா, மன்னிச்சிருங்கப்பா, எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்கப்பான்னு கதறி இருக்கிறேன்னு நினைக்கிறேன். சீன் அப்படியே மாறுது பாருங்க. இதுக்கு பிறகு பார்வோனால் நான் எப்படியாவது பிழைக்கணும், எகிப்தியரால் நான் எப்படியாவது பிழைக்கணுங்கிற எண்ணத்தோடு தான் எகிப்துக்கு வந்தார். ஆனால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்கிறதுனால இப்போ ஆபிரகாமால தான் ராஜாவே
1: பிழைக்கிறான்,
0: குடும்பம் பிழைக்குது.
1: ஹல்லேலூயா.
0: இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரம் மற்றவங்களால பிழைக்கிறவன் இல்லை, அவனால தான் மற்றவங்களுக்கு ஒரு பிளஸிங். ஆமென்,
1: ஆமென்.
0: என்ன ஊற்று யாருக்குள்ள இருக்கு? அவனுக்குள்ள. சோ ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரம் என்பதை மறந்து ஆபிரகாம் ஒரு பெரிய தவறு என்ன செஞ்சிட்டாரு, செஞ்சிட்டாரு.
1: ஹல்லேலூயா.
0: இந்த தவறை செஞ்சதுக்கு ஆபிரகாம் நாரி போயிருக்கணும். செஞ்ச தவறுக்கு ஆபிரகாம்
1: நாரி போயிருந்திருக்கணும்,
0: நாரி போயிருக்கணும். சோ நமக்கு நமக்கு தகுதி இல்லை, தகுதி இல்லாத செயலை செஞ்சிடறோம், அது நிமித்தம் நம்ம என்ன இருந்திருக்கணும், நாரி போயிருந்திருக்கணும். ஆனால் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனால, தேவன் எனக்கு செஞ்ச உதவினால நான் இன்னும் நாரலை.
1: ஆமென்.
0: அது போல
1: மாறிட்டேன்.
0: நாரி போயிருக்க வேண்டிய ஒருத்தன் அடியோடு மாறி போயிட்டான்னா அதுக்கு காரணம் தெய்வம் அவனை தொட்டு ஆசீர்வதிச்சிருக்கான்.
1: ஆமென்.
0: அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன்கிறதுனால தான் அவன் நாரி போகல. தவறே செஞ்சிருந்தாலும், தகுதி இல்லாத ஒரு செயலை செஞ்சிருந்தாலும், நம்மளை அழைச்ச தேவன் உண்மையுள்ளவரா இருக்கிறதுனால நீங்களும் நானும் நாரி போக இந்த தேவன் விட மாட்டார். அதுக்கு பதில அடியோட நீங்களும் நானும் அவருக்குள்ள மாறி போக தேவன் கிருபை செய்வார்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: ஆபிரகாம் வாழ்க்கையில காணப்பட்டது அந்த செயலை செஞ்சதுனால ஒரு ஒரு அதோட எல்லாமே நாற்றமாகல. அதுக்கு பிறகு அடியோட ஆபிரகாம் மாற்றத்துக்குள்ள வந்து.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: நல்ல கவனிங்க. நாம நமக்குள்ள அவருடைய ஊற்று பொங்குறதுனால தான் புதிய புதிய துவக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையில மறுபடியும் மறுபடியும் சம்பவிக்குது.
1: ஹல்லேலூயா.
0: ஊற்றுனாலே எல்லாமே புதுசு புதுசா தான் இருக்காங்க.
1: எஸ். ஹல்லேலூயா.
0: பழசுக்கு அங்க வேலையே
1: இல்லை.
0: நம்முடைய ஊற்றிலிருந்து ஒவ்வொரு நாளும் அப்படியே கத கத கத கதன்னு பொங்குற அவருடைய நிறைவு தான் அந்த நாள் முழுசு நம்மளை அப்படியே தக தக தக தகன்னு வச்சிருக்கு.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: மோட்டர் போட்டோம்னா ஊற்றிலிருந்து வர்ற தண்ணி எப்படி இருக்கியா? வெளியில வருது. இந்த முதல் முதல்ல உள்ள இருந்து ஊற்றெடுக்கிறது எல்லாமே எப்படிதான் இருக்குது? கத கத கத கத கதன்ற அந்த இளம் சூடு ரொம்ப அற்புதமானது.
1: ஆமென்.
0: அந்த இளம் சூடுதான் நாள் முழுசும் சத்ரு நம்மளை நெருங்க முடியாத அளவுக்கு நம்மளை தக தக தகன்னு.
1: ஆமென்.
0: நாள் முழுசும் இங்க தக தக தக தகன்னு இருக்கணும்னா காலையில கத கதங்கிற அந்த ஊற்று சுரக்கணும்.
1: ஆமென்.
0: காலையில அந்த கதகதப்பு இல்லாததுனாலதான் நாள் முழுசும் அந்த
1: தக தக தக தகன்னு இருக்கிற அனுபவம் இல்லை.
0: காலையில செஞ்ச உதவி நம்மளை என்ன செய்யுது? அந்த கதகதன்ற அனுபவம் இருக்குன்னா தேவனுடைய ஊற்று சுரக்குது.
1: அந்த
0: இளம் சூடு உள்ள வருது பாருங்க. அதனாலதான் அந்த கதகதங்கிறத பிசாசு விரும்புறதே.
1: இல்லை.
0: ஐயோ ஐயோ, இன்னைக்கு காலையிலே இவனுக்குள்ள ஊற்று எண்ணிச்சிருச்சு,
1: சுரந்துருச்சு.
0: இன்னைக்கு முழுசும் சும்மாவே ஆடுவானுங்க. இதுல நிறைய வந்துருச்சுன்னா இவனை கிட்ட நெருங்க முடியுமா?
1: முடியாது. இல்ல,
0: இன்னைக்கு முழுசும் எப்படித்தான் இருக்க போறான்? தகுதி இருக்கிறதுனாலயா நான் தக தகன்னு இருக்கிறேன்?
1: இல்லை,
0: தேவன் செய்யற உதவினாலதான் இந்த தக
1: தக தக தகன்னு இருக்கு.
0: ஆபிரகாம் மிஸ்டேக் பண்ணிட்டாரு சாப்டர் 12ல. ஆனா 13ல பார்த்தா பிகினிங்க சும்மா
1: தக தக தக
0: தக தக தக தக. அவன் மனைவியும் அவனுக்கு உண்டான யாவும் அவனுடனே லோத்தும் எகிப்தை விட்டு தென் திசையில்
1: வந்தார்கள்.
0: ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியுடமையும் பொண்ணுமான ஆசிகளை உடைய
1: சீமானாய் இருந்தார்.
0: அவன் தன் பிரயாணங்களிலே தெற்கே இருந்து பெத்தேல் மட்டும் பெத்தேலுக்கும் ஆயிக்கும் நடுவாகத்தான் முன்பு கூடாரம் போட்டதும்
1: தான் முதன் முதல் ஒரு பலிபிடத்தை உண்டாக்கினதுமான ஸ்தலம் மட்டும் போனான். அங்கே ஆபிரகாம் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான்.
0: அலெக்சாண்டர் ஒயிட் அப்படிங்கிற ஒருத்தர் சொல்றாரு, விக்டோரியஸ் கிறிஸ்டியன் லைஃப் இஸ் எ சீரீஸ் ஆஃப் நியூ பிகினிங்ஸ். விக்டோரியஸ் கிறிஸ்டியன் லைஃப் இஸ் எ சீரீஸ் ஆஃப் நியூ பிகினிங்ஸ். 12வது அதிகாரத்தில் ஃபுல் ஆஃப் கயாஸ், எல்லாத்தையும் ஒரே குழப்பமும் சஞ்சலமும் தவிப்புமா இருந்துச்சு. புதிய துவக்கமா? தேவன் நமக்கு செய்கிற உதவினால வருகிற புதிய துவக்கம். ஐயோ, இப்படி ஒரு செயலை செஞ்சிட்டேனே, இனிமே நான் முகத்துல முழிக்கிறதுக்கு எனக்கு எந்த தகுதியும் இல்லை, அதோட என் லைஃப் முடிஞ்சிச்சு அப்படிங்கிற ஒரு கில்ட்டி கான்சியஸோட இருக்கிறீங்களா? பயப்படுறீங்களா? நீங்க செஞ்ச மிஸ்டேக் கூட உங்க காலிங் பெருசு.
1: ஹல்லேலூயா.
0: தடுமாறுற ஆளுன்னு தெரிஞ்சுதான் கையில பிடிச்சாரு. ஐயோ ஐயோ, இப்படிலாம் தெரிஞ்சிருந்தா வேணா நான் முன்னாடி நான் தெரிந்து கொடுத்துருக்க மாட்டேனே அப்படின்னு சொல்ல மாட்டேன். தெரிஞ்சுதான்டா
1: ஒண்ணு
0: சூஸ் பண்ணூயா. புரிஞ்சுக்கோ, உனக்கு தகுதி இல்லைன்றத புரிஞ்சுக்கோ. என் உதவி இருந்தா தான் இந்த காலிங்க நிறைவேற்ற முடியுங்கிறத புரிஞ்சுக்கோ. உன்னை குற்றப்படுத்துறதுக்காக இந்த இந்த காரியத்தை நான் அனுமதிக்கல. நீ உணர்வடையணும், இன்னும் அதிகமா என்ன சார்ந்து கொள்ளணும். என்ன சார்ந்து கொள்ளணும்னா எப்படிப்பட்ட சோறு வரும் அப்படிங்கறத நீ புரிஞ்சுக்கணும். இன்னும் அதிகமா, இன்னும் அதிகமா அர்ப்பணி, இன்னும் அதிகமா என்னோட ஒட்டிக்கோ, இன்னும் அதிகமா என்ன சார்ந்து கொள்.
1: ஆமென்.
0: அதுக்குதான் இந்த புதிய துவக்கம், a series of new beginnings. அவ்வளவு பெரிய குழப்பத்துக்கு பின்னாடி 13வது அதிகாரத்தில் எந்த இடத்துல இருக்க சொன்னாரோ அந்த இடத்துக்கு வந்த பின்னாடி பார்த்தா அப்பதான் ஆபிரகாம்
1: பெருமூச்சு.
0: ஆமென் சொல்ல.
1: ஹல்லேலூயா.
0: சாப்டர் 13ல் இது. ஓகே, 14வது அதிகாரத்தில் 12வது அதிகாரத்தில் கற்றுக்கொண்ட பாடம் அதனுடைய எஃபெக்ட் வந்து இப்போ 14வது அதிகாரத்தில் ரிஃப்ளெக்ட் ஆகும். யோ, ராஜாக்களால் பிழைக்க வேண்டிய அவசியம் நமக்கு
1: இல்லையா?
0: நம்மனால தான்டா ராஜாக்களை என்ன செய்யறாங்க,
1: பிழைக்கிறாங்க.
0: ராஜாக்களோட உதவி நமக்கு தேவையே
1: இல்லை.
0: இல்லை, ராஜாக்களுக்கு உதவி செய்யும்படி கர்த்தர் நம்மளை
1: ஆசீர்வதிச்சிருக்கேன். ஹல்லேலூயா.
0: ராஜா என்ன நம்மளோட பெரிய ஆள? எப்படியா ஆபிரகாம் வந்து இந்த மாதிரி பயங்கர தக தக தக தகன்னு இருக்கிறாரு? 13வது அதிகாரத்தில் தேவன் கொடுத்த புதிய துவக்கம்.
1: ஆமென்.
0: மனுஷனுக்கு ஊற்று பாருங்க, அப்படியே கத கத கத கதன்னு புதுசு புதுசா சுரக்குதா? அதுல கற்றுக்கொண்ட பாடம் ஆளை எப்படி மாத்திருச்சு? விரும்பின 318 பேரை வச்சுக்கிட்டு ராஜாக்களுக்கு உதவி செய்ய போறதுன்றது லேசான விஷயமா?
1: இல்லை.
0: யாருக்காவது அந்த துணிச்சல் வருமா?
1: வராது.
0: ஆனா கொஞ்ச பேரை, தான் வீட்டில இருந்தே தன் கை படிந்தவர்களாகிய கொஞ்ச பேரை அழைச்சிட்டு போய் எத்தனை ராஜாக்களை முறியெடுக்கிறாரு? 5 ராஜாக்களை முறியடிச்சு.
1: ஹல்லேலூயா.
0: திரும்பி வர்றார். சோ இவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ராஜாக்கள், யாரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ராஜாக்கள்?
1: ஆபிரகாம்.
0: 318 பேருக்கு உள்ள ஒரு டீம் லீடரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ராஜாக்கள். அவர்கள்லாம் படைத்தலைவர்கள், இவர்கள்லாம் டீம் லீடர். யாரு? ஆபிரகாம் யாரு? டீம் லீடர். ஆனா அவங்கெல்லாம் யாரு? அவங்க வந்து ஒரு படைக்கே
1: அரசர்,
0: படைத்தலைவர்கள், படைய வச்சிருக்கிற அரசர்களுக்கு ஒரு டீம் லீடர் பிளஸிங் ஆகிறார்.
1: ஆமென்.
0: ரீசன் என்னன்னா, அந்த மனுஷன் கர்த்தரால ஆசீர்வதிக்கப்பட்டவர்.
1: ஹல்லேலூயா.
0: சோ நம்முடைய வீட்டிலிருந்து பொங்குற கர்த்தருடைய நிறைவுகளுக்கு ராஜாக்களை வாழ வைக்கிற வலிமை உண்டு.
1: ஆமென்.
0: ஆமென்.
1: ஆமென்.
0: ஆரம்பத்துல அந்த காலிங்க கொஞ்சம் சரியான விதத்துல கிரகிக்க முடியாத ஆபிரகாம் எகிப்துக்கு போனா என்ன மாதிரி, நமக்கு இப்படி ஒரு சின்ன அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம்னா சில நன்மைகளும் கிடைக்கும், நம்மளும் பிழைச்சிக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட் ஆரம்பத்துல இருந்துச்சு. அதனால நாரி போக வேண்டிய ஆபிரகாமுக்கு தேவன் உதவி செஞ்சு காப்பாத்திட்டார். அதனால கம்ப்ளீட்டா இப்ப ஆபிரகாம் என்ன செஞ்சிட்டாரு? மாறிட்டாரு. இப்ப இவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ராஜாக்கள் ஆபிரகாமுக்கு என்னமாவது செய்யணும்னு என்ன செய்யறாங்க?
1: வர்றாங்க.
0: வர்றாங்க. அப்ப 20 வசனம்,
1: சோதோமின் ராஜா ஆபிரகாமை நோக்கி,
0: ஜனங்களை எனக்கு தாரும்,
1: பொருள்களை நீர் எடுத்துக்கொள்ளும் என்றார்.
0: அதற்கு ஆபிரகாம்
1: சோதோமின் ராஜாவை பார்த்து,
0: ஆபிரகாமை ஐஸ்வர்யவான் ஆக்கினேன் என்று நீர் சொல்லாதபடிக்கு
1: நான் ஒரு சரட்டை ஆகிலும் பாதரட்சையின் வாரை ஆகிலும் உமக்கு உண்டானவைகள் யாதொன்றையாகிலும் எடுத்துக்கொள்ளேன் என்று
0: வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக
1: என் கையை உயர்த்துகிறேன்.
0: ஆமென் சொன்ன.
1: ஆமென்.
0: பெரிய அளவுல பிறருக்கு ஆசீர்வாதமா இருந்துட்டு அவர்களிடமிருந்து எதையுமே எதிர்பார்க்காது இருக்க தேவனால ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஊற்றாலதான் முடியும்.
1: சாதாரண
0: காரியம் இல்லை. ஆபிரகாம் மூலமா அவங்களுக்கு உண்டான நன்மை பெரிய நன்மை. இவ்வளவு பெரிய அளவு மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்துட்டு அந்த ராஜாக்களிடமிருந்து எதையுமே வாங்க விருப்பம் இல்லைங்கிறது எவ்வளவு பெரிய மனசு தெரியுமா? ஐயா ஏன் இவ்வளவு தகதகன்னு இருக்கிறாரு? உள்ள சுரந்த அந்த கதகதங்கிற ஊற்று. அவ்வளவு பெரிய தவறு செஞ்ச பிறகும் தேவன் தந்த ஒரு புதிய துவக்கம் மனுஷன் இப்படி மாத்திருச்சு. இந்த ராஜாக்களை பார்த்த உடனே மனுஷனுக்கு என்னதான் தோணும்? ஏதாவது நமக்கு என்ன செய்ய மாட்டாங்களா?
1: ஒரு பொற்காசை தரமாட்டாங்களா?
0: அந்த காலத்துல ராஜாக்களை சந்திக்கிற யாரும் வெறுங்கையோடு என்ன செய்ய முடியாது, திரும்ப
1: வர முடியாது, பொற்கிழியோடு தான் வருவார்.
0: ராஜா வந்து 5 பத்துமா கொடுத்து அனுப்புவாரு. ராஜாட்ட 10 ரூபாய்க்கு இப்ப நிக்க முடியுமா?
1: இல்லை.
0: அப்படியே 10 ரூபாய் கொடுத்தாலும் ராஜாவுக்கு அழகாது?
1: இல்லை.
0: அது மரியாதையா இருக்குமா?
1: இருக்காது.
0: வாங்குறவன் எனக்கு 100 ரூபா போகுது ராஜா அப்படின்னு கேட்டா ராஜா என்ன சொல்ல, அடே உனக்கு போதும், எனக்கு அது தகுதி இல்லை.
1: எஸ்.
0: அதனால என் ராஜ்யத்தின் பாதி மட்டும் கேட்டாலும் நான் உனக்கு
1: கொடுப்பேன்.
0: இப்படிதான் ராஜா பேசுவான்.
1: எஸ்.
0: என்னடா பண்ணும் கேளு, என் ராஜ்யத்துல பாதியை கேட்டாலும் உனக்கு என்ன செய்யறேன்
1: தருகிறேன்.
0: இதுதான் ராஜாவோட சுபாவம்.
1: ஆமென்.
0: அங்கேயும் பாருங்க, அந்த ராஜாவோட சுபாவம் பாருங்க, ஜனங்களை கொடுத்துரு எல்லாத்தையும் நீ வச்சுக்க.
1: எஸ்.
0: இந்த ராஜாக்கள்லாம் இப்படித்தான் பேசுவாங்க.
1: ஹல்லேலூயா.
0: இது ராஜாக்களுக்கே உரிய மனசு. அந்த மாதிரி பெரிய மனசோட ராஜா பேசுறாரு. சாதாரண ஆள் தான் மயங்கியிருப்பான். இப்ப ஆபிரகாம் தான் ஊற்றுங்கிறத கண்டுபிடிச்சிட்டாரு, தான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன்றத
1: கண்டுபிடிச்சிட்டாரு.
0: அதனால இவ்வளவு தாராளமா ஏராளமா ஒரு பெரிய காரியத்தை நான் உனக்கு செய்யறேன்னு ராஜாக்கள் சொல்லியும் அது மேல ஒரு கடுகளவு கூட ஆபிரகாமுக்கு ஒரு நாட்டம்
1: வரவே இல்லை.
0: நீங்க ராஜாவா இருக்கலாம், ஆனா ராஜாதி ராஜா என்ன அழைச்சிருக்கிறாரு, என்ன ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. ராஜா நமக்கு அள்ளி கொடுக்கிற ராஜாவை பார்த்தோம். ராஜாட்ட கையேந்த ஒருத்தனுக்கு மனசு வரலன்னா அவன் சாதாரண ஆளுன்னு நினைக்கிறீங்களா?
1: ஹல்லேலூயா.
0: தனக்கு அள்ளி இறக்க விரும்புகிற ஒரு ராஜாவை பார்த்த உடனே அப்படியே கைய ஒரு மாதிரி துருதுருன்னு வந்து ஐயா போடுங்க அப்படின்னு கைய அப்படி ஏந்தனுங்கிற எண்ணம் ஒருத்தனுக்கு வராம இருக்குன்னா அவன் கை வேற ஆங்கிள் வேலை
1: செய்யுது.
0: எந்த ஆங்கிள் வேலை செய்யுது? ஆபிரகாமை ஐஸ்வர்யவான் ஆக்கினேன் என்று நீர் சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டையாகிலும் பாதரட்சியின் வாரையாகிலும்
1: உமக்கு உண்டானவைகளில் யாதொன்றையாகிலும் எடுத்துக்கொள்ளேன்.
0: வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுக்கு நேராக என் கையை
1: உயர்த்துகிறேன்,
0: என் கையை
1: உயர்த்துகிறேன்,
0: தர்றேன் சொன்னவன கையை இப்படி போல
1: ஹல்லேலூயா
0: தாங்க தாங்க தாங்க தாங்க தாங்க நல்லாவே தாங்க அப்படின்னு
1: கேட்கல.
0: கை இப்படி மேல உயர்த்திட்டேன்,
1: மனசுக்கு தொடும்
0: பெரிய அளவுல பிறருக்கு ஆசீர்வாதமா இருந்துட்டு அவரிடமிருந்து எதையும் எதிர்பார்க்காது இருக்கணும்னா அது ஊற்றுனாலதான் முடியும்.
1: ஆமென்.
0: பழைய எகிப்தின் ராஜா முன்னாடி நின்ன ஆபிரகாம் எங்க? இப்ப இந்த அஞ்சு ராஜாக்களுக்கு முன்னாடி நிக்கிற ஆபிரகாம் ஊற்றுன்னு இப்ப என்ன செஞ்சு போச்சு?
1: தெரிஞ்சு போச்சு.
0: நம்ம ராஜாக்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கிறவன் தெரிஞ்சு போச்சு. நம்ம யார்ட்டையும் கையேந்திரம் இல்லை, அங்கதான் தெரியாதனமா கையேந்திட்டோம். இந்த கை, இந்த கை ஆடு மாடு கோழிக்கு கழுது கொட்டங்க அது என்னத்தையும் கொடுத்துட்டானே, இந்த கையில நான் என்ன செஞ்சிட்டேனே வாங்கிட்டேன். ஐயோ இந்த கையில வாங்கிட்டேனே. அந்த அந்த தேவன் கற்றுக் கொடுத்த பாடம் பாருங்க. ஆபிரகாம் அடியோட மாத்திட்டு இனிமே எங்கேயும் கையேந்த மாட்டேன் ஆண்டவரே, எனக்கு தெரிஞ்சு போச்சு கையேந்துறது இல்லை கையை உயர்த்துறதுன்னு தெரிஞ்சு போச்சு. இந்த பாடத்தை கற்றுக் கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி. ஆதியாகமம் 12 கையேந்தினாரு, ஆதியாகமம் 14 கைய
1: உயர்த்துகிறார்.
0: தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரம் கையேந்தாது. ஏதாவது தாங்கன்னு சொல்லி என்ன செய்யாது? நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவரா இருந்தும் கையேந்துவீங்க அப்படின்னா உங்க காலிங்கோட பிரம்மாண்டத்தை இன்னும் நீங்க சரியான விதத்துல கிரகிக்கலன்னு அர்த்தம். ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருந்தும் எனக்கு யாரு எதை செய்வாங்க அதை செய்வாங்கன்னு சொல்லி ஏதாவது ஒரு விதத்துல யார்ட்டையாவது யாசிக்கிறதுக்கு ஓடுவீங்க அப்படின்னா இன்னும் காலிங்கோட பிரம்மாண்டத்தை நீங்க என்ன செய்யல, புரிஞ்சுக்கல. ஊழியத்துக்கு கொடுக்கிறவங்களை பார்க்காத, ஊழியத்தை கொடுத்தவரை பாரு
1: அப்படின்னு.
0: ஊழியத்துக்கு யாரா கொடுப்பா? அப்படி இல்ல, நாம அள்ளி இறக்க வேண்டியத இன்னைக்கு காலையில என் ஜனத்துக்கு கொடுக்க வேண்டிய அந்த நிறைவுகள் எனக்குள்ள ஊற்றெடுக்கிட்ட ஆண்டவரே. I am here to bless my people.
1: Amen.
0: ஜனத்தை ஆசீர்வதிக்க நான் இங்க வந்து நிக்கிறேன் அப்படிங்கிற மனோபாவத்தோட ஒவ்வொரு நாளும் நாம நமக்குள்ள ஊற்றெடுக்கிற ஆண்டவருடைய நிறைவை எடுத்து எடுத்து எடுத்து எடுத்து ஜனங்களை பிளஸ் பண்றப்போ
1: நான்
0: யார பாக்குறேன்?
1: கொடுத்தவரை,
0: ஊழியத்தை கொடுத்தவரை பாக்குறேன்.
1: ஆமே.
0: ஊழியத்துக்கு கொடுக்கிறவங்களை நான் என்ன செய்யல,
1: பார்க்கல. ஹல்லேலூயா.
0: ஆபிரகாம் பாருங்க, கொடுக்கிற ராஜாவை பார்க்கல, தனக்கு ராஜாக்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும்படியான வெற்றியை கொடுத்த தேவனை பார்க்கிறாரு.
1: எஸ்,
0: தன்னை அழைச்ச தேவனை பார்க்கிறாரு, தன்னை ஆசீர்வதிச்ச தேவனை பார்க்கிறாரு, அவருக்கு நேரா தன்னுடைய கரங்களை உயர்த்துகிறார்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: கலங்கவே கலங்காதீங்க. ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரம் நீங்களும் நானும்.
1: ஆமென்.
0: கர்த்தர் நம்மளை தொட்டிருக்கிறாரு.
1: எஸ்,
0: எவ்வளவு அதிகமா அவருக்கு நேர கையை உயர்த்துறோமோ அவ்வளவு அதிகமா யாராவது நமக்கு தருவாங்கன்னு இல்ல, அவ்வளவு அதிகமா மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடிய நிறைவு எனக்குள்ள பொங்கும்.
1: ஆமென்.
0: நான் எதுக்கு கையை உயர்த்துறேன்னா, ஏதாவது எனக்கு தாங்கன்றதுக்காக நான் கையை உயர்த்தல. பிறருக்கு கொடுக்க தேவையான, பிறருக்கு ஆசீர்வாதமா இருக்க தேவையான உம்முடைய நிறைவுகள் எனக்குள்ள ஊற்றெடுக்கட்டும் ஆண்டவரே.
1: எஸ், அதான் ஒரு ராஜா அறிக்கையிட்டாரா, இன்னைக்கு நான் என்னுடைய சொத்துக்களை எல்லாம், என்னுடைய தங்க காசெல்லாம் உங்களுக்கு நான் தரப்போறேன், நான் யானை மேல வருவேன், யாருக்கு வேணுமோ வாங்கிக்கோங்க அப்படின்னு உடனே எல்லா மக்களும் கூடி இருக்கிறப்ப, ராஜா தனக்குள்ள இருக்கிற எல்லா காசுகளையும் அப்படியே போட்டுக்கிட்டே இருக்கிறப்ப, எல்லாத்தையும் தனக்கு சேர்த்துக்கிட்டு சிலர் வீட்டில் போய் வச்சுட்டு திருப்பி வந்து எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டே இருக்கிறப்ப, இந்த ஜனக்கூட்டத்தை பார்த்து இந்த யானை பதறி அப்படியே குலுங்குச்சு பாருங்களேன். இந்த ராஜா அப்படியே கீழே விழறப்ப, யாராவது ஒருத்தர் ராஜாவை காப்பாத்துவாங்களான்னு பாக்குறா, ஒருத்தம் கூட காப்பாத்தல. எல்லாருடைய நோக்கமும் அவர் போட்ட காசு, ஆனா ஒருத்த மட்டும் பார்த்துட்டான் போய் ராஜாவை அப்படியே கீழே விழாம அப்படியே பிடிச்ச உடனே மெச்சுக்கிட்டு ராஜா கேட்டாராண்டே, எல்லாரும் என் காசு மேலேயும் நோக்கமா இருந்தாங்க, ஆனா என்னை காப்பாத்து நீ வந்து உனக்கு என்ன வேணும் எல்லாத்தையும் நான் எழுதி வைக்கிறேன் அப்படின்னு உடனே அவர் சொன்னாரா, ராஜாவே என் கூட இருக்கிறப்ப எனக்கு என்ன வேணும் அதுவே போதும், நீங்களே போதும், உங்க காசு வேணாம், நான் உங்களுக்கு ஆண்டவரே எங்களுக்கு நீங்க போதும் அப்படின்ட்டார்.

0: சோ கையேந்திரப்ப கையேந்திரப்ப நமக்குள்ள எதுவும் ஊற்று எடுக்காது,
1: ஊற்று ஊற்று எடுக்காது.
0: ஹல்லேலூயா. ஆனா தேவனுக்கு நேர கைய உயர்த்தறப்ப தான் உள்ள இருக்கிற ஊற்று பொங்குது.
1: ஆமென்.
0: நம்ம எல்லாம் பொங்கு உள்ள, அதாவது மனுஷங்க செய்கிற மனுஷரை சார்ந்து நாம பிழைக்கிறவங்க இல்ல, தேவனை சார்ந்து வாழ்றவன். சமயத்துல சொன்னார் அந்த வார்த்தை ஆண்டவர்.
1: ஆமென்.
0: அப்ப கைய உயர்த்துறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களே
1: சார்ந்திருக்கிறேன்ப்பா.
0: அப்ப சொல்லுவாங்க கைய உயர்த்திட்டேன்ப்பா அப்படின்னு. ரொம்ப ஸ்ட்ரெஸ் வந்துருச்சுன்னா ஆண்டவரே கைய உயர்த்திட்டோம்ப்பா, கைய உயர்த்துறோம்ப்பான்னு சொல்லி கைய உயர்த்திடுவாங்க. கைய உயர்த்திட்டோம்னாலே முடிஞ்சுன்னு அர்த்தம். ஹல்லேலூயா.

0: கையேந்திரமேல்லப்பா.
1: உம்மை நோக்கி என் கைகளே உயர்த்தி உயர்த்தி மகிழ்கிறேன்.
0: சில நேரம்லாம் அந்த சோதனை வரும் பாருங்க, நம்ம பலவீனமா இருக்க நேரத்துல ஏதாவது ஒரு நீட் இருக்கும் நமக்கு. யோ, இந்த நீட் இருக்கு, இவ்வளவு பேர் நமக்கு தெரிஞ்சவங்க என்ன செய்யறாங்களே
2: இருக்கிறாங்களே,
0: நம்மள நேசிக்கிறவங்க இவ்வளவு பேர் இருக்கிறாங்களே, வாய திறந்தா போதுமே.
2: ஹல்லேலூயா.
0: சொல்லிடுவோமா? சொல்லுமா? ஒரு போனை போட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ல இருக்குன்னு சொல்லிடுவோமா? சில டெம்டேஷன் வந்தாலும் ஆண்டவர் அதை மேற்கொள்ள விடாதபடி காத்துக்கொள்கிறதற்காக ஒரு
2: ஸ்தோத்திரம்.
0: உனக்கு தேவையா இப்படி எல்லாம் நீ வந்துட்டு
2: கேட்க
0: விரும்புறது? கேட்கலாமா அப்படி போய்? ஆண்டவருடைய மினிஸ்ட்ரி பாரண பேர்டனை வந்து நான் ஷேர் பண்ணுறது குறிச்சுன்னா அதை நான் தவறாக நான் போதிக்கலை, தயவு செஞ்சு மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. ஓகே, தரிசனத்தை சொல்கிறதுல வந்து எந்த விதமான தவறும்
2: இல்லை
0: இல்லை. ஆனால் நீ எனக்கு இதை செய்யணும்னு நிர்பந்திக்கிறது கூட. விஷனை சொல்கிறப்ப யாருடைய உள்ளத்தில் ஏவணுமோ அவங்க உள்ளத்தில் ஏவி தேவன் எல்லா தேவைகளும் என்ன செய்வார்?
2: சந்திப்பார்.
0: சந்திப்பார். மோசே ஆசிரியப்பு கூடாரத்துக்கு தேவையான காரியங்கள் எல்லாத்தையும் குறித்து பேசுகிறப்போ அதுக்கு செய்யணுங்கிற ஏவுதலை யார் யாருக்குள்ள தேவன் தந்தாரோ அவங்க எல்லாம் வந்து தாராளமாக என்ன செஞ்சாங்க? கொடுத்தாங்க. ஸோ விஷனை ஷேர் பண்ணி அதனால ஜனங்களை கொடுக்கும்படி தேவன் ஏவுற காரியம் வேற. நம்மளா போய் தூண்டக்கூடாது, என்ன செய்யக்கூடாது? நம்மளுடைய இயலாமைகளை சொல்லி, நம்ம கஷ்டத்தை சொல்லி என்ன செய்யக்கூடாது?
2: தூண்டக்கூடாது.
0: ஒரு பஞ்ச பாட்டு பாடி ஒரு பரிதாபத்தை சம்பாரிச்சு ஒரு இரக்கத்தை சம்பாரிச்சு தராதவனையும் தர வச்சிடக்கூடாது. தேவன் ஏவுவாராக.
2: ஆமென்.
0: தேவன் யாருடைய உள்ளத்துல பேசுறாரோ அவங்க நமக்கு செய்ய வேண்டிய காரியத்தை அவங்களே வந்து என்ன செய்வார்களாக? செய்வார்களாக. ஆமென்.
2: ஆமென்.
0: அதனால ஒரு ஒரு ஒரு ஊற்று அவனுக்கு பிடிக்காத ஒரு செயல் வந்து கையேந்த கூடாதுன்றத தேவன் ரொம்ப கவனமா இருக்கிறார்.
2: ஆமென்.
0: நம்ம பலவீனமான நேரங்களில் ஒரு முறை ஒரு டாக் ஷோல அப்பாட்ட நான் கேட்டேன், இந்த பாயிண்டே வச்சு கேட்டேன், எத்தனை பேர் உங்களுக்கு பெரியவங்கெல்லாம் தெரிஞ்சவங்கெல்லாம் இருக்கிறாங்க, பணக்காரங்க எத்தனையோ பேர், எங்கள் லெவலுக்கு எத்தனை பேர் தெரியுது, உங்கள் லெவலுக்கு எவ்வளோ அதிகமான பேர் இருக்கிறாங்கப்பா. ஏதாவது ஒரு நீடு வர்றப்போ அவங்கள்ட்ட கேட்கணுங்கிற சோதனை உங்களுக்கு வந்திருக்கா அப்படின்னு கேட்டேன். ரொம்ப வேடிக்கையாக அவங்க வழக்கமான பாணியில் அந்த தலையை தடவிட்டு வரத்தான் செஞ்சுருக்கப்பப்ப நல்ல கேட்கல அப்படின்னா
2: என்ன
0: செய்வதாக?
2: பொங்குவதாக.
0: இந்த மாதிரி கத்தரால போஷிக்கப்படுகிற மனுஷன் எதை குறிச்சும் யோசிக்கிறதே இல்ல. யோசிக்கிறது இல்லைங்கிறதுனால யாற்றையும் போய் அவன் யாசிக்கிறதும்
2: இல்லை,
0: இல்ல அவன் தியானிக்கிறவன். நல்ல கோனிங்க, கத்தரால போஷிக்கப்படுகிற ஊற்றுகள் யாரிடத்துல எதையும் யாசிப்பது
2: இல்லை.
0: இல்ல
2: ஹல்லேலூயா.
0: அந்த மாதிரியான ஒரு என்ன சொல்றது நிறைவு உள்ளுக்குள்ள ஊற்று பொங்குறப்பதான் நம்மளால அனுபவிக்க முடியுது. இந்த மண்டலத்துல போய் சஞ்சரிக்கிறது சாதாரண விஷயமே
2: அல்ல.
0: மனுஷனா இருக்கிற நமக்கு அது முடியாது. நம்ம எல்லாம் சபல புத்திக்காரங்க.
2: ஆமென்.
0: ஏதாவது ஒரு தேவை வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா கை என்ன செஞ்சிடும் போய் நீன்ற நமக்கு ஏதாவது ஏதாவது ஏதாவது செய்யுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி. ஆனா அந்த ஆண்டோடைய ஊற்று நமக்குள்ள பொங்குறப்பதான் இந்த மாதிரி ராயலான ரயில்முக்குள்ள நாம சஞ்சரிக்க முடியுது. நாகமான் எவ்வளவு பெரிய படைத்தலைவன், அவ்வளவு பெரிய நன்மையை தீர்க்கதரிசி எலிசா மூலமா பெற்றுக்கொண்டுட்டு அவன் ஏதாவது செய்யணும்னு சொல்லி துடிக்கிறான், வருந்துதல் பண்ணியும்
2: தட்டுதல் பண்ணி
0: எவ்வளவு பெரிய காரியத்தை செஞ்சிருக்கோம். யாருக்கு செஞ்சிருக்கிறோம்? ஒரு ஒரு தேசத்தினுடைய ஆர்மி சீஃபுக்கு செஞ்சிருக்கிறோம். ஒரு பெரிய ஆளை முன்னாடி நின்று என்ன வேணும்னு கேட்கறான். இவன் அவரோட பெரிய ஆளா இருந்து பிளஸ் பண்ணி போயிட்டு வாங்கப்பா. நல்லா சாமி யாசிக்கல. ஏன்னா தீர்க்கதரிசி எலிசா தேவனால போஷிக்கப்பட்டவன். தேவனால போஷிக்கப்படுகிற அனுபவத்துல வளர்றவன் யார்ட்டையும் போய் எதையும் யாசிக்கிறது
3: இல்லை.
0: தேவனால போஷிக்கப்படுகிற பாத்திரம் யாரிடத்துல எதையும் போய் யாசிக்கிறங்கிற அவசியம் அவனுக்கு
3: இல்லை.
0: இல்ல, கைய உயர்த்திட்டு அமைதியா இருப்பான். காகத்தை கொண்டு போஷிச்சா போஷிப்பாரு, சாரி பார்த்து விதவையை கொண்டு போஷிப்பாரு. யார கொண்டு போஷிக்கணுமோ அவர் போஷிக்கட்டும், ஆனா நான் யார்ட்டையும் போய் என்ன செய்ய மாட்டேன், யாசிக்க மாட்டேன். அப்ப ஊற்றுகள் யாரால போஷிக்கப்படுது? தேவனால் போஷிக்கப்படும்.
3: ஆமென். ஹல்லேலூயா.
0: அதனாலதான் ஊற்றுகள் யாரிடத்திலும் கையேந்து என்ன செய்யறது இல்ல, விரும்புறது இல்ல. ஊற்றோட வேலையை கைய உயர்த்திக்கிட்டே இருக்கிறது.
3: ஆமென்.
0: என்ன செய்யறது? கைய
3: உயர்த்தி
0: வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான கர்த்தருக்கு நேராக என் கையை என்ன செய்கிறேன்?
3: உயர்த்துகிறேன், உயர்த்துகிறேன். ஹல்லேலூயா.
0: ஆனா கேயாசி என்ன பண்ணிட்டான்? கொஞ்சம் யோசிச்சான் பாருங்க, என்ன செஞ்சா? கொஞ்சம் யோசிச்சான், யாசிச்சான் போய். அந்த சின்ன யோசனை தான் என்ன பண்ணுது,
3: எல்லாரும் வைத்து விடுகிறது.
0: சிலர்ட்டு போய் நாம ஏன் யாசிச்சோம் அப்படின்னா,
3: கொஞ்சம்
0: யோசிச்சு பார்த்தது.
3: ஐயோ என்ன பண்ணுவேன், யோசிச்சு பார்த்துட்டு யாசிச்சுட்டேன்.
0: ஐயோ எனக்கு என்ன பண்ணுவேன் அப்படின்னு, பஞ்சத்துல என்ன பண்ணுவேன் அப்படின்னு நாம யோசிச்சோம்,
3: ஆட்டோமேட்டிக்கா
0: கையை போய் என்ன செஞ்சிடும்,

0: இந்த காலையில கைய
1: உயர்த்தி
0: யாற்ற கையெந்தனுங்கிற ஒரு ஒரு யோசனை வந்திருக்கு மனசுல, அவங்கள்ட்ட போலாமா, அவங்கள்ட்ட போய் இந்த உதவி என்ன செய்யலாமா கேட்கலாமா அப்படின்னு ஒரு சின்ன யோசனை மைண்ட்ல ஓடுதுல காலையில. அந்த அந்த யோசிக்கிறதுனாலதான் அவங்கள்ட்ட போய் யாசிக்கணுங்கிற அந்த அந்த மனோபாவம் நம்முடைய பலவீனம். ஓகே, அன்று சொல்றாரு, கொஞ்சம் உன் கையை எனக்கு நேரம் என்ன செய்வியா உயர்த்துவியா. இன்னைக்கு வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுக்கு நேராக கரங்களை உயர்த்துகிற பொழுது அவர் நம்மை போஷிப்பார். நான் யார்ட்டையும் போய் யாசிக்க மாட்டேன், யாரை கொண்டு போஷிக்கணுமோ அவங்களை கொண்டு இந்த நாளில் எங்க எல்லா காரியங்களையும் நீங்க போஷிக்க போறதுக்காக ஸ்தோத்திராண்டவர். பரலோக பிதாவே, கரங்களை உயர்த்தி எங்களோடு இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உங்க கையில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். நீங்க தான் எங்களை போஷிக்கிறவர். ஊழியத்துக்கு கொடுக்குறவங்களை இல்லை, ஊழியத்தை கொடுத்த உங்களை நாங்கள் பார்க்குறோம். இந்த கரங்கள் உமக்கு நேராக உயர்த்தப்பட்டிருக்கிறப்ப எங்கேயும் போய் எங்களை கையேந்த விட மாட்டீங்க. உம்முடைய நிறைவுகள் ஊற்றெடுக்கட்டும். ராஜாக்களை போஷிக்கிற, ராஜாக்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிற ஒரு காலிங் எங்களுக்கு தந்தீங்களே, அதுக்காக உமக்கு நன்றி. ஆபிரகாம் கூட மிஸ்டேக் பண்ணவர் தான், நாங்களும் கூட மிஸ்டேக் பண்ணிடுறோம். ஆண்டவர் எங்கள் மேலே இருக்கிற அழைப்பினுடைய பிரம்மாண்டத்தை நாங்கள் போதுமான அளவு கிரகிக்காம சில நேரங்களில் தடுமாறிடுறோம், தவறிடுறோம். ஆனாலும் நாங்கள் நாரி போகாமல் எங்களுக்கு புதிய துவக்கங்களை தந்து எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தந்திருக்கிற பெரிய பெரிய மாற்றங்களுக்காக நன்றி. எகிப்தின் ராஜாவுக்கு முன்னாடி நின்ன ஆபிரகாம் வேற, அஞ்சு ராஜாக்களுக்கு முன்னாடி நின்ன ஆபிரகாம் வேற. எவ்வளோ பெரிய மாற்றம் ஆண்டவர். ஊற்றுங்கிறத கண்டுபிடிச்சா தான் இந்த மாற்றமே எங்களுக்கு வர ஆண்டவர். இந்த காரியத்தன்னைக்கு எங்களோட பேசினதுக்காக மக்கு நன்றி. தொடர்ந்து இடைபெடுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். பிரைஸ் லார்ட். காட் பிளஸ் யூ.

0: நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
1: அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது, பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

0: now begin our study on the precious blood of Jesus.
1: இயேசு கிறிஸ்துவினுடைய வெளியேறப்பட்ட இரத்தத்தை குறித்து நாம் படிக்க ஆரம்பித்திருக்கிறோம்.
0: Last 2 weeks I've been sharing with you about this precious blood of Jesus.
1: கடந்த 2 வாரங்களாக இயேசு கிறிஸ்துவின் இந்த வெளியேறப்பட்ட இரத்தத்தை குறித்து நான் போதித்து வருகிறேன்.
0: Now today once again we are going to continue.
1: இன்றைக்கு மீண்டுமாக அதை தொடர போகிறோம்.
0: I want to today talk about the Passover and how the power of the blood was demonstrated in the Passover.
1: இன்றைக்கு பஸ்காவை குறித்தும் அந்த பஸ்காவிலே ஆட்டுக்குட்டியின் இரத்தமானது எவ்வாறு வல்லமை நிறைந்ததா இருந்தது என்பதை குறித்தும் உங்களுக்கு காண்பிக்க போகிறேன்.
0: In fact the Passover was perhaps the first very powerful demonstration about what the blood of Jesus does.
1: சொல்ல போனால் இந்த பஸ்கா தான் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் என்ன செய்கிறதா இருக்கிறது என்பதை மிகுந்த வல்லமையோடு நமக்கு நிரூபித்து காண்பிக்கிறது.
0: There have been certain revelations concerning the shed blood even before the Passover.
1: பஸ்காவுக்கு முன்பதாக கூட சிந்தப்பட்ட இரத்தத்தை குறித்த சில காரியங்கள் நமக்கு காண்பிக்கப்படுகின்றன.
0: Even when Adam sinned back in the days of Adam and Eve, when Adam and Eve sinned, God came and killed an animal, made a coat of skin for them, shedding a blood. God covered their sins.
1: ஆதியிலே ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்தபோது தேவன் அவருடைய இரத்தத்தை அவருடைய பாவத்தை மூடுவதற்காக ஒரு மிருகத்தை கொன்று அந்த தோலை அவர் மீது உடுத்தி அப்பொழுதுதானே இரத்தத்தை சிந்தினார்.
0: The fig leaves clothing that he had made was insufficient.
1: அவர்கள் ஏற்படுத்தின அந்த அத்தி இலை உடை போதுமானதாக இல்லை.
0: God provided a clothing for them.
1: தேவனே அவளுக்கு ஒரு உடையை கொடுத்தார்.
0: God provided a covering for their sin and shame.
1: அவருடைய பாவம் அவமானத்தை மூடத்தக்கதாக தேவனே ஒரு மூடுதலை கொடுத்தார்.
0: That clothing was arrived at, that coat was arrived at by the shedding of the blood.
1: அவர்கள் அந்த தோலை ரத்தம் சிந்தது ரத்தம் சிந்தினதன் மூலமாக பெற்றுக் கொண்டார்கள்.
0: Adam and Eve were clothed with blood that day.
1: ஆதாமும் ஏவாளும் அந்த நாளிலே ரத்தத்தினாலேயே போற்றப்பட்டார்கள்.
0: Blood drenched clothing was given to them.
1: ரத்தம் தோய்ந்த ஒரு உடை அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது.
0: God thereby showing to them in a very powerful way there is no other way to cover the sin and shame of mankind.
1: அதன் மூலமாக தேவன் மனுக்குலத்தின் பாவத்தை அவமானத்தை மூட வேறு வழியே இல்லை என்பதை ஒரு எடுத்துக்காட்டான விதத்தில் காண்பிக்கிறார்.
0: He was showing them that without the shedding of blood there is no remission for our sin.
1: ரத்தம் சிந்தது இல்லாமல் நம்முடைய பாவங்களுக்கு மன்னிப்பே கிடையாது என்பதை அன்றைக்கு காண்பித்தார்.
0: This is the only alternative that is available.
1: இருக்கக்கூடிய ஒரே ஒரு வழி இது மட்டும்தான்.
0: And he showed it in a very very powerful way there.
1: அது மிகவும் வல்லமையுள்ள ஒரு விதத்திலே அவர் காண்பிக்கிறார்.
0: But that is not very demonstrative like the Passover.
1: என்றாலும் பஸ்காவை போல அந்த அளவுக்கு அது எடுத்து காண்பிக்கவில்லை.
0: Not much details are given there.
1: அவ்வளவு விவரங்கள் அங்கே கொடுக்கப்படவில்லை.
0: It just states that God did that.
1: தேவன் அதை செய்தார் என்று தான் சொல்லப்படுகிறது.
0: And all these great Bible teachers read into it and expound upon it in this manner.
1: வேத வல்லுநர்கள் அதை வாசித்து விட்டு இப்படியாக அதற்கு விளக்கம் கொடுக்கிறார்கள்.
0: The fact that the blood must be shed and that is the way that one can stand before God was established way back then.
1: ரத்தம் சிந்தப்பட வேண்டும் அப்பொழுதுதான் ஒரு மனிதன் தேவனுக்கு முன்பாக நிற்க முடியும் என்பது ஆதியிலேயே சொல்லப்பட்டு விட்டது.
0: The coat of skin is the first one.
1: அந்த தோல் உடை கொடுக்கப்பட்டது அதுதான் முதலாவது.
0: Then we find Abel and Cain approaching God with a sacrifice.
1: அவன் பிறகு காயினும் ஆவேலும் பலியின் மூலமாக தேவனிடம் வருகிறதை நாம் பார்க்கிறோம்.
0: One of them approached God with the blood sacrifice.
1: ஒருவன் இரத்த பலியின் மூலமாக தேவனை அணுகுகிறான்.
0: The other just brought the fruit of his field.
1: ஆனால் காயினோ நிலத்தில் விளைந்த அந்த கனிகளை கொண்டு வருகிறான்.
0: And he seems to think that anything would do for God.
1: அவன் என்ன நினைக்கிறான் ஆண்டவருக்கு எது கொடுத்தால் போதுமானது என்று நினைக்கிறேன்.
0: I am here to worship God. Here I am with what I can bring.
1: தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறேன். என்னால் முடிந்ததை நான் அவருக்கு கொண்டு வருகிறேன் என்று
0: நினைத்தான். But by that time God has established a principle.
1: என்றாலும் அந்த காலத்துக்குள்ளாக தேவன் ஒரு நியமத்தை ஏற்படுத்தி வைத்து விட்டார்.
0: Beginning with a coat of skin it seems to have been established principle and practice that you cannot come before the presence of God without bringing a sacrifice where the blood was shed.
1: தோல் உடையில ஆரம்பித்து காலாகாலமாக ஒரு வழக்கம் அங்க ஏற்பட்டு விட்டது. அது என்ன? தேவனிடத்தில் வரும்போது ரத்தம் சிந்துதல் இல்லாமல் வர முடியாது என்பதை அது.
0: There is remission of sin only through the blood.
1: ரத்தத்தின் மூலமாக மட்டுமே பாவ மன்னிப்பு உண்டாகிறது.
0: When man comes to God he must recognize that and honor that principle.
1: ஒரு மனிதன் தேவனிடம் வரும்போது அதை அங்கீகரித்து அந்த நியமத்தை அவன் கனம் பண்ண வேண்டும்.
0: He cannot come any other way.
1: வேற எந்த விதத்தில் அவன் வர முடியாது.
0: He has to come through the blood.
1: ரத்தத்தின் மூலமாக மட்டுமே அவன் வர வேண்டும்.
0: That is the reason Cain was rejected.
1: ஆகவே தான் காயினுடைய காணிக்கு புறக்கணிக்கப்பட்டது.
0: He was rejected because he did not honor God's way of salvation.
1: தேவனுடைய இரட்சிப்பின் வழி அவன் கனம் பண்ணவில்லை. ஆகவே தான் அவன் புறக்கணிக்கப்பட்டான்.
0: He was rejected because he rejected the idea of the blood, shed blood.
1: ரத்தம் சிந்தல் சிந்தப்பட்ட ரத்தத்தை குறித்த எண்ணத்தை அவன் புறக்கணித்ததனாலே அவன் புறக்கணிக்கப்பட்டான்.
0: And that was the failure of Cain that day.
1: காயின் அதனால தான் அதுக்கு தோல்வி அடைந்தான்.
0: Even during Noah's time we read how that they offered sacrifices.
1: நோவின் நாட்களிலும் எப்படி அவர்கள் பலிகளை செலுத்தினார்கள் என்று நாம் வாசிக்கிறோம்.
0: People from the time when the coat of skin was made have somehow began to see that it is through the shed blood that they can come before God.
1: தோல் உடை அவளுக்கு ஏற்படுத்தப்பட்டதே அது முதலே மக்கள் சிந்தப்பட்ட இரத்தத்தின் மூலமாக தான் தேவனிடம் வர வேண்டும் என்பதை அறிந்து கொண்டார்கள்.
0: Not only Noah, and since Noah, Abraham also, and all of his descendants, Isaac and Jacob, all of them offered sacrifices to the Lord.
1: நோவா மட்டுமல்ல அவனுக்கு பிறகு வந்த ஆபிரகாம், அவனுக்கு பிறகு வந்த ஈசாக்கு, யாக்கோபு எல்லாரும் இந்த பலிகள் மூலமாக தான் வந்தார்கள்.
0: But there is nothing so demonstrative as the day of Passover.
1: என்னாலும் அந்த பஸ்கா நாளிலே நடந்த காரியது போல வேறு எந்த காரியமும் எடுத்து காட்டாமல் இருக்கிறது.
0: A dramatic presentation of the blood of Jesus and what it does.
1: இயேசு கிறிஸ்துவின் இரத்தமும் அது என்ன செய்கிறது என்பதும் மிக எடுத்துக்காட்டான விதத்திலே அது சொல்லப்படுகிறது.
0: A very powerful presentation.
1: மிகவும் வல்லமை வாய்ந்த விதத்திலே சொல்லப்படுகிறது.
0: Let me give you the background and then let me read you a lot of scriptures.
1: அந்த பின்னணியை நான் முதலாவது கொடுக்கட்டும், பிறகு நிறைய வசனங்களை நான் வாசிக்கிறேன்.
0: You know the people of Israel had been in bondage in Egypt for 400 years.
1: இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலே 400 வருடங்கள் அடிமைத்தனத்தில் இருந்தால் என்பது உங்களுக்கு தெரியும்.
0: They cried out to God.
1: கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள்.
0: God heard them and had come down to deliver them.
1: தேவன் அவர்கள் கூக்குரலை கேட்டானால் விடுவிக்கும்படி இறங்கி வந்தார்.
0: Chosen man was Moses.
1: தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதன் தான் மோசே.
0: Moses goes and challenges Pharaoh to let the people go.
1: மக்களை போக விடும்படியாய் மோசே பார்வோனிடத்தில் போய் சவால் விடுகிறார்.
0: They were made to work as slaves and not paid a salary.
1: அடிமைகளாக அங்கே வேலை வாங்கப்பட்டார்கள், சம்பளம் கூட கொடுக்கப்படவில்லை அவர்களுக்கு.
0: And they were treated very badly.
1: மிக மோசமாக நடத்தப்பட்டார்கள்.
0: Moses says let the people go.
1: மோசே சொல்கிறான் மக்கள் எல்லாம் போகட்டும் என்று.
0: But Pharaoh kept on hardening his heart.
1: என்னாலும் பார்வோன் தன் இதயத்தை கடினப்படுத்திக் கொண்டிருந்தான்.
0: Sometimes he would decide to let them go, but then other times he will harden his heart.
1: சில சமயத்திலே அவர்களை விட்டுவிடலாம் என்று தீர்மானித்தான், என்றாலும் இருதயத்தை கடினப்படுத்திக் கொண்டான்.
0: And each time that he hardened his heart,
1: அவன் ஒவ்வொரு முறையும் தன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்திய போது,
0: God had to demonstrate to Pharaoh and the people of Israel and the people of Egypt his power.
1: தேவன் பார்வோனுக்கும் இஸ்ரவேல் மக்களுக்கும் எகிப்து மக்களுக்கும் தம்முடைய வல்லமையை நிரூபித்து காண்பிக்க வேண்டியதாயிற்று.
0: If you see the plagues that were sent upon the land of Egypt,
1: எகிப்து தேசத்து மீது அனுப்பப்பட்ட வாதைகளை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால்,
0: it was all to show and demonstrate power over the gods that the Egyptians worshipped.
1: அவை எல்லாமே எகிப்தியர்கள் வணங்கிய தெய்வத்தின் மீது வல்லமை இருக்கிறது என்பதை காண்பிக்கும்படியாய் நடத்தப்பட்டவைதான்.
0: Various plagues were specifically designed to show God's power over all these things that they considered to be gods.
1: அந்த மக்கள் தெய்வங்களாய் கருதினார்களே அவைகள் மீது தேவனுக்கு வல்லமை உண்டு என்று நிரூபித்து காண்பிக்கும்படியாக தான் அந்த வாதைகள் குறிப்பாக அனுப்பப்பட்டது.
0: Each plague was like that.
1: ஒவ்வொரு வாதையும் அப்படிதான்.
0: It was a challenge to the gods that they worship.
1: அவர்கள் ஆராதித்த அந்த தெய்வங்களுக்கு அது ஒரு சவாலாய் அமைந்திருந்தது.
0: And after a show of all these plagues,
1: இந்த எல்லா வாதைகள் எல்லாம் முடிந்த பின்பு,
0: after God has demonstrated time and again so many times with the plagues his tremendous power over all the powers of
1: வாதைகள் மூலமாக திரும்ப திரும்ப தேவன் இந்த உலகத்தினுடைய எல்லா காரியத்துமே தனக்கு வல்லமை உண்டு என்பதை நிரூபித்து காண்பித்த பிறகு,
0: after he has shown many times his power,
1: பல முறை தம்முடைய வல்லமை அவர் காண்பித்த பிறகு,
0: still Pharaoh would not let the people go.
1: இன்னமும் பார்வோன் மக்களை போக விடவில்லை.
0: Now it comes down to a final showdown.
1: இப்போது கடைசியாக ஒரு காரியம் நடைபெறுகிறது.
0: God wants to finally and in a most powerful manner show his power.
1: தேவன் கடைசியாக அது கூட மிகவும் வல்லமை வாய்ந்த விதத்திலே தம்முடைய வல்லமையை காண்பிக்க விரும்புகிறார்.
0: He has done everything already.
1: ஏற்கனவே எல்லாவற்றையும் செய்து விட்டார்.
0: I don't want to go through all the details about the plagues tonight.
1: அந்த வாதைகளை குறித்து விவரமா இன்றைக்கு நான் சொல்ல விரும்புகிறேன்.
0: You are all very familiar with
1: it. உங்க எல்லாருக்கும் அது நன்றாய் தெரியும்.
0: So that story is not necessary.
1: அந்த கதை நமக்கு இப்போ தேவையில்லை.
0: He has demonstrated his power.
1: தன்னுடைய வல்லமையை அவர் அங்கே காண்பித்து விட்டார்.
0: But this time he is going to demonstrate his power in a more powerful way than ever.
1: ஆனால் இந்த முறை முன்ன எல்லாவற்றை விட இப்பொழுது அதிகமாய் வல்லமை வாய்ந்த விதத்திலே தன்னுடைய வல்லமையை காண்பிக்க
0: வருகிறார். On the eve of their departure from Egypt and deliverance from Egypt, God wanted to show forth his power like never before.
1: எகிப்திலிருந்து அவர்கள் புறப்பட்டு போக போகிற அந்த நேரத்திலே தானே முன்னத்தை விட தேவன் இப்பொழுது அதிக வல்லமையோடு தம்முடைய வல்லமையை நிரூபிக்க விரும்புகிறார்.
0: So the thing that happened there was that all the male firstborn were dead.
1: ஆகவே அங்கு என்ன நடந்தது? முதற் பிறந்த ஆண் பிள்ளைகள் அனைவரும் மரித்து போனார்கள்.
0: You know, all the first born.
1: முதற் பிறந்த அனைவரும்
0: were dead.
1: மரித்து போனார்கள்.
0: The thing is, it was all over the land of Egypt.
1: பாருங்கள், இது எகிப்து தேசம் முழுவதும் நடந்தது.
0: Every household experienced this.
1: ஒவ்வொரு வீட்டாரும் இதை அனுபவித்தார்கள்.
0: Many people say that there was death in the land of Egypt, but in the area called Goshen where the people of Israel were dwelling, there was no death of the first born.
1: அநேகர் சொல்கிறார்கள் எகிப்து தேசம் முழுவதும் மரணம் சம்பவித்தாலும் இஸ்ரவேல் மக்கள் கோசேன் என்னும் பகுதியில் வாழ்ந்தார்களே அங்கே மாத்திரம் மரணம் சம்பவிக்கவில்லை என்று.
0: That is wrong.
1: அது தவறு.
0: the death in the Israelis household happened also.
1: இஸ்ரவேல் வீட்டாருக்குள்ளும் மரணம் சம்பவித்தது.
0: There in the land of Egypt, there for the Egyptians it was the death of their firstborn.
1: எகிப்தியருடைய வீட்டிலே அந்த நாட்டிலே முதற் பிறந்த பிள்ளை மரித்தது.
0: And here the death of a lamb in the Israeli household.
1: ஆனால் இஸ்ரவேல் வீட்டாரிலோ ஒரு ஆட்டுக்குட்டி மரித்தது.
0: This is a powerful demonstration.
1: இது மிகவும் வல்லமை வாய்ந்த ஒரு
0: எடுத்துக்காட்டாக சொல்லணும். There was death in the Israeli household.
1: இஸ்ரவேலுடைய வீட்டாரிலும் மரணம் நடந்தது.
0: Not the death of the firstborn.
1: முதற் பிறந்த பிள்ளை மரிக்கவில்லை.
0: But the death of the animal.
1: ஆனால் ஒரு மிருகம் மரித்தது.
0: In their place.
1: அவருடைய ஸ்தானத்திலே.
0: Death of a lamb.
1: ஒரு ஆட்டுக்குட்டி மரித்தது.
0: In their place.
1: அவருடைய ஸ்தானத்திலே.
0: Death nevertheless took place.
1: என்னாலும் மரணம் அங்கேயும் சம்பவித்தது.
0: Turn with me to Exodus chapter 12.
1: திருப்பும் யாத்ராகமம் 12 அதிகாரம்.
0: Let me read to you about this various verses from that chapter.
1: இந்த அதிகாரத்திலிருந்து பல்வேறு வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கட்டும்.
0: God, we see God giving them this command.
1: இந்த கட்டளையை தேவன் அவர்களுக்கு கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம்.
0: Through Moses and Aaron.
1: மோசே ஆரோன் மூலமாக.
0: Verse 3.
1: மூன்றாம் வசனம்.
0: Speaking unto all the congregation of Israel, saying, In the 10th day of the month, they shall take to them every man a lamb, according to the house of their fathers, a lamb for a house.
1: நீங்கள் இஸ்ரவேல் சபையார் யாவரையும் நோக்கி, இந்த மாதம் 10ஆம் தேதியில் வீட்டு தலைவர்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள கடவர்கள்.
0: They shall take of the blood and strike it on the two posts, side posts, and on verse 7. Strike it on the two side posts and on the upper door posts of the houses wherein they shall eat it.
1: ஏழாம் வசனம் பாருங்கள். அதில் ரத்தம் அதின் ரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து தாங்கள் அதை புசிக்கும் வீட்டு வாசல் நிலைக்கால்கள் இரண்டிலும் நிலையின் மேற்சட்டத்திலும் தெளித்து.
0: They were supposed to kill the lamb and take the blood and smear it on the door posts.
1: இவர்கள் அந்த ஆட்டுக்குட்டியை கொன்று அந்த ரத்தத்தை எடுத்து நிலைக்கால்களிலே பூச வேண்டும்.
0: Verse 12.
1: 12வது வசனம்.
0: I'm cutting it short so that we don't have to read long passages. Verse 12.
1: நிறைய படிக்காத இருப்பதற்காக நான் சுருக்கமாக இதை வாசிக்கிறேன்.
0: For I will pass through the land of Egypt this night and will smite all the firstborn in the land of Egypt, both man and beast, and against all the gods of Egypt I will execute judgment. I am the Lord.
1: அந்த ராத்திரியிலே நான் எகிப்து தேசம் எங்கும் கடந்து போய் எகிப்து தேசத்தில் உள்ள மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் மட்டும் முதற் பேராக இருக்கிறவர்கள் எல்லாம் அதம் பண்ணி எகிப்து தேவர்கள் மேல் நீதியை செலுத்துவேன். நானே கர்த்தர்.
0: And the blood shall be to you for a token upon the houses where you are. And when I see the blood, I will pass over you, and the plagues shall not be upon you to destroy you when I smite the land of Egypt.
1: நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த ரத்தம் உங்களுக்காக அடையாளமாய் இருக்கும். அந்த ரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும்.
0: Now verse 22.
1: இப்போ 22வது வசனம்.
0: You shall take a bunch of hyssop and dip it in the blood that is in the basin and strike it on the lintel and the two side posts with the blood that is in the basin, and none of you shall go out at the door of his house until the morning.
1: ஈசோப்பு கொழுந்துகளின் கொத்தை எடுத்து கிண்ணியில் இருக்கும் ரத்தத்தில் தோய்த்து அதில் இருக்கும் அந்த ரத்தத்தை வாசல் நிலைக்கால்களின் மேற்சட்டத்திலும் வாசலின் நிலைக்கால்கள் இரண்டிலும் தெளியுங்கள். விடியற் காலம் வரைக்கும் உங்களில் ஒருவரும் வீட்டு வாசலை விட்டு புறப்பட வேண்டாம்.
0: For the Lord will pass through and smite the Egyptians and when he sees the blood upon the lintel and on the two side posts, the Lord will pass over the door and will not suffer the destroyer to come in to your houses to smite you.
1: கர்த்தர் எகிப்தியரை அதம் பண்ணுகிறதுக்கு கடந்து வருவார். நிலையின் மேற்சட்டத்திலும் வாசலின் நிலைக்கால்கள் இரண்டிலும் அந்த ரத்தத்தை காணும் போது கர்த்தர் சங்காரக்காரனை உங்கள் வீடுகளில் உங்களை அதம் பண்ணுகிறதுக்கு வரவட்டாமல் வாசற்படியை விலகி கடந்து போவார்.
0: And he shall observe this thing for an ordinance to thee and to thy sons forever.
1: இந்த காரியத்தை உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நித்திய நியமமாக கைக்கொள்ள கடவீர்கள்.
0: It shall come to pass when you come to the land which the Lord shall give to you according as he hath promised that ye shall keep this service.
1: கர்த்தர் உங்களுக்கு தாம் சொன்னபடி கொடுக்க போகிற தேசத்திலே நீங்கள் போய் சேரும்போது இந்த ஆராதனையை கைக்கொள்ள கடவீர்கள்.
0: Now we see a tremendous thing taking place here.
1: இங்கே பயங்கரமான ஒரு காரியம் நடக்கிறதை நாம் பார்க்கிறோம்.
0: God says,
1: தேவன் சொல்கிறார்,
0: every firstborn is going to die.
1: முதற் பிறந்த ஒவ்வொரு பிள்ளையும் சாக போகிறது.
0: But I want you to take a lamb for every household.
1: ஆனால் நீங்கள் ஒவ்வொரு வீட்டாரும் ஒரு ஆட்டுக்குட்டி எடுத்துக்கொள்ள வேண்டும்.
0: And there you are going to kill that lamb.
1: அந்த ஆட்டுக்குட்டியை நீங்கள் கொல்ல வேண்டும்.
0: Take the blood and apply it on the doorpost.
1: அந்த ரத்தத்தை எடுத்து நிலைக்கால்களிலே பூசுங்கள்.
0: A very strange ordinance.
1: பாருங்க, வினோதமான ஒரு கட்டளையா இருக்கிறது.
0: I think if God told us to do that.
1: பாருங்கள், தேவன் நம்மை பார்த்து இப்படி செய்ய சொன்னார்.
0: We will wonder what this is all about.
1: இதனுடைய அர்த்தம் என்னவென்று நாம் யோசித்துக் கொண்டிருப்போம்.
0: Many of us will probably object to it and refuse to do such a thing.
1: நம்மில் அநேகர் அதை ஆட்சேபித்து செய்ய மாட்டோம் என்று மறுக்கலாம்.
0: It is a tremendous thing that the people of Israel went through the whole ordinance and did it exactly as prescribed by God.
1: ஆனால் இஸ்ரவேல் மக்களோ தேவன் எவ்வாறு சொன்னாரோ அதன்படியே முழுவதுமாய் செய்து முடித்தாலே அதே ஒரு பெரிய விஷயம்.
0: This unusual order was carried out exactly.
1: வழக்கத்துக்கு மாறான இந்த கட்டளையை அப்படியே பின்பற்றினார்கள்.
0: They shed the blood in a basin.
1: ஒரு கிண்ணியிலே இரத்தத்தை சிந்தினார்கள்.
0: They took the blood and applied it on the doorpost.
1: அந்த இரத்தத்தை எடுத்து நிலைக்கான்களிலே பூசினார்கள்.
0: And they were asked to stay behind those doorposts. And then the angel of God will not destroy, the destroyer will not destroy them.
1: பிறகு வாசலை விட்டு வெளியே வர வேண்டாம். அப்படி இருந்தால் தான் சங்கார தூதன் அவளை அழிக்க மாட்டான் என்று அவளுக்கு சொல்லப்பட்டது.
0: It was not enough that the blood be shed, but it was important that the blood be taken and applied.
1: இரத்தம் சிந்தப்பட்டால் மட்டும் போதும், அது அந்த இரத்தத்தை எடுத்து அவர்கள் பூச வேண்டும்.
0: And hyssop is a common plant that was growing everywhere freely throughout that land, and they gathered it in a bunch. It's like some leaves, and they dipped it on the blood and smeared it on the doorpost.
1: அங்க ஈசோப் என்ற செடி அங்கே முழுது எல்லா இடத்திலும் விளைந்தது. அத அப்படியே ஒரு கத்தையாக கட்டி அத அந்த இரத்தத்தில் தோய்த்து அதை எடுத்து பூசினார்கள்.
0: And as they did it,
1: அவர்கள் அப்படி செய்தபோது,
0: and stayed behind the doorpost,
1: அந்த வாசலுக்குள்ளாக அவர்கள் இருந்தபோது,
0: there was complete protection from death.
1: மரணத்திலிருந்து முழுமையான பாதுகாப்பு அவர்களுக்கு உண்டாயிருந்தது.
0: Complete protection from the destroyer.
1: சங்கார காரணத்திலிருந்து முழுமையான பாதுகாப்பு.
0: God even there at that time powerfully showing how the blood must be shed and how you must apply that blood.
1: எப்படி இரத்தம் சிந்தப்பட வேண்டும், எப்படி அந்த இரத்தத்தை எடுத்து பூச வேண்டும் என்பதை தேவன் அப்பொழுதே வல்லமையான விதத்தில் அவளுக்கு காண்பிக்கிறார்.
0: It was not enough for the blood to be shed, but blood must be smeared on the doorpost.
1: இரத்தம் சிந்தப்பட்டால் மட்டும் போதாது, அந்த இரத்தம் நிலைக்கால்களிலும் பூசப்பட வேண்டும்.
0: It was a lesson for all the time to come.
1: அது வரப்போகிற காலங்களுக்கும் ஒரு பாடமாக அமைய போகிறது.
0: That is why he said you must observe it as an ordinance.
1: ஆகவே தான் ஒரு நியமமாக அதை கைக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார்.
0: As a yearly ordinance, Passover was observed thereafter.
1: வருஷம் வருஷமாக பஸ்காவை இனி முதல் நீங்கள் ஆசரிக்க வேண்டும் என்று சொல்கிறார்.
0: Because it was speaking about the way of salvation that God has ordained.
1: ஏனென்றால் தேவன் ஏற்படுத்திய இரட்சிப்பின் வழியை குறித்து அது பேசுகிறது.
0: What is that way of salvation?
1: அந்த இரட்சிப்பின் வழிதான் என்ன?
0: That way of salvation is the shed blood and the application of the shed blood upon the doorpost. And you stay behind that blood.
1: ரத்தம் சிந்தப்பட்டு அந்த சிந்தப்பட்ட அந்த ரத்தம் நிலைக்கால்களிலே பூசப்பட்டு அந்த நிலைக்கால்களுக்குள்ள நாம் இருக்கிறோமே, அதுதான் ரட்சிப்பின் வழியா இருக்கிறது.
0: The angel of death passed over them.
1: சங்கார தூதன் அவளை கடந்து போனான்.
0: Not touching anyone who stayed behind this smeared blood on the doorpost.
1: ரத்தம் பூசப்பட்ட அந்த வாசல்காரங்களுக்கு உள்ளாக இருந்த யாரையும் அவன் சங்காரம் பண்ணவில்லை.
0: Tremendous lesson that day.
1: அங்கே பயங்கரமான ஒரு பாடம் காண்பிக்கப்பட்டது.
0: In the Egyptian households, the firstborn was dead.
1: எகிப்தியருடைய வீட்டிலே முதல் பிறந்த பிள்ளை எல்லாரும் மரித்து விட்டது.
0: There was lament, they lamented over it and they cried over it. And there was a noise of the crying of the people of Egypt heard everywhere.
1: எல்லா இடத்திலும் எகிப்திய மக்களின் அழுகையும் கூக்குரலும் புலம்பலும் தான் அன்றைக்கு இரவு காணப்பட்டது.
0: But in the house of the Israelites,
1: ஆனால் இஸ்ரவேலுடைய வீட்டிலே தானே,
0: there was complete peace and protection.
1: முழுமையான சமாதானமும் பாதுகாப்பும் உண்டாயிருந்தது.
0: God was teaching something about the blood.
1: தேவன் இரத்தத்தை குறித்து ஏதோ ஒன்றை அங்கே கற்றுக் கொடுக்கிறார்.
0: He was teaching that God has so ordained this salvation that it is through the shed blood.
1: இந்த சிந்தப்பட்ட இந்த இரத்தத்தின் மூலமா தான் ரட்சிப்பு இருக்க வேண்டும் என்று தேவன் நியமித்து விட்டார்.
0: And everyone in some way must apply that blood to themselves.
1: ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு விதத்தில் அந்த இரத்தத்தை எடுத்து தங்களுக்கு தாங்களே பூசிக்கொள்ள வேண்டும்.
0: Now the blood of Jesus has been shed.
1: இப்போது இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சிந்தப்பட்டு விட்டது.
0: That Passover lamb was only a picture.
1: அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி ஒரு படமாக மட்டும்தான் இருக்கிறது.
0: Picture of Jesus the Passover.
1: பஸ்காவாகிய இயேசுவுக்கு ஒரு காட்சியாய் படமாக இருக்கிறது.
0: Paul says Christ is our Passover.
1: பவுல் சொல்கிறார் நம்முடைய பஸ்கா கிறிஸ்து என்று.
0: It was only a picture.
1: அது வெறும் ஒரு படம் தான்.
0: And now Christ's blood has been shed.
1: இப்போது கிறிஸ்துவின் இரத்தம் சிந்தப்பட்டு விட்டது.
0: And how do we take that blood and apply it for our protection and for our peace?
1: இப்போது அந்த இரத்தத்தை எடுத்து நம்முடைய பாதுகாப்புக்காக சமாதானத்துக்காக நாம் எப்படி பூசிக்கொள்வது?
0: How do we apply it for our salvation?
1: நம்முடைய இரட்சிப்புக்காக எப்படி நாம் அதை பூசிக்கொள்வது?
0: This is where we read Revelation chapter 11 verse 12.
1: இங்கே தான் வெளிப்படுத்தல் 11 அதிகாரம் 12 வசனத்தை நாம் வாசித்தோம்.
0: They overcame him by the blood of the lamb and by the word of their testimony.
1: ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் தங்கள் சாட்சியின் வசனத்தினால் அவனை மேற்கொண்டார்கள்.
0: The blood of Jesus has been shed.
1: இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சிந்தப்பட்டு விட்டது.
0: How do we apply it?
1: அதை எப்படி நாம் எடுத்து பூசிக்கொள்வது?
0: Begin to declare what the word says that the blood has done with our mouth.
1: ரத்தம் என்ன செய்திருக்கிறது என்று வசனம் சொல்கிறதோ அதை நம்முடைய வாயினாலே நாம் அறிவிக்கிறோம்.
0: Our tongue is that hyssop.
1: நம்முடைய நாவுதான் அந்த ஈசோப்பு.
0: Everybody's got it.
1: எல்லாருக்கும் இருக்குல்ல.
0: It is so common.
1: அது அவ்வளவு பொதுவா இருக்கு.
0: It is the most powerful thing that is given to man.
1: மனிதனுக்கு கொடுக்கப்பட்டுள்ள மிக சக்தி வாய்ந்த ஒரு காரியமே அதுதான்.
0: The tongue people think is for only tasting food.
1: மக்கள் நினைக்கிறாங்க நாவு வந்து சாப்பாட்டை ருசி பார்க்க தான்.
0: Christmas time we are all tasting good food.
1: கிறிஸ்துமஸ் சமயத்துல எல்லாரும் நல்ல சாப்பாட்டை ருசி பார்த்து.
0: Thank God for the tongue.
1: நாவுக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
0: But the main use of the tongue is that through which you can be saved, my friend.
1: ஆனா நாவினுடைய முக்கியமான பயன் என்ன தெரியுமா? அதன் மூலமாக நீங்கள் இரட்சிக்கப்பட முடியும்.
0: The tongue is given to you so that you may use it for your protection, for your peace, for your deliverance.
1: உங்களுடைய பாதுகாப்புக்காக, சமாதானத்துக்காக, விடுதலைக்காக நீங்கள் பயன்படுத்தும்படி நாவு கொடுக்கப்பட்டிருக்கிறது.
0: The tongue is the hyssop, the common plant.
1: நாவுதான் எல்லா இடத்திலும் காணப்படுகிற பொதுவான அந்த ஈசோப்பா இருக்கிறது.
0: The tongue must proclaim what the blood has done.
1: இரத்தம் என்ன செய்திருக்கிறதோ நாவு அதை அறிவிக்க வேண்டும்.
0: The tongue must proclaim what the word says that the blood has done.
1: ரத்தம் என்ன செய்திருக்கிறது வசனம் சொல்கிறதோ அதை நாவு அறிவிக்க வேண்டும்.
0: I told you the other day.
1: அன்றைக்கு நான் உங்களுக்கு சொன்னேன்
0: இல்லையா? What the blood has done remains the same.
1: ரத்தம் என்ன செய்ததோ அது அப்படியே தான் இருக்கிறது.
0: Never changes.
1: அது மாறுவதில்லை.
0: The blood never loses its power.
1: ரத்தம் தன்னுடைய வல்லமையை இழந்து போவதே இல்லை.
0: What the word says about what the blood has done remains the same. That never changes also.
1: ரத்தம் என்ன செய்திருக்கிறது வசனம் சொல்கிறதோ அதுவும் மாறுவதில்லை. அதுவும் அப்படியே தான் இருக்கிறது.
0: Only one thing can change.
1: ஒரே ஒரு காரியம் தான் மாற முடியும்.
0: That is the third element, that is what our tongue says about what the word says about the blood.
1: அதுதான் மூன்றாவது. வசனத்தை ரத்தம் என்ன செய்தது என்று வசனம் என்ன சொல்கிறதோ அதை குறித்து நம்முடைய நாவு என்ன சொல்கிறது அதுதான்.
0: Our testimony can go wrong.
1: நம்முடைய சாட்சி தவறா போக முடியும்.
0: The word doesn't go wrong.
1: வசனம் தவறா போகாது.
0: The blood remains the same.
1: ரத்தமும் அதே ரத்தம் தான்.
0: Only our testimony changes, my
1: friend. நம்முடைய சாட்சி மட்டும் தான் மாறுகிறது நண்பர்களே.
0: And the testimony is our proclamation by our mouth with faith about what the blood has done.
1: சாட்சி என்றால் என்ன? ரத்தம் என்ன செய்திருக்கிறது என்பதை விசுவாசத்தோடு நம்முடைய நாவினாலே நாம் அறிக்கை செய்கிறோமே அதுதான்.
0: This is how salvation comes.
1: ரட்சிப்பு இப்படிதான் உண்டாகிறது.
0: Forgiveness of sin is through the blood.
1: பாவ மன்னிப்பு இரத்தத்தின் மூலமாக தான்
0: உண்டாகிறது. The Bible says redemption is through the blood.
1: வேதம் சொல்லுது மீட்பு இரத்தத்தின் மூலமாக உண்டாகிறது.
0: The blood of Jesus has been shed.
1: இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சிந்தப்பட்டு விட்டது.
0: And we take it and apply it to ourselves by speaking, by proclaiming it, confessing it with our mouth. We apply it to ourselves.
1: நம்முடைய வாயினாலே அறிக்கை செய்வதன் மூலமாக பேசுவதன் மூலமாக அதை எடுத்து நம்மீது நாம் பூசிக்கொள்கிறோம்.
0: This is God's way of salvation.
1: பாருங்கள் இதுதான் தேவனுடைய இரட்சிப்பின் வழி.
0: If you don't do that,
1: இதை நீங்கள் செய்யாவிட்டால்,
0: even though the blood has been shed,
1: ரத்தம் சிந்தப்பட்டிருந்தாலும் கூட,
0: even though the word says forgiveness of sins is through the blood,
1: பாவ மன்னிப்பு இரத்தத்தின் மூலமாக தான் வருகிறது என்று வசனம் சொன்னாலும் கூட,
0: you will never see the blessing of it unless you proclaim it with your mouth.
1: உங்கள் வாயினாலே நீங்கள் அதை சொல்லாவிட்டால் அதனுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் காணவே முடியாது.
0: Lift up your hands and say with
1: me. கரங்களை உயர்த்தினோடு சொல்லுங்கள்.
0: The precious blood of Jesus.
1: இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தம்
0: cleanses me.
1: என்னை கழுவுகிறது.
0: From all my sins.
1: என்னுடைய எல்லா பாவங்களிலிருந்து.
0: It brings forgiveness of sins.
1: அது பாவ மன்னிப்பை கொண்டு வருகிறது.
0: It brings redemption for me.
1: அது எனக்கு மீட்பை கொண்டு வருகிறது.
0: See, this is a most powerful truth, my.
1: பாருங்கள் இதுதான் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு சத்தியம்.
0: As we open our mouth and say what the blood has done.
1: நம்முடைய வாயை திறந்து ரத்தம் என்ன செய்திருக்கிறதோ அதை நாம் சொல்லும் போது
0: there is salvation.
1: அப்பொழுது இரட்சிப்பு உண்டாகிறது.
0: You see, they were to put it on the doorpost.
1: பாருங்கள் நிலைக்கால்களிலே அவர்கள் அதை பூச வேண்டும்.
0: If any Israelite made a mockery of these unusual orders given through Moses and Aaron.
1: மோசே ஆரன் மூலமாக கொடுக்கப்பட்ட இந்த வழக்கத்துக்கு மாறான கட்டளையை எந்த இஸ்ரவேல் புத்திரனாவது பரியாசம் பண்ணினார்.
0: If they laughed at Moses and Aaron said, "Oh, look at these two fellows talking some nonsense about shedding blood and smearing it on the doorpost."
1: மோசே ஆரோனை பார்த்து பரியாசம் பண்ணி ஏதோ இரத்தத்தை சிந்த வேண்டுமா அதை கொண்டு போய் வாசலிலே கல்ல பூச வேண்டுமா என்று அவள் சொல்லியிருந்தார்.
0: If they had laughed at them,
1: நகைத்திருந்தால்,
0: they would have died.
1: அவர்கள் அன்றைக்கு மரித்திருப்பார்கள்.
0: They simply had to do what these men of God said so that they can be saved.
1: இந்த தேவதாசர்கள் சொன்னதை அவர்கள் காப்பாற்றப்படும்படியாக அன்றைக்கு செய்ய வேண்டியதாயிற்று.
0: The second thing is,
1: இரண்டாவது காரியம்,
0: if they had ventured to go out even to have a look in the middle of the night,
1: பாதிராத்திரில கொஞ்சம் வெளியே போய் எட்டி பார்க்கலாம் என்று வந்திருந்தாலும்,
0: even for one second if they had done it, they would have perished.
1: ஒரு வினாடி வெளியே வந்திருந்தாலும் அவர்கள் மரித்து போயிருப்பார்கள்.
0: For they would not have been under the blood at that one moment.
1: அந்த ஒரு வினாடி அந்த இரத்தத்திற்கு உள்ளாக அவர்கள் இருந்திருக்க மாட்டார்கள்.
0: It was important to stay behind the protection of the blood, my friend.
1: அந்த இரத்தத்தின் பாதுகாப்பின் பின்னாலே இருப்பது மிகவும் முக்கியம்.
0: God said, "Shed it, smear it on the doorpost, stay back."
1: தேவன் சொன்னார், இரத்தத்தை சிந்துங்கள், நிலைக்கால்களை பூசுங்கள், பூசின பிறகு நிலைக்கால்களுக்கு உள்ளாகவே இருங்கள்.
0: I tell you, my friend.
1: நான் உங்களுக்கு சொல்லட்டும் நண்பர்களே.
0: The place where the believer belongs is behind that blood.
1: விசுவாசி இரத்தத்தின் பின்னாகத்தான் எப்போதும் இருக்க வேண்டும்.
0: The believer must always plead and claim the power of this blood to protect him and the power of the blood to save him.
1: இந்த இரத்தத்தின் வல்லமை பாதுகாக்க வேண்டும், ரட்சிக்க வேண்டும் என்று விசுவாசி எப்பொழுதும் அதை சொந்தமாராட்ட வேண்டும்.
0: The blood must be claimed by the believer all the time. time.
1: விசுவாசி எப்போதும் இரத்தத்தை உரிமை பாராட்ட வேண்டும்.
0: Otherwise you will face condemnation.
1: இல்லாவிட்டால் உங்களுக்கு ஆக்கினை தீர்ப்புதான்.
0: Yeah, otherwise you will find a lot of condemnation of the devil.
1: இல்லாவிட்டால் பிசாசு உங்களை அதிகமாய் குற்றப்படுத்துகிறது நீங்க பார்க்கலாம்.
0: He will accuse you.
1: அவன் உங்களை குற்றப்படுத்துவான்.
0: He will put you down.
1: உங்களை கீழே மட்டுப்படுத்துவான்.
0: He will depress you.
1: அவன் உங்களுக்கு மனச்சோர்வை கொண்டு வருவான்.
0: He will make you anxious.
1: உங்களை பதட்டப்பட வைப்பான்.
0: He will make you worry.
1: உங்களை கவலைப்பட வைப்பான்.
0: All the time you have to stay behind the blood.
1: நீங்கள் எப்பொழுதுமே இரத்தத்தின் பின்னாலே தான் இருக்க வேண்டும்.
0: When you feel troubled.
1: பிறகு கலக்கம் வரும்போது.
0: When you feel worried.
1: கவலைகள் வரும்போது.
0: When you feel afraid.
1: பயம் வரும்போது.
0: When you feel apprehension about things that are happening.
1: உங்களை சுற்றி நடக்கிற காரியங்களை குறித்து ஒரு நிச்சயமற்ற தன்மை இருக்கும்போது.
0: Don't just stand there.
1: ஏதோ சும்மா நின்று கொண்டிருக்கவேண்டாம்.
0: Claim what the blood of Jesus has done for you.
1: இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் உங்களுக்காக என்ன செய்திருக்கிறதோ அதை சொந்தமாக்குங்கள்.
0: Cleansing and the wholeness that comes through the blood.
1: இரத்தத்தின் மூலமாய் வருகிற சுத்திகரிப்பையும் ஆரோக்கியத்தையும் சொந்தமாக்குங்கள்.
0: Claim the forgiveness of sin.
1: பாவ மன்னிப்பை சொந்தமாக்குங்கள்.
0: Claim the redemption.
1: மீட்பை சொந்தமாக்குங்கள்.
0: Stand in it.
1: அதுல நில்லுங்கள்.
0: Stay behind the blood all the time.
1: எப்போதுமே இரத்தத்துக்கு பின்னாலேயே நின்று கொண்டிருங்கள்.
0: The moment we get out, even for a moment, we come out of the protective influence of the blood.
1: ஒரு வினாடி அந்த இரத்தத்தை விட்டு நாம் வெளியே வந்தாலும் இரத்தத்துடைய பாதுகாக்கும் தன்மையை விட்டு நாம் வெளியே வந்து விடுகிறோம்.
0: It is important we stay behind the blood.
1: இரத்தத்தின் பிறகு இருப்பதுதான் நமக்கு முக்கியம்.
0: God has provided it for our safety, protection and salvation.
1: தேவன் நம்முடைய பாதுகாப்புக்காக இரட்சிப்புக்காக அதை கொடுத்திருக்கிறார்.
0: We all stay behind the blood.
1: எல்லாரும் இரத்தத்தின் பின்னால் இருக்கோம்.
0: As we stay there.
1: நாம் அங்கே இருக்கும்
0: போது no evil shall befall us.
1: எந்த தீமையும் நம்மை அணுகாது.
0: The destroyer cannot touch us.
1: சங்காரக்காரன் நம்மை தொட முடியாது.
0: Amen.
1: Amen.
0: Are you there?
1: இருக்கீங்களா?
0: Somebody said to me.
1: யாரோ என்கிட்ட சொன்னாங்க.
0: Well, I have sprinkled holy water around my house, brother.
1: என் வீட்டை சுத்தி அந்த பரிசுத்த தண்ணியை தெளிச்சிட்டு வந்தேங்க நான்.
0: In every room I have sprinkled it.
1: ஒவ்வொரு ரூம்லயும் தெளிச்சேன் நான்
0: அதை. I don't know where they learned these things.
1: எங்க இதெல்லாம் கத்துக்கினாங்கன்னு எனக்கு தெரியல.
0: What you do is not sprinkle holy water around your house.
1: ஏதோ பரிசுத்த தண்ணியை வீட்டை சுத்தி தெளிச்சிட்டு வரதேவே இல்ல.
0: You know what you should do?
1: என்ன செய்யணும் தெரியுமா?
0: You must open your mouth and say I sprinkle the blood of Jesus around me, around my household, around everything that I have and possess. In the name of Jesus I sprinkle the blood.
1: இயேசுவின் நாமத்தினால என்னை சுற்றிலும் என் வீட்டை சுற்றிலும் எனக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றிலும் இந்த இயேசுவின் விலையேறப்பட்ட இரத்தத்தை தெளிக்கிறேன் என்று நீங்கள் சொல்ல வேண்டும்.
0: Some man coming into your house and sprinkling holy water around your house is going to just wet your house and no more.
1: யாரா வந்து உங்க வீட்டை சுத்தி பரிசுத்த தண்ணியை தெளிச்சா உங்க வீட்டை தான் ஈரமாக்குமே தவிர அதனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது.
0: But if you open your mouth with faith and sprinkle the blood of Jesus and claim the peace and the protection of the blood of Jesus, it will bring protection. No evil shall befall you. Nothing, no destroyer can touch you.
1: ஆனால் நீங்கள் உங்கள் வாயை திறந்து இயேசுவின் இரத்தத்தை உங்களை சுற்றிலும் தெளித்து அதனால் வரக்கூடிய சமாதானத்தை பாதுகாப்பை நீங்கள் உரிமையாக்கினால் எங்கு தீங்கு உங்களை அணுகாது எந்த பயம் உங்களுக்கு வராது.
0: This is the problem with the people of the church today.
1: இன்றைக்கு சபையில் இருக்கிற மக்களுடைய பிரச்சனையே இதுதான்.
0: They are busy sprinkling water.
1: தண்ணியை தெளிக்கிறதுல ரொம்ப பிஸியா இருக்காங்க.
0: They are getting wet but they are not getting saved.
1: நனைஞ்சு போறாங்களே தவிர ரட்சிக்கப்படுவது இல்லை.
0: They are getting wet but they are not delivered.
1: நனைஞ்சு போறாங்களே தவிர விடுவிக்கப்படுவது இல்லை.
0: They are getting wet but they are not safe.
1: நனைகிறார்கள் ஆனால் பத்திரமாக இல்லை.
0: They have not been taught about the blood of Jesus.
1: இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை குறித்து அவங்களுக்கு போதிக்கப்படவில்லை.
0: They have not been told about the efficacy of the blood of Jesus and the power of this blood to protect and to save.
1: நம்மை பாதுகாப்பும் இயேசுவின் ரத்தம் எவ்வளவு வல்லமுள்ளதா இருக்கிறது அது சொல்லப்படவில்லை.
0: They have been told about these little tricks that men and women do these days, but they have never been told about the word and what it teaches about the blood of Jesus that protects us.
1: இன்றைக்கு மனிதருடைய தந்திரமான போதனைகள் தான் சொல்லப்படுகிறது தவிர இரத்தத்தை குறித்து வசனம் என்ன சொல்லுகிறது அது அவங்களுக்கு போதிக்கப்படுகிறது.
0: Wasting your time calling someone to sprinkle water around you.
1: யாரையாவது தண்ணியை தெளிக்க கூப்பிட்டினா உங்க நேரத்தை வீணாக்குகிறீர்கள்.
0: Are you there?
1: இருக்கீங்களா?
0: You can sprinkle the blood of Jesus by faith. Claim the protection of the blood of Jesus by confessing the protection that comes through the blood.
1: இயேசுவின் இரத்தத்தை நீங்களே உங்கள் வாயின் மூலமாய் தெளிக்க முடியும். பிறகு அதன் மூலமாய் வரக்கூடிய பாதுகாப்பையும் ஆசீர்வாதங்களையும் நீங்கள் அறிக்கை செய்து உரிமையாக்கிக் கொள்ளலாம்.
0: So if they had mocked at this ordinance, they would have perished.
1: அது ஒருவேளை இந்த கட்டளையை பார்த்து பரியாசம் பண்ணியிருந்தால் அவர்களும் அழிந்து போயிருப்பார்கள்.
0: If they ventured to go out even for a moment, they would have perished.
1: அது ஒரு வினாடி வெளியே போயிட்டு வந்தால நினைச்சிருந்தாலும் அழிந்து போயிருப்பார்கள்.
0: Protection is available only under the blood and inside.
1: ரத்தத்தின் கீழாக வீட்டுக்குள்ள இருந்தால்தான் பாதுகாப்பு.
0: Thirdly,
1: மூன்றாவது
0: the thing that we see here is this.
1: இங்க நாம் பார்க்கிற காரியம் இதுதான்.
0: If they had sprinkled water or red paint or some other substance, it would not have been good enough. They would have been smitten dead.
1: தண்ணீரையோ அல்லது சிவப்பு சாயத்தையோ அல்லது வேறு எதையாவது அவர்கள் பூசி இருந்தால் அதுவும் பயனாக இருந்திருக்காது. அவர்கள் செத்து போயிருப்பார்கள்.
0: தண்ணி தெளிச்சிருந்தா செத்து போயிருப்பாங்க. Are you there?
1: இருக்கீங்களா?
0: Are you there my friend?
1: இருக்கீங்களா நண்பர்களே?
0: But that's what is going on today.
1: ana iniki adu dhaan nadandittu irukku.
0: Oh, I'm amazed that spiritual people are going around.
1: Avikuriya makkal ipdi ella seiraangala adu dhaan enakku veyappa irukku.
0: If they had sprinkled any other thing or if they had smeared any other thing other than the shed blood according to God's requirement, they would have perished.
1: devudeya neemathin padi sindapatta andha rathathai thavara ver edhayagila avul poosi irundhal ellarum aizhndhu poirupaargal.
0: The blood
1: ratham
0: has the power, my friend.
1: Adhil dhaan vallam irukkirathu.
0: The blood has the power.
1: Rathathile dhaan vallam irukkirathu.
0: You see, when I was teaching about the name of Jesus,
1: பாருங்கள் இயேசுவின் நாமத்தை குறித்து நான் போதித்தபோது,
0: we read about in the book of Acts about how Peter healed a person.
1: அப்போஸ்தலன் வாசித்தோம் எப்படி பேதுரு ஒரு ஆளை குணமாக்கினான் என்று.
0: When they came to him and asked him how this man was healed,
1: எப்படி இந்த மனிதன் சுத்தமானான் என்று எல்லாரும் வந்து கேட்டபோது,
0: he didn't say, oh, here am I, I'm the number one apostle that God has ordained and I have been given special powers.
1: நான்தாங்க தேவன் என்னை அப்போஸ்தலனா நியமித்திருக்கார், நான்தான் நம்பர் 1, எனக்கு தேவன் விசேஷமான வல்லமை கொடுத்திருக்கான்னு சொல்லல அவன்.
0: You know what he said?
1: அவன் என்ன சொன்னான் தெரியுமா?
0: He said, by the power of the name of Jesus, this man is healed.
1: இயேசுவின் நாமத்துள்ள வல்லமையினாலே இந்த மனிதன் சுத்தமானான்.
0: The church has somehow been sidetracked from the real to the false.
1: சபையானது எப்படியோ நிஜத்திலிருந்து கள்ளபோதனைக்கு போய் விட்டது.
0: It is not the great power that belonged to Peter, it is the power that is in the name of Jesus. It was the use of the name of Jesus that brought the miracle. He said,
1: இதோ பேதுருக்குள்ள இருந்த வல்லமை அல்ல, இயேசுவின் நாமத்தில் உள்ள வல்லமை, அத பயன்படுத்தின போது தான் அந்த மனிதன் சுத்தமானான்.
0: It is not his power, it is the power of the name.
1: அது அவனுடைய வல்லமை அல்ல, அந்த நாமத்தினுடைய வல்லமை.
0: How many of you believe you could use the name of Jesus just like Peter?
1: பேதுரு போல நீங்களும் அதை பயன்படுத்தலாம் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்?
0: The name of Jesus has the same power coming out of your lips as it did in out of Peter's lips.
1: பேதுரு வாயிலிருந்து புறப்பட்ட நாமத்திற்கு வல்லமை உண்டு.
0: The same thing applies to the truth about the blood of Jesus.
1: அதே சத்தியம் தான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை குறித்தும் பொருந்துகிறதா இருக்கிறது.
0: The power is not some person coming and sprinkling water in your house.
1: இதோ யாரோ வந்து உங்கள் வீட்டில் தண்ணியை தெளிக்கிறதுனாலே வல்லமை உண்டாவதில்லை.
0: The power is in this truth about the blood of Jesus.
1: இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை குறித்த சத்தியம் இருக்கிறதே அதுதான் வல்லமை.
0: And what the blood can do.
1: அந்த ரத்தம் என்ன செய்ய முடியும்?
0: And what you must do about the shed blood.
1: சிந்தப்பட்ட இந்த ரத்தத்தை குறித்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும்?
0: You must declare what the blood does for you, my friend.
1: இந்த ரத்தம் உங்களுக்கு என்ன செய்ய அதை நீங்கள் அறிவிக்க வேண்டும்.
0: You must speak out and say, the blood of Jesus is sprinkled around me, there shall no evil that shall befall me.
1: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்னை சுற்றி தெளிக்கப்பட்டிருக்கிறது, எந்த தீங்கும் என்னை அணுகாது என்று நீங்கள் தான் பேச வேண்டும்.
0: You can say to the devil, you destroyer, you devil, you cannot touch me.
1: அழிக்கிறவனே பிசாசே, நீ என்னை தொட முடியாது என்று நீங்கள் தான் அவனை பார்த்து சொல்ல
0: வேண்டும். You cannot touch me.
1: பட்சிக்கிறவனே, நீ என்னை தொட முடியாது.
0: You cannot touch my body.
1: என்னுடைய சரீரத்தை நீ தொட முடியாது.
0: You cannot touch my mind.
1: என்னுடைய மனதை நீ தொட முடியாது.
0: You cannot touch my feelings.
1: என்னுடைய உணர்ச்சிகளை நீ தொட முடியாது.
0: You cannot touch me.
1: நீ என்னை தொட முடியாது.
0: The blood of Jesus is sprinkled around me.
1: இயேசுவின் ரத்தம் என்னை சுற்றி தெளிக்கப்பட்டிருக்கிறது.
0: I am in a place of protection.
1: நான் பாதுகாப்பான இடத்தில் இருக்கிறேன்.
0: You must say it with your mouth.
1: நீங்கள் தான் உங்கள் வாயினாலே அதை சொல்ல வேண்டும்.
0: It is not your power, it is not some gifted man's power, it is the power of the blood of Jesus that has been shed for you,
1: அது
0: for your protection.
1: அது உங்களுடைய வல்லமையோ அல்லது வரம் பெற்ற ஒரு மனிதனுடைய வல்லமையோ அல்ல, உங்களுக்காக சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினுடைய வல்லமையா இருக்கிறது.
0: வல்லமை அவர்ல இல்லங்க, எதுல இருக்கு? ரத்தத்தில், சிந்தப்பட்ட ரத்தத்தில் இருக்குது. அதை அறிக்கை செய்யறதுல இருக்குது. The power is not in a man.
1: வல்லமை ஒரு மனிதன்ல இல்லை.
0: The power is in the shed blood and what it does for you.
1: வல்லமை சிந்தப்பட்ட ரத்தத்திலும், அது உங்களுக்கு என்ன செய்கிறதோ அதிலும் தான் இருக்கிறது.
0: The power is in your declaration.
1: வல்லமை நீங்கள் அறிவிக்கிறீர்களே அதில் இருக்கிறது.
0: The power is in the proclamation that you make concerning the blood.
1: ரத்தத்தை குறித்து நீங்கள் செய்கிற அறிக்கையிலே தான் வல்லமை இருக்கிறது.
0: You substitute it for anything else,
1: அதுக்கு பதிலா வேற எதை வேணாலும் செஞ்சு பாருங்க,
0: nothing will work.
1: ஒண்ணு சரிப்பட்டு வராது.
0: This is the sad case of people today.
1: இன்றைக்கு மக்கள் செய்கிற வருத்தமான ஒரு காரியம் இதுதான்.
0: Now here we notice something, that it is also even the cattle were saved by the blood in that instance.
1: பாருங்க, இங்க ஒரு காரியத்தை நாம் கவனிக்க வேண்டும். இந்த சம்பவத்தில் மிருக ஜீவங்கள் கூட காப்பாற்றப்பட்டது.
0: That means the destroyer is kept from you and from yours, everything that belongs to you.
1: அப்படி என்ன என்ன அர்த்தம்? சங்கரிக்கிறவன் உங்களையும் தொட போவதில்லை, உங்களுக்கு சொந்தமான எதையும் கூட தொட போவதில்லை.
0: Are you there, my friend?
1: இருக்கீங்களா நண்பர்களே?
0: The destroyer is kept from you and from all that belongs to you.
1: சங்காரக்காரன் உங்களையும் உங்களுக்கு சொந்தமான அனைத்தையும் தொடாதபடிக்கு விலக்கி வைக்கப்பட்டிருக்கிறது.
0: That means you can claim the protection through the blood, power of the blood of Jesus for you and for everyone that belongs to you.
1: அப்படி என்றால் இயேசுவின் ரத்தத்தின் மூலமாய் வரக்கூடிய பாதுகாப்பை உங்களுக்காகவும் உங்களுக்கு சொந்தமான எல்லாவற்றுக்காகவும் நீங்கள் சொந்தம் பாராட்ட முடியும்.
0: You must claim it for your children.
1: உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் சொந்தம் பாராட்ட
0: முடியும். For your family.
1: உங்கள் குடும்பத்துக்காக சொந்தம் பாராட்ட
0: முடியும். For your home.
1: உங்கள் வீட்டுக்காக.
0: Not just for you.
1: இது உங்களுக்காக மட்டுமல்ல.
0: For everything that you have.
1: உங்களுக்கு உண்டான எல்லாவற்றுக்காக.
0: It included even the cattle.
1: பாருங்க இதிலே மிருக ஜீவன்களும் அடங்கி இருக்கிறது.
0: Are you there?
1: இருக்கீங்களா?
0: It included even the cattle.
1: மிருக ஜீவன்களும் அடங்கி இருக்கிறது.
0: Then that means it includes certainly your children.
1: அப்படி என்றால் கண்டிப்பா உங்க பிள்ளைகளும் அதில் அடங்குவாங்க.
0: It includes everything that you have.
1: உங்களுக்கு இருக்க எல்லாமே அதில் அடங்கும்.
0: See, this is the problem today. People have never realized this truth.
1: பிரச்சனை இன்றைக்கு இதுதான். மக்கள் இந்த சத்தியங்களை எல்லாம் உணராது இருக்கிறார்கள்.
0: They feel that they are open and exposed to all these attacks. The enemy
1: ella thaakudalukku nan apdiye thirandu vekkapattirukiren endra avargal nenaithu kondirukkar.
0: They think that their life is like an open compound where the devil can come and play havoc.
1: Edho apdiye vaalkai thirandu veedu maari irukku pisasu ulla noindu enna venalum seiyalam endra nenaikkirargal.
0: That no one can stop the devil.
1: Yaarum pisasa thadukka mudiyadhu.
0: I tell you, the blood of Jesus stops the devil, the destroyer out there.
1: Naan ungalukku solittum alikkiranagi pisasai Yesu Kristuvin rathan dhaan veliyave thaduthu niruthukirathu.
0: The blood of Jesus is the protection.
1: Yesuvin ratham dhaan paadhukaappu.
0: And you must confess it, you must declare it.
1: Neengal dhaan adhai arikkai seiya vendum pesa vendum.
0: The Israelites used that blood for their protection.
1: Israel makkal thunde paadhukaappukaga andha rathathai payanpaduthinaar.
0: This is a wonderful lesson that is taught here.
1: Adbhuthamaana indha paadam dhaan inge namakku sollapattirukkirathu.
0: It is powerful when you think of the blood in that way.
1: Rathathai indha vidhamai neenga sindhithu paarkumbodhu adhu migundha vallamullada irukkirathu.
0: It is powerful when you think that there is total protection for you and for everything that belongs to you.
1: உங்களுக்கும் உங்களுக்கு சொந்தமான அனைத்துக்கும் முழுமையான பாதுகாப்பு இருக்குன்னு நீங்க நினைக்கும் போது தான் அது வல்லமுள்ளதா இருக்குது.
0: More than that.
1: அதற்கும் மேலாக
0: the blood of Jesus brings you into the very presence of God and brings the manifestation of the very presence of God.
1: இயேசுவின் இரத்தம் தேவனுடைய சமூகத்திலே உங்களை கொண்டு வந்து விடுகிறது. தேவனுடைய சமூகத்தை உங்களுக்கு அது காண்பிக்கிறது.
0: Now let me ask you to turn to Hebrews chapter 9.
1: இப்போ எபிரேயர் 9 அதிகாரத்துக்கு நாம் திருப்புவோம்.
0: Hebrews 9 verse 27.
1: எபிரேயர் 9:27.
0: Let me read from verse 24.
1: 24 இருந்து நான் உங்களுக்கு வாசிக்கிறேன்.
0: For Christ is not entered into the holy place made with hands, which are the figures of the true, but into heaven itself, now to appear in the presence of God for us.
1: அந்தபடி மெய்யான பரிசுத்த ஸ்தலத்துக்கு அடையாளமான கையினால் செய்யப்பட்டதா இருக்கிற பரிசுத்த ஸ்தலத்திலே கிறிஸ்துவானவர் பிரவேசியாமல் பரலோகத்திலே தானே இப்போது நமக்காக தேவனுடைய சமூகத்தில் பிரத்யட்சமாகும்படி பிரவேசித்து இருக்கிறார்.
0: Nor yet that he should offer himself often as the high priest enter into the holy entereth into the holy place every year with the blood of others.
1: பிரதான ஆசாரியன் அன்னிய இரத்தத்தோடு வருஷந்தோறும் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்கிறது போல அவர் அநேகந்தரம் தம்மை பலியிடும்படிக்கு பிரவேசிக்கவில்லை.
0: For then must he often have suffered since the foundation of the world, but now once in the end of the world he has appeared to put away sin by the sacrifice of himself.
1: அப்படி இருந்ததானால் உலகம் முன்னானது முதற்கொண்டு அவர் அநேகதரம் பாடுபட வேண்டியதா இருக்குமே. அப்படி அல்ல, அவர் தம்மை தாமே பலியிடுகிறதுனாலே பாவங்களை நீக்கும் பொருட்டாக இந்த கடைசி காலத்தில் ஒரே தரம் வெளிப்பட்டார்.
0: You see, Jesus Christ has entered into the very presence of God with his own blood, the Bible says.
1: பாருங்கள், வேதம் சொல்லுகிறது இயேசுவானவர் தம்முடைய சொந்த இரத்தத்தை கொண்டு தேவனுடைய சமூகத்திலே பிரவேசித்திருக்கிறார்.
0: Not like others who entered in with the blood of others once a year.
1: மற்றவர்கள் வருஷத்துக்கு ஒரு தரம் அந்நிய இரத்தத்தோடு உள்ளே பிரவேசித்தால அதுபோல இல்லை.
0: So the blood has now been placed before God.
1: ஆகவே இரத்தம் இப்போது தேவனுக்கு முன்பதாக வைக்கப்பட்டிருக்கிறது.
0: Christ has taken his own blood and entered into the presence of God.
1: கிறிஸ்துவானவர் தம்முடைய சொந்த இரத்தத்தை எடுத்து கொண்டு தேவனுடைய சமூகத்திலே சென்றிருக்கிறார்.
0: Hebrews 12:24 says.
1: எபிரேயர் 12:24 சொல்கிறது.
0: What the blood is doing there in the presence of God.
1: தேவனுடைய சமூகத்திலே அந்த இரத்தம் என்ன செய்கிறது என்பதை பற்றி.
0: Let me read to you from verse 22.
1: 22 ல இருந்து நான் உங்களுக்கு வாசிக்கட்டும்.
0: Just imagine the description of this heavenly scene.
1: பரலோக காட்சியே சொல்லப்படுகிறது. அதை கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்க.
0: Describing the throne of God and everyone that is present there.
1: தேவனுடைய சிங்காசனத்தை குறித்தும் அங்க இருக்கக்கூடிய காரியங்களை பற்றியும் சொல்லப்படுகிறது.
0: Look at this.
1: இறைவனே,
0: most glorious description.
1: மகிமையான ஒரு வர்ணனை இது.
0: But you are come unto the Mount Zion and to the city of the living God, the heavenly Jerusalem, unto an innumerable company of angels.
1: நீங்களோ சீயோன் மலையினிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமிடத்திற்கும் 10,000 தேவ தூதர்களிடத்திற்கும்
0: to the general assembly and the church of the firstborn which are written in heaven and to God the judge of all and to the spirits of just men made perfect.
1: பரலோகத்தில் பேர் எழுதி இருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணராக்கப்பட்ட நீதிமானுடைய ஆவியிடத்திற்கும்.
0: Now it tells us about the place.
1: பாருங்க அந்த இடத்தை பத்தி இப்போ நமக்கு கூறுகிறது.
0: The place where God is.
1: தேவன் இருக்கிற அந்த இடத்தை பத்தி.
0: Mount Zion it calls it.
1: சீயோன் மலை என்று அழைக்கிறது.
0: And it calls it heavenly Jerusalem.
1: அது பரலோக எருசலேம் என்று அழைக்கிறது.
0: It says that there are innumerable company of angels.
1: அங்கே 10,000 ஆன தேவதூதர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்கிறது.
0: And the general assembly is there.
1: பிறகு பொதுவான சர்வ சங்கம் இருக்கிறது.
0: And the church of the firstborn is there.
1: பிறகு முதற் பேறானவர்களின் சபை அங்க இருக்கிறது.
0: God the judge of all is there.
1: யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனும் அங்க இருக்கிறார்.
0: And the spirit of just men made perfect are there.
1: பிறகு பூரண ஞானராக்கப்பட்ட நீதிமானுடைய ஆவிகள் அங்க இருக்கிறது.
0: All these are present there.
1: ஆனா இதெல்லாம் அங்க காணப்படுகிறது.
0: And then the most beautiful description.
1: அதன் பிறகு தான் அழகான வர்ணனை இருக்குது
0: பாருங்க. And to Jesus the mediator of the new covenant and to the blood of sprinkling that speaketh better things than that of Abel.
1: புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலினுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய
0: என்ன
1: செய்கிறது
0: என்ன
1: சொல்லுகிறது அது அங்கே
0: பேசுகிறதும்
1: இந்த ஒரு காரியத்தை தான் மக்கள் உணர்ந்து கொள்வதே இல்லை.
0: You know, a lot of people go to the holy land.
1: நிறைய பேர் பரிசுத்த நாட்டுக்கு போறாங்க.
0: You know, and it's all right. I'd like to go and see also.
1: எனக்கு ஆசை தான் இருக்கு அங்க போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு.
0: There's a lot of things that I'd like to see.
1: நிறைய காரியங்களை நான் பார்க்க விரும்புறேன்.
0: But they say when you go there they take you to a particular spot and they show you down deep under the earth in a little hole they say. That's where the blood of Jesus went.
1: ஆனா
0: என்ன ஷெட் from the cross.
1: என்ன செய்றாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு ஒரு இடத்துல எங்க வச்சிட்டு எங்கயோ உள்ள ஆழத்துல இங்க தான்
0: குழிய காமிச்சு இயேசு சிந்தின ரத்தம் அங்க தான் போச்சின்றாங்க. And all these Christians stand there and probably some of them you know bow before that.
1: இத்தவங்கலாம் நின்னுட்டு ஒரு சில அநேகமா அப்படி போட்டுபாங்கன்னு நினைக்கிறேன்.
0: And then they have a prayer over there.
1: பிறகு அங்க ஒரு ஜெபம்.
0: They think the blood is over there. ரத்தம்
1: அங்க தான் இருக்குன்னு நினைக்கிறாங்க.
0: But the Bible says the blood is over there.
1: ஆனா வேதம் சொல்லுது இரத்தம் அங்க இருக்குது என்று.
0: Where did the blood go, my friend?
1: அந்த இரத்தம் எங்க போயிட்டு இருந்தது?
0: I spoke about where the blood went in the book of Romans in my teachings on the book of Romans.
1: ரோமன் நிருபத்தை குறித்து நான் போதிக்கும் போது அந்த இரத்தம் எங்கே சென்றது என்று நான் உங்களுக்கு போதித்தேன்.
0: How it was shed, where it was taken, where it is placed, what it is doing now.
1: அது எப்படி சிந்தப்பட்டது, எங்கே கொண்டு போகப்பட்டது, எங்கே வைக்கப்பட்டிருக்கிறது, இப்போ என்ன செய்கிறது இதெல்லாம் போதித்தேன்.
0: People are stuck with this earth and where that blood dropped.
1: மக்கள் இந்த பூமியில நின்னுட்டாங்க பாருங்க எங்க அது விழுந்ததோ அங்கே நின்னுட்டாங்க.
0: But they are not looking at the Bible which says where the blood went.
1: ஆனா இரத்தம் எங்கே சென்றது என்று வேதம் சொல்கிறதோ அதை விட்டு விட்டார்கள்.
0: And what it is doing there.
1: அது அங்க என்ன செய்கிறது?
0: The Bible says is that the blood is not there and we ought not to just pay respects to that. The blood is there in the presence of God speaking better things than that of the blood of Abel.
1: ரத்தம் இங்கே இல்லை நாம் அதற்கு மரியாதை செலுத்த கூடாது மாறாக ரத்தம் தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறது ஆவியுடைய ரத்தம் பேசுகிறதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிறது என்று வேதம் சொல்கிறது.
0: Abel's blood cried out for vengeance.
1: ஆபேலின் ரத்தம் பழிவாங்குதலுக்காக கதறியது.
0: But the blood of Jesus cries out for mercy.
1: ஆனால் இயேசுவின் இரத்தமோ இரக்கத்திற்காக கெஞ்சுகிறது.
0: This is the difference between the blood of Abel and blood of Jesus.
1: ஆபேலின் இரத்தத்துக்கும் இயேசுவின் இரத்தத்துக்கும் உள்ள வித்தியாசம் அதுதான்.
0: It is speaking there.
1: அது அங்க பேசுகிறது.
0: You see when the people offered sacrifices in the tabernacle.
1: பாருங்க ஆசரிப்பு கூடாரத்திலே மக்கள் பலிகளை செலுத்திய போது

0: So when it was sprinkled on the mercy seat, God spoke from between the cherubims. The voice of God was heard.
1: ஆகவே அங்கே கிருபாசனத்தின் மீது தெளிக்கப்பட்டபோது தேவனுடைய சத்தம் கேருபீன்கள் மத்தியிலிருந்து அங்கே கேட்கப்பட்டது.
0: You see, when the blood was sprinkled, there was a manifestation of God's presence.
1: பாருங்க, இரத்தம் அங்கே தெளிக்கப்பட்டபோது தேவனுடைய பிரசன்னம் அங்கே வெளியாக்கப்பட்டது.
0: His Shekinah glory was revealed and God spoke from the midst of the cherubim.
1: Shekinah மகிமை அங்கே காணப்பட்டது. கேருபீன்கள் மத்தியிலிருந்து தேவன் அங்கே பேசினார்.
0: Only when the blood was shed, God spoke.
1: ரத்தம் தெளிக்கப்பட்டபோதுதான் தேவன் பேசினார்.
0: That is why the high priest had faith in this shed blood and in sprinkling it and using it in that way.
1: ஆகவே தான் சிந்தப்பட்ட இரத்தத்தின் மீதும் அது தெளிக்கப்பட வேண்டும் என்பது மீதும் ஆசாரியன் அவ்வளவு நம்பிக்கையோடு இருந்தான்.
0: Even today it is like that.
1: இன்றைக்கும் அப்படிதான்.
0: The shed blood that there was the blood of Jesus that was shed and is there in the presence of God speaks better things than that of Abel.
1: சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறது. ஆபேலின் இரத்தத்தை விட இது மேன்மையான வேலை பேசுகிறது.
0: And when we enter into the very presence of God,
1: தேவனுடைய சமூகத்திலே நாம் பிரவேசிக்கும்
0: போது, we enter in through that blood.
1: அந்த இரத்தத்தின் மூலமாகத்தான் நாம் பிரவேசிக்கிறோம்.
0: Because the blood is there.
1: அந்த இரத்தம் அங்கே இருக்கிறபடியினாலே,
0: we are given a welcome in the presence of God.
1: தேவனுடைய சமூகத்திலே நாம் வரவேற்கப்படுகிறோம்.
0: And God speaks and manifests his glory.
1: தேவனும் பேசுகிறார். தம்முடைய மகிமையை அங்கே வெளிப்படுத்துகிறார்.
0: This is the glory of the blood of Jesus.
1: இது தான் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மகிமை.
0: This is what the blood of Jesus is doing for us now.
1: இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் இப்போது இதைதான் நமக்கு செய்து வருகிறது.
0: It is speaking there at the very presence of God for us.
1: நமக்காக தேவனுடைய சமூகத்திலேயே அது பேசிக்கொண்டிருக்கிறது.
0: Jesus Christ our intercessor is there.
1: நமக்காய் பரிந்து பேசுகிற இயேசு கிறிஸ்து அங்கே இருக்கிறார்.
0: He is speaking there for us.
1: அவரும் நமக்காக அங்கே பேசுகிறார்.
0: The blood that he shed speaks for us.
1: அவர் சிந்தின இரத்தமும் நமக்காய் பேசுகிறது.
0: It cries out for mercy. Upon us.
1: நம்மீது தேவன் இரக்கம் காண்பிக்க வேண்டும் என்று அது கதறுகிறது.
0: And because of that God manifests his glory and his presence to us.
1: அதனமத்தமாக தான் தேவன் தம்முடைய மகிமையும் பிரசன்னத்தையும் நமக்கு வெளிப்படுத்துகிறார்.
0: You see, when you realize what the blood has done.
1: பாருங்க, இரத்தம் என்ன செய்திருக்கிறது என்பதை நீங்கள் உணரும்போது,
0: when you confess it with your mouth.
1: உங்கள் வாயினாலே நீங்கள் அதை அறிக்கை செய்யும்போது,
0: you see the very manifestation of God's presence.
1: தேவனுடைய பிரசன்னம் வெளிப்படுவதை அப்படியே நீங்கள் பார்க்கலாம்.
0: You experience God's powerful presence in a powerful manner.
1: தேவனுடைய வல்லமையுள்ள பிரசன்னத்தை வல்லமையான விதத்திலே நீங்கள் அனுபவிக்கலாம்.
0: This can happen even today.
1: இன்றைக்கும் இது நடக்கும்.
0: Instead of being depressed about what is happening around us.
1: உங்களை சுற்றி நடக்கிற காரியங்களை கண்டு மனம் சோர்ந்து போயிருப்பதை விட,
0: instead of worrying about it.
1: அதை குறித்து கவலைப்படுவதை விட,
0: instead of wondering about whether God accepts you or not.
1: தேவன் உங்களை ஏற்றுக்கொள்வாரா இல்லையா என்று யோசிப்பதை விட,
0: claim what the blood of Jesus has done for you.
1: இயேசுவின் இரத்தம் உங்களுக்கு என்ன செய்திருக்கிறதோ அதை சொந்தம் பாராட்டுங்கள்.
0: Claim that it is speaking better things for you, about you.
1: அது உங்களை குறித்து மேன்மையான காரியங்களை பேசுகிறது என்று உரிமை பாராட்டு.
0: Claim that it brings you to the very presence of God.
1: அது உங்களை தேவனுடைய சமூகத்திலேயே கொண்டு வருகிறது என்று சொந்தம் பாராட்டு.
0: Claim its peace and protection and safety.
1: அவருடைய சமாதானத்தையும் பாதுகாப்பையும் நீங்கள் உங்களுக்கு சொந்தம் பாராட்டுங்க.
0: Claim the salvation that comes through the blood.
1: இரத்தத்தின் மூலமாய் வரக்கூடிய இரட்சிப்பை சொந்தம் பாராட்டுங்க.
0: Stay behind that blood.
1: அந்த இரத்தத்தின் பின்னாலேயே இருங்கள்.
0: Keep under that protection.
1: அந்த பாதுகாப்பின் கீழாகவே இருங்கள்.
0: Let not the destroyer touch you.
1: சங்காரக்காரங்களை தொட வேண்டாம்.
0: Be in the place of total protection.
1: முற்றிலும் பாதுகாப்பான அந்த இடத்திலே இருங்கள்.
0: That is why Jesus said nothing shall in no means harm you.
1: ஆகவே தான் இயேசு சொன்னார், எதுவும் எந்த விதத்திலும் உங்களுக்கு தீங்கு செய்ய முடியாது.
0: Nothing shall by any means harm you.
1: எதுவும் எந்த விதத்திலும் உங்களுக்கு தீங்கு செய்ய முடியாது.
0: Now this does not just refer to some kind of a terrible thing happening
1: to us. No,
0: the devil is always attacking.
1: கிடையாது, பிசாசு எப்போதும் தாக்கிக் கொண்டிருக்கிறான்.
0: He is always attacking with all kinds of evil.
1: எப்போதும் எல்லா விதமான தீமையினாலும் நம்மை தாக்கிக் கொண்டிருக்கிறான்.
0: With negative thoughts.
1: பிற்போக்கான சிந்தனைகளினால,
0: with fear,
1: பயத்தினால,
0: with worry,
1: கவலைகளினால,
0: with depression,
1: மனச்சோர்வினால,
0: with disheartening us with all various things.
1: பல்வேறு காரியங்கள் மூலமாக நம்மை அதிரியப்படுத்துவது மூலமாக.
0: And Jesus said,
1: Yesu solluga,
0: nothing shall by any means harm you.
1: எதுவும் எந்த விதத்திலும் உங்களை தீண்ட முடியாது.
0: It is on the basis of the blood of Jesus we stand.
1: இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் அடிப்படையிலே தான் நாம் நிற்கிறோம்.
0: The Bible says no weapon formed against us shall prosper.
1: வேதம் சொல்லுது, உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போ.
0: No weapon shall that is formed against us shall prosper.
1: உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே.
0: Your enemy shall come one way and run seven ways.
1: உன்னுடைய எதிரி ஒரு வழியாய் வந்தால் ஏழு வழியாய் ஓடி போவான்.
0: Because of the blood.
1: இரத்தத்தின் நிமித்தமாக.
0: Because of the peace and the protection that comes through the blood.
1: அந்த இரத்தத்தின் மூலமாய் வரக்கூடிய பாதுகாப்பு சமாதானத்தின் நிமித்தமாக.
0: This is the power of the blood of Jesus.
1: இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமை இதுதான்.
0: Every tongue that rises up against you God will condemn.
1: உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எல்லா நாவையும் தேவன் குற்றப்படுத்துவான்.
0: Why?
1: ஏன்
0: a thousand tongues may rise against you
1: ஆயிரம் நாவுகள் உங்களுக்கு விரோதமாக எழும்பலாம்
0: but the blood of jesus speaks for you
1: ஆனால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் உங்களுக்காக பேசுகிறது
0: the condemning voice of the devil is silenced by the powerful voice of the blood of jesus
1: இயேசு கிறிஸ்துவின்

0: ரத்தத்தினுடைய சத்தத்தினாலே பிசாசுடைய குற்றப்படுத்தும் சத்தம் அடக்கப்படுகிறது.
1: The condemning voice of a thousand men is silenced by the powerful blood of Jesus that speaks in God's presence.
0: தேவனுடைய பிரசன்னத்தில் பேசுகிற இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள ரத்தத்தினாலே ஆயிரம் நாவல் உங்களுக்கு விரோதமாக எழும்பினாலும் எல்லாமே அடக்கப்படுகிறது.
1: Amen.
0: Amen.
1: Are you there, my friend?
0: இருக்கிறீங்களா நண்பர்களே?
1: The blood of Jesus is speaking there.
0: இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் அங்கே பேசுகிறது.
1: That is heard more loudly and clearly than the condemning voice of the devil that is against you.
0: உங்களுக்கு விரோதமாக இருக்கிற பிசாசுடைய குற்றப்படும் சத்தத்தை கேட்டு காட்டிலும் இந்த இரத்தத்தின் சத்தம் அதிகமாக கேட்கப்படுகிறது.
1: That is why I read the scenery there.
0: இரக்கமும் கிருபையும் காண்பிக்க வேண்டும் என்று
1: பேசிக்கொண்டிருக்கிறோகத்திலே
0: அந்த சத்தம் தான் 24 மணி நேரமும்
1: கேட்கப்படுகிறது.
0: நமக்காக பேசும்
1: என்ன சொல்லுகிறது?
0: நம்முடைய பாவங்கள் எல்லாம் மூடப்பட்டு விட்டது.
1: Sin is taken care of.
0: நம்முடைய பாவங்கள் எல்லாம் பரிகரிக்கப்பட்டு விட்டது.
1: Our past is past.
0: நம்முடைய கடந்த காலம் கடந்த காலமாகி விட்டது.
1: God has thrown it in the bottomless pit.
0: தேவனுடைய சமுத்திரத்தின் ஆழத்தில் எரிந்து விட்டார்.
1: Bottomless ocean.
0: சமுத்திரத்தின் ஆழத்தில்.
1: Never to bring it back.
0: அதை திரும்ப வெளியே கொண்டு வர மாட்டார்.
1: The devil has no right to bring it back and torment you with it.
0: அதை வெளியே கொண்டு வந்து உங்களை வேதனைப்படுத்த பிசாசுக்கு உரிமையே இல்லை.
1: Now you are a child of God.
0: இப்போது நீங்கள் தேவனுடைய பிள்ளை.
1: You have the blessing of God.
0: தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டு.
1: You have the peace of God.
0: தேவனுடைய சமாதானம் உங்களுக்கு
1: உண்டு. Grace of God is upon you.
0: தேவனுடைய கிருபை உங்கள் மீது இருக்கிறது.
1: The blood speaks about that.
0: இரத்தம் அதை குறித்து தான் பேசுகிறது.
1: The blood speaks there in the presence of God 24 hours concerning you.
0: தேவனுடைய சமூகத்தில் உங்களை குறித்து இரத்தம் 24 மணி நேரமும் பேசுகிறது.
1: It is because the believer does not know it, he never speaks about it.
0: விசுவாசியை அறியாதபடியினால தான் அவர் அதை குறித்து பேசுவதில்லை.
1: You need to start speaking about it.
0: நீங்கள் அதை குறித்து பேச ஆரம்பிக்க
1: வேண்டும். You know what you need to do?
0: நீங்கள் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா?
1: You need to say, I sprinkle the blood of Jesus around my household.
0: என்னுடைய வீட்டை சுற்றிலும் இயேசுவின் இரத்தத்தை நான் தெளிக்கிறேன் என்று சொல்ல வேண்டும்.
1: You need to say, I sprinkle the blood of Jesus around my mind.
0: என்னுடைய மனதை சுற்றிலும் இயேசுவின் இரத்தத்தை தெளிக்கிறேன் என்று நீங்கள் சொல்ல வேண்டும்.
1: My mind is safe from all torment and all attack of the enemy.
0: எல்லாவிதமான வேதனை பிசாசின் தாக்குதல் இவற்றிலிருந்து என்னுடைய மனம் பத்திரமாய் இருக்கிறது என்று சொல்ல வேண்டும்.
1: You need to proclaim that the blood of Jesus is speaking on your behalf in the very presence of God.
0: இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் உங்கள் சார்பிலே தேவனுடைய சமூகத்திலே பேசுகிறது என்று நீங்கள் அறிக்கை செய்ய வேண்டும்.
1: God is not sitting there hearing the devil out about all that he has to say about you.
0: தேவன் அங்கு உட்கார்ந்து கொண்டு உங்களை குறித்து பிசாசு சொல்வதெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கவில்லை.
1: God is hearing what the blood speaks about you.
0: உங்களை குறித்து இரத்தம் என்ன சொல்கிறதோ அதைதான் தேவன் கேட்டுக்கொண்டிருக்கிறார்.
1: God is looking at you with favor and grace.
0: தேவன் மிகுந்த தயவோடு பட்சத்தோடு உங்களை பார்க்கிறார்.
1: Because the blood has been kept there.
0: ஏனென்றால் இரத்தம் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது.
1: God's grace and favor are available to you.
0: தேவனுடைய தயவும் கிருபையும் உங்களுக்கு எப்போதும் உண்டு.
1: The only thing is,
0: ஒரே ஒரு விஷயம்,
1: you got to stay behind that truth.
0: அந்த சத்தியத்தின் பின்னாலே நீங்க இருக்க வேண்டும்.
1: You got to stay behind this fact.
0: இந்த உண்மையின் பின்னாலே நீங்கள் இருக்க வேண்டும்.
1: Stay on this truth.
0: இந்த சத்தியத்தின் மீது நிலைத்திருங்க.
1: Confess this truth.
0: இந்த சத்தியத்தை அறிக்கை
1: செய்யுங்க. Proclaim this truth.
0: இந்த சத்தியத்தை அறிவியுங்க.
1: Claim it for yourself.
0: அதை உங்களுக்காய் சொந்தமா ஆட்டுங்க.
1: Never allow yourself to get outside of the protection of this blood.
0: ஒரு நாளும் இந்த இரத்தத்தின் பாதுகாப்பை விட்டு வெளியே வராமல் காத்துக்கொள்ளுங்கள்.
1: You must be staying behind that blood.
0: அந்த இரத்தத்தின் பின்னாலேயே நீங்கள் இருக்க.
1: Shall we all stand together?
0: எல்லாரும் எழுந்து நிற்போமா?
1: Praise God.
0: கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Praise you Jesus. Thank you Father. Oh, let us lift up our hands and give thanks to God.
0: கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி சொல்வோமா?
1: For the blood of Jesus that was shed for us.
0: நமக்காய் சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்துக்காக.
1: Thank him for the protection that comes through it.
0: அதன் மூலமாய் நமக்கு வரக்கூடிய பாதுகாப்புக்காக அவரை ஸ்தோத்திரி.
1: Salvation, deliverance that comes through it.
0: அதன் மூலமாய் வரக்கூடிய ரட்சிப்பு விடுதலைக்காக.
1: Thank God we can stay behind this powerful blood.
0: இந்த வல்லமையுள்ள இரத்தத்தின் பின்னாலே நாம் இருக்க முடியுமே, அதற்காய் ஸ்தோத்திரியுங்கள்.
1: Covered by this blood.
0: இந்த இரத்தத்தினாலே மூடப்பட்டவர்களாக.
1: Protected by divine provision.
0: தெய்வீக பராமரிப்பினாலே நாம் மூடப்பட்டவர்களாய்.
1: Oh, thank God that we are under that blood.
0: அந்த இரத்தத்தின் கீழாய் நாம் இருக்கிறோமே, அதற்காய் ஸ்தோத்திரியுங்கள்.
1: Thank God that we are behind that blood.
0: அந்த இரத்தத்தின் பிறகு இருக்கிறோமே, அதற்காய் ஸ்தோத்திரியுங்கள்.
1: Thank God that no evil shall befall us.
0: எந்த தீமையும் நம்மை அணுகாதே, அதற்காய் ஸ்தோத்திரியுங்கள்.
1: No weapon formed against us shall prosper.
0: நமக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே.
1: Thank God we have victory.
0: வெற்றி நமக்கு உண்டு, ஆகவே ஸ்தோத்திரியுங்கள்.
1: Thank God we have deliverance.
0: நமக்கு விடுதலை உண்டு, ஆகவே
1: ஸ்தோத்திரியுங்கள். Thank God for the peace of mind.
0: சமாதான நிறைந்த மனதுக்காய் அவரை ஸ்தோத்திரியுங்கள்.
1: Thank God that the blood of Jesus is there in the presence of God.
0: இயேசுவின் இரத்தம் தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறபடியால் அவரை ஸ்தோத்திரியுங்கள்.
1: Not just shed on earth.
0: ஏதோ பூமியிலே சிந்தப்பட்டது அல்லது.
1: Oh, it is in the very presence of God.
0: அது தேவனுடைய சமூகத்திலே இருக்கிறது.
1: It is kept there before God.
0: தேவனுக்கு முன்பதாக வைக்கப்பட்டிருக்கிறது.
1: It is something that is constantly speaking there.
0: அது எப்போதும் தேவனுடைய பேசுகிறதா இருக்கிறது.
1: It is because that is speaking, the saints are there in the presence.
0: அது பேசுகிறபடியால் தான் அவருடைய பிரசன்னத்திலே பரிசுத்தமானவர்கள் இருக்கிறார்கள்.
1: Blood is speaking and crying out for God's mercy.
0: இரத்தம் தான் பேசி தேவனுடைய இரக்கத்துக்காக கெஞ்சுகிறது.
1: That is why the saints can worship him there.
0: ஆகவே தான் பரிசுத்தவான்கள் அங்கே அவரை ஆராதிக்க முடிகிறது.
1: That is why the saints can gather there.
0: ஆகவே தான் அங்கே பரிசுத்தவான்கள் கூடி வர முடிகிறது.
1: That is why we can gather here.
0: ஆகவே தான் நாம் இங்கே கூடி வர முடிந்தது.
1: Thank God for the blood that is speaking there for you, my friend.
0: உங்களுக்காக அங்கே பேசுகிற இரத்தத்துக்காக தேவனை ஸ்தோத்திரியுங்கள்.
1: Thank God that the condemning voice of the devil is silenced.
0: குற்றப்படுத்துகிற பிசாசுடைய சத்தம் அடக்கப்பட்டபடியால் தேவனை ஸ்தோத்திரியுங்கள்.
1: Thank God only hears the voice of the blood of Jesus.
0: இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் சத்தத்தை மட்டுமே தேவன் கேட்கிறபடியால் அவரை ஸ்தோத்திரியுங்கள்.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Thank you Father.
0: நன்றி பிதாவே.
1: Thank you Jesus.
0: நன்றி இயேசுவே.
1: Thank you Lord.
0: நன்றி கர்த்தாவே.
1: Father God in the name of Jesus we come.
0: பிதாவே இயேசுவின் நாமத்தில் நாங்கள் வருகிறோம்.
1: Thank you Lord for this great truth.
0: மாபெரும் சத்தியத்துக்காய் நன்றி ஆண்டவரே.
1: But what the blood of Jesus has done for us.
0: எங்களுக்காக இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் என்ன செய்திருக்கிறது என்பதை.
1: Thank you for the powerful demonstration of the Passover.
0: பஸ்கா பண்டிகை அவ்வளவு எடுத்துக்காட்டு.
1: Thank you for we don't have to resort to foolishness but we can really claim the protection of the blood and salvation deliverance through the blood.
0: நாங்கள் மதியனமாய் நடக்க தேவையில்லை. இரத்தத்து மூலமா வரக்கூடிய ரட்சிப்பையும் பாதுகாப்பையும் விடுதலை நாங்கள் சொந்தமாக்கிக் கொள்ள முடியும் ஆண்டவரே.
1: We thank you because the blood of Jesus speaks in your presence always.
0: இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் எப்போதும் உம்முடைய சமூகத்தில் பேசுகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம்.
1: That is why we can always be in your presence.
0: ஆகவே தான் எப்போதும் நாங்கள் உம்முடைய சமூகத்தில் இருக்க முடிகிறது.
1: That is why we can always rejoice in that.
0: ஆகவே தான் எப்போதும் அதிலே களிகூர முடிகிறது.
1: A thousand voices may rise up against us.
0: ஆயிரம் நாவுகள் எங்களுக்கு விரோதமாய் வரலாம்.
1: But the voice of the blood of Jesus speaks better things than everything.
0: ஆனால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் சத்தம் மற்ற எல்லாவற்றை விட மென்மையான வேலை பேசுகிறது.
1: Thank you Father.
0: நன்றி தகப்பனே.
1: Thank you for the safety.
0: பாதுகாப்புக்காய் ஸ்தோத்திரம்.
1: Thank you for salvation.
0: ரட்சிப்புக்காய் ஸ்தோத்திரம்.
1: Thank you for deliverance.
0: விடுதலைக்காய் ஸ்தோத்திரம்.
1: Thank you for power over the power of the enemy.
0: பிசாசின் வல்லமையின் மீது எங்களுக்கு வல்லமை கொடுத்திருக்கிறபடியால் ஸ்தோத்திரம்.
1: Thank you for victory.
0: வெற்றிக்காய் ஸ்தோத்திரம்.
1: Now may the people enjoy that victory.
0: இப்போதே அந்த வெற்றியை மக்கள் அனுபவிக்கட்டும்.
1: May they enjoy that overcoming power.
0: மேற்கொள்ளும் அந்த வல்லமையை அவர்கள் அனுபவிக்கட்டும்
1: ஆண்டவரே. May these saints that hear the word of God overcome the devil by the word of God and by the blood of the lamb and by the word of their testimony.
0: இந்த வசனத்தை கேட்கிற இங்க இருக்கிற பரிசுத்தவான்கள் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் பிசாசை மேற்கொள்ளட்டும்.
1: May they overcome him every day.
0: அனுதினமும் அவனை மேற்கொள்ளட்டும்.
1: By the blood of the lamb and the word of their testimony.
0: ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும்.
1: Oh thank you Father.
0: நன்றி தகப்பனே.
1: Continue to lead us into victory.
0: தொடர்ந்து எங்களை வெற்றிக்குள்ளாய் நடத்துவீராக.
1: Give you all the glory and honor and praise.
0: துதி கன மகிமை அனைத்தையும் உமக்கு செலுத்துகிறோம்.
1: In Jesus name we pray.
0: இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம்.
1: Amen. Now may the grace of our Lord

பரிசுத்த நம் தெய்வத்தின் குணங்கள், நாமங்கள், அற்புத செயல்கள் இவைகளை சொல்லி உயர்த்துவதுதான் பிரேஸ், அதாவது புதித்தல் அல்லது புகழ்தல். வாருங்கள், இயேசு கிறிஸ்துவின் அற்புதங்களை பாடி நம் தேவனை உயர்த்துவோம்.

ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள் பல. இந்த நூற்றாண்டின் அப்போஸ்தலனாக தேவனால் பயன்படுத்தப்பட்டு தேசங்களுக்கு, மாநிலங்களுக்கு, பட்டணங்களுக்கு ஆண்டவருடைய அன்பையும் அபிஷேகத்தையும் தன்னுடைய பாடல்கள் மூலம் வெளிப்படுத்துகிற ரெவரன் பால் தங்கே அவர்கள் மிகுந்த பிரயாசத்தோடும் ஜெபத்தோடும் இந்த பாடல்களை வெளியிடுகிறார்கள். நிச்சயமாக இது தேசங்களுக்குள்ளாக, மாநிலங்களுக்குள்ளாக, பட்டணங்களுக்குள்ளாக, திருச்சபைகளுக்குள்ளாக, தனிப்பட்ட குடும்பங்களுக்குள்ளாக ஒரு மாபெரும் மாற்றத்தை கொண்டு வரும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. பாடல்களை கேளுங்கள். தேவனுடைய பிரசன்னத்தினால் மகிழ்ச்சி அடைந்து தேவனோடு இணைந்து கொள்ளுங்கள். ஆண்டவருடைய வருகை சீக்கிரமாயிருக்கிறதுனால் அதற்காய் ஆயத்தப்படுத்த தேவன் நமக்கு அருள் செய்வாராக. இதற்காக மிகவும் பிரயாசப்பட்டு உழைத்த அருமையான மியூசிக் மைண்ட்ஸ் டைரக்டர் அவர்கள் பிரதர் வின்சென்ட் சார்ஜ் அவர்களை இயேசுவின் நாமத்தினாலே நன்றி செலுத்துகிறோம். பல பிரயாசங்களை எடுத்திருக்கிறார்கள். கர்த்தர் அவர்களுடைய பிரயாசங்களுக்கேற்ப பல பலன்களை அவர்களுடைய ஊழியங்களிலும் அவர்களுடைய வாழ்க்கைகளிலும் தம்முடைய கிருபைகளை பொழிந்தருளச் செய்வாராக. ஆண்டவரை நோக்கி பிரார்த்தனை செய்கிறோம். இந்த இசைத்தட்டு வெளியிடுவதற்கு மேலும் உதவியாக இருந்த பிரதர் சகாயராஜ், பிரதர் ராபின் அவர்களுக்கு இயேசுவின் நாமத்தில் மிகுந்த நன்றியை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் நிச்சயமாய் இந்த குடும்பத்தாரை அளவில்லாமல் ஆசீர்வதிக்க தம்முடைய கிருபைகளை பொழிந்தருளச் செய்வாராக. ஜெபம் செய்வோமாக. பரிசுத்த ஆவியானவரே, இயேசுவின் நாமத்தினாலே பிதாவின் மலர் பாதங்களை நோக்கி பார்க்கிறோம். இயேசு சுவாமி, எங்கெல்லாம் ஆராதனை இருக்கிறதோ அங்கெல்லாம் உயிர்த்தெழுந்த இயேசுவுடைய வல்லமை அளவில்லாமல் பொழிந்தருளப்படுகிறது. எங்கெல்லாம் ஆராதனை இருக்கிறதோ அங்கெல்லாம் வாழ்க்கைகளிலே மாற்றங்கள் ஏற்படுகிறது. எங்கெல்லாம் ஆராதனை இருக்கிறதோ அங்கெல்லாம் திருச்சபை வலுவாக கட்டப்படுகிறது. எங்கெல்லாம் ஆராதனை இருக்கிறதோ அங்கெல்லாம் பிசாசினுடைய ராஜ்யம் வேரோடு பட்டு போகிறது. இயேசுவே, அப்படிப்பட்ட கிருபைகளை வெளிப்படுத்துகிற ஒரு ஒலி நாடாவாக தேசங்களுக்குள்ளாய் இதன் வார்த்தைகள் கடந்து போக போகிறதற்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கெல்லாம் இந்த பாடல்கள் கேட்கப்படுகிறதோ, எங்கெல்லாம் இந்த பாடல்கள் பாடப்படுகிறதோ, அங்கெல்லாம் என்ன நோக்கத்தோடு இந்த பாடல்கள் இயற்றப்பட்டதோ அவைகளை 100% நிறைவேற்றும்படியாய் பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை பொழிந்தருளச் செய்ய போறதற்காய் நன்றி பரிசுத்த ஆவியானவரே. பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்திலே இந்த ஒலி நாடாவை கிறிஸ்தவ இசை உலகத்திலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த

0: நீர் பயன்படுத்துங்கன்னு சொல்லி பிரதிஷ்டை பண்ணி ஜெபிக்கிறோம். எல்லா புகழையும் ஆண்டவராகிய இயேசுவுக்கு மாத்திரம் செலுத்துகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.
1: துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் எங்கள் பரம தகப்பனே, தேவ தூதர்களும் பரிசுத்தவான்களும் துதிக்கும் உங்களை துதிக்க எங்களுக்கு நீர் தந்த பெரிய சுலாக்கியத்துக்காக உமக்கு நன்றி. சகோதரர் ஜாலி ஆப்ரஹாம் அவர்களுக்கு கொடுத்த தாளந்துகளுக்காகவும், அவரோடு கூட உம்மை புகழவும் விசேஷமாக இந்த ஓசன்னா MP3 CD பாகம் 4 பாடல்கள் மூலம் உம்மை துதிக்க ஆராதிக்க எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றி. இந்த பாடல்களை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சமாதானம், சுகம், விடுதலை கட்டளையிடுவீராக. இந்த பாடல்கள் தொனிக்கும் இடமெல்லாம் உம் ஆசீர்வாதம் இறங்கி வருவதாக. ஆவியானவரின் தொடுதலை மக்கள் உணரட்டும். இந்த பாடல்களை உருவாக்கின சகோதரர் ஜாலி ஆபிரகாம் அவர்கள் குடும்பம் ஊழியத்தையும் அவர்களோடு இணைந்து ஒத்துழைத்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இந்த பாடல்கள் மூலம் உம் நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவின உமக்கு கோடி கோடி நன்றி. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே.

ஹல்லேலூயா. இந்த இரவு நேரத்தில் உங்களோடு இந்த நேரத்தை செலவிடுவதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இந்த கடைசி நாட்களில் ஆண்டவர் ஒரு பெரிய மாற்றத்தை தேசத்தில் ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறார், ஏற்படுத்திட்டே இருக்கிறார். ஆண்டவருடைய செயல்பாடுகள் எல்லாம் ரொம்ப வித்தியாசமாக போயிட்டே இருக்கு. உங்கள் போதகர் என்னை பார்க்கலும் சீனியர், ஆனால் என்னுடைய சொற்ப ஒரு 26 ஆண்டு கால சபை ஊழிய அனுபவத்தில் ஆவியானவரின் கிரியை என்பது ரொம்ப வித்தியாசமாக தான் பார்க்க முடியுது. எப்படின்னா, முன்னாடி எல்லாம் எழுப்புதல் கூட்டங்கள் இருந்தது, ஆனால் எழுப்புதல் இல்லை. ஆனால் இன்றைக்கி அதை வித்தியாசமாகவே உணர்கிற முடியுது. நான் இன்றைக்கி காலையில் தான், நேற்று காலையில் தான் யூபியிலேருந்து வந்தேன். கர்த்தருடைய மகிமை இன்னைக்கெல்லாம் அவர் வெளிப்படுகிற விதங்களே ரொம்ப வித்தியாசமாக தார். முன்னாடி எல்லாம் நம்ம ரொம்ப பிரயாசப்பட்டு அவரை கூப்பிட்டோம், இப்போ அவர் பிரயாசப்பட்டு நம்மளை கூப்பிடுதார். ரொம்ப வித்தியாசமாக போயிட்டுருக்கு. தேசமெல்லாம் எங்கே பார்த்தாலும் ஊழியர் ஜெபம், சபைகள் இணைந்து ஜெபிக்கிறது, ஊழியர்கள் இணைந்து ஜெபிக்கிறாங்க, கிராமங்களில் விசுவாசிகள் இணைந்து ஊழியரோ ஜெபம் பண்ணுகிறாங்க. அந்த அளவிற்கு கர்த்தர் தேசத்தை ஒரு பெரிய மாறுதலுக்கு நேராக நடத்திட்டு இருக்கிற. உண்மையிலே சொல்றேன், நம்ம சரியான நேரத்தில் இருக்கிறோம். சரியான நேரம், நம்மளாம் சரியான நேரத்தில் ஊழியம் செய்கிறோம், சரியான நேரத்தில் பிரசங்கித்து கொண்டிருக்கிறோம், சரியான நேரத்தில் இயேசுவை ஆராதிக்கிறோம். நிச்சயமா நம்முடைய கண்கள் ஒரு பெரிய மாற்றத்தை பார்க்க போகிறது. அப்படி சொன்னா நீங்க எத்தனை பேர் ஆமீன்னு சொல்லுவீங்க? உங்க பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லு, ஆண்டவர் நம்மோடு பேச போகிறார். ஓகே, இந்த வாழ்க்கை நம்முடைய அனுபவமா மாறும். இந்த ஜெப நேரம், ஜெபிக்கிற மனிதன் ஜெபிக்கிற இடத்திற்கு சென்றான் என்கிற பகுதி, இந்த பேதுரு இருக்கிற இடத்துல, இது யோவான் இருக்கிற இடத்துல, நீங்களும் நானும் வந்துட்டோம்னா நம்ம வாழ்க்கையெல்லாம் யோசிக்கவே முடியாது. இன்னைக்கு வளர்ந்திருக்கிற எல்லாருடைய வளர்ச்சிக்கு பின்னாலேயும் முழங்கால் என்கிற ஒன்று மிக தெளிவாக இருக்கும். உண்மையிலேயே சொல்றேன், நீங்க ஒரு ஜெபிக்கிற சபையில் விசுவாசிகளாக, ஒரு ஜெபிக்கிற தேவ மனிதனுக்கு ஆவிக்குரிய பிள்ளைகளாக இருப்பதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆண்டவர் நல்லவர். ஆமென். அப்படி ஒரு மனுஷன் ஜெப நேரத்தில் ஜபிக்கிற இடத்திற்கு தவறாமல் செல்லவானால் நிச்சயமா வாழ்க்கை மாறும். இன்னைக்கு பஸ்ல நீங்க நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய முதல் முயற்சி என்ன தெரியுமா? நமக்கு ஒரு ஜப நேரம் இருக்கணும். என்னதுங்க? ஒண்ணு சும்மா உங்களை பார்த்து கேட்கிற, உங்க பிரேயர் டைம் என்ன? சும்மா பேசு. நம்ம தேசத்தில் ஒரு பெரிய எழுப்புதலை பார்க்க போகிறோம். எல்லாவற்றுக்கும் துவக்கம் தனிநபர் மாற்றங்கள் தான். ஒரு சபையில் 1000 பேர் இருக்கிறாங்க, 1000 பேரை கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடாது. தனி நபரை மாற்றத்தை பார்க்கணும். ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் சொல்வாங்க இல்ல? அப்போ ஒவ்வொரு தனி மனிதனிலும் மாற்றத்தை ஏற்படுத்தி விட்டால் நீங்க எதிர்பார்க்கிற 1000 பேருக்குள்ளும் மாற்றத்தை பார்த்து விடலாம். அப்ப நம்ம தனிவா தெளிவா கவனிச்சுக்கிடுங்க, ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்கும் தனித்து ஜெபிக்கிற, தனித்து ஜெபிக்கிற ஒரு ஜெப நேரம் அவசியம் இருந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. வாலிப தம்பிமா இருக்கிறீங்க, தங்கச்சிமா, ரொம்ப இந்த அதிகாலை பொழுதுல உங்களை பாக்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்க கையில டைரி வச்சிருப்பீங்கன்னா உங்க ப்ரேயர் டைம் ஒன்னு நோட் பண்ணுங்களே. தானியல் இடத்துல கேட்டு அவர் சொல்லுவார், மார்னிங்ல ப்ரேயர் பண்றேன், ஆஃப்டர்நூன் ப்ரேயர் பண்றேன், நைட் ப்ரேயர் பண்றேன். அவர் சொல்லுவார், 3 times ப்ரேயர் பண்றேன். ஆமா, அவர்கிட்ட கேட்ட 3 நேரம் பார், நீங்க எவ்வளவு நேரம்னு எனக்கு தெரியல, ஆனா இன்றைக்கு சொல்லுகிறேன், ஒவ்வொரு நாளிலும் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு தனித்து ஜபிக்கிற ஒரு ஜப நேரம் அவசியம். ஒருவேளை இதற்கு முன் நீங்கள் அதை செய்து வந்திருப்பீர்கள் என்று சொன்னால்
நிச்சயமாகவே ஆண்டவரே இந்த நாளில் அதை மறுபடியும் நினைவு கூற வைக்கிறீர், உமக்கு நன்றி. ஒருவேளை அந்த தனித்து ஜபிக்கின்ற ஒரு அனுபவம் இதுவரை என்னில் அல்லது நம்மில் இல்லை என்று சொன்னால், முதலாவது எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு தீர்மானம், ஒவ்வொரு நாளிலும் தனித்து ஜபிக்கிற ஒரு நேரத்தை அவசியம் நான் கண்டிருக்க வேண்டும். அல்லேலூயா. கடைசியில கொஞ்சம் ஃபாஸ்டா போயிருவேன், அதனாலதான் ஆரம்பத்திலே ஒரு சின்ன டிசிஷனுக்கு நேரம் நடத்துறேன். வாலிப தங்கச்சிக்கு சொல்றேன், அவ்வளவு பிஸியா இருந்தாள், பட் நானு என் சபையில அல்லது மற்றவர்களுக்கு சொல்லுகிற அல்லது என் வாழ்க்கையில நான் விரும்புற ஒரு காரியம் ஒன்னு சொல்லவா. இந்த பூமியில காலையில நம்ம சூரிய உதயத்துக்கு முன்னாடி மற்ற எல்லாத்தையும் பேசுறதுக்கு முன்னாடி முதல்ல பேசுறது ஆண்டவட்டையா இருக்கணும். நான் சொல்றது எத்தனை பேர் புரியுது? இன்னைக்கு என்ன கிழமை? சனிக்கிழமை காலையில எழும்பி அப்பாட்ட அம்மாட்ட அண்ணன்ட்ட தம்பிட்ட புருஷன்ட்ட மனைவிட்ட பிள்ளைகிட்ட பேசுறதுக்கு முன்னால நான் பேசுறது யார்ட்டையா தான் இருக்கணும்? ட்ரை பண்ணி பாருங்க. சரி, இன்னைக்கு சனிக்கிழமை நான் முடிக்கிறேன். கடைசியில கத்து நம்ம என்ன செய்வோம்? ஜோமணி தூக்கத்துக்கு போவோம். இன்னைக்கு எல்லா வேலையும் முடிச்சுட்டு கடைசியா நான் ஜபி பேசுறது யார்ட்டையா தான் இருக்கணும்? ஆண்டவட்டையா தான் இருக்கணும். ட்ரை பண்ணி பாருங்க. என்ன சரியா? ட்ரை பண்ணி பாருங்க. சில சொல்ல டைம் எடுத்து, அதாவது இன்னைக்கு நான் காலையில எழுந்திருக்கிறேன், என்னுடைய முதல் பேச்சு ஆண்டவர் இடத்துல, இன்னைக்கு ராத்திரி என்னுடைய கடைசி பேச்சு ஆண்டவர் இடத்துல. கொஞ்சம் கூட டீப்பா சொல்றேனே, என்னுடைய ஒரு தேவை இருக்கு, என்னுடைய ஒரு தேவை இருக்குனே, தேவை இருக்கு. என்னுடைய தேவையை பலரிடத்திலும் சொல்லுவோம், ஆனா என்னுடைய தேவையை முதலாவது சொல்லுகிறது யாரிடத்தில்? ஆண்டவரிடத்தில். ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு அற்புதம் நடந்துருச்சு என் வாழ்க்கையில, ஒரு அற்புதம் நடந்துருச்சு. ஒரு என்ன சொல்றது, ஒரு ட்ரெஸ் எடுத்துட்டேன், ஒரு வேலை கிடைச்சிருச்சு, ஒரு கார் வாங்கிட்டேன், ஆமே வண்டி கூட பஞ்சர் ஆயிடுச்சு, ஏதோ ஒரு சம்பவம் நடந்தா ஃபர்ஸ்ட் தெரிவிக்க வேண்டியது யாரிடத்தில்? கர்த்தரிடத்தில். ஒன்னு ட்ரை பண்ணி பார்க்கலாமா? ட்ரை பண்ணி பார்க்கலாமா? நல்லது நடந்துச்சுன்னு வைங்க, முதல்ல சொல்றது ஆண்டவர்ட்ட. துக்கமான ஒண்ணு நடந்துருச்சுன்னு வைங்க, அதுலயும் முதல்ல சொல்றது ஆண்டவர்ட்ட. காலையில எந்திரிச்சேன்னு வைங்க, ஃபர்ஸ்ட்ல பேசுறது ஆண்டவர்ட்ட. ராத்திரி தூங்க போறேன்னு வைங்க, இந்த உலகத்துல கடைசி அந்த நித்திரைக்கு முன் பேசுறது ஆண்டவர்ட்ட. உங்க வாழ்க்கையில அந்த முன்னுரிமையை நீங்கள் ஏன் ஆண்டவருக்கு கொடுக்க கூடாது? சொல்லுது எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. உங்க லைஃப்ல நீங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலும் இன்னொரு பாதம், ஆண்டவருடைய கால் பாதம் உங்களோடு இணைய வேண்டுமானால் இதை உங்க வாழ்க்கையில வாழ்க்கை முறையாக்கி கொள்ள பிரயாசப்படணும். அநேக பரிசுத்தவான்கள்ட்ட உட்கார்ந்து பேசுறேன், பார்க்கிறோம் இந்த அனுபவம் யார் யார்கிட்ட இருக்குதோ அவங்க வாழ்க்கையில எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் மகிமையா தான் இருக்குங்க. உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கணும்னு எத்தனை பேர் விரும்புறீங்க? உண்மைதானே? இதை ஏன் பிராக்டிஸ் பண்ணக்கூடாது? ஆமா, இதை ஏன் பிராக்டிஸ் பண்ணக்கூடாது? நீ எவ்வளவு நேரம் ஜபிக்கிறேன்னு நான் கேட்க மாட்டேன், எவ்வளவு நேரம் எல்லாம் ஜபிக்கிறேன்னு கேட்க மாட்டேன். எங்க பாஸ்டர் எங்களை ஜபத்துக்கு பழக்க வச்சா பாருங்க, தங்கமான மனுஷன் பேச்சாந்துட்டார். ஆமா, ஒரு நாள் பயங்கரமா பிரசங்கம் பண்ணார் ஞாயிற்றுக்கிழமை. ஜபம் பிரசங்கம்னா என்ன நினைக்கிறீங்க? ஆனல் பறக்கும். அப்ப நம்ம இந்த அப்ப எல்லாம் இது ஒண்ணும் இல்ல, இல்ல ட்ரம்ஸ் கொட்டுக்கிட்டு அப்ப சைட் ட்ரம் அதான் தானே. நாங்க வந்து முன்னாடி ஒரு ரெண்டாவது மூணாவது ரோல இருப்போம். ஒருத்தர் நாங்க மூணு நாலு பேர் இருப்போம்.

பிள்ளைகளே, அரை மணி நேரம் திறந்தோறும் ஜெபிக்கிறவர்கள் யாருன்னு எங்களை பார்ப்பார். அவர் பிள்ளை நம்ம எப்படி இருப்போம்? கத்தர் நடத்துவார். பாஸ்டர் தாழ்மைன்னா தாழ்மை அவ்வளவுதான். கடைசி வரைக்கும் அவர் நல்லா பார்த்தார், நல்லா பார்த்தார். நாங்க கை தூக்கோம்னு நடக்குமா? ஆனா இந்த மனுஷன் பயங்கரமான ஆளியா. கடைசியில நம்ம உபாச ஜெபம் பார்த்திருக்கோம், முழியற ஜெபம் பார்த்திருக்கோம், அப்புறம் தனி ஜெபம் பார்த்திருக்கோம். இப்படி நிறைய பிரசங்கம் கேட்டிருக்கோம். ஆனா புதுசா ஒரு ஜெபத்தை சொன்னார், இன்ஸ்டால்மெண்ட் பிரேயர். எப்படிங்க? எப்படி எப்படி? உங்க ஊர்ல இன்ஸ்டால்மெண்ட் இருக்கா இல்லையா? இந்த சேரை 500 ரூபாய்க்கு சேரை வாங்கி, 500 ரூபாய்க்கு சேரை 1000 ரூபாய்க்கு வாங்கிட்டு வாரம் வாரம் 10 ரூபாய் 20 ரூபான்னு கொடுப்பீங்களே, அது உங்க ஊர்ல இருக்கா? இருக்கு. நேரமையா இல்லைன்னா புரியல. இந்த இன்ஸ்டால்மெண்ட் பிரேயர்னார். அப்ப நாங்க 4 பேருமே பார்த்து, இது என்ன புதுசா இருக்கு, நல்லா இருக்குல்ல? ஆனா பட் இதுக்கு பைபிள்ல என்ன கிடையாது, என் ரெஃபரன்ஸே கிடையாது. அந்த மனுஷன் எங்க பாவத்துக்கு சொல்லி இருப்பாரா இருக்கும், வாழ்க இல்ல மேல போயிட்டார்ல. அப்போ நானு என்னே, நாங்க 4 பேருமே அப்படிதான்ப்பா. உடனே தலை நிமிர அவர் கடந்து எங்களையே தான் பார்த்துட்டு இருந்திருக்காரு. இன்ஸ்டால்மெண்ட் பிரேயர்னு புதுசா இருக்கு, நாங்க பாக்குறது தலை நிமிந்தோம். உடனே அவர் சொல்ல, தம்பிங்க பாரு, காலையில எந்திரிச்ச உடனே 2 நிமிஷம் நீ நினைச்சதுக்கு குறிச்சுக்க. காலையில ஒரு 8 மணி 9 மணி மாதிரி மறுபடியும் 2 நிமிஷம் நேரத்தை குறிச்சுக்க. 10 மணிக்கு மறுபடியும் 2 நிமிஷம் எடுத்து, இப்படி ராத்திரி வரைக்கும் முடிஞ்ச மட்டும் ஒரு மணி நேரம் ஜெபம் பண்ணிரு. கொஞ்சம் புதுசா தான் இருந்து, சரி இது பைபிள்ல இல்லாத ஒரு புதிய உபதேசமா இருக்கு, சரி கழுத நம்மளும் சேர்ந்துக்குவோம்னு கை தூக்குனேன். ஆனா இந்த மனுஷர் ரொம்ப தங்கமானவர், பார்த்துக்கிடுங்க. எப்ப பார்த்தாலும் இன்னைக்கு எப்ப ஜெபம் பண்ணாம பாரு. நான் நல்ல மனுஷன், நானும் வண்டி ஓட்டிட்டு இருந்தேன். அப்ப காலையில எந்திரிச்சு வெளியே போனோடனே இந்த டீ கடையில இருந்து இந்த சிகரெட்டு பழைய பேப்பர் இருக்குல்ல, என்ன சொல்ல, எடுத்துட்டு மீதி போடுவாங்கல்ல கடையில இருக்கும், அதை எடுத்து கிழிச்சு பைக்குள்ள வச்சுக்கிடுவேன். காலையில வண்டியில ஏறி உட்கார்ந்தோடனே ஒரு 2 நிமிஷம் ஜோம்பணும் இல்ல, உடனே பக்கத்துல இருக்கிற பெண் எடுத்து 2 அப்படின்னு எழுது. அப்புறம் காலையில டிஃபனுக்கு இறங்குற, இப்ப எங்கேயாவது ஒருத்தர் 1 நிமிஷம் 2 நிமிஷம் 5 நிமிஷம் இப்படி சேர்த்து சேர்த்து கடைசியில் அவர் சாகிறது வரைக்கும் நான் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணதில்லை. 20 நிமிஷம் 22 நிமிஷம் 30 நிமிஷம் 35 நிமிஷம் ஆனா பார்க்கும் பொழுதெல்லாம் இல்லை, இன்னைக்கு இவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணா கையில எடுத்து கொடுத்துட்றதா? அவர் பார்த்துட்டு பரவாயில்ல 33 நிமிஷம் ஜெபம் பண்ணியிருக்கா, தோளை தட்டிட்டு சொல்லுவார், நல்லா ஜெபிக்கணும். ஆனா உண்மையிலே அந்த இன்ஸ்டால்மெண்ட் பிரேயர்ல கை தூக்கணும்ல, நாங்க 4 பேரும் 4 பேரும் இன்னைக்கு சபை போதகர். ஹல்லேலூயா. இப்ப சிலருக்கு சந்தோஷம் வந்திருக்கு, ஆரம்பிக்கிற தப்பு இல்ல, 100% உங்களை வரவேற்கிறேன். 2 நிமிஷம் ஜோமன்னா கூட உண்மையா இருக்கும் அந்த 2 நிமிஷம், அவ்வளவுதான். ஜப நேரம் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில எது அப்படிங்கறத நோட் பண்ணிக்கிடுங்க. நீங்க எதை ட்ரை பண்ணலாம்? சில ஆட்களுக்கு நீங்க பாத்தீங்கன்னா சர்ச்சில் வந்து எவ்வளவு நேரம் ஜோமன்லாம், ஆனா தனியா ஜோமன முடியாது. பார்த்திருக்கீங்களா? சில ஆட்களை பார்த்தா சிரிப்பா வரும். சிலருக்கு பாருங்க, ஜெபிக்கலைன்னா பிரச்சனை வரும், சரிதானே? ஜெபிக்கலைன்னா பிரச்சனை வரும். இன்னொன்னு சொல்றேன், அதாவது சிலர் பிரச்சனை மாறுறதுக்கா ஜோமன்வாக. ஆனா தானியலுக்கு வாழ்க்கையில எப்ப பிரச்சனை வந்துச்சு? ஜெபிச்சாதான் பிரச்சனையே வரும். அது மாதிரி நம்ம விசுவாசிகளுக்கும் அப்படித்தான். என்னைக்கு 1/2 மணி நேரம் உட்காந்து ஜோம் பண்ணுதே, அன்னைக்கு ராத்திரி பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட மேட்ச் நடக்கும் வீட்டில், புரியலையா? மாவட்ட அளவிலான போட்டி, மாநில அளவிலான போட்டி, இந்திய அளவிலான போட்டி, உண்மைதானா? உங்க பாஸ்டரை பாக்குறது எனக்கு தெரியுது. ஏய், நானும் உங்களை மாதிரி மந்தையை மேய்க்கிற ஆளு தான், எனக்கு தெரியாது. என்னைக்கு உட்காந்து 1/2 மணி நேரம் ஜோமனி, அம்மா இன்னைக்கு நல்ல ஜோமன்னா நினைச்சு உடனே புரிஞ்சுக்கணும், உடனே பாலும் பேட்டை எடுத்து வச்சிரு, இன்னைக்கு மேட்ச் உண்டு. ஆனா அதுக்கு நீ ஜெபத்தை விட முடியுமா? உபவாசத்தை விட முடியுமா?
தானியேலுக்கு

ஜபத்துல பிரச்சனை வந்துச்சு, ஜபத்தை விடல, அந்த ஜபத்தால பிரச்சனையை மேற்கொள்ளத்தான் செய்தார். அதுக்கு தான் உங்க பாஸ்டர் ஜோமனுச்சு, அப்பா என் பிள்ளைகளுக்கு ஜபிக்கிற கிருபையை நீர் கொடுப்பதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். ஜப நேரம் அல்லேலூயா. உங்க டைம் எடுத்துட்டீங்களா? நீங்க எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறது பார்த்தா என்னால சொல்ல வர. நீ ஜபிக்கும் மனிதர்கள் யார்? யாருமா? பேதுரு யோவானுமா? நம்மதை கட்சி நம்மதே நம்மதே. ஜபிக்கும் இடத்திற்கு போனார்கள், அது ஆலயமா இருக்கலாம் அறைவீடா இருக்கலாம், ஆனால் ஜபிக்கிற நேரம், ஜபிக்கும் மனிதன் ஜபிக்கிற இடத்திற்கு போனால் இதுவரை காணாததை என் கண்கள் பார்க்கும். அல்லேலூயா. இனி செய்திக்குள்ள போலாமா? அப்பதான் கேக்குற, இதுவரைக்கும் நீர் அதை செய்யலையான். இரண்டாம் அதிகாரம் விடுங்க, சாரி மூணாம் அதிகாரம் விடுங்க. ரெண்டாம் வசனமும் எட்டாம் வசனத்தையும் பாருங்க. ரெண்டாம் அதிகாரம் மூன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் எடுங்க. இது கொஞ்சம் டீப்பா தான் படிக்கணும், படிக்கலாமா? அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவர்களிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அலங்கார வாசல் எனப்பட்ட தேவா ஆலய வாசலண்டையில் ஒரு அமைன் சொல்லுங்க. இப்ப எட்டாம் வசனத்தை பாருங்க. அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான், நடந்து கேட்கல, துதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களுடனே தேவாலயத்திற்குள். இங்க ஒரு மனுஷன் பிறந்ததிலிருந்து முடவனா இருந்திருக்கான் பார்த்துக்கிட்டுங்க. தேவாலயத்துல ஜபிக்கிற நேரத்துல ஜபிக்கிற மனுஷன் ஜபிக்கிற இடத்திற்கு போனப்போ ஒரு மனுஷன் பிறந்ததிலிருந்தே சப்பானியா வாழ்ந்த ஒரு மனுஷனுக்கு அற்புதம் நடந்திருக்கு. என்னது அற்புதம் நடந்திருக்கு? ஒரு வசனத்தை பாருங்க, ஒரு வசனத்தை பாருங்க. நாலாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்தை பாருங்க. ஒருத்தர் சத்தமா வாசிங்க பார்க்கல. எனக்கு அற்புதமாய் சொஸ்தமாக்கப்பட்ட மனுஷன், எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, 40 வயதுக்கு மேற்பட்டவனாய் இருந்தான். எதனால நடந்துச்சு? ஜபிக்கிற நேரம். தலைப்ப சொல்லுங்க, ஜபிக்கிற மனுஷன் ஜபிக்கிற இடத்திற்கு போன பொழுது அற்புதம் நடந்துச்சுல்ல. வயசத்தின இப்ப நீங்க கொஞ்சம் நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு கேக்குறீல்ல. 40 வருஷங்கள் இவன் காணாததை இவன் கண் காண ஜபம் உதவியாய் இருந்தது. எத்தனை வருஷம் காத்திருப்பு, எத்தனை வருஷம் கண்ணீர், 40 வருஷம். எத்தனை வருஷம் ஆசை, 40 வருஷம். பிரதர் நீ ரொம்ப வருஷமா அவன் வாழ்க்கையில சில மாற்றத்திற்கு அழுதுட்டு இருக்கிற, புரியுதா? இந்த மனுஷன் ஆலயத்துல வந்து உட்கார்ந்திருந்தது எவ்வளவு நாள்? 40 இயர்ஸ். எனக்கு நடக்க ஒரு வாய்ப்பு கிடைக்காதான்னு ஏங்கினது எத்தனை நாள்? 40 வருஷம். 40 வருஷங்கள் காணாத அற்புதத்தை ஜபிக்கிற நேரம், ஜபிக்கிற மனுஷன் ஜபிக்கிற இடத்திற்கு போன பொழுது 40 வருஷ எதிர்பார்ப்பு நிறைவேறிற்று. ராமேன் சொல்லுங்க. யாரோ அற்புதம் செய்கிற ஒரு மனுஷன் வந்ததுனால அல்ல, தேர் இஸ் பிரேயர். இன்றைக்கு பகல் வேளை, இந்த ராத்திரி வேளையில இந்த இடத்துல இருக்கிற யாவருக்கும் சொல்லுகிறேன், உங்க குடும்பத்துல பல வருஷம் எதிர்பார்ப்பு இருக்குல்ல, உங்க வாழ்க்கையில பல வருஷம் எதிர்பார்ப்பு இருக்குல்ல, இந்த வருஷமாவது நடந்துராதா பாஸ்டர், இந்த வருஷமாவது என் ஊழியத்தில் இது நடந்துராதா,
பத்து வருஷமா காத்திருக்கனே, ஒரு குழந்தைக்கா பத்து வருஷமா அழுகிறனே, ஒரு வீட்டுக்கா பத்து வருஷம் அழுகிறனே, என் புருஷனுடைய ரட்சிப்பிற்கா பதினஞ்சு வருஷம் அழுகிறனே, என் குடும்பத்தில் ஒரு மாற்றம் வராதா? ரொம்ப வருஷமா நீங்க எதிர்பார்க்கிற ஒவ்வொரு காரியத்தையும் உன் கண்ணு முன்னால வரணும்னா அது ஜபத்தினால மட்டும்தான் முடியும். நான் சொல்லுது எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. அப்ப நீங்க நல்லா புரியுங்க, என் ஜபத்திற்கு அநேக நாட்கள் தாமதித்துக் கொண்டிருக்கிற நன்மைகளை கொண்டு வருவதற்கான வல்லமை இருக்கிறது அப்படின்னு சொன்னா நீங்க எத்தனை பேர் ஒத்துக்குவீங்க? அல்லேலூயா. அப்போ இந்த ராத்திரியில் முதலாவது நான் சொல்லுகிறேன், தகப்பனே, என் பிள்ளைகளின் ஜெபத்தின் மூலமாய் அநேக வருஷங்கள், அநேக நாட்கள், அநேக வருடங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற நன்மைகளை இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் வெளிப்படுத்துவீராக. பயனை பெற்று இப்ப மறுபடியும் இரண்டாம் வசனத்தை படிங்க, இரண்டாம் வசனத்தை படிங்க. அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை, எல்லாருக்கும் அந்த வார்த்தையை மட்டும் இப்ப அக்கா வாசிச்சத சொல்லுங்க, சுமந்து கொண்டு வந்தார்கள். சொல்லுங்க, சுமந்து கொண்டு வந்தார்கள். ஆமா, இது வரைக்கும் 40 வருஷமா அடுத்தவனுடைய சகாயத்தில் வாழ்ந்தவன் இவன், சுமந்து கொண்டு வந்தார்கள். சரிதானே? பிச்சை எடுக்க தான் வந்தான், ஆனா சும்மா வந்தானா? தனியா வந்தானா? இல்லையே, உன்னையும் சித்தப்பன் தூக்கணும், இல்லைன்னா சித்தி தூக்கணும், பெரியப்பா மார் சித்தப்பா மார் எவனா ஒருத்தன் தூக்கணும் இல்லையா? அப்படிதானே? சில நேரத்தில் நம்ம குடும்பத்தில் நினைக்கிறோம் இல்லையா, என் வாழ்க்கையில எல்லா தேவைக்குமே அடுத்தவங்களையே சார்ந்திருக்க வேண்டியிருக்கு. யோசிச்சிருக்கீங்களா? ஒரு தரையாச்சும் பிள்ளைக்கு படிப்பு அடுத்தவங்களை சார்ந்திருக்கேன், குடும்பம் அடுத்தவங்களை சார்ந்திருக்கேன், வாழ்க்கை அடுத்தவங்களை சார்ந்திருக்கேன், தொழில் அடுத்தவங்களை சார்ந்திருக்கேன், சுயமா வாழ முடியலையே. நிறைய பேருடைய பிரச்சனை இருக்கு தெரியுமா? வீட்டில் ஒரு கஷ்டம் வந்தா அடுத்தவங்க தானே தேவைப்படி நிக்கிறான், சுயமா வாழ முடியலையே. இந்த ரெண்டாம் வசனம் அப்படித்தானே சொல்லுது, அவனை சுமந்து கொண்டு அப்படித்தானே இருக்கு. எட்டாம் வசனத்தை பாருங்க, அவன் குதிச்சு எழுந்து நின்று, எல்லாரும் சேர்ந்து படிக்க செயலா இருக்கும் இதை படிக்க, அவன் குதித்து எழுந்து நின்று நடந்தான், நடந்து குதித்து துதித்து யாருக்கும் அல்லேலூயா. ஜப நேரம் வருவதற்கு முன்னே ஜபிக்கிற மனிதன் ஜபிக்க வேண்டிய நேரத்தில் ஜபிக்கிற இடத்திற்கு வருவதற்கு முன்னே யாராயிலும் ஒருவருடைய சகாயத்தில் வாழ்ந்த மனுஷன் இன்னைக்கு யாருடைய உதவியும் இல்லாதபடி சுயமாய் எழும்பி குதித்து துதித்து நடந்து ஆலயத்திற்குள் போனானா இல்லையா? இதுவரையிலும் மற்றவர்களின் சகாயத்தை எதிர்பார்த்து வாழ்ந்த ஒரு மனுஷனை சுயமா வாழ வச்சது எது? சுயமா வாழ வச்சது எது? தன்னிச்சையா வாழ வச்சது எது? சரிதானே? அப்ப நம்முடைய குடும்பத்துல ஜபம் வந்துருச்சுன்னா நம்ம வாழ்க்கை மாறுமா இல்லையா? வாழ்க்கை மாறுமா இல்லையா? இதுவரைக்கும் எப்படி இருந்தோம்? யாராச்சும் உதவி செய்ய மாட்டார்களா? யாராச்சும் சப்போர்ட் பண்ண மாட்டார்களா? யாராச்சும் எனக்காக பேச மாட்டார்களா? யாராச்சும் எனக்கு வேண்டி சகாயம் பண்ண மாட்டார்களா? இப்படித்தான அநேகருடைய வாழ்க்கை ஓடுது. ஆனா இன்றைக்கு ராத்திரியில் மிக தெளிவாய் சொல்லுகிறேன், முழங்கால் படியிட வேண்டிய நேரத்தில் ஒரு மனுஷனுடைய முழங்கால் முடங்குமானால் உன்னை சுயமாய் சொந்த காலில் சொந்த பலத்தில் அதே இடத்தில் தலை நிமிர வைக்க என் கர்த்தர் போதுமானவராயிருக்கிறார். உனக்கு உதவியும் செய்துவிட்டு உன்னை அவமானப்படுத்துகிற மனிதர்கள் உன்னை சூழ்ந்திருக்கிறார்களா இல்லையா? உனக்கு நன்மையும் செய்துவிட்டு தீமைக்கு ஏதுவாய் வருத்தப்படுத்துகிற மனிதர்கள் இருக்கிறார்களா இல்லையா? அந்த சூழ்நிலை மாற வேண்டுமானால்
ஒரு தேவனுடைய பிள்ளையின் முழங்கால் ஜெபிக்கிற நேரம் ஜெபிக்கிற இடத்திற்கு செல்லுமையானால் உன் சூழ்நிலைகளை மாற்ற கர்த்தர் போதுமானவராயிருக்கிறார். நிச்சயமா ஏன் அவருக்கு நடந்துச்சு நமக்கு நடக்காதா? அந்த மனுஷனுக்கு நடந்துச்சு நமக்கு நடக்காதா? அந்த மனுஷன் வாழ்க்கையில் நடந்துச்சு எனக்கு நடக்காதா? ஏனே வருத்தப்படுதே? உன் முழங்கால் முடங்குமானால் இதே அற்புதத்தை என் கண்கள் நம் கண்கள் நிச்சயம் பார்க்கும். உங்க பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, கவலைப்படாதீங்க, உங்களை சுயமாய் வாழ பண்ணுவார். சொல்லுங்க, சுயமாய் வாழ பண்ணுவார்னு, சுயமாய் வாழ பண்ணுவார்னு. ஹல்லேலூயா சொல்லுங்க.

படிக்கிற பிள்ளைகளுக்கு சொல்றேன், நீ ஜோம் பண்ண மக்களே, தெய்வம் உனக்கு அற்புதம் செய்வார். நான் ஸ்கூல் ஆரம்பிச்சிருச்சு, நிறைய பார்க்குறேன் பாஸ்டர், அங்கிள் படிக்க ஆசைப்படுறோம், ஃபீஸ் கட்டுறதுக்கு யாருமே இல்லை, நிறைய கத்த நல்லவர், நிறைய பிள்ளைகள். நான் ஒன்று சொல்லவா, உங்கள் பாஸ்டருக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுற மனுஷன், உங்களால் முடியுமண்ணா படிக்கிற பிள்ளைகளை ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னே, என்ன சரிதானே? உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாவது படிக்க முடியாத யாராவது, உங்களுக்கு ஃபீஸ் கட்டிட்டீங்கன்னா கட்டுற கூட்டத்தில் ஒரு 100 ரூபாய், ஒரு 500 ரூபாய், ஒரு 1000 ரூபாய் எடுத்து. நிறைய பிள்ளைகள் வருத்தப்படுறாங்க, கத்தர் அற்புதம் செய்வார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமா ஹல்லேலூயா.

பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, நிச்சயமா உங்களை சுயமாய் வாழ வைக்க கத்தரால் முடியும். ஆமென் சொல்லுங்க, சொல்லுங்க அல்லேலூயா. ஒருமுறை கூட சொல்லுங்க அல்லேலூயா. நிச்சயமாமா ஜெபம் பண்ணுங்க. ஐயா ஊழியத்தின் ஆரம்ப காலத்தில் நம்ம நிலைமையெல்லாம் அப்படிதான், யாராச்சும் கூப்பிட்டு ஒருபடி சோறு தர மாட்டாங்களா? ஒவ்வொரு நாளும் கூட்டங்களுக்கு போமே இப்படித்தான் போவேன். அண்டவரே 10.5 கிலோமீட்டர் நடப்பேன் நான், போயிட்டு ரிட்டர்ன் 10.5 21 கிலோமீட்டர் ஒரு நாள், வாரத்துக்கு 4 நாள் நடப்பேன். ஆனால் ஜபிக்கிற ஜபத்தில் ஒரு ஜப குறிப்பு கூட இருக்கும், ஏசப்பா யாராச்சும் கூட்டு ஒரு சோறு தரணுவான்றே, திருப்பி நடக்கணும் இல்லை. யாராச்சும் சாயந்தரம் ஆயிடுச்சு ஒரு டீ தரணும், ஏசப்பா என்னை பார்க்குற யாருக்காவது எனக்கு சோறு தரணும்னு சொல்லி கொடுங்க, அப்படி சோமனிட்டு போவேன். யாராகில உதவி செய்ய மாட்டார்களா? யாராகில அற்புதம் செய்வோம்? அப்படி தானே வாழ்ந்தோம். ஆனால் இன்னைக்கு இன்னைக்கு 1000 ஜனங்களுக்கு உதவி செய்ய முடியுதா இல்லையா? என்னைக்கு இந்த மாதிரி அடுத்தவங்களை சகாயத்தில் வாழ்வேன்னு நினைக்கிறியா நீ? அப்புறம் எதுக்குடா ஜபம்? எதுக்கு உங்க கண்ணீர் எங்க போவோம்? கேட்கிறாரா இல்லையா? நீ வருத்தப்படுற. இத்தனை வருஷம், 40 வருஷம் அடுத்தவன் சகாயத்தில் வாழ்ந்த ஒரு மனுஷனே, சொந்த பலத்தில் வாழ்ந்து சொந்த பலத்தில் நடந்து ஆலயத்திற்கு புள்ள போக வச்சார்னா கவலைப்படாதக்கா, உன் குடும்பத்தை சுயமா வாழ வைப்பார். எந்த இடத்துல அவமானப்பட்டு நிக்கிறியோ அந்த இடத்துல உன் குடும்பத்தை உன் ஊழியத்தை சுயமாய் வாழ வைக்க என் அப்பா வாழ முடியும். நான் நம்புறேன், நான் நம்புறேன், நான் நம்புறேன். ஒருவேளை மற்ற மனிதர்கள் சொல்லலாம், எப்படி செய்வா பார்க்கலாம், எப்படி செய்வான் பார்க்கலாம், எப்படி நடக்கும் பார்க்கலாம். எது நடக்கணுமோ அதெல்லாம் அழகா நடக்கும். தேவரீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைக்கிறது ஒன்றும் தடைப்படுவது இல்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். பக்கத்துல பார்த்து தீர்க்க தரிசனம் சொல்லுங்க. தீர்க்க தரிசனம், நீங்க தீர்க்க தரிசி ஆகலாம். சமயத்திற்கு ஏற்ற வார்த்தை வெள்ளி தட்டில் வைக்கப்பட்டிருக்கிற பொற்பளத்திற்கு சமானம். உன்னை சுயமாய் தலை நிமிர்ந்து வாழ பண்ணுவார். சொல்லுங்க, உங்களை சுயமாய் தலை நிமிர்ந்து வாழ பண்ணுவார். ஜபிக்க விட்டுறாதீங்க. ஜப நேரத்தில் தேவையில்லாத இடத்துக்கு போகக்கூடாது. ஜபிக்கிற நேரம் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுங்க. உங்க வாழ்க்கை மாறுதான் அப்ப கேளு நீங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா.

நாளதற்கே மூணு வேளையும் யாரையும் எதிர்பார்க்காம சோறு திங்க எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. மூணு வேளையும் யாரையும் எதிர்பார்க்காம சோறு திங்க. முன்னால எல்லாம் இந்த மாதிரி பாடுறதுக்கு போவோம்ல, மீட்டிங் போவோம், அப்ப காலையிலே பிக்ஸ் பண்ணிடுவேன் இன்னைக்கு கன்வென்ஷன் இருக்கு, ராத்திரி ஒரு நேரம் வயிறாறு சாப்பிடலாம். அப்படித்தானே சுயமாய் ஓட பண்ணுக்கிறவன். வாழ்க்கை குறிச்சு கேள்வி இல்லையா, நீ என்ன உன் ஜபத்தை என்ன நினைச்சா, யா உன் ஜபத்தை நீ என்ன நினைச்ச, எந்த இடத்துல மற்றவர்களின் கைகளையும் மற்றவர்களுடைய சகாயத்தையும் எதிர்பார்த்து நிற்கிறியோ அதே இடத்துல உன்னையும் உன் குடும்பத்தையும் ஊழியத்தையும் சுயமாய் நிற்க வைப்பதற்கு என் கண்ணீரின் ஜபத்தினாலையும் நம்ம ஜபத்தை கேட்கிற தெய்வத்தாலையும் முடியும்ப்பா. நீ ஏன் கலங்குற, கவலையை விடுறீ,

கதை உடுப்போம் என்று கவலையே வேண்டாம், சொல்வதை கேளுங்கள். சுயமா வளர்ச்சி செல்ல எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? போர் அடிக்குதா உங்களுக்கு? இல்லை இல்லை, ஆண்டவரே ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணிடுவோமா, ஜெபம் பண்ணிடுவோமா. இந்த கொஞ்ச நாளா பார்க்குறேன், பிள்ளைகளினால் தள்ளப்பட்ட நிறைய தாய்மார நம்ம கண்கள் காணதா? இப்ப இங்க உங்க ஊர் எப்படின்னு எனக்கு தெரியல, நிறைய பார்க்குறேன் ஐயா. இந்த வயசானவங்களை எங்க பார்த்தாலும் சாப்பிட்டீங்களான்னு கேளுங்க. என்ன நிறைய தாய் தகப்பன்மார் பிள்ளைகளால் கைவிடப்பட்டு வாழ்றாங்க. இன்னைக்கு எல்லாரும் உங்க வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே சுயமா வாழ முடியாம எதிர்காலத்தை குறித்து கேள்விக்குறியோடு இருக்கிற ஜனங்களுக்கு அப்பா ஒரு அற்புதம் செய்யணும்னு ஜோமினிருவோமா? கை தூக்கிறதா இருந்தா தலைக்கு மேல தூக்கணும், தலைக்கு மேல உயர்த்தி உங்க முகத்தை வானத்துக்கு நேரா உருகணம் ஏறெடுத்து, ஏசுவாமி எனக்கு சுயமா வாழ முடியலையே, மற்றவர்களுடைய கைகளை எதிர்பார்த்து வாழ்றனே என்று கண்ணீர் மல்க ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் அற்புதங்களை செய்யுங்கப்பா. இந்த வார்த்தையை கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. அப்படித்தானே, அப்படித்தானே. ஒரு பேதுருவனுடைய ஜெபம் சுயவாய் வாழ முடியாத மனிதனுக்கு ஒரு அற்புதம் செய்யும்னா எங்க தேசத்துல ஒரு அற்புதத்தை நிச்சயமா செய்யணும். சொல்லுங்க அந்த வார்த்தைய, அப்ப நிச்சயமா செய்யணும். வாலிப தம்பிமார் ஜெபிக்கிறத நினைச்சு சந்தோஷப்படுறேன். தங்கச்சி சொல்லுங்க, ஒரு அற்புதம் செய்திருங்கப்பா. சொல்லுங்க, அற்புதம் செய்திருங்கப்பா. அன்னைக்கு எருசலேம் தேவாலயத்தினுடைய அலங்கார வாசலில் ஒரு அற்புதம் நடக்குமானால் இன்றைக்கு ராத்திரி பொழுதில் இணைந்து ஜெபிக்கிறோம். தன்னிச்சையாக வாழ முடியாதபடி அநேகருடைய கரத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற எங்கள் பிள்ளைகள், எங்கள் குடும்பங்களிலே என் தேவன் அற்புதங்களை செய்ய கைகளை தலைக்கு மேல தட்டி ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லுகிற பார்க்கலாம். அவ்வளவுதான் ராஜா, எங்க பிள்ளைகளுக்கு அற்புதங்களை செய்யறீங்க, நீங்க செய்யறீங்க. பராமேன்னு சொல்லுங்க, ஒரு முறை கூட சொல்லுங்க, அல்லேலூயா. அப்போ ஜெபம் என்ன செய்யும்? முதல்ல 40 வருஷங்கள் எதிர்பார்த்தவைகள் எதுவுமே தோத்தர் நடக்காதவைகளை நடக்க பண்ணிட்டு இல்லையா? ரெண்டு, சுயமாய் வாழ முடியாதவனை சுயமாய். மூணாவது, அதே கான்செப்ட்ல இன்னொன்னு சொல்லி தரவா சிந்திங்க? ஆமீன். மூணாம் அதிகாரம் மறுபடியும் எடுத்துக்குவோம், 5வது வசனத்தையும் 6வது வசனத்தையும் படிக்க போறோம். 5வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? யாராவது பக்கத்துல டல்லா இருக்காவளா, இதை பேசிட்டு ஒரு நிமிஷம் எந்திரிச்சுட்டு உட்காரலாம், சரிதானே? நல்ல பிள்ளை, உங்களை பார்க்கும்போது எனக்கு புக்கு புக்கு புக்குன்னு வருது. 5வது வசனத்தை பார்ப்போம் வாங்க. அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். ஒரு முறை கூட சொல்லுங்க, அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி. அப்போ பேதுருவையும் யோவானையும் பார்த்தப்ப இந்த மனிதனுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சா இல்லையா? இருந்துச்சு தானே. அந்த இடத்துல என்ன வேர்டு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது? இதுதான், ஏதாகிலும். சொல்லுங்க அந்த வார்த்தை, ஒரு எதிர்பார்ப்பு தானே, எதிர்பார்ப்பு தானே. இந்த எதிர்பார்ப்பு எத்தனை வருஷமா? அதான் சொன்னேன், 40 வருஷம். சரி, இவன் எதிர்பார்த்தது என்ன? இவன் எதிர்பார்த்தது என்ன? அடுத்த வசனத்தை பாருங்க, 6வது வசனம். அவன் எதிர்பார்த்தது என்ன? எல்லாரும் சேர்ந்து படிங்க. அப்பொழுது பேதுரு வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நட என்று சொல்லி. அப்ப அந்த மனுஷனுடைய எதிர்பார்ப்பு என்ன?
அந்த மனுஷனுடைய எதிர்பார்ப்பு என்ன? வெள்ளியும் பொன்னும். இவங்க ரெண்டு பேர்த்தையும் அவன் என்ன எதிர்பார்த்தான்? வெள்ளியும் பொன்னும். இவன் எதிர்பார்த்தது கிடைச்சிச்சா? இல்லை. ஆனா இவன் எதிர்பார்க்காதது வந்துச்சா இல்லையா? அப்ப என் ஜபத்துக்கு ஒரு வல்லமை இருக்கு. நான் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலாக செய்கிற ஒரு வல்லமை என் ஜபத்துக்கு இருக்கா இல்லையா? சரிதானா? என்ன எதிர்பார்த்தீங்க? என்ன எதிர்பார்த்தான்? வெள்ளியும். என்ன கிடைச்சிச்சு? தெய்வீக சுகம். எப்பா இன்னைக்கு உனக்கு வெள்ளி தந்தா நாளைக்கு நீ என்ன பண்ணுவ? மறுபடியும் பிச்சை தான் எடுப்பா. இன்னைக்கு பொண்ணு தந்தா நாளைக்கு நீ என்ன செய்ய? ஐயா காலையில் 8 மணிக்கே கோரஸ் பாடுவியா இல்லையா? ஆண்டவர் பார்த்தார், நான் என்ன தந்தாலும் நீ நாளைக்கு காலையில் டப்பாவை எடுத்துட்டு வரத்தான் செய்வேன். இனி உன் கையில் டப்பாவே இருக்கப்படாது. இத்தனை வருஷம் எதிர்பார்ப்புக்கு மேல அண்ணே நீ எதிர்பார்த்தது என்னன்னே? ஒன்று, கழுதையை தேடி போனவனுக்கு தலையில என்ன வந்துச்சு? அபிஷேகம். யார் அது? ஆ, வெள்ளியை எதிர்பார்த்தவனுக்கு இப்ப என்னது? என்னதுங்க? ஜபிக்கிற நேரம், ஜபிக்கிற மனிதன் ஜபிக்கிற இடத்திற்கு சென்றால் அவன் எதிர்பார்க்கிறதற்கு மேலான நன்மைகளை அவன் பெற்றுக் கொள்வான். எதிர்பார்ப்புக்கு மேல. உங்க பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து கவலைப்படாதீங்க, ஜோம் பண்ணுங்க. நீங்க நினைக்கிறதுக்கு மேல, நீங்க நினைக்கிறதுக்கு மேல, நீ ஆசைப்படுவதற்கு மேல, நீ கேட்பதற்கு

0: ஆமாய்யா, அதான் சொன்ன. நீ எதிர்பார்த்தது ஒண்ணு, கிடைச்சது ஒண்ணு. நீ கேட்டது ஒன்று, கிடைத்தது ஒன்று. ஏன் தெரியுமா? ஜெபத்துக்கு அவ்வளோ வல்லமை இருக்கு, அவ்வளோ வல்லமை இருக்கு, அவ்வளோ வல்லமை இருக்கு. நம்ம நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டோம் ஆண்டவர் நமக்கு செய்கிற நன்மை. ஒரு நிமிஷம் எந்திரிச்சு நிற்கிறீங்களா? ஒரு நிமிஷம் எந்திரிச்சு நிற்கிறீங்களா? கொஞ்சம் மந்த சூழ்நிலையை நான் எதிர்பார்க்கிறேன். நேரம் சரியாக 2 மணி. அதாவது இந்த லாரி ஓட்டுறவங்களுக்கு தெரியும், கரெக்டாக 10 மணிக்கு ஒரு தூக்கம் வரும். அது சப்ப மேட்ரு, புஷ்குன்னு மாதிரி தப்பிடலாம். 12 மணிக்கு ஒரு தூக்கம் வரும், சரிதானே? 12 மணிக்கு ஒன்று வரும், அதை டீ காப்பியில் நம்ம ஓரளவு கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஆனால் 2 மணிக்கு ஒன்று வரும் பாரு, அது பாகிஸ்தான் தான், இறங்காம முடியாதுனே, சரிதானா? அதானே பார்த்தேன், அந்த சரிதான், உங்கள் ஃபீல்டு தானே அது, இறங்காம முடியாது. எந்த யமகண்ட சக்கரவர்த்தியும் இறக்கிறான் இல்லைன்னு வைங்க, இது முதல் பாக்கியவான். இப்ப மணி என்ன? ரொம்ப கவனமா இருக்கணும் டிரைவர். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தூக்கம் வரதான்னு கேளுங்க. சிலருக்கு கண்ணெல்லாம் ஒரு மாதிரி சின்னதா மாறி ஒரு ஃபீல் ஆகுது. தூக்கம் வருதா? ஏய் வருதாப்பா. ஏன்னா இன்னைக்கு நான் ரொம்ப ஸ்பிரிச்சுவலா போல, ஏன்னா முழியற ஜபத்து ஸ்பிரிச்சுவலா போனாலே ஆபத்து, அது வேற. தோத்தர் இந்த மாதிரி போனா தான் வண்டி ஓடும். அப்ப நல்லா கவனிங்க, இவருடைய எதிர்பார்த்தது என்ன? வெள்ளியும், கிடைச்சது என்ன? நம்ம நினைக்கிறோம், பாருங்க ஆண்டவர் ரொம்ப நல்லவருங்க. நம்ம எதிர்பார்க்கிற சிலது நாளைக்கு நம்மளை பிச்சைக்காரனா தான் வைக்கும். ஆனா ஆண்டவர் தருகிறது இனி ஒரு நாளைக்கு அந்த இடத்திலேயே நம்மளை கத்தர் வைக்க மாட்டேன். சில நேரத்தில் நீங்க ஜெபிக்கிற சில நினைக்கிற காரியம் நடக்கலையேன்னு நீங்க ஃபீல் பண்றீங்க. வெள்ளியை எதிர்பார்த்தேன், வெள்ளி தரலையே. பொண்ணை எதிர்பார்த்தேன், பொண்ணு தரலையே. ஆண்டவர் பாப்பார், பொண்ணு தந்தா நாளைக்கு பிச்சை எடுக்கவா? சும்மா கடை இதை தந்தேன்னா நான் நாளைக்கு இதான் நீ செய்வனின்னு. ஏன்னா நான் நினைக்கிறேன் அந்த மனுஷனை நாளைக்கும் அந்த ஏழை இடத்துல பார்க்க ஆண்டவர் விரும்பலை. ஏம்மா, உன் எதிர்பார்ப்பு டெய்லி எதிர்பார்ப்புறையவனா பார்க்கிறத கத்தர் விரும்பலை. அதனால தான் சொன்னாங்க, பாரு நீ நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக நான் உனக்கு செய்யலான்னு நினைக்கிறேன். ஏம்மா சோம் பண்றீங்களா ஐயா? அண்ணே தனிமையாக உட்காந்து அழுகிறியா? எழுதிக்கோ, நீ எதிர்பார்க்காதது உன் வாசுப்படியில் வந்து நிற்கும். கண்டிப்பா கண்டிப்பா வரும், வரும், தருவா, தருவா, கண்டிப்பா தருவா. ஆண்டு விட்டு அழுகிற ஒருத்தனை அடுத்தவங்கிட்ட அழ வைக்கவே மாட்டான். இதெல்லாம் அழுது பழகனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் தானே. தெய்வ சமூகத்தில் அழுகிறவன் மனுஷனுக்கு முன்னால அழ வைக்கவே மாட்டானே. நீ ஏன் வருத்தப்படுற? உன் பிள்ளையின் காரியம் அற்புதமா இருக்கும், சேமா உன் ஒளி அற்புதமா இருக்கும், வருத்தப்படாத. ஆனா ஆண்டவர்கிட்ட அழுகிறதுக்கு மட்டும் நீங்க கூச்சப்படவே கூடாது, நீங்க காரணம் சொல்லவே கூடாது, நீங்க அடுத்தவங்களை பார்க்கவே கூடாது. நேரம் எப்பெல்லாம் கிடைக்குமோ ஓடி போயிடணும். பசிக்குதா? முதலாவிட்ட சொல்லு. ஆமா, நான் இது என் பிள்ளைகளுக்கு யூஸ்வலா சொல்லி கொடுப்பேன். ஒரு நாள் எனக்கு 5 நாள் அளவு சாப்பாடு இல்லை, பயங்கர பசி. ஊழியத்துக்கு வந்தப்புறம் ஒரு நாள், 2 நாள், 3 நாள், 4 நாள் போயிடுச்சு. நான் ஃபாஸ்டிங் நம்ம இருப்பேன், நம்ம பாட்டுக்கு வண்டி ஓடும். ஆனால் அன்னைக்கு ரொம்ப பசி கழுத. பத்திரிக்கையெல்லாம் நம்ம உபாச நாள் காலையில் ரொம்ப பசிக்கும், இங்கேயும் அப்படித்தான் போல இருக்கனே. மற்ற நாளெல்லாம் 10 மணி 11 மணிக்கு சாப்பிடுவோம், ஒன்றும் பிரச்சனை வராது. இங்கே பாஸ்டிங் பிரேயர் இன்னைக்கு, ஆ அன்னைக்கு 7 மணிக்கு இந்த வத்தகு வைக்கோல் பவுதர் பத்தி எரிஞ்ச மாதிரியே இருக்கும். தாய் குடல் பிள்ளை குடல சாப்பிட்டு நிற்கும். பார்த்துருக்கீங்களா நீங்க என்ன அமைதி? அப்பமே புரிஞ்சுக்கணும் நமக்கு அப்படித்தான். அதனால ஏசப்பா நீர் என் சூழ்நிலைகளை பார்க்கிறேன்னு நிறைய பச்சை ஒரு சமன் இட்லி தான் சாப்பிட்டேன், சில அடிச்சுட்டு வந்துருவோம். ஆமா அன்னைக்கு பயங்கர பசி, எனக்கு பசின்னா தாங்காது. ஆனா எனக்கு நானே நான் பொதுவாக நான் யார்ட்டையுமே இத்தனை வருஷங்கள் ஆகியிருக்கு எனக்கு பசி எனக்கு தேவைன்னு நான் கேட்டதே இல்லை, கேட்டு வாங்கின பழக்கம் இல்லை. கேட்கறது அங்கே மட்டும்தான், கையேந்த வச்சது இல்லைப்பா அது வேற. ஆனால் அன்னைக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நான் ஒரு சின்ன கட்டில் அறையில் அதுக்கு பக்கத்தில் முழங்கால் போட்டு அண்டுட்டு சொன்னேன், அண்டவரே வேலைக்கு போயிருந்தா கூட பசி இல்லாமல் சாப்பிட்ருப்பேன், ரொம்ப பசிக்குதுயா, சோறு வாங்கி கொடுங்க. முன்னால் உட்காந்து நிற்கிறோம், சிரிக்கிறோம், பேசுகிறோம், படித்ததை சொல்லலைன்னே பார்த்ததை சொல்கிறேன். பசிக்குப்பா. நான் பொதுவாக ஆண்டவர்கிட்ட கடின சொற்கள் பயன்படுத்த மாட்டேன், ஆனால் ரொம்ப பசி. நான் வேலைக்கு போயிருந்தா கூட முழு வேளை பசி இல்லாமல் சாப்பிட்ருப்பேன்ப்பா, எனக்கு பசிக்கு சோறு வாங்கி கொடுங்க சொல்லிட்டு அப்படியே அந்த கட்டில் முழங்காலில் தான் நிற்கிறேன், குப்புறப்படுத்து தூங்கிட்டேன். இது ஒரு 2:30 இருக்கும், 2:30 இருக்கும், ஒரு 3 1/4 மணி நேரம். ஒரு மணி நேரத்துக்குள்ள நான் இருந்த அறை கதவு தட்டப்பட்டுச்சு. பிரதர் மோசேஸ் அப்படின்னு கூப்பிட்டார். நான் கதவு திறந்தா எனக்கு 1 இயர் முன்னாடி படித்த ஒரு சீனியர் அண்ணாச்சு, அவர் ஊழியத்தில் இருக்கார் நாரோல. அந்த அண்ணன் வெளியே வந்து நிற்கிற அண்ணே பிரைஸ்லான் ரெடியா அங்கே போகலாம் அப்படின்னார். நான் திருதிருன்னு முழிச்சேன், ரெடியாவுங்க. நான் டக்குன்னு போய் மோத்த கழுவிட்டு நான் பசி தெரியாமல் இருக்க ஒரு பயன் பயன்படுத்தி இந்த குத்தாலன் டவல் இருக்குல்ல, நைஸ் டவலை தொப்பு வயத்தில் கட்டி ஈர தண்ணி ஊற்றி வச்சுருப்பேன் எப்போவுமே. பல வருஷங்கள் 1 நேரம் சாப்பாட்டில் தானே ஓடிச்சு, எல்லாம் எடுத்து போட்டு வந்து கதவை பூட்டிட்டு வண்டியில் ஏறிட்டேன். அவர் என்று ஒன்றுமே பேசலை. எதிர்பார்ப்புக்கு மேலாய் செய்கிறவர் கேட்டுக்கோ, ஒன்றுமே பேசலை. அதுலேருந்து அப்படியே அழகிய மண்டபமும் பாசிரியாவுக்கு தெரியும், அதில் ஒரு சற்றே இல்லாத ஒரு ஹோட்டல் பிஸ்மின்னு சொல்லுவாங்க, அதை முன்னாடி கொண்டு நிப்பாட்டினார். நானும் அவர்கிட்ட ஒன்றும் பேசலை, அவரும் என்கிட்ட ஒன்றும் பேசலை. இறங்க சொன்னார், இறங்கினேன். அவர் அப்போ மேக்ஸ் 100R இந்த சுசுக்கியில் ஒரு பைக் வச்சுருப்பார் சிவப்பொண்டி. இறங்கினேன், நேராக கடைக்கு கூட்டிகிட்டு போனார். இந்த அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்படுகிற ஆட்டை போல பின்னாலேயே போகிறேன், என்ன நடக்கிறே தெரியலலா. கை கழுவ சொன்னார், கை கழுவினே உட்காருங்க. என்னார் உட்காந்தாச்சு, சாப்பிடுவோம். ஆச்சா நீங்கள்? நான் சாப்பிட மாட்டேன், நீ சாப்பிடு. திருப்தியா சாப்பிட்டேப்பா? சாப்பிட்டேன். ஒண்ணுமே பேசல, அவர் சாப்பிடல. போய் காசை கொடுத்துட்டு மறுபடியும் வண்டியில ஏறினேன், ரூமுக்கு முன்னால கொண்டு விட்டார். கொண்டு விட்டு பைக்குள்ள கையை போட்டு ஒரு 10 நாள் சாப்பிட்றதுக்கு தெளிப்பா காசை கையில எடுத்து என் கையில கொடுத்துட்டு சொன்னார், ஆண்டவர் உன்னை ரொம்ப நேசிக்கிறார் தம்பி. காசை கையில வாங்கிட்டு முகத்தை பார்த்துக்கிட்டு எப்படின்னு சொன்னார். விசிட்டிங் போயிட்டு வந்தேன், விசிட்டிங் போயிட்டு வந்தேன், சாப்பிட்றதுக்கு உட்காந்து பார்த்துக்க. சாப்பாடு கையில எடுத்த உடனே எனக்கு மனசுக்கு சரியில்லாம இருந்துச்சு, இருந்தாலும் சாப்பிடலான்னு சொல்லி ஆரம்பிச்சேன். அப்போ எனக்கு ஒரு மாதிரி விக்கல் வர்ற மாதிரி இருந்து அன்னீசியாக ஃபீல் பண்ணேன், எனக்கு மனசுக்கு கஷ்டமாக இருந்து ஆவியில் ஒரு மாதிரி ஏவப்பட்டேன். பாவி என்ன சொன்ன ஜோம் பண்ணு, சாப்பாடு அப்படியே வச்சுட்டு போய் ஜோம் பண்ணேன். கத்தர் சொன்ன, என் பிள்ளை சாப்பிடாம இருக்கான், அவனுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்காம
1: நீ ஒருபடி சோறு உன் வாயில வைக்க கூடாதுன்னு சொல்ற.
0: எடுத்த சாதத்தை அங்கேயே வச்சுட்டு கையை கழுகிட்டு 23 கிலோமீட்டர் உண்டு அவர் வீட்டுக்கு, நம்ம நான் இருந்த ரூமுக்கும். 3/4 மணி நேரத்தில் வந்து வயிறார எனக்கு சோறை வாங்கி தந்துட்டு அவர் சொன்னார், தம்பி ஆண்டவர் உன்னை ரொம்ப நேசிக்கிறார், அண்ணன் வீட்டில் போய் சாப்பிட்டுக்கிறேன்னு போனார். ஐயா, நீ அறை வீட்டுக்குள்ளே வடிக்கிற கண்ணீர் யாருக்கும் தெரியாதுன்னு நான் நினைக்கிறேன். தனிமையா போய் உட்கார்ந்து நீ அழுகிற கண்ணீர் யாருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு காலையில விடிஞ்ச நேரத்திலிருந்து இதுவரைக்கும் நீ எத்தனை பெருமூச்சுட்டிருப்ப, எத்தனை சுவாசம் வெளியே வந்துச்சு உள்ள போச்சுங்கிறத கணக்கு அங்கு கேள். அவர் சொல்லுவார், நீ நினைப்பதற்கு மேலா, நீ வேண்டுவதற்கு மேலா தருகிறவர். மக்களே, தெளிவா சொல்றேங்க, இந்த உலகத்தில் எல்லாரையும் விட நம்மள அதிகமா புரிஞ்சவர் இயேசப்பா மட்டும்தான். இயேசப்பா மட்டும்தான். கவலைப்படாதக்கா, நீ ஆண்டவருடைய சமூகத்தில் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைக்கும் நீ நினைப்பதை விட, நீ வேண்டுவதை விட மேலா நினைச்சு கூட பார்க்காம தருவார். என்ன ஒருவேளை இதை சொல்லத்தான் என்ன அனுப்பியிருப்பாரா இருக்கும், தருவாரியா? இப்படி எல்லாம் நல்ல பேண்ட் போடுவோம் நம்ம எங்க நினைச்சங்காலே.

சொல்லுங்க. உங்களை சரியா அறிஞ்சவர் அப்பா தானே. முழியரோ ஜபத்துல வந்திருக்கிற உங்களை பார்த்து சொல்றேன், நீங்க என்ன நினைச்சீங்களோ அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனா நீங்க நினைச்சதை விட உங்களுக்கு அதிகமா செய்யணும்னு அவர் நினைச்சிருக்கார். அது மட்டும் எனக்கு தெரியும். நீ என்ன நினைச்சியோ அதெல்லாம் எனக்கு தெரியும். நீங்க எதுக்கு ஜோம் பண்ணிக்கலோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் தான் சொல்லுவேன், நான் ஊழியத்துக்கு வந்தப்ப அண்டவிட்டு கேட்டேன், மூணு வேளையும் எனக்கு சோறு வேணும், எங்கேயாவது ஒரு தலை தலை சாக்கி ஒரு இடம், கடைசி வரைக்கும் யாராகிரு ஒரு தாளுக்கு கார் ஓட்டியாவது நான் பிழைச்சிக்குவேன் ஆண்டவரே. ஒரு ஊழியக்காரனுக்கு நாமளெல்லாம் பாஸ்டர் ஆகணும்னு நல்லா நினைச்சதில்லை. எப்படி முடியும், ஒன்பதாம் புறைக்கு தான் படிச்சிருக்கோம், தமிழை தவிர வேற உரிய அளவும் தெரியாது. எதிர்காலம் தான் என்னன்னு தெரியாது, நாலு பேர்கிட்ட பேச தெரியாது, முரட்டு பையன். என்ன இருக்கு, எங்கேயாவது மூணு வேளை சோறு, ஏதாவது ஒரு பரிசுத்தவனுக்கு காரை ஓட்டிட்டு எங்கேயாவது உரத்துல படுத்துட்டு செத்துடணும், இப்படிதான் நினைச்சேன். ஆனா உண்மையா ஏவ முன்னாடியும் நான் அழுதது கிடையாது, என் அப்பனை தவிர. ஆனா அழாத நாளும் கிடையாது. ஆனா பைபிள் சொல்லுது, நம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்கிறேன். வெள்ளிய கேட்ட பொண்ணை கேட்டான், ஆண்டவர் சொன்னார், இன்னைக்கு நான் வெள்ளியும் பொண்ணும் தந்தா நாளைக்கு நீ மறுபடியும் பிச்சை தான் எடுப்பேன், என் பிள்ளை பிச்சை எடுக்கக்கூடாதுடா, நீ பிச்சை கொடுக்கணும், நீ கையேந்த கூடாதியா. ஆண்டவர் அர்ச்சுவார், ஏசப்பா ரொம்ப நல்லவர். என்ன பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஏசப்பா உங்களை கைவிடவே மாட்டேன். நல்லா ஜோம் பண்ணுங்க, நல்லா ஜோம் பண்ணுங்க. அதாவது நம்ம பிரேயர்லாம் இப்ப லிட்ரேச்சர் பரமண்டலங்களில் இருக்கிற இந்த சுவாலியெல்லாம் ஆகப்படாது. உங்க அப்பன்கிட்ட போய் என்ன கிராமர் பார்த்தா பேசிட்டு இருக்க, என் அன்பு நிறைந்த தகப்பனே எந்திரிச்சு போலேன்றான். அம்மா நான் உங்களை பார்ப்பதற்கு கேரு கொன்னிய விடுவேன். அப்பன்கிட்ட போய் கிராமர் பார்த்துட்டு இருக்கான், மனம் திறந்து பேசியா, உன் வாயில் இருந்து சொல் பிரவாதத்திற்கு முன்னே உன் தேவை என்னதென்று அறிந்தவர் அவர். தைரியமா எத்தனை பேர் ஆமேன்னு சொல்வீங்க, பக்கத்துல கொடுத்துருங்க, தைரியமா இருங்க, ஜெபத்தை விட்டுறாதீங்க, இன்னும் ஜெபம் பண்ணுங்க, அப்படியே உட்காருங்க. மணி என்னாச்சு, நேரம் சரியாக 2:15. தூக்கம் வருது, நீலம் மனுஷனே கிடையாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா இல்லையா. நிறைய பேசணும் இந்த 3 அதிகாரத்தில் உட்கார்ந்த 10 மணி நேரம் பேசலாம் நம்ம. மறுபடியும் அதே 2 வசனத்தை படிக்கலாம், அதே 2. பின்னால எங்கேயோ ஒரு பூச்சை சவுண்டு போட்ட மாதிரி கேட்கும், எல்லாரும் சேர்ந்து படிக்கலாம். அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு தேவாலயத்தில் பிரவேசிக்கிறவர்களிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாள்தோறும் அவனை அலங்கார வாசல் எனப்பட்ட தேவனுடைய ஆலயத்தின் வாசல் அண்டை வைப்பார்கள். அம்மாவா இல்லையா, மாப்பிள்ள எங்க இருந்தார், எங்க இருந்தார், வாசலுக்கு வெளியே தானே, பிரவேசிக்கிறவர்களிடத்தில். அப்ப இவர் பிரவேசிக்கல, வெளியத்தான் இருக்கார், வெளியத்தான் இருக்கார், உள்ள போல இல்ல, உள்ளே போகிறவர்களிடத்தில் இருந்து ஏதாகிலும் வாங்க வெளியே அமர்ந்திருந்தவர், அப்படித்தானே. சரி, 8 வசனத்தை பாருங்க, வேண்டாம் பூச்சைக்குட்டி சவுண்ட் வேண்டாம், நாங்க எல்லாரும் சேர்ந்து படிக்கிறோம், சும்மா கடை படிங்க. அவன் குதித்து எழுந்து நின்று நடந்து, ஆன் நடந்து குதித்து தேவனை துதித்துக் கொண்டு, அந்த கடைசி லைனை படிங்க, தேவனுடைய ஆலயத்திற்குள்
ஜெபிக்கிற மனிதன் ஜெபிக்கிற இடத்தில் ஜெபிக்கிற நேரம் ஜெபிக்கிற இடத்திற்கு சென்ற பொழுது ஆலயத்திற்கு வெளியில் இருந்த பலரும் ஆலயத்திற்கு உள்ளே வந்தார்கள். உன் வீட்டில் இன்னும் பலர் ஆலயத்துக்குள்ள வரல, வாசப்படியில் இருக்கான். நீங்க ஆலயத்துக்கு போறதுக்கு தடையும் இல்லை, அவன் வரவும் மாட்டான். எப்படி? ஆமாங்க, எத்தனை வருஷமா? 40 வருஷமா. வியாழக்கிழமை கூட்டம் இருக்குன்னு அவருக்கு தெரியும், வாலிபர் கூட்டம் எப்போன்னு அவருக்கு தெரியும், பெண்கள் கூட்டம் எப்போன்னு அவருக்கு தெரியும், ஆண்கள் கூட்டம் எப்போன்னு அவருக்கு தெரியும், ரெண்டும் கலந்த கூட்டம் எப்போன்னு அவருக்கு தெரியும். ஆனா இவர் எங்க தான் இருப்பார்? வெளியே தான் இருப்பார். ஜெபிக்கிற நேரம் ஜெபிக்கிற மனிதன் ஜெபிக்கிற இடத்திற்கு போனால் வெளியே இருக்கிற பலர் உள்ள வருவான். இந்த வருஷம் வரும். ஆலயத்திற்கு வெளியில் இருந்தவர்களை உள்ளே கொண்டு வருகிற ஜபம். அவன் இன்னைக்கு முழியரவு ஜபத்திற்கு பிறகு பசிய என் வீட்டில் இன்னும் சிலர் வெளியே தான் கிடக்கான், உள்ள வரணும்னு சொல்றவங்க மட்டும் கை தூக்குங்க. வீட்டுக்கு வெளியில உங்களுக்கு என்ன சொல்ல, லைவ்ல போகுது ஒன்னும் சொல்லவும் வழியில். இப்ப பூதாமே தான் பிரச்சனை, வாய் கிருகிருகிருன்னு வரும், கேமரா பார்த்த உடனே பாருங்க, நல்லா கவனிக்கணும். இது வரைக்கும் ஆலயத்துக்கு, ஆனா வெளியில வெளியில இருக்கிற நீங்க நல்லா கவனிக்கணும். அப்போ என்னுடைய ஜெபம் சரிவர செயல்படுமானால் தேவனுடைய ஆலயத்திற்குள் பிரவேசிக்காத, கிருபைக்குள் கடந்து வராத, அபிஷேகத்திற்குள் வராத, சத்தியத்திற்குள் கடந்து வராத, தேவனுடைய அன்பிற்குள் கடந்து வராத அநேக மனிதர்களை தேவனுடைய கிருபைக்குள் கொண்டு வருவதற்கு என்னுடைய ஜெபத்தினால் சாத்தியமாகும். அதுதான் ஜெபம். அல்லேலூயா. உங்க பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு உண்மையிலேயே நீங்க அவங்களை விரும்பினால், அவங்க சூழ்நிலை உங்களுக்கு தெரியுமானா, அவங்க வீட்டில் ரசிக்கப்படாத மனிதர்கள் இருந்தால் தைரியம் அவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, இந்த வருடத்தில் சிலரை கத்த ரட்சித்து உள்ளே கொண்டு வருவார் அவர். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, ஆமென். ராமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சத்தம் ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இப்போ 5 வசனத்தை பாருங்க, அடுத்த பாயிண்ட் போயிட்டேன், நேரம் ஆயிடுச்சுல. 5 வசனத்தை பாருங்க. அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை. அப்ப இதுவரைக்கும் அவன் கை எப்படி இருந்து இந்த இடத்துல கரெக்டா, நீங்க அந்த அதை அப்படியே சொல்லுங்க, இந்த இடத்துல இதுவரைக்கும் அவன் கை எப்படி இருந்திருக்கும்? அப்படித்தானே இருந்திருக்கும். தேவை உள்ளவன் சரி தானே? சரி, 9 வசனம் படிங்க. 9 வசனம் படிங்க. அவன் நடக்கிறதையும் தேவனை, தேவனை எங்க போய் துதிக்கிறவன் கை எப்படி இருக்கும்? அப்ப இதுவரைக்கும் இந்த கை, இப்ப எந்த கை ஆச்சு? அப்ப என் வாழ்க்கையில என்ன ஒண்ணு என்ன செய்திருக்கு? ஏந்தின கைகளை துதிக்க வச்சாரா இல்லையா? நீ எந்த காரியத்திற்காக தேவைகளோடு இருக்கிறீர்களோ அந்த காரியத்தில் ஆலயத்துல வந்து துதிக்க வைப்பார்ப்பாரு இந்த ஜபத்தின் மூலமா.

0: நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
1: அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது, பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கு மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த

எப்பொழுது தண்ணீர் வற்றும் என்று ஏங்கிக் கொண்டிருந்த நோவாவை கர்த்தர் நினைவு கூர்ந்து காற்றை வீசச் செய்தார். தண்ணீர் வற்றியது. என் மகனே, என் மகளே, இப்பொழுதும் உன் வாழ்க்கையிலே பிரச்சனைகள் சூழ்ந்து இருக்கிறதோ? கர்த்தர் என்னை மறந்தாரே என்று சோர்ந்து போய் புலம்பிக் கொண்டிருக்கிறாயோ? இதோ ஆவியானவர் உன் வாழ்க்கையிலே காற்றாய் வருகிறார். உன்னை வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கிற பிரச்சனைகள், வியாதிகள், கடன் தொல்லைகள் ஆகியவற்றை இல்லாமல் வற்ற பண்ணுகிறார். நினைவோறும் தெய்வம் என் இயேசு.

0: பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர்தாமே ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நாம் ஜெபிப்போமா? எங்களை பெயர் சொல்லி அழைத்து பிள்ளைகளாக்கி உணவு கொடுத்து உடை கொடுத்து நடத்துகிற எங்கள் அன்பு தகப்பனே, நீர் கொடுத்த ஒவ்வொரு பாடல்களுக்காகவும் நன்றி ஐயா. எங்களை நினைவு கூறும் தெய்வமே, எங்கள் தேசத்தின் நினைவு கூறும். அன்று ஆபிரகாமை நினைவு கூர்ந்து லோத்துவை காப்பாற்றினீரே. எங்களின் பொருட்டு எங்கள் குடும்பங்களையும் எங்கள் நண்பர்களையும் எங்களுக்கு அறிமுகமானவர்களையும் தேவரி ரட்சிப்பின் சந்தோஷத்தால் நிரப்புவீராக. தகப்பனே, அன்னாளை நினைவு கூர்ந்து அவள் உடலிலே ஒரு அற்புதம் செய்தீரே அப்பா. இன்றைக்கு எத்தனையோ பேர் உடலிலே பாதிக்கப்பட்டு வியாதியால் போராடி கொண்டிருக்கிறார்கள். மருத்துவமனைக்கு செல்லவோ ஆபரேஷன் செய்யவோ பணம் இல்லாதபடி கண்ணீர் வடிக்கிறார்கள். ஒரு அற்புதம் செய்வீராக. மலடியால் கூனி குறுகி வேதனையில் இருக்கிறவர்கள் மகிழ்ச்சி தாயாய் மாறுவார்களாக. அப்பா, இந்த ஆண்டு வாலிபர் ஆண்டு என்று சொன்னீரே, எங்கள் இளைஞர்களை நினைவு கூறு. ஆபாச படங்களால் பாதிக்கப்பட்டு இச்சையின் ஆவிக்கு போதை வஸ்துக்களுக்கும் அடிமைப்பட்டு கிடக்கிறவர்களை விடுவியும் ஐயா. உம்மை அன்பு கூறும் வாலிபர்களாக அவர்கள் மாறுவார்களாக. படிக்கும் மாணவர்கள் ஞானத்தில் வளர்வார்களாக, தேர்விலே வெற்றி பெறுவார்களாக. அப்பா, படித்தும் வேலை இல்லையே என்று புலம்புகிறவர்களுக்கு வேலை வாய்ப்பு உண்டாவதாக. அவர்கள் எதிர்காலத்திலே வெளிச்சங்களாக சுடர் விடுவார்களாக. தகப்பனே, உமக்கு தொண்டு செய்யும் வாலிபர்களாக தேசமெங்கும் செல்வார்களாக. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. ஜபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உமக்கு நன்றி சொல்லுகிறேன். இதோ இந்த கேசட்டுக்காக உழைத்த ஜபித்த அத்தனை பேரையும் தகப்பன் ஆசீர்வதியும். உமக்கு நன்றி. எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.
1: சாப்பாடுன்னு சொன்ன ஸ்கூல்ல தான் ஒருவேளை உணவு கிடைக்கும். எங்க அப்பா ஒரு பெரிய குடிகாரன், பட்ட பாடுகளுக்கு அளவே சொல்ல முடியாது. ஒரு கொடுமை, பிளாட்பாரத்தில் எத்தனையோ நாட்கள் அழுது கொண்டிருக்கும். 10 வயதுல எனக்கு போலியோ அட்டாக்னால என்னுடைய வலதுகால நான் இழந்து விட்டேன். அப்பா 16 வயசுல கிணத்துல விழுந்து சேர்த்துட்டாங்க. அம்மா வறுமையிலே சேர்த்துட்டாங்க. இயேசு என்னோட கூட பேசினா. ஒரு ஆடு மேய்க்கிற சகோதரன் மூலமாக சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. சனிக்கிழமை டாக்டர் சொல்லிட்டாங்க, குழந்தை செத்து போயிடுச்சு, பிரெயின் போற அத்தனை நரம்பும் கட் ஆயிடுச்சு. ரெண்டாவது குழந்தையும் பிறந்த குழந்தை மரித்து போனேன். ஆண்டவரை பார்த்து சொன்னேன், என்னால் முடியல ஆண்டவரே, என் ஜீவன் எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி. ஆண்டவருடைய சத்தம், ஏதோ திறந்த வாசலை உனக்கு முன்பதாக வைக்கணும். கொஞ்ச நஞ்ச போராட்டம் அல்ல, நான் பிறந்தது நாள் முதல் கொண்டு போராட்டம். 10 வயதுல எனக்கு போலியோ அட்டாக்கினால் என்னுடைய வலதுகால நான் இழந்து விட்டேன். அன்பு காட்டுவதற்கு யாரும் இல்லை, அரவணைப்பதற்கும் யாரும் இல்லை. எங்கள் அப்பா ஒரு பெரிய குடிகாரன், குடியினால் குடி வேதனை. அந்த எங்கள் அம்மா அடித்து சித்திரவதை செய்ததுனால சென்னை பட்டணத்திலிருந்து 60 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஒரு குக்கிராமத்திற்கு நாங்கள் வந்தோம். எங்கள் மாமா வீட்டுக்கு வந்தால் எங்கள் மாமா ஒரு சின்ன ஒரு குடிசையை கொடுத்தாங்க. அந்த குடிசையில் தான் நாங்கள் வாழ்ந்தோம். சாப்பாடு கிடையாது. வாரத்துக்கு ஒரு முறை வருவார், வெள்ளிக்கிழமை வருவார், 5 கிலோ அரிசியை வாங்கிட்டு காய்கறிகளை வாங்கிட்டு வருவார். ஆடி அசைந்து வருவார். வரும்பொழுது வயல்வெளியெல்லாம் போட்டு கூழும் சகதியுமாய் வரும். அரிசியெல்லாம் எல்லாமே ஒன்றுமே யூஸ் இல்லாத ஒரு பொருளாகிடும். வந்து வீட்டில் வந்து அடி அடினு அடிப்பார். எங்கள் அம்மாவை அடிப்பார், எங்களை அடிப்பார். நாங்கள்லாம் ஓடிடுவோம். 3 நாளைக்கு நாங்கள் எங்கே இருப்போம் எங்களுக்கே தெரியாது. பயந்து பயந்து பயந்து வாழ்வோம். எல்லா பிள்ளைகளும் சந்தோஷமாக இருப்பாங்க, நாங்களுக்கு எங்களுக்கு மாத்திரம் ஏன் இவ்வளோ வேதனை. அப்பான்னு ஒரு நாள் நாங்கள் கூப்பிட்டதில்லை. உண்மையை சொல்கிறேன், 16 வயசு வரை எனக்கு ஒரு ட்ரெஸ் கூட வாங்கி தந்தது இல்லை. அவ்வளோ கஷ்டம், அவ்வளோ வறுமை. எங்களுக்கு சாப்பாடுன்னு சொன்ன ஸ்கூலில் தான் ஒரு வேளை உணவு கிடைக்கும். அதுக்காக தான் போன தவிர படிப்புக்கும் எனக்கும் துளி கூட சம்பந்தம் இல்லை. படிப்பில் கவனம் செலுத்த முடியல. இந்த வறுமையின் கஷ்டங்களே எனக்கு வேதனையாக இருந்ததுனால படிப்பில் கவனம் செலுத்த முடியல. 10வது வரையும் படித்தேன். உண்மையை சொன்ன சொந்த பேர் எழுத தெரியாது. 10வதுல பரீட்சை எழுதினேன். ஆல் சப்ஜெக்டும் 37 மார்க்கு. 37 மார்க் வச்சு என்ன செய்வது, ஒன்றும் செய்ய முடியாது. அப்பா 16 வயசுல கிணத்துல விழுந்து சேர்த்துட்டாங்க. அம்மா வறுமையிலே சேர்த்துட்டாங்க. என்ன செய்வது, உண்மையை சொல்றேன், புளி இலைகளை சாப்பிடுவோம். பச்சை காய்கறிகளை சாப்பிடும், பச்சை கீரைகளை சாப்பிடும். பசியின் கொடுமை தாங்க முடியாது. இதுல சமுதாயத்தின் மத்தியில கொடுமை. சமுதாயம் நல்லா இருந்தா நம்மளை ஏற்றுக்கொள்ளும், ஆனா சமுதாயம் நம்ம கெட்டு போயிட்டோம்னா சமுதாயம் வெறுக்க ஆரம்பித்துருவாங்க. எங்க சொந்தங்கள்லாம் எங்களை வெறுக்க ஆரம்பிச்சு, நான் நடந்து வந்தவ சொல்லுவாங்க, தரித்திரம் பிடிச்ச வராம்ப நீ எல்லாம் ஏண்ட வர, எங்கன்னா போய் சாக வேண்டியதானே சொல்லுவாங்க. உண்மையே சொல்லணும், கிழிஞ்சு போன சட்டையை போட்டு ஒரு லிங்கி கட்டிக்கிட்டு பைத்தியக்காரன் போல சுத்தி, யாராவது கடைக்கு போக சொன்னாங்கன்னா கூழோ கஞ்சியோ கொடுப்பாங்க, அதை சாப்பிட்டு தான் உயிர் வாழ்ந்து கொண்டிருப்பேன். சினிமா பாடல்களை பாடிக்கொண்டிருப்பேன், சோகமான பாடல்களை பாடிக்கொண்டிருப்பேன். இப்படியே உருண்டோடி கொண்டிருந்தது. சென்னை பட்டணத்தில் போய் ஒரு ஹோட்டலில் வேலை செஞ்சேன். ஹோட்டலில் அந்த தட்டு கழுவுதுனால கைகள் எல்லாம் பூண்களாக மாறிவிட்டது, அதுவும் செய்ய முடியல. வீட்டுக்கு வந்தால் யாரும், வீட்டில் வந்து யாரும் சேர்க்கல. என்ன நிறைய பேர் சொன்னாங்க, தம்பி நீ ரொம்ப கஷ்டப்படுறியப்பா, நீ இப்போ ட்ரெயினில் போய் பிச்சை எடுத்து நிறைய பேர் உனக்கு பிச்சை போடுவாங்க. உலகம் அதுதான், நல்லா இருந்தால் நம்மளை பாருங்க, எனக்கு என்ன கொடுத்தாங்க, பிச்சைக்காரன்ற பதவியை கொடுத்துட்டாங்க. பிச்சை எடுப்பதை விட நான் சாவதே மேலேன்னு சொல்லி தான், தற்கொலைக்கு நேராக போகும்போது தான் நான் ஒன்று சொன்ன, கடவுள் யார், கடவுள் ஒருத்தர் இருக்கிறாரா, கடவுள் இருந்தால் நான் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறேன், கடவுளே கிடையாது. என் உள்ளம் சொல்லுது இல்லை, கடவுள் இருக்கார், கூப்பிடு. வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 34 வாசிக்கிறோம், இந்த ஏழை அவரை நோக்கி கூப்பிட்டார், அவனை இடுக்கண்களுக்கெல்லாம் அவனை நீக்கி அவனை ரட்சித்தார் என்று வாசி. நான் சொன்ன கடவுள், உண்மையான கடவுள் இருந்தா என்னை சந்திங்கன்னு சொன்ன, இயேசு என்னோடு கூட பேசினார். ஒரு ஆடு மேய்க்கிற சகோதரன் மூலமாக சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். என்னைக்கு நான் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டேனோ அந்த நாள் முதல் கொண்டு இந்த நாள் வரையிலும் என் ஜீவனை அவருக்கு நான் பணியமாக வைத்தேன். அவருக்காக வாழ்வதற்கும் சாவதற்கும் எதுக்கும் நான் ஒப்பு கொடுத்தேன். நான் அரட்சிக்கப்பட்ட நாள் முதற்கொண்டு எனக்கு ஒரு வீடு வேணும், எனக்கு நல்ல வேலை வேணும்னு கேட்கல. ஆண்டவர், உமக்காக நான் சாதிக்கணும், உமக்காக நான் பெரிய காரியங்களை செய்யணும், இரத்த சாட்சியாய் சாகணும்னு சொல்லிதான் என்னுடைய வாஞ்சை தாகமாக இருந்தது. அந்த பக்தி வைராக்கியம்தான் என்னை மேலாக உயரத்துல கொண்டு வந்தது. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். உண்மையாக சொல்லுகிறேன், எந்த சமுதாயம் என்னை உயர்த்தல, எந்த மனுஷன் என்னை உயர்த்தல, தேவனே என்னை உயர்த்தினார். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு நாள் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்த போது கர்த்தர் சொன்ன, மகனே என்னுடைய ஊழியத்துக்கு அவனை தெரிந்து கொண்டேன்னு சொன்னார். நான் சொன்னேன், ஆண்டவரே நான் படிப்பறிவு இல்லாதவன், நான் ஒரு பலவீனமானவன், சமுதாயத்தில் புறக்கணிக்கப்பட்டவன், ஆனால் உன்னுடைய ஊழியத்தை செய்வதற்கு எந்த தகுதியும் இல்லை. ஆண்டவர் சொன்னாரு, தகுதி இல்லாதவனை தான் நான் தகுதிப்படுத்துறேன், தகுதிப்படுத்துறவன். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி உலகத்தில் உள்ள பைத்தியங்களை தெரிந்து கொண்டேன், பலவான்களை வெட்கப்படுத்தும்படி பலவீனரை தெரிந்து கொண்டேன். நான் உன தெரிந்து கொண்டேன் நான் உன தேசத்தின் கடைமனை மட்டும் கொண்டு போவேன், தேசத்தில் உன்னை பயன்படுத்துவேன் சொன்னார். ராஜாக்களுக்கு மத்தியில் கொண்டு போவேன் சொன்னார். ஆனா ஊழியத்துக்கு என்ன அழைத்த போது நான் ஒப்பு கொடுத்தேன். உண்மையை சொல்றேன், கர்த்தருடைய பிள்ளைகளை, நான் பட்ட பாடுகளுக்கு அளவே சொல்ல முடியாது. அவ்வளவு ஒரு கொடுமை. பிளாட்பாரத்தில் எத்தனையோ நாட்கள் அழுது கொண்டிருப்பேன், என்னை யாரும் நேசிக்க மாட்டாங்க, என் ஊழியத்தை யாருமே என்ன கனப்படுத்தவும் மாட்டாங்க, என்னுடைய குடும்பம் என்னை கைவிட்டது. ஊழியத்தை நம்பி வந்த நிறைய ஊழியக்காரங்க என்னை பார்த்த உடனே என் சூழ்நிலையை பார்த்து ஒதுங்கி விட்டார்கள். கிராமப்புறங்களில் போய் சுவிசேஷத்தை அறிவிப்பேன், ஆனால் யாரும் என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஒரு பிச்சைக்காரனை விட கேவலமாக தான் நினைத்தார்கள். ஒரு சின்ன பேக் எடுத்துக்கிட்டு ஒரு தெரு தெருவா போய் இயேசுவை பற்றி சொல்லுவாங்க. அவங்க சொல்லுவாங்க, தம்பி உன் நிலைமையே பரிதாபமாக எங்களுக்கு சொல்ல வேண்டிய போன்னு சொல்லுவாங்க. தங்குவதற்கு இடம் கிடையாது, பிளாட்பாரம், சர்ச்சு வாசல். உங்களை போல தேவ பிள்ளைகள், நல்ல அன்புள்ள பிள்ளைகள் ஒரு நாள் ரெண்டு நாள் இடம் கொடுப்பாங்க தங்குறதுக்கு. அதுக்கு பிறகு சொல்லுவாங்க, தம்பிங்கெல்லாம் இடம் கிடையாது போயிடுப்பான்னு. இப்படிதான் என்னுடைய வாழ்க்கை உருண்டோடி கொண்டு, ஆனா நம்பிக்கை இழந்து போகல. என்னுடைய ஒரே ஒரு எண்ணம் என்ன தீர்மானம் என்ன தினமா, அவருக்கு நான் சாகணும், ஊழியத்துல நான் சாகணும், இயேசுவுக்காக நான் சாகணும், எப்படி ஆகலும் சாகணும், சீக்கிரமா ஆண்டோட சமூகத்துக்கு போயிடணும். இதுதான் என்னுடைய வாழ்க்கையா இருந்தது, குறிக்கோளா இருந்தது. அந்த நிலையில் தான் தேவனை அதிகமாய் துதிக்க ஆரம்பித்தேன். தேவனை துதிக்க துதிக்க துதிக்க பாடல்களை தேவன் கொடுக்க ஆரம்பித்தார். ஹல்லேலூயா, நிறைய பாடல்களை கொடுத்தார், ஏக்கச்சக்கமான பாடல்களை தேவன் கொடுத்தார். ஒவ்வொரு பாடலும் எனக்கு ஆறுதலாகவே மாறினது, என் அனுபவமே எனக்கு பாடலாக மாறி, என் வாழ்க்கை எனக்கு பாடலாக மாறினது. ஒரு ஒரு முறை உதவாதவன் என்று தள்ளியது உலகம். ஹல்லேலூயா, அந்த பாடல்

வாழ்க்கையில எல்லாரும் என்னை உதாசனப்படுத்தினார்கள். கடைசியாக மிகவும் வேதனைப்பட்டவனாக ஆறுதல் அற்றவனாக சாக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்த போது, ஆனா ஒரு சந்தோஷம், நான் பரலோகத்துக்கு போக போறேன்னு ஒரு சந்தோஷம், என்னால முடிஞ்ச ஊழியத்தை நான் செஞ்சேன்னு ஒரு திருப்தி. ஆனால் எங்கு சாவது தெரியல, கண்கள் எல்லாம் உள்ளே போய்விட்டது, எலும்பன் தோலமாக மாறிவிட்டேன். கடைசியாக ஒரு தெரிந்தவருடைய வீட்டுக்கு நான் போனேன். அங்க போன உடனே மயங்கி அப்படியே கீழே விழுந்துட்டேன். அவர் விழுந்தவன் அவர் சொல்றார், இவர் நாளைக்கு இன்னைக்கே செத்துருவார் போலது, இவருடைய பாடி யார் எடுக்கிறது என்று சொல்லி என்னை எழுப்பினார்கள். 20 ரூபாய் கொடுத்து எங்கேயாவது போயிடுங்கன்னு சொல்லிட்டாங்க. காடு போடு நம்பி, 20 ரூபாய் கொடுத்து எங்கேயாவது போன்னு சொல்லிட்டாங்க. எங்க போறதுன்னு தெரியல. ஒரு சர்ச் வாசல் இருந்தாங்க, அப்படியே வந்து அங்க வாசல்ல உட்காந்து ஓன அலற, என்னை நேசிக்கிறதுக்கு உலகத்துல யாருமே கிடையாதா, யாருமே இல்லையே, ஆண்டவரே ஏன் என்னுடைய வாழ்க்கை எவ்வளவு கஷ்டம் சொல்லி அழுது கொண்டிருக்கும் பொழுதுதான் ஒரு பாடலை தேவன் கொடுத்தான். ஏ மைனர் தம்பி, ஏ மைனர். தேங்க்யூ ஜீசஸ்.

ஆண்டவரே, இந்த பாடல் அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற பாடல். எனக்கு எப்பவுமே வாழ்க்கை தான் பாடல். நான் எந்த பாதையை கடந்து போறனோ அது பாடலாக மாறிவிடும். அது அழுது கொண்டே இந்த பாடல் வந்தது. ஆண்டவரை பார்த்து சொன்னேன், என்னால் முடியல ஆண்டவரே, என் ஜீவன் எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி, என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்த போது ஆண்டவருடைய சத்தம், உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை நீ மறுதளிக்காமல் என் வசனத்தை கை கொண்ட முடியாது, ஏதோ திறந்த வாசலை உனக்கு முன்பதாக வைக்கிறேன், ஒருவனும் அதை பூட்ட மாட்டான் என்று ஆண்டவர் சொன்னான். அதற்கு பிறகு ஆண்டவர் ஸ்டெப் பை ஸ்டெப் பை ஆண்டவர் என்னை உயர்த்த ஆரம்பித்தார். சின்ன சின்ன இடங்களில் பாட ஆரம்பிக்கும் பொழுது பிசாசுகள் ஆல்ரெடி ஓட ஆரம்பிச்சது. பாட பாட நிறைய ஆரம்ப நாட்களில் ஒரு பாட்டு ரெண்டு பாட்டு, அதுக்கப்புறம் வர்ஷிப் பண்ண கூப்பிட்டாங்க. அதுக்கு பிறகு தேவன் எனக்கு நிறைய தேசங்களிலும் உலக நாடுகளிலும் தேவன் பயன்படுத்தி வருகிறார். எனக்கு திருமணம் ஆனது, எனக்கு ஒரு நல்ல ஆண் குழந்தை கர்த்தர் கொடுத்தார். அவனுக்கு ஃபினிக்ஸ் சார்ல்ஸ் டோனி என்று பெயர் வைத்தேன். ஒரு நெழுப்புதல் வீரனாக வர வேண்டும் என்று எழுது பெயர் வைத்தேன். 2.5 வயசு இருக்கும். என் பிள்ளை நல்லா பாடுவான். ஒரு நாள் நான் ஊழியத்துக்கு சென்றிருந்த போது திடீர் என்று என் குழந்தை பயங்கரமான காய்ச்சல் வந்து விட்டது. மருத்துவமனைக்கு கொண்டு போக என் மனைவி போன் பண்ணுறான், குழந்தைக்கு பிக்ஸ் வந்துருச்சு, உடனே வாருங்க. அந்த காய்ச்சி என்னால் பார்க்க முடியலை. ராமச்சந்திரா மெடிக்கல் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனோம். வெள்ளிக்கிழமை இரவு கொண்டு போகிறோம். சனிக்கிழமை டாக்டர் சொல்லிட்டாங்க, உங்கள் குழந்தை செத்து போயிடுச்சு, பிரெயினுக்கு போகிற அத்தனை நரம்பம் கட் ஆகிடுச்சேன்னு சொல்லி. என்ன செய்வது? சனிக்கிழமை குழந்தை சேர்த்துடுச்சு, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை செய்வதா அடக்கம் செய்வதா? முதலாவது தேவனுடைய ராஜ்யம், அவருக்கு தான் நம்ம மகிமை செலுத்தணும் சொல்லி மருத்துவமனையில் என் குழந்தையை வைத்து விட்டு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை செஞ்சேன். கண்ணீரோடு கூட ஆராதனை செஞ்சேன். திங்கக்கிழமை என் குழந்தையுடைய பாடியை கொண்டு வரது கூட என்கிட்ட பணம் கிடையாது. கர்த்தருடைய பிள்ளைகள் யாரோ தேவ பிள்ளைகள், இந்த தேவ பிள்ளைகளை நேசிக்கிற பிள்ளைகள் கட்டினார்கள். என் அன்பு சகோதர சகோதரி, என் குழந்தையுடைய பாடி வீட்டுக்கு நான் கொண்டு வந்து பாடின பாடல் தான் இந்த பாடல், ஏ மேஜர் சார், டி டி டி டி மேஜர்.

பாடலை பாடி என் குழந்தையை வைத்து பாடின பாடல் அடக்கம் செய்தேன். வீட்டுக்கு வந்தப்போ டேடி டேடின்ற பிள்ளை காணோம், ரொம்ப வேதனை. ஆண்டவரை பார்த்து கேட்டேன், ஆண்டவரே ஏன் செய்து சொல்றது கேட்கறதுக்கு நான் கேள்வி கேட்கறது நான் எந்த தகுதி இல்லை, இது ஏன் நடந்ததுன்னு கேட்ட போது ஆண்டவர் சொன்ன, பரிமள தைலம் குப்பியில் இருக்கிற வரையும் வாசனை வீசாது மகனே, அந்த குப்பியை உடைச்ச எப்படி வாசனை வீசுமோ அது போல உன்னை நான் உடைத்திருக்கிறேன். அந்த வாசனை எப்படி, அதாவது குப்பியில் இருக்கிற ஒரு கொஞ்சம் பேர் கூட வாசனை வீசாது, குப்பியை உடைச்ச வாசனை வீசுவது போல என்னுடைய மகிமை நீ போய் நிற்கும் பொழுது அநேக ஜனங்களுக்கு, ஹல்லேலூயா, அநேக கட்டப்பட்ட ஜனங்கள், ஆறுதல் அற்ற ஜனங்களுக்கு என்னுடைய மகிமை அவர்களை சந்திக்கும், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். அதற்காக தான் இதை அனுமதித்தேன் என்று சொன்னேன். நான் சொன்ன உங்களுடைய அடிமை என்று சொன்னேன். என்ன வந்தாலும் அதுக்கு பிறகு இரண்டாவது குழந்தையும் பிறந்த குழந்தை மரித்து போனது, டாக்டருடைய தவறான ஒரு செயலினால் மரித்து போனது. அதற்காகவும் நான் எதையும் பண்றேன், எதை என்ன வந்தாலும் என்னதான் ஆனாலும் சொல்லி பாடிட்டேன்ல, ஆமேன்னு சொல்லுவோமா, அல்லேலூயா சொல்லுவோம். எவ்வளவு நிந்தைகள், எவ்வளவு அவமானங்கள், சில சொல்லுவாங்க இவர் என்ன செஞ்சாரோ, பிள்ளைங்க இவ்வளவு போயிடுச்சு, அல்லேலூயா, என்ன வந்தாலும் பரவாயில்ல, எத்தனை சூழ்நிலை வந்தாலும். வேதம் சொல்ல தங்கள் பிள்ளைகளை சாக கொடுத்தார்கள் என்று வாசிக்கிறோம், எபிரேயர்ல வாசிக்க தங்கள் பிள்ளைகளை சாக கொடுத்தார்கள் என்று வாசிக்கிறோம், பட்டயத்தால் மாண்டு போனார்கள் என்று வாசிக்கிறோம், ஆனாலும் எழுப்புதல் அடைந்தார்கள். கட்டாயம் சொல்றேன், ஒரு பெரிய எழுப்புதல் கண்டிப்பா வரப்போகிறது, அல்ல இல்லையே சொல்லுமா. அதன் விளைவாக வந்த பாடல் தான் இதெல்லாம். நீங்க நிறைய பேர் சொல்லுவாங்க, பாசங்க பாட்டு கேட்டாவே எங்களுக்கு ஆழம் வருது, பாட்டு கேட்டா சந்தோஷம் வரணும், ஆனா இந்த பாட்டு கேட்டா என்ன வருதான், ஆழம் வருதுன்னு சொல்றாங்க. ஆழம் வந்துச்சுன்னா ஆறுதல் வருங்க, அழ இல்லையே சொல்லுங்களேன். இந்த அலை வந்து வேதனைப்படுத்துற அலையில ஆறுதலை கொண்டு வர அலை, ஹல்லேலூயா சொல்லுவோமா. அதுல பாட்டை கேட்ட நிறைய பேர், முஸ்லீம் கூட இந்து மக்கள் கூட எல்லாரும் இந்த பாட்டு கேட்கறாங்க. பாட்டு கேட்டு இதை கூட ஹோட்டல்ல சாப்பிட்டு இருந்தோம், ரெண்டு பிள்ளைங்க வந்து, மாஸ்டர் உங்க பாட்டு எங்களுக்கு ரொம்ப உயிரா இருக்கு, ரொம்ப பிடிக்கும், எந்த சர்ச்சைக்குமா போறீங்கன்னு கேட்டேன். நாங்க சர்ச்சைக்குலாம் போறது, நாங்கெல்லாம் நாங்க இந்து ஃபேமிலி பாஸ்டர், எங்க அப்பா சர்ச்சைக்கெல்லாம் விட மாட்டாங்க, நாங்க வீட்டுல இருந்தே ஜெபம் பண்றோம், ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அநேகருக்கு ஆசீர்வாதமா வச்சிருக்கிறார். கொஞ்சம் நஞ்சம் பாடுகள் அல்ல, அவ்வளோ பாடுகள். கீழே விழுந்து என்னுடைய ஸ்பைனல் கார்டு முதுகு தண்டு உடைந்து நாலு டிஸ்க் கொலாப்ஸ் ஆயிடுச்சு. டாக்டர் சொல்லிட்டாங்க அவ்வளவுதான் உங்க வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, ஒரு டெட் பாடியை தந்து கழுதிட்டாங்க. நானும் அழறேன், என் மனைவி அழறோம். பிசாசு சொல்றான், ஏன்னா யாருக்குன்னு அவன் சொல்லிட்டான், நீ என் ராஜ்யத்துல ரொம்ப தலையிடுற, நீ இயேசுவை மகிமைப்படுத்துற, அதனால என் ராஜ்யம் அழிக்கப்படுது, அதனால உன்னை என்ன செய்வது. ஆனா கீழே வந்து ஸ்பைனல் கார்டு முதுகு தண்டலாம் உடஞ்சி போச்சு. பிசாசு வந்து சொல்றான், இதுதான் உனக்கு கடைசி படுக்கைன்னு சொன்னான். அந்த படுக்கையில விசுவாசம் தளர்ந்து போகல, இனிமேல தான் ஆரம்பம்னு சொன்னேன். ஹல்லேலூயா சொல்லுங்களேன், இனிமேல் தான் ஆரம்பம்னு சொன்னேன். ஹல்லேலூயா. ஒரு பக்கம் சாவை நோக்கி நெருங்கி கொண்டிருக்கிறேன், ரெண்டு கைகளும் ரெண்டு கால்களும் செயலிலிருந்து போய் டாக்டர் சொல்லிட்டாங்க. இந்த நிலையில் நானும் மனைவி ஓன் அலறோம், எங்களை தூக்கி நிறுத்துவதற்கு யாரும் இல்லை. மனைவி இரவு நேரத்தில் 8:30 பிரேயர் தொடங்குவாங்க, கிட்டத்தட்ட 12 வரையும் அந்நிய பாஷையிலே ஜெபம் பண்ணுவாங்க. என்னை சுத்தி சுத்தி அழுது கொண்டே ஜெபம், அந்நிய பாஷையிலே ஜெபம் பண்ணுவாங்க. அவங்க ஜெபிக்க ஜெபிக்க ஜெபிக்க ஜெபிக்க நானும் ஜெபிக்க ஆரம்பிச்சேன். அப்பதான் கர்த்தர் கூட பேசினாரு, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். அல்லேலூயா. அவன் ஜெபிக்க ஆரம்பித்த போது 10 எழுந்து நிற்க ஆரம்பிச்சேன். அல்லேலூயா சொல்லுவோமா. டிஸ்க் எப்படிதான் எங்க போய் செட் ஆச்சுன்னு எங்க தெரியல. அல்லேலூயா. எல்லாம் ஒன்னும் சேர்ந்துச்சு. 20 நிக்கிறனா ஆண்டவருடைய கிருபை. அல்லேலூயா சொல்லுவோமா. ஆமென். அப்ப வந்த பாடல் தான் இந்த பாடல், சி மைனப்பா. அல்லேலூயா.

0: சொல்லப்போன பிரச்சனை மேல பிரச்சனை, வாழ்க்கை முழுவதும் பிரச்சனை தான். ஆனா ஊழியத்துல அப்படியே வல்லமை வெளிப்படும். இல்லையா சொல்லுங்களேன், எங்களை அப்படியே தேவ பிரசனம் அப்படி நிறம ஜனங்க ஆதரவு அடிவாங்க, ஜனங்க விடுதலை ஆவாங்க. ஆனா நாங்க படுற பாடு அழிலியா சொல்லுவோமா? ஒரு நாள் ஊழியம் செஞ்சுட்டு வர்றேன், பிசா சவால் வர்றான், பாரு என்ன செய்யறான் பாரு. கிட்னியில 8 ஸ்டோன் வந்துடுச்சு, 10 mm 12 mm அப்படியே ஸ்டோன், இன்னும் செங்கல் மாதிரி வந்துருச்சு நிறைய, பில்டிங் கட்டுற மாதிரியா. வாயோ என்ன போராட்டம், போராடுறோம். அப்பதான் இந்த வாசனம் வசனம் லூக்கா 10:19, இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமையும் மேற்கொள்ள நான் உங்களுக்கு அதிகாரம், ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டாதுன்னு அறிக்கைட்டு சோமனோம். டாக்டர் சொல்லிட்டாங்க ஆபரேஷன் வேற வழியே இல்லைன்னு. நாங்க சோமனோம், 3 நாட்களுக்குள்ள அந்த கல்லெல்லாம் எங்க போச்சுன்னே தெரியல. அல்லையே சொல்லுவோம், கலை ஸ்கேன் எடுத்து பார்த்தா அவங்க எதுக்கு வந்தீங்க கேட்டாங்க. இல்லைங்க, கல்லு ஸ்டோன் பாமாயிடுது, ஒன்னு கல்லு கூட இல்லை, தேடியும் காணாது இருப்பாய். அல்லையே சொல்லுவோம், எவ்வளவு போராட்டம், மன ரீதியாக சரீர ரீதியாக பொருளாதாரத்தை, ஏதாவது நம்முடைய பொருளாதாரத்தெல்லாம் அடைச்சு வைக்கிறது, நமக்கு முன்னேற முடியாத அப்படிக்கு எவ்வளவு தடை. ஆனாலும் தடைகளை உடைக்கிறவர் நமக்கு முன்பதாக கடந்து செல்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா, ஆமே சொல்லுவோமா. இன்னைக்கு லட்சோதி லட்ச மக்களுக்கு, கோடிக்கணக்கான மக்களுக்கு நம்முடைய ஊழியம் ஆசீர்வாதமா இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன், பாடல் மூலம் லட்சோதி லட்சம் பல மில்லியன் மக்களுக்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். ஒரு பாத்திரம் உடைக்கப்படும் பொழுது அநேக பாத்திரங்களை உருவாக்க முடிகிறது. ஒரு ஜீவன் பணையம் வைக்கும் பொழுது அநேக ஜீவன் ரட்சனை செய்வதற்கு கர்த்தர் பயன்படுத்துகிறார். தங்கள் ஜீவனை பாராதபடிக்கு ஆட்டுக்குட்டியான ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவர்கள் அவனை ஜெயித்தார்கள். நிச்சயமா நம்ம நிற்போம். ஆமே சொல்லுங்களேன், எந்த சூழ்நிலைக்காக விலை போகாதபடிக்கு, ஆமை விலை போகிற கிறிஸ்தவனாக, விலை போகிற ஊழியக்கார, எந்த சூழ்நிலைக்காக உபதேசத்தை மாற்றி பேசுறவளா இருக்க கூடாது. கர்த்தருக்காக கடைசிவரை நிற்போம். அவர் உங்களுக்காக 7 மடங்கு அக்னியிலே உங்களுக்காக நிற்பார், சிங்க கேபிலே நிற்பார். ஆமே சொல்லுங்களேன், ஹல்லேலூயா, ராஜ்யத்தை உங்கள் கையில கொடுப்பார். ஆமே.
1: ஜாய் கிரியேட்டிவ் ப்ரொடக்ஷன்
2: ஃபார் வீடியோ கவரேஜ் அண்ட் எடிட்டிங், ஆடியோ ரெக்கார்டிங் அண்ட் எடிட்டிங், ப்ரோமோ ஃபார் அட்வர்டைஸ்மென்ட், கிராஃபிக் டிசைன்,
1: கான்டாக்ட் 9042494996.
3: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.

ஆதியிலிருந்து அந்த ஆசீர்வாதத்தை, ஆதியில நான் உங்க மேல வைத்திருந்த அந்த பிரியத்தை நான் பார்க்கணும்னு சொல்லி எத்தனை பேர் சொல்ல முடியும்? கொஞ்சம் பார்த்து சொன்னீங்கன்னா ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நான் கொஞ்சம் பின்னாடி போகணும். சொல்லுங்கடா, நான் கொஞ்சம் பின்னாடி போகணும். ஆமா, ஏன் சொல்ல மாட்டீங்களா? பின்னாடி போகணும்னா உங்க ஆசீர்வாதத்துல கிடையாது, ஆண்டவர் மேல வைத்திருந்த அன்பு, ஆண்டவர் மேல வைத்திருந்த பாசம். ஆதியில் அந்த சின்ன வயசுலாம் யூத் மீட்டிங் நிறையா போயிருப்பேன். அந்த யூத் மீட்டிங்லாம் போகும்போது அந்த இருந்த அந்த வைராக்கியம், அந்த இருந்த அந்த அபிஷேகத்துக்குள்ளாக நான் போகணும்னு சொல்லிட்டு சொல்லுங்க. பின்னாடி பக்கத்தில் ரெண்டு பேரும் தட்டி சொல்லுங்க, நான் கொஞ்சம் பின்னாடி போகணும். ஆமாம், பில்லி கிரகம் இறந்துட்டாரு, அப்பா கிட்ட தான் காரில் சொல்லிக்கிட்ட வந்துட்டுருந்தேன். அவரு பெரிய ஊழிக்காரரு, இப்படி போய் நின்னார்னா லட்சக்கணக்கான சிகரெட் பாக்கெட் ஸ்டேஜ் வந்து விழுகுமா? எவ்வளோ லட்சக்கணக்கான சிகரெட் வீசுவாங்க, ஆண்டு வேற்று கொள்றேன், ஆண்டு வேற்று கொள்றேன் சொல்லி சிகரெட் பாக்கெட் தண்ணி பாட்டெல்லாம் ஸ்டேஜ் ஒன்று விழுகுமா? அவர் ஒரு நாள் கான்ஃபரன்ஸுக்கு போயிருந்தாரா, அந்த கான்ஃபரன்ஸில் பார்த்து அவர் ஒரு சபைக்கு போதகராக போட்டாங்க. சபைக்கு போதகராக போட்ட உடனே அவங்ககிட்ட பில்லி கிரகம் கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் எப்படியாச்சும் எங்கள் சபை டெவலப் பண்ணிடுவீங்கயா, எங்கள் சபை நீங்கள் எப்படியாச்சும் முன்னு கொண்டு வந்துருவீங்க, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பில்லி கிரகம் அந்த தலைமை போதகராக வச்சுட்டு போயிட்டாங்க. கமிட்டி லீடர்ஸ் பெரிய சர்ச்சு ரெண்டு மூணு வாரம் போயிடுச்சு, நல்லா போயிட்டு இருந்துச்சு. ஒரு ரெண்டு மூணு மாதம் ஆனோன்னே எல்லாம் புறாமப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. பில்லி கிரகம் பண்ணுறது சரியில்லை, அவர் பிரசங்கம் பண்ணுறது சரியில்லை, அவர் ரொம்ப இது பண்ணுறாரு, அவர் சபையை பின்னாடி நமக்கு சபையை வளர வைப்பார்னு பார்த்தா அவர் சபையை பின்னாடி கொண்டு போயிட்டுருக்கிறாரு. நான் அதனால நான் வந்து அவரை வந்து நாங்கள் கமிட்டிலாம் பேசி அவரை நாங்கள் வார்னிங் கொடுக்க போகிறோம், அவர் சபையை பின்னாடி எடுத்துகிட்டு போயிட்டுருக்காரு, 100 வருஷத்துக்கு பின்னாடி கொண்டு போயிட்டுருக்காரு, ட்ரெடிஷ்னலுக்கு கொண்டு போயிட்டுருக்காரு, அதெல்லாம் நமக்கு ஒரு ஒத்து வரான்னு சொல்லிட்டு கமிட்டி ஒரு 200 பேர் கூடி பில்லி கிரகம் உட்கார வைத்து, இங்கே பாருங்க நீங்கள் பண்ணுறது ஒன்றும் சரியில்லை, நாங்கள் நினச்சோம் நீங்கள் என்னமோ எங்கள் சபையை முன்னு கொண்டு போவீங்கன்னு சொல்லி உங்களை தலைமை போதகராக வைத்தோம், நீங்கள் முன்னாடி எடுத்துகிட்டு போவீங்க, எங்கள் சபையை நீங்கள் நல்லா கொண்டு போவீங்க, எங்கள் சபையை இன்னும் 100 வருஷம் முன்னாடி கொண்டு போவீங்கன்னு பார்த்தா நீங்கள் 100 வருஷம் பின்னாடி கொண்டு போயிருக்கிறீங்க, நீ என்ன நினச்சிருக்கீங்க உங்கள் மனசில் அப்படின்னாராம். உடனே எந்திரிச்சாராம், பைபிள்லாம் தூக்கிட்டு எந்திரிச்சோன்னு சொன்னாராம், சே நான் பண்ண ஜெபம் பாதி தான் கேட்கப்பட்டிருக்கு அப்படின்னாராம். எல்லாம் முழிச்சாங்க, என்ன நான் வந்து 2000 வருஷம் பின்னாடி கொண்டு போகணும்னு ஜோம் பண்ணேன், நீ 100 வருஷம் சொல்லியிருக்கிற, உனக்கு ஒரு பை, உன் சபைக்கு ஒரு பை, நான் செய்கிறத நான் பதிலளிச்சு போனாராம். நீ உங்களை பார்த்துட்டு சொல்கிறேன், அந்த ஆதியிலிருந்து அந்த அபிஷேகம், அந்த ஆதியிலிருந்து ஆண்டவர் மேலே இருந்த அன்பு இன்னைக்கு நீங்கள் எதிர்பார்க்கணும், நீங்கள் அதை பார்க்கணும். புரியுதா? நீங்கள் எப்படி ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளும் போது ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது ஆதியிலிருந்து அந்த அன்புக்குள்ளாக நீ கடந்து போகணும்னு நான் ஆசைப்படுறேன். அதனால நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒரு சில ஓல்டு பாடலை வசனம், ஒரு உலகத்தில் ஒரு நீதி சொல்லுவாங்க, ஓல்டு இஸ் கோல்டு, பழசானாலும் அது வந்து கோல்டாக தான் இருக்கும், கோல்டு பழசானா கலரே போக, அதுதான் ஓல்டு இஸ் கோல்டு. என்ன தான் ஓல்டானாலும் கோல்டு கோல்டு தான்ப்பா. அதே மாதிரி தான் சில கோல்டன் பாடல்கள்லாம் இருக்கு, அந்த பாடலை பாடினாலே அந்த பழைய பிரசன்ஸ், அந்த பழைய ஆசீர்வாதம், அந்த பழைய மகிமைக்குள்ளாக நம்ம போக முடியாது. இருக்கிறது எல்லாரும் கரங்களை உயர்த்தி

0: சேற்றை படுகிற கர்த்தரை பார்த்து, ஓ எங்களுக்காக வருகிற தேவனே, ஆதியிலிருந்த மகிமை, ஆதியிலிருந்த பிரசன்னம், ஆதியிலிருந்து அந்த தீயினுடைய வாழ்க்கையில பற்றி எறிய வேணுவாய் ஜெபிக்கிறோம் அப்பா.
1: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ்

அநேக நன்மைகளை கர்த்தர் செய்கிறார். ஆமென். அற்புதமாய் நம்மை கர்த்தர் வழி நடத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆம் பிரியமானவர்களே, இந்த கால வேளையிலேயும் கூட ஹல்லேலூயா, நாம் யாவரும் வேதத்தை கையில் எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய வசனத்தை மிகுந்த ஜபத்துடனே தியானிக்க, ஆவிக்குரிய கண்களை திறந்து பார்த்து வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படி என்னுடைய கண்களை திறந்தருளும் என்று சொல்லி ஜபத்துடன் நீங்கள் வசனத்தை தேடுவீர்களானால் அந்த வேதத்தில் உள்ள மறைப்பொருள்களை கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுக்க அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நாம் வசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, கர்த்தருடைய வார்த்தையில தேவன் நமக்கு வைத்திருக்கிற அந்த நன்மைகளை நாம் சுதந்தித்துக் கொள்ளத்தக்கதாக நாம் அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருக்க கடவோம் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. வசனத்தை நாம் தியானிக்கும் பொழுது, கேட்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தையை நாம் பற்றி கொள்ள வேண்டும். தேவனுடைய சித்தத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய வழி நடத்துதலை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் நம்மை சிட்சித்து போதிக்கிற தேவனாயிருக்கிறார். வசனத்தை கொண்டு கர்த்தர் நம்மை சிட்சிக்கிற வழியிலையும் கூட நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிய ஒப்பு கொடுக்க வேண்டும். ஏனென்றால் தேவன் நம்முடைய திறமைகளை எதிர்பார்க்கவில்லை, நம்முடைய ஒப்பு கொடுத்தலை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நாம் எப்பொழுதும் அவருக்கு நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது மாத்திரமே அவர் நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற தேவனாயிருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் ஸ்தோத்திரம். நாம் எப்பொழுதுமே உலக காரியங்களை குறித்து தான் அதிகமாக கவலைப்படுகிறவர்களாயிருக்கிறோம். எனக்கு இன்னும் இது கிடைக்கவில்லை, இது நடக்கவில்லை, இன்னும் என்னுடைய வாழ்க்கையிலே குறைவுகள் காணப்படுகிறது என்று சொல்லி நாம் அடிக்கடி புலம்புகிறவர்களாகவும் கூட காணப்படுகிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதற்காக நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் நினைக்கிறோம். ஆனால் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு என்ன தேவையாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு என்னது தேவை என்பதை உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறபடினாலே உங்களுக்கு என்ன தேவையோ அதை கர்த்தர் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். எல்லாவற்றையும் நாம் கர்த்தரிடத்திலிருந்து மாத்திரம்தான் பெற்றுக்கொள்ள முடியுமே தவிர வேற எங்கே இருந்தும் நமக்கு கிடைக்காது. வடக்கே இருந்தும் தெற்கே இருந்தும் நமக்கு ஜெயம் வராது. ஸ்தோத்திரம். நன்மையான எந்த ஈவும், பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. அல்லேலூயா. ஆம் பிரியமான், ஆகவே அங்கிருந்தா இறங்கி வர வேண்டும். ஆகவே நாம் எதை பெற்றுக்கொள்ள வேண்டுமானாலும் அதை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வதற்கு நாம் எப்பொழுதும் நம்முடைய கண்கள் அவரையே நோக்கி கொண்டிருக்க வேண்டும். அவரை நோக்கி பார்த்து அவர் எந்த நேரத்தில் எப்பொழுது என் வாழ்க்கையிலே அவருடைய சித்தத்தின்படி செய்வார் என்று சொல்லி நாம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்க வேண்டும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் ஒருபோதும் என்ன செய்யப்படுவதில்லை, வெட்கப்பட்டு போவது இல்லவே இல்லை. ஆமென். கர்த்தருக்கு காத்திருந்தால் மாத்திருந்தான் பிரியமானவர்களே, அவருடைய பாதபடியில் காத்திருக்கிறவர்கள் மாத்திருந்தான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். மரியாளை போல ஆண்டவருடைய பாதத்திலே காத்திருந்து அவள் தன்னை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கை கர்த்தருக்கிருந்து பெற்றுக்கொண்டாள். இன்றைக்கும் கால வேளையில் நாம் அவருடைய பாதத்தில் வந்திருக்கிறோம். நாம் விசுவாசித்தால் ஆண்டவரே, இன்றைக்கு நான் வெறுமையாக இந்த இடத்தை விட்டு நான் திரும்ப போகிறதில்லை, உம்மிடத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதத்தை நான் இப்பொழுது பெற்றுக்கொண்டுதான் இந்த இடத்தை விட்டு நான் கடந்து போக போகிறேன் என்று சொல்லி யாரெல்லாம் விசுவாசத்தோடு அவரை நோக்கி பார்க்கிறீர்களோ
வானம் திறக்கப்படும். வானத்தில் உள்ள அந்த பொக்கிஷசாலை, நல்ல பொக்கிஷசாலை கர்த்தர் நமக்காக திறக்கிற தேவனாயிருக்கிறார். கதவுகளை, வானத்தின் கதவுகளை திறக்கிற தேவனாயிருக்கிறார். அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை, ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களை கர்த்தர் நமக்கு கொடுக்க சித்தமுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. இதோ பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களையே நம்முடைய கையிலே கொடுத்து விட்டார். அல்லேலூயா. இது வேண்டும் அது வேண்டும் என்று நீ கேட்க வேண்டியதே இல்லை. இந்த திறவுகோலை எடுத்துக்கொண்டு போய் நீ திறந்து உனக்கு என்ன வேண்டுமோ எல்லாவற்றையும் எடுத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நமக்கு ஒரு பெரிய ராஜ்யம், பரலோக ராஜ்யம் ஆண்டவர் நம்முடைய கையில் ஒப்பு கொடுத்து விட்டார். ஹல்லேலூயா. ஆம் பிரியமான், ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிரசங்கம் அதுதான். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்து இருக்கிறது, பரலோக ராஜ்யம் கிட்ட வந்துருச்சு. ஆகவே மனம் திரும்புங்க, மனம் திரும்பி பரலோக ராஜ்யத்தின் நன்மைகளை பெற்றுக்கொள்ளுங்கள். சிஷ்யருக்கு ஜபத்தை கற்றுக் கொடுக்கும்பொழுது என்ன சொல்லி கற்றுக் கொடுத்தார்? பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தம், உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அல்லேலூயா. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. அல்லேலூயா. ஆமென், ஆமென். என்னுடைய குடும்பத்தில், என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் எப்பொழுதும் கர்த்தருடைய ராஜ்யம். அல்லேலூயா. ஒரு உலக பிரகாரமான ராஜ்யத்தில் எவ்வளோ பெரிய பாதுகாவலர்கள், எவ்வளோ பெரிய பெரிய நிபுணர்கள், ஞானிகள், மேதைகள் எல்லாம் இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தருடைய ராஜ்யத்தில் எல்லாரோட பெரிய பெரிய மேதைகளை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் யாருன்னு கேட்டிங்கன்னா, எண்ணிக்கைக்கு அடங்காத தேவ தூதர்கள். அல்லேலூயா. மனுஷனை ஆண்டவர் படைக்கிறதுக்கு முன்பதாகவே அவர் தேவ தூதர்கள் எல்லாம் படைச்சு வச்சிட்டார். நிறைய தூதர்களை, நிறைய தூதர்களை அவர் படைச்சிட்டார். அவங்களாம் மண்ணிலிருந்து உண்டாக்கலை, அவங்களாம் பரத்திலேயே ஆண்டவர் உண்டாக்கிட்டார். என்னென்ன நேரத்து என்னென்ன வேலை நடக்கணுமோ தேவ தூதர்களை ஆண்டவர் சிருஷ்டிப்பார், அவர்கள் தான் எல்லா வேலையும் செய்வார்கள். அப்போ ஆண்டவர் இடத்துல ஆயிரக்கணக்காக இல்லை, நூற்றுக்கணக்காக இல்லை, கோடிக்கணக்காக இல்லை, எண்ணிக்கைக்கு அடங்காத தேவ தூதர்கள் ஆண்டவர் இடத்துல இருக்கிறார்கள். அல்லேலூயா. ஆமேன், ஆமேன். ஆகவே பிரியமானவர்களே, ஒரு தேவ தூதன் போதும் எல்லாவற்றையும் செய்து முடிச்சிருவான். ஒரு தேவ தூதன் போதும் இந்த ஒரு நிமிஷத்தில் அந்த கேலக்சியில் இருக்கிற எல்லா மண்டலங்களையும் பாருங்க, இங்கேருந்து ஒரு ராக்கெட்டை எடுத்துக்கிட்டு போவாங்கன்னு சொன்னால் எவ்வளோ வருஷங்கள் பறந்து போகணும், பல வருடங்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒரு கிரகத்துக்கு போகிறதுக்கு 300 வருடம் ஆகுமா? ஒரு மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 100 வருஷத்துக்குள்ள தான் இருக்குது. 300 வருஷம் கடந்தால் தான் அங்கே போய் சேர முடியும். அப்படியெல்லாம் கிரகங்கள் உண்டு. ஆனால் ஒரு தேவ தூதனை ஆண்டவர் அனுப்பிச்சாருன்னா ஒரு நொடி பொழுதில் எல்லா கிரகத்தையும் சுற்றிட்டு வந்துடுவான். அல்லேலூயா. அவ்வளோ பெரிய தேவ தூதர்கள் ஆண்டவரிடத்தில் இருக்கிறார். அந்த தேவ தூதர்களில் 2-2 பேரை நமக்கு ஆண்டவர் கொடுத்து வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நீங்களும் பயன்படுத்திக்கங்க. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு தேவ தூதர்கள் எப்பொழுதும் பணிவிடை ஆவிகளாக. அல்லேலூயா. நீங்கள் கூப்பிட்டா உடனே வருவாங்க. எத்தனை பேர் அவங்களை பயன்படுத்தினீங்கன்னு தெரியல. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இப்படி நம்ம நேசிக்கிறதுனால தான், நம்ம மேலே உள்ள அன்பு வச்சிருக்கிறதுனால தான் ஆண்டவர் எல்லாம் செய்கிறார். எதுவுமே குறை வைக்கிறது, எல்லாம் செய்கிறார். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? ஏன் இப்படியா நடக்குது? எனக்கு மாத்திரம் ஏன் இப்படி நடக்குது? என்னை மாத்திரம் ஆண்டவர் ஏன் இப்படி நடத்துகிறாரு? எனக்கு மாத்திரம் ஏன் இந்த கஷ்டம்? எனக்கு மாத்திரம் ஏன் இந்த பாடு, இந்த உபத்திரம்? ஏன் எனக்கு மாத்திரம் என்று நாங்கள் உங்களுக்கு மாத்திரம்னு சொல்லும் பொழுது
அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் நல்லா கவனிக்கணும். ஏன் உங்களுடைய வாழ்க்கையில் இதையெல்லாம் கர்த்தர் அனுமதிக்கிறார்? நம்முடைய தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. கர்த்தர் உங்களை அந்த சோதனையின் ஊடே வழிநடத்தும் பொழுது கூட ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதில் அவர் ஒத்தாசையாக தான் இருக்கிறார். ஹல்லேலூயா. பேதுருவை புடைக்கிறதுக்காக சுலகினால் புடைக்கிறது போல புடைக்கிறதுக்கு சாத்தான் என்ன செய்தானா? உத்தரவு கேட்டானா? ஐயோ அதெல்லாம் தொடக்கூடாது அப்படின்னு சொன்னா அவன் கிட்ட வந்திருக்க மாட்டான். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணாரு? அவனுக்கு பர்மிஷன் கொடுத்துட்டாரு. ஆனால் அதே நேரத்தில் என்ன செய்கிறாரு? பேதுருவை பார்த்து சொல்கிறாரு, பா உன்னை சுலகினால் புடைக்க போகிறான், ஆனால் நானும் உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடி உனக்காக நான் என்ன செய்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் நமக்காக வேண்டுதல் செய்துனே இருக்கிறார். என் பிள்ளை தோற்று போயிடக்கூடாது, என் பிள்ளை விசுவாசத்தில் ஜெயிக்கணும், அதான் ஆண்டவர் விரும்புகிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய பரீட்சையில் நாம் தான் எழுதி நாம் தான் ஜெயிக்கணும், வேறு யாரும் வந்து நமக்காக எழுத முடியாது. அதனால் கர்த்தர் நமக்கு அந்த பரீட்சையில் ஜெயம் கொடுக்கறதுக்கு அவர் என்ன செய்கிறாரு? உதவி செய்கிறார். சோதிக்கப்படுகிறவர்களுக்கு அவர் என்ன செய்கிறார்? உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. சோதிக்கப்படும் பொழுது சோதனையை தாங்க பலன் கொடுக்கிறார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த கால வேளையிலே ஆவியானவர் வெளிப்படுத்துகிற காரியம் என்னவென்றால், அநேகருடைய வாழ்க்கையில் இப்படி பல போராட்டங்களினாலும் பலவிதமான தாக்குதல்கள், சாத்தானுடைய தாக்குதல்கள், பலவிதமான எதிர்ப்பின் சக்திகள், பலவிதமான மாமிச போராட்டங்கள், இன்னும் பல காரியங்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்பி வந்து கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் மனம் சோர்ந்து இதை நான் எப்படி செய்வேன் என்று நீங்கள் தவிக்கிற நேரம் வருகிற நேரம் வருகிறது. ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறார்? சோதிக்கப்படுவர்களுக்கு உதவி செய்கிற தேவன், சோதனையோடு கூட அதற்கு தப்பித்து கொள்ளும்படியான போக்கையும் உண்டு பண்ணுகிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கஷ்டம் வரும்பொழுது நீ அதற்கு விமோசனம் தேடுறதுக்கு முன்னாடி ஆண்டவர் உனக்கு ஒரு வழியை திறந்து வைத்து விட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் ஆண்டவரை பார்த்து என்ன ஆண்டவரே என்று நீங்கள் கேள்வி கேட்க வேண்டியதில்லை. வழி ஆண்டவர் திறந்து வச்சிட்டார், கட்டாயமாக வழி திறக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆகவே இந்த கால வேளையிலே அநேகர் இக்கட்டான சூழ்நிலைகளிலே காணப்படும் பொழுது நாம் அதை மேற்கொள்ளவும் ஜெயிக்கவும் அதை நாம் கடந்து செல்லவும் கர்த்தர் நமக்கு அப்படிப்பட்டதான பலத்தை கொடுக்கிறார். கர்த்தர் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நமக்கு பலன் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். நம்ம தைரியமாக சொல்லலாம், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. சொல்லுங்கள், எனக்கு பலன் உண்டு. நான் பலவீனந்தான். அன்றி நான் பலவீனனாக இருக்கும் பொழுதே நான் பலமுள்ளவனாக இருக்கிறேன். அல்லேலூயா. இந்த கூற்று இது யாராலும் விளங்கிக் கொள்ள முடியாது. ஐ ஆம் வீக் பட் ஸ்ட்ராங். எப்படி? நான் பலவீனந்தான் ஆனால் நான் பலவான். நான் பலவீனந்தான் ஆனால் நான் பலவான். சரீர பிரகாரமாக நான் பலவீன, ஆனால் என்னோடு பராக்கிரமசாலியாக கர்த்தர் இருக்கிறபடியினால நான் பலவானாக இருக்கிறேன். அல்லேலூயா. ஆகவே தான் பலவீனன் எவனும் தன்னை என்னன்னு சொல்லணும். நான் பலவீன பலவீனன் சொல்லிட்டு இருக்கிறது இல்லை, நான் பலவீனன் தான், ஆனால் பலவீனன் எவனும் தன்னை என்னன்னு சொல்லணுமா? பலவான், பலவான். அல்லேலூயா. ஆண்டவர் உன்னை பார்த்து பராக்கிரமசாலியே என்று அழைக்கிறார். ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படி தேவனாகிய கர்த்தர் உன் பட்சத்திலிருந்து உன்னை ஆச்சரியமாய் வழி நடத்தி கொண்டிருக்கிறார், அற்புதமாய் வழி நடத்தி கொண்டிருக்கிறார். கர்த்தர் நல்லவராயிருக்கிறார்.
எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் சரி, அதிலே அவர் ஜெயம் கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். யோசேப்பு சொல்லுகிறது போல, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ என்ன செய்தார்? அதை அல்லேலூயா முடிவு பண்ணினார். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. அந்த யோசேப்பை கொண்டு போய் தண்ணீர் இல்லாத ஒரு குழியில் தூக்கி போட்டார்கள். அவனுக்கு ஒண்ணுமே புரியல. செல்லமா வளர்ந்த பிள்ளை அந்த தண்ணீர் இல்லாத குழியில் எவ்வளோ வேதனைப்பட்டிருக்க முடியும். ஏன் இப்படி நடக்குது? எங்கள் அப்பா எங்கே, என்னுடைய தகப்பனார் எங்கே என்று அவன் கலங்கி இருக்க முடியும். ஆனால் அவனுக்கு ஒன்று தெரியும், என் ஆண்டவர் என் கூட இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்க போட்ட பிளான் திட்டம்லாம் வேற. அவங்க என்ன திட்டம் போட்டாங்க? இவனை குழியில் தூக்கி போட்டுட்டு செத்துருவான், அவனுடைய ட்ரெஸ்ஸை கழட்டி கொண்டு போய் அவங்க அப்பா போட்ட பலவர் நங்கியில் ரத்தத்தை தோய்த்து ஏதோ மிருகங்கள் வந்து அவனை கொன்று விட்டது என்று சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் போட்டாங்க. ஆனால் கர்த்தர் வேற ஒரு திட்டம் வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. அது அவங்களுக்கு தெரியாது. ஆமென். அது மேலான திட்டம். ஹல்லேலூயா. அவனை உயர்த்துவதற்காக திட்டம் வச்சார். என்னைக்கு குழியில் போட்டாங்களோ உன்னை உயர்த்த போகிறாங்கன்னு அர்த்தம். உனக்கு உயர்வு வரப்போகுதுன்னு அர்த்தம். உனக்கு நன்மை வரப்போகுதுன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. என்னைக்கு உனக்கு ஒரு போராட்டம் வருதோ, அவமானம் வருதோ, நிந்தை வருதோ, தெரிஞ்சுக்கங்க, ஒரு ப்ரொமோஷன் உங்களுக்கு காத்துட்ருக்குது. எதிர்பார்க்கணும், நீங்கள் எதிர்பார்க்கணும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அப்படி எதிர்பார்க்கிறீர்கள்? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே இந்த நாட்களிலே நாம் அப்படி கர்த்தரை பற்றி கொண்டு நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்து கர்த்தரையே நாம் சார்ந்து கொள்ள வேண்டும். நம்மை அல்ல, நம்முடைய திறமைகளை அல்ல, நம்முடைய அறிவாற்றலை அல்ல, கர்த்தரையே சார்ந்து கொள்ள வேண்டும். அவரை மாத்திரம் சார்ந்து கொள்ள வேண்டும். அவரையே சார்ந்து கொண்டால் போதும், அவர் எல்லாவற்றையும் அவர் பொறுப்பெடுத்துக் கொள்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாகவே நம்மோடு கூட இருந்து நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். ஓ தேங்க்யூ ஜீசஸ். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள், நன்மைகள் எல்லாவற்றையும் நாம் அதை பெற்றுக்கொள்ள முடியாமல் அநேக காரணங்களால் அது தடைப்பட்டு காணப்படுகிறது. நாம் ஜெபிக்கக்கூடாதபடி தடைகள் வருகிறது. உங்கள் ஜபங்களுக்கு தடை வராதபடிக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஜபங்களுக்கு தடை வரும். அந்த ஜபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் ஞானமுள்ளவர்களாய் நடந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. என்ன பிசாசு அவனுடைய முயற்சியெல்லாம் என்ன தெரியுமா? நீ நல்லா சாப்பிட்றியோ, நீ நல்லா இருக்கிறியோ, அதெல்லாம் இல்லை, நீ ஜபம் மாத்திரம் பண்ணிடாத அப்படின்னு வந்து தடுக்கிறதுக்காக வருவான். உங்களுடைய வாழ்க்கையில் அந்த ஆசீர்வாதத்தை தடுக்க வரும்பொழுது அவனை நீங்கள் ஜெயிக்கணும். அல்லேலூயா. ஆகவே கர்த்தரிடத்திலிருந்து வருகிற நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அதற்காக நாம் பிரயாசப்பட வேண்டும். கர்த்தருடைய கிருபையில் நான் ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்து ஜெபம் பண்ணும்பொழுது, ஆண்டவர் இன்னைக்கு ஒரு நாளை கொடுத்துருக்குறீங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கிருபையாக ஒரு நாள், இந்த ஒரு நாள் போதும் ஆண்டவரே, உங்ககிட்ட இருந்து என்னெல்லாம் நான் வாங்கணுமோ எல்லாம் வாங்கிடுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா இந்த ஒரு நாள் வேஸ்டாக போயிடக்கூடாது. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைங்க என்ன செய்கிறாங்க? கர்த்தர்கிட்ட இருந்து வாங்குறதை விட்டுட்டு அவங்க ஓடி ஓடி ஓடி ஓடி இங்கே அங்கேயும் சுற்றி அலைஞ்சி கடைசியில் ஒன்றும் இல்லை, ஒன்றும் கிடைக்காது, ஒன்றும் இல்லை. ஒரு நாள் ஃபுல்லாக வேஸ்ட் பண்ணுவாங்க, நேரத்தை வேஸ்ட் பண்ணுவாங்க, தங்களுடைய எனர்ஜியை வேஸ்ட் பண்ணுவாங்க, எல்லாவற்றையும். அதல்ல, நாம் கர்த்தருடைய

உடைய வாழ்க்கையில் எது அது தடையாக இருக்கிறது என்று நாம் பார்க்கும் பொழுது ஒரு வசனத்தை நாம் அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொள்வோம். யாக்கோபு நிருபத்தில் முதலாவது அதிகாரம், யாக்கோபு முதலாவது அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வாசிக்கும் பொழுது அங்கே ஏழாவது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். ஏழாவது வசனம், அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்திலிருந்து எதையாகிலும் பெறலாம் என்று நினைச்சு கூட பார்க்காத, கனவு கூட காணாத, உனக்கு ஒன்றும் கிடைக்காது. யாருக்கு அப்படி சொல்றாரு? கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. கர்த்தர் இது கொடுத்துருவாரு, இது நடந்துடும் அப்படின்னு நீங்க எத்தனை பேர்கிட்ட ப்ரேயர் ரிக்வஸ்ட் எழுதி போடலாம். சில பேர் அப்படிதான் செய்துட்டு இருக்காங்க, தாங்க பிஸி, ஆனா ப்ரேயர் ரிக்வஸ்ட் எழுதி எங்கெங்கெல்லாம் ஜெபம் பண்றாங்களோ அங்கெல்லாம் அனுப்பிச்சிட வேண்டியது. யார் மூலமா யாரோ ஜெபம் பண்ணி எப்படியோ எனக்கு ஏதாவது கிடைக்கட்டும். அல்லேலூயா. எனக்கு கூட ப்ரேயர் ரிக்வஸ்ட் நிறைய பேர் எழுதி போடுறாங்க, பாவம் அவங்களுக்கு சத்தியம் தெரில, ஆனாலும் அப்படி எழுதி போகிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் இருக்கும், அந்த லிஸ்ட்டை படிக்கிறதுக்கே ஒரு அரை மணி நேரம் ஆகும். என்னுடைய மகன் இப்படி இருக்கான், என் மருமகன் இப்படி இருக்கான், என் மருமகன் இப்படி இருக்கிறா, என்னுடைய பொண்ணு இப்படி இருக்கிறா, என்னுடைய சொத்து விஷயம் இப்படி இருக்குது, என்னுடைய வீடு நிலைமை இப்படி இருக்குது, என் சரீரம் இப்படி, ஒவ்வொரு பாயிண்ட் பாயிண்டாக பாயிண்ட் பாயிண்டாக எழுதுவாங்க. ஆனால் அவங்க ரட்சிக்கப்படல, சத்தியத்தை அறியல, ஆனாலும் அவங்க அப்படி எழுதியிருக்கிறாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளை, இங்க பாருங்க, எதையாகிலும் பெறலாம் என்று என்ன செய்யாதிருப்பானாக, நினையாதிருப்பானாக. அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும், கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் நீங்கள் இதுவரைக்கும் ஒன்றும் கேட்கவில்லை, ஆனாலும் கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி. ஆமென். பெற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. கேளுங்கள், கொடுக்கப்படும், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். ஹல்லேலூயா. அருமையானவர்களே, உங்களுக்கு என்ன வேணும்? வாட் இஸ் யுவர் நீட்? உங்களுடைய தேவை என்ன? ஹல்லேலூயா. இந்த காலவெளியில் எல்லாருக்கும் ஏதாவது ஒரு தேவை இருக்கும். இது நடித்ததா போதுங்க, இதை கர்த்தர் செய்தால் போதும், இதுதான் என்னுடைய வாஞ்சை அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய காரியங்களை வச்சுருப்போம். அதில் ஒன்று, கர்த்தரிடத்திலிருந்து நீ பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அப்படிப்பட்ட மனுஷன், எப்படிப்பட்ட மனுஷன், மேல் வசனத்தில் வாசிக்கிறோம், அவன் என்னங்க சந்தேகப்படுறவன். ஹல்லேலூயா. ஏன் ஒரு மனுஷனுக்கு சந்தேகம்ன்றது ஏன் வருது? விசுவாசமும் இருக்குது, ஆனால் கூடவே என்ன வருது? சந்தேகமும் இருக்குது, ரைட். கர்த்தர் பெரியவர் தான், கர்த்தர் வல்லவர் தான், கர்த்தர் செய்வார் தான், கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை, நடக்கும், எல்லாம் ரைட். ஆனால் கூடவே, ஆனால் இது எப்படி ஆகும்? அல்லேலூயா. என்ன வருதுங்க? ஒரு சந்தேகம். நடக்குமா நடக்காதா? இன்னைக்கு இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் சந்தேகப்படலை, எனக்கு சந்தேகம் வராது, கர்த்தர் சொன்னார்னா சொன்னது தான். அல்லேலூயா. நான் சந்தேகப்பட மாட்டேன், சந்தேகமே பட மாட்டேன், கர்த்தர் சொன்னதை அப்படியே நான் ஏற்றுக்கொள்வேன்னு சொல்கிறவங்க எத்தனை பேர் இங்கே இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஒரு சிலர் தான் கையை தூக்குறாங்க. மற்றவங்க ஏன் கையை தூக்கலைன்னா சந்தேகம், நான் கையை தூக்கிட்டு நடக்காமல் போயிடுச்சுன்னா அதில் ஒரு சந்தேகம், கையை தூக்குறதுல ஒரு சந்தேகம், எல்லாமே சந்தேகம். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? கண்டு விசுவாசிப்பதை விட

0: அப்போ இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன். ஹலலூயா. இல்லாதவைகளை, நீ காணாதவைகளை, உன் கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, மனுஷனுடைய இருதயத்தில் ஆண்டவர் உனக்கு ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிறாரு. அது உனக்கு தெரியல. உனக்கு ஒரு பெரிய நோக்கம் ஆண்டவர் வைத்திருக்கிறார். இப்போ நீங்க திட்டம் போடுறீங்க, கொஞ்சம் வளர்ந்த பிறகு, கொஞ்சம் மூளை வந்த பிறகு, கொஞ்சம் நினைவு வந்த பிறகு நம்ம திட்டம் போடுறோம். ஆனால் ஆண்டவர், நீ தாயின் வயிற்றில் உருவாவதற்கு முன்பதாகவே உன்னை உண்டாக்குனதே அவர் ஏற்கனவே திட்டம் போட்டுட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அடிக்கடி ஆண்டவர் ஜெபம் பண்ணும்பொழுது எனக்கு ஒரு சின்ன கேள்வி, இவ்வளோ அருமையான தேவதூதர்கள், அழகழகான தேவதூதர்கள், மிகவும் மகிமையா இருக்கிறாங்க, அவளெல்லாம் விட்டுட்டு இந்த தூசியில இருந்து ஒருத்த எடுத்து இதில் போய் ஒரு மனுஷனை செய்து எதுக்கு ஆண்டவர் அவ்வளோ தூரம் மேலிருந்து வந்து கீழே இறங்கி நம்மாலேயே தரையில் உழுந்தா கொஞ்சம் குனிஞ்சு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் யோசிக்கிறோம். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடின்னு சொல்கிற ஆண்டவர் குனிஞ்சு கையில் அந்த மண்ணை எடுத்து அதை வேற குழைச்சி அது செய்கிறாரு. அல்லேலூயா. மனுஷனை அது ஒரு பெரிய கேள்வி. தூசி நம்மெல்லாம் என்னது? ஒரு தூசி தான், ஒரு மண்ணு தான். அல்லேலூயா. ஏதோ அவர் நமக்கு ஒரு நல்ல பார்வை கொடுத்ததுனால, நினைவு கொடுத்ததுனால, நமக்கு இருதயத்தை கொடுத்ததுனால, நமக்கு ஒரு ஜீவனை கொடுத்ததுனால, நமக்கு உருவன்னு ஒன்று கொடுத்ததுனால நம்ம ஏதோ மனுஷனாக இருக்கிறோம். அதெல்லாம் இல்லைன்னா நம்ம வெறும் மண் தான், மண் பொம்மைங்க தான். அல்லேலூயா. அவர் ஜீவனை கொடுத்ததுனால தான், அவருடைய சுவாசம். அதை நினைச்சா அவங்களால ஸ்தோத்திரிக்காமல் இருக்கவே முடியாது. அல்லேலூயா. மனுஷன் செய்கிற சின்ன சின்ன களிமண் பொம்மையை வாங்கிறதுக்கு கியூல நிற்கிறான், காசு கொடுத்து வாங்கின்னு போகிறதுக்கு. ஆண்டவர் செய்ததுக்கு உங்கள்கிட்ட இவ்வளோ குடும்பான் கேட்டாரா, காசு கேட்டாரா உன்னை செய்கிறதுக்கு? இல்லை, நான் தான் உன்னை உருவாக்கினேன், நான் தான் உன்னை உண்டாக்குனேன், நான் தான் உன்னை உண்டாக்குனேன், என்னை அன்றி வேறு தேவன் உனக்கு இல்லை. இவ்வளோ சொல்கிறாரு, ஆனால் கூட தேங்க்யூ ஜீசஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கு நமக்கு என்ன வரல? மனசு வரல. நான் சொல்லும்பொழுதே உங்களுக்கெல்லாம் வரணும், ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ. இவ்வளோ செய்தீங்களா ஆண்டவரே, என்னையும் நினைச்சிங்களே ஆண்டவரே. அல்லேலூயா. என்னை ஒரு மனுஷனாக, ஒரு மனுஷியாக இந்த உலகத்தில் உண்டாக்கி வச்சிருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்ரம் என்று ஒரு நன்றி உணர்வு நமக்குள்ள என்ன செய்யணும்? அல்லேலூயா, உண்டாகணும். எப்பயோ அழிச்சிருப்பார். அந்த ஏதேன் தோட்டத்தில் பாவம் செய்த பொழுதே சபிச்சிட்டார், இந்த மனுக்குலமே இனி தேவையில்லை என்று. ஆனாலும் எல்லாரையும் அழிக்கலாம் தான் நினைச்சாரு. அந்த நேரத்தில் இந்த நோவாவை பார்த்தாரு. அந்த நோவா ஒரு பக்கம் காயினை பார்த்து கொலை வெறி பிடிச்சாலே, இந்த காயினை பார்த்த உடனே மனுஷனோட நினைவெல்லாம் பொல்லாங்க இருக்குதே, இவங்களை ஏண்டா உண்டாக்கணும்னு வருத்தப்பட்டாராம். ஆனால் நோவாவை பார்த்தாரு, சரி அழிக்க வேண்டாம், ஒரு நல்ல நோவாவை போல ஒரு நீதியுள்ள ஜனம் வரட்டுமே அப்படின்னு விட்டுவிட்டார். அல்லேலூயா. யாரை பார்த்து? ஒரு நீதியுள்ள மனுஷனை பார்த்து. அதான் நோவாவின் கண்களில் தயவு கிடைச்சிச்சு. ஆனாலும் நோவாவின் காலத்தில் மனுஷன் என்ன செய்தான்? பாவம் செய்து மறுபடியும் ஆண்டவர் பார்த்தார், இதெல்லாம் வேலைக்காகாது, எல்லாரையும் அழிச்சிடலாம், ஆனால் நோவை மாத்திரம் விட்டுட்டு மற்றவங்களெல்லாம் அழிச்சிடலான்னு சொல்லி தான் வெள்ளத்தை கொடுத்து ஃபுல்லாக எல்லாத்தையும் தரமட்டமாகிட்டார். ஆனால் நோவாவின் சந்ததி மாத்திரம் அந்த பழையில் காக்கப்பட்டது. அல்லேலூயா. இப்படி ஒவ்வொரு முறையும் யாராவது ஒருத்தர் வந்து, அல்லேலூயா, மறுபடியும் அந்த சந்ததி வளர்ந்தது, மறுபடியும் மனுஷனுக்கு ஒரு பாபேல் கோபுரத்தை கட்டுறான். என்னது கட்டுறான்? தனக்கு ஒரு பேர் உண்டாக்கும்படி. ரெபல்லியஸ் நேச்சர், ஒரு ரெபல்லியன், ஒரு எதிர்ப்பு குணம் அவனுக்கு வருது. ஆண்டவருக்கு மேலே போகணும், இதெல்லாம் சாத்தானுடைய குணம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்போ மனுஷனை சிதறடிச்சார், பூமி எங்கும் ஓடுங்க அப்படின்னு. ஹல்லேலூயா. ஆனாலும் கர்த்தர் ஆபிரகாமை பார்த்தாரு. ஹல்லேலூயா. சரிப்பா, நான் சந்ததி அழிக்க மாட்டேன், உன் சந்ததி மணலை போல நட்சத்திரங்களை போல என்ன செய்ய கிடவுது, இந்த ஆதாமை நான் சபிச்சிட்டேன், ஆனால் ஆபிரகாமே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே என்ன செய்வேன். ஹல்லேலூயா. ஆபிரகாமை பெருக வச்சிட்டாரு, ஆபிரகாமின் சந்ததி. அப்புறம் யாக்கோபு, அவன் மூலமாக கோத்திரம், இஸ்ரவேலின் கோத்திரங்கள், இஸ்ரவேல், அவருக்கு இஸ்ரவேல் என்கிற ஜனத்தை உண்டாக்கினார். ஆனால் இஸ்ரவேல் ஒழுங்காக இருந்துச்சா? இல்லை, அது ரெண்டாக பிரிஞ்சிச்சு. ஆனாலும் கர்த்தர் அந்த யாக்கோபுடைய குமாரன் யோசேப்பை பார்த்தாரு. ஹல்லேலூயா. அந்த ஒரு மனுஷன் அந்த யோசேப்பை பார்க்கும் பொழுது யோசேப்போடைய கர்த்தர் இருந்தார், அதனால தான் அவனை உயர்த்தினார். ஹல்லேலூயா. அவன் மூலமாக, அந்த யோசேப்பின் மூலமாக அந்த யாக்கோபுடைய சந்ததி அந்த எகிப்து தேசத்தில் பெருக ஆரம்பிச்சிச்சு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படி கர்த்தர் கிருபையாக இரக்கமாக ஒவ்வொரு முறையும் யாரெல்லாம் அவரை சார்ந்து கொள்றாங்களோ, இன்னும் சொல்ல போனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தார், அவர் வந்து எல்லாவற்றையும் நமக்காக என்ன சொந்த குமாரன் என்றும் பாராமல் தன்னை கொடுத்து இன்னும் அநேகம் பிள்ளைகளை அவரை போல, யாரை போல, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்மளை உண்டாக்குன நோக்கம் என்ன? நம்மளை உண்டாக்குன ஒரே ஒரு நோக்கம், அவரை போல, அதாவது அவருடைய அடிச்சுவடுகளை நாம் பின்பற்றி வரும்படி அவர் அந்த அடிச்சுவளை என்ன செய்திருக்கிறாரா, விட்டு போயிருக்கிறார் என்று 1 பேதுரு 2 அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். யாரும் வாசிங்க, எடுத்தவங்க சீக்கிரமாக. இழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள், உங்களுக்காக பாடுபட்டு அத்தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து. என்னங்க, நீ ஒன்றும் நீ உட்கார், இப்போ நீ எங்கே போகணும், நீ எங்கேயோ இங்கே அங்கே பார்க்க வேண்டாம், அங்கங்கே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் போயிடுவீங்க, அந்த பக்கம் போயிடுவீங்க, பின்னால் திரும்பி பார்க்க வேண்டாம். நீங்கள் எங்கே பார்க்கணும், முன்னால் ஒருத்தர் போயினே இருக்கிறாரு, அவர் போகும்பொழுது ஒரு அடிச்சுவடை விட்டுட்டே போகிறாரு, உன் அடி எடுத்து அந்த அடிச்சுவடில் வை, இன்னொரு அடிச்சுவடில் வை, இடே போனினா அவர் எங்கே கொண்டு போய் சேர்க்கணுமோ அங்கே சேர்த்துருவார். அல்லேலூயா. ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்ன செய்ய கடவன், என்னை பின்பற்ற கடவன். எத்தனை பேர் சொல்ற, ஐ அம் ஃபாலோயிங் ஜீசஸ். எத்தனை பேர் சொல்றீங்க, நான் இயேசுவை பின்பற்றுகிறவன். இந்த உலகத்தில் நீ பின்பற்றுறதுக்கு எந்த மனுஷனும் சரி கிடையாது, எல்லாரும் மரித்து போகிறவர்கள், இயேசு ஒருத்தர் தான் மரித்து உயிரோடு இருந்தவர். நீ பின்பற்ற வேண்டிய ஒரே ஒருவர் இயேசு மாத்திரம்தான். எத்தனை பேருக்கு அந்த நிச்சயம் இருக்குது, இயேசு ஒருவரே, எனக்கு ரோல் மாடல் இயேசு தான், எனக்கு முன்மாதிரி இயேசு தான், அவரை தான் நான், அவரை போல தான், அவர் எப்படி பிசாசு ஜெயிச்சாரோ, அவர் எப்படி பரிசுத்தமாக வாழ்ந்தாரோ, அவர் என்னெல்லாம் செய்தாரோ அதை தான் நான் செய்வேன், என் இஷ்டமாக நான் இதையும் செய்ய மாட்டேன். இயேசுவை போல, எத்தனை பேருக்கு இயேசுவை போல வாழணும்னு ஆசை? ஹல்லேலூயா. எனக்கு ரொம்ப ஆசை, ஆண்டவரே உம்மை போல, உம்மை போல, ஆண்டவரே உம்முடைய மகிமை, உம்முடைய வல்லமை, உம்முடைய பிரசன்னம், உம்மை போல நாங்கள் மாறணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் அந்த வாஞ்சி இருக்கு, தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த நாட்களில் கர்த்தராகிய இயேசு அவருடைய அடிச்சுவடுகளை நமக்கு வைத்து, என்னை பின்பற்றி வா, சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா, என்னை பின்பற்றி வா, நான் உன்னை மனுஷர் பிடிக்கிறவளாக்குவேன், ஒரு நோ ஒரு ஒரு பர்பஸ் வச்சிருக்கிறாரு. நீ என்னை பின்பற்றி வா, நான் உன்னை மனுஷன் பிடிக்கிறவளாக்குவேன், என்னை பின்பற்றி வா, பின்திரும்பி பார்க்காதே, லோத்தின் மனைவியை போல பின்னிட்டு பாராதே, அப்படியே என்னை நோக்கி வா, உன் கண்களை ஏறெடுத்துப்பார். விசுவாசத்தை தோக்குற முடிக்கிறவருமாக இயேசுவை மாத்திரம் நோக்கி ஓடிக்கொண்டே இரு. ஹல்லேலூயா, நீ முன்னேறி கொண்டே இருப்பாய். ஊராபாலாபா சந்தரபா, கஷ்டம் வருதா பாடு வருதா என்ன செய், எதை பார்க்கணும்? எபிரேயர் 12 அதிகாரத்தில் 2-3 வசனத்தை யாராவது சீக்கிரமா படிங்க. தமக்கு முன் வைத்திருந்த தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். ஆகையால் நீங்க சோர்ந்து போகாதீங்க. பிரச்சனை வந்துச்சு, பாடு வந்துச்சு, கஷ்டம் வந்துச்சு, சோர்ந்து போயிட, அதுக்காக நீங்க சோர்ந்து போய் காணப்படாதீங்க. அதுக்கு பதிலாக என்ன செய்யுங்க, தமக்கு விரோதமாய் இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக்கொள். என்ன சகிச்சார் அவரு? சிலுவையை சகித்தார், சிலுவையை சகித்தார். ஹல்லேலூயா. ஆனால் தான் ரட்சிக்கப்படும் பொழுதே என்ன சொல்றாரு, நீ வா, நான் உனக்கு இது தருவேன், அது தருவேன், உனக்கு நிறைய பணம் கொடுப்பேன், பொருள் கொடுப்பேன், அப்படி சொல்லி உன்னை கூப்பிடல. முதல் வேலை சிலுவை எடுத்துட்டு அப்புறம் பின்னால வா. ஹல்லேலூயா. நீ நடுவில் வந்து ஆண்டவரே இந்த பாடெல்லாம் ஏன் எனக்குன்னு கேட்டினா சொல், நான் தான் சொன்னேன் உனக்கு சிலுவை எடுத்ததுதான் அவர் சொன்னேன். சிலுவை என்றால் பாடு. ஏன் ஆண்டவருக்கு பாடுன்னா அவ்வளோ இஷ்டமா? நம்ம பாடுபடுறதுல அவருக்கு என்ன சந்தோஷம் கேட்குறீங்களா? ஹல்லேலூயா. பாடுகள் வரும், கஷ்டங்கள் வரும், ஆனால் அதன் மத்தியில் அவர் உனக்கு உதவி செய்கிறார். பாடுகளை கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை ஸ்திரப்படுத்தி திடப்படுத்தி உங்கள் கண்ணீரை துடைக்க அவர் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அவரால் மாத்திரம்தான் ஆறுதல் செய்ய முடியும். ஹல்லேலூயா. ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் பாடுபடும் பொழுது, நீங்கள் சோதிக்கப்படும் பொழுது, நீங்கள் புடமிடப்படும் பொழுது, பொன்னை போல புடமிடப்படும் பொழுது ஆண்டவர் உங்களை என்ன செய்கிறாரு, பொன்னாக ஜொலிக்க பண்ணுகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் பொண்ணு, நான் உண்மையான சுத்த பொன்னு சொல்கிறவங்களாம் கை உயர்த்தி காண்பிக்க பார்க்கலாம். அப்போனா உங்களை புடமிடுவார். ஹல்லேலூயா. ஏன் உங்களுக்கு மாத்திரம், உங்களுக்கு மாத்திரம் இந்த கஷ்டம் வருதுன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா நீ சுத்த பொண்ணு. உன்னை புடம்பிட்டு புடம்பிட்டு புடம்பிட்டு இன்னும் ஷைனிங் அப்படி ஜொலிக்கும் ஜொலிக்கும் ஜொலிக்கும், இன்னும் பாடு வர வர இன்னும் ஜொலித்து கொண்டே இருப்பா. ஹல்லேலூயா. துன்பங்கள் வர வர நீ ஜொலிப்பாய். ஹல்லேலூயா. கொஞ்ச காலம் தான், அதி சீக்கிரமாய் நீங்கும் இந்த லேசான உபத்திரவங்கள். பாடுகளில் உனக்கு ஆண்டவர் பாடங்களை கற்றுக் கொடுக்கிறார், உன்னை உருவாக்குகிறார். உன்னை அவர் என்ன செய்கிறார், அவருடைய சுபாவத்துக்கு ஒப்பாக உன்னை மாற்றி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய, ஆகவே நம்முடைய கண்கள் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது இங்கே என்ன வாசிக்கிறோம், அப்படிப்பட்ட மனுஷன், எப்படிப்பட்ட மனுஷன், சந்தேகப்படுறவன் விசுவாசத்தோடு கேட்க கடவன். சந்தேகப்படுறவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா, இங்க வாசிக்கிறோம், காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். அல்லேலூயா. சந்தேகப்படுறவன் என்னங்க அது, சந்தேகம்னா எனக்கு புரியலையே, எனக்கு சந்தேகம்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்றீங்களா? நீங்க நேரம் மெரினா பீச்சுக்கு போங்க, அங்க போய் நில்லுங்க கொஞ்ச நேரம், அந்த கடலையே முறைச்சி பாருங்க, அந்த கடலையே கொஞ்ச நேரம் பாருங்களேன், வேகமா வரும் அப்படியே கீழே போயிடும், மறுபடியும் வேகமா வரும் கீழே போயிடும். அல்லேலூயா. ஆனா அப்படியே நின்றுட்டு இருந்தீங்கன்னா, அந்த கடல் அலைக்கு பதிலாக சுனாமி வந்துச்சுன்னா ஒரே ஓட்டமா திரும்பி ஓடணும், நீங்க அங்க நிக்க கூடாது. அல்லேலூயா. சுனாமி வேற, கடல் அலை வேற. அதனால தான் கடல் அலைக்கு ஒப்பா இருக்கிற நீ விசுவாசியே. இன்னைக்கு நிறைய பேர் அலைகள் கடல் அலைக்கு ஒப்பா இருக்கிறாங்க, விசுவாசி தான் ஆனா கடல் அலையை போல அவங்க இருக்கிறாங்க. அந்த கடல் அலைக்கு என்ன இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பெருமை இருக்குதான், நான் பெரிய சமுத்திரம், எனக்கு பெருமை. யோபனுடைய புஸ்தகத்தில் 38 சங்கீதத்தில் 11 வசனத்தை எடுத்து வாசித்தீங்கள், நாங்கள் வாசிக்கிறோம். இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே, உன் அலைகளின் பெருமை இங்கே. பெருமை, விசுவாசிதான், ஆனால் ஒரு பெருமை. நான் இத்தனை நாள் உபவாசம் போடுறேன், நான் ரொம்ப பாவம்லாம் செய்ய மாட்டேன், நான் ரொம்ப நல்ல விசுவாசி, நான் ரொம்ப ஆவிக்குரியவன், நான் ரொம்ப பரிசுத்தவான், நான் ரொம்ப நீதிமான். ஆவிக்குரிய பெருமை, அது பெருமை. எனக்கு இது இருக்குது, அது இருக்குது, அது ஒரு ஏதோ ஒரு ரெண்டு விதமான பெருமை. ஆவிக்குரிய பெருமை இருக்குது, மாம்ச பெருமை. சில நான் இவ்வளோ படிச்சிருக்கிறேன், எனக்கு இவ்வளோ பொருள் இருக்குது, எனக்கு இது இருக்குது, அது இருக்குது, அது ஒரு பெருமை. நான் அழகாக இருக்கு, சில பேர் அழகாக இருக்கிறவங்க பெருமை. ஹல்லேலூயா. சில பேருக்கு சொத்து சுதந்திரம் வச்சிருந்தா பெருமை, ஏதோ ஒரு பெருமை. ஹல்லேலூயா. பெருமை வந்த உடனே ஆண்டவர் சொல்றாரு, பெருமையுள்ளவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். ஆகவே விசுவாசியே, உன்னை ஏன் அலைகளுக்கு ஆண்டவர் ஒப்பிடுறாருன்னு கேட்டா, கர்த்தரிடத்திலிருந்து ஒன்றும் நீ பெற்றுக்கொள்ள முடியாது, ஏனென்றால் நீ ஒரு பெருமையுள்ள ஒரு விசுவாசி. கர்த்தரிடத்தில் ஒன்றும் பெற்றுக்கொள்ள முடியாது. பெருமையுள்ள விசுவாசிய, மனமேட்டுமை அகந்தை உள்ளவர்கள், மனமேட்டுமை அகந்தை, தாழ்மை இல்லாத. ஆனா இயேசுவின் பார்த்தீங்கன்னா, பிலிப்பியர் 2 கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களில் இருக்கக்கூடாது. அவருக்கு என்ன இருந்துச்சா? தாழ்மையின் சிந்தை இருந்தது. சிலுவையின் மரண பரியந்தம் அவர் என்ன செய்தார்? தன்னை தாழ்த்தினார், தாழ்த்தினார். எந்த ஒரு மனுஷன் கர்த்தருக்கு முன்பதாக தன்னை தாழ்த்துகிறானோ, எவ்வளவு தூரம் உன்னை தாழ்த்துகிறாயோ தேவனுடைய பிள்ளையே, அவ்வளவு தூரம் கர்த்தர் உன்னை உயர்த்துவார். அப்படி நீ அடங்கலனா அவரை அடக்குவார். அதான் இங்க வசனம் என்ன சொல்லுது? இம்மட்டும் வா, மிஞ்சி வராத, உன் அலைகளின் பெருமை இங்கே அடங்க கடவுதுன்னு ஒரு கோடு போட்டார் பாருங்க. அந்த கோடு வரைக்கும் தான் அது வரும், அங்க நின்றுடும். ஆண்டவர் போட்ட கோடு நின்று பாருங்களேன், அந்த அலைகள் வரும், ஒரு இடத்துல வந்து நின்றுடும். இல்லைன்னா அங்கே ஆண்டவர் கோடு போட்டு வச்சுக்கிறாருன்னு அர்த்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் அடக்குகிறார், அது அடங்கி கிடக்குது. இல்லைன்னா அந்த சமுத்திரம், இந்த மெட்ராஸ் சிட்டியே முழுங்கி போட்டுற அளவுக்கு பயங்கரமான சமுத்திரம். ஆனால் கர்த்தர் அதை அடக்கி வைத்திருக்கிறார். நம்முடைய தேவன் யார் என்றால், சமுத்திரத்தின் பெருமையை அடக்குகிற தேவன். வாசிங்க சங்கீத புஸ்தகத்தை 93 சங்கீதம் 4 வசனத்தில் வாசிக்கும் பொழுது, சங்கீதம் 93:4 என்ன வாசிக்கிறோம்? திரளான தண்ணீர்களின் இறைச்சலை பார்க்கிலும், சமுத்திரத்தின் வலிமையான அலைகளை பார்க்கிலும், கர்த்தர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? உன்னதத்திலே வல்லமையுள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே தேவனுடைய பிள்ளையே, மேட்டுமையுள்ளவர்கள், ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், பராக்கிரமசாலி தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். உன்னுடைய பெருமையை கர்த்தர் அடக்குவார். ஹல்லேலூயா. அதான் கர்த்தர் கேட்கிறாரு, இந்த சமுத்திரத்துக்கு நான் எல்லாம் போட்டனே, அப்போ நீ எங்க இருந்த? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். நீதிமொழியின் புஸ்தகத்தில் ஆண்டவராக இயேசு சொல்றார் பாருங்க, 8:29-30 வாசிக்கும் பொழுது, 8:29-30, சமுத்திர ஜலம் தன் கரையை விட்டு மீறாதபடிக்கு அதற்கு எல்லையை கட்டளையிட்டு பூமியின் அஸ்திபாரங்களை நிலைப்படுத்துகையில் நான் அவர் அருகே எப்படி இருந்தேன்? செல்ல பிள்ளையாயிருந்தேன். நித்தம் அவருடைய இருந்து எப்பொழுதும் அவர் சமூகத்தில் கழிக்கு வந்தேன். ஹல்லேலூயா. ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சமுத்திரத்தின் பெருமையை கர்த்தர் அடக்குகிறார். விசுவாசியே, நீ ஒரு பெருமையுள்ள ஒரு விசுவாசியாயிருந்தால் நீ கர்த்தரத்தில் ஒன்றையும் பெற்றுக்கொள். எப்போ அந்த சமுத்திரத்தின் பெருமை எப்படி அடக்குகிறாரோ, சங்கீத புஸ்தகத்தில் 89:9 வாசிங்க, 89:9, தேவரீர் சமுத்திரத்தின் பெருமையை ஆளுகிறவர், அதில் அலைகள் எழும்பும் பொழுது அவங்களை என்ன பண்றாரு, அடங்க பண்ணுகிறாரே. சிலர் அடங்க மாட்டாங்க, என்னதான் சொன்னாலும் அடங்க மாட்டாங்க, நான் இப்படிதான் செய்வேன் சொல்லி செய்வாங்க. அவரை கர்த்தர் அடக்குவார். கர்த்தருக்கு தெரியும் எப்படி அடக்கணும். பெருமையுள்ளவர்கள் தங்களை தாழ்த்தி, ஹல்லேலூயா, உனக்கு அதிகமா கிருபை தரணுமா, யாக்கோபு 4:6 வாசிக்கிறபடி அவர் அதிகமான கிருபை அளிக்கிறாரே. பெருமையுள்ளவர்களுக்கு ஏற்றுகிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினால் செய்யாம நீங்க கர்த்தருக்கு தங்களை ஒப்பு கொடுத்து இயேசுவை போல மரண பிறந்தி கீழ்ப்பணிந்து இருந்தீங்கன்னா நீ ஒரு பெருமையுள்ள விசுவாசியா இருக்க மாட்டா. ஆகவே இந்த அலைகள் இப்படிப்பட்டவன், எப்படிப்பட்டவன், இந்த அலைகளை போன்றவன். உனக்கு உதாரணம் கொடுக்கிறார். அதனால நீ அந்த அலையை போல இருக்கிறியா? சும்மா ஒன்னுத்துக்கு பிரயோஜனம், அந்த அலை வேகமா வரும் போயிடும், வேகமா வரும் போயிடும், ஒன்றுத்துக்கு பிரயோஜனம் கிடையாது. அது மாதிரி நிறைய விசுவாசிங்க இருக்காங்க, பார்த்தா ஆடம்பரமா ஊன்னுமோ, வா பெரிய விசுவாசி பாவங்க, இவங்க பெரிய ஊழியக்காரு அப்படிலாம் சொல்ற மாதிரி இருப்பாங்க, ஆனால் கடைசியில் பார்த்தா ஒன்றும் கிடையாது. அதான் அந்த அலைகளின் பெருமை. ரெண்டாவது, இந்த அலைகளை குறித்து சங்கீத புஸ்தகத்தில் 124 சங்கீதம் 4 வசனத்தில் வாசிக்கும் பொழுது என்ன வாசிக்கிறோம்னா, அப்பொழுது தண்ணீர்கள் நம்மேல் பாய்ந்து வெள்ளங்கள் நமது ஆத்மாவின் மேல் பெருகி கொந்தளிக்கும் ஜலங்கள் நம்முடைய ஆத்மாவின் மேல் புரண்டு போயிருக்கும். இஸ்ரவேல் இப்பொழுது புரண்டு போயிருக்கும். இந்த ஜலத்துக்கு இருக்கிற ஒரு, இந்த அலைகளுக்கு இருக்கிற இன்னொரு பெருமை, இன்னொரு பெருமை மாத்திரம் அல்ல, இது புரட்டி போடும். அலையில மாட்டிட்டான்னா புரட்டி புரட்டி, பெரிய கப்பலே மாட்டிட்டாலும் புரட்டி போடும். நம்முடைய வாழ்க்கையில நமக்கு வர பல சோதனைகள் இந்த அலைகளை போல இருக்கிறது, நம்மை புரட்டி போடுகிறீங்க பாருங்க. அது என்ன செய்தான், அந்த வெள்ளங்கள் ஆத்மாவின் மேல் பெருகி கொந்தளிக்கும் ஜலங்கள் நமது ஆத்மாவின் மேல் புரண்டு போகுது. ஆண்டவரே, அப்ப கர்த்தர் என்ன செய்யறாரு, ஏசாயா 25:5 வசனத்தில் வாசிக்கும் பொழுது, வறட்சியான இடத்தின் காங்கை மேகத்தினால் தணிவது போல் அந்நீரின் மும்முரத்தை தணிய பண்ணுவீர், மேகத்தின் நிழலினால் வெயில் தணிகிறது போல பலவந்தரின் ஆரவாரம் என்ன செய்யும், தணியும். அல்லேலூயா. இதுதான், அதனால்தான் இந்த அலையை போல இருக்காத. மூணாவது காரியம், இந்த அலை என்ன செய்யுதுன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய வாழ்க்கையில் இந்த அலையை போல ஏன் இருக்கக்கூடாதுன்னா, இந்த அலைகள் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் செய்கிற அடுத்த ஒரு பெரிய நஷ்டம் என்னன்னா, எரேமியாவின் புஸ்தகம் 5:22 வசனத்தை பாருங்க என்ன சொல்றாரு, எனக்கு பயப்படாதிருப்பீர்களோ, அலைகள் மோதி அடித்தாலும் மேற்கொள்ளாதபடி, இறைந்தாலும் கடவாதபடி, கடக்கக்கூடாத நித்திய பிரமாணமாக சமுத்திரத்தின் மணலை எல்லையாய் வைத்திருக்கிறவராகிய எனக்கு முன்பாக அதிராதிருப்பீர்களோ. அலைகள் மோதி அடித்தாலும், சொல்லுங்க எல்லாரும் வாய் தருது, அலைகள் மோதி அடித்தாலும், சொல்லுங்க இன்னொரு முறை சொல்லுங்க, அலைகள் மோதி அடித்தாலும், மோதி மோதி மோதி முட்டி மோதி முட்டி மோதி உன்னை எப்படியாவது உன்னை அழிக்கணும்னு முயற்சி செய்துச்சுன்னா, அலைகள் மோதி அடித்தாலும் மேற்கொள்ளாதபடி, அது மேற்கொள்ளாது. அல்லேலூயா. அது பெருமையுள்ளது தான், அது புரட்டி போடும், மோதி அடிக்கும். நம்முடைய வாழ்க்கையில் வருகிற சோதனைகள் கஷ்டங்கள்லாம் அது அப்படிதான் இருக்கும், ஆனால் மேற்கொள்ள முடியாது. எரேமியா 18:18 வாசிக்கிறோம், உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், உன்னை என்ன செய்ய மாட்டார்கள், மேற்கொள்ள மாட்டார், ஏனென்றால் உன்னை ரட்சிக்கும்படி நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். பேதுருவை பார்த்து சொல்றாரு, நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் என்ன செய்வதில்லை, மேற்கொள்வதில்லை, இந்த அலைகள் உன்னை மேற்கொள்வதில்லை. ஹல்லேலூயா. கத்தெடுத்தது நீ ஒன்றை பெற்றுக்கொள்ளாதபடிக்கு இந்த அலைகள் என்ன செய்து கொண்டிருக்கிறது? உன்னை அடித்து அடித்து, உன்னை குழப்பி குழப்பி, உன் வாழ்க்கையிலே போராட்டத்தை உண்டு பண்ணி உன்னை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறது. அதை கண்டு பயந்து கொண்டிருக்காதே. அந்த அலைகள் ஓய்வதில்லை, ஆனால் அதை அடக்குகிற தேவன் உன்னுடனே கூட இருக்கிறார். அது அடக்க அவர் ஒருத்தர் மாத்திரம் தான் வல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே கர்த்தரிடத்திலிருந்து ஒன்றை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் இந்த அலைகளின் பெருமை, இந்த மோதி அடிக்கிற அலைகள் வந்து உடைய விசுவாசத்தை கொலைத்து போடுகிறது. அந்த அலைகளை நீ மேற்கொள்ள வேண்டும், அது உன்னை மேற்கொள்ள முடியாது. இன்னொரு இடத்துல நாம் இப்படி வாசிக்கிறோம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8:24 மார்க் எழுதின சுவிசேஷம் 4:37 வாசிக்கும் பொழுது நாம் என்ன வாசிக்கிறோம்? அங்கே படவு அலைகளினால் மூடப்படத்தக்கதாய் கடலில் பெருங்காற்று உண்டாயிற்று. ஹல்லேலூயா. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் என்ன செய்தது? மோதிற்று. படகுல வந்து மோதுது. அப்ப சீஷர்கள் எழுந்து என்ன சொல்றாங்க? ஆண்டவரே, நாங்கள் மடிந்து போகுது, உமக்கு கவலை இல்லை ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் என்ன சொன்னாரு? எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து என்ன சொன்னாரு? ஹல்லேலூயா. எழுந்து காற்றை என்ன பண்ணாரு? என்ன பண்ணாங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதட்டுறீங்க? ஹல்லேலூயா. நான் அப்படிதான் செய்யறது. ஒரே வார்த்தை தான், சே வாய மூடு, அடங்கு அடங்கு அப்படின்னா அடங்கிடும். அதட்டு, ஒரே அதட்டு. சாத்தானுக்கு இடம் கிடையாது. அடங்கு அப்படின்னா அடங்கிடும். அதுகிட்ட போய், ஆண்டவரே ஏன் இங்கிட்ட இப்படி விட்டீங்க, என்ன ஆண்டவரே? அவர்கிட்ட பேசிட்டு இருக்கு சார். ஏன் தார? ஒரே வார்த்தை போதும், பீஸ் பி ஸ்டில். அதட்டினார். என்ன செய்தாரு? ஏன் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன்னா, அதட்டுறதுக்கு தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? ஹல்லேலூயா. மயிலே இறகு போடுனா என்ன செய்யாதான்? போடாதான். அது மாதிரி நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கெஞ்சி கெஞ்சி கேட்டுருந்தா நடக்காது. அதட்டி பாருங்க, உடனே நடக்கும். அதட்டு, சாத்தான அதட்டு, பிசாசு அதட்டு, அவன் அடங்குவான். ஒரே வார்த்தை தான், கீப் குவைட், அடங்கு. ஹல்லேலூயா. காற்று நின்று போய் மிகுந்த அமைதியில் உண்டாயிற்று. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அலைகளுக்கு ஒப்ப இருக்கிற விசுவாசிகள் கடைசியா இன்னொன்னு நம்ம யூதா நிருபத்தில் வாசிக்கிறோம், எடுத்து வாசிங்க. அவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்கன்றத யூதா 1:13 வாசிங்க. தங்கள் அவமானங்களை நுரை தள்ளுகிற அமளியான கடல் அலைகள், மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்கள், இவங்களுக்கெல்லாம் காரிருளே வைக்கப்பட்டிருக்கு. பாருங்க, தங்கள் அவமானங்களை நுரை தள்ளுகிற அமளியான ஒரே சவுண்டு சவுண்டு. ராத்திரி அந்த பீச் பக்கம் போனீங்கன்னா, அமைதியெல்லாம் எல்லாம் தூங்கிட்டு இருக்கிற நேரத்தில் அந்த அந்த அலையின் சத்தம் தனியாக கேட்கும், கேட்டுன்னு இருக்கும். ஹல்லேலூயா. பிசாசு உன் வாழ்க்கையில் அப்படிதான் உன்னுடைய அவமானங்களை நுரை தள்ளுகிற அலையை போல அவன் வீசிக்கொண்டிருக்கிறான். அதை தான் கர்த்தர் அடக்குகிறார். இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே, போதும். உன் அலைகளின் பெருமை இதோடு கூட என்ன செய்ய கிடவுது? அடங்கட. உன்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் சொல்லுகிறார், நீ கர்த்தரிடத்திலிருந்து ஏதாவது பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் இந்த கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிற அந்த அனுபவம் உனக்கு வரக்கூடாது, அந்த பெருமை வரக்கூடாது, இந்த அவமானங்களை நுழைத்தழுகிற அனுபவம் வரக்கூடாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். உன் வாழ்க்கையில் உன்னை பயமுறுத்துகிற இந்த அலைகள், சீஷர்கள் எழுந்து நடுராத்திரி, ஆண்டவரே இந்த அலைகள் இந்த படகுல மோதுதே, மோதும், ஆனால் அவைகள் மேற்கொள்ளுவதில்லை. அல்லேலூயா. பாதாளத்தின் வாசல்கள் அதை என்ன செய்வதில்லை, மேற்கொள்ளுவதில்லை. தைரியமா சொல்லுங்க, உங்களுக்கு வந்திருக்கலாம், உங்களுக்கு வியாதி வந்திருக்கலாம், வலி வந்திருக்கலாம், வேதனை வந்திருக்கலாம், ஆனால் மேற்கொள்ளுவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனையோ நேரங்களிலே நமக்கு வருகிற போராட்டங்களிலே, நமக்கு வருகிற கஷ்டங்களிலே, ஐயோ இதோடு முடிஞ்சிடும், இனிமேல் வழி இல்லை, இனிமேல் நம்பிக்கை இல்லை என்று சொல்லுகிற ஒரு சூழ்நிலை வரும். ஆனால் சொல்லுங்க, வந்தது உண்மைதான், ஆனால் அது மேற்கொள்ளாது, மேற்கொள்ளாது. எத்தனை பேர் நிச்சயம் இருக்கிறது, நீ தோல்வி அடைந்தது போல இருக்கான தோல்வி அல்ல, நீ அவமானப்பட்டது போல இருக்கிறது அவமானம் அல்ல, உனக்கு கர்த்தர் ஒரு பெரிய ஜெயத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதை தான் அங்க வாசிக்கிறோம், சில விசுவாசிகள் இந்த கடல் அலைகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள், கம்பேர்ட், ஒப்பாயிருக்கிறார்கள். அவர்கள் கர்த்தரிடத்திலிருந்து எதையாயிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பார்களாக. ஒன்றும் வாங்கவே முடியாது ஆண்டவர்கிட்ட. இன்றைக்கு நீங்க வீட்டில் போயிட்டு, ஆண்டவரே இந்த கடல் அலையின் அனுபவம் எனக்கு வேண்டாம், நான் அமர்ந்த தண்ணீராய் மாறிவிடுகிறேன், ஹல்லேலூயா, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் சமுத்திரத்தின் மும்முரத்தை அடக்குகிற தேவன். இன்றைக்கு இந்த காலவேளையிலே வாழ்க்கையிலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஏதாயிலும் பெறலாம் என்று நீ நினைத்து கொண்டிருந்தால் உன்னுடைய விசுவாசம் எப்படிப்பட்ட, அதான் சந்தேகம், அதுதான் சந்தேகம். அது வந்து வந்து மோதி அடிச்சிட்டு இருக்கிற வழி ஒன்றும் நடக்கலை. சிலர் சில சபைக்கு வருவாங்க போவாங்க, வருவாங்க போவாங்க, ஆனால் ஒன்றும் நடக்காது. சில ஜோம் பண்ணி ஜோம் பண்ணி சும்மா பேருக்கு ஜோம் பண்ணிட்டு போவாங்க, இல்லை அப்படி இல்லை, ரிசல்ட். கர்த்தருக்கு ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன், நான் கர்த்தருக்கு இதை பெற்றுக்கொள்வேன். ஒரு நிச்சயம், பூரண நிச்சயம். எத்தனை பேர் நிச்சயம் இருக்கிறது, எல்லாரும் எழுப்பி நில்லுங்க. இன்றைக்கு கர்த்தர் சொல்ல உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய நன்மையை கர்த்தர் உனக்கு செய்ய விரும்புகிறார். உன் வாழ்க்கையில் நீ கேட்கறது சிறியதாக இருக்கலாம், ஆனால் கர்த்தர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்க விரும்புகிறார். நீ எதிர்பார்க்கிறது ஒரு சின்னதாக இருக்கலாம், ஆனால் கர்த்தர் பெருசாக கொடுக்க விரும்புகிறார். அல்லேலூயா. பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறியா? உனக்கு சந்தேகமாக இருக்குது, இனி எப்படி ஆகும், இனிமேல் எப்படி நடக்கும், இனிமேல் வழி இருக்கிறதா? வழி இல்லதா, வழி இல்லதா, ஆனால் என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. கர்த்தரால் எல்லாம் கூட. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நிச்சயமாய் கர்த்தர் செய்ய போகிறார், நிச்சயமாய் அற்புதம் செய்ய போகிறார். விசுவாசிக்கிறவர்கள் எல்லாம் கர்த்தரை வாய் திறந்து சோத்திர பண்ணுகின்ற வடையில ஊராபாலான் அவங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் எத்தனையோ ஆசீர்வாதங்கள் தடைப்பட்டு நின்று கொண்டிருக்கிறது, உங்களுக்கு வரவேண்டிய நன்மைகள் தடைப்பட்டு நின்று கொண்டிருக்கிறது, உங்களுக்கு வரவேண்டிய உயர்வுகள் தடைப்பட்டு நின்று கொண்டிருக்கிறது, உங்களுக்கு கையில வந்து கிடைக்க வேண்டிய காரியங்கள் நிறைய தடைப்பட்டு நின்று கொண்டிருக்கிறது, யாரோ தடுத்து நிறுத்து கொண்டிருக்கிறார்கள். அதெல்லாம் இந்த அலைகளைப் போல காணப்படுகிற உன்னுடைய பெருமை, உன்னுடைய மேட்டிமை, உன்னுடைய கீழ்ப்படியாமை, ஓ ஹல்லேலூயா, இவைகளெல்லாம் இந்த அலைகளைப் போல இருக்கிற அந்த நிலைமை மாறி நீ அமர்ந்த தண்ணீராய் மாறுவதற்கு உன்னை ஒப்பு கொடுத்து பார். நன்மையும் கிருபையும் உன்னை தொடரப்போகிறது, நன்மையும் கிருபையும் உன்னை தொடரப்போகிறது. உன் வாழ்க்கையில நீ பெற்றுக்கொள்ளாத அநேக நன்மைகளை கர்த்தர் உனக்கு கொடுக்க போகிறார், உன் விசுவாசத்துல உனக்கு ஜெயத்தை கொடுக்க போகிறார். நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். எங்கள் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலவெளியில யாரெல்லாம் அந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருந்தார்களோ, இன்றைக்கு அவருடைய வாழ்க்கையில அவர்களை தடை பண்ணி கொண்டிருக்கிற ஆசீர்வாதங்கள் எதுவா இருந்தாலும் அவருடைய வாழ்க்கையில ஆண்டவரே உமக்கு சோத்திரையா, பரத்திலிருந்து வருகிற நன்மைகள் தடைபட்டு இருக்கிறதுக்கு காரணமாக இருக்கிற அலைகளை போல இருக்கிற அவருடைய சந்தேகங்கள் இயேசுவின் நாமத்தினாலே அவர்களை விட்டு நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். உடைய பிள்ளைகளுக்கு விசுவாசத்தை தாரும், திட நம்பிக்கையை தாரும், கீழ்ப்படிதலை தாரும், தாழ்மையை தாரும், அன்பை தாரும். அப்பா, நீ குமாரனா இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு மரண பரியந்த உம்மை தாழ்த்தவில்லையா?
1: அதே போல எங்களை தாழ்த்தி தாழ்த்தி ஆண்டவர் கிருபையை பெற்றுக்கொண்டு கர்த்தருடைய வருகையில காணப்படத்தக்கதாக எங்கள் ஒவ்வொருவருக்கு அனுக்கிரகம் தரும்படி ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களை முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. தேவ சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. தாழ்மையின் சிந்தையை அணிந்து கொள்கிறோம் ஆண்டவரே. ஊரகாபா ராபா லாபா சந்தா ராபா லாபா ஊரகாபா லாபா ராபா சந்தா ராபா. இப்பொழுது நீர் தொட்டதற்காக விடுவித்ததற்காக உங்களுடைய அபிஷேகம் வந்து இறங்கினதற்காக கோடான கோடி ஸ்தோத்திரம். யார் யாருடைய வாழ்க்கையில எந்த தடைகள் இருக்கிறதோ இதோ ஜெபிக்கிறதா அந்த வேளையில இந்த வார்த்தையை சொல்லி நான் ஜெபிக்கிறேன். இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே. இதுவரைக்கும் நீ வந்திருக்கலாம், இதுவரைக்கும் உடைய வாழ்க்கையில மோதி அடித்திருக்கலாம், இதுவரைக்கும் நீ பெரிய சத்தத்தோடு இங்க வந்து நீ மோதி கொண்டிருக்கலாம், அடித்து கொண்டிருக்கலாம். இப்பொழுது நான் சொல்லுகிறேன், இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே, மிஞ்சி வராதே, மிஞ்சி வராதே, மிஞ்சி இதோடு நின்று போ. வியாதியை இதோடு நின்று போ. ஓ அசுத்தாவி இதோடு நின்று போ. கிட்ட வராதே, கிட்ட வராதே. இயேசுவின் நாமத்தாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே கட்டளை கொடுக்கிறேன். டச், டச், டச். கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக, கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக. விடுதலையே.
2: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.

இன்றைய அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது. தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை

0: தேவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.
1: அவருடைய நாமத்தை சொல்லி பாடினோம், இந்த அகிலமே போற்றிடும்படியாக பாடினோம். இப்பொழுதும் நாம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து, ஆண்டவரே ஒருமுறை என்னை கண்ணோக்கி பார்ப்பீராக என்று சொல்லி ஒப்பு கொடுத்து பாடுவோமா?

0: ஏன்னா இந்த நியூஸ் பேப்பரை பார்த்தாலே இப்படி தான் இருக்கும் போலையே. ஒரு பக்கம் என்னடானா கொரோனா 2 வருஷம் எல்லாரையும் போட்டு சாவடிச்சிச்சு, இப்போ என்னடா குண்ட போகிறேன் அதை போகிறேன்னு சொல்லி இந்த ஊரே அழிச்சிட்டு இருக்கிறானுங்க. இப்படியே போச்சுன்னா இந்த உலகம் சீக்கிரம் அழிஞ்சிடும் போலையனே.
1: என்ன பண்ணுறதுப்பா, நிலைமை அந்த மாதிரி மாறிட்டு வருது.
2: அவ்வளோ சீக்கிரம்லாம் அது நடந்துடாது ப்ரோ.
0: அது எப்படி அப்படி சொல்கிறீங்கண்ணே?
2: நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேனே.

0: மகனே மகளே, உலக பாரங்கள் கவலைகள் உன்னை அழுத்துகிறதா?
1: Fix your eyes on Jesus.
0: உனக்கு முன் ஓடி ஜெயமெடுத்தவர்கள் கோடி கோடி பேர்.
1: எபிரேயர் 12:1-3 வசனங்களை பாடலாய் பாடுவோம்.

0: அவருக்கு செலுத்தினால் நீங்கள் பெருமைப்படவே மாட்டீர்கள்.
1: உன்னத உறவு நேர்களுக்கு என் இனிய வாழ்த்துக்கள். எல்லாருமே தங்களின் சாதனைகளுக்காக தாங்கள் போற்றப்பட வேண்டும், பாராட்டப்பட வேண்டும் என விரும்புவார்கள். இது இயற்கைதான். ஆனால் கிறிஸ்தவ விசுவாசிகளுக்கு புகழ்ச்சி சில ஆபத்தான கண்ணிகளை ஏற்படுத்துவதாய் இருக்கிறது. அவற்றுள் பெருமை என்பது மிகவும் பயங்கரமான ஒரு கண்ணியாகும். சிலரின் சில பாராட்டு வார்த்தைகள் நம் சுயத்தை உயர்த்தி பார்க்க செய்துவிடுகிறது. இது நாம் விசுவாசத்தில் தடம் புரண்டு போக வைக்கிறது. பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். அதற்காக நம்மை புகழ்கின்றவர்களை நாம் ஒதுக்கி தள்ள வேண்டுமா? இல்லை அன்புக்குரியவர்களே, நம்மை நோக்கி வரும் புகழாரங்கள் நம்மை பெருமையடைய செய்யாதபடி அவற்றை எவ்விதம் கையாள வேண்டும் என்பதையே இன்று நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம்.
0: அன்பு நேயர்களே, இந்த ஆண்டு முழுவதும் நம்மை மிகவும் பாதுகாப்பாக காத்த தேவனுக்கு நன்றிகளை ஏறெடுப்போம். நாம் மெய்யாகவே மற்றவர்களால் புகழப்படும் போது மகிழ்ச்சி அடைவது உண்டு. ஆனால் பிறர் நம்மை திருத்த முற்படும் போது அதை அவ்வளவு இனிய செயலாக நாம் எடுத்துக் கொள்வதில்லை. நம் வாழ்க்கை பயணத்திலே மற்றவர்களால் புகழப்படுவதையும் மற்றவர்களால் ஆலோசனை சொல்லப்படுவதையும் சந்தித்தே ஆக வேண்டும். அதுதான் உண்மை. சில சமயங்களில் இவ்விரண்டில் ஒன்று மட்டுமே நம் வாழ்க்கை கதவை தட்டும், மற்றொன்றோ அவ்வப்போது எட்டி பார்க்கும் செயலாகத்தான் இருக்கும். ஆனால் வாழ்விலே புகழப்படுதல் மற்றும் மற்றவர்களால் திருத்தப்படுதல் ஆகிய இரண்டுடனும் வாழ நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நம் உணர்வுகளோடு தொடர்புடைய இவ்விரண்டு செயல்களும் எவ்வளவு முக்கியமானது என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள். இவை இரண்டும் வல்லமை நிறைந்த செயல்கள். அவை வாழ்விலே பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாய் இருக்கிறது. மற்றவர்கள் குறைகளை சுட்டிக்காட்டும் போது அதை நீங்களும் நானும் சரியான முறையில் கையாளுவோம் என்றால் அது நம்மை வளர்ப்பிக்கத்தான் செய்யும். அதே சமயம் அதை தவறான முறையில் கையாளும் பட்சத்தில் அதே செயல் நம்மை வாழ வைக்காமல் வறண்டு போக செய்யும். இந்த நாள் நிகழ்ச்சியிலும் நாம் எவ்விதம் பிறரால் புகழப்படுவதையும் பிறர் கூறும் ஆலோசனையையும் கையாளப் போகிறோம் என்பதைத்தான் சிந்திக்கப் போகிறோம். இப்பொழுது நாம் நீதிமொழிகள் 15:22 27:2 வாசிப்போம். ஆலோசனை இல்லாமையால் எண்ணங்கள் சித்தியாமற்போம். ஆலோசனைக்காரர் அநேகர் இருந்தால் அவைகள் உறுதிப்படும். உன் வாயல்ல புறத்தியானே உன்னை புகழட்டும், உன் உதடல்ல அந்நியனே உன்னை புகழட்டும். பொதுவாக பிறர் கூறும் ஆலோசனையை, நம் வாழ்வில் உள்ள குறைகளை சுட்டிக்காட்டும் செயலை நாம் விரும்ப மாட்டோம். ஆனால் புகழைத்தான் அதிகமாக விரும்புவோம். அப்படித்தானே? இந்த இரண்டை குறித்தும் சிந்திக்கும்படி உங்களை கேட்கிறேன். கவனியுங்கள், மற்றவர்களிடம் இருந்து ஆலோசனை பெறுவதுதான் இருப்பதிலே கஷ்டமாக தோன்றும் செயல். ஆனால் புகழப்படுவதை விட அதுவே நமக்கு அதிகம் பயனளிக்கும் செயலாக இருக்கிறது. புகழப்படுவதை எடுத்துக் கொள்வோம் என்றால் அந்த ஒன்றை நாம் அதிகமாக விரும்புவோம். ஆனால் பல சமயங்களில் அது நமக்கு கண்ணியாக அமைந்துவிடும். அதாவது புகழப்படுவதை நாம் சரியாக கையாளாத பட்சத்தில் அது நம்மை அழித்துவிடும். இதேபோல் பிறர் கூறும் ஆலோசனையை, நம் வாழ்வில் உள்ள குறைகளை சுட்டிக்காட்டும் செயலை துச்சமாக எண்ணுவதும் நமக்கு துரதிஷ்டமாக மாறிப்போகும். ஆகவே இந்த இரண்டு காரியங்களையும் கையாளுவது என்பது மிகவும் முக்கியமானதாகும். இவ்விரண்டிலும் நமக்கு அதிக ஆபத்தை ஏற்படுத்துவது புகழாகத்தான் இருக்கும். ஏன் தெரியுமா? புகழப்படுவதனால் ஒருவர் சுயநலமுடையவராகவும் பெருமை நிறைந்தவராகவும் ஆணவமுடையவராகவும் தான் தோன்றித்தனமாக வாழ துணிபவராகவும் மாறுகிறார். அப்பொழுது அந்த நபர் அழிவை நோக்கித்தான் சென்று கொண்டிருக்கிறார். வீழ்ச்சிக்கு முன்னானது அகந்தை என்றுதான் வேதாகமம் சொல்கிறது. நீதிமொழிகள் 16:18 வாசிக்கிறேன், கேளுங்கள். அழிவுக்கு முன்னானது அகந்தை, விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை. ஆகையால் நம் வாழ்விலே எவ்விதம் புகழை கையாளப் போகிறோம் என்பதில் மிகவும் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அன்பானவர்களே, மற்றவர்கள் கூறும் ஆலோசனைக்கும் பிறர் நம்மை குறித்து கூறும் புகழாரமான வார்த்தைக்கும் நம் பதில் எவ்விதமாயிருக்கிறது? மற்றவர்கள் சொல்லும் திருந்தும்படியான வார்த்தைகளை கையாளுவதற்கு அநேகர் சிரமத்துடனே இருக்கின்றனர். ஆனால் புகழப்படுவதை அவர்கள் சரியாக கையாளுகின்றனரா? அதை ஏன் கேட்கிறீர்கள்? பிறர் கூறும் ஆலோசனையை கையாளுவதில் எவ்வளவு சிரமம் படுகிறார்களோ அதே விதமாகத்தான் பிறர் கூறும் புகழ்ச்சியினாலும் அநேகர் அதை சரிவர புரிந்து கொள்ளாமல் தங்களை புண்படுத்துவதாக எடுத்துக் கொள்கின்றனர். உதாரணமாக, சில மக்களிடம் சென்று, நீங்கள் மிகவும் சிறப்பாக இந்த வேலையை செய்துள்ளீர்கள், மிகவும் நன்றி என்று சொல்லும்போது அவர்கள் என்ன சொல்வார்கள் தெரியுமா? நான் ஒன்றும் இதை செய்யவில்லை, எனக்கும் இந்த செயலுக்கும் ஒரு சம்பந்தமும் கிடையாது, தேவன்தான் செய்தார் என்று சொல்லிவிடுவார்கள். இங்கே அவர்கள் சொல்ல விரும்புவது என்ன தெரியுமா? நீங்கள் ஒன்றும் என்னை புகழ வேண்டாம் என்பதையே கூறுகிறார்கள். சில வேளைகளில் இப்படிப்பட்டவர்கள், நான் புகழப்படுவதற்கு என்னிடம் எந்த ஒரு தகுதியும் கிடையாது, அதற்கு நான் தகுதியற்றவன் என்றே கூறிவிடுவார்கள். இங்கே நாம் பார்ப்பது என்னவென்றால், அவர்களால் எந்த ஒரு பாராட்டுதலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது, எந்த ஒரு புகழையும் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். ஏன் தெரியுமா? வாழ்வின் ஏதோ ஒரு கட்டத்தில் நான் எதற்கும் உபயோகமற்றவன் என்ற எண்ணத்தால் பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கின்றனர். எனவே அப்படிப்பட்ட மனப்பாங்குடைய மக்களிடம் நாம் சென்று நடைபெற்ற செயலுக்குரிய பாராட்டுதலை தெரிவிக்கும் போது அவர்கள் நல்லது என்று ஏற்றுக்கொள்வார்கள் என்று நினைக்கிறீர்களா? நிச்சயம் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள். ஏற்கனவே அவர்கள் தங்களை தோல்வி மனப்பான்மை என்ற நோயினால் தங்களை பாதிக்க செய்துவிட்டார்கள். அப்படிப்பட்ட மனப்பாங்குடைய மக்களிடம் சென்று அவர்களை புகழ்வது என்பது காயத்தின் மேல் உப்பு கரைசலை ஊற்றுவதற்கு சமமாகும். அது அவர்களை அதிகமாக வருத்தும், புண்படுத்தும். அவர்களால் எதையும் ஆம் என்று ஏற்றுக்கொள்வதைக் காட்டிலும் யாவற்றையும் எதிரிடையாகவே பார்க்க பழகிக் கொண்டவர்கள். ஆகவேதான் என்னை ஒன்றும் யாரும் புகழ வேண்டாம் என்பது அவர்கள் நாக்கின் நுனியில் இருக்கும் வார்த்தையாக இருக்கும். அன்பானவர்களே, பெரும்பாலான சமயங்களில் உறவில் இருக்கும் பலத்தை நாம் சரிவர புரிந்து கொள்ளாதிருக்கிறோம். ஆம், நாம் மற்றவர்களை புகழ முடியாததற்கு அல்லது அவர்களால் மற்றவர்களின் புகழை ஏற்றுக்கொள்ள முடியாததற்கு குற்ற உணர்வே ஒரு முக்கிய காரணமாக இருக்கிறது. பொதுவாக குற்ற உணர்வுடன் இருக்கும் மக்கள் கடந்த காலத்தை நினைத்து பார்த்து, கடந்த காலத்தில் தாங்கள் செய்த, கடந்த காலத்தில் தங்களுக்கு நேரிட்ட சம்பவங்களை எண்ணி தங்களை மிகவும் தாழ்வாக நினைத்துக் கொள்வார்கள். அப்படிப்பட்ட மக்களிடம் நாம் சென்று வாழ்விலே அவர்கள் எவ்வளவு நன்றாக முன்னேறியுள்ளார்கள், எவ்வளவு திறமைகளுடன் காணப்படுகிறார்கள் என்று சொல்லும்போது அவர்களால் அதை கையாள முடியாது. அவர்களுக்குள் இருக்கும் ஏதோ ஒன்று அவர்களை மகிழ்ச்சியுடன் இருப்பதை தடை செய்து கொண்டே இருக்கும். சில மக்கள் பிறர் கூறும் புகழ்ச்சி நிமித்தமும், சில மக்கள் பிறர் கூறும் புகழின் நிமித்தமும், தவறுகளை திருத்தச் சொல்லிக் கூறும் ஆலோசனையின் நிமித்தமும் தங்களையே புண்படுத்திக் கொள்வார்கள். இங்கே நாம் சொன்ன வார்த்தைகளோ அல்லது சொல்லாத வார்த்தைகளோ இதற்கு பிரச்சனையாக அமையாது. மாறாக, வாழ்வின் ஒரு காலகட்டத்தில் இடம்பெற்ற ஏதோ ஒரு செயல் பிறர் கூறும் புகழையும் தவறுகளை சரிபடுத்தும்படி கூறும் ஆலோசனையையும் ஏற்றுக்கொள்ள மறுப்பு தெரிவித்துக் கொண்டே இருக்கும். அந்த ஒரு செயலை சரிப்படுத்துவதை அவர்கள் வேதனையாகவே எடுத்துக் கொள்வார்கள். அதனால் அவர்கள் செய்வது என்ன தெரியுமா? தங்களை வேதனைக்குள்ளாக்கும் அந்த ஒரு செயலை அவர்களே அதை அடக்கி மறைத்து வாழ்ந்து வருகிறார்கள். அவர்கள் எதை செய்தாலும் என் வாழ்வினுள் நடப்பது என்ன என்று எனக்கு தெரியவில்லையே என்று புலம்பிக் கொண்டே இருப்பார்கள். இதை சற்று யோசித்து பாருங்கள். உங்களால் ஏன் பிறர் கூறும் புகழை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை? உங்களால் ஏன் மற்றவர் சொல்லும் பாராட்டுக்குரிய செயலை எடுத்துக் கொள்ள முடியவில்லை? ஏன் பிறர் உங்கள் நன்மைக்காக சொல்லும் ஆலோசனையை ஏற்க தயங்குகிறீர்கள்? உங்கள் வாழ்வினுள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதுதான் என்ன? இவையாவும் வித்தியாசமான இடங்களிலிருந்து, வித்தியாசமான மக்களிடமிருந்து வரலாம். அந்த நபர்கள் சொல்லும் ஆலோசனை எல்லாம் தவறானதா? மற்றவர்கள் கூறும் பாராட்டுக்குரிய வார்த்தைகள் உங்களுக்கு பாரமாக இருக்கிறதா? மற்றவர்கள் கூறும் வாழ்க்கைக்கு ஏற்ற ஆலோசனைகள் வெறுப்பாக இருக்கிறதா? வாழ்க்கை என்றால் என்ன? என்ற கேள்வியை சற்று ஆய்ந்து கவனியுங்கள். பொருட்களை சார்ந்ததல்ல வாழ்க்கை, உறவுகளை சார்ந்ததுதான் வாழ்க்கையாக இருக்கிறது. மற்ற மனிதர்களோடு தொடர்பு கொள்ள கற்றுக்கொள்வதே வாழ்வின் அம்சமாக இருக்கிறது. மற்றவர் சொன்ன அல்லது மற்றவர் சொல்ல கேட்ட யாவற்றை குறித்தும் என் எண்ணம் என்ன என்பதல்ல வாழ்க்கை. மாறாக மற்றவரின் ஆலோசனைக்கு செவிகொடுத்து நலமானவற்றை கேட்டு வாழ்வதுதான் வாழ்க்கை. பல சமயங்களில் மக்கள் தரப்படுகின்ற தருணங்களின் பயனை ஏற்றுக்கொள்ள முடியாதவர்களாக இருக்கின்றனர். மற்ற மனிதர்களுடன் தொடர்பு வைத்திருப்பதை ஒரு கசப்பான அனுபவமாகவே கருதுவது உண்டு. ஆகவே அவர்களால் மற்றவர்கள் கூறும் ஆலோசனையையும் அல்லது பாராட்டுதலையும் ஏற்றுக்கொள்ள அறியாதிருக்கின்றனர். ஆகவே யாரேனும் உங்களிடம் வந்து, நீங்கள் நலமுடன் இருக்கிறீர்கள், நீங்கள் இந்த காரியத்தை மிக அருமையாக செய்து முடித்து விட்டீர்கள், மெய்யாகவே தேவன் உங்களை பண விஷயத்தில் நன்றாக ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொல்லும்போது, அதை நீங்கள் ஒரு குறை கூறும் செயலாகவோ பொறாமை குணமாகவோ எடுத்துக்கொள்ளாமல், நீங்கள் இவ்விதம் சொன்னதற்காக நன்றி, என்மேல் உங்களுக்கு இருக்கும் அக்கறை மிகவும் நல்லது என்று சொல்ல வேண்டும். இவ்விதம் சொல்லாவிட்டால் தேவன் நம் வாழ்வில் அனுமதித்த நன்மைகளை மகிழ்ச்சியுடன் அனுபவிக்க அறியாதவர்களாகவே இருப்போம். இதை சற்று கவனியுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் நம்மை புகழக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார். இதை நான் எப்படி அறிவேன் தெரியுமா? கொடுக்கப்பட்ட வாழ்வின் சூழ்நிலையிலே ஒருவேளை அது ஒரு பரீட்சையாக இருக்கலாம், அல்லது வாழ்வில் எதிர்கொள்ள வேண்டிய சவால்களாக இருக்கலாம். அதில் நீங்களும் நானும் சரியாக செயல்படும் போது இந்த சூழ்நிலையை மிகவும் திறமையாக கையாடிவிட்டாய் என்று தேவன் நம்மை பார்த்து சொல்வார் என்று நினைக்கிறீர்களோ? அவர் அவ்விதம் சொல்ல மாட்டார். காரணம், நம்முடைய சொந்த பலத்தினால் நாம் அதை செய்யவில்லை, அவரே நாம் அந்த செயலை செய்வதற்கு காரணமாக இருந்தவர். இதன் மூலம் தேவன் நமக்குள்ளும் நம் மூலமாகவும் வாழ்கிறார் என்பதை ஏற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கிறோம். நம் வாழ்வில் இருக்கும் பெருமையை தேவனால் கண்டறிய முடியும். அதையெல்லாம் அவரால் கண்டறிய முடியாது என்று நம்மால் சொல்ல முடியாது. நம் வாழ்வில் இடம்பெறும் செயலுக்காக கனத்தையும் மகத்துவத்தையும் நாம் அவருக்கு செலுத்தும் போது நம் பொறுப்புகளில் நாம் சரியாக செயல்படுவோம். தேவனும் அதில் மகிழ்ச்சியுடன் இருப்பார். ஆம், நம் வாழ்விலே தேவன் நம்மை பாராட்டுகிறார். அடுத்தபடியாக கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பு விசுவாசிகள் நியாயம் தீர்க்கப்படும் போது நீங்களும் நானும் நிற்கும் பட்சத்தில் அங்கே அவர் நம்மை பாராட்டுவார். அங்கே அவர் அருளும் பரிசுகள் என்ன தெரியுமா? பாராட்டுகள்தான். மத்தேயு 25:23, அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். இங்கே அவர் செய்வது என்ன? நாம் செய்த நல்ல செயலுக்காக அவர் நம்மை பாராட்டுகிறார். இந்த வசனத்தின் மூலம் சொல்லப்படும் சத்தியம் என்ன தெரியுமா? ஒரு மனிதன் அவனுக்கு சொல்லப்படும் புகழின் நிமித்தம் சோதித்தறியப்படுகிறான். அதாவது, ஒருவர் எவ்விதம் தனக்கு சொல்லப்படும் புகழை கையாளுகிறான் என்பதை இங்கே நாம் பார்க்கிறோம். சில மக்களால் தங்களுக்கு தரப்படும் பாராட்டுகளை கையாள தெரியாதவர்களாகவே இருக்கின்றனர். என் வாழ்விலே நான் சில மக்களை மெய்யாகவே இருதயத்தின் ஆழத்திலிருந்து பாராட்டிய போதும் புகழ்ந்த போதும் சில சிக்கல்களை சந்திக்க நேர்ந்தது. கவனியுங்கள், சில மக்கள் செய்த செயலுக்காகவும் அந்த செயலை செய்த முறைக்காகவும் பெருமைப்பட்டு அவர்களை நான் பாராட்டின போது நான் கண்டுகொண்டது என்ன தெரியுமா? நான் கொடுத்த பாராட்டுகளை அவர்களால் சரியான முறையில் எடுத்துக்கொள்ள தெரியவில்லை. நான் சொன்ன பாராட்டு வார்த்தைகளை தங்கள் இருதயத்தில் எடுத்துக்கொள்ளாமல் தங்களை உயர்வாக பாவித்துக் கொள்ளும் வார்த்தைகளாக எடுத்துக்கொண்டு தலை கர்வத்துடன் வாழ ஆரம்பித்தனர். மேலும் மேலும் தங்களுக்கு புகழ்தான் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி அதையே நாடி செல்ல ஆரம்பித்தனர். நான் அவர்களை புகழ்ந்து பேசுவதை விட்டுவிட்ட போது அதை அவர்கள் ஒரு குறைவாகவே எடுத்துக்கொண்டனர். ஆம் அன்பானவர்களே, இவ்விதம்தான் சிலருக்கு பாராட்டுதலை பிறர் புகழ்வதை சரியாக கையாள தெரியாதவர்களாக இருக்கின்றனர். நாம் மற்றவர்களை எதற்காக புகழ வேண்டும் என்பதை மட்டும் அறிந்திராமல் எவ்வளவுதான் பாராட்டுகளை சொல்ல வேண்டும் என்பதையும் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். சிலருக்கு புகழை சரியான முறையில் பாவிக்க தெரியாத பட்சத்தில் அதனால் அவர்கள் தங்களுக்கே அழிவை தேடிக்கொள்கிறார்கள். இப்படிப்பட்ட மக்கள் பிறரின் பாராட்டு வார்த்தைகளை இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளாமல் தலை கர்வத்துடன் நடந்து கொண்டு அவர்களுக்கென்று தேவன் வைத்திருக்கும் திட்டத்தையும் நோக்கத்தையும் அறிய மனமில்லாமல் போகிறார்கள். மனிதர்களை பிரியப்படுத்தும் வண்ணமாக நாம் எந்த ஒரு செயலையும் செய்யக்கூடாது என்பதை கொலோசியர் 3:23-25 வரையுள்ள வார்த்தைகள் கூறுகிறது. நான் ஏற்கனவே சொன்னது போல உங்களை யாரேனும் புகழ்ந்தால் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? எனக்கு வரும் புகழை இந்த விதமாகவே கையாளப் போகிறேன், அது யாரிடம் இருந்து வந்தது என்பதை முக்கியப்படுத்த மாட்டேன் என்று நீங்களே தீர்மானிக்க வேண்டும். அப்பொழுதுதான் நீங்கள் புகழின் நிமித்தம் திசை மாறி போக மாட்டீர்கள்.

உங்களை யாரேனும் பாராட்டினால் உங்கள் பாராட்டிற்கு என் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று மட்டும் கூறுங்கள். அதற்கு மேல் எந்த ஒரு தகவலை குறித்தும் பேச வேண்டாம். புகழை வளர்த்து பேச முற்பட வேண்டாம். இதை விட்டுவிட்டு நீங்கள் புகழப்படுவதற்காக விளக்கம் அளிக்க முற்படாதீர்கள். எனக்கு பாராட்டுகளே கிடைப்பதில்லை என்று சொன்னால் உங்களுக்கு வரும் பாராட்டுகளை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளுங்கள். அதை பெரிதாக பேசிக் கொண்டிருக்க வேண்டாம். உங்களுக்கு வரும் பாராட்டுகளை பெரிதாக விமர்சிக்க வேண்டியதில்லை. ஒரு சிறு புன்னகையுடன் ஏற்றுக்கொண்டாலே நல்லதுதான். உங்களுக்கு வந்த புகழுக்கு விளக்க புத்தகம் எழுத முற்படாதீர்கள். உங்களுக்கு தெரியுமா, இதற்காக நான் பட்ட பிரயாசம் சொல்லி முடியாது. அவ்வளவு பாடுபட்டிருக்கிறேன் என்று சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏன் தெரியுமா, நீங்களும் நானும் தரும் நம் புகழுக்காக விளக்கத்தை ஏற்றுக்கொள்ள மக்கள் யாரும் ஆயத்தமாக இல்லை. இந்நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கும் உங்களிடம் நான் வந்து, உண்மையாகவே நீங்கள் செய்த செயலுக்கு நான் உங்களை பாராட்டுகிறேன், உங்களை குறித்து எவ்வளவு பெருமையாக இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு நீங்கள் மிக்க நன்றி என்று சொன்னாலே போதுமானது. உங்கள் செயலுக்கான விளக்கம் தேவையற்றது. ஏன் விளக்கம் தேவையில்லை தெரியுமா? உங்கள் செயலுக்கான விளக்கம் அறிந்ததின் நிமித்தமே நான் உங்களை பாராட்டுகிறேன். உங்கள் செயலின் விளக்கம் என்ன என்பதும் எனக்கு தெரியும். அதுவே போதுமானது. அதுதான் நம் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டிய காரியம். இரண்டாவதாக, பிறர் கூறும் பாராட்டுகளை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் பாராட்டுபவரின் குணநலத்தை நாம் அறிந்திருக்க வேண்டும். என்னை இன்ன விதமாக அவர் பாராட்டுவதற்கு அவர்களை ஊக்குவித்தது எது என்பதை நாம் தெரிந்திருக்க வேண்டும். அவர்கள் பாராட்டுகளை தெரிவிக்கும் போதே சில சமயங்களில் தங்கள் வாழ்வில் இடம்பெற்ற காரியத்தை கூறுவார்கள், அல்லது நம் வாழ்வின் மூலம் அவர்கள் கற்றுக்கொண்டதை தெரிவிப்பார்கள். அதை நாம் கவனிக்க வேண்டும். அவர்கள் வாழ்விலே எந்த ஒரு காரியம் என் வாழ்வில் இருக்கும் இந்த ஒரு செயலை காண விருப்பம் கொடுத்தது என்ற கேள்வியை நீங்களே கேட்டு பார்த்தல் அவசியம். மக்களின் எண்ணம் எவ்விதமாக இருக்கிறது, ஏன் அவ்விதமாக எண்ணுகிறார்கள் என்பதன் அடிப்படையில் நமக்கு சொல்லப்படும் புகழை தெளிவாக நிதானித்து பார்க்க முடியும். மூன்றாவதாக, உங்களை யாரேனும் புகழ்ந்து பேசும்போது அதனால் உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட பயன் என்ன என்பதை நீங்கள் அவர்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். உதாரணமாக, ஒருவர் என்னிடம் வந்து, நீங்கள் கொடுக்கும் செய்தி மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது என்று சொன்னால், அதற்கு நான், மிகவும் நன்றி, உங்களின் வார்த்தைகள் இந்த ஊழியத்தை மேலும் சிறப்பாக செய்வதற்கு என்னை உற்சாகப்படுத்துகிறது என்று சொல்வேன். கிறிஸ்தவ விசுவாச வாழ்வை சற்று யோசித்து பார்ப்போம் என்றால் அது பெற்றுக்கொள்ளும், அதே சமயம் திரும்ப கொடுக்கும் வாழ்க்கையாகத்தான் இருக்கும். அதாவது கொடுத்து வாங்கும் தன்மையுடனே அது செயல்படும். சிலர் மற்றவர்களிடமிருந்து, எனக்கு ஏதாவது கிடைக்காதா, அந்த நன்மைகள் கிடைக்காதா, இது எனக்கு கிடைக்காதா என்றுதான் எதிர்நோக்குவார்கள். அப்படிப்பட்டவர்களின் வாழ்க்கை தேக்கி வைக்கப்படும் கிடங்குகளாகவே இருக்கும். நான்காவதாக, உங்களை யாரேனும் புகழும் போது அந்த புகழ் மெய்யாக யாருக்கு உரியதோ அவருக்கே செலுத்த வேண்டும். இதை கேட்டதும் என்ன சகோதரனே, முன்பு சொன்னீர்கள் உங்களை ஒருவர் பாராட்டும் போது நன்றி என சொல்ல வேண்டும் என சொன்னீர்கள். ஆனால் இப்பொழுதோ அதற்கு முரண்பாடாக பேசுகிறீர்களே என்று நீங்கள் சொல்லலாம். இதை சற்று விளக்கி கூறுகிறேன், கேளுங்கள். நீங்கள் செய்த செயலுக்காக மக்கள் உங்களை பாராட்டும் போது நன்றி பிதாவே என்று நீங்கள் சொல்ல வேண்டும். அதன் மூலம் நீங்கள் தேவனுக்கு நன்றி சொல்கிறவர்களாக இருப்பீர்கள். உங்கள் வாழ்வின் எந்த ஒரு நன்மைக்கும் தேவனுக்கு உடனடியாக நன்றி கூற வேண்டும். ஒருவேளை நீங்கள் இருக்கும் இடத்து நிமித்தமாக சத்தமாக சொல்லாமல் உள்ளத்திலே அவருக்கு நன்றிகளை சொல்ல வேண்டும். இவ்விதம் நீங்கள் செய்வதனால் தேவன் உங்களை கட்டி எழுப்புவதற்கும் தேவனால் உற்சாகப்படுத்தப்படுவதற்கும் பெருமை, ஆணவம், சுயநலம், சுயத்தை மையம் கொண்ட வாழ்க்கை போன்றவற்றிலிருந்து பாதுகாக்கப்படுவதற்கும் உதவியாக இருக்கும். மேலும் மக்கள் நமக்கு தரும் மெய்யான புகழ்ச்சியிலிருந்து நாம் நம்மை அழித்துக் கொள்ளாமல் இருக்க இது உதவி புரியும். நாம் யாராக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட சூழ்நிலையில் வாழ்ந்தாலும் சரி, புகழ்ச்சியையும் பிறர் கூறும் நன்மைக்கான ஆலோசனைகளையும் கையாள தெரிந்திருக்க வேண்டும். ஜெபம் செய்வோம்.
பிதாவே,

0: உம்மை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். உம்மால் அன்றி இந்த உலகத்தில் ஒரு நிமிடம் கூட வாழ முடியாது என்பதை அறிக்கை செய்கிறோம். எங்கள் இரத்த ஓட்டமும் உமது கிருபையின் அடிப்படையில் மட்டுமே இருக்கிறது. எங்களுடைய எந்த பலனும் இதற்கு உதவாது. உம்மால் அன்றி எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. உம் நிமித்தமாகவே நாங்கள் இருக்கிறோம். இவ்விதம் எங்களை வழி நடத்துவதற்காக நன்றி. நாங்கள் எவ்விதம் மற்ற மக்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டும், அவர்களை நேசிக்க வேண்டும், மற்றவர்களுக்கு ஒரு ஊக்க வினையாக இருக்க வேண்டும் என்பதையும், எங்கள் வாழ்வில் எதை சரிப்படுத்த வேண்டும் என்பதையும் காண்பியும். நாங்கள் பெறும் புகழ் யாருக்கு உரியதோ அவர்களுக்கு கொடுக்க எங்களை சரிபடுத்தும். எந்த சூழ்நிலையிலும் உமக்கே நாங்கள் நன்றிகளை ஏறெடுப்போம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன்.
1: மிதமிஞ்சி மற்றவர்களால் புகழப்படுவது நம்மை பெருமைக்கு நேராகவும் சுயத்தின் அடிப்படையிலும் வாழச் செய்து விடுகிறது. இதை குறித்து 1 பேதுரு 2:9 முதல் வாசிக்கிறேன், கேளுங்கள். நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாயிருக்கவில்லை, இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாயிருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாயிருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களாயிருக்கிறீர்கள். பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாயிருக்கிற நீங்கள் ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி புற ஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரரென்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல் நடக்கையுள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன்.
2: இந்த நிகழ்ச்சி பற்றி எங்களுக்கு தெரிவிக்க 0444-908-1231 கால் பண்ணுங்கள்.

தேசத்தை சுதந்திரிப்போம்னு வந்திருக்குது, பரவாயில்ல. ஆனால் வேதம் சொல்லுது எதை சுதந்திரிப்போன்னு, நல்லா தான் சொல்லுங்களேன். உலகத்தை சுதந்திரிப்போம். நம்ம இன்னும் கொஞ்சம் இதில் போயிட்டோம், வெறும் தேசத்தை இல்லை உலகத்தையே சுதந்திரிப்போம். உலகத்தை சுதந்திரிப்பான் என்கிற வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும் மாத்திரமல்ல, விசுவாசிக்கிற நம்ம எல்லாருக்கும் அது நிச்சயமாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. உங்களுக்கும் எனக்கும் அது நிச்சயம். ஆமென். அப்பேற்பட்ட சந்ததியை நாம் பாடுவோம்.

0: இயேசுவின் நாமத்தில் இந்த ஆராதனையில் பங்கெடுக்கிற உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். எல்லாரும் எழுந்து நின்று லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் மரியாளுடைய பாடல் 46-55 முடிய மொத்தமாக அந்த சாங்கை நாம் வாசிச்சுட்டு அதிலிருந்து ஒரு வசனத்தை கையில் எடுக்க போகிறோம் இன்னைக்கு. அப்பொழுது மரியாள், என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார், இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவது என்பார்கள். வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. தம்முடைய புயத்தினாலே பராக்கிரமம் செய்தார். இருதய சிந்தையில் அகந்து உள்ளவர்களை சிதறடித்தார். பலவான்களை ஆசனங்களில் இருந்து தள்ளி தாழ்மையானவர்களை உயர்த்தினார். பசியுள்ளவர்களை நன்மையினால் நிரப்பி ஐஸ்வர்யம் உள்ளவர்களை வெறுமையாய் அனுப்பிவிட்டார். நம்முடைய பிதாக்களுக்கு அவர் சொன்னபடியே ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இரக்கம் செய்ய நினைத்து தம்முடைய தாசனாக இஸ்ரவேலை ஆதரித்தார் என்றார். ஜெபம் பண்ணுங்க.
1: தகப்பனே, உங்களை நன்றியோடு நாங்க துதிக்கிறப்பா. தாழ்மையின் அடிமையை கண்ணோக்கி பார்த்த அன்பு தேசர் ஆண்டவரே, இந்த மரியாளுடைய பாடலுக்காக கோடி கோடி கோடி ஸ்தோத்திரம். நீங்க என்ன சொல்லுகிறீரோ அதையே நாங்கள் சொல்லி சொல்லி சொல்லி ஆண்டவரே இந்த சத்தியத்தை ஆண்டவரே நாங்க உள்வாங்கி அற்புதங்களை காண ராஜா உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து அண்ணன் வழியாக எங்களோடு நீங்க பேசி வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய ஆவி ஆத்மா சரீரத்தை உயிர்ப்பித்து உம்முடைய நாமத்தை உயர்த்தி கொள்ள போகிற அன்புக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.
0: எப்பவுமே எந்த ஒரு காரியத்தை நமக்கு செய்யறதுக்கு முன்னாடி அவர் முதல்ல நம்மகிட்ட கேட்கிற காரியம், இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்பதை நீ
1: விசுவாசிக்கிறாயா?
0: அற்புதங்கள் எல்லாமே விசுவாசம் என்கிற ஒரு கதவு வழியா தான் உள்ள பிரவேசிக்கும்.
1: ஆமென்.
0: இன்னைக்கு அற்புதங்கள் நடக்குதுன்றத, அற்புதம் நடந்திருக்குன்றது பைபிள்ல இருக்கு. ஆனா இன்னைக்கு அற்புதம் நடக்குது அப்படிங்கறத நிரூபிக்கிறதுக்கு இந்த தலைமுறையில ஆண்டவருடைய வார்த்தையை அப்படியே விசுவாசிக்கிறதுக்கு ஒரு கூட்ட ஜனம் வேணும்.
1: எஸ்,
0: அந்த கூட்டம் தான் நீங்களும் நானும்.
1: ஆமென்.
0: அதனாலதான் தேவன் என்ன செய்வார்னா, அவருடைய செயலை செய்யறதுக்கு முன்னாடி நம்முடைய விசுவாசத்தை நமக்குள்ள தூண்டுவார். விசுவாசம் தூண்டப்படுகிறதுனா ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணின காரியம் நம்ம குடும்பத்துல முண்ட போகுதுன்னு அர்த்தம்.
1: ஆமென்.
0: இந்த செய்கையை வந்து நீங்க மறந்துடவே கூடாது. இட்ஸ் எ ப்ரொஃபெட்டிக்கல் ஆக்ஷன்.
1: ஹல்லேலூயா.
0: என்ன ஆக்ஷன் அது?
1: ப்ரொஃபெட்டிக்கல் ஆக்ஷன்.
0: அந்த நவம்பர்ல ஆண்டு சென்ற சீர்காழியில நான் பிரசங்கம் பண்றப்ப எல்பெத்தேல் சர்ச்ல, ஏஜி சர்ச்ல, ஆண்டவரே எனக்குள்ள நான் புதைச்சு போட்ட காரியத்தை கிண்டாதீங்க, என்ன செய்யாதீங்க,
1: கிண்டாதீங்க.
0: ஆனா சொல்ல, நீ புதைச்சத நான் கிண்ட வரல, உனக்குள்ள நான் விதைச்சத முண்ட வைக்க வந்திருங்க.
1: இப்படின்னா
0: முண்டுது, இப்படின்னா
1: கிண்டது.
0: இதெல்லாம் என்னன்னா ஃபெய்த் பிரின்சிபல். ஆண்டவர் வந்து ஏன் இந்த நவம்பர் டிசம்பர் மாதங்கள்ல நம்மளுடைய ஃபெய்த்தை கண்ணாப்புன்னு தூண்டுறாருன்னா, அவருடைய காரியம் நம்ம வாழ்க்கையில் அவர் வாக்கு பண்ணின காரியம் இது போல வருகிற ஆண்டுல முண்ட போகுது.
1: ஆமென். எஸ்,
0: முண்டுகிறது அப்படின்னா ஜெர்மினேஷன், ஒரு காரியம் முளைச்சு வர்றது. ஜெர்மினேட், ஒரு வேர்ட் என்னன்னா, ஒரு சீட் என்னன்னா
1: முளைச்சு வர,
0: முளைச்சு வர்றதுதான் என்னது தமிழ்ல, ஒரு தூய தமிழ், அதுக்கு பேர் என்னது, முண்டுகிறது.
1: முண்டுகிறது,
0: அது முண்ட போகிறது என்பதை எப்படி நீங்க நிச்சயப்படுத்தலாம்னா, ஆண்டவர் விடாம தம்முடைய வார்த்தையை தந்து நமக்குள்ள ஃபெய்த் அப்படி தூண்டிக்கிட்டே இருப்பார்.
1: Hallelujah.
0: அதான் நம்பர்ல இருந்து நடக்குது என்ன?
1: Yes.
0: நம்பருக்கு நடந்து நடக்க ஆரம்பிச்சிருச்சு. பாஸ்டர் என் ஃபெய்த்த வந்து ஆண்டவர் வர்றப்ப எல்லாம் தூண்டுறாரு அப்படின்னா, அவருடைய காரியம், அவர் உங்களுக்கு வாக்கு பண்ணி இருக்கிற காரியம், அவருடைய காரியம் உங்க வீட்டுல முண்ட போகுது.
1: ஆமென்.
0: உங்க தொழில முண்ட போகுது.
1: ஆமென்.
0: உங்க தரிசனத்துல, உங்க ஊழியத்துல, உங்க குடும்பத்துல, உங்க பிள்ளைங்க லைஃப்ல அது என்ன செய்ய போகுதுன்னா
1: முண்ட போகிறது,
0: முளைச்சு வரப்போகுது. அதனாலதான் ஆண்டவர் தம்முடைய காரியத்தை நடப்பிக்கிறதுக்கு முன்னாடி தம்முடைய வார்த்தையை மீண்டும் மீண்டும் தந்து நம்மளை என்ன செய்கிறார்? விசுவாசத்தை தூண்டுகிறார்.
1: தூண்டுகிறார். ஹல்லேலூயா.
0: அற்புத அடையாளங்களின் ஆண்டு.
1: ஆமென்.
0: எதெல்லாம் நாரி போச்சு, எதெல்லாம் செத்து போச்சு, இதெல்லாம் நாரி போச்சு, எதெல்லாம்
1: செத்து போச்சு,
0: செத்து போச்சு, எல்லாத்திலையும் கை வைக்க போறாரு.
1: ஆமென்.
0: வாக்குத்த ஆராதனை இப்பவுமே ஆரம்பமாயிருச்சு.
1: ஆமென்.
0: டிசம்பர்லயே,
1: எஸ்,
0: நவம்பர்லயே அந்த போடுனா டிசம்பர்ல என்னென்ன போட போறாரோ தெரியல.
1: ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
0: பைபிள் எதுக்குன்னா, எதை சும்மா வாசிச்சுட்டு போறதுக்கு இல்ல, அதுல இருந்து நான் வாசிக்கும் பொழுது தேவன் என்னோடு பேசின காரியம் என் வாழ்க்கையில நடக்குன்றத நான் அப்படியே 100% விசுவாசிக்கணும்.
1: எஸ்.
0: இருக்கிறத ஈஸியா எல்லாரும் அழைச்சிடலாம், ஆனா என் ஆண்டவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல
1: அழைக்கிறவர்.
0: இடம் வாங்குறதா இருக்கட்டும், அல்லது வேற எந்த காரியமா இருக்கட்டும், எத்தனை கோடி தேவைனாலும் எப்படிதான் கூப்பிடணும், இருக்கிற மாதிரி பேசணும,
1: இருக்கிற மாதிரி பேசணும்.
0: வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். பார்த்தபடி வெளிச்சம் என்ன செஞ்சு
1: உண்டாயிற்று.
0: தேவன் அது நல்லது என்று கண்டார்.
1: எஸ்.
0: சொல்லுங்க. சொன்னார்.
1: சொன்னார்.
0: கண்டார்.
1: கண்டார்.
0: நீங்க கண்டத சொல்ல போறீங்களா, சொன்னதை காண போறீங்களா?
1: சொன்னதை காண போகிறோம். ஹல்லேலூயா.
0: மனுஷன் எதை சொல்லுவான்? அவன் கண்டதை சொல்லுவான்.
1: கண்டதை சொல்லுவான்.
0: ஆனா ஆண்டவர் சொல்றார், நான் சொல்றத சொல்லு, நீ சொன்னதை காண்பாய்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: So God says and he saw.
1: Yes.
0: அவர் சொன்னார்,
1: அவர் கண்டார்.
0: நீங்க ஆதியாகமம் 1 அதிகாரத்துல திரும்ப திரும்ப வரும், சொன்னார் கண்டார், சொன்னார் கண்டார், சொன்னார், வெளிச்சம் உண்டாக கடவுது என்று
1: சொன்னார்,
0: அது நல்லது என்று
1: கண்டார்,
0: வெட்டாந்தரை உண்டாக கடவுது என்று
1: சொன்னார்,
0: அது நல்லது என்று
1: கண்டார்,
0: சொன்னார் கண்டார், சொன்னார் கண்டார், சொன்னார் கண்டார். அப்ப நான் ஒரு

0: அதியமும் ஏழுல பாருங்களேன், ஆறுல, பின்பு தேவன் ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவு உண்டாக கடவது என்றும், அது ஜலத்தினின்று ஜலத்தை பிரிக்க கடவது என்றும் சொன்னார். என்ன செஞ்சா?
1: சொன்னார்.
0: சொன்னபடி ஆயிடுச்சா?
1: ஆயிற்று.
0: ஏழாவது வசனம், அது அப்படியே
1: ஆயிற்று.
0: ஆயிற்று. பத்தாவது வசனம், தேவன் அது நல்லது என்று
1: கண்டார்.
0: கண்டார். சொல்லுங்க, சொன்னார்.
1: சொன்னார்.
0: அப்படியே ஆயிற்று.
1: அப்படியே ஆயிற்று.
0: நல்லது என்று கண்டார்.
1: நல்லது என்று கண்டார்.
0: அப்ப சொல்றதெல்லாம் என்ன செய்ய போகுது?
1: அப்படியே நடக்கும்.
0: நம்ம சொல்றது இல்ல, அவர் சொல்றது. நம்ம சொல்றப்ப
1: அப்படியே நடக்கும்.
0: ஆண்டவர் அப்படியே செஞ்சிடறாரு.
1: ஆமென்.
0: அதை நாம எப்படி பார்க்க போறோம்? அவர் பார்த்த மாதிரி நம்மளும் நல்லது.
1: நல்லது.
0: ஹல்லேலூயா. நீங்க பார்க்கணும்னா அவர் சொன்னதை சொல்லணும்.
1: எஸ்.
0: அண்ணைய மைண்ட் என்ன சொல்லுது? நடந்தா சொல்றேன்னு. அண்ட சொல்றார், சொன்னா நடக்கும்ன்றார்.
1: ஆமென்.
0: பார்த்துட்டோம்னா அப்புறம் நாங்க தெம்ப என்ன செய்வோம்ல?
1: சொல்லுவோம்.
0: முதல்ல நம்பி பேசு, அப்புறம் கண்ணுல நீ என்ன செய்வேன்
1: பாப்பாய்.
0: இப்படிதான் ஆதியாகமே ஆரம்பிக்குது. என்னோட பைபிள் இப்படிதான் பிகின் ஆகுது.
1: எஸ்.
0: நேற்றும் இன்றும் என்றும் என்ன செய்கிறவ? மாறாத தேவன். அப்ப இருந்து இப்ப வரைக்கும் இப்படிதான் ஃபங்க்ஷன் ஆகிறார்.
1: எஸ்.
0: இது தேவனுடைய இயல்பு.
1: ஆமென்.
0: இது அற்புதங்களின்
1: மண்டலம்.
0: மண்டலம். இது ஒரு டீச்சிங். இது ஆனா இந்த டீச்சிங் தான் வர நாட்கள்ல பிளஸ்ஸிங்கா மாற
1: போகுது.
0: எஸ். சொல்லுங்களா?
1: ஹல்லேலூயா.
0: சில நேரம் நமக்கு தேவை இருக்கலாம், சில நேரம் தேவை இல்லாம இருக்கலாம். ஆனா எப்படினாலும் ஏதோ ஒரு காலகட்டத்துல எல்லா மனுஷனுக்கும் ஒரு தேவை வரத்தான் செய்யும்.
1: எஸ்.
0: பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது ஆண்டவருக்கு லேசான
1: காரியம்.
0: அப்ப நான் யார சார்ந்துதான் நான் வாழ வேண்டி இருக்குன்னா, என்னோடு பேசுகிற ஆண்டவர் ஒருத்தர் எனக்கு இருக்கிறாரு.
1: ஆமென்.
0: அவருடைய சத்தத்தை நான் கேட்டு அதை நான் அப்படியே விசுவாசிக்கிறேன். அது என் வாழ்க்கையில நடக்குது. இதை நான் ருசிச்சதுனால எல்லாத்துக்கும் நான் யார மட்டும்தான் நோக்கி பார்க்க ஆரம்பிச்சிட்டேன்.
1: அவரை மட்டும் தான் நோக்கி பார்க்க ஆரம்பிச்சிட்டேன்.
0: இந்த மாதிரி ஒவ்வொரு குடும்பமும் தன்னோட தேவைக்கு ஆண்டவரை மட்டும் நோக்கி பார்த்து கர்த்தர் அவங்களோட பேசி அதன்படி அற்புதத்தை செய்வார்னா நீங்க யார சார்ந்துக்குறீங்க?
1: கர்த்தரை மட்டும்தான் சார்ந்துக்குவோம்.
0: யார நம்பி வாழ்வேன் நானு?
1: கர்த்தரை நம்பி மட்டுமே
0: வாழ்வேன். இந்த வாழ்க்கை முறைக்கு நம்மள வரணும், நம்ம பிள்ளைங்களையும் பழக்கணும்.
1: ஆமென்.
0: அப்ப ரொம்ப காலத்து இருக்க மாட்டேன்டா, காலத்துல என் காலம் வந்தா செத்து போயிருவேன்டா, என்னை பாக்காதரா, உங்க அப்பன் பார்த்த கடவுள் என்ன செய்யறா நீ?
1: ஆறா, உங்க அப்பன் சித்தப்பன் அவரு தான்டா பெரியப்பன் அப்படின்னு சொல்லி கொடுங்க. நான் ஜோபலுக்கு அருமாவுக்கு அப்படிதான் சொல்லி கொடுக்கறேன். அல்லேலூயா.
0: ஃபெய்த்னா என்ன அப்படின்னா, இட்ஸ் நாட் அபவுட் ட்ரைங் சம்திங்.
1: எஸ்.
0: நீங்க ஆண்ட ஒரு காரியத்தை நீங்க கட்டி எல்லாம் இழுக்க முடியாது.
1: ஹல்லேலூயா.
0: ஆண்ட ஒரு காரியத்தை
1: கட்டி எல்லாம் இழுக்க முடியாது.
0: மலைய நகர்த்த முயற்சி பண்ணாதீங்க. இது பெயர்ந்து சமுத்திரத்துல தள்ளுண்டு போகும்னு சொல்லி நீங்க சொன்னபடியே ஆகும்னு உங்க இதயத்துல சந்தேகப்படாம விசுவாசிப்பீங்கன்னா நகராத மலை பெயரும். ஆண்டவர் மலை நகரும்னு சொல்லல, மலை பெயரும் தான் சொல்லி இருக்கிற.
1: மலை பெயரும்.
0: அதனால நீங்க எல்லாரும் சேர்ந்து கயத்தை கட்டி போட்டு என்ன செய்வோம்? மலையை கொஞ்சமாவது நேர்க்க விறுவிறுக்க மூச்சு முட்டை ஏழு ஏழு ஐலசா போட்டு உங்க மலையை என்ன செய்ய முடியாது? நீங்க நகர்த்த முடியாது. ஆண்டவர் சொல்லார், விசுவாசம் இருக்கா? பார்த்து என்ன செய்ய? அந்த மலையை பார்த்து சமுத்திரத்துல தள்ளுண்டு போகும்னு சொல்லு.
1: சொல்லு.
0: சொன்னதோடனே இல்லாம சொன்னபடியே ஆகும்னு இருதயத்துல சந்தேகப்படாம விசுவாசி.
1: விசுவாசி.
0: அது பெயர்ந்து போயிருந்தாங்கிறார்.
1: ஆமென்.
0: ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மலை இருக்கா?
1: எஸ்.
0: ஒவ்வொரு வீட்டுல ஒரு மலை இருக்கா? நகராத மலை. அதுக்கு பேர் என்ன மலையா பேரு?
1: நகராத பெயர்.
0: சொல்ற நகராத அந்த மலை டிசம்பர் மாதத்திலிருந்து பெயர தொடங்குகிறது.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: மலை நகரமா நகரமான ஆண்டவர் சொல்றார், என் விசுவாசத்தின்படி மலை பெயரும்டா.
1: பெயரும். சொல்லு சொல்லு சொல்லு மகனே.
0: மலைகளை பெயர்க்கத்தக்க

0: பிசாசு வர்றதே கொல்ல வர்றான்.
1: Yes.
0: திருடன் திருடவும்
1: வல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்று வேறு ஒன்றுக்கும் அவன் வரான்.
0: அந்த சண்டாள பாவி வர்றது எதுக்குன்னா
1: கொல்ல திருட அழிக்க.
0: ஆனா நம்மளை கொல்ல வர்ற பிசாசுக்கு முன்னாடி நம்மளை நிறுத்தி சொல்றான் அப்படிங்கிற
1: சொல்ற அல்ல
0: இந்த வரையும் நீ கொல்ல வர்றான் டேய் சொல்றா நீ
1: சொல்லு
0: அவன் கொல்றான் வேணா ஆண்டவர் என்ன கையில முடிச்சு சொல்றான்
1: சொல்லு.

0: நீங்க உங்க உங்க உங்க மகனை சில நேரம் கையில பிடிச்சு நீங்க சொல்லி கொடுக்கறப்பட்டே
1: சொல்றா அப்பா அப்பா சொல்ற சொல்ற நீ
2: சொல்றா
1: அப்பா சொல்ற அப்படின்னு சொல்றா
2: சொல்ற
1: அவனுக்கு தம்பு வருதா
2: வருது
1: அவன் எந்த தைரியத்துல சொல்றான்
2: அப்பா சொல்ற தைரியம்
1: ஆமா வீக்காகிற நம்ம சொல்றத கேட்ட மகனுக்கு தைரியம் வந்து சொல்றானே நம்மளை சிருஷ்டித்தவர் நம்மை உண்டாக்கினவர் நம்மளை படைச்ச தெய்வம் சொல்றாரு நான் சொல்றேன் சொல்றா
2: சொல்றா நான் ஜீவன் கொடுக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன்ல சொல்றா
1: இல்ல எனக்கு அவன் கொல்றான் சொல்றா சொல்றான்ல
2: சொல்றா
1: பேசு நீ முயற்சி பண்ணு சொல்லல இந்த பெரிய காரியத்தை நீ முயற்சி பண்ண நகர்ந்துரும் சொல்லல நீ விசுவாசிச்சா பெயர்ந்துரும்
2: பெயர்ந்துரும்
1: விசுவாசிக்கிறீங்க
2: விசுவாசிக்கிறேன் ஆண்டவர்
1: முயற்சி பண்ணா பெயரும் இல்ல விசுவாசிச்சா முயற்சி பண்ணா நகரம் இல்ல
2: விசுவாசிச்சா பெயரும்
1: அது பெயரும்னா நீங்க எதை பார்த்து பேசணும்
2: மலையை பார்த்து
1: மலையை பத்தி பேசக்கூடாது
2: மலையை பார்த்து பேசணும்
1: எல்லாருக்கும் என்னன்னா
2: திணறுது
1: என்ன செய்யுது
2: திணறது
1: நீ ஒண்ணும் செய்ய வேண்டாம் சாமி நான் சொல்றத நீ நம்புனா போதுன்ற இது உனக்கு நடக்க போதுன்னு சொல்றேன் இத உனக்கு நான் செய்ய வல்லவர் என்பதை நீ என்ன செய்யறியா
2: நம்புறியா
1: விசுவாசிக்கிறியா
2: விசுவாசிக்கிறியா
1: விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே
2: விசுவாசிக்கிறேன் ஆண்டவர்
1: அப்படின்னா சொல்லு
2: எஸ்
1: என் முன்னாடி விசுவாசிக்கிறேன் விசுவாசிக்கிறேன்னு சொல்லிட்டு நாலு மனுஷ மக்களை பார்த்தா கம்முன் உட்காந்துருக்குற அது வந்து ஆண்டவரே விசுவாசம் நமக்குள்ளதான் இருக்கு ஆண்டவரே எனக்கு சொன்னபடி இந்த அற்புதம் வீட்டுல என்ன செய்யா
2: நடக்க போகுதியா
1: அட்லீஸ்ட் கணவன் மனைவியாவது பேசினீங்களா
2: பேசினவர்கள் பாக்கியவான்கள்
1: நீங்க பேசாத வரைக்கும் நகரவே நகராது
2: எஸ்
1: பேசாத வரைக்கும்
2: நகரவே நகராது
1: அதனாலதான் ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா அவர் அற்புதம் செய்யணும்னா ஃபெய்த் வேணும் நமக்கு நமக்கு என்ன வேணும்
2: ஃபெய்த் வேணும்
1: அவருடைய வல்லமை நாம என்ன செய்யணும் விசுவாசிக்கணும் அதுக்காக ஆண்டவர் வசனங்களை தந்து ரேம வார்த்தையை தந்து ரேம பாடல்களை தந்து நம்முடைய விசுவாசத்தை என்ன செய்கிறாருன்னு அப்படி தூண்டுறாரு ஏன் தூண்டுறாருன்னா அவர் காரியம் என் வீட்டுல என் ஊழியத்துல என் தொழில முண்ட போகுது
2: ஆமென்
1: இந்த மண்டலத்துலதான் நாம என்ன செய்யணும்
2: சஞ்சரிக்கணும்
1: ஆண்டு சொல்ல முயற்சி பண்ணாத இப்ப நான் சொன்ன உடனே மரியாள் என்ன பண்ணா உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக
2: கடவுது என்றாள்
1: அதான சொன்னா அதற்கு மரியாள் இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை
2: உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்றாள்
1: முடிஞ்சு ஆண்டவர் பேசுறப்ப உட்கார்ந்துட்டு இருக்கிறப்ப எப்படி ஆகும்னு கேட்க கூடாது அப்படியே ஆகும்னு ஆமேன் சொல்லணும்
2: ஆமென்
1: அறிவாளி என்ன சொல்லுதுன்னா
2: எப்படி ஆகும்
1: என்னை கோமாளி ஆக்கி வச்சிருச்சு அறிவாளி என்ன ஆக்கி வச்சிருச்சு
2: கோமாளி
1: கோமாளி ஏத்துக்கிற முடியல மைண்ட்ல என்ன செய்ய முடியல இந்த காரியம் அது எப்படி அது எப்படி அது எப்படி சாத்தியம் என்னன்னா
2: ஆகும்
1: ஆண்டவரால கைய கட்டி போடுறோம் இந்த அவிசுவாசம் இப்ப தேவன் களத்துக்கு வரணும்னா நான் என்ன செய்யணும் விசுவாசிக்கணும் விசுவாசிக்கணும் என்ன தேவன் சொன்னதை அப்படியே ஒத்துக்கணும்
2: ஆமென்
1: தேவன் சொன்னதை
2: அப்படியே ஒத்துக்கொள்ள வேண்டும்
1: ஆனா ஏன் லட்சணம் எப்படி இருக்குன்னா என் வீட்டுல ஒரு காரியம் இல்லைன்னு இருக்கு பாருங்களேன் இனிமே இதெல்லாம் நமக்கு என்னன்னா இல்ல இது என்ன செய்து மனசு
2: ஒத்துக்கொள்ளுகிறது
1: சொல்ல வர்றாரு புரியுதா அறிவு என்ன சொல்லுது உனக்கு அது இல்லைங்கறத என்ன செய்ய
2: ஒத்துக்க
1: ஒத்துக்க ஆனா ஆவியானவர் என்ன சொல்றாரு, உனக்கு அது இருக்குன்னு சொல்றேன், ஒத்துக்கிற
2: மாட்டியான்ட்டு.
1: இல்லைங்கிறத அறிவு ஒத்துக்கிறது, ஆனா ஆவியானவர் இருக்குன்னு சொன்னா அறிவு என்ன செய்யல,
2: ஒத்துக்க மாட்டீங்க, ஏத்துக்கிற மாட்டீங்க.
1: அப்ப ஃபெய்த்னா என்ன, தேவன் சொன்னதை 100% அப்படியே ஏத்துக்கிறது,
2: ஏற்றுக்கொள்வது.
1: என்ன சொல்லிட்டா தீர்க்க தரிசி எலிசா வந்து, உனக்கு ஒரு பிராணோற்பு காலத்துல ஒரு ஆண் பிள்ளைன்னு என்ன
2: செய்வே, அணைத்துக் கொண்டிருப்பாய்,
1: ஏதேதும் உடைய அடியாளுக்கு என்ன சொல்ல வேண்டாம்,
2: அபத்தம் சொல்ல வேண்டாம்.
1: அவன் ஏற்கனவே தனக்கு குழந்தை இல்லைங்கறத ஒத்துக்கிட்டா, ஆனா இப்ப குழந்தை இருக்குன்றது என்ன செய்ய முடியல, அவளால
2: ஏற்றுக்கொள்ள முடியல,
1: ஒத்துக்கொள்ள முடியல. மனுஷனை பிசாசு எப்படி எப்படி சித்திரவதைக்குள்ளாக்குறானா, ஏ உனக்கு இல்ல புற, நீ எல்லாம் ஆளை பாரு, உனக்கு எல்லாம் இல்ல புற, வீட்டுக்காரரே குடிச்சிட்டு அடிதடி வச்சுங்களேன், இந்த இவன் எல்லாம் 7 ஜென்மத்துக்கு திருந்த மாட்டான் அவன் சொல்லுவான், நீங்க சொல்லணும்
2: ஒத்துக்கிற முடியாதுரா. ஊரு ஊரா பைபிளை எடுத்துட்டு போய் கர்த்தரே தேவனு பிரசங்கிப்பாரு, நிறைய குடிகாரர ஆண்டவருக்குள்ள வழி நடத்துவாரு. அப்படி
1: உள்ள தலையெழுத்து அவ்வளவுதான், இவன் எல்லாம் திருந்தி இந்த ஜென்மத்துல என்ன செய்ய மாட்டான்,
2: நாய்க்கு படவே மாட்டான்.
1: ஒத்துக்க, உன் புள்ள தருதலங்கிறத
2: ஒத்துக்க,
1: ஒத்துக்க. நீங்க என்ன சொல்லணும்,
2: ஒத்துக்க முடியாதரா.
1: இத சொல்றதுக்குதான் என்ன தேவை,
2: விசுவாசம் தேவை.
1: உனக்குள்ள வயசாயி போச்சு, இனிமே நீ எல்லாம் என்னத்த பண்ண போற, அவ்வளவுதான் உங்க காடு வா வாங்குது, வீடு
2: என்னன்னு
1: போப்பா சாமி முடிஞ்சு வச்சு போவோம் கதை. நீங்க என்ன சொன்ன,
2: ஒத்துக்கிற முடியாது.
1: இங்கதான் ஆரம்பமே ஆகுது.
2: ஆமென்.
1: எதெல்லாம் நீங்க உங்களுக்கு இல்லைன்னு ஒத்துக்கிட்டீங்களோ அந்த டாபிக கர்த்தர் தொட்டு அது உனக்கு இருக்குன்னு சொல்றேன். நீ என்ன சொல்ல போற, இப்ப இல்லைங்கிறத ஒத்துக்கிற போறியா, அல்லது நான் இருக்குன்னு சொல்றத ஒத்துக்கிற போறியா? விசுவாசம் என்னன்னா தேவன் எது நம்ம வாழ்க்கையில இருக்கும்னு சொல்றாரோ அது அப்படி என்ன செய்யறதுன்னா ஒத்துக்கிறது.
2: ஆமென்.
1: என்ன செய்யறது,
2: அப்படியே
1: புருஷனே அறியாத அந்த கன்னி தேவன் சொன்னது அப்படி என்ன செஞ்சுக்கிட்டா,
2: ஒத்துக்கொண்டாள், ஏற்றுக்கொண்டாள்.
1: ஹல்லேலூயா. உடனே டேவில் சொல்லுவான், நீ சரியா வம்புல என்ன செய்ய போறன்னா,
2: மாட்டிக்க போற,
1: நீ பாரு நீ என்ன நிலைமைக்கு ஆளாக போறன்றது மட்டும் என்ன செய்யணும், நீ
2: பொறுத்திருந்து பாரு.
1: நீ ஓவரத்தா ரொம்ப நாள் என்ன செஞ்சுட்டு இருக்கிறன்னா, பேசிக்கிட்டு என்னன்னா தெரியுற, நீங்க சொல்லணும், ஏப்பா எனக்குள்ள இருக்கிறவர் அமைதியா இல்லப்பா, அதனால என்னாலே அமைதியா இருக்க முடியாதப்பா.
2: எஸ்,
1: சொல்றது புரியுதா உங்களுக்கு?
2: எஸ்.
1: எப்ப என்னால அமைதியா இருக்க முடியும்னா, எனக்குள்ள இருக்கிறவர் அமைதியா இல்ல, அதனால என்னாலும் அமைதியா இருக்க
2: முடியாது.
1: அவர் சொன்னதையே நானும்
2: சொல்லுவேன்,
1: சொல்லிக்கிட்டே இருப்பேன்,
2: சொல்லிக்கிட்டே.
1: கர்த்தர் வாய திறந்து இருக்கிறாரு, வாசலையும் திறக்காமலா போவாரு,
2: நிச்சயமாய் திறப்பார்.
1: நீங்க போட்ட வாய்ப்பூட்டு இருக்க, அது திண்டுக்கலோட பவர்ஃபுல்லான பூட்டு, பூட்டையாவது உடைச்சிடலாம், உங்க வாய்ப்பூட்ட என்ன செய்ய முடியாது,
2: உடைக்கவே முடியாது.
1: இந்த வாய்ப்பூட்டை உடைச்சு ஒரு வாய்ப்பாட்டை கொடுத்தாரு. என்ன பாட்டையா கொடுத்தாரு?

0: பூட்டையாவது ஈஸியா என்ன செஞ்சிடலாம், உடைச்சிடலாம். ஆனா நம்ம வாய்க்கு நம்ம ஒரு பூட்டு போட்டிருக்கோம் பாருங்களேன். என்ன பிரசங்கம் பண்ணாலும் வாயை மட்டும் நான் திறந்த ஆமைன்னு என்ன செய்ய மாட்டேன்,
1: சொல்லவே மாட்டேன்.
0: பேசுறவங்களை முறைச்சு முறைச்சு பாப்பனே ஒழிய, பிரசங்கம் பண்றவங்களை முறைச்சு முறைச்சு பாப்பனே ஒழிய. என் வாய்க்கு நான் போட்ட பூட்ட ஆனே நினைச்சாலும் திறக்க முடியாதுன்ற அண்டு சொல்றாரு. வாயில பூட்டா போட்டிருக்கிற வைக்கிறேன் பாரு, வாயில ஒரு பாட்டுன்றாரு.
2: ஒரு

0: எந்த டாபிக்க பேச மாட்டேன்னு உங்க வாய்க்கு பூட்டு போட்டீங்களோ அந்த டாபிக்க பேச வச்சாரா?
1: ஆமென்.
0: பூட்டு உடைஞ்சிருச்சுங்க. நீங்க போட்ட பூட்டு ஆமென் சொல்ல மாட்டேன்.
1: நோ மேன் தான் சொல்லு.
0: அல்லேலூயா சொல்ல மாட்டேன். எனக்கு அது இல்லன்றேன்ல, எனக்கு அது நடக்க என்ன இல்ல. என்ன போட்டு வச்சிருக்கீங்க வாய்க்கு?
1: பூட்டு போட்டு வச்சிருக்கீங்களா?
0: ஆண்டவர் சொல்றாரு, பூட்டா ஓடுற பூட்டு வாயில வைக்கிறேன் பாரு. ஒரு பாட்டு

0: கிடையாது.
1: அல்லேலூயா சொல்லுங்க.
0: அல்லேலூயா.
1: எனக்கு இந்த பாட்டு கேட்காதவங்க எல்லாம் யூடியூப்ல போய் கேளுங்க.
0: அழகான படைப்பேன்னு
1: சூப்பர் சாங்.
0: எஸ்
1: எனக்கு கேட்டுட்டு பயங்கர படு வைப் ஆகி போச்சு எனக்கு அந்த பாட்டை கேட்டு கேட்டு. உடனே பாஸ் கிப்சனுக்கு அடிச்சிட்டேன். அடிச்சு ஐயா என்னையா பாட்டு போட்டிருக்கிறாரு, செம்மையா இருக்கு அந்த பாட்டுங்கன்னு அவருக்கு பயங்கர சந்தோஷம்.
0: அல்லேலூயா.
1: அப்பப்ப நம்ம வாய்க்கு போட்டு போட்டாலும் நம்ம வாயில இப்படி ஒரு ரேமா பாட்டை வச்சு பாடுறான்றார் பாருங்க.

0: அவன் ஏன் வந்து விசுவாசிக்கிறவனால அமைதியா இருக்க முடியலன்னா அவனுக்குள்ள இருக்கிறவர் பேசிக்கிட்டே இருக்கிறார்,
1: பேசிக்கிட்டே இருக்கிறார்.
0: You never let him down. கொஞ்சம் ஒரு நாள் லைட்டா அப்படி துஞ்சு போன மாதிரி இருந்தாலும் ஒரு பம்ப் பண்ணி விட்டுறாரு, புஷ்னு ஆயிடுறான். The faith walk-ன்றது நம்ம நினைக்கிற மாதிரி நேத்து கிடைச்ச faith-ல நடக்கிறது இல்ல. திரும்ப திரும்ப ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா நம்மளோட பேசி பேசி பேசி பேசி நடத்துறப்ப நாமளும் அவரோட சேர்ந்து என்ன செய்ய ஆரம்பிச்சிடும், அவர் நம்ம இடத்துல பேசினதே நாமளும் பேச ஆரம்பிச்சோம்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: இதுதான் அற்புதங்களின்
1: மண்டலம்.
0: மண்டலம் ஆவியானவர் தன்னிடத்துல பேசினத அவரோடு சேர்ந்து பேசுறவன் சோர்ந்தே போறதில்லை.
1: எஸ். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
0: கிரேஸ் வேற, ஃபெய்த் வேற, கிருபை வேறு,
1: விசுவாசம்
0: விசுவாசம் வேறு. கிருபை அப்படின்னா அது ஆண்டவருடைய அன்போட தொடர்புடையது. ஆண்டவர் அன்பை மட்டும் பார்த்துட்டு ஆண்டவருடைய பவரை பார்க்கலன்னா என்ன செய்யறது நம்ம? ஃபெய்த் எதை ரிலீஸ் பண்ணுது? ஆண்டவருடைய பவரை. எகிப்துல இருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வந்த ஜனம் ஆண்டவருடைய கிருபையை பார்த்தாங்களா?

0: சுகர் வந்துச்சாகல, கொலஸ்ட்ரால் வந்து என்னன்னா
1: ஆகல,
0: ஏன்னா மேகத்துக்கு கீழே.
1: எஸ்
0: எல்லாம் கிரேஸ் ஆஃப் காட்.
1: ஆமென்.
0: ஆனா ஏன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துல அவங்க சுதந்திரிக்க முடியலன்னா என்ன எல்லாம் போயிட்டு?
1: விசுவாசம் இல்லாம போச்சு.
0: இப்ரேயர் 4:18 தானே, மன்னிக்கணும், 3 வசனம் 18-19. பின்னும் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று அவர் யாரை குறித்து ஆணையிட்டார்?
1: கீழ்படியாதவர்களை குறித்தல்லவா?
0: ஆதலால் அவிசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமற் போனார்கள் என்று
1: பார்க்கிறோம்.
0: வாக்கு தத்தத்தை தந்தது கிரேஸ் ஆஃப் காட். ஆனா வாக்கு தத்தத்தை விசுவாசிக்கிறவன் தான் ஆண்டவருடைய பவரை பார்க்கிறான்.
1: ஆமென்.
0: நிறைய கிரேஸ பார்த்துட்டோம், ஆனா என்ன பார்க்க போறோம்? எழுப்புதல்ல
1: பவரை
0: பார்க்க போறோம். பவரை பார்க்கணும்னா என்ன வேணும்? ஃபெய்த் வேணும்.
1: ஃபெய்த் வேணும். ஹல்லேலூயா.
0: அதனால ஆண்டவரோட எனக்கு ஒண்ணு வேண்டாம், ஆண்டவரே போதும், நீங்க இருக்கிறீங்க, நான் உங்களோட இருக்கிறேன், என்னத்தையோ நான் இருக்கிறத குடிச்சிட்டு வியாதி வருத்தம் இல்லாம நான் வந்து சேர்ந்தேன்னா என்னன்னா
1: போதும்,
0: போதும் ஆண்டவரே, அதுக்கு மேல நான் ஒண்ணு பெருசா என்ன செய்யலன்னா
1: கேட்கலப்பா.
0: 82 தொழில் ஆசீர்வதிங்க, ஒரு இடம் வாங்க உதவிச்சிங்க, எனக்கு ஒரு போதும் ஆண்டவரே. அது இல்லை, அது இல்லை. எனக்கு என் லைஃப்ல ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்ய விரும்புறாரு, அதை நானும் விரும்ப ஆரம்பிச்சிட்டேன்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: அதையே நான் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டேன்?
1: விரும்ப ஆரம்பிச்சிட்டேன்.
0: இந்த காரியம் நடக்கணும்னா எனக்கு என்ன வேணும்னா
1: விசுவாசம்
0: வேணும். Hallelujah.
1: Hallelujah.
0: Our faith releases God's power.
1: Power.
0: Grace releases God's love. And your faith releases God's power.
1: Power.
0: கிருபை ஆண்டவருடைய அன்பை வெளிப்படுத்தும், ஆனா விசுவாசம் தான் ஆண்டவருடைய பவரை ரிலீஸ் பண்ணும்.
1: ஆமென்.
0: இது விளையாட்டு இல்ல. ஆண்டவரே, என் பரம்பரையில என் தலைமுறையில நீங்க வாக்கு பண்ணின காரியம் அப்படியே நடந்துருச்சுன்னு நாங்க சொல்லக்கூடிய ஒரு ஜீவனுள்ள சாட்சியா நான், என் புள்ள, என் பேர பிள்ளைங்க, என் 4 இருக்கணும் ஆண்டவரே.
1: எஸ்.
0: அல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: வல்லமை உள்ளவர் மகிமையான காரியங்களை இந்த குடும்பத்துல செஞ்சாருன்னு என் குடும்பத்தை குறிச்சு நாங்க சாட்சி சொல்லணும் ஆண்டவரே.
1: ஆமென்.
0: அந்த மாதிரி பவர் மோடுக்குல நாங்க வர்ற ஆண்டவரேங்கற
1: எஸ் லோ
0: அந்த சீரியஸ்னஸ் நமக்கு வந்தாகணும்.
1: ஆமென்.
0: வரல அப்படியே வெள்ளம் போகுது அடிச்சுக்கிட்டு நம்ம நினைச்ச வேண்டியதான்
1: போவோம்.
0: இதெல்லாம் எடுத்து நம்ம ஒண்ணும் செய்ய
1: முடியாது,
0: முடியாது அப்படிங்கிற நிலைமையில போற போக்குல போகாம ஆண்டவர் தந்த வாக்கு எனக்கு இருக்கிறபடினால இந்த போக்குல என்னால போக முடியாது,
1: முடியாது.
0: அல்லேலூயா. போக வேண்டியதான் போ, அப்படியே போக வேண்டியதான். போற போக்குல என்னன்னா
1: போக வேண்டியதான்.
0: வாழ்க்கை என்ன நம்ம கையிலயா இருக்கு? போக வேண்டியதான். அப்படியே எங்க போக போறிய?
1: எனக்கு
0: என்ன இருக்கு?
1: வாக்கு இருக்கு.
0: வாக்கு இருக்கு.
1: ஒரு

0: என்ன சொல்றாரு, நான் உனக்கு இருக்குன்னு சொல்லிட்டேன், அதையே நீ என்ன செய்யணும், போய்
1: இருக்கு இருக்கு இருக்கு
0: இருக்கு இருக்கு இருக்கு இருக்குன்னு சொல்லணும்
1: சொல்லணும்.
0: இது சொல்றதுக்கு தேவை தைரியம் இல்ல, இதை சொல்றதுக்கு தேவை
1: விசுவாசம்.
0: அதனாலதான் ஆண்டவர் ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடி விசுவாசத்தை நமக்கு என்ன செய்கிறார்,
1: தூண்டுகிறார்.
0: அல்லேலூயா. இத வந்து நான் ஜாயின்ட் டிக்ளரேஷன் சொல்றேன், கூட்டறிக்கை. ஒரு பக்கம் பரலோகம் நம்மளை குறிச்சு சொல்லுது, கீழே இருந்து நானும் ஆண்டவரோட சேர்ந்து நின்று என்ன பண்றேன்னா டிக்ளேர் பண்றேன்,
1: டிக்ளேர். அல்லேலூயா.
0: மெடிக்கல் ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, மருத்துவருடைய அறிக்கை என்ன சொல்லுதுன்னா, இது தேராது, இது
1: தேராது.
0: இது யாரோட அறிக்கை,
1: மருத்துவ அறிக்கை.
0: ஆனா விசுவாச அறிக்கை என்ன சொல்லுதுன்னா,
1: தேராது.
0: மருத்துவருடைய அறிக்கைன்னு ஒண்ணு இருந்தா, விசுவாச அறிக்கைன்னு

0: மெடிக்கல் ரிப்போர்ட் ஒண்ணு இருந்தா, ஃபேத் கன்ஃபஷன் ஒண்ணு இருக்குல்ல, ஆமென் இல்லையா? சொல்லுங்களேன்,
1: ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
0: எல்லா ரிப்போர்ட்டும் ஆண்டவர் ஒண்ணு இல்லாம ஆக்குறாரு.
1: ஆமென்,
0: ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: என்ன நீங்க ஆண்டவரோட சேர்ந்து கூட்டறிக்கை பண்ணிட்டு இருக்கீங்க?
1: ஆமென்.
0: எனக்கு ஆண்டவர் கடல எந்த முரண்பாடு என்னன்னா
1: இல்லை.
0: ஆண்டு சொல்ல, நான் முரண்படல, நீ முரண்படாத. நான் சொன்ன காரியத்தை உனக்கு செய்யாம உன்னோடு முரண்பட போறது
1: இல்லை.
0: நீ என்னோட என்ன செய்யாத,
1: முரண்படாத.
0: நான் என்ன சொல்றேன் ஆண்டவரே, நீங்க சொன்னதை நான் அப்படியே சொல்றேன்றப்ப அற்புதம் ஓடி வருவதற்கான ஒரு தண்டவாளத்தை நான் போடுறேன். என்ன பாலம் போடுறேன்? தண்டவாளத்துல ரெண்டு லைன் இருக்கா?
1: இருக்கு.
0: இந்த லைனும் அந்த லைனும் வேற வேற மாதிரி இருக்கா? ஒரே மாதிரி இருக்கா?
1: ஒரே மாதிரி.
0: ரெண்டு கட்டைகளுக்கு இடையில இருக்கிற அளவு எப்படி இருக்கு?
1: ஒரே மாதிரி.
0: தெரியாம அண்டவாளம் போட சொல்றீங்களே, என் லட்சணம் உங்களுக்கு என்னன்னா
1: தெரியாதா?
0: அதெல்லாம் விடுற, நீ முதல்ல என்ன போடுவியா? நான் சொல்றது என்ன செய்வியா? நீ
1: அண்டவாளம் போடுவியா?
0: நீங்க தேவன் சொன்னதை அப்படியே சொல்லிட்டீங்கன்னா நீங்க தண்டவாளம் போட்டீங்க.
1: ஆமென்.
0: இந்த மாதிரி வண்டி வரப்போகுது.
1: எஸ், ஆமென்.
0: தண்டவாளத்துல வண்டி வரும், வண்டவாளத்துல வராது,
1: வராது.
0: இவனுக்கு விசுவாசம் வந்தா அதுக்கு நாங்க என்ன பண்ண?
1: ஹல்லேலூயா. ஒரு வார்த்தை ஒண்ணு போது உனக்கு எல்லாம் செய்வாரு.
0: வண்டி வரப்போதியா?
1: இது நீயோ
0: யாரெல்லாம் தண்டவாளம் போட்டீங்களா? வண்டி வருது.
1: வாழ்க்கையே ஜோ
0: சிக்னல்லாம் ஓர் பச்சைவள கெருத்துச்சு.
1: ஒண்ணு போது உனக்கு எல்லாம் செய்வாரு.
0: நம்ம பாம்பன் பாலத்துல வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சுல?
1: முடிஞ்சு.
0: தண்டவாளம் ஓகே, சிக்னல் எல்லாம் போட்டாச்சுல?
1: போட்டாச்சு.
0: தக்க தக்கன்னு இருக்கு. பத்து கிலோமீட்டர் ஸ்பீட்ல போறதுனால 100 கிலோமீட்டர் 80 கிலோமீட்டர் வேகத்துல போற மாதிரி போட்டாச்சு.
1: எஸ்,
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: அப்ப எதுக்கு தண்டவாளம் போட்டு வச்சிருக்கு? வேடிக்கை பாக்குறதுக்கா?
1: இல்லையே.
0: அழகா இருக்கு, நேரா இருக்கு, கோணலே இல்ல, சூப்பரா இருக்கு. எப்படி அந்த தண்டவாளத்தை என்ன
1: செஞ்சாங்க?
0: லைட் எல்லாம் போட்டுருக்காங்க, பெயிண்ட் எல்லாம் அடிச்சிருக்கானுங்க, ஏத்துறான் இறக்குறான், லிப்ட் எல்லாம் சூப்பரா. என்னன்னா
1: இருக்கு,
0: என்ன மேல போகுது, திடீர்னு கீழே என்னன்னா
1: வருது,
0: வருது.
1: இந்திய கொடி இல்ல, லைட் வேற, அழகா கலர் கலர்.
0: வேடிக்கை பாக்குறதுக்கு போட்டதா, வண்டி வர்றதுக்கு போட்டதா?
1: வண்டி வர போட்டது.
0: அப்ப இவ்வளவு வேலை எதுக்கு பாத்துருக்காங்க?
1: வண்டி வர,
0: வண்டி வருதுயா?
1: வண்டி வருது.
0: அதே மாதிரிதான் ஆண்டவர் இந்த நவம்பர் மாசத்துல இருந்து கடந்த வருஷங்கள்ல தண்டவாளம் போட்டு முடிச்சிட்டாரு. இனிமே என்ன வரப்போகுதுன்னா, வண்டி வரப்போகுது.
1: வரப்போகுது.

0: பெரிய காரியம் ஓடி வரக்கூடிய ஓடு பாதை தான் விசுவாசம். அங்க ஒரு தண்டவாளத்தை போட்டிருக்காங்க, ஆனா இங்க பாடி ஆஃப் கிரைஸ்ட்ல சிங்கங்காட்டுல தேவன் ஒரு தண்டவாளத்தை போட்டாரு.
1: ஆமென்.
0: எழுப்புதல் வருதே
1: வருதே.
0: அல்லேலூயா சொல்லுங்களேன்.

0: என்னோடு தேவன் பேசுகிற காரியத்தை நான் என்ன முழுங்கல.
1: எஸ்
0: தேவன் என்னிடத்துல பேசுற காரியத்தை நான் தாராளமா பேசுறேன்.
1: ஆமென்.
0: அந்த இடத்துல நீங்க இருப்பீங்கன்னா தண்டவாளத்தை ஆண்டவர் போட்டார்.
1: எஸ்
0: தண்டவாளம் போடுறதுக்காக தான் வாய்க்கு ஒரு கடிவாளத்தை போட்டு விட்டார்.
1: ஏய்
0: அடங்காதவனே, வாயை வச்சுக்கிட்டு
1: மாறு,
0: தேவையில்லாம என்ன பேசிட்டு இருக்காதரா, சொன்னது மட்டும் என்ன செய்யடா நீ
1: பேசு.
0: தேவன் சொன்னதை மட்டும் பேசுறவங்க ஆண்டவர் உங்க வாய்க்கு கடிவாளம் போட்டு தண்டவாளம் போட்டிருக்காரு.
1: ஆமென்.
0: உங்க மண்டவாளத்தெல்லாம் தூக்கி தனியா வச்சிருங்க. ஆனா இப்போதைக்கு கரண்ட்ல நீங்க யாரு என்ன தண்டவாளம். இதுலதான் வண்டி வரப்போகுது.
1: எஸ்
0: இதுலதான் அவர் வாக்கு பண்ணன அற்புதங்கிற மகிமையான காரியம் இதுலதான் ஓடி வரப்போதே,
1: ஓடி வரப்போதே.
0: ஆமென் சொல்லுங்க.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: அப்போ ஆண்டவருடைய காரியத்துக்கு நம்மளால ஒரு தடை வந்துடக்கூடாது. அதான் நம்ம வாயினால ஒரு தடை வந்துடக்கூடாது.
1: எஸ்
0: வாயை வச்சுக்கிட்டு இருக்கணும். தூக்காடுன சுவிசேஷம் 1:18-20 முடிய வாசிக்கலாமா?
1: அப்பொழுது சகரியா தேவதூதனை நோக்கி,
0: இதை நான் எதனால் அறிவேன்,
1: நான் கிழவனாய் இருக்கிறேன்,
0: என் மனைவியும்
1: வயது சென்றவளாய் இருக்கிறாளே
0: என்று. தேவதூதனே லிட்டரலா நமக்குள்ள மாதிரி உள்ளுக்குள்ள இருந்து ஆவியனர் பேசல. சகரியா காலத்துல பொன்தீப பீடத்துக்கு பக்கத்துல வந்து நின்னு தூதன் நின்னு லிட்டரலா
1: பேசுகிறார்.
0: இப்படி பேசுறாரு. இவ்வளவு தூரம் பேசியும் சகரியாவுக்கு என்ன செய்ய முடியல, பேசின காரியத்தை
1: விசுவாசிக்க முடியல.
0: என்ன அவர் மண்டவாளம் அப்படி, அவருடைய மண்டவாளம் என்ன மண்டவாளம், நானும் கிழவேன் என் மனைவி யாருன்னா
1: கிழவி
0: கிழவி ஆயிட்டா. இந்த நேரத்துல நீங்க பாட்டுல என்னென்ன நீங்க என்ன
1: செய்றீங்க
0: பேசுறீங்க. உடனே ஆண்டு சொல்றாரு, டேய் அற்புதத்துக்கு தேவை பலன் இல்ல, விசுவாசம் தான்.
1: ஆமென்.
0: அற்புதத்துக்கு தேவை
1: பலன் இல்ல, விசுவாசம் தான்.
0: தேவ தூதன் அவனுக்கு பிரதியுத்தரமாக,
1: நான் தேவ சன்னிதானத்தில் நிற்கிற காப்ரியேல் என்பவன்,
0: உன்னுடனே பேசவும்
1: உனக்கு இந்த நற்செய்தியை அறிவிக்கவும் அனுப்பப்பட்டு வந்தேன்.
0: இதோ தகுந்த காலத்தில் நிறைவேறப் போகிறேன், வார்த்தைகளை நீ விசுவாசியாதபடியினா
1: இவைகள் சம்பவிக்கும் நாள் மட்டும் நீ பேசக்கூடாமல் ஊமையாய் இருப்பாய் என்றான்.
0: ஓ வாய்க்கு நானே பூட்டு போடுறேன், பூட்ட உடைக்கலான்னு வந்தா நீ என்னன்னா எங்கூட வம்பு பண்ணிட்டு இருக்கிற. அதனால பெரிய காரியம் நடக்க போறதுனால உன் வாய்க்கு
1: நானே ஒரு பூட்டை போடுகிறேன்.
0: இது நடக்கிற வரைக்கும் நீ என்ன செய்ய மாட்டேன்னா
1: பேசாது,
0: ஊமையா இருப்ப. அப்பனா விசுவாசியாத சகரியாவ ஆண்டவர் தண்டிச்சிட்டாரா? நான் அப்படித்தான் புரிஞ்சுக்கிறேன்.
1: தேவன் தண்டிச்சிட்டாரா?
0: ஒட்டாரா அவர் போடு, இனிமே வாய வச்சுக்கிட்டு சும்மா இருப்பியா நீ, அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அவ்வளவு குரூரமா தேவனை நினைக்கிறேன். ஆனா ஆக்சுவலா அது இல்லை, அப்படி இல்லை. சகரியா உன் லைஃப்ல நான் ஒரு பெரிய காரியத்தை நான் செய்ய போறேன். உன்னுடைய வேண்டுதல் என்ன செய்யப்பட்டது,
1: கேட்கப்பட்டது.
0: என் காரியம் உன் வீட்டுல முண்ட போகுதுன்னு சொல்றேன், நீ என்னடா அது எப்படி நடக்கும்னு கேக்குற. எப்படி நடக்குங்கிறதுக்கு ஒரு அடையாளத்தை தர்றேன். நல்லா தானே பேசிட்டு இருக்கிற, இன்னில இருந்து நீ பேச மாட்ட.
1: எஸ்
0: பேசாதவன் பேசுறது அற்புதம் தான். எல்லாம் பேசிட்டு இருந்தவனுக்கு பேச்சு வராம போனது
1: அற்புதமே.
0: அப்ப சகரியா வெளியில வந்து பேசலாம் நினைக்கிறாரு,
1: வார்த்தை வரல,
0: சைகையில தான் பேசுறாரு. வீட்டுக்கு போனாலும் இதுல தான் பேசுறாரு.
1: சைகை
0: சைகை பண்றப்பெல்லாம் சகரியாவோட ஃபெய்த் அப்படி பம்ப் ஆகும்.
1: ஆமென்.
0: நல்லா தானடா தூவம் கட்டிட்டு இருந்தோம், நல்லா தானடா தோத்திரம் தோத்திரம் சொல்லிக்கிட்டு இருந்தோம், திடீர்னு இப்படி வாயை கட்டி விட்டாரு. நல்லா பேசின வாய் கட்டப்பட்டிருக்குண்ணா, ஒரு பவர் வேலை செய்யுது தானே அர்த்தம்.
1: எஸ்
0: அப்ப வாயில வேலை செய்யற பவர் வாழ்க்கையில வேலை செய்யாதா?
1: ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
0: என் வாயில கிரியை செய்யற பவர் என்னோட வாழ்க்கையில கட்டாயம் என்ன செய்யும்,
1: கிரியை செய்யும்.
0: ஒரு சைகையில காட்டிட்டு பாரு, யார்ட்ட எலிசபெத்துட்டு போய் உனக்கு எனக்கு குழந்தை
1: பறக்க போகுது
0: எப்படியான்னு
1: கேட்டா
0: சகரியா தன்னோட வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்க போகிறது என்பதற்கான அடையாளத்தை
2: ஒரு பெரிய காரியம் நம்ம லைஃப்ல என்ன செய்ய போகுது,
1: நடக்க போகுது.
2: நம்ம பேச நினைச்சாலும் நம்மளால என்ன செய்ய முடியல,
1: பேச முடியல. ஹல்லேலூயா.
0: ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் கற்பன் செத்து போனாலும் ஆண்டவர் சொல்றார், என் கூட ஒத்து போ.
1: எஸ்,
0: உன் கற்பன் செத்து போச்சு, உன் சரீரமோ
1: செத்து போச்சு.
0: இப்ப நான் அதுக்கு வரல, நான் சொல்ற காரியத்தோட
1: ஒத்துக்கோ. அல்லேலூயா.
0: ஆண்டவர் உங்களோட பேசுற காரியத்தை ஒத்துக்கிட்டீங்களா? உங்க வீட்டில் ஆண்டவருடைய காரியம் உண்டும்.
1: ஆமென்.
0: வருகிறது ஆண்டு, ஆனா அதுல பல காரியங்கள் உண்டும்.
1: ஆமென்.
0: நீ தப்பு பண்ணிட்ட, என்ன பண்ணிட்ட,
1: தப்பு பண்ணிட்ட.
0: சமீபத்தில் என் ஃப்ரெண்டு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி நான் போன வாரம் பார்த்தேன். நான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து வந்தது வந்து அவனுக்கெல்லாம் புரியவே இல்லை. அவன் நினைக்கிறான், என்னடா இப்படி இருக்கான், இப்படி போயிட்டான், இவன் என்னத்துக்காவான், என்ன செய்வான், அப்படிதான் நினைச்சானா. அன்னைக்கு நானும் ஏஞ்சல் உட்காந்துருக்குறேன், எங்க முன்னாடி உட்காந்துருக்குறான். டேய், வண்டி வண்டியாக கடனா இருக்குடா, என்ன பண்றதுன்னு என்னன்னா
1: தெரியல
0: தெரியல. அவனுக்கு ஒரு சுவிசேஷத்தை சொல்லி, அவனுக்கு ஒரு ஜபத்தை போட்டு, அவனை ஆசீர்வதிச்சு நம்புடா டேய். அப்பதான் அவன் கட்டி சுத்த அவுக்குறான். நான் நினைச்சேன் நீ வந்து அவ்வளவுதான் முடிஞ்சுன்னு நினைச்சேன், இப்படி போயிட்டானே நான் நினைச்சேன். இன்னைக்கு நீ தாண்டா எப்படி இருக்கன்னா.
1: ஆமென்.
0: நீங்க தப்பு பண்ணல, உங்களை குறிச்சு ஆண்டவர் உங்களிடத்துல பேசினதை ஒத்துக்கிட்டீங்க.
1: ஆமென்.
0: நல்லா இருப்பீங்க.
1: எஸ், நல்லா இருப்பீங்க.
0: உங்க குடும்பத்தை குறிச்சு, உங்க பிள்ளைங்களை குறிச்சு, ஊழியத்தை குறிச்சு ஆண்டவர் பேசின வார்த்தை ஒண்ணு கூட தரையில விழாது,
1: விழாது. அல்லேலூயா.
0: அதுக்கப்புறம் கேள்வி கேட்கறது என்ன
1: செய்தார்,
0: எனக்கு தெரியும் ஆண்டவரே, எனக்கு தெரியும், எனக்கு தெரியும். நான் நல்லா பேசிட்டு இருந்தவன் நாவு கட்டப்பட்டிருக்குன்னா, இது ஒரு பவர் மேனிஃபெஸ்ட் ஆயிருக்கு. இது நீங்க தான்.
1: Yes, Lord.
0: இது
1: நீங்க தான்,
0: நீங்க எனக்கு வாக்கு பண்ணினதை நீங்க நிறைவேற்ற வல்லவர் என்பதை முழு நிச்சயமா நான் என்ன செய்யறேன்,
1: நம்புறேன், விசுவாசிக்கிறேன்.
0: எங்களுக்கு சீர்காழியில போறப்பதான் இதை ஆரம்பிச்சாரு ஆண்டவர். எங்க ஆரம்பிச்சாரு?
1: எல்பெத்தேல் சீர்காழி சபையில.
0: சீர்காழி எல்பெத்தேல் சர்ச்ல. அங்கதான் நாங்கள் இந்த தொட்டில், ஜோகனோட கதையெல்லாம் சொன்னதை, சாரி சாட்சியை சொன்னதை இன்னொரு சேனலில் எடுத்து அவரு பெருசாக ஃப்ளாஷ் பண்ணி 54 வயசில் குழந்தை பிறக்க போதா?
1: ஆமாம், 54+
0: ஆம்பளை பிள்ளை பிறக்க போகுது. 52 கடா ரெடி.
1: 20 நூற்றாண்டின் ஆபிரகாம்
0: இவர் தான் அப்படின்னு போட்டு விட்டானுங்க.
2: எத்தனை செய்தியை நம்ம பிரசங்கம் பண்ணியிருக்கோம், எவனாவது ஆயிரக்கணக்கில் பார்த்தானா, இதை மட்டும் 40,000 பேருக்கு மேலே
1: பார்த்தேன்.
2: நாலு நாளுக்குள்ள,
1: நாலு நாள்
2: இதை மட்டும் எத்தனை பேர் பார்த்துட்டான்,
1: 40,000.
2: மதியம் கூட செக் பண்ணி 42,000 பேர் பார்த்துருக்கிறாங்க. சரி, உள்ள போய் நான் அந்த கமெண்ட்ஸ் என்ன போட்டிருக்காங்க எவனாவது வருத்திருக்க நான் பார்ப்போம்னு உள்ள போய் பார்த்தா 99% கமெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னா, எனக்கு 45 வயசு ஆச்சு, எனக்கு 50 வயசு ஆச்சு, எனக்கு கல்யாணம் முடிஞ்சு 13 வருஷம் ஆச்சு, எனக்கு 15 வருஷம் ஆச்சு, எங்களுக்கு இனிமேல் குழந்தை இல்லைன்னு நாங்கள் நினச்சி நாங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தோம். ஆனால் இந்த விசுவாசத்தை பார்க்குறப்ப எங்கள் ஃபைலை நாங்களும் ஓப்பன் பண்ணிட்டோம்.
1: ஆமென்.
2: எங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த பேரின்படியே குழந்தை என்னன்னா பிறக்குன்னு எத்தனை பேர் கீழே எங்களுக்கு குழந்தை. அப்போ தான் ஒரு அம்மா எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, பாஸ்டர் யுவர் ஃபெய்த் கன்ஃபஷன் ட்ரிக்கர்டு too many people's faith அப்படி போடுறாங்க. உங்க விசுவாசம் அநேக அநேகருக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை என்ன பண்ணி விட்டுச்சு, அப்படி தூண்டி விட்டுச்சு.
1: ஆமென். ஹல்லேலூயா.
2: அட ஃாதர் சொன்னாங்க, டேய், ஓ விசுவாசத்தை பார்க்கறப்ப எனக்கு பயமா இருக்கு, ஆனா உன்னோட சேர்ந்து நானும் ஆமென்
1: ஆமென் சொல்றேன் அப்படின்னா.
2: என் பிள்ளைய எவனாவது யூடியூப்ல வறுத்து எடுத்துட கூடாது, அதுக்கு தான் எனக்கு பயமா இருக்கு. நாங்க வறுத்தாலும் நான் தான்ப்பா ஜெயிப்பேன் அப்படி.
1: ஆமென்.
2: வறுத்தாலும்
1: ஆமென்.
2: ஆண்டவர் சொன்னதா என்னன்னா
1: ஜெயிக்கும். ஆமென்.

0: புதன்கிழமை மதுரையில் மத்தியானம் ஒரு விசிட்டிங் முடிச்சுட்டு நானும் ஹோட்டலும் நானும் ஏஞ்சலும் ஒரு ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். பாஸ்டர் ஜான்சன் ஒருத்தர் சென்னையில் இருக்கிறார். அவர் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் போடுறார். அண்ணே, இந்த மாதிரி உங்களோட நான் ஃபோனில் பிடிக்கணும்னு நினச்சேன், நீங்கள் ஏதாவது மீட்டிங்கில் பிஸியாக இருப்பீங்க, அதனால் ஒரு வாய்ஸ் நான் மெசேஜ் நான் போடுறேன்னு சொல்லி அவர் ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டிருந்தார். என்னதான் நமக்குள்ள தேவன் சொல்ற காரியத்தை நாம அறிக்கை பண்ணி நம்ம ஃபெய்த்ல நம்ம அசைக்க முடியாம இருக்கிறப்ப, அந்த காரியத்தை குறித்து கொஞ்சம் கூட அறிஞ்சிராத இன்னொரு நபருக்குள்ளேயும் அதே காரியத்தை கத்தர் பேசுறப்ப உங்க ஃபெய்த் எப்படி இருக்கும்?
1: எஸ்
0: கேட்கலாமா என்ன பேசினாருன்னு
1: சொல்லி? ஆமென்.
0: போடு கேட்கலாமா? போடுங்க பாப்பா.
2: ஒரு மெசேஜ் உங்களுக்கு பாஸ் பண்ணணும். அதுக்கு தான் நான் இந்த வாய்ஸ் மெசேஜ் விட்றேன். ஐ தாட் ஆஃப் காலிங் யூ பட் நாட் ஷுர் நீங்கள் எங்கேயாவது மினிஸ்ட்ரியில் இருப்பீங்க, அதனால் ஐ டென்ட் கால் யூ. நார்மலாக ஐ மீன் மை ப்ரேயர் லிஸ்ட், அப்பா பேர் உங்கள் பேர் எல்லோரும் ஜெபம் பண்ணுவேன். லாஸ்ட் ஒரு 15 டேஸ்க்கு மேலே ஒரு 1 மந்த்தாகவே ஐ ஐம் சீயிங் அ விஷன். அதில் வந்து எனக்கு வந்து எக்ஸாக்டாக உங்கள் ஏஜ் தெரியாதுன்னு ஒரு 54-55க்கு மேலே கொஞ்சம் நினைக்கிறேன் நான். பட் இருந்தாலும் ஆண்டர் வந்து ஒரு காரியத்தை உங்கள்கிட்ட சொல்ல சொன்னார்னே, ஒரு தொட்டில் அதில் வந்து ஒரு ஒரு பேபியை நான் பார்க்குறேன். கிரேஸ் அன்லிமிட்டெட் அப்படின்னு பொருட்படுகிற ஒரு பேர். இப்போ எங்கள் சர்ச்சில் வந்து இது மாதிரி ஒரு ப்ராஃபட்டிக்கலாக ஒரு கேர்ள் பேபி ஆண்டர் கொடுத்தாரு. ஸோ அவளுக்கு வந்து நாங்கள் வந்து ஜொஹானா கிரேஸ்ன்னு பேர் வச்சோம். ஜொஹானானா கிரேஸ், ஸோ கிரேஸ் கிரேஸ் அன்லிமிட்டட்னு பேர் வச்சோம். உங்களுக்கு வந்து ஆண்டர் வந்து ஐ திங்க் நான் பார்க்குறப்ப அது ஒரு ஒரு ஒரு தீர்க்க தரிசியான ஒரு பாயாக இருந்துச்சு. ஸோ கிரேஸ் அன்லிமிட்டெட் அப்படின்ற ஒரு பேர் வைக்கணும். ஐ டோன்ட் நோ இது ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசியிருக்கிறாரா, இல்லை இதை குறித்து ஆண்டவர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரா அப்படின்னு எனக்கு தெரியலண்ணே. பட் இதை நான் பார்த்தேன் ஒரு இது ஒரு 1 மந்த் 1.5 மந்த்ஸ்க்கு முன்னாடியே எனக்கு இது ஆண்டவர் நான் காட்டினார். பட் நான் ஒரு மல்டிபிள் டைம்ஸ் எதையும் கன்ஃபர்மேஷன் பண்ணாமல் யார்கிட்ட நான் சொல்ல மாட்டேன். ஸோ கிரேஸ் அன்லிமிட்டெட் இஸ் கோயிங் டு கம் இன் ஏ ஹேண்ட் வெரி சூன். ஆண்டவர் வந்து வெகு சிறிய விரைவில் இது உங்களுடைய கையில் கொண்டு வந்து வைப்பார். நான் வந்து இயேசு நாமத்தில் நம்புகிறேன். ப்ராஃபஸாய் ஐ டிக்ளர் அண்ட் டிக்ரி தட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். எவ்வளோ ஏஜ்ன்னு எனக்கு தெரியாதுன்னு பட் ஆண்டர் சொன்னதை நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். கூடிய சீக்கிரம் இது நடக்கும், அதை நாங்கள் பிட்னஸ் பண்ணுவோம். அதே மாதிரி நீங்கள் எங்களுக்கு ப்ராஃபஸ் பண்ண வாக்குத்தத்துக்காக நாங்களும் காத்து கொண்டிருக்கிறோம். கத்திரங்களுக்கு செய்வார் நம்புகிறோம். பட் இது வந்து திட்டவட்டமாக நான் கைகளில் பார்த்தேன். இது எப்போவுமே இந்த நிறைய பேருக்கு இந்த ப்ராஃபஸி சொல்லுவோம் குழந்தை பிறக்கணும். பட் இந்த ஃபிசிக்கலாக ட்ரீமில் இந்த விஷனில் பார்த்துட்டா அதுலேருந்து கரெக்டாக ஒரு கூடிய சீக்கிரம் நாட்டில் நடந்துருனேன். இப்போ நான் ப்ராஃபஸி சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 100-200 குழந்தைக்கு மேலே பிறந்திருக்குனேன். இந்த கடைசி விஷன் பார்த்து அந்த டைமுக்கு அப்புறம் கன்ஃபார்மாக அது நடந்துடும். ஸோ உங்களுடைய விஷனை நான் பார்த்தேன். அத்தனை நாம் மேம்படுத்தும் கிரேஸ் அன்லிமிட்டெட் இது ஒரு பாய் பாய் ஆண்டர் கொடுக்குறாங்க. என்ன பேர்னு அதான் கேர்ள் பேபிக்கு ஜொஹானா கிரேஸ் நம்ம வச்சோம். பாய்க்கு எப்படி வைக்கிறது எனக்கு தெரியல. ஒரு ஆண்டு உங்கள்கிட்ட பேசியிருக்க வாய்ப்பு கிட்ட இருந்தால் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுங்கள். பட் ரொம்ப முக்கியம், இட்ஸ் கம்மிங் சூன். ஆண்டவர் கண்டிப்பாக அறிகிறார். உங்களோட ஊழியத்தில் ஒரு பெரிய டெஸ்டிமனியாக மாறி பேச கிராமத்தினால நாங்கள் நம்புகிறோன்னே. உங்களுக்காக அக்கா காக்கும் மொழிகளுக்காக நம்ம தொடர்ந்து ஜெபம் பண்ணுறோம். அடுத்த வருடம் திரும்பி நம்ம மீட் பண்ணுவோம். ஒரு என்ன சொல்றது, ஒரு ப்ரோக்ராம் நான் மார்ச்ல ஆர்கனைஸ் பண்றேன், கண்டிப்பா வாங்க. காட் பிளஸ் யூ. டைம் இருந்தா கால் பண்ணுங்க.
0: இல்லையா சொல்லுங்களேன்.

0: ஜான்சனுக்கு எனக்கு குழந்தை இல்லைன்னு தெரியும்.
1: எஸ்
0: ஆனா இப்ப நான் ஜொகான டிக்ளேர் பண்றேன்றது தெரியாது அவருக்கு.
1: எஸ்
0: திரும்ப போன் பண்ணி கேட்டேன், ஜான்சன் ஏதாவது தெரியுமான்னு கேட்டேன். ஆனா எனக்கு ஒன்னும் தெரியாது, 1 மந்த் எனக்கு இப்படி வந்துகிட்டே இருக்கு. இந்த மாதிரி நான் சொல்லி 150-200 குழந்தைங்க வந்து பிறந்துச்சு. அப்ப நான் சொன்னேன், நீங்க ஜொகானா கிரேஸ்ன்றீங்க, எனக்கு ஆண்டவர் தந்தது யாவே இஸ் கிரேசியஸ் அப்படின்னா ஜொகானன். அவர் சொன்னாரு, ஒரு மூங்கில் ஊஞ்சல் தொட்டில் அந்த குழந்தைய நீங்க வைக்கிறீங்க அப்படின்னா.
1: ஆமென்.
0: மூங்கில் ஊஞ்சல் தொட்டில்.
1: எஸ்
0: சீர்காழியில எனக்கு கிஃப்ட் பண்ணது மூங்கில் ஊஞ்சல் தொட்டில்.
1: எஸ்
0: தொட்டில்.
1: எஸ்
0: நான் ஜான்சனுக்கு அனுப்பினேன், பாஸ்டர் இததான் எனக்கு கொடுத்திருக்கிறாங்க, அண்ணே இதுலதான் வைக்கிறாங்க அப்படிங்கிற.
1: ஆமென்.
0: எனக்கு என்னன்னா, ஆண்டவரே நான் தான் சொல்றேன், என்கிட்ட நீங்க இவ்வளவு தூரம் நீங்க பேசிட்டே இருக்கிறீங்க, நான் பேசுறத என் கூட சேர்ந்து ஆமேன்னு சொல்றதுக்கு ஒரு ஒரு கூட்டத்தை என்ன செஞ்சிருக்கீங்க தந்திருக்கிறீங்க. ஆனா பாஸ்டர் ஜான்சன் இருந்து வந்தது என்னன்னா, இந்த காரியம் எதுவுமே தெரியாத ஒரு நபர் இடத்துல கத்தர் பேசுறாரு.
1: ஆமென்.
0: கிரேஸ் அன்லிமிட்டெட் அப்படிங்கிற வேர்டு வருது. ஆனா என்ன பேர் வைக்க போறீங்கன்னு எனக்கு தெரியல. கத்தர் உங்கள்ட்ட பேசியிருக்கிறாரா என்னன்னு கூட எனக்கு என்னன்னா
1: தெரியல.
0: அவர் ஜொகானா கிரேஸ்னு பொம்பளை பிள்ளைக்கு வச்சேன், ஆனா ஆம்பளை பிள்ளைக்கு பேரு ஜொகானன்.
1: ஆமென்.
0: ஜொகானன் இஸ் ரியல்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: இது ஒரு அற்புதங்களின் மண்டலம். நீங்க இப்ப நீங்க எப்படி கேக்குறீங்கன்னு எனக்கு தெரியாது. 25 பிரம்ம முடிச்சு உட்கார்ந்து இருப்பீங்க.
1: ஆமென்.
0: பிரம்ம முடிக்கும் உங்களுக்கு.
1: எஸ்
0: பிரம்ம முடிக்கும். நம்ம தலைமுறையில தேவன் பேசி நமக்கு காரியங்களை செய்கிறாருங்கிறத நிரூபிச்சு காட்டுறதுக்கு நம்ம லைஃப்ல ஒரு காரியம் இருக்கு.
1: ஆமென்.
0: நான் அதை நல்ல மோப்பம் முடிச்சிட்டேன்.
1: எஸ்
0: விடுற மாதிரி ஐடியாவே என்னன்னா
1: இல்ல. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
0: வரல என்ன பதி செய்து பாருங்க. அவர் வர்றாரு. அவர் சொன்னார், அண்ணே நான் வீட்டுக்கு வந்து எனக்கு த்ரில்லிங்கா இருக்கேன். நான் சொன்னேன், சீர்காழியில மூங்கில் ஊஞ்சல் தொட்டில் தான் கொடுத்திருக்கிறாங்க. எனக்கு கொடுத்த தொட்டில் என்ன தொட்டில் தான், மூங்கில் ஊஞ்சல் தொட்டில் தான் கொடுத்திருக்கிறாங்க. அந்த போட்டோ பார்த்தா அவருக்கு இன்னும் த்ரில் ஆயிட்டாரு. எனக்கு நான் வீட்டுக்கு வந்தேன்
1: என்னன்னா,
0: புதன்கிழமை வர்றாரு, வந்து ஜோம்ன்றதுக்குன்னே வர்றாரு. நான் சொன்ன வர்றது வர்றீங்க, புதன்கிழமை சாயந்தரம் மீட்டிங்கே நீங்க முடிச்சுட்டு போங்கன்னு
1: சொல்லிட்டேன்.
0: அதனால அந்த மஞ்ச மேல ஒரு விசேஷத்தை கிருபையை கத்தர் வச்சிருக்கிறாரு. நமக்கு பல முறை சொன்ன காரியத்தை இன்னொருத்தர் மூலமா அப்படியே சொல்றப்ப ரெண்டு சாட்சிகளால, ரெண்டு சாட்சிகளுடைய வாக்கினால கத்தர் காரியத்தை என்ன செய்கிறார், ஊர்ஜிதம் பண்ணி
1: ஊர்ஜிதப்படுத்து.
0: டீல் முடிஞ்சு.
1: ஆமென். ஆமென்.
0: அது எப்படி ஆகும், இப்படி ஆகும், அப்படி ஆகும், அதெல்லாம் என்னன்னா
1: இல்ல.
0: அது எப்படி ஆகாது, அப்படி ஆகும்,
1: அப்படியே ஆகும்.

0: ஆதியாகமத்துல யோசேப்பு தெளிவா சொல்லுவாரு, பார்வோன்ட்ட போய் 41:32 இந்த காரியம் தேவனால் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் தேவன் இதை சீக்கிரத்தில் செய்வார் என்பதையும் குறிக்கும் பொருட்டு இந்த சொப்பனம் பார்வோனுக்கு
1: ரட்டித்தது.
0: எல்லாரும் சொல்லுங்க, ரட்டித்தது,
1: ரட்டித்தது.
0: அப்போ ஒரு காரியத்தை ஆண்டவர் ரெண்டு முறை பேசுறார்னா அது தேவனால நிச்சயிக்கப்பட்டிருக்கு.
1: எஸ்,
0: நம்பர் ஒன். நம்பர் டூ, அது சீக்கிரத்துல தேவன் செய்ய போறார்.
1: ஆமென்.
0: தேவனால நிச்சயிக்கப்பட்டிருக்கு,
1: தேவனால் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது.
0: அது சீக்கிரத்தில் ஆண்டவர்,
1: அதை சீக்கிரத்தில் ஆண்டவர்
0: செய்ய போறாரு,
1: செய்ய போறாரு.
0: அதனாலதான் அந்த சொப்பனம் பார்வோனுக்கு
1: ரட்டித்தது. ஹல்லேலூயா.
0: The fact that Pharaoh dreamed the same dream twice.
1: Yes.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஒரே சொப்பனத்தை ரெண்டு முறை. Hallelujah.
1: Hallelujah.
0: And emphasizes God's determination to do this and do it soon. இத செய்ய தேவன் தீர்மானிச்சிட்டாரு, சீக்கிரத்துல செய்ய போறார்.
1: Amen. Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Amen சொல்லுங்க.
1: Amen.
0: It means that these events have been decreed by God. இது எதை குறிக்குதுன்னா இந்த சம்பவங்கள் எல்லாமே தேவனால நிச்சயிக்கப்பட்டிருக்கு. And he will soon make them happen. இத சீக்கிரத்துல தேவன் என்ன செய்ய போகிறார்,
1: செய்ய போகிறார்.
0: ஆனா அறிவு என்ன சொல்லுது, அது எப்படி
1: ஆகும்,
0: அது எப்படி,
1: அது எப்படி,
0: இங்கதான் இதை கலட்டி
1: வெளியே வச்சுட்டு
0: அது அப்படியே.
1: ஆமென்.
0: It's a miracle.
1: It's a miracle. Yes.
0: 1950 இன்னைக்கு வர்றப்ப கூட மத்தியானம் உட்காந்து நான் பாக்குறேன் ஓரல் ராபர்ட்ஸ் அவங்களுடைய கிளிப்பிங்ஸ். 1950 அவருடைய மீட்டிங்ஸ், டென்த் மீட்டிங்ஸ் நடந்த சயின்ஸ் மிரக்கிள்ஸ் நடக்க முடியாத லட்சை வச்சுட்டு வர்ற ஒரு குழந்தைய தூக்கி மடியில வச்சுக்கிட்டு மனதுருக்கத்தோட ஜோம் பண்ணி அந்த காலை ஆட்டி இது பண்ணி வச்சு ஜோம் பண்றாரு. அவ்வளவுதான், ஒரு ஒரு நிமிஷம் ஒன்றரை நிமிஷம் தான், அந்த ஒரு நிமிஷம் தான் அந்த ப்ரேயர். அவர் மடியில இருந்து கீழே குழந்தைய பையனை இறக்குறாரு, குதிச்சு இறங்குறாங்க.
1: ஆமென். எஸ்,
0: இறங்குறாங்க. அம்மாக்கு த்ரோட்டு, கண்ணு டிம் ஆகி, கையெல்லாம் மல்டிபிள் இஷ்யூ. அவங்க வந்து சொல்றாங்க, உங்களே எனக்கு மங்களா தான் தெரியுது அப்படிங்கிறாங்க. முகத்துல அவ்வளவு சோகம். அவர் கேக்குறாரு, இதை செய்ய ஆண்டவருக்கு வல்லமை உண்டுன்னு நீங்க விசுவாசிக்கிறீங்களான்னு கேக்குறாரு. விசுவாசிக்கிறேன் அப்படின்றாங்க. தலையில அப்படி கை வச்சு உடனே பவர் மேனிஃபெஸ்ட் ஆகுது பாருங்களேன். கண்ணு அப்படி எனக்கு நல்லா தெரியுதுன்றாங்க.
1: ஆமென்.
0: தூக்க முடியாத கைய தூக்குறாங்க. இதான் என்னால விழுங்க முடியல. இங்க முகத்தை பாருங்க, எப்படி மாறுது.
2: Stretch forth your hands. Open and close them.
0: Glory.
2: Let's help her rejoice. I shake my right hand. Yes, you have life. Shake this hand. Oh, you do have life. Now, how does your... Look straight at me. Your eyes are clear.
3: Yes, sir, you're as clear as a bell.
2: Oh, I'm so glad. You said I was a blur before, and now I'm clear.
3: Yes, sir.
2: Oh, thank you, God. You see, audience, I'm not always able to convey how I think and how I feel because words are so inadequate sometimes. But this is the way I do believe.
0: ஒரு பிலிமே எடுத்துருக்குறாங்க. நம்ம மதியானம் அந்த பிலிம் ஃபுல் ஃபிலிமை நான் உட்காந்து பார்த்தேன். ஆஸ்மால அவரும் ஆஸ்மால சாக இருந்தவர் தான் ஆண்டவர் ஓரல் ராபர்ட்ஸை சோகம் கொடுத்துருக்குறார். இந்த பையனுக்கு வந்து நிற்கிறான், அவனால் மூச்சே விட முடியாது, மேலே கையை வைக்கிறாரு. இவனுக்கு இப்போ ஆண்டவர் ஹீல் பண்ணுறாரு அப்படின்றாரு, மூச்சை இழுத்து விடுறா அப்படிங்கிறாரு. இன்ஸ்டண்ட்டாக எவ்வளவு இழுத்து விட முடியுமோ அவ்வளோ மூச்சு இழுத்து விடுறான்.
3: Hallelujah.
0: இவனுக்கு வந்து திக்குவாய், இவனுக்கு வந்து பேச்சே வராது.
2: In my Savior's name, let him talk for the rest of his life. Without stammering or stuttering, heal his flesh and heal so that the fear leaves him and may he never stammer again in Christ's name. Eddie? Did you feel the Lord?
4: Yes, sir.
2: Where did you feel it?
4: All over.
2: Eddie, are you going to talk?
4: Yes, sir.
0: அடுத்து ஏஏ ஆலன். ஏஏ ஆலன் வந்து 1960ல் உள்ளவர். அவர் ஒரு ஹீலிங் இவாஞ்சலிஸ்ட். அவர் வீல் சேர்ல வந்த ஒரு மனுஷனை சேலஞ்ச் பண்றாரு. எல்லாம் ஃபெய்த் பவர், ஃபெய்த் என்னன்னா பவர் சொல்லிட்டு இவர் இப்ப நடக்கிறாரு பாருங்கன்னு சொல்லிட்டு அந்த காலை வீல் சேர்ல இருக்கிறத வச்சு அந்த காலை எடுத்து வச்சு பார்த்தா இயேசு நாமத்துல நடங்குறாரு. அவர் பாட்டு வந்து நடக்கிறார். நர்ஸ் ஓடி வர்றா பின்னாடி இருந்து பதறிக்கிட்டு அந்த நர்ஸ் வந்துச்சு. அடுத்து மேல ஏறிட்டு இந்த மவுண்டைன் தான் இந்த கதை தான். உன்னுடைய மலை என்ன செய்யுதுன்னா பெயர்ந்து சமுத்திரத்துல
1: அள்ளுண்டு போகுதுன்னு
0: அவரு அவரு வச்சிருந்த கிளச்ச குடுங்கன்னு கேட்டாரு. அந்த கிளச்சை வச்சுக்கிட்டு ஸ்டேஜிலே மிதிச்சு மிதிச்சு கிளச்ச உடைச்சு அந்த கிளச்ச நாலு துண்டாக்கி எந்திரிச்சு நடந்து ஒரு கையில கொடுத்து ஓ மலையை தூக்கிட்டு போன்றாரு.
1: ஆமென்.
0: 1960ல் 1950ல் ஓரல் ராபர்ட்ஸ், டி.எல். ஆஸ்பர்ன், ஏ.ஏ. ஆலன் இவங்க பீரியட்ல நடக்கும்னு சொன்னா என்னோட தலைமுறையிலையும் நடக்கணும்.
1: ஆமென். எஸ் எஸ்
0: நான் வந்து தயவு செஞ்சு தப்பா நினைச்சுக்கிறாங்க, நான் ஒரு குழந்தையக்கா எய்ம் பண்ணி நினைச்சுக்கிறாங்க. நான் குழந்தையவே எய்ம் பண்ணல. குழந்தைய கத்தர் திணிக்கிறார் கையில.
1: எஸ்
0: ஆனா இது ஒரு பெரிய மூவா மாறப்போகுது. பாடி ஆஃப் கிரைஸ்ட்ல இன்னைக்கு ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறார் என்பதற்கான ஒரு சாட்சியா ஆண்டவர் என்ன ஏஞ்சலையும் சூஸ் பண்ணிருக்கிறார்.
1: எஸ்
0: அது நடந்த பிறகு சொன்னா நல்லா இருக்காது, நடக்கிற முன்னாடி சொன்னா தான் வீரியம். அதனால அதுக்கு முன்னாடி எவ்வளவு சொல்லணுமோ அவ்வளவு சொல்லிக்கிட்டே
1: இருக்கிறேன்.
0: எஸ் எவ்வளவு சொல்லணுமோ
1: சொல்லிக்கிட்டே.
0: நீங்க தானே உட்கார்ந்துருக்கீங்க, நீங்க தானே கேட்டிய, நீங்க தான் பார்க்க போறிய.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: இருதான் பாருங்க. ஆலன், ஏ ஆலன், ஃபுட்டேஜ்லாம் இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க.
5: What do you think about it?
6: Oh, it's wonderful.
5: You're walking.
6: Yes, I'm.
5: What do you think about it?
6: Oh, I don't know what to say.
5: You're healed.
6: Yes. Amen.
7: No more than this man couldn't walk except these crutches. He had to walk on this side. Amen.
5: This is his mountain. Tell you, I want everyone that's got a mountain come down here and stand in front of me. I'm going to speak.
0: எங்க காட்ல நடக்க போதுன எத்தனை பேர்
1: விசுவாசி. ஆமென்.
0: இப்ப இது எந்த வருஷம் நடந்தது?
1: 1950.
0: 74 வருஷம்.
1: எஸ்
0: அல்லது 64 வருஷத்துக்கு முன்னாடி பெல்ஸ் ஆஃப் ரிவைவல் னு சொல்லி பெலிசர் தூர்த்து போட்ட துறவுகளை ஈசாக்கு என்ன செஞ்சானாம்? தோண்டி சுரக்கிற நீரூற்றை கண்டான். போன தலைமுறையில் முந்தின தலைமுறையில் இந்த மாதிரி பவர் மேனிஃபெஸ்ட் ஆயிருக்கு. நமக்கு என்ன ஆசைனா எங்க தலைமுறையில் மேனிஃபெஸ்ட் ஆகும்.
1: ஆமேன் அப்பா.
0: அதுக்கான டீச்சிங் உண்டு, அதுக்கான ஃபெய்த் எங்களுக்கு தர்றீங்க. உங்க காரியம் உண்டு.
1: எஸ் ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
0: சூப்பர் சிங்கரை எல்லாரும் ரசிக்கிறோமா?
1: ரசிக்கிறோம்.
0: இனிமே அவர் ரசிக்கிறோமா?
1: ரசிக்கிறோம்.
0: ஒருத்தர் மட்டும் ரசிக்கிறீங்களா? மொத்த குடும்பமும் ரசிக்கிறா?
1: மொத்த குடும்பமே.
0: அப்ப அப்ப உலகத்துல ஒருத்தன் பண்றத மொத்தமா உட்காந்து ரசிக்கிறான், கர்த்தர் சொல்றாருங்கிறத ஒத்தையில ஒருத்தன் ரசிக்கிறான்.
1: எஸ்,
0: உலகத்தை ரசிக்க முடியும், வார்த்தைய யாரோட பேசுறாரோ அவன் மட்டும்தான்
1: விசுவாசிக்க முடியும். ஆமென்.
0: உங்களுக்குள்ள அந்த விசுவாசத்தை கர்த்தர் தூண்டுறாருன்னா விளையாண்டுறாதீங்க.
1: உங்க ஃபேமிலியில ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்ய உங்களை முன்குறிச்சதுனாலதான். ஆமென்.
0: மீண்டும் மீண்டும் உங்களிடத்துல பேசி உங்க ஃபெய்த் அப்படியே கர்த்தர் தூண்டிக்கிட்டே இருக்கிறார்.
1: ஆமென்.
0: உலகத்தை ரசிக்கிறவன் இல்ல, உங்க வார்த்தையை நான்
1: விசுவாசிக்கிறவன். ஹல்லேலூயா.
0: இரண்டாவது, உங்களிடத்துல ஆண்டவர் ஒரு பெரிய காரியத்தை பேசியிருப்பாருன்னா நீங்க வேணா எல்லாத்தையும் சொல்லலாம், ஆனா எல்லாத்தையும் அதை பேச மாட்டார் ஆண்டவர்.
1: ஹல்லேலூயா.
0: மரியாள்கிட்ட பேசினத யோசேப்பிட்ட பேசினாரா?
1: பேசினார்.
0: அவங்களுக்கு குழந்தை பிறந்தத பெத்தலகம் சுத்தி இருந்த ஆடு மேய்க்கிற மேய்ப்பர்கள்ட்ட பேசினாரா?
1: பேசினார்.
0: சிமியோன்கிட்ட பேசினாரா?
1: பேசினார்.
0: அண்ணாள்கிட்ட பேசினாரா?
1: பேசினார். சாஸ்திரி கிட்ட பேசினாரா? பேசினார்.
0: எலிசபெத் கிட்ட பேசினாரா?
1: பேசினார்.
0: சகரியாட்ட பேசினார?
1: பேசினார்.
0: கூட்டி கிழிச்சு பாத்தீங்கன்னா ஒரு 10 பேர் தான் வருது. மனுக்குலத்தை ரெண்டா பிரிக்க போகிற ஒரு சரித்திரம் வெளிப்படுறப்ப அதை குறிச்ச வெளிப்பாடு ஆண்டவர் விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சிலருக்கு மட்டும்தான் தந்தார்.
1: ஆமென்.
0: அதனால உங்க காரியத்தை ஆதரிக்க அநேகர் இல்லாம இருக்கலாம், விசுவாசிக்க நீங்க இருக்கிறீங்க ஆண்டவருக்கு.
1: ஆமென்.
0: எனக்கு சொல்லப்பட்டபடியே நடக்கும்,
1: நடக்கும்.
0: இந்த கத்திரிடத்துல நான் என்ன செய்யறேன்?
1: நம்பிக்கையா இருக்கிறேன்.
0: இந்த நம்பிக்கையை அறிக்கை எடுக்கிறதுல அசைவு இல்லாமல் எப்படி இருங்க?
1: உறுதியாய் இருக்க கடவுள்.
0: உறுதியாய் இருங்க.
1: ஆமென்.
0: அற்புதங்களின் ஆண்டு ஆண்டவருடைய காரியம் முண்ட போது.
1: எஸ்.
0: உங்க வீட்டுல.
1: எஸ். ஹல்லேலூயா.
0: ஆண்டவர் சொன்ன வாக்கு விசுவாசிக்கிற உங்க வீட்டுல.
1: எஸ்.
0: அவர் காரியம்
1: முண்ட போகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
0: உங்களை ஒரு அற்புத சாட்சியா கர்த்தர் எடுக்கிறார்.
1: ஆமென்.
0: எனக்கு என்ன ஆசைன்னா ஆண்டவரே இந்த விசுவாசத்துக்குள்ள பாடி ஆஃப் கிறிஸ்ட் கொண்டு வரணும். அதுக்கு எங்களுக்கு ஒரு சாட்சி வேணும். அதுக்கு தான் தொங்குற ஆண்டவரே ஜொகானன் ஜொகானன்.
1: ஆமென்.
0: நான் கேக்குறது இது ஒண்ணுக்காண்டிதான். எனக்கு ஒரு பெரிய ஆசை, எனக்கு ஏஞ்சலுக்கு அப்படி இல்லை. இது வந்து என்னன்னா ஒரு பெரிய உண்டு, இந்த தலைமுறைக்கு என்ன ஆக போகுதுன்னா ஒரு பெரிய ஆசீர்வாதமா போகுது. ஆண்டவர் வல்லமை உள்ளவர்ங்கிறத நிரூபிக்கிறதுக்கு ஆண்டவரே எங்களை நீங்க முன்குறிச்சிங்க, அதுக்காக உமக்கு
1: ஸ்தோத்திரம்.
0: அந்த ஒரு சாட்சிக்காக தான் வல்லவர் என்ன செஞ்சாரா? மகிமையான காரியங்களை
1: செய்தார்.
0: நாம் மரியாள் பாடினாங்க.

0: கத்தர் பேசியிருக்கிறார்ல, உங்க மகனை குறிச்சு பேசியிருக்கிறார்ல, உங்க மகளை குறிச்சு பேசியிருக்கிறார்ல, உங்க கணவரை குறிச்சு, உங்க மனைவியை குறிச்சு, உங்க தொழிலை குறிச்சு, உங்க ஊழியத்தை குறிச்சு பேசியிருக்கிறார்ல. எப்படி பொய்யா போகும், எப்படி பொய்யா போகும். சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்ற என் ஆண்டவர் மகிமையான காரியத்தை உங்க குடும்பத்துல செய்ய போகிற ஆண்டு, மகிமையான காரியத்தை, அதிசயமான ஒரு காரியம், அவருடைய வாக்கின்படியே உங்க வீட்டுல ஆண்டவருடைய காரியம் முண்டுகிறத நீங்க பார்க்க போகிற ஒரு விசேஷித்த வருஷத்துக்குள்ள கர்த்தர் உங்களையும் என்னையும் கொண்டு வருகிறார். தண்டவாளத்தை போட்டுட்டாரு, தண்டவாளத்தை போட்டுட்டாரு, அவரும் நீங்களும் சேர்ந்து ஒரு கூட்டறிக்கை பண்ணிட்டீங்க. பொய்யா போகாது. மனுஷருடைய கண்களுக்கு அது ஆச்சரியமா இருக்க போகிறது. இது எப்படி ஆச்சு, இது எப்படி நடந்துச்சுன்னு சொல்லி இன்றைக்கும் ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறார், இன்றைக்கும் ஆண்டவர் அற்புத அடையாளங்களை நடப்பிக்கிறார் என்பதற்கான ஒரு ஜீவனுள்ள சாட்சியாக உங்களை முன்குறிச்சு உங்க குடும்பத்தை, உங்க பிள்ளைங்களை, உங்களுடைய ஊழியத்தை ஆண்டவர் இந்த தலைமுறைக்கு ஒரு அற்புதமாக, ஒரு அடையாளமாக வைக்கிறார். சொன்ன காரியம் ஒண்ணு கூட தரையில விழாது.
1: தொடர்ந்து அறிக்கை பண்ணுங்க.
0: ஆண்டவரோட சேர்ந்து கூட்டறிக்கை பண்ணுங்க. மருத்துவ அறிக்கை இல்ல, விசுவாச அறிக்கை தான் பவர்ஃபுல்லானது. டாக்டரோட ரிப்போர்ட் இல்ல, ஆண்டவருடைய ரெவலேஷன் தான் பவர்ஃபுல்லானது. ஆண்டவர் தீர்க்க தரிசனமா சொல்லுகிறார், உன் விசுவாசம் உன்னை குணமாக்கிற்று, உன் விசுவாசம் உன்னை குணமாக்கிற்று, உன் விசுவாசம் உன்னை குணமாக்கிற்று, உன் விசுவாசம் உன்னை குணமாக்கிற்று. மாத்திரையில குணமானவன் இல்ல, நீ விசுவாசத்தினால குணமானவங்கிறத இந்த தலைவருக்கு சாட்சியா சொல்ல நான் உன்னை முன்குறிச்சிருக்கிறேன், நம்புகின்றார் ஆண்டவர். மருந்து இல்ல, வார்த்தை தான் உனக்கு மருந்து. என்னுடைய வெளிப்பாடு தான் உனக்கு மருந்து. என்னுடைய வெளிப்பாடு தான் மருந்து. என்னுடைய தீர்க்க தரிசனம் தான் உனக்கு மருந்து. அதுதான் அரு மருந்து. மருந்து செய்யாத வேலையை வெளிப்பாடு செய்யும். என்னோடு சேர்ந்து நீ சொன்னதை உன் கண்ணு காணும். உனக்கு நான் சொன்னதை நீ அப்படியே சொன்ன, நீ சொன்னபடியே உனக்கு ஆகும், அத உன் கண்ணு காணோ. நன்றி ஆண்டவரே, இந்த வார்த்தைக்காக நன்றி, இந்த தயவுக்காய் ஸ்தோத்திரம், இந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். எங்களுக்குள்ள ஃபெய்த்த தூண்டி விட்டுருக்கீங்க, இல்லைன்னா எங்களால் இப்படி எல்லாம் பேச முடியாது. நாங்கள் எங்க வாய்க்கு ஒரு பெரிய பூட்டு போட்டு வச்சிருக்கோம், ஆனா அந்த பூட்டை உடைச்சு இன்னைக்கு எங்க வாயில ஒரு பாட்டை வச்சு திரும்ப பாட வைக்கிறீங்க. என்ன உங்க காரியம் எங்க வீட்டுல முண்டு ஆண்டவர். 25வது வருஷம் மறக்க முடியாத வருஷம். அப்படி ஒரு பெரிய காரியத்தை தேவரே எழுந்தருளி சியோனுக்கு இறங்குவீர், இருதற்கு தயவு செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது என்ற அந்த வாக்கு அப்படி நிறைவேறட்டும். இதுதான் அந்த நேரம். மகிமையான காரியங்களை செய்யுங்க, வெற்றி சிறங்க. உங்க நாமம் பரிசுத்தம் உள்ளது. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் நல்ல பிதாவே.
2: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
3: அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13, நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1, எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவி கொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.
1: ஜெபத்தோட்டத்தில் என்னோடு கூட இருந்து ஊழியம் செய்கின்ற எனது அண்ணன் மகன் சேகருக்காக நான் கர்த்தரை துதிக்கின்றேன். இந்த நாட்களில் புதிய புதிய பாடல்களை கொடுத்து கர்த்தர் சேகரையும் அவன் மனைவி சுதாவையும் ஆசீர்வதிக்கிறதை நான் கண்கூடாய் பார்க்கிறேன். ஒரு நாள் அதிகாலையில் இது எழுப்புதலின் நேரம், யோசுவாவின் காலம், ஆர்ப்பரிப்போம், அலங்கம் இடியுவரை என்ற ஒரு சப்தம் ராகத்தோடு கேட்டு சேகர் எழுந்தார். அதுதான் நீங்கள் கேட்கும் முதல் பாடல். ஆம், நாம் நமது தேசத்தை இயேசுவுக்கு சொந்தமாக்கும் நாட்களில் இருக்கின்றோம். துதியால் நமது தேசத்தின் தடை சுவர்கள் தகர்க்கப்படுவது நிச்சயம். அடுத்து, உன் சுக வாழ்வு சீக்கிரம் துளிர்க்கும், நீ பயப்படாதே என்ற வாக்குறுதியின்படி அமைந்த பாடல் நோயின் பிடியில் உள்ளவர்களை விடுவித்து தேற்றும் என்பதை உறுதியாக சொல்ல முடியும். தங்கச்சி சுதா பாடிய ஆராதனை பாடல் ஆண்டவருடைய சமூகத்திற்கே உள்ள அழைத்து செல்லும். மன்றாட வந்தேன் என்ற பாடல் தேசத்திற்காக உங்களை மன்றாட வைக்கும். எல்லா பாடல்களுமே அருமையிலும் அருமை, கேட்க மட்டுமல்ல உங்களை பாட வைக்கும். கேளுங்கள், பாடுங்கள், விடுதலை பெறுங்கள். உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? அன்பு தகப்பனே, கோடி ஸ்தோத்திரங்கள் அப்பா. அன்று தாவீதுக்கு பாடல்களை கொடுத்து இந்த நாள் வரை கோடி கோடி மக்களை ஆசீர்வதிக்கிறீரே. அதுபோல தம்பி சேகருக்கும் சுதாவுக்கும் எத்தனையோ பாடல்களை கொடுத்த உம்முடைய கிருபைக்காக நன்றி ஐயா. இந்த பாடல்களை கேட்கிற ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் ஒரு அற்புதம் நடப்பதாக. உம்மீது கொண்ட நேசத்தில் என் பிள்ளைகள் வளர்வார்களாக. ராஜா, உடலிலே விடுதலை உண்டாகட்டும். துதி அபிஷேக நதியில் என் ஜனங்கள் நீந்துவார்களாக. தகப்பனே, பாடல்களை கேட்கிற ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் அவர்கள் தேவைகள் சந்திக்கப்படுவதாக. நன்றி அப்பா. இன்னும் அதிக அதிக பாடல்களை கொடுத்து பிள்ளைகளை ஆசீர்வதியும். உமக்கே மகிமை, உமக்கே மகிமை. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.

0: So now, 11 things I have shared with you.
1: பதினோரு காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன்.
0: Now I'm going to share with you two more things tonight.
1: இன்றைக்கு இரவு இன்னும் இரண்டு காரியங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன்.
0: I want to share with you about how the blood of Jesus gives us an eternal inheritance.
1: எப்படி இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நித்தியமான சுதந்திரத்தை நமக்கு கொடுக்கிறது என்று பார்க்க போகிறோம்.
0: Eternal inheritance, that means not only in this life but in the life to come, the blood of Jesus works for us in giving us a great inheritance.
1: நித்தியமான சுதந்திரம் அதாவது இந்த வாழ்க்கையில மட்டுமல்ல வரப்போகிற வாழ்க்கையிலும் இயேசுவின் இரத்தம் நமக்கு நித்திய சுதந்திரத்தை கொடுக்கிறதா இருக்கிறது.
0: And another thing I want to share with you is about how the blood of Jesus brings a heavenly joy in our hearts.
1: இன்னொரு காரியம் எப்படி இயேசுவின் இரத்தம் பரலோக சந்தோஷத்தை நம்முடைய இருதயங்களில் கொண்டு வருகிறது அதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன்.
0: Heavenly joy is there through the blood.
1: இரத்தத்தின் மூலமாக பரலோக சந்தோஷம் உண்டா இருக்கிறது.
0: Now let us look at these two things tonight.
1: இப்போது இன்றைக்கு இந்த ரெண்டு காரியங்களை நாம் பார்க்கலாம்.
0: We must confess these things.
1: இந்த காரியங்களை நாம் அறிக்கை செய்ய வேண்டும்.
0: See, we must know it in order to confess.
1: அறிக்கை செய்ய வேண்டுமானால் முதலாவது நாம் அதை அறிந்திருக்க வேண்டும்.
0: You see, knowing always goes before confession.
1: பாருங்க அறிக்கை செய்ய வேண்டுமானால் எப்பொழுதும் அதை நாம் முதலாவது அறிந்திருக்க வேண்டும்.
0: That is why it is important for us to know tonight.
1: ஆகவே தான் இந்த கிரவு நாம் அறிந்து கொள்ள வேண்டியது முக்கியம்.
0: Turn with me to Hebrews chapter 9.
1: திருப்பும் எபிரேயர் 9 அதிகாரம்
0: verse 15.
1: 15 வசனம்.
0: Hebrews 9:15.
1: எபிரேயர் 9:15.
0: We'll talk about our eternal inheritance that is there through the blood.
1: இரத்தத்தின் மூலமாய் நமக்கு உண்டா இருக்கிற நித்திய சுதந்திரத்தை குறித்து நாம் பார்ப்போம்.
0: And for this cause he is the mediator of the new testament, that by means of death for the redemption of the transgressions that were under the first testament, they which are called might receive the promise of eternal inheritance.
1: ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்தில் நடந்த அக்கிரமங்களை நிவிர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணம் அடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக இருக்கிறார்.
0: For where a testament is, there must also of necessity be the death of the testator.
1: ஏனென்றால் எங்கே மரண சாதனம் உண்டோ அங்கே அந்த சாதனத்தை எழுதினுடைய மரணமும் உண்டாக வேண்டும்.
0: For a testament is a force after men are dead. Otherwise it is of no strength at all while the testator liveth.
1: எப்படி எனில் மரணம் உண்டான பின்பே மரண சாதனம் உறுதிப்படும். அதை எழுதினவன் உயிரோடு இருக்கையில் அதற்கு பலன் இல்லை.
0: Now this is talking about how Jesus died for the purpose of making an eternal inheritance possible for us.
1: எப்படி இயேசுவானவர் நமக்கு ஒரு நித்திய சுதந்திரத்தை கொடுப்பதற்காக மரித்தார் என்பதை குறித்து இந்த வசனம் கூறுகிறது.
0: You see, it is talking about the testator and the will that he has left.
1: இந்த வசனம் உயிலை குறித்தும் அந்த உயிலை எழுதியவரை குறித்தும் கூறுகிறது.
0: Says the testator must die before what he has written and left for us becomes ours.
1: உயிலை எழுதியவர் அந்த உயிலுக்குரிய காரியங்கள் நமக்கு சொந்தமாக வேண்டும் என்று சொன்னால் அதை எழுதியவர் முதலாவது மரிக்க வேண்டும் என்று சொல்லுகிறது.
0: So Jesus, the meaning of the death of Jesus on the cross of Calvary is extended even to the point where it is explained as a thing that took place so that we may inherit these things.
1: ஆகவே இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் இயேசு கிறிஸ்து மரித்தது இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நாம் சுதந்திரித்துக் கொள்ளும்படியாகத்தான்.
0: The new covenant is the last will and the testament.
1: இந்த புதிய உடன்படிக்கை அது கடைசி உயிலாக இருக்கிறது.
0: The death of the testator, the one who gives us and leaves all these inheritance for us, activates that inheritance for us.
1: இந்த உயிலை எழுதி வைத்தால் மட்டும் போதாது, அந்த உயிலை எழுதினவர் மரிக்கும் போதுதான் அந்த உயில் அமலுக்கு வருகிறது.
0: What is the proof of death?
1: அந்த மரணத்துக்கு ஆதாரம் தான் என்ன?
0: I told you the life is in the blood.
1: நான் உங்களுக்கு சொன்னேன் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது.
0: That is why Jesus had to take the blood, enter into the presence of God and present it there.
1: ஆகவே தான் இயேசுவானவர் இரத்தத்தை சிந்தி தேவனுடைய சமூகத்தில் அதை கொண்டு போய் செலுத்த வேண்டியதாயிற்று.
0: God goes by the book.
1: தேவன் தம்முடைய வார்த்தையின்படி தான் செய்கிறவர்.
0: You can't just go there and report saying the death has taken place.
1: அங்க சும்மா போயிட்டு மரணம் நடந்து விட்டது நிகழ்ந்து விட்டது என்று சொல்லிவிட முடியாது.
0: You have to bring the blood.
1: அந்த இரத்தத்தை கொண்டு வர வேண்டும்.
0: Blood must be kept there in the presence of God.
1: தேவனுடைய சமூகத்தில் அந்த இரத்தம் வைக்கப்பட வேண்டும்.
0: The atoning blood.
1: பாவ நிவர்த்தி செய்கிற இரத்தம்.
0: Forever speaking there saying that the sins have been atoned.
1: பாவங்களுக்கு பரிகாரம் செய்யப்பட்டது என்று என்றென்றைக்குமாய் அது பேசுகிறது.
0: The presence of the blood indicates the fact that death has taken place.
1: இரத்தம் அங்கு இருக்கிறது அதுவே மரணம் நிகழ்ந்து விட்டது என்பதை குறிக்கிறது.
0: The blood is the proof that death has taken place.
1: மரணம் நிகழ்ந்தது என்பதற்கு ஆதாரம் அந்த இரத்தம் தான்.
0: And that is why the blood was presented before the Father.
1: ஆகவே தான் பிதாவுக்கு முன்பாக அந்த இரத்தம் கொண்டு போய் செலுத்தப்பட்டது.
0: Now the necessity of the death of the testator is indicated here.
1: இந்த இடத்துல அந்த உயிலை எழுதினுடைய மரணம் ஏன் அவசியம் என்பதை சொல்லப்பட்டிருக்கிறது.
0: It is important that he must die.
1: அவர் மரிக்க வேண்டியது அவசியம்.
0: So that the inheritance may belong now to the inheritors, the called, the children of God.
1: அப்பொழுதுதான் அழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறார்களே அவர்களுக்கு அந்த உயிலில் உள்ள அனைத்தும் சொந்தமாகும்.
0: The death has happened.
1: மரணம் நிகழ்ந்து விட்டது.
0: The proof of the death is the blood of Jesus that was shed there on the cross of
1: Calvary. அந்த மரணத்துக்கு ஆதாரம் கல்வாரி சிலுவையிலே சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் இரத்தம்.
0: Now turn with me to 1 Peter.
1: இப்போது 1 பேதுருவுக்கு நாம் திரும்புவோம்.
0: 1 Peter chapter 1.
1: 1 பேதுரு முதலாம் அதிகாரம்.
0: Peter also believes in this inheritance that is incorruptible, that is eternal.
1: அழிவில்லாத நித்திய இந்த சுதந்திரத்தை பேதுரு கூட நம்புகிறார்.
0: He says in verse 3.
1: 3வது வசனத்திலே அவர் சொல்கிறார்.
0: Blessed be the God and Father of our Lord Jesus Christ, which according to his abundant mercy hath begotten us unto a lively hope by the resurrection of Jesus Christ from the dead.
1: நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததும் ஆகிய சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படி நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார்.
0: To an inheritance incorruptible and undefiled and that fadeth not away, reserved in heaven for you.
1: அழியாததும் மாசற்றதும் வாடாததும் ஆகிய சுதந்திரத்துக்கு ஏதுவாக.
0: Who are kept by the power of God through faith unto salvation, ready to be revealed in the last time.
1: கடைசி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது.
0: Verse 6 he says, wherein we greatly rejoice.
1: ஆறாம் வசனம் சொல்கிறார், இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள்.
0: You see, there is a, this eternal inheritance is something very real.
1: பாருங்கள், இந்த நித்திய சுதந்திரம் என்பது நிஜமான ஒன்றா இருக்கிறது.
0: Peter describes it as a, not just an eternal inheritance, but an inheritance that is incorruptible and that fadeth not away.
1: இதை வெறும் நித்திய சுதந்திரம் என்று பேதுரு சொல்லாமல் இது அழியாதது மாசற்றது வாடாதது என்று சொல்லுகிறார்.
0: Reserved in heaven for us.
1: பரலோகத்தில் நமக்காக அது வைக்கப்பட்டிருக்கிறது.
0: Heaven for us who are kept by the power of God today.
1: தேவனுடைய வல்லமையினால் இன்னைக்கு காக்கப்பட்டிருக்கிறோமே நமக்காக தான் பரலோகம்.
0: Through faith for the last day in which it will be given to us.
1: விசுவாசத்தினாலே கடைசி நாட்களிலே அது நமக்கு கொடுக்கப்படும்.
0: Now it is a wonderful description I think.
1: பாருங்க, இது அற்புதமான ஒரு வர்ணனை என்று நான் நினைக்கிறேன்.
0: We are kept by the power of God.
1: நாம் தேவனுடைய வல்லமையால காக்கப்பட்டிருக்கிறோம்.
0: God is keeping us in his hands.
1: தேவன் தம்முடைய கரங்களிலே நம்மை காத்து வருகிறார்.
0: He protects us.
1: அவர் நம்மை பாதுகாக்கிறார்.
0: He's got a plan and a purpose for us.
1: நமக்காக ஒரு நோக்கத்தை திட்டத்தை வைத்திருக்கிறார்.
0: He's given us an inheritance.
1: நமக்கு ஒரு சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார்.
0: The death of Jesus Christ, the shedding of the blood has made that inheritance possible.
1: இயேசு கிறிஸ்துவின் மரணம் அவருடைய இரத்தம் சிந்தப்பட்டதே அது நமக்கு சாத்தியமாகும்படி செய்திருக்கிறது.
0: We are living for that inheritance.
1: அந்த சுதந்திரத்துக்காகவே நாம் வாழ்ந்து வருகிறோம்.
0: We are kept and protected and provided for so that we can inherit that inheritance.
1: அந்த நித்திய சுதந்திரத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக தான் இங்கே நாம் பாதுகாக்கப்பட்டு பத்திரமாய் காக்கப்பட்டு வருகிறோம்.
0: And we while we are in this earth we rejoice over that inheritance.
1: இந்த பூமியிலே நாம் வாழும்போது அந்த நித்திய சுதந்திரத்தை கண்டு நாம் மனமகிழ்கிறோம்.
0: And the trials of our faith and the things that we go through here seem nothing as we keep our eyes upon that inheritance.
1: அந்த சுதந்திரத்தில் மீது நம்முடைய கண்களை வைத்திருக்கும்போது இந்த உலகத்தில் நேரிடுகிற விசுவாச சோதனைகள் மற்ற காரியங்கள் எல்லாமே ஒன்றுமில்லாமல் காணப்படுகிறது.
0: There is much talk about the persecution that is going on everywhere.
1: இன்றைக்கு எல்லா இடத்திலும் இந்த உபத்திரவங்களை பற்றி அதிகமாக பேசி வருகிறார்கள்.
0: The New Testament church was fully aware of such a thing and experienced and went through persecution much.
1: ஆனால் புதிய ஏற்பாடு சபை இந்த காரியத்தை நன்றாக அறிந்திருந்தது. அது மட்டுமல்ல, நிறைய உபத்திரவங்களை அது சந்தித்து வந்தது.
0: The Bible, the New Testament was written, particularly the epistles, many of the epistles were written to address and encourage the believers that are going through such persecutions and trials in their lives.
1: வாழ்க்கையில் இப்படிப்பட்ட உபத்திரவங்கள் சோதனைகளோடு கடந்து சென்றாலே விசுவாசிகள் அவர்களை உற்சாகப்படுத்தும்படியாக தான் புதிய ஏற்பாட்டில் அநேக நிருபங்கள் எழுதப்பட்டது.
0: They were written to encourage them.
1: அவர்களை தைரியப்படுத்தும்படி எழுதப்பட்டது.
0: Encourage the persecuted Christians.
1: உபத்திரப்படுத்தப்பட்ட கிறிஸ்தவர்களை தைரியப்படுத்தும்படியாக.
0: Those who are persecuted for the sake of Christ and because of the gospel.
1: கிறிஸ்துவின் நிமித்தம் சுவிசேஷத்தின் நிமித்தம் துன்பப்படுத்தப்பட்டார்களே அவர்களுக்காக.
0: They were told that when they compared this trouble with their internal and eternal inheritance, this trouble is nothing.
1: இந்த பிரச்சனைகளை நித்திய சுதந்திரத்தோடு ஒப்பிடும்போது இந்த பிரச்சனை எல்லாம் ஒன்றுமே இல்லை என்று அவளுக்கு சொல்லப்பட்டது.
0: Turn with me to 2 Corinthians.
1: திருப்பும் 2 கொரிந்தியருக்கு.
0: 2 Corinthians.
1: 2 கொரிந்தியர்
0: chapter 4.
1: 4வது அதிகாரம்.
0: And verse 17.
1: 17வது வசனம்.
0: For our light affliction which is but for a moment worketh for us a far more exceeding and eternal weight of glory.
1: மேலும் காணப்படுகிறவைகள் அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது.
0: Talking about how this affliction that we go through in this world is a light affliction.
1: எப்படி இந்த உலகத்தில் நாம் அனுபவிக்கிற உபத்திரவங்கள் லேசானது என்று அவர் சொல்லுகிறார்.
0: Because we are a people who have set our sight upon our eternal inheritance.
1: ஏனென்றால் நாம் எல்லாரும் நம்முடைய கண்களை நித்திய சுதந்திரத்தின் மீது பதித்திருக்கிற மக்களாக இருக்கிறோம்.
0: We are not looking at the things that are seen, but we are looking and believing at the things that are promised to us.
1: நாம் காணப்படுகிற காரியங்களை பார்த்து கொண்டிருப்பதிலே மாறாக நமக்கு வாக்கு பண்ணப்பட்டிருக்கிற காரியங்களை நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.
0: Verse 18.
1: 18th verse.
0: While we look not at the things which are seen, but at the things which are not seen. For the things which are seen are temporal, but the things which are not seen are eternal.
1: ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள்.
0: And in the next chapter, continuing on, he goes on to talk about how we are in this earthly tabernacle, and one day we'll move on from this tabernacle to another tabernacle and to another inheritance.
1: அடுத்த அதிகாரத்தை தொடர்ந்து குறித்து பேசும்போது சொல்லுகிறார், இப்போ நாம் பூமிக்குரிய கூடாரத்தில் இருக்கிறோம், இதை விட்டு இன்னொரு கூடாரத்துக்கு நாம் செல்லுவோம், அங்கே சுதந்திரத்தை பெறுவோம் என்றெல்லாம் அவர் பேசுகிறார்.
0: So we are to look at the eternal inheritance.
1: ஆகவே இந்த நித்திய சுதந்திரத்தை நாம் பார்க்க வேண்டும்.
0: We must not get attached to this world.
1: இந்த உலகத்தோடு அப்படியே நாம் ஒன்றி போய்விடக் கூடாது.
0: We live in this world.
1: இந்த உலகத்தில் நாம் வாழ்கிறோம்.
0: We are not people that are, you know, saying, well, we don't want anything from this world.
1: இந்த உலகத்திலிருந்து எங்களுக்கு எதுவுமே வேண்டாம்னு சொல்ல ஆட்கள் அல்ல.
0: We are not saying we are giving up this, we are giving up that.
1: அல்லது இதை விடுறோம் அதை விடுறோம்னு சொல்ற ஆட்கள் அல்ல.
0: No, we already have enough trouble.
1: கிடையாது, ஏற்கனவே இருக்கிற பிரச்சனை போதும்.
0: There are a lot of persecutions going on.
1: நிறைய உபத்திரவங்கள் நடைபெற்று வருகிறது.
0: But in the midst of that, we set our eyes upon Jesus.
1: ஆனால் இவைகள் மத்தியிலே இயேசுவின் மீது நம்முடைய கண்களை நாம் வைக்கிறோம்.
0: And upon the things that are reserved there for us and for which we are kept by the power of God.
1: அது மட்டுமல்ல, அங்கே நமக்காக வைக்கப்பட்டிருக்கிற அந்த காரியத்தையும் தேவனுடைய வல்லமையினால் நாம் காக்கப்பட்டு வருகிறோமே, அதையும் நாம் நோக்கி பார்க்கிறோம்.
0: We never get attached to the things of this world.
1: இந்த உலகத்தின் காரியங்களோடு நாம் அப்படியே ஒன்றி விடுவதல்ல.
0: Colossians chapter 3 verses 1 to 3 tells us that.
1: கொலோசேயர் 3 அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள் அதை நமக்கு கூறுகிறது.
0: If ye then be risen with Christ, seek those things which are above, where Christ sits on the right hand of God.
1: நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள்.
0: Set your affections on things above, not on the things of this earth.
1: பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள்.
0: See how the New Testament addresses this whole thing.
1: புதிய ஏற்பாட்டு இந்த காரியங்களை எப்படி கூறுகிறது என்று பாருங்க.
0: The New Testament teaching is very clear on this.
1: புதிய ஏற்பாட்டு போதனை இது குறித்து மிக தெளிவாக இருக்கிறது.
0: The people of the first century were taught constantly about this great eternal inheritance that is so real that they put their eyes upon it and nothing else mattered to them.
1: புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு அந்த நித்திய சுதந்திரமானது நிஜமானது என்றதை குறித்து போதிக்கப்பட்டது. அவர்களும் அவருடைய கண்களை அதன் மீதே வைத்திருந்தார்கள்.
0: Turn with me to Romans chapter 5.
1: ரோமர் 5 அதிகாரத்துக்கு நாம் திருப்புவோம்.
0: Let me read to you verse 1 onwards.
1: முதலாம் வசனத்திலிருந்து நான் உங்களுக்கு வாசிக்கிறேன்.
0: Therefore being justified by faith we have peace with God through our Lord Jesus Christ.
1: இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம்.
0: By whom also we have access by faith into this grace wherein we stand and rejoice in the hope of the glory of God.
1: அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் சாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம்.
0: Now the language may be very difficult for you to understand what it's really saying.
1: இங்க சொல்லப்படுகிற வார்த்தையிலே படிக்கும் போது என்ன சொல்லுகிறது என்பதை புரிந்து கொள்ள கடினமா இருக்கலாம்.
0: Really this is talking about how we are justified by faith and we have peace with God.
1: இந்த வசனம் எப்படி நாம் நீதிமானாக்கப்பட்டு தேவனோடு கூட சமாதானத்தை பெற்றிருக்கிறோம் என்று சொல்லுகிறது.
0: Through Jesus Christ we are saved.
1: இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நாம் ரட்சிக்கப்படுகிறோம்.
0: And through Jesus Christ we can come before God.
1: இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனுக்கு முன்பதாக நாம் வரலாம்.
0: And be accepted by God.
1: தேவனும் நம்மை ஏற்றுக்கொள்ளுகிறார்.
0: We have access by faith into this grace, it says.
1: இந்த கிருபையிலே பிரவேசிக்கும் சாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம்.
0: What does this grace entail?
1: இந்த கிருபை என்று சொன்னால் என்ன அடங்கியிருக்கிறது?
0: What does this grace contain?
1: இந்த கிருபையிலே என்ன அடங்கியிருக்கிறது?
0: Because we have access into this grace.
1: ஏனென்றால் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் சாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம்.
0: It says we have access into this grace wherein we stand.
1: பாருங்க, இந்த கிருபையில் பிரவேசிக்கும் சாக்கியத்தை பெற்று நிலை கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுகிறது.
0: What is this grace all about?
1: இந்த கிருபை என்றால் என்ன?
0: I tell you the grace that the Christian has received is not just grace for this life but grace for the life to come also.
1: நான் உங்களுக்கு சொல்லட்டும், கிறிஸ்தவர் பெற்றுக் கொண்டிருக்கிற கிருபை இந்த வாழ்க்கைக்குரிய கிருபை மட்டுமல்ல, வரப்போகிற வாழ்க்கைக்கும் உரிய கிருபையா இருக்கிறது.
0: Both the grace for this life to stand before God and the grace for the life to come is given on the basis of the blood of Jesus that has been shed for us.
1: இந்த வாழ்க்கையிலே தேவனுக்கு முன்பாய் நாம் நிற்பதற்கு வேண்டிய கிருபை, வரப்போகிற வாழ்க்கையிலே நாம் நமக்கு வேண்டிய கிருபை அனைத்துமே சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நமக்கு உண்டாயிருக்கிறது.
0: So grace is there.
1: அது கிருபை இருக்கிறது.
0: Grace for now and grace for hereafter.
1: இந்த வாழ்க்கைக்கு வேண்டிய கிருபை, இதற்கு பிறகு வேண்டிய கிருபை.
0: Grace so complete, grace so full.
1: கிருபை அவ்வளவு நிறைவானதாக முழுமையானதாக அளிக்கப்பட்டிருக்கிறது.
0: Stand in that grace.
1: அந்த கிருபையிலே நாம் நிலை கொண்டிருக்கிறோம்.
0: He gives us grace for now, he gives us grace forever.
1: அவர் நமக்கு இப்போதைக்கு வேண்டிய கிருபை, என்றென்றைக்கு வேண்டிய கிருபை கொடுத்திருக்கிறார்.
0: How?
1: எப்படி?
0: Through our Lord Jesus Christ.
1: நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக.
0: Not without the cross and not without the blood.
1: சிலுவை இல்லாமல், ரத்தம் இல்லாமல் கிடையாது.
0: Not just through Jesus and his teachings.
1: வெறும் இயேசுவோட போதையின் மூலமாகவும் கிடையாது.
0: In the previous chapters he talks about how he has been made our propitiation and he has been made a sacrifice for us.
1: முந்தின அதிகாரங்களிலே எப்படி அவர் நம்முடைய கிருபாகரமாக பலியாக மாற்றப்பட்டார் என்று வேதம் கூறுகிறது.
0: When he says through our Lord Jesus Christ, it means through his sacrifice, through his shed blood, through the redemption, through the cross of Calvary.
1: இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் என்று சொல்லும்போது அவருடைய பலியின் மூலமாய், அவருடைய சிலுவையின் மூலமாய், அவருடைய இரத்தத்தின் மூலமாகத்தான் என்று சொல்லுகிறது.
0: It is never through the Lord Jesus Christ like the way that people are there imagine that he came and taught nice things and through him we can somehow go to the father.
1: கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் சொன்னா மக்கள் வெளியில சொல்றாங்களே அவர் வந்து நல்ல போதனைகளை கொடுத்தார், அதை பின்பற்றினா நம்ம பரலோகம் போயிடலாம், அப்படி கிடையாது.
0: In the biblical language when it says through our Lord Jesus Christ, it means through the cross, through his death, through his shed blood, through his resurrection, through what he has done.
1: கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் என்று வேதம் சொல்லும்போது அவருடைய சிலுவையின் மூலமாய், பானைகளின் மூலமாய், மரணத்தின் மூலமாய், ரத்தத்தின் மூலமாய் அது நமக்கு உண்டா இருக்கிறது.
0: That is why it says through our Lord Jesus.
1: ஆகவே தான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் என்று சொல்கிறது.
0: We have peace through him.
1: அவர் மூலமாய் சமாதானம் பெற்றிருக்கிறோம்.
0: We have access into the grace through him.
1: கிருபையில பிரவேசிக்கு சாக்கியம் அவர் மூலமாய் நமக்கு உண்டா இருக்கிறது.
0: Now listen to this third verse.
1: இப்போ மூன்றாம் வசனத்தை கவனிப்போம்.
0: In the end of second verse he says and rejoice in the hope of the glory of God.
1: இரண்டாம் வசனத்தில் கடைசி சொல்லுகிறார் தேவ மகிமை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம்.
0: In other words, our hope is not only for this life but also for the life to come.
1: வேறுதும் என்ன சொல்லுகிறார், நம்முடைய நம்பிக்கை இந்த வாழ்க்கைக்குரியது மட்டுமல்ல வரப்போகிற வாழ்க்கைக்கும் உரியது.
0: We are rejoicing in the hope of our glorification.
1: நாம் மகிமைப்படுத்தப்படுவோம் என்ற நம்பிக்கையிலே நாம் மேன்மை பாராட்டுகிறோம் என்று சொல்லுகிறார்.
0: In other words, in simple language, we are rejoicing in the hope of heaven.
1: வேறுதும் என்ன சொல்லுகிறார், பரலோகத்தை நினைத்து நாம் இங்கே மகிழ்ந்து மேன்மை பாராட்டுகிறோம்.
0: We are rejoicing in the hope that we will stand there with God and live with God throughout all eternity.
1: நித்தியமாய் தேவனுக்குமாய் நின்று அங்கேயே வாழ்வோம் என்ற நம்பிக்கையிலே மேன்மை பாராட்டுகிறோம்
0: என்று சொல்கிறார். Rejoicing in the hope that he is coming back for us, our body will be changed and will eternally live with him.
1: அவர் திரும்ப வருவார், நம்முடைய சரீரம் மாற்றப்படும், நித்திய நித்தியமாய் அவரோடு கூட வாழ்வோமே, அதை நினைத்து மகிழ்கிறோம் என்று சொல்கிறார்.
0: So we rejoice in the hope of our glorification.
1: ஆகவே நாம் மகிமைப்படுத்தப்படுவோம் என்ற அந்த நம்பிக்கையிலே நாம் மேன்மை பாராட்டுகிறோம்.
0: Now let's look at this and he applies it to the people that are troubled in the world today.
1: இப்போ இதை பாருங்கள், இந்த உலகத்திலே பிரச்சனைகள் உட்பட்டிருக்கிற மக்களுக்கு இந்த காரியங்களை அவர் கூறுகிறார்.
0: He says, and not only so, but we glory in tribulation also, knowing that tribulation worketh patience.
1: அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையுடன் பரீட்சை நம்பிக்கையை உண்டாக்குறது நாங்கள் அறிந்து.
0: Now we glory in tribulations also, he says.
1: என்ன சொல்கிறார், உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம்.
0: You see, what are these tribulations?
1: இந்த உபத்திரவங்கள் என்றால் என்னது?
0: These are tribulations that has come to the church in the first century as a result of their faith in Christ.
1: இந்த உபத்திரவங்கள் கிறிஸ்துவை இவர்கள் விசுவாசித்ததனாலே அவர்களுக்கு வந்த வேதனைகள், பாடுகள்.
0: You know, they were despised and they were troubled and they were treated badly and they were killed for the gospel's sake.
1: சுவிசேஷத்து நிமித்தம் இவர்கள் பரியாசம் பண்ணப்பட்டார்கள், கேவலமாய் நடத்தப்பட்டார்கள், சொல்லப்போனால் சாகடிக்கப்பட்டார்கள்.
0: And they said, we glory in our tribulation.
1: பிறகு என்ன சொன்னார்கள், உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம்.
0: They were not talking about any other kind of tribulation.
1: அவங்க வேற எந்த உபத்திரவத்தை பற்றியும் பேசலைங்க.
0: Now Christians who have had a very cushioned life and no tribulation as such for the sake of Jesus and for the name of Jesus, they have interpreted this to mean all kinds of problems, you know.
1: இயேசுவுக்காக, இயேசுவின் நாமத்தினுமத்தம் பாடு அனுபவிக்காமல் ரொம்ப சௌகரியமா சொகுசா வாழ்ந்த கிறிஸ்தவர்கள் உபத்திரவம் வரும்போது அதுக்கு வேற அர்த்தங்கள் எல்லாம் கொடுத்து விட்டார்கள்.
0: So that they said, say for example, if they didn't have any money, they said, well, this is a tribulation that I'm going through.
1: இப்ப என்ன ஆகிட்டாங்க, கையில காசு எதுவும் இல்லைன்னு சொல்றாங்க, இது எனக்கு ஒரு உபத்திரம் பாடுங்க, நான் ஊடே கடந்து போறேன்.
0: That's not the tribulation that's talking about.
1: வசனம் அந்த உபத்திரவத்தை பற்றி பேசவில்லை.
0: They say if they're sick, they say this is the tribulation that I'm going through and I glory in my tribulation.
1: வியாதி பட்டன சொல்றாங்க, இது எனக்கு வந்த உபத்திரவம், இதுல நான் மேன்மை பாராட்டுறேன் அப்படின்றாங்க.
0: This is such, this kind of interpretation is given by the church that is cushioned and has a cushioned life and has no persecution and they don't know anything about what this verse is talking about
2: paranga uba endha vidhamana upathram illama romba sogusa vaana sabai irukirade andha sabai na ipidi patta arthangal ellam kodukudhu upathram na enna ne theriyada avargal
0: they look at themselves they have no trouble
2: தங்களே பாக்குறாங்க எந்த உபத்திரமும் இல்ல
0: nobody is beating them for jesus yes. for the name for the sake of jesus
2: இயேசுவின் நாமத்தை யாருமே அவங்களை அடிக்கவில்லை
0: so they say all my troubles are the tribulation that I'm going through
2: ஆகவே என்ன சொல்லிட்டாங்க எனக்கு வர பிரச்சனை எல்லாம் நான் கடந்து போற உபத்திரம் அப்படிண்டாங்க
0: அடி கொடுத்தவனே இன்டர்ப்ரெடேஷன் கரெக்ட்டா வரும் once they get beaten up then the interpretation comes
2: அடி வாங்குனவனே சரியான வியாக்கியானம் வருது பாருங்க
0: once the persecution comes then you interpret it right
2: உபத்திரம் வந்த உடனே சரியான வியாக்கியானம் பண்றாங்க
0: ரெண்டு போட்டவனே ஓஹோ இந்த உபத்திரம் தானா இதுல தான் சந்தோஷமா இருக்கு this is what I must be rejoicing in
2: பா இதுல தான் நான் களி கூற வேணும்
0: you see we must be straightened out
2: பாருங்க நாம காரியங்களை சீர்படுத்தணும்
0: I believe the church is getting straightened out these days
2: சபை இந்த நாட்களிலே சீர்படுத்தப்படுகிறது நான் நினைக்கிறேன்
0: they have been glorying in all kinds of tribulations that they need not go through
2: எந்த உபத்திரங்களோட கடந்து போக கூடாதோ அந்த உபத்திரங்களை குறித்து மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறார்கள்
0: they have been glorying about the tribulations that Jesus suffered on the cross of Calvary for you and I to get rid of it so that we won't have it
2: உபத்திரங்களோட நாம் கடந்து போக கூடாது என்று இயேசு நினைத்து அதை சிலுவையிலே தொலைத்து கட்டினாரோ அதிலே இவர்கள் மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறார்கள்
0: they were calling everything a trouble and a tribulation
2: எல்லாவற்றையும் ஒரு உபத்திரவும் போராட்டம் என்று அழைக்கிறார்கள்
0: but the tribulation refers to our life here on this earth and the problems that we face as a result of our faith in Jesus Christ.
2: ஆனால் உபத்திரம் என்றால் என்ன? இந்த வாழ்க்கையிலே இயேசுவின் நாமத்தினவுதே நாம் அனுபவிக்கிறவே பாடுகள் கஷ்டங்கள் அவைகள்தான்.
0: What do we do in that?
2: அதிலே நாம் என்ன செய்கிறோம்?
0: We glory in the tribulations.
2: உபத்திரங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம்.
0: Why do we glory in it?
2: ஏன் நாம் அதிலே மேன்மை பாராட்டுகிறோம்?
0: Because it is a proof that I belong to Jesus.
2: ஏனென்றால் நான் இயேசுவுக்கு சொந்தம் என்பதற்கு அது ஆதாரமாக இருக்கிறது.
0: It is a proof that I look different from all others outside.
2: வெளியே இருக்கிற மற்ற எல்லாரை விட நான் வித்தியாசமாக இருக்கிறேன் என்பதற்கு ஆதாரமாக இருக்கிறது.
0: I glory in it because people can look at me and point out to me and say he belongs to Jesus. That's why we must get rid of him
2: மக்கள் இன்னை சுட்டி காண்பித்து இவர் இயேசுவுக்கு சொந்தமானவர் ஆகவே இவரை தொலைத்து கட்ட வேண்டும் என்று சொல்கிறார்களே அதற்கு ஆதாரமா இருக்கிறது
0: if you go through persecution and tribulation it is the greatest proof that you can have that you are the child of god
2: நீங்கள் உபத்திரவங்களையும் வேதனையை அனுபவித்தால் நீங்கள் தேவனுடைய பிள்ளை என்பதற்கு அதுவே மிகப்பெரிய ஆதாரமா இருக்கிறது
0: if you are persecuted for the sake of jesus christ and your faith in christ That is the greatest proof that you are sons and daughters of God.
2: Yes, Christ in nimittam avar meedhu neengal vaithirukkira viswasathu nimittam neengal upathirapadathapattal neengal devude pillaigal endradhukku aduve migaperiya aadharam.
0: If the world could not tell the difference they will not be persecuting you.
2: Ulagam anda vithyasathai ungalile kaana mudiyavittal ungalai upathirapadatha maattargal.
0: If they see no difference between you and the world they won't do anything to you.
2: Ungalkum ulagathukku idaye vithyasathai kaana vittal ungalai ondru seiya maattargal.
0: It is because they see something in you that they persecute you.
2: Ungalile edho ondrai kaangirapadinaal dhaan ungalai upathirapaduthugiraargal.
0: My dear friends
2: arumai nanbargale
0: it says we glory in tribulation
2: vasanam solugirade upathravangalileyum menmai paarattugiro
0: why do we glory in tribulation
2: yen upathravangalile menmai paarattugiro
0: because no tribulation can separate us from the love of christ
2: yenendral endha upathravum christuvin anbai vittu nammai pirikka mudiyadhu
0: nothing can get rid of can sever the fellowship and the relationship that we have with
2: endha oru kaaryamum namakkum devanukkum idaiyulla andha uravai thundikka mudiyadhu
0: when we are troubled our hope keeps us going
2: நாம் உபத்திரப்படுத்தும் போது நாம் உபத்திரப்படுத்தப்படும் போது நம்முடைய நம்பிக்கை தான் நம்மை தொடர்ந்து போக
0: வைக்கிறது
2: திருப்பம் தீத்துவுக்கு
0: டைட்டஸ் சாப்டர் 3
2: தீத்து 3 அதிகாரம்
0: and let me read to you from verse 4
2: நான்காம் வசனத்திலிருந்து நான் உங்களுக்கு வாசிக்கட்டும்
0: but after that the kindness and love of god our savior toward man appeared not by works of righteousness which we have done but according to his mercy he saved us by the washing of regeneration and renewing of the holy ghost
2: நாம் செய்த நீதியின் கிரியை நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்தாவினுடைய புதிதாக்குதலாலும் நம்மை ரட்சித்தார்
0: which he shed on us abundantly through Jesus Christ our savior
2: அவர் நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த பரிசுத்தாவை நம்மேல் சம்பூர்ணமாய் பொழிந்தருளினார்
0: being justified by his grace we should be made heirs according to the hope of eternal life.
2: ஆறாம் வசனம் நமது தமது கிருபையினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டு நித்திய ஜீவன் உண்டாக்கும் என்கிற நம்பிக்கையின்படி சுதந்திரர் ஆகத்தக்கதாக.
0: Our inheritance is once again mentioned here.
2: இங்கே மீண்டும் ஆய் நம்முடைய நித்திய சுதந்திரத்தை பற்றி சொல்லப்படுகிறது.
0: We are made heirs according to the hope of eternal life.
2: நித்திய ஜீவன் உண்டாகும் என்கிற நம்பிக்கையினாலே நாம் சுதந்திரராக்கப்பட்டிருக்கிறோம்.
0: How?
2: எப்படி?
0: How has that been made possible?
2: எப்படி அது சாத்தியமாக்கப்பட்டது?
0: Our inheritance is not because of our righteousness. It tells us here not by works of righteousness which we have done but by what he has done for us
2: namakku kidaithirukka indha sundaram nammudaiya neethiyin padi nammudaiya neethiyulla kiriyilin padi kidaikamal அவர் என்ன செய்தாரோ அதன்படி கிடைத்திருக்கிறது. இந்த வசனம் சொல்லுகிறது.
0: Praise God.
2: கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
0: What a wonderful thing.
2: என்ன ஒரு அற்புதமான காரியம்.
0: The inheritance that we have received from him is based on the blood of Jesus.
2: அவரிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொண்ட இந்த சுதந்திரம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் அடிப்படையிலே கிடைத்திருக்கிறது.
0: Keep your eyes on that.
2: அதன் மீது உங்கள் கண்களை வைத்திருங்கள்.
0: Rejoice in that.
2: அதிலே களி கூறுங்கள்.
0: When troubles come, let hope increase.
2: பிரச்சனைகள் வரும்போது நம்பிக்கை பெருகட்டும்.
0: Let not your eyes be set on the things of this world.
2: இந்த உலகத்தின் காரியங்கள் மீது உங்கள் கண்களை பதிக்க வேண்டாம்.
0: But on the things of God.
2: மாறாக தேவனுடைய காரியங்கள் மீது வைத்திருங்கள்.
0: Eternity with God.
2: தேவனோடு உள்ள நித்தியத்திலே.
0: And all of these things seem so small and so nothing.
2: அப்படி இருக்கும்போது இந்த காரியங்கள் எல்லாம் ஒன்று இல்லாமல் அற்பமாய் காணப்படும்.
0: In light of what we have reserved for us in heaven.
2: நமக்காக பரலோகத்தில் என்ன வைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த வெளிச்சத்தில் பார்க்கும்போது.
0: And remember, you must rejoice because you are kept by the power of God for that purpose.
2: அது மட்டுமல்ல அந்த நோக்கத்திற்காகவே தேவனுடைய வல்லமையால் நீங்கள் காக்கப்பட்டிருக்கிறீர்கள். அதை மறக்க கூடாது.
0: You are headed there.
2: நீங்கள் அங்கே நோக்கி போய் கொண்டிருக்கிறீர்கள்.
0: You want to know where you are headed?
2: நீங்கள் எங்கே போய் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை அறிய விரும்பமா?
0: Look to Jesus and where he is.
2: இயேசுவை பாருங்கள். அவர் எங்கே இருக்கிறார் என்று பாருங்கள்.
0: Look to him and see where he is.
2: அவரை நோக்கி பாருங்கள். அவர் எங்கே இருக்கிறார் என்று பாருங்கள்.
0: Ephesians 1 says that he is far above all principality, power, might and dominion over every name that is named and every name that is going to be named, seated at the right hand of God.
2: எபேசியர் முதலாம் அதிகாரம் சொல்லுகிறது, அவர் சகல துரைத்தனங்கள் அதிகாரங்கள் எல்லாவற்றுக்கும் மேலாய் உயர்ந்திருக்கிறார். இம்மையில மாத்திரமல்ல மறுமையிலும் பேர்பற்றுங்க எல்லா நாமத்திற்கும் மேலாய் அவருடைய நாமம் இருக்கிறது.
0: I like Ephesians 1.
2: எபேசியர் முதலாம் அதிகாரம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: Because it tells me where I am headed.
2: ஏனென்றால் நான் எங்க போய் கொண்டிருக்கிறேன் என்று அது எனக்கு சொல்லுகிறது.
0: Where my place is.
2: என்னுடைய இடம் எங்க இருக்கிறது.
0: That is where I am headed.
2: அங்கே தான் நான் போய் கொண்டிருக்கிறேன்.
0: Amen.
2: Amen.
0: I don't know if I told you about this.
2: இது குறித்து நான் உங்களுக்கு சொன்னேனான்னு தெரியல.
0: You know, we were standing in Pastor John Angelina's office one time.
2: ஒருமுறை பாஸ்டர் ஜான் ஆஞ்சலினாவுடைய அலுவலகத்தில் நாங்க நின்று கொண்டிருந்தோம்.
0: His father's picture was there.
2: அவங்க அப்பாவுடைய படம் அங்க இருந்தது.
0: You know Pastor John Angelina, he has hair, long hair, looks like a hippie.
2: பாஸ்டர் ஜான் ஆஞ்சலினா உங்களுக்கு தெரியும், நீண்ட முடி ஹிப்பி மாதிரி வச்சிருப்பார்.
0: And his father is bald.
2: அவருடைய அப்பா தலை வழுக்கையா இருக்கு.
0: So we were all there for a meeting and one preacher said, "John, is this your father?"
2: ஒரு கூட்டத்துக்காக நாம போயிருந்தோம். அங்க ஒரு பிரசங்கர் கேட்டா, "John, இது உங்களுடைய அப்பாவான்னு?"
0: Said, "Yeah, that's my father."
2: அதோ நாமமா எங்க அப்பா தான்.
0: And the preacher looked at him and said, "You know where you're headed?"
2: பிரசங்க உடனே பார்த்தா, "நீங்க எங்க போறீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படினு."
0: நீங்க எப்படி இருக்க போறீங்கறத நல்லா பாத்துங்கன்னு. This is where you are headed.
2: நீங்க இப்படி தான் இருக்க போறீங்க.
0: One of these days you're going to lose all your long hair and look like this old man who's bald completely.
2: நாள் ஒன்று வரை இருக்கிற முடி எல்லாம் போய்டும். அப்புறம் உங்க அப்பா மாதிரியே தலை வழுக்கையா இருக்கும்.
0: Just take a good look at it, John. You're headed there.
2: ஜான் கொஞ்சம் நல்லா பாத்துங்க, உங்க தலை அப்படியே ஆக போகுது.
0: I look at Jesus.
2: நான் இயேசுவை நோக்கி
0: பார்க்கிறேன். My Lord and my Savior.
2: என்னுடைய ஆண்டவர், என்னுடைய
0: இரட்சகர். At the right hand of God.
2: தேவனுடைய வலது பார்சத்தில்
0: வீற்றிருக்கிறார். In power and in glory.
2: மகிமையிலே வல்லமையிலே.
0: At far above everything.
2: எல்லாவற்றிற்கும் மேலாய்.
0: And I am reminded and therefore I rejoice that I am headed there. That is my destiny.
2: அது எனக்கு நினைப்பிருக்கிறபடியினாலே நான் அங்கே தான் போகிறேன் என்ற ஒரு எண்ணம் எப்போது எனக்கு இருக்கிறது.
0: Glory to God.
2: தேவனுக்கு மகிமை உண்டாவதாக.
0: Keep looking at that.
2: அதையே நோக்கி பார்த்துக்
0: கொண்டிருங்கள். Set your affections on things above.
2: மேலானவைகளே, மேலானவைகள் மீது மனதை வைத்திருங்கள்.
0: This is not your destination.
2: இது உங்கள் முடிவு அல்ல.
0: Your destination and your destiny is not in the hands of this government.
2: உங்கள் முடிவும் நீங்கள் போகக்கூடிய இடமும் இந்த அரசாங்கத்தின் கரங்களிலே இல்லை.
0: We are kept by the power of God.
2: நாம் தேவனுடைய வல்லமையினால் காக்கப்பட்டு
0: வருகிறோம். Not by the power of anybody.
2: யாருடைய வல்லமையினாலும் கிடையாது.
0: We are kept by the power of God.
2: தேவனுடைய வல்லமையினாலே.
0: And kept for an eternal inheritance.
2: நித்திய சுதந்திரத்துக்காக நாம் காக்கப்பட்டு வருகிறோம்.
0: It is an eternal inheritance that never fades away.
2: இந்த நித்திய சுதந்திரம் ஒரு நாளும் ஒழியாத ஒரு சுதந்திரம்.
0: It is incorruptible.
2: அது அழியாதது.
0: It cannot be snatched away from me.
2: என்னிடத்திலிருந்து யாரும் அதை பறித்துக் கொள்ள முடியாது.
0: No government, no men, no organization can determine about anything about this eternal inheritance.
2: இந்த நித்திய சுதந்திரத்தை குறித்து எந்த அரசாங்கமும் ஸ்தாபனமும் எந்த மனிதனும் எதுவும் செய்ய முடியாது.
0: It has been determined by my God.
2: என்னுடைய தேவனாலே அது எனக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது.
0: And it has been guaranteed by my testator and by his death on the cross of Calvary and by the shedding of his blood.
2: இந்த வீலை எழுதினாரே, அவருடைய மரணம் கல்வாரி சிலுவையில் அவர் சிந்தின ரத்தம் அவையின் மூலமாய் அது எனக்கு உத்தரவாதம் பண்ணப்பட்டிருக்கிறது.
0: My destination and destiny is sealed and guaranteed and sure.
2: நான் போக வேண்டிய இடமும் என்னுடைய முடிவும் முத்திரிக்கப்பட்டு நிச்சயமானதாக இருக்கிறது.
0: So rejoice.
2: ஆகவே களி கூறுங்கள்.
0: That's why we sing.
2: பாடுகிறோம்
0: புரியல. The man says, They were beaten in the first place because these people are singing so loud and singing crazy, you know.
2: ரொம்ப சத்தம் போட்டு பைத்தியக்காரங்க மாதிரி பாடிட்டு இருந்தாங்க. ஆகவே தான் அடி வாங்குனாங்க.
0: They always tell us that's what your problem is.
2: எப்போ சொல்வாங்க உங்க பிரச்சனையே அதுதான்.
0: You don't keep your religion to yourself. You ought to always come out with those songs and sing it out.
2: உங்க மதத்தை உங்களோட நீங்க வச்சுக்கிறதுல எப்ப பார்த்தாலும் வெளியில வந்து பாட்டு பாடிட்டு இருக்கீங்க.
0: Our thing is this is in this way that you can't help but sing it. It's a joy. It's a song is in our hearts. We must sing it. We can't help it.
2: ஆனா நம்மை பாருங்கள். இது ஒரு சந்தோஷம். இது ஒரு பாடல். இது அடக்கிக் கொள்ள முடியாத கண்டிப்பா பாடிதான் ஆகணும். வெளியே வந்துதான் ஆகணும்.
0: It is the song of the redeemed.
2: இது மீட்கப்பட்டவர்களின் பாடல்.
0: Therefore the redeemed of the Lord shall come unto Zion with singing, the Bible says.
2: வேதம் சொல்லுது ஆகவே கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் பாடலோடு கூட சீயோனுக்கு திரும்ப வருவார்கள்.
0: Singing is our trademark.
2: பாட்டு தான் நம்முடைய trademark.
0: You throw us in the jail, there we'll sing.
2: ஜெயில போடுங்க அங்கேயும் பாடுவோம்.
0: You bring us out, there we'll sing.
2: வெளியே கொண்டு வாங்க அங்கேயும் பாடுவோம்.
0: We sing because something is there for us to rejoice.
2: நம் கலிகூரும்படி ஏதோ ஒன்று இருக்கிறது ஆகவே பாடுகிறோம்.
0: The world does not understand it.
2: உலகத்துக்கு இது புரியவில்லை பாருங்க.
0: Sometimes it is sad that the Christians don't understand it.
2: சில சமயத்தில் கிறிஸ்தவர்களுக்கே புரியல அதுதான் வருத்தமா இருக்கு.
0: The people of God don't understand it.
2: தேவ ஜனங்களுக்கு இது புரியவில்லை.
0: We sing because we rejoice in the hope of our glory.
2: நம்முடைய மகிமையை அடைவோம் என்ற நம்பிக்கையினாலே தான் பாடுகிறோம்.
0: We sing because of what is kept as our eternal inheritance.
2: நம்முடைய நித்திய சுதந்திரமாக வைக்கப்பட்டிருக்கிற காரியத்தை கண்டு பாடுகிறோம்.
0: We sing because joy fills our heart when we think about how much God has loved us.
2: தேவன் எந்த அளவுக்கு நம்மை நேசித்திருக்கிறார் என்பதை நினைக்கும் போது சந்தோஷம் இதயத்தை நிரப்புகிறது. ஆகவே பாடுகிறோம்.
0: Song is in our hearts, my friend.
2: பாடல்கள் நம்முடைய இதயத்தில் இருக்கு நண்பர்களே.
0: Amen.
2: Amen.
0: In our heart and goes all the way to the feet.
2: அது நம்ம இதயத்திலிருந்து கால் வரைக்கும் போயிடுது பாருங்க.
0: Goes everywhere. So our hands clap.
2: நாம் கையை தட்டுறோம், காலில் தாளம் போடுறோம், முழு சந்தோஷத்தோடு பாடுகிறோம்.
0: Amen.
2: Amen.
0: It has gripped us, this great love of God and what he has done.
2: தேவனுடைய மாபெரும் அன்பு அவர் செய்திருக்கிற காரியம் அப்படியே நம்முடைய இதயத்தை பற்றி கொண்டு விட்டது.
0: Something to shout about and sing about.
2: இது கூச்சல் போட வேண்டிய பாட வேண்டிய ஒரு காரியம்.
0: Amen.
2: Amen.
0: All right, let's go on to the next one.
2: சரி அடுத்த காரியத்தை நாம் பார்ப்போம்.
0: Heavenly joy through the blood.
2: ரத்தத்தின் மூலமாய் பரலோக சந்தோஷம் உண்டாயிருக்கிறது.
0: The blood of Jesus brings us heavenly joy.
2: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பரலோக சந்தோஷத்தை நமக்கு கொடுக்கிறது.
0: You see, the blood of Jesus is not only recognized here on earth but it is recognized in heaven and valued in heaven.
2: அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பூமியில அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது மட்டுமல்ல பரலோகத்திலும் அது அங்கீகரிக்கப்பட்டு மிகுந்த விலையேறப்பட்டதாயிருக்கிறது.
0: The heavenly joy is on the basis of the blood of Jesus.
2: பரலோக சந்தோஷம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் அடிப்படையிலே தான் உண்டாயிருக்கிறது.
0: Heavenly joy is not just reserved for heaven, it is reserved for here also.
2: பரலோக சந்தோஷம் பரலோகத்தில் மட்டும்தான் என்பது கிடையாது, இங்கும் அது இருக்கிறது.
0: Now let us read about it in Revelation chapter 7.
2: வெளிப்படுத்தல் 7 அதிகாரத்திலே அதை குறித்து நாம் வாசிப்போம்.
0: Revelation chapter 7 verse 9 onwards.
2: வெளிப்படுத்தல் 7 அதிகாரம் 9 முதல்.
0: After this I beheld and lo a great multitude which no man could number of all nations and kindreds and people and tongues stood before the throne and before the lamb clothed with white robes and palms in their hands.
2: இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரிலும் இருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாதமான திரள் கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்துக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன்.
0: Cried with a loud voice saying, Salvation to our God which sitteth upon the throne and unto the Lamb.
2: அவர்கள் மகாசத்தமிட்டு ரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்துமே வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தார்கள்.
0: And all the angels stood round about the throne and about the elders and four beasts and fell before the throne on their faces and worshiped God.
2: தூதர்கள் யாவரும் சிங்காசனத்தையும் மூப்பர்களையும் நான்கு ஜீவன்களையும் சூழ நின்று சிங்காசனத்துக்கு முன்பாக முகம் குப்புற விழுந்து தேவனை தொழுது கொண்டு
0: and saying amen blessing glory and wisdom and thanksgiving and honor and power and might be unto our God forever and ever. Amen.
2: Amen. எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் ஞானமும் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பெலனும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. ஆமென் என்றார்கள்.
0: And one of the elders answered saying unto me, What are these which are arrayed in white robes? And whence came they?
2: அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார், எங்கே இருந்து வந்தார்கள் என்று கேட்டான்.
0: And I said unto him, Sir, thou knowest. And he said unto me, These are they which came out of the great tribulation and have washed their robes and made them white in the blood of the Lamb.
2: அதற்கு நான் ஆண்டவனே அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள், இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள்.
0: You see, in heaven, you see that these people have a right to a place in heaven through the blood of Jesus.
2: பரலோகத்திலே இந்த மக்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அவளுக்கு ஒரு இடம் உண்டா இருக்கிறது.
0: John sees in the spirit a great multitude praising and worshiping God.
2: திரள் கூட்டமான ஜனங்கள் தேவனை துதித்து மகிழ்கிறதை யோவான் ஆவியிலே காண்கிறான்.
0: And one of the elders said, "Who are they?"
2: அப்பல் முற்பரில் ஒருவன் கேட்கிறான், இவர்கள் யார் என்று.
0: The answer is, "They are the ones that have washed their robes in the blood of the Lamb."
2: பதில் என்ன? இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள் என்று வருகிறது.
0: They have gone through the great tribulation.
2: மிகுந்த உபத்திரவங்களோட கடந்து சென்றார்கள்.
0: But they are the ones that have washed their blood in the washed their robes in the blood of the Lamb.
2: ஆனால் இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள்.
0: Now, a lot of people, I've found some people sometimes misunderstand this particular passage.
2: சில மக்கள் சில சமயங்களில் இந்த வேத பகுதியை தவறாய் புரிந்து கொண்டிருக்கிறதை நான் கண்டிருக்கிறேன்.
0: They do not take notice of the fact that their robes were dipped in the blood of the Lamb.
2: ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்திலே வஸ்திரம் தோய்க்கப்பட்டது என்று இருக்கிறதே, அதை அவர்கள் கவனிக்காமல்
0: விட்டுவிட்டார்கள்.
2: மிகுந்த உபத்திரத்தினுடைய கடந்து வந்தார்கள் என்று வசனம் சொல்லுகிறபடியா,
0: they think they stand there showing their blood in display, showing their great sacrifice, showing what they have done as martyrs and as people that have sacrificed their life.
2: இந்த மக்கள் என்ன நினைக்கிறார்கள், தங்கள் ஜீவனை உயிரை தியாகமான இந்த மக்கள் தங்களுடைய தியாகங்களை தங்களுடைய காயங்களை தங்களுடைய எல்லா காரியங்களையும் அங்கே எல்லாருக்கும் காண்பிக்கிறார்கள் என்று எண்ணிக்கொள்கிறார்கள்.
0: In the loose reading of this passage they say, "Oh, these are people that have shed their blood, that have been martyred, that they have died for Jesus during the great tribulation."
2: இந்த வசனத்தை மேலோட்டமாய் வாசிக்க அந்த மக்கள் என்ன சொல்கிறார்கள், இயேசுவுக்காக இவர்கள் ரத்தத்தை சிந்தினவர்கள், ரத்த சாட்சியை மறித்தவர்கள், பல பாடுகளை பட்டவர்கள் என்று சொல்கிறார்கள்.
0: As they are coming and displaying their blood and standing there in a very special place by their blood.
2: இதோ இந்த ஆட்கள் இவருடைய ரத்தத்தை சிந்தி தங்கள் ரத்தத்தின் மூலமாக விசேஷமான ஒரு இடத்துல தங்கி இருக்கிறார்கள் என்பது போல சொல்லுகிறார்கள்.
0: The Bible does not talk about their blood at all.
2: வேதம் இங்கே அவருடைய ரத்தத்தை குறித்தே பேசவில்லை.
0: It tells us that they went through the tribulation.
2: அவர்கள் உபத்திரத்தினுடைய கடந்து போனார்கள் என்று சொல்லுகிறது.
0: But it mentions the blood of the Lamb.
2: ஆனால் ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தத்தை வேதம் இங்கே சொல்லுகிறது.
0: They stand there not because they have done something for Jesus.
2: இதோ இயேசுவுக்காக இவர்கள் ஒன்று செய்தார்கள் என்பதனால் நிற்கவில்லை.
0: They do not stand there because they haven't given their life for Jesus.
2: ஏதோ இயேசுவுக்காக இவர்கள் தங்கள் உயிரை கொடுத்ததனால அங்க வந்து நிற்கவில்லை.
0: No, they stand there because Jesus has given his life for them.
2: கடையாது இயேசு தம்முடைய உயிரை இவர்களுக்கு கொடுத்திருக்கிறார், ஆகவே தான் அங்க நிற்கிறார்கள்.
0: Because of his blood they are there.
2: அவருடைய ரத்தத்தினால தான் இவர்கள் அங்க இருக்கிறார்கள்.
0: Not because of their blood.
2: ஏதோ அவர்களுடைய ரத்தத்தினால அல்ல.
0: Because of his blood that was shed on the cross of Calvary.
2: கல்வாரி சிலுவையிலே சிந்தப்பட்ட இயேசுவின் ரத்தத்தினாலே.
0: Now we may shed blood.
2: ஆனால் நாம் ஒருவேளை ரத்த
0: We may, die as a martyr.
2: நாம் ரத்த சாட்சியிலே ஒருவேளை மரிக்க கூடும்.
0: But the thing is this.
2: ஆனால் விஷயம் இதுதான்.
0: Our blood does not count before God.
2: நம்முடைய ரத்தம் தேவனுக்கு முன்பதாக எடுபடாது.
0: To come before God.
2: தேவனுக்கு முன்பதாக வருவதற்கு.
0: Accepted before God, our blood is of no value.
2: தேவன் நம்மை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய ரத்தத்திற்கு அது தகுதி கிடையாது.
0: Even if all of us join together and shed our blood, it means nothing to God.
2: நம்ம எல்லாருமே சேர்ந்து நம்முடைய ரத்தத்தை சிந்தினாலும் அது தேவனுக்கு ஒன்றுமே கிடையாது.
0: It is only the blood of the Lamb, Jesus Christ, that is honored and respected. And that gains us a legal right to a place in heaven.
2: ஆட்டுக்குட்டியின் ரத்தம் தான் தேவனுக்கு முன்பதாக நாம் வருவதற்கு பரலோகத்தில் நமக்கு இடம் உண்டாவதற்கு சட்டபூர்வமான உரிமையை நமக்கு கொடுக்கிறது.
0: Blood is the way to heaven. It gives us a right to a place in heaven.
2: பரலோகம் செல்வதற்கு ரத்தம் வழியா இருக்கிறது. அது மட்டுமல்ல பரலோகத்திலே நமக்கு ஒரு இடத்தையும் அது கொடுக்கிறது.
0: Some people say it like that.
2: சிலர்
0: இப்படி say it like this.
2: சிலர் இப்படியாக சொல்கிறார்கள்.
0: Well, I've been a good person. I'm sure that when the time comes for me to go to heaven, God will let me in because I have been good.
2: பாரு நான் நல்லவனா இருக்கேங்க, ஆகவே பரலோகம் செல்ல வேண்டிய மரிக்கும் போது தேவன் நான் நல்லவனா இருக்கும்படினால என்ன பரலோகத்துல கொண்டு போயிடுவான்னு சொல்றாங்க. இல்லங்க அது
0: முடியாது,
2: எல்லாரும் பாவிகள்.
0: And before God nobody can stand.
2: தேவனுக்கு முன்பதாக யாரும் நிற்க முடியாது.
0: Then they begin to claim mercy. They say, "Oh, but God is merciful, he'll let me in heaven."
2: அப்ப உடனே சொல்றாங்க, இல்ல இல்லங்க தேவன் இரக்கமுள்ளவர், ஆகவே என்ன உள்ள அனுப்பிடுவார்.
0: But the Bible does not say that we enter in through mercy.
2: ஆனால் வேதம் நம் இரக்கத்தினாலே உள்ளே பிரவேசிக்கிறோம் என்று சொல்வதே இல்லை.
0: The Bible talks about mercy, but the Bible does not say that because of his mercy we enter in.
2: இரக்கத்தை குறித்து வேதம் பேசுகிறது என்றாலும் அவருடைய இரக்கத்தினால தான் பரலோகம் போகிறோம் என்று வேதம் சொல்வதே இல்லை.
0: Mercy is not enough.
2: அவருடைய இரக்கம் போதாது.
0: His death was necessary.
2: அவருடைய மரணம் அவசியமா இருந்தது.
0: His bloodshed was necessary.
2: அவர் ரத்தம் சிந்தப்பட வேண்டியது அவசியமா இருந்தது.
0: We do not enter into heaven and receive a right to a place in heaven because of his mercy.
2: அவருடைய இரக்கத்தினால பரலோகத்தில் நுழைவதோ அங்கே நமக்கு இருக்க இடங்கள் இருக்கிறது அப்படி கிடைப்பதோ கிடையாது.
0: Because God has made a law.
2: ஏனென்றால் தேவன் ஒரு சட்டத்தை பிரமாணத்தை
0: ஏற்படுத்தியுள்ளார்.
2: அந்த பிரமாணம் என்ன? ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு
0: கிடையாது.
2: ரத்தம் சிந்தப்பட்டே ஆக
0: வேண்டும்.
2: தேவன் இந்த பிரமாணத்தை எழுதி
0: வைத்துவிட்டார்.
2: ஆகவே தான் தம்முடைய குமாரனை அனுப்ப
0: வேண்டியிருக்கிறது. That God has given him a body so that he can be laid on the altar of the cross as a sacrifice.
2: ஆகவே தான் எபிரேயர் நிருபம் சொல்லுகிறது, இயேசுவானவர் இந்த உலகத்தில் வந்தபோது தேவன் அவருக்கு ஒரு சரீரத்தை கொடுத்தார். என்று ஏன்? சிலுவை என்னும் அந்த பலிபீடத்தின் மீது அதை அவர் வைப்பதற்காக.
0: God gave Jesus, the Son of God, the second person of the Trinity, was given a human body and a human nature so that his body can enable him to die and his body can shed the blood.
2: திருத்துவத்திலே இரண்டாவது உள்ள இயேசுவுக்கு தேவன் ஒரு சரீரத்தை கொடுத்தார். எதற்காக? அவர் தம்முடைய சரீரத்தில் வந்து மனுஷ சுவாபத்தை, மனுஷ தன்மை உடையவராக இருந்து தம்முடைய ரத்தத்தை சிந்துவதற்காகத்தான்.
0: If the mercy of God was enough,
2: தேவனுடைய இரக்கம் மாத்திரம் போதும் என்று சொன்னார்.
0: If you can just count on God's grace and mercy and get into heaven,
2: தேவனுடைய கிருபை இரக்கத்தை நம்பி பரலோகத்துக்குள்ளே போய்விட முடியும் என்றால்,
0: then the Son of God need not have come as an incarnate Christ and taken on human nature.
2: பிறகு தேவகுமாரன் மனு அவதாரம் எடுத்து வந்து ஒரு மனுஷனாக இந்த உலகத்தில் வர வேண்டிய அவசியம்.
0: It would not be necessary.
2: அது அவசியமாக இருந்திருக்காது.
0: If grace and mercy is enough, it's not necessary.
2: கிருபை இரக்கமும் போதும் என்றால் அது தேவையில்லை.
0: His blood is the thing that is enough.
2: அவருடைய ரத்தம் தான் போதுமானதாக இருக்கிறது.
0: Death is the only thing that gains us an entry into heaven.
2: அவருடைய மரணம் தான் பரலோகத்துக்குள்ளே நம்மை அனுமதிக்க கூடியதாக இருக்கிறது.
0: This is the value of the blood in heaven.
2: பரலோகத்திலே ரத்தத்தின் மதிப்பு இதுதான்.
0: The blood of Abel was shed on the earth crying out for vengeance upon the murderer.
2: பூமியிலே சிந்தப்பட்ட ஆபேலின் ரத்தம் தன்னை கொண்டவனை பழிவாங்க வேண்டும் என்று கதறுகிறது.
0: And the voice of that blood reached to the very presence of God, and God responded.
2: அந்த இரத்தத்தின் சத்தம் தேவ சமூகத்தை எட்டினது. தேவன் அதற்கு பதில் கொடுத்தார்.
0: God heard the voice of that blood.
2: அந்த இரத்தத்தின் சத்தத்தை தேவன் கேட்டார்.
0: But there is a blood that is kept in the very presence of the living God.
2: ஆனால் ஜீவனுள்ள தேவனுடைய பிரசன்னத்திலே இரத்தம் வைக்கப்பட்டிருக்கிறது.
0: That is the precious blood of Jesus.
2: அந்த இரத்தம் தான் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தம்.
0: It stays there speaking better things than that of the blood of Abel.
2: அது அங்கே இருந்து கொண்டு ஆபேலின் இரத்தம் பேசினதை விட மேன்மையானவிலே பேசுகிறது.
0: Crying out for vengeance and not crying out for retaliation.
2: பழி வாங்க வேண்டும், பதிலடி கொடுக்க வேண்டும் என்று கூப்பிடுவது கிடையாது.
0: Crying out for God's mercy.
2: தேவன் இரக்கம் காண்பிக்க வேண்டும் என்று கதறுகிறது.
0: Crying out for forgiveness.
2: பாவ மன்னிப்பை கொடுங்கள் என்று கதறுகிறது.
0: Mercy and forgiveness is not possible without the blood.
2: பாருங்கள், ரத்தம் இல்லாமல் இரக்கமும் பாவ மன்னிப்பும் சாத்தியமே கிடையாது.
0: So, you know, people cannot just hope on the mercy of God and the grace of God.
2: ஆகவே தேவனுடைய கிருபை இரக்கத்தை மட்டுமே மக்கள் நம்பி சார்ந்திருக்க முடியாது.
0: It is through the blood.
2: ரத்தத்தின் மூலம்
0: Mercy is possible because the blood is shed.
2: ரத்தம் சிந்தப்பட்டதனால்தான் இரக்கமே காண்பிக்க முடிகிறது.
0: Now, not only the blood gives us a right into heaven, right to a place in heaven.
2: பரலோகத்திலே நமக்கு ஒரு இடத்தை இந்த ரத்தம் கொடுப்பது மட்டுமல்ல,
0: it gives us makes us fit for heaven.
2: பரலோகத்துக்கு தகுதியுள்ள மக்களாய் அது நம்மை மாற்றுகிறது.
0: It makes us fit for heaven.
2: பரலோகத்துக்கு தகுதியுள்ள மக்களாக.
0: Now if you're going to enjoy something, you must be made first of all fit to enjoy that thing.
2: பாருங்க, ஒரு காரியத்தை நீங்க அனுபவிக்கணும்னு சொன்னா அதை அனுபவத்துக்கு ஏற்ற வண்ணத்துல முதலாவது நீங்க உண்டாக்கப்பட்டிருக்கணும்.
0: If you're going to enjoy heaven,
2: பரலோகத்தை நீங்க அனுபவிக்கணும்னு சொன்னா,
0: then you have to be made fit for heaven first.
2: பிறகு பரலோகத்துக்கு ஏற்ற மாதிரி முதலாவது நீங்க ஆக்கப்பட வேண்டும்.
0: There is no use in having a right to enjoy something when you're not fit to enjoy that thing.
2: ஒரு காரியத்தை அனுபவிக்க உரிமை உங்களுக்கு இருந்து அதை அனுபவிக்கக்கூடிய தகுதி இல்லைன்னு சொன்னா அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை.
0: Turn with me to Hebrews chapter 7.
2: திருப்போம் எபிரேயர் 7 அதிகாரம்.
0: This very chapter that we've been reading from, and let's read from verse 15.
2: வாசித்து வந்த அதிகாரம் 15 வசனத்திலிருந்து நான் வாசிப்பேன்.
0: Therefore are they before the throne of God and serve him day and night in his temple, and he that sitteth in the throne shall dwell among them. 7:15.
2: வெளிப்படுத்தல் 7:15. ஆனபடியால் இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் அவருடைய ஆலயத்தில் அவரை சேவிக்கிறார்கள். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் இவர்களுக்குள்ளே வாசமாயிருப்பார்.
0: They shall hunger no more, neither thirst any more, neither shall the sun light on them, nor any heat.
2: இவர்களினி பசியடைவதுமில்லை, இனி தாகமடைவதுமில்லை, வெயிலாத உஷ்ணமாத இவர்கள் மேல் படுவதுமில்லை.
0: The lamb which is in the midst of the throne shall feed them and shall lead them unto the living fountains of water, and God shall wipe away all tears from their eyes.
2: சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவத்தண்ணீர் உள்ள ஊற்றுகள் அன்றைக்கு நடத்துவார். தேவன் தாமேயுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்றார்.
0: It's talking about these people who have their robes dipped in the blood, spending their time at the throne of God, before the throne of God, serving him day and night.
2: பாருங்க, ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்திலே தங்கள் வஸ்திரங்களை தோய்த்த இந்த மக்கள் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பதாக இருந்து கொண்டு இரவும் பகலும் தேவனை செவிப்பார்கள் என்று இந்த வசனம் சொல்கிறது.
0: And he that sits on the throne shall dwell among them.
2: சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர்கள் மத்தியிலே வாசம் பண்ணுவார்.
0: You see, the blessedness of heaven is in the nearness to and fellowship with God.
2: பாருங்க, பரலோகத்தின் பாக்கியம் என்ன? அது தேவனுக்கு அருகாமையிலே எப்போதும் தேவன் கிட்டவே நாம் இருக்கிறோம், அதுதான்.
0: What makes heaven so wonderful?
2: பரலோகத்தை எது அவ்வளவு அற்புதமாய் மாற்றுகிறது?
0: Not the gold and the diamond that is there.
2: இதான் இருக்கிற வைரமும் பொன்னும் கிடையாது.
0: Now in this world we don't have enough of it, that's why people go try to get as much as possible.
2: இந்த உலகத்துல அதெல்லாம் போதுமானது இல்ல, ஆகவே தான் மக்கள் கிடைக்கிற அளவுக்கு எடுத்துக்கலாம் போறாங்க.
0: Trying to scrounge and somehow grab what they can get.
2: எப்படியாவது பிச்சி பெறணும், இருக்குறத புடுங்கலாம்னு பாக்குறாங்க.
0: Because they don't, there's a shortage.
2: ஏன் சொன்னா இங்க தான் அது குறச்சலா
0: இருக்கு. But there you're going to be walking on it.
2: ஆனா அங்க இது மேலேயே நடக்க போறீங்க.
0: So you're going to be considering like a dust.
2: ஆகவே ஒரு தூசி மாதிரி அதை நினைச்சுப்பீங்க.
0: It's got no value there.
2: அங்க அதுக்கு மதிப்பே கிடையாது.
0: Gold has no value there.
2: பொண்ணுக்கு அங்க மதிப்பே கிடையாது.
0: It is not the gold and the diamond and the pearls that are there.
2: அது அங்க இருக்கிற இந்த பொன் வைர முத்துக்கள் அதெல்லாம் அங்க கிடையாது.
0: What makes heaven such a wonderful place?
2: பரலோகத்தை அவ்வளவு அற்புதமான இடமாய் மாற்றுவது எது?
0: It is that we will be there in the presence of God, beholding him all day and night.
2: தேவனுடைய பிரசன்னத்தில் எப்பொழுதும் நாம் இருப்போம், இரவும் பகலும் அவரையே நாம் பார்த்து கொண்டிருப்போம்.
0: We'll be serving him and we'll be living for him.
2: தேவனை சேவித்துக் கொண்டு அவருக்காக வாழ்ந்து கொண்டிருப்போம்.
0: The nearness and the fellowship with him.
2: அவரோடு கூட மிக நெருங்கி இருப்போம், ஐக்கியம் கொண்டிருப்போம்.
0: Now for that we are being prepared.
2: அதற்காக தான் நாம் ஆயத்தம் பண்ணப்படுகிறோம்.
0: What a wonderful thing it is to be near God and to be in fellowship with God.
2: தேவனுக்கு அருகிலே இருந்து அவரோடு ஐக்கியப்பட்டிருப்பது எவ்வளவு அற்புதமான ஒரு காரியம்.
0: That is what is being practiced now in Christian life.
2: அதைதான் இப்போது கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாம் பழகி வருகிறோம்.
0: You better practice well because you're going to be so near and so much in tune with God.
2: அதை நல்லா பழகிக்கொள்ள வேண்டும் என்று சொன்னா தேவனோடு கூட அவ்வளவு நெருக்கமா அவ்வளவு ஐக்கியப்பட்டிருப்பாங்க.
0: You see, if you don't fellowship with God now,
2: இப்போது நீங்கள் தேவனோடு ஐக்கியப்படவில்லை என்றால்,
0: if fellowship with God and nearness to God is not a matter of joy and rejoicing and a thrill for you now, then how are you going to exist in heaven?
2: தேவனோடு கூட நெருக்கமாய் இருப்பது ஐக்கியம் கொள்வது இந்த உலகத்திலே உங்களுக்கு சந்தோஷம் மகிழ்ச்சி உற்சாகமாய் இல்லாவிட்டால் பரலோகத்திலே எப்படி இருக்க போகுது?
0: If you don't desire to pray, if you don't desire to worship him and praise him and really enjoy his presence, then how are you going to enjoy heaven, my friend?
2: இந்த உலகத்திலே நீங்கள் ஜெபிக்க இஷ்டம் இல்லாமல், தேவனுடைய சமூகத்தை அனுபவிக்க இஷ்டம் இல்லாமல், அவரை ஆராதிக்க இஷ்டம் இல்லாமல் இருந்தால் பரலோகத்திலே எப்படி செய்ய போகிறீர்கள்?
0: If in this world you would allow sin and your shortcomings to come in your way and allow you to experience some kind of a distance from God and from fellowship with God, then how are you going to be in heaven?
2: இந்த உலகத்திலே பாவமும் உங்கள் குறைகளும் உங்களுக்கும் தேவனுக்கு இடையே ஒரு பிரிவினை கொண்டு வந்து தேவனுக்கு தேவனை விட்டு உங்களை தூரமாய் கொண்டு போக அனுமதித்தால் பிறகு பரலோகத்தில் என்ன செய்ய போகிறீர்கள்?
0: You see, it is important that we practice closeness with God now.
2: பாரு, இப்பொழுதே தேவனுக்கு நெருக்கமா இருப்பதை நாம் பழகிக்கொள்ள வேண்டியது அவசியம்.
0: The Christian life on this earth is a practice of his presence.
2: இந்த உலகத்திலே நாம் வாழ்கிறோமே கிறிஸ்தவ வாழ்க்கை, இது என்ன? அவருடைய பிரசன்னத்தை நாம் பழகிக் கொள்கிறோம்.
0: Practicing it now so that we may really be near him and be one with him.
2: ஏன் இப்பொழுது பழகுகிறோம்? ஒரு நாளிலே மெய்யாகவே அங்கு இருப்போம், அவரோடு கூட ஒன்றாக, அதற்காகத்தான்.
0: Now and what way are we fitted for that or prepared for that?
2: எந்த விதத்திலே நாம் அதற்காக ஆயத்தம் பண்ணப்படுகிறோம்?
0: The blood of Jesus is cleansing us today.
2: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இன்றைக்கு நம்மை சுத்திகரிக்கிறது.
0: Brings us near God.
2: தேவனுக்கு அருகிலே கொண்டு வருகிறது.
0: Always keeps us in intimacy with God.
2: எப்பொழுதும் தேவனோடு நெருக்கமாய் நம்மை வைத்திருக்கிறது.
0: It gives us the closeness.
2: ஒரு நெருக்கத்தை அது கொடுக்கிறது.
0: It gives us boldness.
2: தைரியத்தை கொடுக்கிறது.
0: It gives us access.
2: தேவனிடத்தில் செல்ல வழியை கொடுக்கிறது.
0: All these are provided for us so that we can experience it even now, even before we get to heaven.
2: பரலோகத்துக்கு போகும் முன்னரே இப்போதே நாம் அனுபவிக்கும்படியாக தான் இதெல்லாம் நமக்கு உண்டா இருக்கிறது.
0: Capacity to enjoy God and enjoy the fellowship with God and to be thrilled about that is given to us.
2: தேவனையும் அவருடைய சமூகத்தை நாம் அனுபவித்து அதன் மூலமா உற்சாகப்படுகிற அளவுக்கு ஆற்றல் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது.
0: Spiritual appetite is there.
2: ஆவிக்குரிய பசி இருக்கிறது.
0: Hunger and thirst for God is there.
2: தேவன் மீது பசி தாகம் உண்டா இருக்கிறது.
0: When we get to heaven, the verse that we just now read, there will not be any hunger, there will not be any thirst.
2: இந்த இப்ப வாசித்த வசனம் சொல்லுகிறது பரலோகத்துக்கு போகும்போது அங்கே பசியும் இருக்காது தாகமும் இருக்காது.
0: He's talking about physical hunger and physical thirst.
2: இது சரீர பிரகாரமான பசி தாகம் குறித்து பேசுகிறது.
0: But there will be only one hunger and one thirst, that is of God. Hunger for God and thirst for God will so fill us that our delight will be in God.
2: ஆனால் அங்கே ஒரே ஒரு பசி ஒரே ஒரு தாகம் இருக்கும். அது என்ன? தேவன் மீது நம்முடைய பசி தாகம் இருக்கும். அவர்தான் நம்முடைய மனமகிழ்ச்சியா இருப்பார்.
0: We'll be right there with him, nearness to him.
2: அவரோடு கூடவே இருப்போம், மிக அருகிலே நாம் இருப்போம்.
0: And this earthly life is a place where through the blood of Jesus we are allowed to experience that to some extent.
2: இந்த உலக வாழ்க்கையிலே கூட இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாய் அந்த நெருக்கத்தை ஓரளவுக்கு நாம் அனுபவிக்க முடிகிறது.
0: Amen.
2: Amen.
0: Are you enjoying it, my friend?
2: நண்பர்களே, அதை நீங்கள் அனுபவிக்கிறீர்களா?
0: Are you enjoying it?
2: அதை அனுபவிக்கிறீங்களா?
0: Are you enjoying your fellowship?
2: உங்களுடைய ஐக்கியத்தை அனுபவிக்கிறீர்களா?
0: Then you will enjoy heaven.
2: அப்படியானால் பரலோகத்தை அனுபவிப்பீர்கள்.
0: What gives you the enjoyment of his presence here?
2: அவருடைய பிரசன்னத்தின் சந்தோஷத்தை அனுபவத்தை இங்கே நமக்கு கொடுக்கிறது எது?
0: The blood of Jesus.
2: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம்.
0: It cleanses you, washes you.
2: அது உங்களை சுத்திகரிக்கிறது, கழுவுகிறது.
0: Brings you before God.
2: தேவனுக்கு முன்னதாய் கொண்டு வருகிறது.
0: Gives you nearness and intimacy.
2: தேவனோடு கூட நெருக்கத்தை ஐக்கியத்தை கொடுக்கிறது.
0: What will give you nearness and fellowship there?
2: அங்கே எது நெருக்கத்தையும் ஐக்கியத்தை உங்களுக்கு கொடுக்கும்?
0: Same thing.
2: அதே காரியம்.
0: The blood of Jesus.
2: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம்.
0: Amen.
2: Amen.
0: So we are already being fitted for that.
2: அது ஏற்கனவே அதுக்கு ஏற்ற மாதிரி நாம் ஆக்கப்பட்டிருக்கிறோம்.
0: By the time we get to heaven we will be prepared.
2: பரலோகத்துக்கு போறதுக்குள்ள நாம் ஆயத்தம் ஆக்கப்பட்டிருவோம். போனவன அனுபவிக்கலாம்.
0: We are being made ready already.
2: ஏற்கனவே அதற்காக தான் நாம் ஆயத்தம் பண்ணப்பட்டு கொண்டிருக்கிறோம்.
0: Fitted for that position.
2: அந்த ஸ்தானத்திற்காக நாம் ஏற்றவளாய் மாற்றப்படுகிறோம்.
0: The blood provides us not only the fitting and preparation for heaven, it gives us the subject matter for the song of heaven.
2: பரலோகம் நம்மை ரத்தம் பரலோகத்துக்கு ஏற்றவாறு நம்மை மாற்றுவது மட்டும் கிடையாது, நம்முடைய பாடலுக்கு வேண்டிய கருப்பொருளையும் கொடுக்கிறதா?

0: ஐந்தாம் அதிகாரத்தை
1: பார்க்கிறோம். And they sung a new song saying, thou art worthy to take the book and to open the seals thereof. For thou wast slain and hast redeemed us to God by thy blood out of every kindred and tongue and people and nation.
0: தேவரீர் புத்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராய் இருக்கிறீர், ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரர்களும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்னுடைய ரத்தத்தினாலே மீட்டுக் கொண்டு.
1: And has made us unto our God kings and priests, and we shall reign on earth.
0: எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர், நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள்.
1: They sang a new song.
0: புதிய பாட்டை பாடினார்கள்.
1: Everybody say new song.
0: எல்லாரும் சொல்லுங்க புதிய பாட்டு.
1: A new song, my friend.
0: புது பாடல் நண்பர்களே.
1: This is not a song that has already been in the earth.
0: இந்த பாடல் ஏற்கனவே பூமியிலே பாடப்பட்ட பாடல் அல்ல.
1: You know, look and listen to the world song.
0: இந்த உலகத்துல பாடப்படுகிற பாடல்ல பாருங்க.
1: The other day I was hearing some song that was very old song.
0: அன்னைக்கு ஒரு பழைய song. பழைய பாட்டு கேட்டு உலக பிரகாரமான ஒரு பாடல்.
1: This guy is singing a song about a cake that was left out in the rain.
0: இந்த ஆளு வெளியில மழையில வைக்கப்பட்ட ஒரு கேக்க பற்றி பாட்டு பாடுறாரு.
1: Someone left my cake out in the rain.
0: யாரோ என் கேக்க வெளியில மழையில.
1: Oh, I can never get the recipe again.
0: ஓ, மறுபடியும் அந்த ரெசிபி எனக்கு கிடைக்கவே கிடைக்காது.
1: My God, what a silly song.
0: I was like, you know, இவ்வளவு மட்டமான அல்பமான
1: ஒரு பாட்டு. He's really crying over the cake that is left out in the rain.
0: வெளியே இருக்கிற கேக்காக அழகு அழுகுறாரு.
1: That he made it so good and so wonderful and someone left it in the rain and he doesn't know how to make it again.
0: அவ்வளவு நல்ல ருசியா செஞ்சிருக்காரா, யாரோ விட்டாங்களா, இனி அந்த மாதிரி செய்யவே முடியாது.
1: I would tell that person there's a lot of cake being sold.
0: People
1: can make it better than you can make.
0: நிறைய கேக் விக்கறாங்க, உங்களை விட நல்லா செய்யக்கூடிய ஆட்கள் நிறைய
1: பேர் இருக்காங்க. Cry about this stupid cake.
0: இந்த கேக்குக்காக அழாதீங்க.
1: The world songs are stupid and silly songs.
0: உலகத்தின் பாடல்கள் முட்டாள்தனமாய் அல்பத்தனமாய் இருக்கிறது.
1: They say ah ooh and everything.
0: எல்லாத்துக்கும் ஆஹ் ஊ அப்படிங்க.
1: I don't know what is this ah and ooh.
0: இந்த ஆஹ் ஊன்றால என்ன
1: புரியல. There is nothing. There is shallowness. There is emptiness. There is stupidity.
0: இந்த பாடல்களே முட்டாள்தனம் இருக்கு, வெறுமை இருக்கிறது, எதுவுமே இல்லை.
1: I cannot rejoice over those songs.
0: அந்த பாடலை கேட்டேனால் மகிழ முடியவில்லை.
1: No, I cannot sing those songs.
0: அந்த பாடலை என்னால் பாடவும் முடியவில்லை.
1: I sing a new song.
0: ஆனால் நான் புது பாடலை பாடுகிறேன்.
1: A new song is in my heart.
0: என் இதயத்தில் புதிய பாட்டு இருக்கிறது.
1: A song that the earth has not brought about.
0: அந்த பாடலை இந்த பூமி எனக்கு கொடுக்கவில்லை.
1: The philosophers and the songwriters not writing it.
0: அந்த எழுதவில்லை.
1: This song is about the precious blood of Jesus.
0: இந்த பாடல் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தத்தை குறித்து.
1: What the blood has done for me.
0: அந்த ரத்தம் எனக்காக என்ன
1: செய்திருக்கிறது.
0: சிலுவையில் எனக்காக சிந்தப்பட்ட ரத்தம்.
1: The blood that washes me clean.
0: என்னை கழுவி சுத்தமாக்குகிற ரத்தம்.
1: The blood that gives me access into his presence.
0: தேவனுடைய சமூகத்தில் செல்வதற்கு தானி கொடுக்கிற ரத்தம்.
1: The blood that makes me stand and sit with God.
0: தேவனோடு கூட நின்று அவரோடு கூட உட்கார்வதற்கு தகுதி கொடுக்கிற ரத்தம்.
1: The blood that causes me to dwell in the presence of God.
0: தேவனுடைய பிரசன்னத்தில் நான் வாசம் பண்ணும்படி எனக்கு உதவுகிற ரத்தம்.
1: The blood about which the world does not understand.
0: ரத்தத்தை குறித்து தான் இந்த உலகம் அறியாது
1: இருக்கிறது.
0: இப்படிப்பட்ட பாடல் உலகத்துக்கு தெரியாது.
1: It doesn't know any song like this.
0: உலகம் இதை பற்றி எதையும் அறியாது இருக்கிறது.
1: They are singing about some cake, some girl, some boy, some this and some that, some nonsense.
0: ஏதோ கேக்க பத்தி பாடுறாங்க, பையனை பத்தி பாடுறாங்க, பொண்ணை பத்தி பாடுறாங்க, இதெல்லாம் பத்தி பாடிட்டு இருக்காங்க.
1: But this is the thing to sing about.
0: ஆனால் பாட வேண்டியதோ இதை பற்றி.
1: A new song.
0: புதிய பாடல்.
1: About how he has redeemed us through his blood.
0: எப்படி தம்முடைய ரத்தத்தினாலே அவர் நம்மை மீட்டெடுத்து இருக்கிறார் என்று.
1: Amen.
0: Amen.
1: Is that song in your heart?
0: அந்த பாடல் உங்கள் இதயத்தில் இருக்கிறதா?
1: The blood is the subject matter of the song in heaven, my
0: friend. பரலோகத்தில் பாடப்படுகிற பாடல் அதனுடைய கருப்பொருளே ரத்தம்தான்.
1: You can learn right now what they're going to sing in heaven.
0: பரலோகத்தில் என்ன பாட போறாங்க என்பதை இப்போதே நீங்கள் கற்றுக்கொள்ள
1: வேண்டும். They're going to sing the very ones that we've been singing tonight.
0: இன்றைக்கு இங்க நாம் பாடினோமே அதே பாடலை தான் அங்க பாட போகிறார்கள்.
1: Heaven boasts about nothing but the blood of Jesus.
0: பரலோகம் இயேசுவின் ரத்தத்தை தவிர்த்து எதிலும் என்னை பாராட்டுவதில்லை.
1: All the heavenly angels and the elders there in the presence of God and the multitude of the people from every tongue, tribe and nation are gathered there to sing about this wonderful blood.
0: பரலோகத்திற்கு தூதர்கள் மூப்பர்கள் திரள் கூட்டமான சகல ஜாதி கோத்திரத்தை சேர்ந்த மக்கள் அனைவரும் இந்த ரத்தத்தை பாடுவதற்காக இருக்கிறார்கள்.
1: This is a universal song.
0: இது சரல்
1: song that everybody will relish and rejoice in.
0: எல்லாரும் மகிழ்ந்து பாடக்கூடிய ஒரு பாடல்.
1: Amen.
0: Amen.
1: That's why we sing about it now.
0: ஆகவே தான் இப்பவே அதை பற்றி நாம் பாடுகிறோம்.
1: Practice session.
0: இது பிராக்டிஸ் செஷன் பாருங்க.
1: Amen.
0: Amen.
1: Practice session.
0: இது பயிற்சி எடுக்கும் நேரம்.
1: And we laugh at the world songs.
0: உலக பாடல கண்டு நாம் நகைக்கிறோம்.
1: There's nothing there.
0: அதுல ஒண்ணுமே இல்ல பாருங்க.
1: There's no ah and ooh there.
0: அதுல ஆ ஊன்னு சொல்றது
1: ஒண்ணு இல்ல. This is where it is.
0: இதுல தான் இருக்கு எல்லாம்.
1: This is where the real joy is.
0: இதுல தான் நம்மளுடைய மகிழ்ச்சி இருக்கு.
1: Turn with me to Revelation 1 and I'll close with this.
0: வெளிப்படுத்தும் முதலாம் அதிகாரம் திருப்போம், இதோட நான் முடிக்கிறேன்.
1: Verses 5 and 6.
0: 5 6 வசனங்கள்.
1: From Jesus Christ, who is faithful witness and first begotten of the dead, and the prince of the kings of the earth, unto him that loved

0: us from our sins in his own blood.
1: உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாக இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக.
0: And hath made us kings and priests unto God and his Father, to him be glory and dominion forever and ever. Amen.
1: நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களால நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியலுமாக்கிய அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமென்.
0: You see what we are singing?
1: நாம் என்ன பாடுறோம்?
0: What we are going to sing there in heaven?
1: பரலோகத்தில் நாம் என்ன பாட போகிறோம்?
0: It's about how he loved us and washed us from our sins through his blood.
1: எப்படி அவர் நம்மில் அன்பு கூர்ந்து நம்முடைய ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை நம்மை கழுவினார்.
0: It is about how he made us kings and priests.
1: எப்படி நம்மை ராஜாக்களும் ஆசாரியலும் ஆக்கினார்.
0: How he has changed us.
1: எப்படி அவர் நம்மை மாற்றினார்.
0: How this blood has worked in us to cleanse us and wash us and change us and to make us sons and daughters.
1: எப்படி அவருடைய இரத்தம் நமக்குள்ளே கிரியை செய்து நம்மை கழுவி நம்மை சுத்தம் பண்ணி தேவனுடைய குமாரர் குமாரத்திலே மாற்றியது, அதை பற்றி பாட போகிறோம்.
0: Amen.
1: Amen.
0: That is the song in our hearts.
1: நம்முடைய இருதயத்தில் இருக்க பாடல் அந்த பாடல் தான்.
0: This is the thing that we will sing about.
1: இந்த காரியத்தை குறித்து தான் நாம் பாட போகிறோம்.
0: That is what we must rejoice about now.
1: அதை குறித்து தான் இப்பொழுதே நாம் மகிழ வேண்டும்.
0: This is the thing that matters.
1: இதுதான் முக்கியமானது.
0: The world doesn't understand it.
1: உலகத்துக்கு இது புரியவில்லை.
0: World doesn't understand the joy and the rejoicing of the believer.
1: விசுவாசிக்குள்ள இருக்க மகிழ்ச்சி சந்தோஷம் இது உலகத்துக்கு புரியுறதில்ல.
0: We are strange creatures.
1: நாமெல்லாம் வினோதமான சிருஷ்டிகளா இருக்கோம்.
0: And the world looks at us and says you are mad.
1: உலகம் நம்ம பார்த்து உங்களுக்கு என்ன பைத்தியமானு கேக்குறாங்க.
0: What did you sing?
1: என்ன பாடுறீங்க நீங்க?
0: Are you washed in the blood?
1: ரத்தத்தினால கழுவப்பட்டீங்களான்னு கேக்குறீங்க.
0: In the soul cleansing blood of the lamb?
1: ஆட்டுக்குட்டியின் ரத்தம் நம்மை கழுவி சுத்தம் பண்ணுகிறது.
0: What kind of a song is that?
1: என்ன பாட்டு இது?
0: The world rejoices in someone left the cake out in the rain.
1: நீ யாரோ மழையில கேக் விட்டாங்களா அத பாடி உலகம் மகிழ்கிறது.
0: They rejoice in the stupidity.
1: அந்த முட்டாள்தனத்தை அவருடைய
0: மகிழ்ச்சி. This is the wisdom of God.
1: இதுதான் தேவனுடைய ஞானம்.
0: This is the thing that God has planned and purposed throughout all eternity.
1: இந்த காரியத்தை தான் தேவன் நித்திய நித்தியமாய் திட்டம் பண்ணி ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்.
0: Amen.
1: Amen.
0: Time is up and let's stand together.
1: நேரம் முடிந்து விட்டது நாம் எல்லாரும்
0: and let's lift up our hands and thank God.
1: நம்முடைய கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம்.
0: Praise him and worship him.
1: அவரை துதியுங்கள், ஆராதியுங்கள்.
0: Rejoice in him.
1: அவரிலே களி கூறுங்கள்.
0: Oh, you have something to shout about.
1: Oh, கெம்பீரிக்க உங்களுக்கு ஒன்று இருக்கிறது.
0: You have something to sing about.
1: பாட உங்களுக்கு ஒன்று இருக்கிறது.
0: Something to rejoice.
1: நீங்கள் களி கூற ஒன்று இருக்கிறது.
0: Something to glory in.
1: நீங்கள் மேன்மை பாராட்ட ஒன்று இருக்கிறது.
0: Paul says I'm a glory in nothing else but the cross of our Lord Jesus Christ.
1: அவர் சொல்லுகிறார், நான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை தவிர வேறு எதிலும் மேன்மை பாராட்ட மாட்டேன்.
0: This is what the song is about.
1: பாடல் இதை பற்றியதுதான்.
0: This is what our glory is about.
1: நாம் மேன்மை பாராட்டுவது இதை பற்றிதான்.
0: Let's glory in that.
1: ஆகவே இதிலே நாம் மேன்மை பாராட்டுவோம்.
0: Let's rejoice in that.
1: இதிலே நாம் களி கூறுவோம்.
0: Lift up your hands and praise the Lord.
1: கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள்.
0: Hallelujah.

0: என்னப்பா சீக்கிரமா வரேன்னு சொன்னாப்ல, இன்னும் ஆளக்கான என்னப்பா என்னப்பா.
1: ஏ கார் வந்துச்சுப்பா, அந்த பாரு
0: என்ன கார் அங்கேயும் நின்றுச்சு. ஃபேமஸ் ஊழியக்காரங்கன்னா முன்னாடி போய் ரிசீவ் பண்ணும் போல.
1: வாங்கடா வாங்கடா வாங்கடா.

0: பிரஷ்டாய்க்கு வாழும் ஆயத்தமா நாயகனே.
1: பிரதர், சர்ச்சில் ஏசி இருக்கா?
2: பொதுவாக இந்த மாதிரி சின்ன சர்ச்சுக்கெலாம் நான் வர்றதில்லை. கிராமத்து சபை வேற, ஏதோ ஆலய பிரதிஷ்டையா. நான் தான் வந்து திறக்கணுமா.
3: கிறிஸ்தவ பாடல் உலகின் முடிசூடா மன்னரே.
4: ப்ரோ, சுண்ண சபைன்னு சொன்னீங்க, பேமெண்ட் சுண்ணதா இருக்குமோ?
5: ஐயா, டைமாச்சு, சீக்கிரமா திறக்கணும்.
1: வாங்க வாங்கண்ணா. எப்படி ஐயா? சர்வதேசம்
5: ஐயா, எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. டே, வாங்கடா.
6: Wow!

0: Hi, your grandfather. Old man, how are you?
1: ஒரு சாதாரண ஊழியக்காரன் ஆகணும் தானே ஒப்புக்கொடுத்தீங்க, ஆனா இப்போ நான் சர்வதேசம். Hey,
2: hallelujah.
1: Hey,
3: praise the Lord.
0: ஐயா, ஐயா செய்து கொஞ்சம்

0: பிரியமானவர்களே, இன்றைக்கு நம் மத்தியில உலக புகழ் பெற்ற ஆராதனை வீரர், தேசமெங்கும் செல்லும் சர்வதேச ஊழியர், ஆயத்தம்மா நாயகன், இன்னிசை மன்னன் காந்த குரலோன், இனிய பாடல்களை பாடுபவர் பட்டய கிளப்பும் பாடலாசிரியர் அண்ணன் ரவி பரத் வந்திருப்பது மிக்க மகிழ்ச்சி. ஐயா, நீங்க எங்க சர்ச்சுக்கு வந்தது? நாங்க பண்ண பெரிய புண்ணிய ஐயா, கடவுளின் கிருப, உன்னதரின் உருக்கம். ஐயோ, உங்களை பத்தி பேசினாலே கவிதையா
1: போட்டுவியா?
0: இருக்காங்க, போதகர் இருக்காங்க, இசை மேதாவிகள்லாம் இருக்காங்க, ஏன் சர்வதேச ஊழியக்காரரே இருக்காரு, இதுக்கு மேல என்ன வேணும்? ஹல்லேலூயா!
2: போது நிறுத்திக்கியா, ரொம்ப ஓவரா போறீங்க. இது ஆண்டவர் ஆராதிக்கிற இடமா இல்ல மனுஷரை பிரியப்படுத்துற இடமாயா? அது தம்பி, நீ ஊழியக்காரனா இல்ல கதாநாயகனா? உன்னை ஊழியத்துக்கு தப்பா ஒப்பு கொடுத்தேன், இப்படி சர்க்கஸ் கோமாளி ஆயிட்டிய.
3: பாஸ்டர்,
2: ஜனங்க தான் ஊழியக்காரனை ஹீரோ ஆக்கிட்டாங்கன்னா நீங்களுமா? ஆண்டவரே இல்லாத ஆராதனையில நான் எப்ப இருக்கணும்?
3: ஐயா,
2: அவர் சொன்னது சட்டையா? ஏன் உட்காந்துட்டீங்க? வாங்க போல.
0: ஆமாமா, எனக்கு ஒண்ணு சரியா பண்ணல.
4: ஊழியக்காரன் இன்னைக்கு வந்துட்டு நாளைக்கு போயிருவான், நமக்கு ஜனங்க தான் முக்கியம்.
5: பாஸ்டர்,
3: என்ன எல்லாரும் போயிட்டாங்க?
5: போகத்தானே செய்வாங்க.
4: என்ன பாஸ் வழி வந்துட்டாரு? என்ன இப்படி என்ன
6: நடந்தது?
5: இந்த சர்ச் ஜனங்களே நம்ப கூடாதியா? வேணும்னா ஏத்தி விடுவாங்க, வேணானா இறக்கி விட்டுருவாங்க. நான் எவ்வளவு பெரிய ஊழியக்காரன், எத்தனை நாட்டுக்கு போயிருக்கேன், எவ்வளவு கான்சர்ட் பண்ணியிருக்கேன், எனக்கு பின்னாடி ஒரு வாலிபு கூட்டமே என்ன பாத்துக்கிட்டு இருக்கியா?
7: அண்ணே, அதனால தானே எல்லாரும் எந்திரிச்சு போயிட்டாங்க.
5: என்னையா சொல்ற?
7: சின்னவங்களும் பெரியவங்களும் வெறும் ஊழியக்காரனா உங்களை பார்க்கல, ஒரு எக்ஸாம்பிளா பாக்குறாங்க.
5: அண்ணே, நீங்க ஸ்டைல் பண்ணீங்கன்னா அவங்களும் ஸ்டைல் பண்ணுவாங்கண்ணே. நீ தாழ்மையா இருந்தீங்கன்னா அவங்களும் கொஞ்சம் தாழ்மையா இருப்பாங்கண்ணே.
7: அண்ணே, உங்களை காப்பி அடிச்சு நாங்களும் இப்படி மாறிட்டோம்னு நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா
5: இருக்குண்ணா.
7: பவுலும் பேதுரு இப்படியா பண்ணாங்க?
8: பவுலும் பேதுரு இப்படியா? பெருமைப்படுறதுக்கு எல்லா தகுதியும் உள்ள இயேசுவே தம்ம தாழ்த்தி நமக்காக இந்த உலகத்துக்கு வந்தாரு.
5: இப்ப என்ன சொல்ல வரீங்க?
8: ஆண்டவரே இல்லாத ஆராதனை இல்ல, நாங்க எதுக்குண்ணே?

தாவீதின் குமாரனுக்கு, ராஜாதி ராஜனுக்கு, கர்த்தாதி கர்த்தனுக்கு.

0: நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
1: அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது, பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.
0: இது ஒரு மியூசிக் மைண்ட்ஸ் வெளியீடு.

Punch.

கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போக போகிறோம். எபிரேயர்கள் நிருபம் 11 அதிகாரம், எபிரேயர்கள் நிருபம் 11 அதிகாரம் 39-40 வாசியுங்கள். வாசிக்கிறீங்களா? எபிரேயர் 11. இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றிருந்தும் வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள். அவர்கள் நம்மை அல்லாமல் பூர்ணராகாதபடி விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று முன்பதாக நியமித்திருந்தார். கண்களை மூடுவோமா? நல்ல தகப்பனே, சர்வ வல்லமை உள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காய் ஸ்தோத்திரம். இப்பொழுது நாங்கள் கூடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட பேச வல்லமை உள்ளவராயிருக்கிறீர். எங்களோடு கூட இடைபடுவீராக, பேசுவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. எபிரேயர் 11:39-40 வசனம் சொல்லுது, இவர்கள் நம்மை எல்லாரும் நம்மை எல்லாமல் பூர்ணராகாதபடி. இந்த இவர்கள்னால் யார்? இவர்கள் நம்மை எல்லாமல் பூர்ணராகாதபடி. இவங்க யாருமே நம்ம இல்லாட்டி அவங்க பூர்ணப்பட முடியாதான், ஃபுல்ஃபில் ஆக முடியாதான். அவங்கள ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக நம்மக்கிட்ட ஏதோ ஆண்டவர் முன்பதாகவே நியமித்து வைத்திருந்தார் அப்படின்னு வசனம் சொல்லுது. இந்த இவர்கள் யார் அப்படின்னு சொல்லி அந்த எபிரேயர் 11 அதிகாரத்தை நீங்கள் வந்து வாசித்து பார்த்தீங்கன்னா, 3வது வசனத்திலிருந்து 32வது வசனம் வரைக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக இருக்கிற எல்லா பரிசுத்தவான்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாருமே பரிசுத்தவான்கள். ஆபேலில் ஆரம்பிக்குது. ஆபேலில் ஆரம்பித்து பின்னும் நான் என்ன சொல்லுவேன், கிதியோன், பாராக், சிம்சோன், யப்தா, தாவீது, சாமுவேல் என்பவர்களையும் தீர்க்கதரிசிகளையும் குறித்து விவரம் சொல்ல வேண்டுமானால் காலம் போதாது அப்படின்னு. இங்கே யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அத்தனை பேருமே பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. ஆபேலிருந்து மல்கியா வரைக்கும் எல்லா தீர்க்கதரிசிகளையும் சேர்த்துட்டார். இவங்களை பற்றி என்ன ஆண்டவர் சொல்கிறாரு? இவர்கள்லாம் நம்மை அல்லாமல் பூர்ணராக முடியாது அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ இவங்கெல்லாம் பாவிகளா, நம்மை அல்லாமல் பூர்ணராக முடியாதுன்னா இவங்கெல்லாம் பாவிகளாக இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு தான் அந்த முந்தின வசனத்தை வாசித்தோம், இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் அப்படின்னு இருக்கு. இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் அப்படின்னு இருக்கு. அப்படின்னா இவங்க எல்லாம் பாவிகள் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றவர்கள். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள். ஆபேலை பற்றி சொல்லுது, ஆபேலின் ரத்தம் பேசுவதை பார்க்கிலும் நலமானதை பேசும் ரத்தம் அப்படின்னு இருக்கு. அடுத்து நோவா, அதுக்கு முன்னாடி ஏனோக்கு, எல்லாம் இருக்காங்க அந்த வரிசையில். நீங்கள் 11 வாசிச்சிங்கன்னா தெரியும். ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட ஏனோக்குன்னு வசனம் சொல்லுது, நோவா தற்காலத்தில் காணாத தேவிகளை விசுவாசத்தில் கண்டான் அப்படின்னு இருக்கு. அதற்கு பிறகு ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுக்கு பிறகு யாக்கோபு, யாக்கோபே உன் கூடாரங்கள் எவ்வளவு அழகாக இருக்கிறது என்று வசனம் சொல்லுது. அதற்கு பிறகு யோசேப்பு கனித்தரும் செடி அப்படின்னு இருக்கு. அப்புறம் மோசே என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன் அப்படின்னு இருக்கு. அதற்கு பிறகு தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவனாய் கண்டேன் அப்படின்னு இருக்கு. நடுவில் யோபு, உத்தமனும் சன்மார்க்கனும் நீதிமான் ஒருவனும் அவனை போல் இல்லை அப்படின்னு இருக்கு. அதுக்கு பிறகு தீர்க்கதரிசிகள் தானியல், அவனை குறித்து சொல்லுது, என் பிரியமான புருஷனாகிய தானியலே அப்படின்னு இருக்கு. இவங்க அத்தனை பேரும் தேவனிடத்திலிருந்து நற்சாட்சி பெற்றவர்கள். ஆண்டவர் சும்மா சொல்லலை, இவங்களுடைய வாழ்க்கையை பார்த்துட்டு, இவங்க வாழ்ந்த வாழ்க்கை, இவங்க மினிஸ்ட்ரி எல்லாத்தையும் பார்த்துட்டு இவர்கள் நற்சாட்சி பெற்றவர்கள். இன்னொன்று கொஞ்சம் பழைய ஏற்பாட்டை வாசித்து பார்த்தீங்கன்னா, மோசேக்க முகமுகமாய் சந்திக்கிறேங்கிறார். என்னை நான் ஒரு நண்பனை போல, சிநேகிதனை போல பேசுகிறேங்கிறார். யோசுவா பற்றி வசனம் சொல்லுது, அவன் வந்து சூரியனை நிறுத்துகிற போது அதற்கு முன்பாகவும் பின்பாகவும் மனுஷனுடைய வார்த்தையை கர்த்தர் கேட்டார். அதுக்கு முன்னாடி பின்னாடி அப்படி இல்லைன்னு இருக்கு. இப்போ யோசித்து பாருங்க, இவர்கள் எல்லாருமே நீதிமான்கள், பரிசுத்தவான்கள். இவங்களோட கம்பேர் பண்ண நாம் ஒன்றுமே இல்லை. இப்போ நமக்கு வந்து ஒரு சுயநீதி இருக்குது. நான் யார் தெரியுமா, நான் இன்னாருடைய குடும்பம், இத்தனை ஆண்டு கால கிறிஸ்தவம், பரம்பரை பரம்பரை கிறிஸ்தவம்,
எங்களுக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்குது. நான் இந்த சர்ச்சில் மெம்பர், எங்கள் அப்பா அந்த காலத்திலேயே அந்த வாரி சர்ச்சில் இருந்தவர், எங்கள் தாத்தாலாம் அந்த காலத்திலே வயலின் வாசித்தவர், எங்கள் கொள்ளு தாத்தா அந்த காலத்திலேயே ஆர்கன் போட்டவர், இப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே ஒரு எண்ணங்கள் இருக்கு. ஆனால் இவர்களை குறித்து வசனம் சொல்லுது, நற்சாட்சி பெற்றவர்கள். ஆனால் 39 வசனம் சொல்லுது, வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள். இவ்வளவு செஞ்சோம், எங்க போயிட்டாங்களா? வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை அடையலாமா? அவங்களுக்கு என்னமோ கர்த்தர் ஒன்னு சொன்னாராம், தரேன்னு சொன்னாராம், அந்த தரேன்னு சொன்ன விஷயத்தை அவர்களுக்கு பெறாமல் போய் விட்டார்களா? வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள். அவங்களுக்கு ஆண்டவர் என்ன தரேன்னு சொன்னாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வசனம் சொல்லுது 15-16, தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களானால் அதற்கு திரும்பி போவதற்கு அவர்கள் சமயம் கிடைத்திருக்குமே, அதையல்ல அதிலும் மேன்மையான பரமதேசத்தையே நாடினார்கள். ஆகையால் தேவன் அவருடைய தேவன் எனப்பட வைக்கப்படுகிறதில்லை, அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே. அவங்களுக்கு ஆண்டவர் ஒரு நகரம் தரேன்னு சொன்னாரா? சிட்டி நம்மளாம் பாருங்க, ஆண்டவர் ஒரு வீடு கொடுக்குறனாரே நமக்கு அவ்வளோ சந்தோஷம். அதுவும் ஜனவரி 1 காத்திருப்போம், வாக்கு தத்தம் என்ன வரப்போதோ அப்படின்னு. ஒரு ஊழியக்காரரை போய் பார்த்தா, தீர்க்கதரிசியை பார்த்துட்டா, ஏதாவது ஆண்டவர் சொல்வாரா, அப்படியே அவர் மூலமாக ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிடுவாரா, ஒரு லேண்டு கிடைக்குமா, வீடு கிடைக்குமா, அப்படி ஒரு எண்ணம். நம்ம எல்லாருக்குமே ஒரு கனவு இருக்குது. என்ன கனவுனா, சாகரத்துக்குள்ளே சொந்த வீடு கட்டிடணும். இதுதான் நம்மளுடைய எக்ஸ்ட்ரீம் கனவு. அதில் வேறு நம்ம என்ன சொல்லுவோம், சொந்த வீட்டில் சாகணும். ஏன் வாதக வீட்டில் செத்தாக புதைக்க மாட்டாங்களான்னா தெரியாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு கனவு, நான் எந்த வீட்டில் சாகணும், சொந்த வீட்டில் சாகணும் அப்படின்னு சொல்லி. நான் அதான் கேட்பேன், சொந்த வீட்டில் சாகணுன்றது நல்ல எண்ணமாக இருந்து ஆண்டவர் வாக்கு பண்ணி உங்களுக்கு வீடு கொடுத்து மறுநாள் செத்துட்டா ஓகேவான்னு கேட்பேன். அதுக்கு ஒன்று சொல்லுவாங்க, அந்த வீட்டில் கொஞ்ச நாள் வாழ்ந்து பார்க்கணும் அப்படின்னு. நம்ம எல்லாருக்குமே எக்ஸ்ட்ரீம் கனவு என்ன இந்த உலகத்தில், மேக்சிமம் என்ன, ஒரு சொந்த வீடு. எவ்வளோ பெருசு இருக்கணும், ஒன்றும் பெருசு இல்லைங்க, ஒரு அரை கிரவுண்டு 1200 ஸ்கொயர் ஃபீட்டு, மிஞ்சி போச்சுன்னா 2400 ஸ்கொயர் ஃபீட்டு, அதுக்கு நடுவில் ஒரு 1200 ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு, 2 பெட்ரூமு, பின்னாடி தோட்டம், முன்னாடி கார் பார்க்கிங்கு, இது இருந்தால் போதும், அவ்வளோதான். இதுக்கே நமக்கு அவ்வளோ திருப்தி, அவ்வளோ சந்தோஷம், இதுக்கே நமக்கு வாழ்க்கையை அச்சீவ் பண்ண மாதிரி ஒரு எண்ணம். அதுக்கு நம்ம என்ன ஸ்பெண்ட் பண்ணுறோம், 25 சேர்ற வேலையிலேருந்து 58 வரைக்கும் நம்ம உழைச்சி கிட்டத்தட்ட 33 எல்லாம் பண்ணி நம்ம வேலூர் கஸ்பாவில் ஒரு வீடு வாங்கிட்டால் சோத்துறோம். வசந்தபுரம் பக்கத்தில் ஒரு கிரவுண்டு இருந்தால் ரொம்ப சந்தோஷம். அந்த காலத்தில் வாங்கி போட்ட கிரவுண்டு இந்த காலத்தில் என்ன வேலை போகுது, அதில் ஒரு சந்தோஷம் இல்லை. நம்முடைய மொத்த சந்தோஷமே ஒரு 1200-2400 ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளே தான் இருக்கு, அவ்வளோதான் மொத்தமே. ஆனால் வசனம் சொல்லுது, அவர்களுக்கு கர்த்தர் ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினார். சிட்டி, எந்த சிட்டி? அஸ்திவாரம் உள்ள நகரங்களுக்கு அவர்கள் காத்திருந்தார்கள் அப்படின்னு இருக்கு. அதே எபிரேயர் நிருபம் 11 நீங்கள் பாருங்க, 11 வசனம் 9, 10, 11 இருக்கு. தேவன் தாமே, 10 வசனம், ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திவாரம் உள்ள நகரத்திற்கு அவன் காத்திருந்தான். ஆண்டவரும் அவங்களுக்கு ஒரு சிட்டி ஆயத்தம் பண்ணினாராம், அந்த நகரத்துக்கு தான் அவன் காத்திருந்தான் அப்படின்னு இருக்கு. எந்த சிட்டி? அஸ்திவாரம் உள்ள நகரம் எது? இப்போ நாம் இருக்கிற இந்த பூமி வந்து அஸ்திவாரம் இல்லாத நகரம், அந்தரத்தில் தொங்குது, அப்படிதானே? அந்தரத்தில் தானே தொங்குது. எதை பார்த்தாலும் எப்படி இருக்குது? அந்தரத்தில் காஸ்மோஸ், நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்களுடைய கேலக்சியெல்லாம் பார்த்துருப்பீங்க, நிறைய ஃபோட்டோஸ் பார்த்துருப்பீங்க, வீடியோஸ் பார்த்துருப்பீங்க, எல்லாமே அந்தரத்தில் தொங்குது. எதுவுமே அஸ்திவாரம் போடலை, எல்லாம் சும்மா அப்படி இந்த பல்பு தொங்க விட்ட மாதிரி தொங்க விட்டுருக்கிறார் எல்லா இடத்தையும். இந்த அஸ்திவாரம் போடாத பூமியில் அஸ்திவாரம் போடுறதுக்கு தான் நம்ம ஆசைப்படுறோம் இல்லையா? நம்முடைய ஆசையாக என்ன, அஸ்திவாரம் போடாத பூமியில் அஸ்திவாரம் போடணும், அதுவும் அஸ்திவாரம் போட்டு கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு யார்ட்டையாவது கொடுத்துட்டு போயிடணும், அவ்வளோதான் நம்முடைய எக்ஸ்ட்ரீம் ஆசை. ஆனால் வசனம் சொல்லுது, அவன் அஸ்திவாரம் போடாத பூமியில் அஸ்திவாரம் போடாமல் வாழ்ந்தானாம், கூடாரங்களில் குடியிருந்தான். அந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க, 9 வசனம், விசுவாசத்தினாலே அவன் வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்கு தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களில் குடியிருந்தார். அப்படின்னா என்ன அர்த்தம், அஸ்திவாரமே அவன் போடல, டென்ட்டு. சரி, ஆபிரகாமுக்கு ஏதோ காசு இருந்திருக்காது நம்மளை மாதிரி, ஆபிரகாமுக்கு என்ன அர்த்தம், நம்மளை மாதிரி பணம் சேர்க்க தெரிஞ்சிருக்காது, மாதம் மாதம் வர சம்பளத்தில் கொஞ்சம் எடுத்து வச்சு எப்படியாவது ஒரு சீட்டு போட்டு அப்படியே கொஞ்சம் நகை வாங்கி
அப்படியே கடைசியா ஒரு இடம் வாங்கணுன்ற எண்ணம் யாருக்கு இல்லை? ஆபிரகாமுக்கு தெரியாம போயிருக்கும் அப்படி நீங்க நினைச்சுக்காதீங்க. வசனம் சொல்லுது, ஆபிரகாமுக்கு இருந்த ஆசீர்வாதத்தை பூமி தாங்க கூடாததாக இருந்தது அப்படின்னு இருக்கு. அப்படி இருக்கிற ஆபிரகாம், நல்லா தெரிஞ்சுக்கொள்ள, அவ்வளவு சொத்து வச்சிருக்கிற ஆபிரகாம், வசனம் சொல்லுது ஊழியக்காரன் போய் ரெபக்கா வீட்டில் பொண்ணு கேட்கும் போது சொல்றாரு, என் கர்த்தர் என் எஜமானை ஆசீர்வதித்திருக்கிறார், அவர் செல்வ சீமானாய் இருக்கிறார் அப்படின்னு இருக்கு. பயங்கரமான பணக்காரன், கோடீஸ்வரன், அப்படி ஆகி போச்சு. ஆனால் அவர் எதுல குடியிருக்கிறாரா? ஏன் கூடாரங்களில் குடியிருக்கிற, வீடு கட்டக்கூடாதா அப்படின்னு கேட்டா ஆபிரகாம் சொல்றாரா, இல்லைங்க, எனக்கு ஆண்டவர் ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணிட்டு இருக்கிறாரு, அது அஸ்திவாரம் உள்ள நகரம், இந்த அஸ்திவாரம் இல்லாத பூமியில நான் அஸ்திவாரம் போட மாட்டேங்கிறாராம். இந்த பூமியே மேலே டென்ட் மாதிரி இருக்கு, நானும் இதில் என்னவா இருக்கிறேன், டென்ட்டில் குடியிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்படி வந்து தங்களை என்ன செஞ்சுக்கிட்டாங்களாம், ஒடுக்கிக்கிட்டாங்களாம். எல்லாம் இருந்தும் நமக்கும் ஆபிரகாமுக்கும் என்ன வித்தியாசம்னா, நம்மக்கிட்ட ஒன்றுமே இல்லைனாலும் இருக்கிற மாதிரியே வருவோம். அதான் நம்மக்கிட்ட இருக்க பெரிய பிரச்சனை. சுற்றி கடன் இருக்கும், ஆனால் வரும்போது பார்த்தீங்கன்னா சபைக்கு பந்தவாக வருவோம். நாலு பேர் நம்மளை கடன் கேட்குற மாதிரி வருவோம். அவன் நம்மளை பார்த்தோன்னு நினைப்பான், இவங்க வர்ற தோரணையை பார்த்தோம்னா இவங்கக்கிட்ட கடன் கேட்டால் கிடைக்கும் போலன்னு. நமக்கு இருக்கிற கடன் நமக்கு தான் தெரியும். நாம் நிஜமாக தான் வெளியே வரும்போதே பாருங்கள், நம்மால் செயின் வாங்கிட்டார்னா மேல் பட்டன் போட மாட்டார். ஏன் மேல் பட்டன் போடாமல் வராரு? உள்ளே இருக்கிற செயின் வெளியே தெரியணும். நம்முடைய பெரிய ஆசீர்வாதமே என்னென்னா, புறஜாதியாருக்கும் நமக்கும் ஒரே பெரிய ஆசீர்வாதம் என்னென்னா, அவங்க செயின் வாங்கினாங்கன்னா உள்ளே போட்டு புடவையை போட்டு அதுக்கு மேலே மூடிட்டு வருவாங்க. நாம் செயினை வாங்கினோம்னா வெளியே போட்டுக்கிட்டு தான் வருவோம். அது நாலு புடி, மூணு புடி, அஞ்சு புடி, ஏழு புடி, ஊரில் சொல்லுவாங்க. அப்படியே போட்டுக்கிட்டு டாலரை போட்டு தொங்க விட்டு அப்படி வந்தால் தான் சர்ச்சுக்கு வந்தால் மாதிரி இருக்கும். யாராவது நம்ம முகத்தை பார்க்கறதுக்கு பதிலாக செயினை பார்க்கணும் அப்படின்னாங்கன்னா ஒரு சந்தோஷம். ஏ அப்பா, இன்றைக்கி ஆராதனை மகிமையாக இருந்துச்சு. என்ன மகிமையாக இருந்துச்சு, மூணு பேர் என்னை பார்த்து அப்படின்னாங்க. நமக்கு அதுதான் கணக்குப்படி கிட்ட வந்து பார்த்தோம்னா அது உமா கோல்டு. ஒரு பத்து பேர் தான் ஒரிஜினல், மிச்சம் ஐம்பதும் உமா கோல்டு. அதில் கொஞ்சம் பேருக்கு ஏன் உமா கோல்டு போடுறாங்கன்னா பயம், ஏன்னா எவனை கேட்டு அறுத்துக்கிறது போயிடுவானா. நீங்கள் போகும்போது பார்த்துருக்கீங்களா, இந்த நான் எப்பவும் சொல்வேன், இருக்கிறவனுக்கு ரொம்ப கவலை, இல்லாதவனுக்கு ஒரு கவலையும் இல்லை. நைட்டில் போய் பாருங்கள், வீட்டில் படுக்கும்போது பாருங்கள், எல்லாரும் முக்கியமாக கேட்குற கேள்வி, பீரோ பூட்டிட்டீங்களா? படுக்க போந்து கேட்குற கேள்வி, பீரோ பூட்டியாச்சா? யார் வீட்லேயும் பாருங்கள், உள்ளே நல்ல நகை இருக்கிறவங்க வீட்டில் பீரோவில் சாவி இருக்கவே இருக்காது. அந்த உள்ளாக்கரை பூட்டி, லாக்கருக்குள்ளே உள்ளாக்கர்னு ஒன்று இருக்கும் சைடில் இப்படி ஒன்று, அது உள்ளே சிவப்பு கடலில் குட்டி குட்டியாக பெட்டி இருக்கும். அந்த குட்டி குட்டி பெட்டியிலெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். அந்த சைட் லாக்கரை பூட்டி, மெயின் லாக்கரை பூட்டி, பீரோவையும் பூட்டி, சாவி எங்கே இருக்கும் படுக்கும்போது? தலைகாணிக்கு அடியில். எதுக்கு தெரியுமா, காரணம் தெரியுமா, திருட வரவன் என் தலையை வெட்டிட்டு அப்புறமா சாவி எடுத்துக்கிட்டோம். அது வரைக்கும் அந்த சாவியை நான் கொடுக்கவே மாட்டேன். அதுவும் அந்த மருமக வந்து அந்த சாவியை பார்த்துக்கிட்டே இருக்கும் பத்து வருஷமா, இது எப்போ தான் நம்ம கைக்கு வருமோ. அதுவும் கொடுக்க மாட்டாங்க, அப்படியே தலைகாணி மேலே இப்படி தான் படுத்திருப்பாங்க. அதை விட பெரிய குடும்பம், ஊருக்கு கிளம்பும்போது பார்த்துருக்கீங்களா, அவங்களுக்கு இருக்க பெரிய பிரச்சனையே அந்த நகையை என்ன பண்ணிட்டு போகலாம், எடுத்துகிட்டு போகலாமா, வச்சுட்டு போகலாமா, இல்லை பக்கத்து வீட்டில் கொடுத்துட்டு போகலாமா, நகை ரொம்ப வச்சுருக்கோமே, திருடங்கிறத எடுத்துக்கிட்டா கடைசியாக ஒரு முடிவு எடுப்பாங்க. நம்ம எதுக்கும் பேக்கில் போட்டு கையிலேயே வச்சுப்போம், அதான் சேஃப்டி. இந்த ட்ரெயினில் வரும்போது பார்த்துருக்கீங்களா, இந்த ஆளுகிட்ட நகை இருக்கிறங்கிறது திருடனுக்கு நல்லா தெரிஞ்சிடும். ஏன்னா அவங்க உட்காந்துருக்கிற தோரணையிலேயே பேக்கை போட்டு கையில் பிடிச்சி இப்படியே உட்காந்துருப்பாங்க. பாத்ரூம் போனாலும் இப்படியே போவாங்க, டீ குடித்தாலும் இப்படியே குடிப்பாங்க, நைட்டு பர்த்தில் தூங்கும் போது இப்படியே தான் தூங்குவாங்க. அப்படி வச்சுக்கிட்டு மனசு பக்கு பக்குங்குது. நான் இப்போ என்ன பண்ண, ஒன்றும் இல்லாதவன் பாருங்கள், இப்போ நான்லாம் போவேன், என்னுடைய பெட்டியை எவனா தூக்கிட்டு போனேன்னா வீட்டு தேடி வந்து கொடுத்துட்டு போயிடுவான். சார் பெட்டியில் மோசமான நாலு விஷயம் இருக்குதுன்னு அங்கே வச்சுக்கோங்க, நான் தோச்சி கொடுக்க முடியாது உங்களுக்கு பனியனை, நீங்களே வச்சுக்கோங்கன்னு உனக்கு கொடுத்துட்டு போயிடுவான். இல்லாதவனுக்கு கவலையே இல்லை. நமக்கு இருக்குதோ இல்லையோ ஆனால் பந்தாவாக வருவோம். ஆனால் ஆபிரகாம் எப்படியாமா, கர்த்தர் அவன் செல்வ சீமான், ஆனால் அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு, அந்த வசனம் அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், பூமியின் மேல் தங்களை அந்நியர்களும்
13வது வசனம், இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்தில் அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடே மறைத்தார்கள். நம்ம எல்லாம் என்ன சொல்றோம்? ஆபிரகாமின் ஆசீர்வாதம் வேணும், ஆபிரகாமின் ஆசீர்வாதம் வேணும். ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, ஆண்டவர் சொல்றாரு ஆபிரகாமோட ஆசீர்வாதம் உனக்கு தரேன், நான் இல்லைன்னே சொல்லல. ஆபிரகாம் எப்படி வாழ்ந்தான்னு பாருங்க. எல்லாம் இருந்துச்சான், அந்நியரும் பரதேசியும் என்று அறிக்கையிட்டு. அந்நியர்னா ஃபாரினர், பரதேசி அந்நியர்னா ஸ்ட்ரேஞ்சர், பரதேசினா ஃபாரினர். நான் இந்த பூமிக்கு ஸ்ட்ரேஞ்சர், ஸ்ட்ரேஞ்சர்னா அப்படி சும்மா வந்துட்டு போற ஆளு, யாரோ ஒரு ஆள் மாதிரி இருக்கிற இந்த பூமியில். பரதேசினா ஃபாரினர், நான் இந்த ஊருக்கு சும்மா ட்ரிப்பு வந்திருக்கிறேன், என்னுடைய வேலையை முடிச்சுட்டு நான் போயிடுவேன். அப்படி இருக்கிற மாதிரி நான் இருக்கிறேன். காரணம் என்ன தெரியுமா? தேவன் எனக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறார். என்னுடைய கான்சன்ட்ரேஷன் முழுக்க அங்கே இருக்கு. எனக்கு பூமியில் ஆண்டவர் எல்லாம் கொடுத்தாரு. பையனை கேட்டேன், பையனை கொடுத்தாரு. வெறும் பையனை தான் கேட்டேன், பேரப்பிள்ளை வரைக்கும் கொடுத்துட்டாரு. யாக்கோபு வரைக்கும் பார்த்துட்டார் ஆபிரகாம். ஆபிரகாம் சாக்கும் போது யாக்கோபுக்கு 15 வயசு, பார்த்துட்டாரு, எல்லாம் கொடுத்துட்டாரு. ஐ சாட்டிஸ்ஃபைட், செல்ஃப் சாட்டிஸ்ஃபைட், எல்லாம் முடிஞ்சிடுச்சு. ஆனால் ஒன்று மட்டும் எனக்கு தெரியுது, இது எதுவும் இல்லை, இதை தாண்டி இன்னொன்று இருக்கிறது, அதைத்தான் ஆண்டவர் எனக்கு ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். இந்த அறிவு நமக்கு எப்போ வரும் தெரியுமா? மேக்சிமம் நமக்கும் வரும், இது வரும், வராமலாம் போகாது. எப்போ வரும் தெரியுமா? 60க்கு மேலே வரும். வாழ்நாள் எல்லாம் ஓடி சம்பாரித்து எல்லாத்தையும் பிள்ளைகளுக்கு செலவு பண்ணி வீடை கட்டி, பையனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி, பொண்ணுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி அமுச்சு விட்டு, பொண்ணை அமெரிக்காவுக்கு அமுச்சு விட்டு, பையனுக்கு வேலை வாங்கி கொடுத்துட்டு, மருமக கூட உட்காந்துருக்கும் போது ஒரு காப்பிக்கு வாசலையும் இதையும் பார்த்துக்கிட்டே உட்காந்துருப்போம். வருமா வராதா, வருமா வராதான்னு அப்படியே பார்த்துட்டு உட்காந்துருக்கும் போது வேற வழி இல்லாமல் பைபிளை திறந்து படிச்சுக்கிட்டு இருப்போம். அப்போத்தான் நமக்கு அந்த அறிவு வரும், சே இத்தனை வருஷம் ஓடினது வேஸ்டாக போச்சே, இத்தனை வருஷம் சம்பாரிச்சது வேஸ்டாக போச்சே, இதில் எதையுமே நம்ம எடுத்துகிட்டு போக மாட்டோம் போல தெரியுதே. ஒரு காப்பிக்கே எம்மா வருமா, காப்பி அம்மா காப்பி கிடைக்குமான்னு கேட்டு அது வர இருங்க, பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு இருக்கிறேன், இப்போ தான் காப்பி காப்பிங்கிறீங்க, ஒரு அரை மணி நேரம் கழிச்சு குடிச்சா ஒன்றும் ஆகாதான்னு கேட்க இப்போ தான் நமக்கு தோணுது. சே எதுக்கா இப்படி ஓடணும், எதுக்கா இப்படி சம்பாரித்தோம், எதுக்கா இவ்வளோ கஷ்டப்பட்டோம். இன்னும் கொஞ்சம் பேரை பார்த்தா பாவமாக இருக்குது, அவங்களுக்கு எல்லா ஆசீர்வாதமும் இருக்குது, பையன் அமெரிக்காவில் இருக்காரு, பொண்ணு லண்டனில் இருக்குது, வீடியோ கால்லையே வாழ்க்கை ஓடுது, செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வீடியோ பார்த்து. எனக்கு அது ரொம்ப ஆச்சரியங்க, எனக்கு புரியவே இல்லை. அது என்னென்னா, எங்கள் நான் பார்த்தது எங்கள் தாத்தா பாட்டி காலத்துலலாம், எங்கள் பாட்டி வந்து ஜனவரி 1 இறந்துட்டாங்க. எங்கள் அம்மாச்சி இறந்துட்ட பிறகு பயங்கரமான மழை அடிக்குது, நான் சொல்கிறது 1984, மழை அடிக்குது. ஆனால் ஊர்லேருந்து பொண்ணு வரணும், ஊர்லேருந்து பையன் வரணும்னு சொல்லி பாடி வச்சுருக்குறாங்க, வர வரைக்கும் வெயிட் பண்ணுறாங்க. இப்போ அப்படி இல்லவே இல்லை. அவன் சொல்கிறான், வர்றது கொஞ்சம் லேட்டாகும், வீடியோலேயே போட்டு விட்டுருங்க, ஆன்லைன்லேயே பார்த்துக்கிறேன்றான். ஆன்லைனில் பார்த்தா அம்மாவை பார்த்த மாதிரி ஆயிடுமா? ஆயிடுது. இப்போ சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆயிடுச்சு, வீடியோ காலில் பார்த்தா அம்மாவை பார்த்த மாதிரி ஆயிடுச்சு, வீடியோ காலில் பார்த்தா அப்பாவை பார்த்த மாதிரி ஆயிடுச்சு, வீடியோ காலங்களில் பேரப்பிள்ளைகள் ஹாய் கிராண்ட்பா அப்படின்னா வேலை முடிஞ்சிச்சு. அப்போ அந்த பிள்ளைகளை தூக்கி மடியில் உட்கார வச்சு கொஞ்சதுங்கிறதுலாம் சும்மா தான் போல. அன்னைக்கு அவங்களுக்கு இருந்ததுலாம் என்ன, இன்னைக்கு வெறும் வீடியோ, கடைசியில் ஃபியூனரலும் வீடியோலையே பார்க்குறான். வந்துட்டு போனால் 2 லட்சம் ரூபா செலவாகும், ஃப்ளைட்டு கிடைக்காது, அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒரு கேமரா வச்சு ஆன்லைனில் போட்டு விட்டுருங்க, அங்கேயே பார்த்துக்கிறேன். அவன் அங்கேயே அழுகுறான். இவ அப்பாவுக்கு கேட்குமான்னு தெரில. இப்போ எங்கே அமெரிக்காவில் அழுகுறான், அப்போ படுத்துருக்குற அப்பா கண்ணாடி பெட்டிக்குள்ளே இருக்கிறார், எப்படி கேட்கும்? ஏதோ கிட்ட வந்து கண்ணாடி படிக்கிட்டு அழுதா கூட கேட்கும்னு சொல்லலாம். எல்லாம் ஆன்லைனில் அழுகுறான் இப்போ. இதுதான் இன்றைக்கி இவ்வளோ சம்பாரித்தவங்களுடைய நிலைமை. ஒன்று, பிள்ளைங்க பார்க்க மாட்டேங்குது, பார்க்குற பிள்ளைலாம் வெளிநாட்டில் இருக்குது, வரமாட்டேங்குது. கடைசியில் பார்த்தா பாவமாக இருக்குது. யாரோ கொண்டு போய் அடக்கம் பண்ணுறாங்க, யாரோ கொண்டு போய் அடக்கம் பண்ணுறான். அப்புறம் என்ன ஆஸ்தியை சேர்த்து வைத்தான், வாரிக்கொள்வார் யாரோ என்பதை அறியாதிருக்கிறாங்கிற வசனம் 100% நிறைவேறுது பாருங்க. வசனம் அப்படி தான் இருக்குது, இன்றைக்கி அப்படி தான் நடந்துட்டு இருக்குது எல்லாருக்கும். அப்போது ஆபிரகாமுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, இவ்வளோ சம்பாரித்தோம், இவ்வளோ வச்சுக்கிட்டு இருக்கிறோம், இது இல்லை சாமி, இதெல்லாம் இல்லை இல்லை, இது கிடையாது, வேற ஒன்று எனக்கு வச்சிருக்கிறார் ஆண்டவர், அஸ்திபாரம் உள்ள நகரத்தை எனக்கு கட்டி கொண்டிருக்கிறார், அதுதான் எனக்கு நியமிக்கப்பட்டது. 175 வயசு வாழ்கிற ஆபிரகாமுக்கு தெரிகிற அறிவு நமக்காவது பரவாயில்ல, 60வது வயசில் வந்துருச்சு, 70வது வயசில் வந்துருச்சு. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? இந்த அறிவு 60ல் வரக்கூடாது,
இப்பவே வரணும், இப்பவே வரணும். வேலைக்கு போக வேணாம்னு சொல்ல, சம்பாதிக்க வேணாம்னு சொல்ல, பிள்ளைகளுக்கு கொடுக்க வேணாம்னு சொல்லல. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்கட்டும். நடக்கும்போது ஒன்று தெரியணும், இது நிரந்தரமானது அல்ல. இதற்காக நான் இவ்வளவு ஓட்டம் ஓடுகிறதில்லை. நான் வாழுகிற வாழ்க்கை இங்க இருக்கிற 70 இல்ல, நான் வாழுகிற வாழ்க்கை அங்க இருக்கிற நித்தியத்துக்கு. இது அவனுக்கு தெரியுது, ஆபிரகாமுக்கு அதை அல்ல. அதிலும் மேன்மையான பரமதேசத்தையே அவர்கள் நாடினார்கள். அஸ்திவாரம் உள்ள நகரம். எது அஸ்திவாரம் உள்ள நகரம்? 21 வெளிப்படுத்தின விசேஷம் 13-14 வசனம் சொல்லுது, அந்த நகரத்திற்கு 12 அஸ்திவார கற்கள் இருந்தன, அவைகளின் மேல் அப்போஸ்தலருடைய நாமங்கள் எழுதப்பட்டிருந்தது அப்படின்னு இருக்கு. எது அஸ்திவாரம் உள்ள நகரம்? புதிய எருசலேம், நியூ ஜெருசலேம், என்ன சொல்ற, வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதான நகரம் வருது. அதுக்கு தான் அவங்க காத்திருந்தாங்களாம். ஆனால் என்ன கொடுமை பாருங்க, அந்நியரும் பரதேசியம்னு அறிக்கையிட்டு இருக்கிறான், ஒரு ஃபாரினரும் ஸ்டேஞ்சர் மாதிரி வாழ்ந்துருக்கிறான். ஒரு வீடு கூட கட்டலையாம் ஆபிரகாம். ஆபிரகாமும் வீடு கட்டல, ஈசாக்கும் வீடு கட்டல, யாக்கோபு மட்டும்தான் வீடு கட்டினாரு. கட்டிட்டு வீட்டை விட்டுட்டு திருப்பி கூடாரத்துக்கு போயிட்டாரு. வர வழியில் ஒரு வீடு கட்டுவாரு, அந்த வீட்டை விட்டுட்டு கூடாரத்துக்கு போயிடுவார். இவங்க எல்லாம் ஏழைங்களான்னு பார்த்தீங்கன்னா, ஈசாக்கை பற்றி வசனம் சொல்லுது, அவன் வர வர பலத்து ஐஸ்வர்யவனானான்னு இருக்கு.

அதுக்கு நாம் படுறப்பட்டு எத்தனை பட்டு கஷ்டப்பட்டு பாடுபட்டு லோனை கட்டு எல்லாம் கட்டி கடைசியாக ஒரு வீடு கட்டு. அவன் பாருங்க செல்வ சீமான், ஆனால் வசனம் சொல்லுது கூடாரங்களில் குடியிருந்தான். எதனால்? என்ன நான் பேசுறது ஸ்பிரிச்சுவல். எதற்காக அவன் கூடாரங்களில் குடியிருந்தான்? அவனுக்கு தெரியுது இது இது இது ஒரு டெம்பரவரி. என்ன கட்டினாலும் இது டெம்பரவரி. எவ்வளோ பெரிய மகா பாபிலோன் கோட்டை கட்டினாலும் கீழே விழும். எப்பேற்பட்டதான எருசலேம் தேவாலயம் கட்டினாலும் கீழே விழும். எவ்வேற்பட்டதான எருசலேம் அலங்கத்தை கட்டினாலும் அது கீழே விழும். நினிவே பட்டணம் கீழே விழும். எரிகோ கீழே விழும். எதை வேணாலும் அந்த பூமியில் கட்டுங்கள், ஒரு நாள் கீழே விழும். நம்ம என்ன நினச்சிக்கிறோம்? இப்போ நம்ம கட்டுற வீடுகள்லாம் நம்ம மைண்டில் என்ன தெரியுமா, காலகாலமாய் லாங் லாங்கோ சோ லாங்கோ 300 வருஷம் கழித்து நம்மளுடைய வீடானது சீன பெருஞ்சுவர் போல வெள்ளூரில் நிற்கும் என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்கள். நோ சான்ஸ், நிற்கவே நிற்காது. அது நமக்கு அப்புறம் 3 தலைமுறை இருந்துட்டா பெரிய விஷயம். ஹைவேஸ் போடும் போது எத்தனை வீடு இடிச்சு விட்டாங்க, ஹைவேஸ் போடும் போது எத்தனை மரத்தை இடிச்சு விட்டாங்க. சர்வசாதாரணமாக போயிடுச்சு எல்லாம். அப்போ இந்த உண்மை ஆபிரகாமுக்கு நன்றாய் தெரிகிறது. இல்லை இது இல்லை, இதுக்கு மேலே வேற ஒன்று இருக்குது. அஸ்திபாரம் உள்ள நகரம், தூரத்தில் அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு வரப்போது வரப்போது வரப்போதுன்னு இருந்தானாமா, சீக்கிரம் வரும், நான் ஓட்டத்தை முடிச்சா நான் அங்கே போயிடுவேன் அங்கே போயிடுவேன்னு இருந்தானாமா. ஆனால் வசனம் சொல்லுது வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல். அதான் ரொம்ப முக்கியம் அந்த 13வது வசனம். இவர்கள் எல்லாரும் வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல். 39வது வசனம் வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள். ஏன் போன, ஏன் கிடைக்கல? இவ்வளவு இருந்தாங்களே, இவ்வளவு சாக்ரிஃபைஸ், இவ்வளவு தங்களை வருத்தி கொண்டார்கள். நீங்கள் நினைக்கிறீங்களா கூடாரத்தில் குடியிருந்தாங்கிறது சாதாரணம் நினைக்கிறீங்களா? யோசித்து பாருங்க, வெள்ளூரில் இப்போ 2024 இந்த மார்ச் மாதம் வெயில் எப்படி இருக்கு, எப்படி இருக்குது வெயில்? தமிழ்நாட்டிலே அதிகமாமா, தமிழ்நாட்டிலேயே அதிகம் வெயில். இதுக்கு பேர் வெயலூர்னு பேர், அதான் வேலூர் ஆயிடுச்சு. தமிழ்நாட்டில் இதுக்கு பேர் என்னது, வெயலூர். ஒரிஜினல் பேர் வந்து வெயலூர், இதுக்கு பின்னாட்கள் தான் வேலூர் ஆயிடுச்சு. தமிழ்நாட்டிலே அதிகம், அவ்வளோ வெயில் அடிக்குது. ஆனால் கல் வீடு, மேலே தளம், கீழே தர, ரூமில் ஏசி, எல்லா ரூம்லேயும் ஃபேனு, இப்படி உக்காந்துக்கிட்டு சொல்கிறோம், பா முடியலப்பா, ஆவலப்பா, என்ன வெயில் சொல்கிறீங்க. அவன் எங்கே இருந்தால் தெரியுமா, கூடாரத்தில், அரேபியா பாலைவனத்தில். அவன் கூடாரத்தில் குடியிருந்தானா வெனிஸ் நகரத்தில்? இல்லை. கூடாரத்தில் குடியிருந்தானா அவன் நியூயார்க்கில்? இல்லை. அவன் கூடாரத்தில் குடியிருந்தானா நார்வேல? இல்லை. எங்கே இருந்தால் தெரியுமா கூடாரத்தில்? அரேபியாவிலிருந்து இஸ்ரவேலுக்கு போகிற வழியில் வனாந்திரத்தில் இருந்தான், பாலைவனத்தில். பாலைவனத்தில் ஏன் கூடாரத்தில் குடியிருக்கிற, யோ இவ்வளோ சொத்து வச்சுக்கிட்டு. இப்போ நம்மளை சொல்லுவான் பாருங்கள், எல்லாரும் சொல்லுவாங்க நம்மளை பார்த்து, இவ்வளோ வச்சுருக்கிறீங்க ஒரு ஏசி கூட போடாமல் எதுக்கு இவ்வளோ காசு வச்சுருக்கிறீங்க, நல்ல ஏசியாக 5 ஸ்டாரை வாங்கி போடுங்க சொல்கிறாங்க தானே. ஆபிரகாம்கிட்ட சொல்லியிருப்பாங்கல்ல, ஏன் இப்படி இருக்கிற, நல்ல ஒரு வீடை கட்டிகிட்டு வந்தால் வந்துட்டேன் இஸ்ரவேலுக்கு, ஏதோ ஒரு நல்ல இடமா பார்த்து அப்படியே ஓரமாக கார்னர் பில்டிங்காக பார்த்து ஒரு வீடை கட்ட வேண்டியதானே சொல்லாமல் இருந்திருப்பாங்களா? ஏன்னா அவன் காலத்தில் எத்தனை பேர் வீடு கட்டிட்டாங்க தெரியுமா? அவனுக்கு முன்னாடியே காயின் பட்டணத்தையே கட்டிட்டான், சிட்டி. ஆபிரகாம்கிட்ட சொல்லியிருக்க மாட்டாங்களா? சொல்லியிருப்பாங்க. ஆபிரகாம் என்ன தெரியுமா சொல்லியிருப்பாரு, நீங்கள் வீடு கட்டுவதற்கும் நான் கட்டுவதற்கும் வித்தியாசம் இருக்கிறது, நான் கூடாரங்களில் குடியிருப்பதற்கு ஒரு காரணம் இருக்கிறது, நான் டெம்பரவரி, எப்போ என்னை தேவன் கூப்பிட்டாலும் அந்த கூடாரத்தை கூட்டிகிட்டு போயிடுவேன். அப்போது ஆபிரகாம் உன் பையனுக்கு அவர் இன்னொரு கூடாரத்தில் இருக்கிறாரு, அப்படியா? அவர் ஏன் கூடாரத்தில் இருக்கிறாரு? அவரை எப்போ கூப்பிட்டாலும் அவரும் போயிடுவார். அப்போது உன் பையனுக்கு வீடு வேணாமா? என் பையனுக்கு வீடு வேணுன்னா அவன் கட்டிப்பான், அவன் வேணா அவன் கட்டிப்பான். அப்போ உன் பேர பிள்ளைகளுக்கு அவனுக்கு அவன் கட்டிப்பான். நம்ம பையனையும் பேர பிள்ளையும் சோம்பேறி ஆக்கிட்டு இருக்கோம். நம்ம எல்லாரும் பையனுக்கு வீடு கட்டி கொடுத்துட்டு பேர பிள்ளைக்கு வீடு கட்டி கொடுத்துட்டோம். அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்க? அவங்க ரெண்டு பேரும் அதை உட்காந்து அழிச்சிட்டு இருப்பாங்க உட்காந்து. ஏன்னா தான் வீடு கட்டுற வேலை இல்லையே, நம்மளே முடிச்சிட்டோமே, கஷ்டப்பட்டு முடிச்சிட்டோமே, அவங்களே அழிச்சிட்டு இருப்பாங்க. அப்போ ஆபிரகாம் சொல்றாரு அவன் கட்டிப்பான், நீ ஏன் கூடாரத்தில் இருக்கிற, எப்போ கர்த்தர் கூப்பிட்டாலும் ஓடி போயிடுவேன். ஐ அம் இன் எ டெம்பரரி டென்ட் Son, I am living in a tent. Reason, at any time, at any cost, if the call from the heaven, na inga depart aiduvaya, enakku idhukku sambandham illai. Ana vasanam solludhu
அப்படி

ஒரு டெடிக்கேஷனோட வாழ்ந்தவனுக்கு வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள். இவ்வளவு டெடிக்கேஷனா இருந்தவனுக்கே கிடைக்கலையாமா? அப்ப கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணணுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, 40வது வசனம் சொல்லுது, அவர்கள் நம்மை அல்லாமல் பூர்ணராகாதபடி விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று முன்பதாக நியமித்தார். என்னங்க சொல்றீங்க, புரியலையே? அவங்க எல்லாரும் இப்போ எங்கே இருக்கிறாங்க தெரியுமா? இயேசு வர்ற வரைக்கும் அவங்க எங்கே இருந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேல் பாதாளம் அப்படிங்கிற இடத்துல இருந்தாங்க. இயேசு சொல்கிறாரு, லாசுருவை கொண்டு போய் எங்கே விட்டாங்களாம், ஆபிரகாமின் மடியிலே விட்டார்கள். இவ்வளவு டெடிக்கேஷனாக வாழ்ந்த ஆபிரகாம் எங்கே இருந்தார்? மேல் பாதாளத்தில் இருந்தாராம். எங்க பாதாளத்தில் இருந்தார்? அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. அன்னைக்கு மரித்த துன்மார்க்கர் எங்க இருந்தாங்க தெரியுமா? தாழ்ந்த பாதாளம்னு ஒரு பாதாளம் இருக்கு, அதுல இருந்தாங்க. ரெண்டு பாதாளத்துக்கும் நடுவுல பயங்கரமான பிரிவினை இருந்துச்சான். இங்கிருந்து அங்க பார்க்கலாமா, இங்கிருந்து அங்க பேசலாமா, ஆனா ஒருத்தரோட ஒருத்தர் அங்க இங்க போக வர முடியாதான் அப்படின்னு இயேசு சொல்ற. நம்ம சொல்லல, ஆபிரகாம் லாசரு சம்பவத்துல அந்த ஐஸ்வர்யவான் கேக்குறான், எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுக்க சொல்லுங்க லாசரு வேணு. அப்ப ஆபிரகாம் சொல்றாரு, வர முடியாதுப்பா, நீ அங்கே ரொம்ப நல்லா இருந்த, கீழே இருக்கும்போது சூப்பராக இருந்த, ஆனால் இங்கே அங்கே லாசரு கஷ்டப்பட்டான், இப்போ அவன் நல்லா இருக்கிறான், ஆனால் நாங்களே நினச்சா கூட தண்ணி கொடுக்க முடியாது, ரெண்டு பேருக்கு நடுவில் பாதாளம் இருக்குது, பிளவு இருக்கிறது. இவரி நல்ல சாட்சி பெற்று விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றவர்கள் அத்தனை பேரும் வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட புதிய எருசலேமுக்கு போகாமல் மேல் பாதாளத்துக்கு போயிட்டாங்களாம். அந்த மேல் பாதாளத்தில் இருந்தவங்களைத்தான் இயேசு அவருடைய மரணத்தின் நாளில் வசனம் சொல்லுது, கல்லறைகள் திறக்கப்பட்டன. அந்த கல்லனை பார்த்து இயேசு சொல்றாரு, இன்று நீ என்னோடு கூட பரதீசியில் இருப்பாய், பாரடைஸ், அங்க கூட்டிட்டு போயிட்டார். இந்த மேல் பாதாளத்துக்கும் தாழ்ந்த பாதாளத்துக்கும் என்ன சம்பந்தம்? மேல் பாதாளத்தில் வேதனை இருக்காது, தாழ்ந்த பாதாளத்தில் வேதனை இருக்கும். அதனாலதான் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் என்ன ஜெபம் பண்ணாங்கன்னா, தேவரீரின் ஆத்மாவை தாழ்ந்த பாதாளத்திற்கு தப்புவித்தீர் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அவங்க பாதாளத்துக்கு போறோன்றது அவங்களுக்கு நல்லா தெரியும். அதனாலதான் யாக்கோபு சொல்றாரு, என் நரைமயிரை துக்கத்தோடு கூட பாதாளத்தில் இறங்க பண்ணுகிறீர்கள். சங்கீதக்காரர் சொல்றான், நான் பாதாளத்தில் போய் என் படுக்கையை போட்டாலும். யோபு சொல்றாரு, பாதாளத்துக்கு நான் போகிறேன். அப்படின்னா இவங்க எல்லாருக்கும் தெரியுது, பாதாளத்தில் மேலே ஒரு கொஞ்சம் நிம்மதியான இடம் இருக்கு, ஆண்டவர் அங்கே அனுப்புகிறாரு. ஆனால் வாக்கு தத்தம் பண்ணப்பட்டது புதிய எருசலேம், அது கிடைக்கல. இப்போ நாம் என்ன சொல்கிறோம்ல, சர்வசாதாரணமாக நம்ம என்ன சொல்கிறோம், பரலோகத்துக்கு போகிறோம், பரலோகத்துக்கு போகிறோன்னு. அந்த மாதிரி பழைய ஏற்பாட்டில் பாருங்கள், எல்லாரும் சொல்கிற வார்த்தை, பாதாளத்துக்கு போகிறோம், பாதாளத்துக்கு போகிறோம் பாருங்க. இவ்வளவு நல்லா சாட்சி இருக்குது, இவ்வளோ பர்ஃபெக்டாக வாழ்ந்துருக்கிறாங்க, டெடிக்கேஷனாக இருந்திருக்கிறாங்க, நல்ல டெஸ்டிமனி, ஆண்டவர்கிட்ட இருந்தே சாட்சி வாங்கியிருக்கிறாங்க. இவ்வளவு பெற்றும் அவர்களுக்கு என்ன கிடைக்கலையா? வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள்னு இருக்கு. இப்போ ஒரு உதாரணம், வாக்கு தத்தம் பண்ணப்பட்டது கிடைக்கலையே, அப்போ இவங்கெல்லாம் எதுக்காக அந்த மேல் பாதாளத்தில் இருந்தாங்க? இப்போவும் போய் பாரடைஸில் தான் இருக்கிறாங்க, பரலோகத்துக்கு போல. நான் வந்து ஒரு கற்பனை, சரியா, இது ஜெகன் வந்து பரலோகத்துக்கு போயிட்டு வந்தார், ஒரு சாட்சி சொன்னாருன்னு சொல்லிடாதிய, நான் வந்து கற்பனை. ஏன்னா அதுக்கு நிறைய பேர் இருக்காங்க பரலோகத்துக்கு போயிட்டு வரவங்கெல்லாம், நம்ம போகிறதில்ல. அவங்கெல்லாம் போயிட்டு வரதுனால பரலோகமே இப்போ பிஸியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை விட்டுருங்க. நான் வந்து சொல்கிறது ஒரு சின்ன கற்பனை. இப்போது ஆபிரகாமு, ஈசாக்கு, யாக்கோபு எல்லாம் பேரடைஸில் இருக்கிறாங்க அஸ்பர் வசனத்தின் படி. இப்போது ஈசாக்கு ஆபிரகாமை பார்த்து கேட்பார், அப்பா 2000 வருஷம் மேல் பாதாளத்தில் இருந்தோம், 2000 வருஷமாக பேரடைஸில் இருக்கிறோம், எப்போ தான்ப்பா இந்த பரலோகத்துக்கு நம்ம போவோம், எப்போ தான் ஹெவனுக்குள்ளே போய் பிதாவாகிய தேவனை பார்ப்போம், இந்த புதிய எருசலேம் எப்போ தான்ப்பா நமக்கு கிடைக்கும், நமக்கு தருவேன் தருவேன் ஆண்டவர் சொன்னார் அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொல்லுவார், ஆபிரகாம் இல்லைப்பா, இன்னும் கொஞ்சம் விஐபிஸ் வர வேண்டியிருக்கு, இவங்கெல்லாம் வந்துட்டாங்கன்னா நாம் எல்லாருமே ஒன்றா போயிடலாம், அவங்களுக்கு தான் வெயிட் பண்ணுறோம். அப்போது ஈசாக்கு கேட்பாரு, இது கற்பனை தான் வச்சுக்கோங்க, ஈசாக்கு கேட்பாரு, யாருப்பா அந்த விஐபி? எனக்கு தெரிஞ்சு விசுவாசத்தின் தகப்பன் நீங்கள் தான், நீங்களே இங்கே இருக்கிறீங்க, மோசே இங்கே தான் இருக்கிறாரு, என் பையன் யாக்கோபு இங்கே தான் இருக்கிறான், தாவீது ராஜா இங்கே தான் இருக்கிறாரு,
இதை தவிர பெரிய விஐபி யார்ப்பா வரணும் அப்படின்னா, நான் சொல்கிறது கற்பனை. ஆபிரகாம் சொல்வார், இன்னும் கொஞ்சம் விஐபிஸ் வெள்ளூர்லேருந்து வர வேண்டி இருக்குது, இவர்கள் எல்லாம் வந்தால் தான் நாம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து போக முடியும், அவங்க வராமல் நமக்கு ஹெவன் ஓப்பன் ஆகாதுன்னு சொல்வார். நான் சொல்கிறது கற்பனையாக இருக்கும், வசனத்தின்படி சரி, வசனத்தின்படி சரி. அவர்கள் நம்மை அல்லாமல் பூர்ணராகாதபடி விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் முன்பதாகவே நமக்கு நியமித்திருந்தார், அவங்களுக்கு முன்னாடியே வச்சிட்டார். We are already selected. We are already chosen one. எதுக்கு நீங்க சர்ச்சுக்குள்ள வந்து உட்கார்ந்துருக்கீங்க? திருப்பியும் அதான் கேட்கிறேன், Why you are here? எதுக்கு ஆலயத்துக்குள்ள வந்து உட்கார்ந்துருக்கீங்க? நாங்கள்லாம் கிறிஸ்டின், ஒரு குரூப்பு அங்கே போனால் தான் கல்யாணம் நடக்கும், ஒரு குரூப்பு அங்கே போனால் தான் கல்றதுக்கு இடம் கிடைக்கும், ஒரு குரூப்பு நாங்கள் தலைமுறை தலைமுறையாக கிறிஸ்டினாக இருக்கிறோம், வேறு வழி இல்லை போய்த்தான் ஆகணும், இதற்காகலாம் சர்ச்சுக்கு வர வேண்டிய அவசியமே இல்லை. நான் இப்பவும் சொல்கிறேன், இங்கே வராவிட்டாலும் கல்யாணம் நடக்கும், இங்கே வராவிட்டாலும் எப்படியும் அடக்கம் பண்ணிடுவாங்க, இங்கே வராவிட்டாலும் எல்லாம் நடக்கும். ஆனால் ஒன்று, இங்கே வராவிட்டால் உங்களுக்கும் எனக்கும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது கிடைக்காமல் போய்விடும். வி ஆர் ஆல் சூசன் ஒன். எதுக்கு ஆண்டவர் உங்களை கூட்டிகிட்டு வந்திருக்கிறாரு? கிறிஸ்தவங்களாக இருக்கிறதுக்கா? கிறிஸ்தவங்களாக தான் நம்ம இருக்கணும்னா சர்ச்சுக்கே வர வேண்டாம். அந்த காலத்தில் யாரும் சர்ச்சுக்கே போல. ஆனால் வேதம் சொல்லுது, சபை கூடி வருவதை சிலை விட்டு விடுகிறது போல நீங்களும் விட்டு விடாதிருங்கள். ஏன் நான் சர்ச்சுக்கு வரேன்? என்னை இந்த சர்ச் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்குது. எதுக்கு ரெடி பண்ணுது தெரியுமா? பழைய ஏற்பாட்டில் அவர்கள் ஒரு பரிசுத்தவான்கள் சாட்சி வாங்கினாங்களே, அதை விட மேலான சாட்சி வாங்குவதற்காக என்னை ஆண்டவர் கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிற. யோசிச்சு பாருங்க, நம்மள கொஞ்சம் பேர் சொல்லுவோம்ல, நான்லாம் அந்த காலத்து பியூசி டாப்மாங்க, வீட்டில் உட்காந்துருக்குமா அது? அவர் அப்போவே கிராஜுவேட்டு. அது அவர் கொஞ்சம் பெருமையாக தான் சொல்லுவாங்க, நாங்கள்லாம் அப்போவே கிராஜுவேட். ஏன் அதை அப்படி சொல்கிறாங்கன்னா, அன்னைக்கு 195 பேர் படிக்காதவங்க, 5 பேர் தான் படிப்பாங்க, அந்த 5 பேரில் நான் ஒரு கிராஜுவேட் அப்படின்னு அவங்க பெருமையாக சொல்லுவாங்க, நல்லது. ஆனால் அன்னைக்கு கிராஜுவேட் படித்தாங்கல்ல, அந்த பாடத்தை இப்போ 6வது பையனே படித்து முடிச்சிடுறான், 6வது இருக்கிற பையனை என்ன பண்ணிடுறான், படித்து முடிச்சிடுறான். எங்கள் அம்மா காலத்துலலாம் 6வதுல தான் ஏவே போட சொல்லி கொடுப்பாங்களாம், ஏ அது வரைக்கும் மணல்ல ஆதானா, ஏன்னு போடுறது 6வதுல தான் ஏ. இப்போ ப்ரீகேஜிலேயே அது 100 ரைம்ஸ் பாடுது, 2.5 வயசு தான் ஆகுது. எல்கேஜி போகும்போது அது நம்ம 10வது பட்ச பாடத்தில் பாதிக்கு வந்துடுது, 1வது 2வது போகும்போதெல்லாம் அது எங்கேயோ இருக்கு, அபாகாசுங்கிறான் அது அங்குறான் இது அங்குறான். 5வது படிக்கிறதுக்குள்ளேயே அது 5 டியூஷன் போகுது, இப்போ வீட்லேயே இருக்கிறது இல்லை. 6:30 டியூஷன் ஆரம்பித்து நைட்டு 10 வரைக்கும் டியூஷன். இப்போல்லாம் எப்படி நம்ம அன்னைக்கு படித்த பாடமே வேறு. இப்போ இருக்க அந்த பேத்தியோ பேரனோ நம்மளை பார்த்து சொல்லுது, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது தாத்தா, நீங்கள் சும்மா உட்காருங்கன்னு. அது உண்மைதான், அது சொல்கிற பாதி விஷயம் நமக்கு தெரியாது. இப்போ நீங்கள் சொல்லி பாருங்க, அந்த காலத்தில் நாங்கள்லாம் அப்படின்னு ஆரம்பிச்சோன்னே பெரிய பூமர் அங்கா இருக்குது, பூமர் அங்கிள். இப்போ நமக்கெல்லாம் பேர் என்னது? பூமர் அங்கிள். சும்மாவாது அந்த காலம் அந்த காலம், அவங்க சொல்கிறதுல பாதி உண்மை தான். ஏன்னா அன்னைக்கு நம்ம A+B த ஹோல் ஸ்கொயர்னு சொல்கிறதுக்கு 10வது தேவைப்பட்டுச்சு, இப்போ 6வதுலேயே சொல்லி முடிச்சிட்டாங்க A+B த ஹோல் ஸ்கொயரை. அப்போ இன்னைக்கு அட்வான்ஸ்ட் ஆயிடுச்சு. எதுக்கு இதை உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் அப்போவே அவர்கள் பரிசுத்தவான்களாக இருந்தாங்க, அப்படி இருந்தாங்கன்னா அவர்களை பூர்ணப்படுத்த வேண்டிய நீங்களும் நானும் எப்பேற்பட்டவர்களாக இருக்க வேண்டும், எப்பேற்பட்டவங்களாக இருக்கணும். அவங்களே டிகிரி முடிச்சிட்டாங்களாமா, நாம் இன்னும் 2வது வாய்ப்பாடுலேயே உட்காந்துருக்குறோம், 2:1:2, 2:2:4, 4:2:8. இதை கௌரவமாக சொல்லிக்கிட்டு வீட்டில் 10 கமாண்ட்மெண்ட்ஸை எழுதி போட்டு, எங்கள் வீட்டில் டெய்லி 10 கமாண்ட்மெண்ட்ஸ் சொல்லுவோம். அவன் கமாண்ட்மெண்ட்ஸ் மொத்தத்தையும் முடிச்சுட்டு சொல்கிறான், நியாயப்பிரமாணத்தினால் என்னை உங்களால் குற்றம் சாட்டவே முடியாதுன்ட்டு போயிட்டான். இப்போ அவனுக்கு நாம் நீதிமான்களாய் மாறணும். அப்போ இருந்தாதான் அது பூரணப்படும். உங்களை நம்ம மைண்டில் யாரோ ஒருத்தர் தப்பாக ஏற்றி வச்சுருக்கிறாங்க, ஒரு 50 வருஷமாக ஒரு தப்பான விஷயத்தை, இன்ஃபர்மேஷனை. என்ன இன்ஃபர்மேஷன் தெரியுமா?
சர்ச்சில் சந்தா கட்டினா பரலோகத்தில் சேர்த்துப்பாங்கன்னு யாரோ தப்பாக சொல்லி வச்சிருக்கிறாங்க. அதை முதல்ல எரேஸ் பண்ணிடுங்க, எரேஸ் பண்ணிடுங்க. நோ சான்ஸ். சும்மா யாரோ சொன்ன புருடா. சந்தா கட்டினா பரலோகத்தில் சேர்த்துப்பாங்கன்னு சொன்னால் டேனியல் ஒயின்ஸ்னு ஒருத்தர் நடத்துகிறார் பெங்களூரில். அந்த ஒயின் ஷாப்புக்கு பேர் டேனியல் ஒயின்ஸ். அவர் சந்தா பக்காவாக கட்டுறாரு. அவரை சேர்த்துக்கலாமா பரலோகத்தில்? நம்மால் ஒருத்தர் வட்டி கூடுறாரு 10 வட்டி. ஆனால் சர்ச்சில் முதல்ல நிற்பார், கமிட்டியில் மெம்பரு, எதுனாலும் ஃபஸ்ட்டு ஆஃபரிங் கொடுத்துருவாரு, ஆசீர்வாதத்தட்ட வேலத்தில் முதல்ல வாங்குறவர். இவர் பரலோகத்துக்கு போயிடுவாரா? அது எப்படி போவார்? வட்டிக்கு கொடுக்குறவர், குடிக்கிறவர், சிகரெட் பிடிக்கிறவர் சர்ச்சில் சந்தா கட்டிட்டா போயிடுவாரா பரலோகத்துக்கு? அப்புறம் அது பரலோகம்னு எப்படி சொல்கிறது? அவர்லாம் வந்தார்னா பரலோகம் பரலோகமாகவே இருக்காது, தூதனையே கெடுத்துருவார். அப்போ நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கிறோம்? நம்ம மைண்டில் ஏதோ ஒன்று ஏற்றிட்டான். என்ன ஏற்றிட்டாங்க? நீ சந்தா கட்டிட்டு வார வாரம் சர்ச்சுக்கு வந்துட்டா போதும், உமது அடியானை உங்களுடைய ராஜ்யத்தில் சேர்த்துக்கொள்ளும். நோ சான்ஸ், நோ சான்ஸ். தப்பா யாரோ உங்க மைண்ட்ல ஏத்திட்டாங்க. சில நேரத்தில் பார்த்துருக்கீங்களா, நம்ம பையன்கிட்ட சொல்லிடுவாங்க எக்ஸாமுக்கு முன்னாடி, ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி, கவலைப்படாதரா இம்பார்ட்டன்ட் குவஸ்டின் டீச்சர் கொடுத்துருவாங்க, அதை மட்டும் படிச்சா போதும் ஷோரா 75 அப்படின்பா. இன்னும் கொஞ்சம் பேர் சொல்லிடுவான், குவஸ்டின் பேப்பர் அவுட் ஆயிடுச்சு தெரியுமா உனக்கு, இப்போ எங்கிட்ட தான் இருக்குது, இதை மட்டும் படித்தா போதும்பா. போய் உக்காந்தோம்னா இவங்ககிட்ட சொன்ன எதுவுமே பேப்பரில் இருக்காது, இவங்க இம்பார்ட்டன்ட் சொன்ன எந்த குவஸ்டினும் இருக்காது. அந்த இம்பார்ட்டன்ட் குவஸ்டின் படித்தவன் பையன் முகத்தை நீங்கள் பார்க்கணுமே, டீச்சர் கண்டுபிடிச்சிருவாங்க. அப்படியே அந்த வருவாங்க, ரோமிங் வருவாங்க டீச்சர், அப்படியே வருவாங்க, அப்படியே வந்து கேட்பாங்க, என்னடா இப்படியே தான் இருப்பான், பேப்பரை நீங்கள் போய் பார்க்கணுமே, மேலே பிரைஸ் தலாட் போட்டிருப்பான், ஏன்னா ஆன்சர் தெரியாது, பிரைஸ் தலாட் போட்டிருப்பான், ஒவ்வொரு பேஜ்லேயும் சிலுவை போட்டிருப்பான், ஃபஸ்ட்டு 8 பேஜ்னா 8 பேஜுக்கும் சிலுவை போட்டுருவான், கடைசியாக எழுதி வச்சுருப்பான், யாருக்கு? திருத்தர டீச்சருக்கு எழுதியிருப்பான் கீழே, இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனிடத்தில் இரக்கம் பெறுவார்கள். ஏன் படிக்கல? இம்பார்ட்டன்ட் குவஸ்டின் படித்தவர் அவர். நிறைய பேர் அப்படித்தான் வாழ்நாளெல்லாம் சர்ச்சில் உட்காந்துக்கிட்டு பைபிளில் சொல்கிறத ஒன்றுத்தையும் கேட்கறதில்ல, காட்டில் மட்டும் ஒன்று ஏறிடுச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நமக்கு கலெக்டருக்கு இடம் கொடுத்துருவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம அந்த சர்ச்சில் மெம்பர் என்னன்னாலும் கொண்டு போய் நம்மளை புதைச்சிருவாங்க. சார் கல்றையில் தான் சார் இடம் கிடைக்கும், பரலோகத்தில் இடம் கிடைக்காது சார். உங்கள் பாடிக்கு தான் இங்கே கல்றையில் இடம், ஆத்மாக்கு பரலோகத்தில் இடம் இருக்காது. இட்ஸ் நாட் பேஸ்ட் அப்பான் யுவர் தைத் ஆர் ஆஃபரிங், இட்ஸ் நாட் பேஸ்ட் அப்பான் யுவர் ஸ்டேட்டஸ், இட்ஸ் நாட் பேஸ்ட் அப்பான் யுவர் எஜுகேஷனல் அகாடமிக் குவாலிஃபிகேஷன், இட்ஸ் பேஸ்ட் அப்பான் யுவர் ஹோலினஸ் ஸ்பிரிச்சுவாலிட்டி. உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய அடிப்படையில் தான் நடக்கும். விசுவாசத்திற்கு தகப்பனான ஆபிரகாமுக்கே வாக்கு தத்தம் பண்ணப்பட்டது கிடைக்காமல் போகுமானால் யோசித்து பாருங்க, நீங்களும் நானும் பூரணப்படுத்த வேண்டியவங்க. பல நேரத்தில் நீங்கள் சொல்வீங்க, ஞாபகம் இருக்குதா, பையன் கொஞ்சம் மார்க் கம்மியாக எடுக்கும்போது நம்ம ஒரு கம்பேர் பண்ணுவோம், என்ன சொல்லி கம்பேர் பண்ணுவோம் தெரியுமா, ஏய் அந்த பையனை பாடுறா, ஒன்றும் இல்லாத பையன் எப்படி மார்க் எடுக்கிறான் பாரு, போ அவங்க கூட சேர்ந்து படி அப்படின்னு தானே சொல்லுவோம். அது யாரோட கம்பேர் பண்ணுவோம் தெரியுமா, நம்ம பையனோட நல்லா படிக்கிற பையனோட, அப்படி தானே கம்பேர் பண்ணுவோம், அம்பார் எப்படி மார்க் எடுக்கிறான்னு. என்றைக்காவது சொல்லியிருக்கீங்களா, ஏய் அந்த பையனை பாரு 4 சப்ஜெக்டில் ஃபெயிலு, அவங்க கூட போய் சேருப்போ நல்லபடியாக வாழ்க்கையில் முன்னேறுவ, சொல்லியிருக்கீங்களா? சொல்ல மாட்டீங்கல்ல. அப்போ நாம் பரிசுத்தவான்கள் பூரணப்படணும்னா அவன் நம்ம இல்லாமல் பூரணப்பட முடியாதுன்னா, அப்போ நாம் எப்படிப்பட்டவனாக இருந்தால் அவன் நம்மக்கிட்ட வந்து பூரணராக முடியும், எப்படிப்பட்டவனாக நாம் இருந்தால் அவன் நம்மக்கிட்ட பூரணராக முடியும். நான் வசனத்தை விட்டு இன்னும் வெளியே போகவே இல்லை, வசனத்துக்குள்ளே இருந்தால் அவங்களுக்கு சொல்லிட்டுருக்கிறேன். அப்படியானால் என்னுடைய ஸ்பிரிச்சுவாலிட்டி, ஹோலினஸ், ஃபெய்த், என்னுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் சும்மா இட்ஸ் நாட் அபான் பேஸ்ட் அபான் த மெம்பர்ஷிப். தேவன் எதிர்பார்க்கிறார். ஏன் தெரியுமா, நீங்களும் நானும் போற இடம் ஹோலினஸ், ஹோலி பிளேஸ், பரிசுத்தவான்கள் இருக்கிற இடம், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணக்கூடிய பிதாவாகிய தேவன் இருக்கிற இடம், பிறப்பிலிருந்து உயிர் தெழுதல் வரைக்கும் பரிசுத்தத்தை கடைபிடித்த இயேசு கிறிஸ்து இருக்கிற இடம்,
பெயரிலேயே பரிசுத்தத்தை வைத்திருக்கிற பரிசுத்த ஆவியானவர் இருக்கிற இடம். சபைக்குள்ள இருக்கிறவங்களை பார்த்த ஒரு ஆண்டவர் சொல்றாரு, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு என்னோடு கூட சிங்காசனத்தில் இடம். சர்ச்சுக்கு வர்றவனுக்கு இடம் இல்லை, சர்ச்சுக்குள்ள வந்து ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ ஆண்டவர் எழுதுறாரு. அப்ப சபைக்கு வர்றவங்களுக்கு எல்லாம் பரலோகம் பைபிள் சொல்லல, சபைக்குள்ள வந்து யார் சக்சஸ் பண்றாங்களோ அவர்களுக்கு தான் பரலோகம் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு நாம் ஆயத்தமா இருக்கிறோமா? இன்னைக்கு கிறிஸ்துவை சந்திப்பதற்கு நாம் ரெடியா இருக்கிறோமா? இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நமக்குள்ள இருக்கா? அப்படியானால் நாம் எந்த நீதிமான்களாக இருக்கிறோம்? வாசிங்க, ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 57 அதிகாரம் 1 வசனத்தை வாசிங்க. ஏசாயா 57:1 வாசிங்க. நீதிமான்கள் மடிந்து போகிறார்கள், அதை ஒருவரும் மனதில் வைக்கிறதில்லை. நீதிமான்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள், இந்த வசனம் பொதுவா இந்த வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். ஆனால் நாம் என்ன பண்ணிவிட்டோம், அந்த வசனத்தை அடக்காராதன வசனமாக மாற்றிவிட்டோம். யாராவது இறந்துட்டாங்கன்னா அதை அறிவிக்கிறதுக்கு இந்த வசனம் தான் தலைக்கு மேலே இருக்கும் அந்த போஸ்டரில். நம்ம எவ்வளோ மோசமானவங்க தெரியுமா உங்களுக்கு? அவ்வளோ மோசமானவங்களா அப்படின்னு கேட்குறீங்களா? நல்ல நல்ல பாட்டெல்லாம் சாவு பாட்டாக மாற்றி வச்சுட்டோம். ஆனால் அவங்க அப்படி எழுதலை. எழுதினவங்க தேவப்பிதா எந்தன் மெய்ப்பன் நல்லோ இருக்குது தானே? இப்போ அதை எங்கே பாடுறீங்க பெரும்பாலும்? இப்போ அந்த பாட்டை பாடினா இவங்க என்ன சொல்கிறாங்க, எங்க அந்த பாட்டெல்லாம் பாடுறீங்க, நல்ல பாட்டாக பாடுங்க. ஆனந்தம்மா இன்பக்கானான்னு ஒரு பாட்டு இருக்கு, அந்த பாட்டில் அந்த அம்மா என்ன சொல்ல வராங்க, வாலிப நாளில் இயேசுவை கண்டேன், வாஞ்சையுடன் என்னை தேடி வந்தார், என்னுடைய பொல்லாத பாவங்களை எல்லாம் நீக்கிட்டார்னு அவங்களுடைய பிறப்பிலிருந்து உயிர்த்தெழுதல் வரைக்கும் பாடுவாங்க அதில். இப்போ ஆனந்தமா இன்பக்கானான் என்ன பாட்டு? இப்போ சாவுப்பாட்டு. அழகாய் நிற்கும் யார் இவர்கள்னு ஒரு பாட்டு இருக்கு, அது பரலோகத்தில் தேவனுக்கு முன்பாக ஜெயம் பெற்றவர்கள் பாடுற பாட்டுன்னு பைபிளில் இருக்கு. இந்த பாட்டெல்லாம் பாடினா இப்போ என்ன பாட்டாக மாறிடுச்சே? பாடினா திட்டுறாங்க வேற. பசையன் பையன் தெரியாமல் பாடிடுவான் வீட்டில், ஆனந்தமாய் வாயம் மூடுறாரே, காலங்கத்தால் ஆனந்தமாய்ங்கிற தாத்தா வேற இழுத்துக்கிட்டு இருக்கிறாரு. தாத்தா இழுக்கிறதுக்கும் ஆனந்தமாய் இன்பக்கண்ணனுக்கும் என்ன சம்பந்தம்? இன்னைக்கு நம்ம அப்படி மாற்றிட்டோமா? இப்போ நீங்கள் வாசித்த வசனம் இருக்குல்ல, அது கூட ரொம்ப அற்புதமான ஒரு வசனம், மகா மேன்மையான வசனம். தீங்கு வராதற்கு முன்னே நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறான். அதோட அர்த்தம் என்னன்னா, உபத்திரவ காலத்துக்கு முன்னாடியே சபை எடுத்துக்கொள்ளப்படும். அதான் அந்த வசனத்தினுடைய அர்த்தம். ஒரு மகா உபத்திரவம் வரப்போகுது. நம்ம இன்னைக்கு சாயங்காலமோ நாளைக்கு சாயங்காலமோ கத்திரிக்கு சுத்தமான அதை பற்றி பார்க்க போகிறோம். அப்படி ஒரு மகா உபத்திரவம் ஒன்று வரப்போகுது. அது வர்றதற்கு முன்பதாக தேவன் வந்து நீதிமான்களை என்ன செஞ்சிருவார், எடுத்துகிட்டு போய் தன்னோட வைத்துக் கொள்வாருங்கிறது தான் வசனம். இதை எப்படி எழுதிட்டானா, நம்மால் எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தர் இறந்துட்டார்னா அவருக்கு தீங்கு வராதுக்கு முன்னே கத்திரவர் என்ன பண்ணிட்டாரு, எடுத்துட்டார். அவரே ஐசியூவில் இருந்திருக்கார் 4 நாள். இதை விட தீங்கு என்ன இருக்கு? அவரே 10 லட்சம் ரூபாயை முடிச்சிட்டாரு. 10 நாளில் 10 லட்சத்தை முடிச்சிட்டாரு. 58 வயசு வரைக்கும் சேர்த்ததை 5 மாசத்துல வேலையை முடிச்சிட்டாரு. இப்போ அவருடைய போஸ்டர் போடுறான், தீங்கு வராததற்கு முன்னே நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறார். அவரை பார்த்தா பாவமாக இருக்கு, அவருக்கு அத்தனை ஊசி குத்தி கஷ்டப்பட்டு கடைசியில் வென்டிலேட்டரில் வச்சு அப்புறமா சொல்கிறாங்க பாவங்க அவரு அப்படின்னு. அந்த போஸ்டரில் போடுறான், தீங்கு வராததற்கு முன்னே நீதிமான் எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஆக்சுவலாக அந்த வசனம் அதுக்கானதில்லை. நல்லா கவனிங்க, அந்த வசனம் எதுக்கானது? கர்த்தர் ரெண்டு விதமான நீதிமான்களை பூமியில் வச்சிருக்கிறாராம். ஒன்று நீதிமான் மடிந்து போகிறார், இன்னொன்று நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறார். மடிந்து போகிற நீதிமானுக்கும் எடுத்துக்கொள்ளப்படுகிற நீதிமானுக்கும் என்ன வித்தியாசம்னா, அதான் எபிரேயர் 11 பார்த்தோம். அவர்கள் எல்லாரும் விசுவாசத்தோடு கூட மரித்தார்கள். 11 அதில் இருக்கு பாருங்க, 11 எபிரேயருக்கு நிருபம் 13 வசனம், இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடு
மரித்தார்கள். இதான் நீதிமான்கள் மரித்தது. என்ன நம்பிக்கை இருந்தாலும், என்ன வாழ்ந்தாலும், எப்படி இருந்தாலும் அவர்களுக்கு மரணம் தான் வந்துச்சு, ஆவிக்குரிய மரணம். அதாவது அவர்கள் எங்கே போயிட்டாங்கன்னா, வசனம் சொல்றது மேல் பாதாளத்துக்கு போயிட்டாங்க. மரண இருளின் பள்ளத்தாக்குன்னு பேர் அதுக்கு. ஆனால் உங்களுக்கு எனக்கும் வசனம் சொல்லுது, தீங்கு வராதுக்கு முன்னே நீதிமான் மரிக்கிறதுல நமக்கு என்ன கிடையாது? மரணம் கிடையாது. நம் ஆத்மாவுக்கு மரணம் கிடையாது. நம்மை கர்த்தர் எடுத்து கொள்ளப்பட போகிறார், ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. அதுதான் அவர்களை பார்க்கிலும் மேன்மையானதொன்றை கர்த்தர் நமக்கென்று நியமித்து வைத்தார். இப்போ அவங்கெல்லாம் பாரடைஸில் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஹெவனுக்குள்ளே போகலை. ஏன் ஹெவனுக்குள்ளே போகலை? அதே கதை தான். ஈசாக்கு கேட்டால் ஏன்பா போல? ஒரு கூட்டம் எடுத்துக்கொள்ளப்பட்டு வர வேண்டி இருக்கிறது. இவங்க எல்லாம் மறுரூபம் ஆவாங்க. 1:4-16-17, கர்த்தர் தாமே ஆரவார சத்தத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் மேகத்தின் மேல் ஆகாயத்தில் எடுத்து கொள்ளப்பட்டுன்னு இருக்கு. So we are all waiting for the rapture, transformation. மறுரூபமாக போகிறோம். இதுதான் கர்த்தர் வாக்கு பண்ணினது நமக்கு. நாம் அதை அடைவோமாங்கிறதா கேள்வி. நாம் அதுக்கு ஆயத்தமாக இருக்கிறோமா? இன்னைக்கு அந்த பரிசுத்தவான்களுடைய பரிசுத்தமே நம்மகிட்ட இல்லையே, அவங்களுக்கு இருக்கிற விசுவாசமே நமக்கு இல்லையே. அவர்கள் எதையுமே கர்த்தருக்காக இழந்து அந்த நகரத்துக்கு காத்திருந்தார்கள். அவர்கள் மரித்தார்கள். ஆனால் நீங்களும் நானும் மரிக்கிறவர்கள் அல்ல, எடுத்துக்கொள்ளப்படுகிறவர்கள். அவர்கள் நகரத்துக்கு காத்திருக்கிறார்கள், நாம் பரலோகத்துக்கு காத்திருக்கிறோம். அப்படின்னா உங்க வாழ்க்கையும் என் வாழ்க்கையும் கர்த்தருக்கு முன்பாக எப்படி இருக்கணும்? பொதுவா கொஞ்ச நாளா நான் சொல்றது, ஒரு 30 வருஷமா இந்த உபதேசத்திலிருந்து சபை போயிருச்சு. பரலோகத்தினுடைய ஆசையை விட்டு சபை போயிருச்சு. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், படிப்பு வேலை இது எல்லாமே எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தாத்தா பாட்டி காலத்தில் எங்களுக்கு சொன்னது, எங்கள் தாத்தா அவங்களாம் சொன்னது, படிப்பு வேலை எதுக்காகனா, வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கிறதுக்கு. ஆமாம் தானே? நல்ல வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கிறதுக்கு நல்ல ஒரு படிப்பு, அதன் மூலமாக ஒரு வேலை, கை நிறைய சம்பளம். பார்த்தீங்கன்னா காலைல 9 மணிக்கு வேலைக்கு போவாங்க, 5-6 மணிக்கு வந்துடுவாங்க, ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிடுவாங்க, இருக்கிறதுல ஃபேமிலியை நடத்துவாங்க, எந்த விதமான டென்ஷனும் இருக்காது, அழகாக ஆண்டவருக்குள்ளே இருப்பாங்க, குடும்ப ஜபம் பண்ணுவாங்க, எல்லாம் போயிடுவாங்க. இப்போ பாருங்கள், இப்போது வேலை சம்பளம் ரெண்டும் எதுக்காக அப்படின்னு கேட்டால், குடும்பமே இல்லை, குடும்பத்தை விட்டுட்டு வேலை, குடும்பத்தை விட்டுட்டு சம்பாத்தியம். கணவன் காலைக்கு வேலைக்கு போயிட்டு சாயங்காலம் வராரு, மனைவி சாயங்காலம் வேலைக்கு போயிட்டு காலையில் வராங்க, யாராவது ஒருத்தர் தான் வீட்டில் இருக்கிறாங்க. பிள்ளைகளை நீங்கள் பார்த்துங்க காலையில், நைட்டில் நான் பார்த்துக்கிறேன். ரெண்டு பேரும் போனால் தான் கட்டுப்படி ஆகும், ரெண்டு பேரும் போனால் தான் குடும்பம் நடக்கும். எப்படி நடக்கும்? இப்போ இவங்களுக்கு இவங்களுடைய குடும்பம் என்பது என்ன? வீடு. இவங்க குடும்பம் என்பது என்ன? காரு. இவங்க குடும்பம் என்பது என்ன? வெளிநாடு. இவங்க குடும்பம் என்பது என்ன? ஊருக்கு வெளியே லேண்டு. இவங்க குடும்பம் என்பது என்ன? நகை. ஆனால் நம்ம குடும்பம் என்பது என்ன? நமக்கு சொல்லி கொடுத்தது ஃபேமிலி, கணவன் மனைவி அப்பா அம்மா பிள்ளைகள், இதுதான் குடும்பம். இதுக்கு தேவையானது தான் நாம் சம்பாதிச்சோம். இப்போ சம்பாதிக்கிறதுக்காக குடும்பம் போயிடுச்சு. கணவர் வெளிநாட்டில் 10 வருஷமாக இருக்காரு. ஒரு கணவர் வந்து வயிற்றில் குழந்தை இருக்கும் போதே போயிட்டார் வேலைக்கு, வெளிநாட்டில் வேலை கிடச்சிருச்சு. 5 வருஷமாக வரவே இல்லை. அப்போல்லாம் நான் சொல்கிறது 1990s, அவருக்கு செல்ஃபோன்லாம் அப்போ கிடையாது. 5 வருஷம் வரவே இல்லை. இது நடந்த சம்பவம் அவர் எங்கிட்ட சொன்னது. 5 வருஷம் கழித்து போயிருக்கார் வீட்டுக்கு. போனால் போய் நின்றுருக்காரு, கதவை தட்டிட்டு பெல் அடித்து திறந்தவொடனே அந்த குழந்தை வடிச்சான், 5 வயசு அந்த குழந்தைக்கு. ஓடி வந்துட்டு வாசலில் பார்த்துட்டு சவுண்டாக கத்துச்சான், அம்மா யாரோ ஒரு அங்கிள் வந்திருக்கிறாருன்னு சொல்லிச்சான். அந்த தகப்பனுடைய இருதயம் உடஞ்சே போச்சான். அவர் நினச்சாராம் பிள்ளை ஓடி வந்து அப்பான்னு ஓடி வருவோன்னு. இப்போ வீடு கட்டிட்டார், 5 வருஷத்தில் நகையெல்லாம் வாங்கிட்டார், பணம்லாம் வந்துருச்சு. அவருக்கு 1 மாதம்தான் லீவு, திருப்பி போகணும். ஆனால் அந்த 1 மாதமும் பிள்ளை அவர்கிட்ட வரவே இல்லையா. யாரோ ஒரு அந்நியர்
வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. அம்மாவும் சொல்கிறாங்களாம், அப்பா கிட்ட போ, அப்பா கிட்ட போன்னு, போவே மாட்டேன்தான். கடைசி வரைக்கும் அந்த மனுஷன் வந்து நான் வேலை பார்த்துட்டு இருக்கிற இடத்துல என்கிட்ட வந்து சொன்னார், என் பிள்ளை என்னை பார்த்து மாமான்னு சொல்லிருச்சு, இவ்வளோ சம்பாரிச்சு என்ன சார் பிரயோஜனம்? அதை விட கேவலமாக இன்றைக்கி குடும்பங்கள் நடக்கிறது. அதை விட கேவலம் இன்றைக்கி குடும்பம். பிள்ளைக்கு அவைலபிலிட்டி அம்மா இல்லை, பிள்ளையுடைய அவைலபிலிட்டிக்கு அப்பா இல்லை. பாருங்கள், ஆளாளுக்கு ஒரு பக்கம் ஓடு ஓடு ஓடு ஓடு. அவங்களுக்கு 1.5 லட்சம் சம்பளம், எனக்கு 2 லட்சம் சம்பளம். இதுதான் குடும்பம்னு கடைசி 20 வருஷத்தில் பிசாசு உங்கள் மண்டையில் ஏற்றிவிட்டான். ஏற்றி இன்னைக்கு குடும்பம் இல்லை, அன்பு இல்லை, பாசம் இல்லை. அன்னைக்கு வீட்டில் தாத்தா பாட்டின்னு ஒருத்தர் இருப்பாங்க, பிள்ளைகள் அவங்ககிட்ட போவாங்க, நைட்டில் பெட் டைம் ஸ்டோரி சொல்லுவாங்க, நோவா கதையில் ஆரம்பித்து கடைசியாக எல்லா கதையும் சொல்லுவாங்க பைபிளில். இப்போ தாத்தா பாட்டியை நீங்கள் வந்த உடனே ஓல்டேஜ் ஹோமுக்கு அனுப்பிச்சி விட்டுறீங்க, யாரையும் வீட்டில் வச்சுக்க மாட்டேங்கிறியா. பிள்ளைக்கு பெட் டைம் ஸ்டோரிக்கு பதிலாக கையில் வீடியோ கேம்ஸ் கொடுத்துட்றீங்க. இன்றைக்கி எப்படி குடும்பம் நடக்கும் யோசித்து பாருங்க. அதே மாதிரி தான் இன்றைக்கி ஆவிக்குரிய வாழ்க்கை மாறிடுச்சு. ஆவிக்குரிய வாழ்க்கை உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்காக தான் கர்த்தர் ஃபேமிலி கொடுத்தாரு, எல்லாம் கொடுத்தாரு. இப்போ எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு ஸ்பிரிச்சுவல் லைஃபு போயிடுச்சு. இன்றைக்கி நாம் அந்த பரிசுத்தவான்களை பூர்ணப்படுத்தக்கூடிய இடத்தில் இருக்கிறோமா? இன்றைக்கி தேவனுக்கு முன்பாக உட்கார முடியுதா? அரை மணி நேரம் ஜபத்தில் உட்கார முடியல, தூக்கம் வருது. அரை மணி நேரம் பைபிள் வாசிக்க முடியல, தூக்கம் வருது. சர்ச்சில் உட்கார்ந்து 20 நிமிஷம் செய்தி கேட்க முடியல, தூக்கம் வருது. என்ன சொல்கிறாங்க சர்ச்சில், 20 நிமிஷத்துக்கு மேலே கொடுத்தா ஜனங்க கேட்க மாட்டாங்க. ஆயர்கள் பேச ரெடி, கேட்க நீங்கள் ரெடி இல்லை. 20 மினிட்ஸ்க்கு மேலே, ஐயோ ஆயர் ரொம்ப நேரம் போர் அடிச்சுட்டார், பேசிக்கிட்டே இருக்கார். ஆனால் உட்காந்து யூடியூப்பில் தக்காளி குழம்பு வைப்பது எப்படின்னு அரை மணி நேரம் போகிறா உட்காந்து கேட்குறியா. யூடியூப்பில் யார் எந்த தொகுதி வேட்பாளர்னு உட்காந்து 1 மணி நேரம் கேட்குறீங்க. நியூஸ் உட்காந்து 1 மணி நேரம் நியூஸ் கேட்க முடியுது, 3 மணி நேரம் ஐபிஎல் பார்க்க முடியுது, 1 மணி நேரம் WWF பார்க்க முடியுது. ஆனால் செய்தி 20 நிமிஷத்துக்கு மேலே போனால் உட்காந்து கேட்க முடியல. எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம், சர்ச்சில் எனக்கு புரியாத புதிர் என்ன தெரியுமா? வீட்டில் நல்லா குளித்து கிளம்பி ரெடியாகி பவுடர் போட்டு பக்காவாக வந்து உட்காந்து தூங்குறிய, முகம் கழுவுனா தூக்கம் வராதுன்னு தானே சொல்லுவாங்க பொதுவாக. குளித்து பவுடர் போட்டு வந்து அப்படியே உட்காந்துருக்கியா. சிலர்லாம் பார்த்தா ஆச்சரியமாக இருக்குது, இருக்கா போயிடுச்சான்னு தெரியலையே அப்படின்னு சந்தேகமாகவே இருக்கு. தலையும் ஆட மாட்டேங்குது, ஒன்றும் ஆட மாட்டேங்குது. சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா வாய் திறந்ததே தெரியல, அப்படி உட்காந்துருக்கு. உங்களை எழுப்புறதுக்கு வேற நாங்கள் ஒரு அலாரம் வச்சுருக்கோம். கடைசியாக என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. இந்த அலாரத்துக்கு யாராத்தாலும் ஏஞ்சிடுறாங்க. என் ஆத்மாவே என்னன்னா முடிஞ்சிருச்சா? அதை விட பெரிய ஆச்சரியம், திரும்பி பிரிஸ்கா வீட்டுக்கு போறியா. நல்லா பிரிஸ்கா வந்து நல்லா ஒரு மணி நேரம் தூங்கி எழுந்திரிச்சு நல்லா பிரிஸ்கா வீட்டுக்கு போறியா. எப்படி முடியுதுன்னு எனக்கு புரியல. யோசிச்சு பாருங்க, 20 நிமிஷத்துக்கு மேலே செய்தி பேசினா ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க. எப்படி எப்படி கேட்க முடியும்? 25 மினிட்ஸ் எக்ஸ்ட்ராவாக பேசிட்டார் இன்னைக்கு. எப்போ எவ்வளோ நேரம் பேசுறாரு. ஆனால் ஃபோன் எடுத்தால் காலையில் அம்மா கிட்டையும் அக்கா கிட்டையும் வெண்டைக்காய் குழம்பு வச்ச கதையை 1 மணி நேரம் பேச முடியுது. ஃபோனு சூடாகி காது சூடாகி கடைசியில் அந்த ஃபோனே சொல்லுது, எனக்கு உயிர் போகுது, வெயின்னு சொல்லுது, பேட்டரி சார்ஜ் முடிவடைய போகிறது. 1 மணி நேரம் உட்காந்து செய்தி கேட்க முடியல, 1.5 மணி நேரம் பைபிள் வாசிக்க முடியல, 1.5 மணி நேரம் ஜபம் பண்ண முடியல. குடும்ப ஜபத்தில் ஜபம் ஆரம்பித்து பாட்டு பாடணுன்னே தலை தொங்கிடுது. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஆற்றுலலாம் கொக்கு இப்படி நிற்கும். அதே மாதிரி உட்காந்துருக்கிய குடும்ப ஜபத்தில். அப்புறம் ஆசை மட்டும் இருக்கு, அவர்கள் நம்ம இல்லாமல் பூர்ணராகாதபடி. நன்றாய் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்கள், தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற ஈவு மிக முக்கியமானது. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு கிடைக்காத ஸ்லாக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்துருக்கிறார். நீங்களும் நானும் பரலோகத்திற்கு போக வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அவர்கள் மரித்தார்கள், நாம் எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம். யாருக்கும் கிடைக்காத பெரிய ஸ்லாக்கியம். நீங்கள் நானும் எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நேராக பரலோகத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இந்த ராங் ப்ராமிசஸ்,
அல்லது ராங் கன்ஃபர்மேஷன் அல்லது பொய்யான வாக்குறுதி அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நம்பிராதிய. சர்ச்சில் மெம்பராக இருந்து தசமாக காணி கொடுத்தா பரலோகத்துக்கு போயிடலான்னு தயவு செஞ்சு நம்பிராதிய. உங்கள் தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கை தான் உங்களை பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போகும். இட்ஸ் அ ரைட் டைம். இயேசு வருகிற காலம். இப்போ நம்மை சரிப்படுத்தி கொண்டோமானால், ஒருவேளை உங்களுக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்கும், அதை மட்டும் சொல்லிட்டு நான் ஒரு 5 நிமிஷத்தில் முடிச்சிடுறேன். கவனி, என்ன சந்தேகம் இருக்கும் அப்படின்னா, சரி நாங்கள் சர்ச்சுக்கு வரோம், நாங்கள் நீங்கள் சொல்கிற மாதிரி தான் வந்து போயிட்டுருக்குறோம் சர்ச்சுக்கு, ஆனால் பாவம்னு சொல்கிறது எங்ககிட்ட இல்லை, நாங்கள் குடிக்க மாட்டோம். பொதுவாகவே நம்முடைய தாய் தகப்பன்மார், நம்முடைய தாத்தா பாட்டி எல்லாம் இந்த மாதிரி ப்ரொடஸ்டன்ஸில் இருந்தவங்க குடிக்க மாட்டாங்க, அவங்களுக்கு அப்படி ஒரு குணம் கிடையாது. இப்போ இருக்கிறது தான் சீரழிஞ்சு போய் கிடக்குது. அப்போல்லாம் நார்மலாகவே குடிக்க மாட்டாங்க, அதெல்லாம் தப்புன்னு அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கெல்லாம் யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. நான் ஒரு இதை கேள்விப்பட்டேன், கவர்மெண்ட்டில் அப்போ பிரிட்டிஷ் பீரியடுக்கு அப்புறம், சுதந்திரத்துக்கு அப்புறம், வெரி இம்பார்ட்டன்ட் டிபார்ட்மெண்ட், சீக்ரெட் ஏஜென்ட்ஸ் அரசாங்கத்தில் அல்லது பணத்தை கையாளக்கூடிய டிபார்ட்மெண்ட் எதுவாக இருந்தாலும், அதில் முதன்மையான இடத்துல கிறிஸ்தவங்களை தான் வைப்பாங்களாம் அந்த காலத்தில். என்ன ரீசன்னு கேட்டால், பேசிக்காகவே அவங்க நல்லவங்க, திருட மாட்டாங்க, லஞ்சம் வாங்க மாட்டாங்க, அவங்க ஆசையுடையவங்களாம் இருக்க மாட்டாங்க. எங்கள் தாத்தாலாம் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணும்போது கவர்மெண்ட் வாகனத்தை கூட யூஸ் பண்ண மாட்டார். மயிலாப்பூர்லேருந்து இதுக்கு நடந்தே போவார், கச்சேரி ரோட்டிலேருந்து அவர் மயிலாப்பூர் காலனி வரைக்கும் நடந்தே போவார், எந்த இதுவும் எடுக்க மாட்டார், கவர்மெண்ட்டு யூஸ் பண்ண மாட்டார். யாராவது ஆஃபீஸ்லேருந்து சந்திக்க வீட்டுக்கு வந்தால் வீட்டுக்கு வராதிங்கன்னு சொல்வார், வீட்டுக்குள்ளே வரக்கூடாது இருப்பார், எதாக இருந்தாலும் ஆஃபீஸில் வந்து பாருங்கம்பார். பேசிக்காகவே அவங்க நீதிமான்களாக இருந்தாங்க. இப்போ தான் எங்கேருந்து கற்றுக்குச்சுங்கன்னே தெரியல. கிறிஸ்மஸுக்கு குடிச்சிட்டு வந்து உள்ளே உட்காருது, நியூ இயருக்கு குடிச்சிட்டு வந்து உட்காந்துருது. இதெல்லாம் எப்படி பரலோகத்துக்கு போகணே தெரியல. நான் உங்கள் சர்ச்சை சொல்லலை, நீங்கள் தங்கம், நான் பேசுறது எல்லாமே வேலூருக்கு வெளியே, நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்க போறியா? ஒருவேளை உங்கள் சர்ச்சில் யாராவது உட்காந்தா நீங்கள் தான். சபைக்குள்ள குடிச்சிட்டு வரோம், சபைக்குள்ள உட்காந்து கேட்டா கிறிஸ்மஸ் அன்னைக்கு ஒரு நாள் தான், மற்ற நாள்னா இவர் பரிசுத்தவான், இவர் அன்னைக்கெல்லாம் கிறிஸ்தவங்க குடிக்கவே மாட்டாங்க, சிகரெட் பிடிக்க மாட்டாங்க, கெட்ட வார்த்தை பேச மாட்டாங்க. அதை விட முக்கியம் ரேடியோ, அப்பெல்லாம் டிவி கிடையாது, ரேடியோவில் சினிமா பாட்டு கேட்க மாட்டாங்க. இன்னைக்கு ஒரு குரூப் குடும்பமே உட்காந்து சூப்பர் சிங்கர் பாடுது கிறிஸ்தவ வீட்டில். இவங்களை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் பாவம் இல்லை. இவங்களை பொறுத்த வரைக்கும் என்ன, நாங்கள் குடிக்கல, சிகரெட் பிடிக்கல, சர்ச்சுக்கு போகிறோம், மற்றபடி எங்களுக்கு என்ன? நீங்கள் சன்மார்க்கர், நீதிமான் கிடையாது. சன்மார்க்கர் வேறு, நீதிமான் வேறு. யார் சன்மார்க்கர்? நம்மளை போல உலகத்தாரம் இருக்கிறாங்கல்ல, எத்தனை பேர் குடிக்காதவங்க இருக்கிறாங்க, எத்தனை பேர் சிகரெட் பிடிக்காதவங்க இருக்கிறாங்க, எத்தனை பேர் லஞ்சம் வாங்காதவங்க இருக்கிறாங்க, உலகத்தார் இயேசுவை அறியாதவங்களை சொல்கிறேன், எத்தனை பேர் உண்மையும் உத்தமமானவங்க இருக்கிறாங்க, அவங்க எல்லாரும் சன்மார்க்கர். நாம் நீதிமான்கள், இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான்கள். சன்மார்க்கருக்கும் நீதிமானுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. நீங்களும் நானும் நல்லவர்களாக இருப்பதற்கு அல்ல, தேவ மனிதர்களாக இருப்பதற்கு அழைக்கப்பட்டோம். இன்னைக்கு நம்ம என்ன, லஞ்சம் வாங்காம ஒரு ஆள் இருந்தால் அவர் நல்லவர், ஆமா தானே? ஆமாவா இல்லைங்களா? அவர் நல்லவர் இல்லை, நார்மல் பர்சன். ஏன்னா லஞ்சம் வாங்காம இருக்கிறது நார்மல். நம்ம ஏன் லஞ்சம் வாங்காதவரை நல்லவர்னு சொல்றோம் தெரியுமா? எல்லாரும் லஞ்சம் வாங்கிட்டதுனால இவர் லஞ்சம் வாங்காதவர் நல்லவர். லஞ்சம் வாங்காம இருப்பது நல்லவர் அல்ல, நார்மல். எல்லா மனுஷனும் லஞ்சம் வாங்காம தான் இருக்கணும், வாங்குறவன் கெட்டவன், மிச்சம் எல்லாருமே நல்லவன் தான். இங்கே நாம் ஏன் லஞ்சம் வாங்காதவரை நல்லவருங்கிறோம்? எல்லாரும் கெட்டவன் ஆகிட்டதுனால நம்ம நல்லவளாயிட்டோம். நாம் லஞ்சம் வாங்காத மட்டும் இல்லை, நாம் வெறும் சன்மார்க்கர் அல்ல, நீதிமான்கள், இயேசுவின் ரத்தத்தாலே கழுவப்பட்டவர்கள், சிந்தனையிலேயே தேவனை தரித்தவர்கள், தேவனோடு கூட சஞ்சரிக்கிறவர்கள். நான் எந்த பாவமும் செய்யலை, ஆனால் சன்மார்க்கராக இருக்கிறேன், நீதிமானாக இல்லை. நீதிமான் யார் தெரியுமா? பணத்தை வச்சுக்கிட்டு உண்மையாக இருக்கிறவன் நீதிமான் அல்ல. பணத்தை வச்சுக்கிட்டு அது மேலே ஆசை இல்லாமல் தேவன் மேலே அந்நியரும் பரதேசியும் என்று அறிக்கை விட்டு இருக்கிறானே, அவன் தான் நீதிமான். இன்னைக்கு என்ன இருக்குது? என் குடும்பம் நான் சம்பாரித்தேன், நான் வச்சுக்கிட்டேன், யாருக்கும் தரமாட்டேன், நான் என்ன என்னோட தானே வச்சுக்கிறேன். ஆண்டவர் சொல்கிறாரு, பரிசுத்தவானை பார்த்து சொல்கிறாரு, எல்லாத்தையும் உண்மையாக வச்சுருக்கிற அந்த பணக்காரனை பார்த்து சொல்கிறாரு, எல்லாவற்றையும் விட்டு என்னை பின்பற்றி வா, அவன் தான் நீதிமான்.
இன்னைக்கு நம்மளால் இதை விட முடியலையே, விட்டு கொடுக்க முடியலையே, சில காரியங்களை விட முடியலையே. 50 புடவை இருக்குது, மருமக ஒரு புடவை ஆசையாக கட்ட கொடுக்க வருதா தோணுதா? ஒரு வேலைக்காரமாக ஒரு புடவை கொடுக்க தோணுதா? தோணாது. அந்த புடவை கிழிஞ்சிருச்சுன்னா கரித்துணியாக தான் மாறுமே ஒழிய யாருக்கிட்டையும் போகாது. அது கரித்துணியாக மாறும். கரித்துணியாக மாறினதுக்கு பிறகு மிதியடியாய் மாறும். மிதியடியாய் மாறின பிறகு வீட்டில் எதையாவது துடைப்பதற்கு ஓரமாக இருக்கும், ஆனாலும் அது யாருக்கும் போகாது. எத்தனை இருந்தாலும் யாருக்கும் கொடுக்குற எண்ணம் வராது. ஒரு காலத்தில் மிச்சம் இருந்தால் சாப்பிட்றதுக்கு கொண்டு போய் வெளியே கொடுத்துருவாங்க, இப்போ ஃப்ரிட்ஜை வாங்கி மொத்தம் உள்ளே போட்டாச்சு. யாருக்கும் கொடுக்குற ஒரு வாரமானாலும் கெட்டு போய் தூக்கி வெளியே தான் போடுறீங்களே ஒழிய யாருக்கும் கொடுக்கணுங்கிற எண்ணம் வர மாட்டேங்குது. ஆனால் நீங்கள் பாவம் செய்யலையே. சன்மார்க்கர், யாருடைய பொருளையும் நீங்கள் எடுக்காமல் இருந்தீங்கன்னா நீங்கள் சன்மார்க்கர் நார்மல். ஆனால் உங்கள் பொருளை இன்னொருத்தருக்கு கொடுக்குறீங்க பாருங்கள், நீங்கள் தான் நீதிமான். இதுதான் பைபிள் சொல்லுது. இன்னைக்கு பொருளாசை உச்சத்தில் இருக்கு, பணத்தாசை உச்சத்தில் இருக்கு, திருடலை ஆனால் கொடுக்குற எண்ணம் இல்லை, அவ்வளோதான். இதுதான் டிஃப்ரென்ஸ். ஆபிரகாம்கிட்ட எப்படி இருந்துச்சான் தெரியுமா? எல்லாம் கடக்கு, இது என்னத்தை வச்சுட்டு என்ன செய்ய, இது எதுவும் பரலோகத்துக்கு போக உதவாது, நான் அந்நியரும் பரதேசியம், இதை விட்டுத்தள்ளு. அந்த எண்ணம் ஈசாக்குக்கு இருந்துச்சு, அந்த எண்ணம் யாக்கோபுக்கு இருந்துச்சு. அதனால தான் அவர்கள் தேவனை நோக்கி பார்த்தார்கள். இன்றைக்கி நம்ம அப்படி இருக்கிறோமா? நமக்குள்ளே அப்படி ஒரு எண்ணம் இருக்குதா? நான், எனது, என் குடும்பம், என் பிள்ளை, என் பேரன், எந்து, நான் செத்த பிறகு என் பிள்ளைகளுக்கு, பிள்ளைங்க செத்த பிறகு பேர பிள்ளைகளுக்கு, பேர பிள்ளைங்க செத்த பிறகு அவங்க பிள்ளைகளுக்கு, இப்படி யாருக்கும் கொடுக்குற எண்ணம் கிடையாது. அது மேலே அப்படி ஒரு வெறி, வைராக்கியம். ஆனால் நான் குடிக்க மாட்டேன், நான் சம்பாரிச்சது, நான் ஏன் ஒருத்தருக்கு கொடுக்கணும்? ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு நான் கொடுத்தேன். உங்களை மாதிரி படித்து, உங்களை மாதிரி அறிவாளி இருந்தோம், வேலை கிடைக்காம எத்தனை பேர் இருக்காங்க? நம்மளை மாதிரி வேலை கிடச்சி சம்பாரித்தோம், அதை வீட்டுக்கு சேர்க்க முடியாமல் ஹாஸ்பிட்டல்லையும் கோர்ட்லேயும் எத்தனை பேர் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க? எத்தனை பேர் வேலை பார்த்து கையில் சம்பளம் வராமல் இருக்குது? எத்தனை பேர் ரிட்டையர் ஆகி பென்ஷன் கவர்மெண்ட்லேருந்து வராமே இருக்குது எத்தனை வருஷம்? ஆனால் உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் எல்லாத்தையும் கிடைக்க வச்சுருக்கிறாருல்ல, அது கர்த்தர் நமக்கு கொடுத்தது. அதிலிருந்து ஏன் ஏழைகளுக்கு கொடுக்க தோண மாட்டேங்குது? கண்ணுக்கு எதிரில் ஒருத்தன் கஷ்டப்படுறான்னு தெரியுது, அவனை பார்த்து சொல்வாங்க, ஜோம் பண்ணுவோம், கர்த்தர் கிருபை செய்வார். ஆண்டவர் நாளைக்கு நீங்கள் போகும்போது சொல்லுவார், ஆண்டவரே ஜோம் பண்ணுவோம். நீங்கள் எப்படி அளக்கிறீர்களோ அந்த அளவின்படி தான் உங்களுக்கும் அளக்கப்படும். இன்னைக்கு ஆண்டவர் நம்ம எதிர்பார்க்கிறார், பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுடைய நீதியை பார்க்கிலும் நம்முடைய நீதி மேலானதாக இருக்க வேண்டும். பரிசேயர் நீதியை பார்க்கிலும் நம்ம நீதி மேலானதாக இருக்க வேண்டும். நியாயப்பிரமாணத்தை விட நம்முடைய நீதி மேலானதாக இருக்க வேண்டும். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் ஆபிரகாமிலிருந்து இருக்கிற அத்தனை பேரை விட ஆண்டவர் அதிகமான நீதியை நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். திருப்பி திருப்பி ஆண்டவர் சொல்லிக்கிட்டே வருவார், அவங்க நீதி இல்லை, அவங்க நீதி பத்தாது, அவங்க நீதி குறைவும்பார். நம்மை ஆண்டவர் இன்னும் அதிகம் எதிர்பார்க்கிறார். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே நான் இன்னும் எந்த விதத்தில் உங்களை திருப்திப்படுத்த வேண்டியிருக்குது? நான் இன்னும் எந்த விதத்தில் உங்களுக்கு தூரமாக இருக்கிறேன்? நான் இன்னும் எந்த விதத்தில் நீங்கள் விரும்புகிறபடி இல்லை? இன்னும் எங்கிட்ட என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு கேளுங்க. கர்த்தர் உங்களுக்கு சொல்ல வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. நாம் ஜெபிக்க போகிறோம். நாம் எல்லோரும் எழுந்திருக்கலாமா? நாம் எல்லோரும் நம்ம இல்லை, முடிஞ்சவங்களாம் எழுந்திரிங்கப்பா, முடிஞ்சவங்க எழுந்திரிங்க, முடியாதவங்க நாம் ஜெபிக்க போகிறோம். உங்களை ஆராய்ந்து பாருங்க, தேவனை சந்திக்கக்கூடிய இடத்துல நம்ம வாழ்க்கை இருக்குதா? நம்ம வாழ்ந்த உண்மைக்கு ஆண்டவர் இங்கேயே ஆசீர்வதிச்சிட்டார். உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவார். நீங்கள் உங்கள் வேலைக்கு உண்மையாக இருந்தீங்க, ஆண்டவர் சம்பளத்தை கொடுத்துட்டார். நீங்கள் உங்கள் மனைவிக்கு, கணவனுக்கு உண்மையாக இருந்தீங்க, நல்ல குடும்பத்தை கொடுத்துட்டார். நீங்கள் ஆண்டவருக்கு உண்மையாக இருந்தீங்க, உலக பிரகாரமாக என்னென்ன ஆசீர்வாதம் வேணுமோ எல்லாத்தையும் கொடுத்துட்டார். நீங்கள் செஞ்சதுக்கு ஆண்டவர் கொடுத்துட்டார். நீங்கள் வேலை பார்த்ததுக்கெல்லாம் ஆண்டவர் பல மடங்கு திருப்தி கொடுத்துட்டார். எத்தனையோ பேருக்கு கிடைக்காத அளவுக்கு உங்களை ப்ரொமோஷன் கொடுத்தார். நீங்களே எத்தனையோ தடவை சாட்சி சொல்லியிருக்கிறீங்க, இதெல்லாம் எனக்கு கிடைக்க வேண்டியதே இல்லை, என்னை விட சீனியர்ஸ் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, எத்தனையோ பேர் அதுக்கு தகுதியானவங்க இருக்கிறாங்க, ஆனால் கர்த்தர் எனக்கு இதை கொடுத்தாருன்னு நீங்களே சொல்லியிருக்கிறீங்க. அந்த அளவுக்கு தான் கர்த்தர் உங்களை உயர்த்தினார், அந்த அளவுக்கு தான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சார். இதெல்லாம் நீங்கள் உண்மையாக இருந்ததுக்கு கர்த்தர் கொடுத்தது.
ஆனால் பரலோகத்துக்கு போகிற அளவுக்கு நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள்? சுவிசேஷம் சொல்லியிருக்கிறீங்களா? யாருக்காவது இயேசுவை பற்றி சொன்னீங்களா? இல்லை தரித்திரருக்கு உதவி செஞ்சீங்களா? ஆண்டவர் சொல்கிறாரு, நான் பசியாக இருந்தேன், நீங்கள் எனக்கு உணவளிக்கவில்லை. நான் வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன், நீங்கள் எனக்கு வஸ்திரம் கொடுக்கவில்லை. நான் வியாதிப்பட்டிருந்தேன், நீங்கள் எனக்கு குணமாக்க வரவில்லை. நான் கவலையாக இருந்தேன், நீங்கள் என்னை விசாரிக்கவில்லை. அப்போ ஆண்டவர் அவங்க கேட்குறாங்க, நீர் எப்பொழுது இப்படியெல்லாம் இருந்தீங்கன்னு. இயேசு சொல்கிறார், இந்த சிறியவர்களில் எவர்களுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்ததான். உங்கள் வீட்டில் இருக்கிற எத்தனை பேர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, உங்கள் வீட்டில் வேலை பார்க்குறவங்களை ஆரம்பித்து உங்கள் வீட்டு வாசல்லேருந்து உங்கள் சொந்தக்காரங்கள்லேருந்து நண்பர்கள்லேருந்து எவ்வளோ பேர் எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. உங்கள்கிட்ட இருக்கிறத மொத்தத்தையும் கொடுக்க முடியாவிட்டால் ஒரு சின்ன பார்ட்டாவது கொடுக்கலாமே. ஒருவேளை மொத்த ஃபீஸையும் கட்ட முடியாவிட்டால் ஒரு கொஞ்சம் அமௌண்ட்டு கொடுத்து என்னால் இவ்வளோ முடியும்ப்பா, நீ உங்கள் பிள்ளைக்கு ஃபீஸுக்கு யூஸ் பண்ணிக்கோன்னு சொல்லலாமே. ஒருவேளை ஒரு மாதம் மளிகை சாமான் வாங்கி கொடுக்க முடியாவிட்டா ஒரு வாரம் மளிகை சாமானியாவது வாங்கி கொடுக்கலாமே, நீயும் உன் பிள்ளைகளும் சாப்பிடுங்கன்னு சொல்லலாமே. ஒருவேளை உங்களால் ஒரு மாதத்துக்கு தேவையான மெடிசன் வாங்கி கொடுக்க முடியாவிட்டாலும் ஒரு ரெண்டு நாளைக்கு தேவையான மெடிசனை வாங்கி கொடுக்கலாமே. உங்களால் அது முடியுமே. கர்த்தர் அந்த அளவுக்கு தானே நம்மளை உயர்த்தி வச்சிருக்கிறாரு. நான் என்னது என்னுடையது ஏன் பிள்ளைங்க யோசித்து பாருங்க. நாளைக்கு இவ்வளோதானா உங்களுடைய தேவனுடைய சொத்து நீங்கள் சேர்த்துருப்பீங்க பரலோகத்தில்? ஒரு சாதாரணமாக ஒரு மனுஷன் வெளிநாட்டில் செட்டிலாக போகிறானா, இங்கே இருக்கிறதெல்லாம் விற்று அந்த ஊர் பணத்துக்கு மாற்றிடுவான், எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லுவான். அதே மாதிரி நம்ம பரலோகத்துக்கு ஷிஃப்ட் ஆக போகிறோம், இங்கே இருக்கிற எல்லாத்தையும் பரலோகத்துக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடலாம். பரலோகத்தின் கரன்சிக்கு நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியும். வெரி சிம்பிள். எவ்வளோக்கு எவ்வளவு சுவிசேஷம் சொல்கிறீங்களோ, எவ்வளோக்கு எவ்வளோ ஆத்மாக்களுக்கு செலவு பண்ணுறீங்களோ, எவ்வளோக்கு எவ்வளோ ஏழைகளுக்கு உதவி செய்கிறீங்களோ, அவ்வளவும் எக்ஸ்சேஞ்ச் அமௌண்ட்டாக பரலோகத்துக்கு போயிடும். இங்கே இருக்கிற மாதிரி அப்படியே ஆண்டவர் அங்கே கொடுத்துருவார் உங்களுக்கு. ஏன்னா அப்படி தான் பைபிள் சொல்லுது. இங்கே எதை செய்தீங்களோ அதை அங்கே எனக்கே செய்தீர்கள். நம்ம ஒப்பு கொடுப்போமா? நாம் சன்மார்க்கராக இருக்கிறத விட நீதிமானாக இருக்கணும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை விட நம்முடைய நீதி மேலானதாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். ஒப்பு கொடுப்போமா? சர்வ வல்லமையுள்ள எங்கள் தகப்பனே, நறுமையான வேலைக்காய் நன்றி அப்பா. நாங்கள் உம்முடைய பாதப்படியில் உட்கார்ந்திருக்கிறோம் ஆண்டவரே. நீர் வரும்பொழுது எப்படி ஆகிலும் உம்மை சந்திக்கிற கூட்டத்தில் நாங்கள் காணப்படும் கிருபை பாராட்டு. ஆண்டவரே, நாங்கள் வெறும் உம்மிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிறவர்களாய் மாத்திரம் அல்ல ஆண்டவரே, அந்த ஆசீர்வாதத்தை பரலோகத்துக்கு நேராக திருப்புகிறவர்களாக, பரலோகத்தில் இரட்டிப்பாக பெற்றுக்கொள்ளவர்களாய் மாற கிருபை பாராட்டு. நாங்கள் சன்மார்க்கரை அல்ல, நீதிமானாய் மாற எங்களை கிருபைதான். ஆசீர்வதியும் வழி நடத்தும். நீர் மாத்திரம் மகிமைப்படும். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.

0: நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.
1: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.

Children, listen carefully to the voice of the Lord. Do right in His sight. கர்த்தரின் குரலுக்கு கவனமாய் செவிசாய்த்து பார்வைக்கு சரியானவற்றை செய்தால் வியாதிகளில் ஒன்றையும் அனுமதிக்க மாட்டேன். யெகோவா ராபா, குணமாக்கு மருத்துவர் நானே என்ற நம்முடைய தெய்வத்தின் வாக்குறுதியை பிடித்துக் கொண்டு இந்த பாடலை பாடுவோம், சுகம் பெறுவோம்.

அன்பு தகப்பன யெகோவா ராபா, சுகந்தரு மருத்துவரே, இயேசுவின் நாமத்தில் நன்றி அப்பா. இப்பொழுதே ஒவ்வொரு உடலிலும் உமது அற்புத சுகம் இறங்குவதற்காய் ஸ்தோத்திரம். கரம் தொட்டு குணப்படுத்துவதற்காய் நன்றி. பழுதடைந்த உறுப்புகள் புதிதாய் உருவாக்கப்படுவதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. கட்டிகள் மறைவதற்காய் உமக்கு கோடி நன்றிகள். அற்புத சுகம் நடக்கிறது ஸ்தோத்திரம். நன்றி நன்றி நன்றி அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஆமென்.

0: அல்லேலூயா. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த வாய்ப்பை கொடுத்த பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த பரிசுத்த ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். இந்த நாளிலே இந்த இடத்திலிருந்து சாட்சி சொல்வேன் என்று நான் கனவில் கூட நினைத்து பார்க்கவில்லை. ஆனால் காலை 5 மணிக்கு ஒரு பிரதர் வந்து தட்டி எழுப்பினார். பாயில தூங்கிட்டு இருக்கும் போது இந்த மாதிரி பாஸ்டர் சொல்றாங்க, நீங்க சாட்சி சொல்லணும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நமக்கு எங்க தூக்கம் வரும், தூக்கமே வரல. அதன் பிறகு நல்ல ஸ்தோத்திரம் சொல்லிட்டே இருந்தேன், ஸ்தோத்திரம் சொல்லிட்டே இருந்தேன். இன்னைக்கு இந்த சாட்சியை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். நான் சிறு வயதில் இருக்கும் பொழுது நான் கண்களை மூடினால் ஒரு எரிகிற நெருப்பு தெரியும். நான் கண்ணை இப்படி மூடினா போதும், நான் சிறு வயதில் இருக்கும் போது ஒரு நெருப்பு தக தக தக தகன்னு என்னுடைய மைண்ட்ல எரியற மாதிரி தெரியும். நான் கண்களை திறந்தால் அந்த நெருப்பு எனக்கு தெரியவே தெரியாது. ஸோ சிறு வயதிலே என்னை மனநிலைமை பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தை என்று எல்லோரும் முத்திரை போட்டு விட்டார்கள். ஒரு கடைக்கு போய் நான் ஒரு பொருள் வாங்கினா கூட அந்த கடையில் இருக்கிறவர் சொல்வாரு, சீக்கிரம் கொடுத்து அமிச்சிரு, இந்த பையன் கொஞ்சம் லூஸ் அப்படின்னு சொல்லுவார்கள். அப்போ நான் யோசிப்பேன், நம்ம நல்லா தானே இருக்கிறோம், ஏன் எல்லாரும் இப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்லி நான் யோசித்து கொண்டிருந்தேன். நான் 2வது வகுப்பு படிக்கும் பொழுது என்னுடைய வீட்டிற்கு ஒரு இராணுவ அதிகாரி வரும் பொழுது நானும் என்னுடைய அக்காவும் ஓடி போய் ஒரு ரூம்ல ஒளிந்து கொண்டோம். என்னுடைய அப்பா அம்மா அந்த இராணுவ அதிகாரியோடு பேசி கொண்டிருந்த வேலையிலே திடீரென்று எங்களை கூப்பிட்டார்கள். கணேஷ் இங்க வா, பிரதா இங்க வா அப்படின்னு கூப்பிட்டாங்க. என் பேர் ஜெய் கணேஷ், எங்க அக்கா பேர் ஜெயபிரதா, இங்க வாங்க அப்படின்னாங்க. எங்க அப்பா அம்மா ஓடி வந்தோம். வந்த பிறகு கொஞ்ச நேரத்துல அவங்க சொல்றாங்க, எங்க அப்பா சொல்றாரு என்னை பார்த்து, நான் உன்னுடைய உண்மையான அப்பா இல்ல, வந்த இந்த இராணுவ அதிகாரி தான் உன்னுடைய உண்மையான அப்பான்னு சொல்றாரு. எங்க பிஞ்சு உள்ளத்துல ஒரு இடி விழுந்தது போல் இருந்தது. திரும்பி எங்க அம்மாவை நாங்க இப்படி பாக்குறோம், எங்க அம்மா சொல்றாங்க, நான் உன்னுடைய உண்மையான அம்மா இல்லப்பான்னு அவங்க கண்ணில இருந்து ஒரு கண்ணீர் வருது. பிறகுதான் நான் புரிந்து கொண்டோம், வந்திருந்த அந்த புதிய இராணுவ அதிகாரி தான் என்னுடைய சொந்த தகப்பன் என்று. அவரோடு ஒரு அனாதையை போல அவர் இருந்த அந்த வீட்டிற்கு ஒரே நாள்ல நாங்கள் புறப்பட்டு போக வேண்டியதா இருந்தது. ஒரு நொடி பொழுதிலே அம்மா என்று அழைத்தவர்கள் அம்மா இல்ல, அப்பா என்று அழைத்தவர்கள் அப்பா இல்ல. ஒரு நொடி பொழுதிலே ஒரு அனாதையை போல் உணர்ந்தேன். அந்த சிறு வயதுல தான் நான் அப்பதான் புரிந்து கொண்டேன், இந்த உலகத்துல எதுவுமே நிரந்தரம் இல்ல, ஒரு நொடி பொழுதுல எல்லாமே மாறும். அதை புரிந்து கொண்டு அந்த புதிய தகப்பனோடு அந்த வீட்டில் போய் நாங்கள் தங்கினோம். அதன் பிறகுதான் அந்த புதிய தகப்பன் அவர் சொன்னார், நீ கண்ணை மூடுனா ஒரு நெருப்பு எரியுது, கண்ணு திறந்தா நெருப்பு எரியல, அது என்ன தெரியுமா உனக்கு? நான் சொன்னேன், எனக்கு தெரியலப்பா, செப்டம்பர் 13ஆம் தேதி ஒரு விநாயகர் சதுர்த்திக்கு நான் பிறந்ததோட்டு என்னுடைய பாட்டி நாகரத்னம், என்னுடைய தாய் ரதி தேவி, இரண்டு பேரும் இணைந்து எனக்கு ஜெய் கணேசன் என்று பெயர் வைத்தார்கள். கண்களை மூடினால் அந்த எரிப்புகிற நெருப்பு வேறு ஒன்றும் இல்லை. சிறு வயதிலே என் கண்களுக்கு முன்பாகவே எங்க அம்மா கெரோசினை ஊற்றிக்கொண்டு அவங்க எரிகிற காட்சியை நான் பார்த்திருந்திருக்கிறேன். அவங்க என் கண் முன்பாகவே எரிஞ்சிருக்கிறாங்க. வேலைக்கார அம்மாவும் நானும் அப்படியே பார்த்துருக்கிறோம், போய் காப்பாற்ற முடியல, ஏன்னா கதவை மூடிட்டாங்க. அந்த ஜன்னல் கம்பி இரும்புகள்ல இருக்கும் அந்த காலத்துல. அது மட்டுமல்ல, அவங்களுக்கு கொல்லி வைத்தேன். அதனாலயோ என்னவோ தெரியல, எங்க அப்பா சொல்லுவார், உனக்கு அதனாலதான் அந்த நெருப்பு இருக்கு தெரியுது, நீ ஆனா லூஸ் எல்லாம் கிடையாது அப்படி என்று. அந்த வீட்டிலே நாங்கள் நல்லா இருக்கிற சமயத்துல ஒரு வேலைக்கார அம்மா வந்தாங்க. அந்த வேலைக்காரம்மாவுக்கும் என்னுடைய தகப்பனுக்கும் ஒரு தொடர்பு உண்டானது. அந்த வேலைக்காரம்மாவுக்கு ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை பிறந்த உடனே என்னுடைய அக்காவை பயங்கரமா சித்திரவதை செய்வார்கள். அதை என்னால் பார்க்க முடியாது, தூரத்திலிருந்து அழுவேன், ஒன்றும் செய்ய முடியாது. சில வேலைகளில் நீங்க பாருங்க, நமக்கு தெரியும் ஏதாச்சும் செய்யணும்னு நினைப்போம், ஆனால் நம்ம பலவீனமானவர்களா இருப்போம், நம்மளால எதுவுமே செய்ய முடியாது. அந்த சின்ன வயசுல அவ்வளவு வேதனையோடு பார்ப்பேன் எங்க அக்காவை கொடுமை பண்றது. ஒரு நாள் நான் 7வது படித்து கொண்டிருந்த வேலையிலே காலையில் எழும்பி எங்க அக்காவை பார்க்கணும்னு பார்த்தா என்னுடைய அக்கா அந்த வீட்லயே இல்லை. சரி, அக்கா எங்க, அக்கா எங்கன்னு சுத்தி சுத்தி தேடி பார்த்தா அக்கா வீட்டுல இல்லை. இன்னைக்கு வரைக்கும் நான் என் அக்காவை தேடி கொண்டு இருக்கிறேன். நீங்க ஜெபம் பண்ணிக்கங்க, எங்க அக்காவை நான் கண்டிப்பா ஒரு நாள் பாப்பேன்னு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நான் விசுவாசிக்கிறேன். அக்காவும் இப்ப வீட்டுல இல்ல, வீட்டுல அடுத்த கொடுமைக்கு டார்கெட் நான் தான். என்ன கொடுமை செய்ய ஆரம்பித்தார்கள்? இந்த வேலையில ஒரு நாள் நான் யோசிச்சேன், 7வது படிச்சு முடிச்ச அந்த லீவு நாட்கள்ல வீடு நரகம் மாதிரி இருக்குது, நம்ம வீட்டை விட்டு ஓடி வந்து விடுவோம் என்று நான் வீட்டை விட்டு ஓடி வந்துட்டேன். செங்கல்பேட் என்கின்ற ஒரு இடத்திலே கையில இருந்த காசை வைத்து கொண்டு அந்த இடத்துல இறங்கினேன். இறங்கி ஒவ்வொரு கடைகளா ஏறி கேட்டான், ஐயா ஏதாச்சும் வேலை கிடைக்குமா, அம்மா ஏதாச்சும் வேலை கிடைக்குமா, ரொம்ப பசியா இருக்கு, பசி கொடுமை தாங்க முடியல. சில வேலைகள்ல இந்த கல்யாணத்துல எல்லாம் சாப்பிட்டுட்டு அந்த எச்ச இலைகள் எல்லாம் குப்பை தொட்டியில போடுவாங்க, அதுல இருந்து சாப்பிட வேண்டிய சில சூழ்நிலைகள். இப்படி இருந்த சூழ்நிலையில ஒரு காய்கறி மார்க்கெட்ல அவங்க சொன்னாங்க, ஒருத்தர் இந்த சின்ன மூட்டை 20 கிலோ இருக்கும், பெரிய மூட்டைலாம் உன்னால தூக்க முடியாது தம்பி, இந்த சின்ன மூட்டையை வேணா தூக்கி போடு, நான் ஏதாச்சும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த மூட்டை தூக்குறவர் சொன்னார். அப்படி மூட்டை தூக்கி போடுவேன், ஒரு நாளைக்கு 5 ரூபாய் இல்ல 6 ரூபாய் கையில கிடைக்கும். காலையில நல்லா தண்ணி குடிப்பேன், மத்தியானத்திலையும் தண்ணி குடிப்பேன், சாப்பிட முடியாது. நைட்ல இந்த 5 ரூபாய் 6 ரூபாய வைத்து சாப்பிட்டுட்டு ஏதாச்சும் அந்த ரோட் கடையில சாப்பிட்டுட்டு பிளாட்ஃபாரம் பஸ் ஸ்டாண்டு ரோட்டோரம். ஸோ 3 வருஷம் இப்படிதான் என் வாழ்க்கை போச்சு, பிளாட்ஃபாரம் பஸ் ஸ்டாண்டு ரோட்டோரம். 3 வருஷம் கழிச்சு என் உள்ளத்துல ஒரு எண்ணம் வந்துச்சு, நம்மளுடைய ஃப்ரெண்டை போய் பார்ப்போம், சென்ட் தாமஸ் மவுண்ட், இயேசு கிறிஸ்துடைய வாழ்ந்து அப்போஸ்தலர் தோமா மரித்த ஒரு இடம், சென்ட் தாமஸ் மவுண்ட் என்ற ஒரு இடத்துல என் ஃப்ரெண்டு இருந்தாரு. அந்த ஃப்ரெண்டை போய் நம்ம பார்ப்போன்ற ஒரு எண்ணம், சரி என் ஃப்ரெண்டை போய் பார்க்கலான்னு போய் பார்த்தேன். பார்த்தா அந்த வீட்டில் ஒரு 3 நாள் தங்கி இருந்தேன். அந்த வீட்டில் அவங்க பேசிக்கினாங்க, அனாதையெல்லாம் கூட்டின்னு வந்து தங்க வைக்கிறதுக்கு நம்ம வீடுன்னா அனாதா இல்லைம்மா. ஸோ அதை கேட்ட உடனே மனசு உடஞ்சி அவங்ககிட்டையும் சொல்லாம அந்த மலை மேலே போய் நான் கண்ணீர் விட்டு அழுதேன். காலையிலிருந்து மாலை வரை கண்ணீரா வந்திருந்தது, தேம்பி தேம்பி அழுதேன். அந்த வானத்தை பார்த்து சொன்னேன், 33 கோடி தெய்வங்கள் இருக்கே, இதுல ஒரு தெய்வத்திற்கும் கண் இல்லையா, ஒரு தெய்வத்திற்கும் காது இல்லையா, ஒரு தெய்வத்திற்கூட அன்பு இல்லையா, நான் இவ்வளவு கஷ்டப்படுறேனே அப்படின்னு வானத்தை பார்த்து சொல்லி கடைசியா நான் சொன்னேன், ஒரு உண்மையான ஒரு கடவுள் இருந்தா அந்த கடவுள் என்னோடு பேசணும், 2வது நான் படிக்கணும் அப்படின்னு ஒரு ஒரு பிரார்த்தனை மாதிரி செஞ்சுட்டு நான் கீழே இறங்கி வந்தேன். இன்னொரு ஸ்கூல் நண்பரை பார்த்தேன், அவன் கேட்டான், டே கணேஷ் என்னடா ஆச்சு, 7th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் என் கூட படிச்ச திடீர்னு அதோட வரவே இல்லை, ஒன்றும் இல்லை, ஸ்கூல்ல எல்லாம் உங்களை பத்தி பேசுவோம், இதுதான் நடந்தது என் வாழ்க்கையில, சரி வா நம்ம ஸ்கூல்ல போய் ஜெய்சிலி மிஸ்ஸை பார்ப்போம். அந்த மிஸ்ஸை போய் பார்த்தோம், அந்த மிஸ் இடத்துல நான் சொன்னேன். அந்த மிஸ்ஸு சொன்னாங்க, கணேஷ் இனிமேல உன்னால படிக்கவே முடியாது கணேஷ், ஏன்னா நீ படிச்சு 3ல இருந்து 4 வருஷம் ஆயிடுச்சு, யாருமே உனக்கு வாய்ப்பு தரமாட்டாங்க, படிப்பும் உனக்கு ஏறாது, ரொம்ப கஷ்டம் கணேஷ் அப்படின்னு சொன்னாங்க. சொல்லிட்டு அவங்க ஒரு பேரண்ட் கிட்ட பேசும்போது என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்து சொன்னான், கணேஷ் எனக்கு தெரியும் நீங்கள் வந்து சுவாமிகள் குடும்பம், நீங்கள் வந்து ரொம்ப வைராக்கியமாக இருப்பீங்கன்னு எங்கள் அப்பா அம்மாலாம் சொல்லுவாங்க, ஆனால் நான் ஒன்று சொல்லட்டுமா கணேஷ், சொல்லு அப்படின்னு சொன்னேன். ஆண்டனி சொல்லு ஆண்டனி அப்படின்னு, நான் ஒன்று சொல்கிறேன் கணேஷ், நீ தப்பாக நினச்சிக்க மாட்டிய, சொல்லு இந்த இயேசுவை நீ கடுகளவு நீ நம்பு கணேஷ், இந்த இயேசு உனக்கு அற்புதம் செய்வாரு. அப்ப நான் யோசித்தேன், எத்தனையோ 33 கோடி தெய்வங்கள் என்றாங்க, அதை நம்பணும் இதை நம்பணும் எல்லாம் நம்பணும், இந்த இயேசுவை கடுகளவு நம்புறது நமக்கு என்ன என்ன பண்ணும், மனசுல நீ நினைச்சு சொல்லு கணேஷ் அப்படின்னா, மனசுக்குள்ள இயேசுவே உண்மை நான் கடுகளவு நம்புறேன், நீங்க உண்மையான கடவுளா இருந்தா நீங்க எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க, அதன் பிறகு நான் உங்களை லட்டு மாதிரி நம்புறேன் அப்படின்னு ஒரு மனசுக்குள்ள ஒரு சின்ன பிரார்த்தனை பண்ணிட்டேன். உடனே அந்த டீச்சர் திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல, அந்த பேரண்ட் கிட்ட பேசிட்டு இருந்தவங்கள நீங்க வெயிட் பண்ணுங்கன்னு ஓடி வந்தாங்க என்கிட்ட. ஓடி வந்து சொன்னாங்க, கணேஷ் இப்போதான் எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சது, நம்ம ஸ்கூல்ல உனக்கு அட்மிஷன் கிடைக்காது, ஆனா இந்திரா காந்தி நேஷனல் ஓபன் ஸ்கூல் என்ற ஒரு ஸ்கூல்ல உனக்கு அட்மிஷன் கிடைக்கும், நீ வந்து ஏதாச்சும் டியூட்டோரியல் மாதிரி சேர்ந்துட்டு எங்கேயாச்சும் யார்கிட்டயாச்சும் கைடன்ஸ் வாங்கி நீ படிச்சுடு, அது ஓபன் ஸ்கூல் மாதிரி அப்படின்னாங்க, நான் டிசி வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ண வச்சு டிசி எல்லாம் வாங்கி கொடுத்து அந்த அட்ரஸ் தேனாம்பேட் ஆழ்வார்பேட்டில் இருக்கு அங்க போய் பார்த்தோம். அங்க பார்க்க உடனே என் ஃப்ரெண்டு கொஞ்சம் காசு கொடுத்தா, அந்த டீச்சர் காசு கொடுத்தாங்க, அதை வைத்து புக்ஸ் எல்லாம் வாங்கிட்டோம். இப்போ தங்குறதுக்கு இடம் இல்லை, சொந்தக்காரங்க வீட்டுக்கெல்லாம் போனா உங்க அப்பா ஒரு ஆர்மி கேப்டனா இருந்து நம்ம குடும்ப மானத்தெல்லாம் வாங்கிட்டார். ஓடிஏ ஆபீசர்ஸ் ட்ரைனிங் அகாடமின்னு சொல்லி ஏர்போர்ட் பக்கத்துல தான் நாங்கள் தங்கியிருந்தோம். எங்க அப்பா ஒரு ஆர்மி கேப்டனா இருந்தபடினா எந்த சொந்தக்காரங்களும் சேர்க்கல. அப்போ நான் என்ன யோசித்தேன், என்னடா செய்யறது தெரியலையே சொல்லிட்டு அவங்க பசங்க கிட்ட வேற என் கண் எதிரிலேயே சொல்றாங்க, இவன் இந்த குடும்பமே ஒரு சாபமான குடும்பம், இந்த குடும்பத்துல இவன் கூட பேசிடாத, பேசிட்டா நீங்களும் வீணா போயிடுவீங்க, இவன் திருப்பி இங்க வந்திருக்கிறான், எங்கேயோ ஓடி போன, ஓடி போட்டோமே அப்படின்னு மனசு ரொம்ப உடஞ்சி அப்படியே போகும்போது அங்க தெரிஞ்சவர் ஒருத்தர் எப்பவுமே இருப்பாரு. அப்ப அவர்கிட்ட போய் கேட்டேன், ஐயா இந்த மாதிரி தங்க ஒரு இடம் இல்ல ஐயா, இந்த மாதிரி ஸ்கூல்ல எனக்கு அட்மிஷன் கிடைச்சிது. அவர் சொன்னாரு, பா நீங்க எல்லாம் நல்லா இருந்த குடும்பம், உங்க அப்பா இந்த மாதிரி பண்ணிட்டாரு, சரி என் வீட்டுக்குள்ள எல்லாம் இடம் கொடுக்க முடியாது, என் வீட்டு மேல தண்ணி தொட்டி இருக்கு, அந்த தண்ணி தொட்டி கீழே இருந்து நீ ஏதாச்சும் பண்ணிக்கோ, மாடி பெருக்கணும், கீழே திடீர்னு ஏதாச்சும் வேலை செய்யணும்னா செஞ்சுக்கோ, வீட்டுக்குள்ள எல்லாம் வரக்கூடாது தம்பி, ஏன்னா எங்க மனைவிக்கு பிடிக்காது, அதனால நீ மேல தண்ணி தொட்டி கீழே தங்கி, ஒரு பில்லர் போட்டு தண்ணி தொட்டி கீழே தங்கிப்பேன். அப்புறம் ஒரு மூணு நாலு நாள் ரொம்ப பசி எடுக்க ஆரம்பிச்சுது. அப்புறம் அந்த ஃப்ரெண்டு கிட்டே போய் கேட்டேன், ஏ ரொம்ப பசி எடுக்குதுரா, முடியல மைக்கடிச்சு விடுற மாதிரி இருக்குதுன்னு. அவன் உடனே சொன்னான், சரி இரு என்கிட்ட கொஞ்சம் காசு இருக்குன்னு சொல்லி ரெண்டு மூணு வடையை வாங்கி கொடுத்து சொன்னான், எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ஹோட்டல் வச்சிருக்கிறாரு ஒரு அண்ணன், நம்ம அங்கே போய் பார்ப்போம்னு சொல்லி அங்கேருந்து அடையாருக்கு போய் இந்த மாதிரி கேட்டேன். அவங்க சொன்னாங்க, இந்த வயசில் நான் வேலை கொடுக்கறது எதுவுமே இல்லை, பாத்திரம் கழுவுவாரா, பாத்திரம் கழுவுறாருன்னா நம்ம அந்த வேலை கொடுக்கலாம், ஒரு வேலை சாப்பாடு கொடுக்கலாம், ஏதோ ஒரு அஞ்சு ரூபா கொடுக்கலான்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம், ஒருவேளை சாப்பாடு கொடுக்குறாங்க, அஞ்சு ரூபாயும் கொடுக்குறாங்கன்னு. அந்த ஹோட்டலில் போய் என்ன பண்ணுவேன்னா டெய்லி சாயங்காலத்தில் தான், மாலையில் தான் அந்த ஹோட்டல் திறக்கும், அந்த ஹோட்டலில் பாத்திரம் கழுவணும், நைட்டு 10, 11, 11:30 மணி வரைக்கும் நடக்கும். டைம் கிடைக்கும் போது புஸ்தகத்தை திறந்து படிப்பேன். அப்படியே சில வேலைகளில் படிக்கும் போது எனக்கு புரியாது, தெரியாது, புஸ்தகத்தை யாரும் இல்லாத போது எடுத்து தலையில் அடிச்சுட்டு அழுவேன், ஓன்னு, ஐயோ நான் ஒரு சர்வம் முட்டாள், எனக்கு படிக்கவே வரலையே தெரியலையேன்னு சொல்லி. ஒரு நாள் தெரு விளக்கு கீழே நான் அப்படி படிச்சுட்டு இருக்கும் போது திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு சத்தம் கேட்குது, இந்த இந்த இந்த இந்த சாப்டரை நீ தர, இந்த புக்கை தர. நான் திரும்பி பார்க்குறேன், பார்த்தா ஆள் இல்லை, சவுண்டு மட்டும் கேட்குது, நீ தர. அப்புறம் சொல்லி கொடுக்குறாங்க, இப்படி இப்படி படிக்கணும் அப்படின்னு அந்த சத்தம் கேட்குது, சொல்லி கொடுக்குறாங்க. சரி ஏதோ ஒரு சக்தின்னு சொல்லி நானும் ஒரு வருஷம் இப்படிதான் நடக்கும், அப்படியே அந்த சத்தம் கேட்கும், ஒரு டீச்சர் பக்கத்துல இருந்து சொல்லி கொடுக்குற மாதிரி இருக்கும், அப்படியே கேட்டு கேட்டு படிச்சு எக்ஸாம் எழுதிட்டேன். ஏன்னா அந்த வயசுல என்ன சக்தி ஏது ஒன்றும் தெரியல. அப்புறம் எக்ஸாம் எழுதி போய் ரிசல்ட் வாங்கும் போது அவங்க சொன்னாங்க, தமிழ்நாட்டிலேயே மாநிலத்திலேயே நீ முதல் மாணவனாய் வந்திருக்கிற. அல்லேலூயா, கையை தட்டணும்னா ஆண்டவருக்கு நல்லா கையை தட்டிடுங்க. ஒரு அனாத திக்கற்ற பிள்ளை, எச்சசோறு சாப்பிட்டவன மாநிலத்துல முதல் மாணவனா வர வைத்த அந்த இயேசுவுக்கு கை தட்டுங்க. எனக்கு செய்த அதே ஆண்டவர் இயேசப்பா உங்களுக்கும் செய்வார். ஒரு இந்துவா இருந்த கணேஷுக்கே செய்யறாருன்னா உங்களுக்கு செய்ய மாட்டாரா? என் கண்ணீரை பார்த்த இயேசப்பா, என் உடைந்த உள்ளத்தை பார்த்த இயேசப்பா, எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லாத நேரத்தில் ஒரு கணேஷை தேடி வந்த இயேசப்பா நிச்சயமாவே உங்களுக்கு செய்வார். அது மட்டுமல்ல, அந்த அந்த மகிழ்ச்சியை கூட கொண்டாட முடியல, ஏன்னா அடுத்தது என்ன செய்யணும்னு தெரியாம நேரடியாகவே நடந்து வந்து கொண்டிருந்த போது ஒரு ஆட்டோ டிரைவர் என்னை பார்த்து கேட்டார், தம்பிங்க வாப்பா, என்னப்பா கையில் நிறைய பேப்பர் வச்சுட்டு தேம்பி தேம்பி அழுகுற. நான் சொன்னேன், இதுதான் என் கதை, இதுதான் என் வாழ்க்கை, சரி நீ வாப்பான்னு ஒரு ஆட்டோ டிரைவர் தான் என்னை கொண்டு போய் சென்ட் பேட்ரிக்ஸ் ஆங்கிலோ இந்தியன் ஹையர் செகண்டரி ஸ்கூலுக்கு கொண்டு போனார். அந்த இடத்துல அட்மிஷன் கிடைத்தது. அதே மாதிரி ஹோட்டலில் வேலை செய்து கொண்டு 11வது 12வது படித்து முடித்தேன். லோயலா கல்லூரியில் எல்லாரும் சொன்னாங்க காமர்ஸ் குரூப் எடுத்தேன், லோயலா கல்லூரியில் பிகாம் போட்டால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. லோயலா கல்லூரியில் அந்த பிகாம் அட்மிஷனுக்கு போட்டேன், எனக்கு சீட்டு கிடைக்கல. ஏன்னா அங்கே வந்து கத்தோலிக்கர்களுக்கு தான் முதலிடம் கொடுப்பாங்க, அவங்களுக்கே சீட்டு கொடுக்க முடியாதுன்னுவாங்க. அப்போ சீட்டு கிடைக்கல. நான் என்ன பண்ணேன், சரி 8:30 to 1:30 வரைக்கும் காலேஜு, நம்ம சும்மா போய் காலேஜில் உக்காந்து ஏதோ பார்த்துட்டு உக்காந்து ஒரு மூலையில் அழுதுட்டு இருந்தேன். அங்கே பார்த்தா ஒரு பியூன் மாதிரி ஒருத்தர் வந்தார், வந்துட்டு கேட்டார், நீனா காலேஜ் கட்டடிக்கிறியா, நான் உன்னை கவனிக்கிறேன், ஒரு வாரமாக காலேஜில் வர, இந்த பார்க்கில் உக்காடுற போகிறேன்னு. நான் உடனே அழுதுட்டேன், இல்லை ஐயா எனக்கு அட்மிஷனே கிடைக்கல, வேற என்ன செய்யுதுன்னு தெரியாம சும்மா காலேஜ்ல உட்காந்துன்னு இருக்கிறேன். சரி நீ யாரு, இதுதான் என் வாழ்க்கை. அவர் சொன்னாரு நீ நாளைக்கு வா. அப்ப நாளைய தினத்துல அவர் என்ன பண்ணார்னா நேரா கூட்டி கொண்டு அவர் பிரின்சிபல் இடத்துல போய் சொன்னார், இவன் ஒரு அநாதை, இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்கிறான், இவனுக்கு நீங்க இந்துன்னு பார்க்காம இவனுக்கு ஒரு அட்மிஷன் போட்டு கொடுங்க அப்படின்னாரு. அவரும் உடனே அட்மிஷன் W-65 65. ஏன்னா என் காலேஜ்ல என் பேரு சிக்கன் 65 அந்த 65 தொட்டு நம்பர் போட்டு கொடுத்துட்டார். பிறகுதான் நான் புரிந்து கொண்டேன், அந்த ரப்பர் செப்பல் போட்டுட்டு அந்த பியூன் மாதிரி வந்தவர் வந்து அவர் பியூன் இல்ல, அவர் பிரின்சிபலுக்கும் மேல இருக்கிற ரெக்டாருன்னுவாங்க. அப்படின்னா அந்த ஃபுல் காலேஜுக்கே ஹெட் அவர் தான். அப்போ ஆண்டவர் இப்படி அற்புதமா எனக்கு அதிசயமா உதவி செய்தவர், உங்களுக்கும் மனுஷர்களை தூதர்களை போல அனுப்பி ஆண்டவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல உதவி செய்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன். காலேஜ் பேர் என்ன, இங்கிலீஷ் ப்ரொஃபஸர் கேட்டாரு. நான் சொன்ன காலேஜ் பேரு லைலா காலேஜ் அப்படின்னு. உடனே அவர் கோ வந்துருச்சு, நோட்புக் எடுத்து வீசினாரு வெளியில. உனக்கெல்லாம் யாருதான், இங்கிலீஷ்லேயே சொன்னார், உனக்கெல்லாம் யாருதான் சீட்டு கொடுத்தாலும் தெரியல, காலேஜ் பேரை கூட சொல்ல தெரியல. லைலான்றது ஒரு சினிமா நடிகை பேரு, இது லைலா இல்ல இது லொயோலா, லொயோலா அப்படின்னு அந்த காலேஜ் பேரை வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ண அவர் சொல்லி கொடுத்தார். அப்படியே கீழே இறங்கி அழுதுட்டே போனேன். ஏசப்பா உன கடுகளவு நம்புன, நீங்க ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வர வச்சிங்க, 11வது 12வது வர வச்சிங்க, இந்த இங்கிலீஷ் ப்ரொஃபசர் என்னை இவ்வளவு அசிங்கம் பண்றாரு, இன்னிலிருந்து உங்களை நான் லட்டு மாதிரி நம்புறேன், இன்னும் அதிகமா நான் உங்களை லட்டு மாதிரி நம்புறேன், இந்த காலேஜ்ல என் தலையை நீங்க உயர்த்தணும்னாரு. அந்த ஒரு சிறிய ஒரு ஜெய் கணேசுடைய ஜபத்தை கேட்டு 3 வருஷமும் அதே கல்லூரியில 3 கோல்டு மெடல் வாங்க ஏசப்பா உதவி செய்தார். ஏசப்பாவுக்கு கை தட்டுங்க, எனக்கு வேணாம். ஒரு பேத காலேஜ் பேரை சொல்ல கூட திராணி இல்லாதவன 3 வருஷமும் கோல்டு மெடல் வாங்கி ஒரு சரித்திரத்தை படைக்க ஆண்டவர் உதவி செய்தார். அதன் பிறகு செல்போன்ல ஒரு கால் வந்தது, நான் தான் உன்னுடைய மாமா, நீ என்ன வந்து பாரு. நான் யோசிச்சேன், 20-21 வயசுல யாருடா மாமா, நான் வந்து பாரு அப்படின்னு சொன்னாரு. அந்த காலேஜ்லயும் ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன் செக்ரட்டரியா ஆண்டவர் என்ன உயர்த்தினாரு. அங்க இருக்கிற நிறைய பேர் சொன்னாங்க, ஒரு அநாத பேக்ரவுண்ட் இல்லாத ஒரு ஆளு எலெக்ஷன்ல ஜெயிச்சு ஸ்டூடெண்ட் யூனியன்ல செக்ரட்டரி ஆனது இதுதான்ப்பா ஃபர்ஸ்ட் டைம்னு சொல்லுவாங்க. ஆண்டவர் நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு போன் கால் வந்தது, அதனால அதான் செல்போன் கொடுத்தாங்க எனக்கு காலேஜ்ல. அப்போ கால் வருது, நான் தான் உன்னுடைய மாமா, நான் யாரு போய் பாக்குறேன். பார்த்தா அவர் தான் இந்த டாடாஸ் கொசுவத்தி, பாத்தீங்கன்னா நேற்று நைட் எல்லாம் இருந்துச்சு அந்த டாடாஸ் கொசுவத்தி மாதிரி. அவர் அப்படியே அந்த பிளாஷ்பேக சொல்றாரு, சொல்லி ரீவைண்ட் பண்ணி சொல்றாரு, உங்க அம்மா எப்படி இறந்தாங்க தெரியுமா, உங்க அப்பா எவ்வளவு கொடூரமான ஆள் தெரியுமா, சரி உங்க அம்மாவுடைய போட்டோவை நீ பார்த்திருக்கிறியா. நான் போட்டோவை பார்த்தது இல்ல. அப்ப எங்க அம்மாவுடைய போட்டோவை காண்பித்தார். எனக்கு அன்பான தேவச்சனமே, 20 வயசுலதான் எங்க அம்மாவுடைய முகத்தை பார்த்து அழுதேன். அக்கா எங்க, அக்கா ஓடி போனவங்க இன்னும் எங்கன்னு தெரியல மாமா. அப்புறம் தான் சொன்னார், நான் தான் உன்னுடைய அம்மாவுடைய தம்பி, உனக்கு உங்க அம்மாவுக்கு ஒரு அண்ணன் இருக்கிறாரு, அவர் பேர் பாலயோகி சுவாமிகள், மலேசியால நமக்கு கோயில்கள் இருக்கு, ஸ்ரீலங்கால கோயில்கள் இருக்கு, உங்க அம்மா அப்பாவுக்கு மதுரை மீனாட்சி கோயில தான் திருமணம் நடந்தது. இதெல்லாம் சொல்லி அவர் சொன்னாரு, நீ என்னோட மலேசியாவா. நான் சொன்ன வரல, ஏன்னா மனுஷங்களை நம்பி நம்பி நான் ஏமாந்தது போதும், எனக்கு பயமா இருக்கு. இல்ல இல்ல பயப்படாத, நீ வான்னு சொல்லி பாஸ்போர்ட் எடுத்து என்னை மலேசியா கொண்டு போனார். மலேசியாவிலே போய் பூஜைகள், புராணங்கள், வேதங்கள், கருடா எல்லாவற்றையும் படித்து தேறினவனா மாறினேன். இயேசு மேல வைத்திருந்த அந்த கடுகு லட் அளவு அந்த விசுவாசத்தை விட்டுட்டேன். ஆனா 400 மைல் பாத யாத்திரை நடப்பேன், எந்த கடவுளும் என்கிட்ட பேசல, இல்ல கடைசியில தேர் இஸ் நோ காட், கடவுள் இல்லை என்ற ஒரு புஸ்தகத்தை எழுத ஆரம்பித்தேன். அந்த சமயத்துல அடுத்த ஆன்மீக வாரிசா என்ன நியமிக்கிற சமயத்துல இருந்தது, ஒரு பெரிய கும்பாபிஷேகம் பண்ணுகிற நேரம், அடுத்த ஆன்மீக வாரிசு. அப்போ அந்த சூழ்நிலையில ஒரு இடத்துல ஈவினிங்ல MBA படித்து கொண்டிருந்த வேலையில கார்ல போகும்போது கார் திடீரென்று பிரேக் டவுன் ஆயிடுச்சு. கார் டிரைவர் சொன்னார், சார் இது வரைக்கும் இப்படியாப்பட்ட BMW கார் எல்லாம் பிரேக் டவுன் ஆகாது சார், என்னன்னு பாக்குறேன்னு சொல்லி அந்த டிரைவர் இது பண்ணிட்டு இருக்கும் போது நான் அப்படியே நடந்து போனா அங்க இந்த மாதிரி ஒரு சர்ச் இருந்தது. அந்த சர்ச்சில் ஒரு சிலுவை இல்லை, ஒரு அந்த சிலைகள் இல்லை, ஒண்ணுமே இல்லை. அந்த சர்ச் இருந்தது, அந்த சர்ச்சுக்குள்ள கால் வைக்கிறேன், செருப்பை கட்டிட்டு என் கண்கள்ல ஒரே கண்ணீர், ஏனே தெரியல, தேம்பி தேம்பி தேம்பி தேம்பி தேம்பி தேம்பி அழுகிறேன். அழுகும் போது பாத்தீங்கன்னா திடீர் என்று ஒரு பிரகாசமான ஒரு வெளிச்சம், அந்த வெளிச்சம் வந்த உடனே சாஷ்டாங்கமா எங்க இந்துல விழுற மாதிரி விழுந்துட்டேன். விழுந்து கண்ணை திறந்து பார்த்தா அந்த பாதத்துல அந்த ஆணி கடவப்பட்ட அந்த காயங்களை நான் அப்படியே பார்த்தேன். அப்பதான் அடிக்கிற மாதிரி ஃபிளஷ், அந்த பிளட் அப்படிதான் கூஸ் ஆகி அப்படி அது வெளியில வர மாதிரி இருந்தது. கைகள்ல பார்த்தா அதே மாதிரி காயம், இடுப்புல பார்த்தா அப்படியே அந்த அந்த அந்த அந்த அந்த காயம் இருந்தது. முகத்தை என்னால பார்க்க முடியல, ஏன்னா பயங்கர பிரகாசமா இருந்தது. அந்த வெளிச்சத்திலிருந்து ஒரு சத்தம், என் மகனே நீ இந்த தேசத்தை விட்டு இந்தியாவுக்கு திரும்ப போய்விடு, என் மகனே நீ இந்த தேசத்தை விட்டு இந்தியாவுக்கு திரும்ப போய்விடு, அவ்வளவுதான். அதன் பிறகு நான் நேரா போயிட்டு எங்க மாமா கிட்ட சொன்னேன். அவங்க சொன்னாங்க, உனக்கு மென்டல் ப்ராப்ளம், சின்ன வயசுலயே மென்டல் ப்ராப்ளம் சொல்லியிருக்கிறாங்க, அதனால அந்த மாதிரி இருக்கலாம், இந்த மாதிரி எல்லாம் இல்ல, அடுத்த ஆன்மீக வாரிசு நீதான், சிறு வயதிலேயே உங்க அம்மா இந்த கடவுளுக்கு தான் உன்னை ஏந்து கொடுத்திருக்கிறாங்க. ஆனா எனக்குள்ள தெளிவான ஒரு ஒரு காரியம் பேச ஆரம்பித்தது. ஒரு 1% நான் இதுதான் உண்மைன்னு கண்டுபிடிச்சிட்டேன். அப்ப நான் சொன்னேன் மாமா கிட்ட கார்ல போகும்போது, மாமா இந்த இயேசப்பா 100% உண்மையா இல்லையான்னு தெரியல, ஆனா 1% இவர் தான் உண்மை, இந்த வழியில போனா எனக்கு ஒரு நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன்னு. அவருக்கு திடீர்னு கோபம் வந்து மலேசியாவில காரை நிறுத்தி, என் காரை விட்டு நீ வெளியில போடா, இந்த இயேசு உன்னை எப்படி இந்தியா கொண்டு போறாருன்னு என்னை மலேசியாவில் நடு ரோட்ல இறக்கி விட்டாரு. பாஸ்போர்ட் மட்டும்தான் கையில் இருந்தது. படித்த ஒரு முஸ்லீம் சகோதரர் ஷேன் ஹுசைன் தான் எனக்கு டிக்கெட் வாங்கி கொடுத்து நான் மறுபடியும் இந்தியா வந்துட்டேன். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதற்காக. இந்த இயேசு உன்னை எப்படி இந்தியா கொண்டு போறாருன்னு சொன்னாரு. ஆனால் இந்த இயேசு இந்தியா கொண்டு வந்தார். கொண்டு வந்த உடனே நான் நினைச்சேன் நம்ம தான் 3 gold medal வாங்கியிருக்கிறோமே, நமக்கு வேலை கிடைக்காதா அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாம் நினைச்சேன். வேலை கிடைக்கல, ஒன்றும் கிடைக்கல. கடைசியில் ஒரு வேலை கிடைச்சிது. அந்த வேலை கிடைக்கும் போது அந்த வேலை கிடைக்கிற இடத்துல ஒரு பொண்ணை லவ் பண்ணேன். அந்த அப்புறம் வேலை போயிடுச்சு. அந்த வேலை போன உடனே அந்த பொண்ணுக்கும் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அதனால எனக்கு மனசெல்லாம் ஒரு மாதிரி ஆகி சென்னை பட்டணத்திலே பல மாதங்கள் ஒரு பைத்தியக்காரனை போல நான் சுற்றி திரிந்து கொண்டிருந்தேன். என் அன்பு வாலிபர் தங்கச்சி தம்பியே, இந்த லவ், இந்த ஜவ்வு, இந்த கவ்வு இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது. கர்த்தர் நமக்கு ஒரு சித்தம் வைத்திருக்கிறார், அந்த சித்தத்தின்படி நம்ம வாழ்றது தான் ரொம்ப ஆசீர்வாதம். அதன் பிறகு ஒரு நாள் பல மாதங்கள் சென்னையில் நான் பைத்தியக்காரனா சுத்திருந்த நிறைய பேர் பார்த்துருக்கிறாங்க. ஒரு பீச்சில் திடீர் என்று ஒரு வெளிச்சம் வந்தது. அதே போல வந்து சொன்னது, ஏற்ற காலத்தில் உன்னை உயர்த்தும்படி என்னுடைய பலத்த கரத்தில் நீ அடங்கி இருன்னு சொல்லி அந்த சத்தம் சொன்ன உடனே என்னுடைய பைத்தியம் தெளிந்தது. பிரியமானவர்களே, இல்லைனா நான் இன்னைக்கு வரைக்கும் தான் இப்போ ஒரு பைத்தியக்காரனா தான் நான் இருந்திருப்பேன். அதன் பிறகு என் வாழ்க்கையில தற்கொலை செய்து கொள்ளலாம் நினைத்தேன். தற்கொலை செய்து கொள்ளலாம் என்ற சூழ்நிலைக்காக மாத்திரை காத்து கொண்டிருக்கும் போது ஒரு சபை வெளியில நிற்கும் போது அந்த அந்த மாத்திரை வெயிட் பண்ற இடமும் ஒரு சபை, அங்க இருந்து ஒரு பாடல் சத்தத்தை கேட்டு உள்ள வந்தேன். அந்த உள்ள வந்த உடனே அந்த தேவ மனிதர் சரியாக சொன்னார், ஒருத்தர் தற்கொலை செய்து கொள்ளணும்னு வந்திருக்கிறாரு, இப்படி அவர் வாழ்க்கை, ஆனா இயேசப்பா அவருக்கு விடுதலை தராருன்னு ஒரு இருள் என்னை விட்டு போனது, ஒரு வெளிச்சம் என்னை நிரப்பினது. செப்டம்பர் 12 இது நடந்தது 2006. இரவு முழுவதும் என் பாவங்களை அறிக்கை செய்ய ஆண்டவர் உதவி செய்தார். செப்டம்பர் 13 அதிகாலையிலே அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். அல்லேலூயா, ரட்சிக்கப்பட்டேன். தெருக்கள், பஸ் ஸ்டாண்டு, ரோட்டோரங்களிலே ஆண்டவருடைய அன்பை குறித்து சொல்லுவேன். ஒரே ஒரு வசனம் என்னை தொட்டது, நீதிமொழிகள் 11:30, ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவன் ஞானம் உள்ளவன். அன்னைக்கு நான் புரிஞ்சுக்கினேன், இந்த கோல்டு மெடல் ஒரு குப்பை, அதனாலதான் நம்ம லைஃப்ல எதுவுமே நடக்க மாட்டுது. ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எல்லாம் நல்லதுதான், ஆனா பிரயோஜனப்படலையே. அப்ப நான் யோசித்தேன், ஆத்துமாக்களை நம்ம ஆதாயம் பண்ணோம்னா நம்ம ஞானவான். எப்படி ஆத்துமா ஆதாயம் பண்ணணும், பைபிள் தெரியாது. ஒன்னே 5 சொல்லுவேன், யாரை பார்த்தாலும் சொல்லுவேன், ஒரு ஒரு ட்ரெயின் கம்பார்ட்மெண்ட் பீச்ல இருந்து தாம்பரம் வரைக்கும் இறங்கி ஒரு 2 நிமிஷம் சொல்லிட்டு போயிடுவேன். பஸ் டிப்போல நின்னு கத்துவேன், சில டைம் ரத்தம் வரும், ஒன்னும் சொல்ல மாட்டேன். இயேசுவின் ரத்தம் உன் சகல பாவங்களையும் கழுவும். இயேசு உனக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டார். இயேசு 3வது நாள் உயிர் தெழுந்தார். 4வது, இந்த இயேசுவின் இருதயத்தில் விசுவாசித்தால் உன் பாவங்கள் மன்னிக்கப்படும், உனக்கு பரலோகம் கிடைக்கும். இதுதான் சொல்லுவேன். அந்த 3 நிமிஷத்துக்குள்ள ட்ரெயின் கம்பார்ட்மெண்ட்ல 2 பேர் 4 பேர்லாம் உடனே என் கூட சேர்ந்து அதை ஜோம் பண்ணுவாங்க. அதுக்குள்ள அடுத்த கம்பார்ட்மெண்ட் ஏறி போயிடுவேன். இப்படி செய்யும் போது நிறைய பேர் ஆண்டவருக்குள் வர ஆரம்பித்தாங்க. அவங்கள எனக்கு தெரிந்த சபைகள்ல கொண்டு போய் சேர்க்க ஆரம்பித்தேன். எனக்கு ஐசிஐசிஐ வங்கியில ஒரு நல்ல வேலை கிடைத்தது. ஆண்டவர் சம்பளம் லட்சங்களில கொடுக்க ஆரம்பித்தார். அதன் பிறகுதான் நான் புரிஞ்சு கொண்டேன், ஒரு மனுஷன் ஆத்துமா ஆதாயத்தை அவன் கடைசி மூச்சு வரைக்கும் விடக்கூடாது சொல்லிட்டு ஆத்துமா ஆதாயம் பண்ணேன். நல்லபடியா 2010 பேக்கும் இல்லை, எனக்கு பேக்ரவுண்டும் இல்லை, எனக்கு ஒரு நல்ல குடும்பத்திலிருந்து ஒரு பொண்ணு கொடுத்தாங்க, கல்யாணம் பண்ணேன். ஆண்டவர் இன்னைக்கு 3 பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். ஜோனஸ் இவாஞ்சலின், ஜான் ரிவைவல் 3வது பொண்ணு கொடுத்திருக்கிறார். அதன் பிறகு ஆண்டவர் தெளிவா சொன்னாரு, ரூபன் ஸ்கூல்கள் காலேஜுகள்ல நீ போய் என்னுடைய அன்பை சொல்லணும், நீ ஊழியக்காரு அது இதெல்லாம் சொன்னா நான் போக முடியாது, அதனால நீ ஒரு கம்பெனி ஆரம்பின்னு ஒரு பேர்ல் ஃபவுண்டேஷன்ஸ்னு அநேகரோடு இணைந்து ஒரு கம்பெனி ஆரம்பித்தோம். அந்த கம்பெனிக்கு மோட்டிவேஷனல் ஸ்பீச் மாதிரி நிறைய ஸ்கூல் காலேஜுகள் கார்பரேட் கம்பெனிஸ் காக்னிசன்ட் இன்ஃபோசிஸ் இந்த மாதிரி கம்பெனில ட்ரைனிங் மாதிரி பண்ண ஆரம்பித்தோம். நிறைய பேர் கேட்பாங்க என்ன என்ன எடுப்பீங்க, நான் சொல்லுவேன் மன அழுத்தத்தை ஜெயிப்பது எப்படி, தோல்விகளை ஜெயிப்பது எப்படி, புறக்கணிப்பை ஜெயிப்பது எப்படி, அவமானங்களை ஜெயிப்பது எப்படி, வாழ்க்கையை ஜெயிப்பது எப்படி, நல்லா இருக்குதே, ஓவர் கம்மர், ஹவு டு ஓவர் கம் அப்படின்னு ஸ்கூல்களுக்குள்ள போய் ஆண்டவருடைய அன்பை பற்றி சொல்லி நான் எங்க போனாலும் சொல்லுவேன், எனக்கு ஒரு 2 நிமிஷம் மட்டும் நான் ப்ரேயர் பண்ணுவேன். அப்ப அவங்க சொல்லுவாங்க அதுல என்ன இருக்கு, நீங்க தாராளமா ப்ரேயர் பண்ணலாம். அப்படி இருக்கும்போது 1வது 100 மாணவர்கள் ஆண்டவருக்குள்ள வந்தாங்க, அப்புறம் 1000, அப்புறம் 10,000. இந்த 10 வருஷத்துல ஆண்டவருடைய பிரதான கிருபை இறக்கத்தினால எந்த ஃபேஸ்புக் எந்த மீடியாலையும் நாங்க போடல, ஆனா எல்லா போட்டோஸ் எல்லா டாக்குமெண்டேஷன் பண்ணி வச்சிருக்கிறோம். தேவனுடைய சுத்த இறக்கத்தினாலே நல்ல பாடல் பாடினாங்க. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவினால் 1 லட்சம் வாலிப பெண்கள் 1 லட்சம் வாலிப பிள்ளைகளை ஆண்டவர் கொண்டு வர மகிமை செய்தார். அல்லேலூயா. எல்லா ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. கடைசியா நான் இருந்த சபைகள்ல எனக்கு வளர்ச்சி இல்லை. அப்ப நான் யோசித்த ஆண்டவரே இதுக்கு மேல எனக்கு வளர்ச்சியே இல்லைன்னு சொல்லும் போது நான் ஆண்டவர் சொன்னார், கோ டு திருச்சி, ஐ வில் லீட் யூ அண்ட் கைட்யூன்னு சொன்னாரு. திருச்சிக்கு நான் வந்த பிறகு திண்டுக்கல்லிலே ஒரு மீட்டிங்கை முடித்து நான் வருகிறேன். வரும்போது பார்த்தா அந்த பிரட்டியூரா என்ன பிரதர், பிரட்டியூர், அது அது கொஞ்சம் தமிழ் தகராறு, என் செகண்ட் லாங்குவேஜ் ஹிந்தி தான். அது பார்த்தேன், பிரட்டியூர் அப்படின்னு போட்டு த பெண்டகோஸ்டல் மிஷன் அப்படின்னு ஒரு போர்டு போட்டு பார்த்தேன். கார்ல வந்துட்டே இருக்கிறேன், அந்த போர்டை பார்த்த உடனே எனக்குள்ள ஒரு தெளிவான மெல்லிய சத்தம், இதிலும் பெரிதாக நீ ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் இந்த சபைக்கு நீ போனு ஒரு துல்லியமான ஒரு சத்தம் வந்தது. நான் இதுவரைக்கும் டிபிஎம் சபைக்கெல்லாம் வந்தது இல்லை. ஆரம்ப நாட்கள்ல மனாசே தேஜு அண்ணன் அங்க யூத் மீட்டிங் நடத்துவாங்க, கடைசியில உட்காந்து கேட்டுட்டு எல்லாருக்கும் டீ பிடிச்சி கொடுத்துட்டு அப்படியே ஓடிடுவேன். ஏன்னா எனக்கு பயம், டிபிஎம் சபைன்னா எனக்கு பயம், அந்த மாதிரிலாம் நம்மளால வாழ முடியுமா அப்படின்னு. ஆனா ஆண்டவர் இந்த சத்தத்தை சொன்ன உடனே நேரடியா போனேன். அருமையான தகப்பன் பாஸ்டர் உதயகுமார் அவர்களை பார்த்தேன், அவர் நல்லா உற்சாகம் பண்ணார், அன்பா இருந்தாரு. எங்க மாமனார் கேத்தலிக்கு, எங்க மாமியார் சிஎஸ்ஐ, என் ஒய்ஃப் மெத்தடிஸ்ட் போவாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்த சூழ்நிலையில தேவ கிருபை தேவ இறக்கத்தினாலே தகப்பன் பாஸ்டர் உதயகுமாரோடைய அவர் காட்டின அன்பினாலே இன்னைக்கு கத்தோலிக்கு சிஎஸ்ஐ மெத்தடிஸ்ட் நானு எல்லாருமே பிரட்டையூர் பெண்டகோஸ்டல் மிஷனுக்கு வருகிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த சாட்சியை ஆசீர்வதிப்பார். எனக்கு செய்த ஆண்டவர் எதிர்காலமே இல்லாமல் ஒரு அனாதையாய் திக்கற்ற பிள்ளையாய் இருந்த என்னுடைய எனக்கு செய்த ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் மன அழுத்தம் எல்லாவற்றையும் ஜெயிக்க வைத்து முற்றிலும் தோல்வியை சந்திக்கிற உங்கள் வாழ்க்கையை கிறிஸ்துவுக்குள் ஜெயமாய் மாற்றுவார். கர்த்தர்தாமே இந்த சாட்சியை ஆசீர்வதித்ததற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். இந்த சாட்சியினால் வந்த சகல துதியும் சகல கனமும் சகல மகிமையும் இயேசு மக ராஜா ஒருவருக்கே உண்டாவதாக. பிரதான பாவியாய் இருந்த ஆண்டவர் என்னை பரிசுத்தப்படுத்தி இன்னும் பரிசுத்தமாய் ஆக்கி பூரணமாக்கி கொண்டிருக்கிற தேவன் இந்த இடத்தில் நிற்க 100% தகுதி அல்ல. ஆனால் இயேசு எனக்காக செய்த அந்த சிலுவையின் மரணத்தை நான் தகுதியாய் கருதி இந்த இடத்தில் நின்று என் கிரீடங்களை எல்லாம் இயேசு மகாராஜா ஒருவருக்கே கொடுக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
1: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.

போட்டவர் அவருடைய சபைக்கு பிரசங்கிக்கும்படி என்னை அழைத்தார். நான் அங்கே சென்ற பொழுது ஒரு சிறிய இடத்துல அநேக மக்கள் உட்கார்ந்து கர்த்தரை ஆராதித்தார்கள். அந்த போதகருக்கு ஒரு சிறிய உதவி செய்தேன். இதன் மூலம் அவர் சிறு சபையை கட்டினார். அந்த சபை கட்டி முடித்து ஒரு சில நாட்களுக்குள் ஒரு பெரிய தீ விபத்து வந்து அந்த சபையே எரிந்துவிட்டது. சபை மட்டுமல்ல, அவருடைய வீடும் எரிந்துவிட்டது. இந்த சூழ்நிலையில் அவர் என்னோடு கூட தொலைபேசியின் மூலம் தொடர்பு கொண்டு என்னிடத்தில் இவைகளெல்லாம் கூறும் பொழுது அவர் ஓ என்று அழுதார். அது மட்டும் இல்லாமல் அந்த குறிப்பிட்ட வாரத்தில் என்னை அங்கு பிரசங்கிக்கும்படி அழைத்தார். அவர் சொன்னார், ஐயா, என்னால் பிரசங்கிக்க முடியாது, தயவு செய்து நீங்கள் வந்து எங்கள் சபையில் பேசுங்கள் என்று சொன்னார். இந்த போதகருக்கும் இந்த சபை மக்களுக்கும் எப்படி ஆறுதல் சொல்வதென்று எனக்கு தெரியவில்லை. நானும் உள்ளம் உடைந்து போயிருந்தேன். ஆண்டவரிடத்தில் கேட்டேன், ஆண்டவரே, ஏன் இப்படி நடந்தது? இப்படி நான் கேட்கும் பொழுது கர்த்தர் இந்த பாடலை கொடுத்தார், காத்திருப்பேன், இயேசுவுக்காய் காத்திருப்பேன். இந்த பாடலை நான் அவர்களுக்கு பாடி சபை மக்களையும் சபை போதகரையும் ஆறுதல் படுத்தினேன். இன்று அதே போதகருக்கு ஆண்டவர் பல லட்ச மதிப்புள்ள ஒரு சபையை கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. யோபு எல்லாவற்றையும் இழந்து போனான், இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். என்ன துன்பம் வந்தாலும் இயேசுவுக்காய் காத்திருங்கள், அவர் இரட்டிப்பாய் உங்களை ஆசீர்வதிப்பார்.

0: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
1: அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது, பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவி கொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

0: நான் அடிக்கடி ஸோ இவ்வளோ நேரம் ஜபத்திலேயே உங்களுக்கு பிரசங்கம் பண்ணி முடிச்சிட்டேன்.
1: I just finished the message in the worship.
0: Hallelujah. கண்ணை திறந்து பிரசங்கம் பண்ணாலும் ஒன்று தான், கண்ணை மூடிட்டு பிரசங்கம் பண்ணாலும் ஒன்று தான்.
1: It is both are equal when we
0: Hallelujah.
1: open the eye and preach.
0: உங்களுக்கு கொடுக்க வேண்டிய செய்தி கொடுத்தாச்சு.
1: I have given the message.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நான் ஒன்று கதை சொல்லலை.
1: I didn't tell any story.
0: ஜோக் அடிக்கல.
1: No joke.
0: ரெண்டு கதை சொல்லி ரெண்டு ஜோக் அடிச்சா கொஞ்சம் பாஸ்டர் இன்னைக்கு ரொம்ப நல்லா பேசுனாரு.
1: If I tell some story and joke and you
0: அது மாதிரி இங்கே என்டர்டெயின்மெண்ட்டுக்காக இது இடம் இல்லை.
1: No entertainment here.
0: இது ஜீவனுள்ள தேவனுடைய சபை.
1: This is the church of the living God.
0: சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாக இருக்கக்கூடியது.
1: It is the church.
0: மறுபடியும் சொல்லுகிறேன்.
1: I repeat it.
0: இந்த இடத்துல வந்து சும்மா கல்யாணம், பிறந்த நாள்,
1: marriage,
0: எல்லாம் ஏதாவது வீட்டு கூட்டம் நடத்தணும்,
1: and house
0: சோத்திர கூட்டம்,
1: pricing meeting,
0: இது செய்யணும் அது செய்யணும், ஃபங்க்ஷன் நடத்தணும், அதுக்காக இந்த சர்ச்சில் அப்படி ஒண்டிட்டு இருக்கிறதெல்லாம் அருவறுப்பானது.
1: Then it is abomination before God.
0: அது கர்த்தருக்கு அருவறுப்பானது.
1: It is abomination before God.
0: சத்தியத்துக்காக நீ வந்து வருவியா? ஆனால்
1: if you don't
0: அதுக்கு மாத்திரம் தான் இங்கே முக்கியத்துவம்.
1: Only priority for the truth.
0: நீ சத்தியத்தை கேட்கணும்.
1: You have to listen to the truth.
0: சத்தியத்துக்கு ஒப்பு கொடுக்கணும்.
1: You have to commit for the truth.
0: அதுவும் கேட்டுட்டு உன் இஷ்டப்படி போகக்கூடாது.
1: You should not go away by hearing.
0: இல்லையா, இந்த சத்தியெல்லாம் எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு நிறைய சர்ச் இருக்குதுன்னு சொல்கிறவங்க வேறு வேறு சர்ச்சுக்கு நீங்கள் போகலாம். நிறைய பேர் போயிட்டாங்க.
1: And many they left the church.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நிறைய பேர் போயிட்டாங்க, நீங்களும் போகலாம்.
1: And many left, you can also go.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: சத்தியத்துக்கு கீழ் படிக்கிற ஒரு அஞ்சு பேர் பத்து பேர் இருந்தால் போதும்.
1: Even 5 or 10 enough those who obey to the truth.
0: தாழ்மை சிந்தையுள்ளவர்கள்,
1: the mind of humbleness,
0: சிந்தையுள்ளவர்கள்,
1: the mind of Christ,
0: ஆவியான ஆவிக்குரியவர்கள்,
1: the spiritual people,
0: சபையில் இருக்கணும்.
1: It should be in the church.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: சும்மா மாம்சத்துக்காக இங்க வந்து
1: for the flesh sake
0: ஒரு ஜனங்க மாய்மாலமான வேஷம் போடுறது,
1: the hypocrite way,
0: இதெல்லாம் கர்த்தருக்கு அருவறுப்பானது.
1: It is abomination before God.
0: பரிசுத்தாவியை துக்கப்படுத்துறீங்க.
1: You are grieving the Holy Spirit.
0: பரிசுத்தாவியை துக்கப்படுத்தாதீங்க.
1: Don't grieve the Holy Spirit.
0: நான் பரிசுத்தாவியானவருக்கு விரோதமாக எதிர்த்து நிற்கும் பொழுது அவரே உனக்கு விரோதமாக எதிர்த்து யுத்தம் பண்ணுவாராம்.
1: When you resist the Holy Spirit, he will fight against you.
0: ஜாக்கிரதையா இருக்கணும்.
1: We have to be careful.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஆகவே ஆண்டவருடைய சமூகத்தில் வரும்பொழுது
1: When you come to the presence of the Lord,
0: ஒரு தீர்மானம்,
1: have the determination,
0: ஆண்டவரே நான் இங்கே சத்தியத்துக்கு கீழ்ப்படிஞ்சு
1: let me obey to the
0: உண்மை உத்தமமான விசுவாசியா இருக்க விரும்பறேன்.
1: I want to be faithful.
0: கூட இருந்துகிட்டே
1: being with
0: முரட்டாட்டம் பண்ணிக்கிட்டு,
1: doing rebelliousness,
0: கீழ்ப்படியாம இருந்துகிட்டு,
1: disobeying,
0: இஷ்டப்படி வாழ்ந்துகிட்டு,
1: living as
0: உன் இஷ்டப்படி நடந்துகிட்டு,
1: living as you like
0: இருப்பாயானால் அது கர்த்தருக்கு நீ கணக்கு, எனக்கு இல்லை, எனக்கு யாரும் பயப்பட வேண்டாம்.
1: Then you can give the account to the Lord.
0: கர்த்தர் பார்த்துட்டு இருக்கார்.
1: The Lord is looking at.
0: அவருக்கு தான் நீ கணக்கு கொடுக்கணும்.
1: You have to give account to him.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நான் சொல்ல வேண்டிய கடமையெல்லாம் சொல்லிடுறேன் உங்களுக்கு.
1: And I tell everything for you.
0: அதனால கர்த்தருக்கு பயந்து நடங்க.
1: Fear unto the Lord.
0: Hallelujah. கர்த்தருடைய வார்த்தை.
1: Pray to the word of God.
0: ஸ்தோத்திரம். நீ காலையில் நல்ல பிரசங்கம் உங்களுக்கு கொடுத்தாச்சு.
1: Given a message.
0: Hallelujah.
1: In the morning.
0: Amen.
1: Amen.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Thank you Lord.
1: Thank you Lord.
0: எத்தனை பேர் கவனிச்சீங்க பிரசங்கத்தை?
1: How many of you listened to the message?
0: கவனிச்சீங்களா இல்லையா?
1: Did you listen?
0: Hallelujah.
1: Hallelujah.
0: இந்த இடத்திலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் தேவனுடைய செய்தி தான்.
1: Each and every word from here it is the message of God.
0: சும்மா வீண் வார்த்தை பேசுறது இல்ல.
1: No vain
0: தேவ செய்தி.
1: God's message.
0: கர்த்தர் சொல்றத தான் நாம சொல்றோம்.
1: We tell whatever the Lord tells.
0: இஷ்டமா எதுவும் பேசுறது இல்ல.
1: We are not talking as we like.
0: ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே,
1: Dear children of God,
0: இந்த கால வேளையிலே,
1: In this morning.
0: Amen.
1: Amen.
0: கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது.
1: The word of God says.
0: லூக்கா எழுதின சுவிசேஷம் 12:47 வாசிக்கும் பொழுது,
1: Luke 12:47.
0: தன் எஜமானுடைய சித்தத்தை அறிந்தும் ஆயத்தமாயிராமல், சித்தத்தின்படி செய்யாமல் இருந்த ஊழியக்க அநேக அடிகள் அடிக்கப்படுவான்.
1: And those who
0: are சித்தத்தை அறிந்தும் ஆயத்தமாயிராதவன்,
1: those who are not prepared by knowing the will and he will be beaten.
0: சித்தத்தை அறிந்தும் ஆயத்தமாயிராதவன்,
1: knew his Lord's will and prepared not himself.
0: Hallelujah. அருமையான தேவனுடைய பிள்ளையே,
1: Dear children of God,
0: ஆண்டவரை சந்திக்கணும்னா ஒரு ஆயத்தம் இருக்கணும்.
1: There must be a preparation to meet Jesus.
0: ஆயத்தம் இல்லாம யாரும் ஆண்டவரை சந்திக்க முடியாது.
1: Without preparation you cannot meet God.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நீ போற வேலைக்கு போறதுக்கு எவ்வளவு நேரம் கண்ணாடி முன்னால நின்னு, ஒரு மணி நேரம், ரெண்டு மணி நேரம் அலங்கரிச்சிட்டு போறீங்க.
1: You are dressing up at 1 hour before the mirror and go to the
0: ஆண்டவர் சந்திக்கிறதுக்கு எப்படிப்பட்ட பரிசுத்த அலங்காரம் தேவை.
1: What a preparation is necessary to meet our God.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஆண்டவர் சந்திக்கிறதுக்கு நீங்க ஆயத்தமா வந்திருக்கீங்களா?
1: Are you ready to
0: எப்படி உள்ள பரிசுத்த அலங்காரம்,
1: the beauty of holiness, அலங்காரம், the beauty of holiness.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: எத்தனை பேர் பண்றீங்க?
1: How many of you doing that?
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அருமையான தேவனுடைய பிள்ளையே,
1: dear children of God,
0: லூக்கா 1:17 வாசிக்கிறபடி,
1: Luke 1:17,
0: பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளுக்கும் கீழ்ப்படியாதவர்கள் நீதிமானுடைய ஞானத்தை திருப்பி உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தம் பண்ணும்படியாக. உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு, ஹல்லேலூயா,
1: to turn the hearts of the fathers.
0: அதனால தான் உங்களுக்கு சொல்றேன்,
1: that's why I say,
0: கொஞ்சம் பேரா இருந்தாலும்
1: maybe little people,
0: பதருங்க, எனக்கு தேவையில்லை.
1: I don't need chaff.
0: பதருன்னா யாருன்னு கேட்டிங்களா?
1: Who are they?
0: மாசத்துக்கு ஒரு முறை வந்து ராபோஜன் எடுத்துக்க வேண்டியது.
1: Monthly once they come and take the Lord's communion.
0: தசமபாகம் கொடுக்கறதுல கரெக்டா தசமபாகத்தை கொடுத்துட வேண்டியது.
1: They give the tithe.
0: என்ன தசமபாகத்தை கொடுத்துட்டு நான் ராபோஜன் எடுத்துட்டா நமக்கு ஒரு பிரச்சனை வராது.
1: When they give the tithe and take communion, they think that they will not face any problems.
0: Hallelujah. ஆனா தசமம் கொடுப்பாங்க, ராபோஜனமும் எடுத்துக்குவாங்க. ஆனா அவங்களுடைய ஜீவனுள்ள தேவனுடைய சபைக்கு அவங்க உண்மையா இல்ல.
1: They are not faithful to the church of the living God after giving tithe and come taking
0: communion. Hallelujah. வேசி மார்க்கத்தார்,
1: and the way,
0: வேசி மார்க்கன்னா தெரியல உங்களுக்கு,
1: the way of fornicators.
0: ஒரு புருஷனுக்கு உண்மையா இல்லனா அவர் பேர் வேசி.
1: If not truthful to the
0: ஒரு சபைக்கு உண்மையா இல்லனா அவர் வேசி.
1: If you are not truthful to the church,
0: இந்த சபைக்கு உண்மையா இருக்கணும்.
1: You have to be faithful.
0: எல்லா சபையிலும் போய் தலை காமிச்சிட்டு வர கூடாது.
1: And you should not show your head to everywhere.
0: எந்த சபை கடச்சாலும் போதும்னு ஓட கூடாது.
1: You should not run to any church.
0: அதுதான் ஸ்திரீகளால் கரைபடாதவர்கள்னு வசனம் சொல்லுது.
1: That's why the Bible says, and you are not
0: ஸ்திரீ.
1: And the
0: சபையை வந்து ஒரு ஸ்திரீக்கு ஆண்டவர் ஒப்பிடுறார்.
1: The Lord compares the woman with the church.
0: சாதாரண ஸ்திரீ இல்ல,
1: not ordinary woman.
0: அவள் ஒரு பயபக்தி உள்ள ஒரு தாயார்,
1: the very pious mother.
0: Hallelujah. ஒரு பயபக்தி உள்ள ஒரு தாய்,
1: pious mother.
0: நீதிமொழிகள் புத்தகத்துல வாசிக்கும் பொழுது,
1: in Proverbs,
0: அங்க வாசிக்கும்,
1: there we read,
0: 31 அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது,
1: 31,
0: நாம என்ன வாசிக்கிறோம் கேட்டீங்கன்னா, பிள்ளைகள்லாம் எழும்பி சொல்றாங்களா அவளை பாக்கியவதி. 28 வசனத்தில் பிள்ளைகள் எழும்பி சொல்றாங்களா பாக்கியவதி.
1: Her children rise up and call her blessed.
0: புருஷன் சொல்றாரு அவளை பார்த்து,
1: ஹஸ்பண்ட் சேஸ்,
0: அநேக பெண்கள் குணசாலி இருந்தது உண்டு, நீயும் அவர்களை பார்க்கல என்ன செய்வ. அப்போ பிள்ளைகளுக்கு நல்ல தாய்,
1: to the children good mother,
0: அவதான் பாக்கியவதி,
1: she is blessed.
0: Hallelujah. சபை எப்படிப்பட்டதுன்னு கேட்டீங்கன்னா,
1: the church is like,
0: hallelujah, ஒரு தாயை போல,
1: like mother,
0: ஆண்டவர் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார்.
1: The Lord is guiding us.
0: Hallelujah. Amen.
1: Amen.
0: ஒரு தாய் எப்படி, hallelujah,
1: as the mother cherishes the children.

0: புரியறதுக்காக சொல்றேன், கதை சொல்றேன் நினைக்காதீங்க.
1: To, for the understanding I'm saying,
0: the shopping mall la pathingala,
1: the shopping mall
0: or kodandi thallikittu poranga and thalluvandila,
1: they are taking the child under
0: and the kodanda kathra kathu irukku paarenga,
1: the sound of that child
0: and the mall e onna kootra mari kathudhu,
1: it is shouting like anything in the mall.
0: Ana and kodanda evlo solli enna seiyala, poranga varanga la and kodandiye dhaan paakara.
1: Everyone is looking at the child.
0: Appo inda amma or vaartha solline varudhu.
1: Mother is telling a word.
0: Enna solduna?
1: What does it say?
0: Rose.
1: Rose.
0: Amaidalaru.
1: Be quiet.
0: Appdin solli thallin podu.
1: And it is saying.
0: Madi konjam kattudha andha kolanda.
1: Again it is.
0: Rose. Amaidalaru.
1: Rose, keep quiet.
0: Unna konjam thooram podu.
1: Again for some time.
0: Rose.
1: Oh Rose.
0: Amaidalaru.
1: Keep quiet.
0: அமைதலார் ரோஸு.
1: கீப் குவைட் ரோஸ்.
0: அப்போ ஒரு ஆள் பின்னால வராங்க.
1: மேன் அம்மா பிஹைண்ட்.
0: நீங்க எவ்வளவு பொறுமைசாலிமா.
1: மதர் யூ ஆர் பேஷண்ட்.
0: உங்க ரோஸ் எவ்வளவு அழுதாலும்
1: வாட் எவர் ரோஸ்.
0: அமைதலாரு அமைதலாருன்னு சொல்லினே வரீங்களே.
1: ஹி கெப்ட் ஆன் சேயிங் கீப் குவைட்.
0: அப்ப அந்த அம்மா சொல்லுச்சா.
1: மதர் செட்.
0: குழந்தை பேர் ரோஸ் இல்ல, என் பேர் தான் ரோஸ்.
1: மை நேம் இஸ் ரோஸ். நாட்
0: கோவம் அப்படி பத்திட்டு வருது.
1: தி ஆங்கர் இஸ் கமிங்.
0: அமைதலாரு அமைதலாரு என்ன சொல்லிட்டு வர நான்.
1: ஐ அம் சேயிங் அபௌட் மை செல்ஃப்.
0: ஹalleluya.
1: ஹalleluya.
0: அப்படின்னு
1: சொல்லிச்சான்.
0: தாய் தன் பாலகனை மறப்பாளோ?
1: Will the mother forget the child?
0: சில வேளையில தாயிங்க கூட என்ன செய்யறாங்க, குழந்தைங்களை பொறுமை இல்லாம போயிடுறாங்க இல்லையா?
1: Sometime mother
0: loses. ஆண்டவர் அப்படி இல்ல.
1: But Lord is not like that.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: தாய் உன்னை மறந்தால் நான் என்ன செய்யறதில்ல, மறக்கிறது இல்ல.
1: Mother may forget you, but I will never forget you.
0: கர்த்தர் ஒரு தாயை விட,
1: more than the mother.
0: Hallelujah. மேலாக,
1: more than that,
0: நம்மை நேசிக்கிறபடியால தான் இந்த சபையை கொடுத்திருக்கிறார்.
1: Since
0: தாய் சபை,
1: it's a loves as the mother church.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: இந்த சபையில ஞானஸ்தானம் எடுத்து, இந்த சபையில பிரதிஷ்ட பண்ணப்பட்டு, இந்த சபையில வளர்ந்து,
1: taking baptism, growing.
0: Hallelujah. Amen.
1: Amen.
0: எல்லாம் முடிச்ச பிறகு,
1: after finishing everything.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அப்புறம் வேற ஒரு சபைக்கு ஓடுறது.
1: Going to another church.
0: தாயை இட்டு வதச்சிட்டு. Hallelujah.
1: Hallelujah.
0: 1 தெசலோனிக்கேயர்,
1: 1 Thessalonians,
0: 2 அதிகாரம்,
1: chapter 2,
0: 8 வசனத்துல,
1: 8
0: அவர் சொல்றார், பவுல் சொல்றார், கவனிங்க.
1: Paul says,
0: நாங்கள் உங்கள் மேல் வாஞ்சையாயிருந்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு கொடுத்ததும் அல்லாமல், நீங்கள் எங்களுக்கு பிரியமானபடியினாலே எங்கள் ஜீவனையும் நாங்கள் என்ன பண்ணோம், எப்படி? 7 வசனத்தில் பாருங்க,
1: Verse 7,
0: உங்களிடத்தில் பட்சமாய் நடந்து கொண்டோம். பால் கொடுக்கிற தாயானவள் தன் பிள்ளைகளை காப்பாற்றுவது போல. எப்படிங்க சபைன்றது என்னது?
1: The church means,
0: தாய், பால் கொடுக்கிற தாய்
1: the mother
0: தன் பிள்ளையை காப்பாற்றுவது போல,
1: cherishes her children.
0: பால் கொடுக்கிற தாய்
1: then mother
0: தன் பிள்ளைகளை காப்பாற்றுவது போல,
1: and cherishes her children.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: இந்த தாயானவள் நல்லா சாப்பிட்டதா அந்த தாய்ப்பால் மூலமா அந்த குழந்தைக்கு ஆகாரம் கிடைக்கும்.
1: Mother should eat well, then only she can feed the
0: அப்போ
1: child.
0: சபை எப்படிப்பட்ட சபைன்னு கேட்டீங்கன்னா,
1: the church,
0: அது முதல்ல நல்ல தேவனிடத்திலிருந்து வெளிப்பாடு,
1: the revelation
0: பெற்று,
1: receiving
0: சத்தியத்தை பெற்று,
1: receiving the truth,
0: அது உங்களுக்கு பாலையா பாலாக கொடுக்கப்படுமாக.
1: It gives us.
0: Hallelujah. இதுதான் தாய் சபை.
1: That is the mother church.
0: இந்த தாயானவள்,
1: this mother,
0: அருமையானவர்களே, உங்களை வளர்த்து,
1: I'm bringing up.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: எதற்காக?
1: For what?
0: வேதத்திலே அநேக தாய்மார்கள் உண்டு.
1: There are lots of mother.
0: முக்கியமான ஒரு தாய் சொல்ல வேண்டுமானால்,
1: the important mother,
0: யாத்திராம புத்தகத்தில் மோசேயினுடைய தாய்,
1: The Moses
0: mother.
1: Second chapter Exodus.
0: அந்த மோசே பிறந்த உடனே
1: when child
0: is born, குழந்தை என்று கண்டு
1: being beautiful
0: அதை 3 மாதம் ஒளித்து வைத்தாள்.
1: Hiding 3 months.
0: அப்புறம் ஒளித்து வைக்க கூடாது. பார்வோன் கட்டளை போட்டார், எல்லா ஆண் குழந்தையும் கொண்டு போடுங்கடான்னு சொல்றார்.
1: And Pharaoh commanded to kill all the children.
0: இந்த குழந்தையை ஒளிச்சு வச்சா.
1: They were hiding the child.
0: இந்த தாய் எவ்வளவு நல்ல தாய் பாருங்க.
1: So look at that mother.
0: ராஜாவின் கட்டளைக்கு பயப்படாமல்
1: not fearing God.
0: நல்ல தைரியமான அம்மா.
1: Very bold mother.
0: Hallelujah. 3 மாதம்.
1: 3 months. Hallelujah.
0: வெளியில கேட்காதபடிக்கு
1: she was
0: 3 மாசம் ஒளிச்சு வச்சா.
1: Hiding the child for 3 months.
0: கொஞ்சம் அலசத்தம் கேட்டாலும் அங்க வெளியில போற அந்த போர்ச்சு அவர் கண்டுபிடிச்சிருவாங்க.
1: If the weeping sound comes out, others will find out.
0: அவ்வளோ ஜாக்கிரதையா வளர்த்தா 3 months.
1: Very carefully she brought.
0: Hallelujah. அப்புறம் முடியல.
1: She could not.
0: என்ன செய்தா?
1: What did she do?
0: ஒரு நாணல் பெட்டி செய்தா.
1: She made a box.
0: அதை செய்து அந்த நைல் நதியில இருக்கிற நாணல்கள் நடுவில் கொண்டு வச்சுட்டா.
1: She just left it on the Nile. Hallelujah.
0: பிறகு
1: then
0: அங்கே குளிக்கிறதுக்காக நதியில் நீராடுவதற்காக பார்வோனுடைய குமார்த்திகள் வருகிறார்கள்.
1: The daughter of Pharaoh came to take
0: bath. அந்த பெட்டியை பார்க்கறாங்க.
1: She looked at the box.
0: என்ன இது, ஒரு பெட்டி இருக்குதே இங்க.
1: There is some box here.
0: அந்த பெட்டியை திறந்து பார்த்தா.
1: When she opened it.
0: பாருங்க, அந்த மோசே குழந்தையிலேயே அந்த பார்வோனுடைய குமார்த்தியை கவர்ந்துட்டார்.
1: And she really coveted.
0: ஆண் குழந்தை வெட்டி போட்டுறணும்.
1: If it is male child,
0: ஆனா மோசே பார்த்த உடனே,
1: after seeing Moses,
0: என்ன அழகான குழந்தை,
1: what a beautiful child,
0: இது ஒண்ணு செய்ய கூடாது,
1: we should not do anything
0: என்று இத வளக்கணுமே போ,
1: we have to bring it up.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அப்போ அவங்க தங்கி அந்த மோசேனுடைய சகோதரி அங்க நிக்கிறா.
1: Moses sister was there.
0: ஓடி போய் கேக்குறா.
1: She was asking,
0: இந்த குழந்தையை வளர்க்கறதுக்கு ஒரு அம்மா வேணுமா உங்களுக்கு?
1: Do you need any mother to feed?
0: நான் கூட்டு வரேன்னு சொல்றா.
1: Let me bring.
0: போய் நேரா போய் அவங்க அம்மாவையே கூட்டு வரா.
1: She brought her mom.
0: அவங்க தாய் அந்த குழந்தையை வாங்கி கொண்டு போய் வளர்க்கிறாங்க.
1: The mother took the child.
0: Hallelujah. அருமையானவர்கள், அந்த குழந்தை வளர்கிறது.
1: The child was growing.
0: ஒரு பெரிய மோசே.
1: A big Moses.
0: ஒரு பெரிய தேவனுடைய மனுஷன்.
1: The great man.
0: ஒரு பெரிய தேவனுடைய ஊழியக்காரன்.
1: Great servant of God.
0: Hallelujah. Hallelujah.
1: Hallelujah.
0: அவனை வளர்ப்பதற்கு அந்த தாய் அவள் பொறுப்பேற்றுக் கொண்டாள்.
1: The mother has taken responsibility to bring him up.
0: பாருங்க,
1: look at that.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: குழந்தை சாகவும் கூடாது.
1: The child should not die.
0: பிழைச்சுக்கணும்.
1: It should live.
0: அவள் விசுவாசத்தாய்.
1: She believed.
0: விசுவாசத்திலேயே அந்த நாண பெட்டியை செய்தா.
1: She made the box by faith.
0: எப்படி செய்தா?
1: How did she make?
0: அந்த பெட்டியை நாணல அவள் பின்னி பெட்டியாக மாற்றி.
1: She made the box.
0: அதிலே அவள் நல்ல பிசின் தைலத்தை பூசி.
1: She applied all the gum.
0: ஏன்னா தண்ணி உள்ள போக கூடாது பெட்டிக்குள்ள.
1: The water should not penetrate inside.
0: Hallelujah.
1: The box.
0: அவ்வளோ அருமையா செய்து அங்கே தண்ணியில வைக்கிறாள்.
1: She made it beautiful and left it on the Nile river.
0: அப்ப அந்த தாய்கிட்ட இருந்து அந்த பார்வோன் குமார்த்திட்ட இருந்து குழந்தையை வாங்கிட்டு வந்த பிறகு,
1: the daughter of Pharaoh, she brought the child.
0: அவ என்ன சொல்ற, மோசே என்று பெயரிடுகிறாள்.
1: She named him.
0: ஏன் மோசே பெயரிட்டான்னா,
1: why did she do that?
0: ஜலத்தினின்று இவனை நான் என்ன செய்தேன், எடுத்தேன்.
1: I have taken him from the water.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அருமையான தேவனுடைய பிள்ளையே.
1: Dear children of God.
0: இந்த ஜலம்,
1: this water,
0: அது பாவத்திற்கு ஒப்பானது.
1: It says
0: அதுல நீ எப்போ அழிந்து முழுகி செத்து போயிருப்ப, மூச்சு தண்ணீர் செத்து போயிருப்ப.
1: And you would have drowned.
0: ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து,
1: the Lord Jesus Christ.
0: Hallelujah. அந்த ஜலம் உனக்குள்ளே போகாதபடிக்கு,
1: the water should not penetrate.
0: உன்னை காத்தார்.
1: The Lord protected you.
0: ஜலத்திலிருந்து நீ எடுக்கப்பட்டாய்.
1: You have taken from the water.
0: ஜலத்துக்குள்ள போனே.
1: You went,
0: ஜலத்திலிருந்து வெளியே வந்த.
1: You came out.
0: அதுதான் ஞான ஸ்நானம்.
1: That is baptism.
0: ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் நீ தேவனுடைய ராஜ்யத்தை என்ன செய்ய மாட்டேன். ஆண்டவருடைய பிள்ளைகள்,
1: the children of God,
0: ரட்சிக்கப்பட்டு
1: being saved,
0: பாவம் அவர்களுக்குள்ளே பிரவேசிக்காமல்,
1: the sin should not penetrate,
0: அவர்கள் மனம் திரும்பி,
1: they should repent,
0: அவர்கள் ஞானஸ்தானம் பெற்று,
1: taking baptism,
0: ஜலத்திலிருந்து வெளியிலே வருகிறார்கள்.
1: They are coming out from baptism.
0: பிறகு அவர்கள் வளர்க்கப்பட வேண்டும்.
1: They have to be brought.
0: இப்போ நீங்க வளர்ந்துட்டு வரீங்க.
1: You are growing.
0: அருமையானவர், ஏன் வளர்க்கப்படுகிறோம்?
1: Why we are bringing up?
0: அநேகருக்கு பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் ஏன் பிறந்தோம், ஏன் வாழ்ந்தோம் கேட்டு பாருங்க. யாரோ ஒருத்தர் கூப்பிட்டு,
1: யூ கால் சம்வன்,
0: தம்பி அம்மாவும் வாழ்க்கையின் நோக்கம் என்ன,
1: What is the purpose of your life?
0: அவங்க என்ன பதில் சொல்வாங்க?
1: What answer they
0: say? வாழ்க்கையின் நோக்கம் என்ன?
1: What is the purpose of your life?
0: யாரை கூப்பிட்டு கேட்டு பார்க்கலாமா?
1: Shall we ask someone?
0: லேட் ஆகும்.
1: No.
0: அநேகருக்கு தெரியாது.
1: Many don't know.
0: Yeah. ஏதோ பிறந்துட்டோம்.
1: We born, that's it.
0: வாழறோம்.
1: We are living.
0: அது ஒரு கூட்டம்.
1: One group like that.
0: எப்படியும் வாழலாம். அது ஒரு கூட்டம்.
1: I can live as I like.
0: எப்படியோ வாழ்கிறோம்.
1: We love.
0: அப்படி ஒரு கூட்டம்.
1: We live as we like.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: ஏன் வாழறோம்? எதுக்காக வாழறோம்? எதுக்காக பிறந்தோம்?
1: Why did we born? Why did we live?
0: எங்க அப்பா அம்மா என்ன பெத்து போட்டாங்க, அதனால நான் வளர்ந்துருக்கேன். நான் இந்த உலகத்துக்கு வந்தேன்.
1: My parents brought forth, that's why I come to the
0: world. அப்பா அம்மா பெத்து போட்டதனால நீ வரல.
1: Not because of your parents.
0: அதுதான் நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும்.
1: You have to understand.
0: உலகம் சொல்லும் எங்க அப்பா அம்மா என்ன பெத்து போட்டதனால நான் வந்தேன்.
1: The world may say you are.
0: ஆனா கர்த்தருடைய பிள்ளைங்க என்ன சொல்வாங்கன்னா,
1: the child of God.
0: நான் தாயின் கர்ப்பத்தில் உருவாகுவதற்கு முன்பதாகவே,
1: before I was formed in the
0: mother's womb. உலகம் தோன்றதுக்கு முன்பதாகவே,
1: before the foundation of the
0: தேவன்
1: world.
0: தேவன் என்னை தெரிந்து கொண்டார்.
1: God has chosen
0: Alleluia.
1: me. Alleluia.
0: முன்னாலேயே,
1: before that.
0: Alleluia.
1: Alleluia.
0: அப்ப ஆண்டவர் உன்னை தெரிந்து கொண்டார்.
1: The Lord has chosen you.
0: Alleluia.
1: Alleluia.
0: ஆனால் அவருக்கு தான் தெரியும் ஏன் உன்னை இந்த உலகத்தில் வைத்திருக்கேன். அவருக்கு தான் தெரியும்.
1: He only knows why he is keeping in this world.
0: Alleluia.
1: Alleluia.
0: அவர்தான் யாருன்னு கேட்டீங்கன்னா, பரம குயவன்.
1: And he is the potter.
0: Jeremiah tikirse paath sonnar.
1: To Jeremiah.
0: Poppa anda koyavan veettukku po na unakku solren.
1: You go to the potter's house, I will say.
0: Jeremiah 18th adhigarathile Jeremiah poi paakkarar.
1: In Jeremiah 18 Jeremiah is going.
0: Enna nadakkirathu?
1: What is happening?
0: Ange avan oru kalimannai eduthu அந்த சக்கரத்தை வைத்து சுழட்டி கொண்டிருக்கிறான். ஒரு பாத்திரம் உருவாகி கொண்டிருக்கிறது.
1: He took the clay, put it on the wheel and it was.
0: ஆனால் அது அவன் கையிலே கெட்டு போயிற்று.
1: But it was spoiled in his hand.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: உடனே அதை எடுத்து போட்டுட்டு
1: He just
0: வேறே ஒரு பாத்திரமாக வணங்கிறான்.
1: He made it another vessel.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: உடல.
1: He didn't leave it.
0: அங்கே ஆண்டவர் சொல்றாரு,
1: there the Lord said,
0: ஒரு களிமண் குயவனுடைய கையில இருக்கிறது போல நீங்கள் இருக்கிறீர்கள்.
1: You are as the clay in the potter's hand.
0: இது போல ஒரு களிமண் குயவனுடைய கையில இருக்கிறது போல இருக்கிறீர்கள்.
1: As the clay in the
0: நீ ஒரு களிமண் தான்.
1: You are the clay.
0: யாரு?
1: Who are you?
0: வெறும் கேக்குறாங்க. ஆண்டவர் தானுக்கு மனுஷனை படைச்சாரு.
1: God has created the man.
0: ஆண்டவர் படைச்ச படைப்பு ஏங்க இப்படிப்பட்ட ஒரு மோசமான பாவிகளா இந்த மனுஷருக்கு மாறினாங்க?
1: Why the people have
0: கர்த்தர் படைச்சது பெர்ஃபெக்டா தானே இருக்கணும்.
1: God should have made perfectly.
0: அல்லேலூயா. அப்ப கர்த்தர் அவர் ஒழுங்கா தான் நம்மளை படைச்சார்.
1: God has created.
0: அல்லேலூயா. ஆமென்.
1: ஆமென்.
0: ஆனா
1: பட்
0: மனுஷனை தேவன் எப்படி உண்டாக்கினாரா? செம்மையாகவே உண்டாக்கினார்.
1: God created mankind.
0: ஆனா எதிலிருந்து நீ உண்டாக்கப்பட்டன்றதை நல்லா கவனி.
1: You understand how did you?
0: நீ பரத்திலிருந்து வருகிறதுல எந்த இடத்துல இருந்து உண்டாக்கல?
1: Not from heaven.
0: கீழ தூசி, தூசி.
1: From the dust.
0: நீ யாரு?
1: You are dust.
0: தூசி.
1: You are the dust.
0: மண்டு கூட இல்ல.
1: Not even mud.
0: தூசியில இருந்து நீ வெளியே வந்திருக்கிற.
1: You came out from dust.
0: அந்த தூசியினுடைய சுபாவம்,
1: the nature of that
0: அந்த மண்ணுடைய சுபாவம்,
1: the nature of the mud,
0: அது கெட்டு போற சுபாவம்,
1: it is defiled,
0: அது உடைஞ்சு போற சுபாவம்,
1: it will be broken,
0: அது பாவ சுபாவம்,
1: nature of sin,
0: அது பூமிக்குரிய சுபாவம்,
1: earthly nature.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: இயேசு வானத்திலிருந்து இறங்கி வந்தவர்.
1: Jesus came down from
0: heaven. அவருடைய சுபாவம் வானத்துக்குரிய சுபாவம்.
1: And it is nature of.
0: ஆகவே மனுஷன் கெட்டு போறதுக்கு காரணம் அவன் மண்ணில் இருந்து வந்ததுனால.
1: The man came from mud, that's why.
0: அப்ப ஆண்டவருடைய நோக்கம் என்ன?
1: The purpose of God.
0: தேவனுடைய பிள்ளையே,
1: children of God.
0: ஆண்டவர் உன்னை இந்த மண்ணில் இருந்து உண்டாக்கி ஒரு மனுஷனா தான் ஏற்படுத்தினார்.
1: The Lord made us as a man from
0: mud. இப்ப நான் கேட்டேன் ஒரு கேள்வி.
1: I asked a question.
0: உன் வாழ்க்கையின் நோக்கம் என்ன?
1: What is the purpose of your
0: life? எதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறாய்?
1: Why do you live?
0: நீ யாருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறாய்?
1: What for you are living?
0: நீ எதற்காக வாழ்ந்து கொண்டிருக்காய் என்ற நோக்கம் தெரியுமா உனக்கு?
1: Do you know the purpose of
0: your life? Hallelujah. Amen.
1: Amen.
0: என் வாழ்வின் நோக்கம்,
1: the purpose of,
0: என் ஆண்டவருக்கு தான் தெரியும்.
1: The Lord knows.
0: என்னை குறித்து அவர் ஒரு திட்டம் வச்சிருக்கிறார்.
1: He has a plan about me.
0: எனக்கு என்னை குறித்து ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார்.
1: There is a purpose.
0: அது இந்த உலக தோற்றத்திற்கு முன்னே
1: before the foundation of the world
0: அநாதி தீர்மானத்தின்படி
1: according to his determination
0: அநாதி தீர்மானத்தின்படி
1: according to his everlasting
0: அவர் என்னை முன்குறித்தார்
1: he foreordained
0: hallelujah
1: hallelujah
0: amen
1: amen
0: அதை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்
1: he is fulfilling it
0: hallelujah
1: hallelujah
0: அப்போ இந்த உலகத்தில் மனுஷன் வாழ்கிற வாழ்க்கை 100 வருஷமோ 80 வருஷமோ 70 வருஷமோ எத்தனை வருஷமோ இந்த உலகத்தில் வாழறான்
1: பீப்புள் லிவ் 100 இயர்ஸ்
0: அவங்க வாழ்நாள் குறுகினது தான்
1: தி டேஸ் ஆர் ஷார்ட்டன்
0: ஆனால் அந்த வாழ்க்கை எத்தனை வருஷமோ அத்தனை வருஷமோ எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்குதுன்னு கேட்டிங்கன்னா
1: வை தி ஸ்பேன் ஆஃப் இயர்ஸ் ஆர் கிவன்
0: டெய்லி எதுக்காகன்னா
1: வாட் ஃபார் இட் டெய்லி
0: ஆயத்தப்படு
1: be prepared
0: aayithapadu
1: be prepared
0: parala naalik aayithapattru
1: be prepared tomorrow
0: endra nathra edupara theriyadu
1: we don't know at what time you will take
0: ஒவ்வொரு நாளும் உன்னை ஆண்டவர் aayithapattine irukkaru
1: every day he is
0: aayithapattite irukkaru
1: every day he is preparing
0: aayithapattite irukkaru
1: every day he is
0: hallelujah
1: hallelujah
0: எதுக்காக aayithapadutraru
1: for what
0: hallelujah
1: hallelujah
0: சும்மா போய் பரலோகத்துல மண்ணை கொண்டு போய் வைக்க மாட்டாரு
1: you will not keep the mud in
0: the மண் என்னவா மாற போகுது
1: the mud will become
0: மகிமையா மாற போகிறது
1: become glory
0: hallelujah
1: hallelujah
0: இந்த மண்ணு மகிமையா மாற போகுது
1: the mud will become glory
0: அப்பதான் பரலோகத்துக்கு போவோம்
1: then only we will enter into heaven
0: hallelujah
1: hallelujah
0: தேவன் அழைத்த அழைப்பு
1: the calling of the lord
0: hallelujah
1: hallelujah
0: hallelujah
1: hallelujah
0: ரோமருக்கு நிருபம்
1: in romans
0: 8th chapter 29th வசனத்துல
1: 8 and 20
0: நம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற் பேரானவனாய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன் அறிந்தாரோ அது தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருப்பதற்கு என்ன செய்தார் முன் குறித்தார்
1: God has made man upright but they have sought out many inventions
0: hallelujah
1: hallelujah
0: முன் குறித்தார்
1: he foreordained
0: எதுக்காக
1: for what
0: அவருடைய சாயலுக்கு ஒப்பாக Hallelujah
1: according to his likeness
0: நீ உயரமா இருக்கலாம்

0: truth in
1: Hallelujah.
0: These days.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: அதனால் இன்றைக்கு ஜீவனுள்ள தேவனுடைய சபையில
0: the church of the living
1: god கர்த்தர் வெளிப்படுத்துகிற அவருடைய தயவுள்ள சித்தம் எபேசியருக்கு நிருபத்தில் நீங்க வாசித்து பாருங்க
0: the favor of his will
1: முதலாம் அதிகாரத்தில் ஆறாவது வசனத்தில் எடுத்து வாசிக்கும் பொழுது
0: 1 and 6
1: நம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி நம்ம இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு ஸ்வீகார புத்திரராகும்படி என்ன செய்திருக்கிறார் முன்கூறித்து இருக்கிறார் கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படி பன்னெண்டாம் வசனம் தீர்மானத்தின்படி மூணு காரியத்தை இங்கே சொல்லப்பட்டிருக்கு
0: த்ரீ திங்ஸ் ஆர் டோல்ட் ஹியர்
1: ஒன்று ஆறாவது வசனம் தயவுள்ள சித்தத்தின்படி
0: அக்கார்டிங் டு ஹிஸ் ஃபேவரபிள் வில்
1: இரண்டாவது ஏழாவது வசனம் கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படி
0: அக்கார்டிங் டு தி ரிச்சஸ் ஆஃப் ஹிஸ் கிரேஸ்
1: பன்னெண்டாம் வசனத்தில் அவருடைய தீர்மானத்தின்படி
0: அக்கார்டிங் டு ஹிஸ் டிட்டர்மினேஷன் த்ரீ திங்ஸ்
1: தயவுள்ள சித்தம்
0: the will of favorable
1: hallelujah avade kirubayin aishwaryam
0: the riches of grace
1: adutathu
0: next
1: avarudaya theermanam
0: the determination
1: yeah ishtam illa un ishtam illa
0: not your will or
1: avarudaya theermanam
0: according to his determination
1: avar theermanithar
0: he determined
1: naam yaar
0: who are we
1: avar theermanithar
0: he determined
1: vaalkai avar theermanikkirar
0: he determines
1: hallelujah அப்படி தீர்மானித்தபடினாலே
0: since he determined like
1: hallelujah
0: hallelujah
1: hallelujah
0: hallelujah
1: அந்த மோசே நைல் நதியில அழிந்து போகவில்லை
0: Moses did not perish in Nile river
1: அவளை அந்த மோசே தாயினிடத்தில் கொண்டு வந்துட்டு அந்த தாயை வளர்க்கிறார்
0: the mother of Moses bringing up the
1: Moses ஒரு பெரிய ஊழியக்காரனாக வளர்கிறார்
0: he became the servant of
1: மோசே கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறார்
0: God is preparing
1: hallelujah
0: Moses.
1: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே
0: dear children of god
1: இது எதை குறிக்கிறது என்று சொன்னால்
0: what it shows
1: ஆவிக்குரிய வாழ்க்கையிலே
0: in our spiritual life
1: தேவன் தம்முடைய சபையை கொண்டு சபையின் மூலமாக
0: through the church
1: ஒரு மோசேயை போல
0: like moses
1: ஒரு தீர்க்கதரிசிகளை விசுவாசிகளை
0: the prophets
1: கர்த்தர் உருவாக்கி கொண்டிருக்கிறார்
0: the lord is making the believers
1: hallelujah ஆனா அதுக்கு முன்பதாக பாருங்க அது ஒரு உபத்திரவ காலம்
0: It is the time
1: Upatravam.
0: of trouble.
1: பாடு
0: sufferings.
1: குழந்தைகள்லாம் சாகுறாங்க.
0: And the babies are dying.
1: அதன் மத்தியில மோசே உயிர் பெற்று வருகிறார்.
0: In the midst of that Moses is coming.
1: இது ஆவியானவர்.
0: The spirit of quickening.
1: Hallelujah. உபத்திரம் வரும்.
0: The trouble will come.
1: அடுத்த தாயார்
0: who is
1: சாமுவேலின் புத்தகத்துல பாத்தீங்கன்னா
0: அன்னாள். In Hannah
1: அந்த சாமுவேல் புத்தகத்துல மூணு பெரிய ஆட்கள் இருக்கிறாங்க
0: there are three big people in
1: samuel ஒன்னு சாமுவேல் தீர்க்கதரிசி
0: the prophet the samuel
1: இன்னொன்று சவுல் ராஜா
0: the king of saul
1: இன்னொன்று தாவீது
0: then david
1: இந்த மூணு பெரிய ஆண்டவருடைய பிள்ளைங்க இருக்காங்க
0: great children of god
1: ஆனா ஆரம்பம் எதுல ஆரம்பிக்குது பாருங்க
0: how it starts
1: அந்த அன்னாள் மூலமா தான் ஆரம்பிக்குது
0: it starts from hannah
1: அன்னாள் அங்க முக்கியமான பங்கு வகிக்கிறார்
0: hannah plays a vital role because
1: பெண்ணினால் நிறைய குழந்தை பெற்றெடுக்கிறார்
0: she brought
1: அவ சக்காலத்தி
0: and the penina
1: இந்த அன்னாளை அவள் கேலி பண்றா பரியாசம் பண்றா சித்திரவதை பண்றா
0: she is mocking
1: அன்னாள் அழுதுகிட்டே இருக்கிறார்
0: hannah was weeping
1: hallelujah ஆனா நீங்க எடுத்து வாசித்து பாருங்க
0: you read
1: 1 சாமுவேல் புத்தகத்துல
0: first samuel
1: hallelujah யார் அவளுக்கு ஆறுதல் சொல்லல
0: nobody could comfort
1: ஆனால் அன்னாள் எழுந்தாள் எழுந்திருந்தாள்
0: she stood up
1: நேர ஆலயத்துக்கு போனாள்
0: went to the temple
1: அங்கே போய் அவள் என்ன செய்தாள் இருதயத்தை ஊற்றினாள்
0: she poured out the heart
1: hallelujah
0: hallelujah
1: amen
0: amen
1: கர்த்தர் ஒரு சாமுவேலை கட்டளையிட்டார்
0: the lord
1: hallelujah.
0: commanded samuel
1: அருமையானவர்களே
0: உபத்திரவத்தின்
1: வழியாகத்தான்
0: through the suffering
1: amen
0: amen
1: hallelujah
0: hallelujah
1: எப்பொழுது பாடுகள் உபத்திரங்கள் வருகிறதோ
0: when the trouble
1: அப்பொழுது கர்த்தர் சபையை எழுப்புகிறார்
0: the lord raises the church
1: அந்த அன்னாளை போல
0: like hannah
1: மோசேயின் தாயை போல
0: like mother of moses
1: இந்த தாய்கள் எல்லாம் ஆவிக்குரிய தாய்
0: these are all spiritual mother
1: விசுவாச தாய்
0: and faithful mother
1: hallelujah அருமையான தேவனுடைய பிள்ளையே
0: dear children of god
1: இன்னொரு தாயை குறித்து வேதத்தில் நீங்க வாசிப்பீர்களானால்
0: another mother
1: நியாயாதிபதிகளின் புத்தகத்தில்
0: the judges
1: ஐந்தாவது அதிகாரத்தில்
0: fifth verse
1: ஏழாவது வசனத்தில் வாசிக்கும் பொழுது
0: and seven
1: தேபோராளை குறித்து வாசிக்க
0: we read about deborah
1: இந்த தேபோராள் யார் என்றால்
0: who is deborah
1: அவள் ஒரு தீர்க்கதரிசி
0: she is prophetess
1: அவள் ஒரு நியாயாதிபதி
0: she was the judge
1: கர்த்தர் அவளை எழுப்புகிறார்
0: the lord raises her
1: hallelujah
0: hallelujah
1: எவ்வளவு ஆண் தீர்க்கதரிசிகளை நியாயாதிபதிகளை எழுப்பினார்
0: the lord raised lot of
1: கடைசியில ஒரு பெண்
0: the lastly the woman

0: நியாயாதிபதி.
1: She is the judge.
0: அவள் தான் இந்த டெபோரா.
1: She is Deborah.
0: அவளை குறித்து வாசிக்கிறோம்.
1: We read about her.
0: அங்க என்ன வாசிங்க? ஏனோ டெபோராளாகிய நான் இஸ்ரவேலிலே ஒரு தாயாக எழும்பும் அளவும் அல்லேலூயா.
1: The mother of Israel.
0: அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு தாயாக பெண்ணாகவோ அங்க குறிப்பிடப்படல.
1: It is not like saying
0: தாயாக.
1: As the mother.
0: அந்த தாயின் உள்ளம்.
1: The heart of mother.
0: அந்த தாயின் சிந்தை.
1: The mind of mother.
0: அதுதான் சபை.
1: That is the church.
0: தாயாக நான் எழும்பும் அளவும்
1: till I raise
0: அந்த தேசம் பாழாய் போயிற்று. ஒரு பெரிய சிசராவை ஒரு அவர்கள் அழித்தார்கள்.
1: They destroyed Sisera.
0: அவ்வளவு பெரியதான வல்லமை அவளுக்கு கொடுக்கப்பட்டது.
1: Such a power was given to her.
0: ஞானம் கொடுக்கப்பட்டது.
1: Wisdom given to
0: her. புத்தி கொடுக்கப்பட்டது.
1: Knowledge given to
0: her. Hallelujah.
1: Hallelujah.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே.
1: Dear children of God.
0: ஏன்?
1: Why?
0: ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து பிறந்த பொழுது கூட.
1: When Jesus Christ was born.
0: கன்னி மரியாளை ஆண்டவர் தெரிந்து கொண்டது எதற்காக?
1: Why did the Lord choose
0: Mary? Hallelujah.
1: Hallelujah.
0: ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே.
1: Yes, dear children of God.
0: இப்படி இந்த கடைசி நாட்களிலே.
1: The last days.
0: ஆண்டவர் அற்பமானவைகளை எல்லாம் எடுத்து உபயோகப்படுத்தி.
1: The Lord is using.
0: உன்னையும் என்னையும் இந்த உலகத்தில் வைத்திருக்கிற நோக்கம்.
1: The purpose of keeping us.
0: அவர் உன்னையும் என்னையும் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார்.
1: He is preparing.
0: எதற்காக ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார்?
1: For what?
0: நீ ஆண்டவர் கொடுக்கிற சத்தியத்தின் மூலமாக
1: through the truth of God
0: உன்னை நீ ஆயத்தப்படுத்திக்கொள்.
1: Be prepared.
0: குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தம் பண்ணப்படும்.
1: The horse is prepared.
0: ஜெயமா கத்ரால் வரும்.
1: The victory comes from God.
0: நீ ஆயத்தப்படு.
1: Be prepared.
0: உன்னோடு கூடின கூட்டத்தை ஆயத்தப்படுத்து.
1: Prepare others.
0: உன் தேவனை சந்திக்க ஆயத்தமாயிரு.
1: Get ready to meet God.
0: எப்பொழுதும் ஆயத்தமாயிரு.
1: Get ready.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: கர்த்தருடைய வருகை நெருங்கி போச்சு.
1: The Lord's coming is soon. Not let me to
0: see tomorrow. ஆயத்தப்படு.
1: Be prepared now.
0: ஆண்டவர் பேசும் பொழுதே ஆயத்தப்படு.
1: The Lord speaks to you.
0: இதோ இருக்கிறேன் ஆண்டவரே.
1: Yes, I am here.
0: நான் ஆயத்தமா இருக்கிறேன்.
1: I am ready.
0: நான் ஆயத்தமா இருக்கிறேன்.
1: I am ready.
0: என்னை ஆயத்தப்படுத்தும் ஆண்டவரே.
1: Lord, you prepare me.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: பரிசுத்தாவி அனுப்புகிறார்.
1: He sends the Holy Spirit.
0: அனுப்புகிறார்.
1: He sends the power.
0: அபிஷேகத்தை அனுப்புகிறார்.
1: He sends the anointing.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: உன்னை கர்த்தர் தகுதி படுத்துகிறார்.
1: God makes you to be qualified.
0: எழும்ப வேண்டும்.
1: You have to rise up.
0: எழும்ப வேண்டும்.
1: You have to rise up.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: யாரோ என்று யாரோ செய்யட்டும் என்று வேடிக்கை பார்த்து கொண்டிருக்காது. கர்த்தர் சொல்கிறார் எழும்பு. அல்லேலூயா. உன்னை நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன். உன்னை கொண்டு நான் ஒரு காரியம் செய்ய போகிறேன். நீ ஆயத்தமா இருக்கிறாயா? ஆமாண்டவரே, இதோ நான் ஆயத்தமா இருக்கிறேன். என்னை அனுப்பும். என்னை அனுப்பும். யார் என்னை அனுப்புவார்கள் என்று கொடுக்காதே. கர்த்தர் சொல்கிறார் நான் உன்னை அனுப்புகிறேன். Hallelujah.
1: Hallelujah.
0: இந்த காலவேளையிலே
1: in this morning
0: கர்த்தர் உன்னை அபிஷேக விரும்புகிறார்.
1: The Lord wants to anoint you.
0: ஏனென்றால் நீ ஆயத்தமாக்கப்பட வேண்டும்.
1: You have to be prepared.
0: இன்னும் உன்னுடைய சுபாவம் மாறல. கர்த்தர் உன்னை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார்.
1: The Lord is preparing.
0: உன்னை பரிசுத்தமாக்கி கொண்டிருக்கிறார்.
1: Making you holy.
0: உன்னை ஆண்டவர் புதுப்பித்துக் கொண்டிருக்கிறார்.
1: He is renewing.
0: உன்னை ஆண்டவர் மறுரூபமாக்கி கொண்டிருக்கிறார்.
1: Transforming.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: உன்னை முன்குறித்தார்.
1: He foreordained.
0: உன்னை அழைத்தார்.
1: He called you.
0: உன்னை தெரிந்து கொண்டார்.
1: He has chosen you.
0: உன்னை மகிமைப்படுத்துவார்.
1: He will glorify.
0: Hallelujah. மகிமை மேல் மகிமைப்படுத்தி.
1: He will.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அவருடைய வருகையில உன்னை கொண்டு வந்து சேர்க்க வரைக்கும்.
1: He will bring you.
0: விட மாட்டார்.
1: He will not leave you.
0: ஆகவே தான் பிரியமானவர்களே.
1: That's why children.
0: நமக்கு இருக்க ஒரு பெரிய நிச்சயம் என்ன தெரியுமா?
1: The great assurance.
0: இந்த உலகத்துல நாம் எதை குறித்தும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை.
1: Do not get fear.
0: ஏனென்றால் இது நான் ஏன் இஷ்டமா இந்த உலகத்துல வந்து பிறக்கல.
1: I did not born.
0: நான் ஏன் இஷ்டத்தின்படி வாழல.
1: I didn't
0: live. என்னை அவருடைய அனாதி தீர்மானத்தின்படி இந்த உலகத்தில் என்னை அனுப்பினவர் கடைசி வரைக்கும். பிலிப்பியர் முதலாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தில் வாசிக்கும் பொழுது உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் கிறிஸ்து இயேசு நாள் பர்யந்தம் தொடங்கினவர்
1: அவர்தான்.
0: எபிரேயர் 12
1: ஹீப்ரூஸ் 12
0: விசுவாசத்தை தொடங்கினவர்
1: ஹல்லேலூயா.
0: அவர் தான் துவங்குவார்.
1: He will start it.
0: அவர் தான் முடிப்பார்.
1: He will finish it.
0: அவர் தான் ஆரம்பிக்கிறார்.
1: He will begin.
0: நீயா வரல இங்க?
1: Why did you come?
0: உன் இஷ்டம் இல்ல.
1: Not your wish.
0: கர்த்தர் தான் உனக்குள்ள இதை ஆரம்பித்தார்.
1: The Lord has started.
0: ஆரம்பித்து வைத்தவர் அவர்.
1: He started it.
0: அவர் தான் முடிப்பார்.
1: He will finish.
0: அவருக்கு ஒப்பு கொடுத்து கொண்டே இரு.
1: Okay, come on.
0: ஒப்பு கொடுத்து கொண்டே இரு.
1: Come on.
0: அவருடைய கரத்தில் உன்னை ஒப்பு கொடுத்து கொண்டே இரு.
1: You commit yourself.
0: ஆரம்பித்தவர் அவர்.
1: He started it.
0: துவங்கினவர் அவர்.
1: He started it.
0: முடிக்கிறவர் அவர்.
1: He will finish.
0: அல்பாவும் ஒமேகாவும் அவர். அவர், ஆதியும் அந்தமும் அவர், அவரே ஆரம்பிக்கிறவர், அவரே முடிக்கிறவர். எல்லாரும் எழுந்து நிற்போமா. இந்த காலவேளையிலே தேவனுடைய பிள்ளையே, உன் வாழ்வின் நோக்கம் என்ன? உன்னை கர்த்தர் எங்கெதுக்காக வைத்திருக்கிறார்? புசிப்போம், குடிப்போம், நாளைக்கு சாவோம் என்று உலகத்தார் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நாம் புசிப்போம், குடிப்போம், சாவோம் என்று அல்ல. நான் என் இயேசுவுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அவருக்காக நான் வாழ்கிறேன், அவருக்காக மரிப்பேன், அவருக்காக என்னை ஒப்பு கொடுத்துக்கிறேன். என் பலன் அவருடையது, என்னுடைய ஞானம் அவருடையது, என்னுடைய எல்லாம் அவருடையது, என்னுடைய குடும்பம் அவருடையது, என்னுடைய பிரயாசம் அவருடையது. நான் எதெல்லாம் செய்யறனோ எனக்காக அல்ல, என் இயேசுவுக்கு, என் இயேசுவுக்காக, அவருக்காக நான் வாழ்கிறேன். அவருக்காக என்கிற நிச்சயம் உன் வாழ்க்கையில் இருக்குமானால் நீ வெட்கப்பட்டு போவதில்லை. ஓ ராகாபாரா சந்தரபா, உன்னை கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறார். ஆயத்தமாயிரு, ஆயத்தமாயிரு, ஆயத்தமாறு, ஆயத்தப்படு.
1: Hallelujah, stotram, tudikram, tudikram, tudikram, andavare, hallelujah. Thank you, Jesus, thank you, Jesus, thank you, Jesus. So, ayatta padu, unnodu kuda irukkarale, ayatta padathi endru sonna devan thagappune, andavare, naangal ummai sandhikkumbadiyaga, karthave, neer engalai ayatta padathi kondirukkireer, adarkaga ummai stotrikkirom. Tho ulaga thotrathukku munbe neer engalai munkurithir, engalai peyar solli azhaithir, andavare, adarkaga naangal ummai stotrikkirom. Hallelujah, stotram, stotram, stotram. Tho karthave, oru thaai thetruvathu pole neer engalai thetrukkira devan, andavare, தாயை காட்டிலும் நீங்கள் அதிகமாய் நேசிக்கிற தேவனாக இருக்கிறீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, அதோ மோசேயின் தாயை கொண்டு நீர் ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரப்பா, அந்த மோசேயை நீர் பராமரித்தீரே ஆண்டவரே. 3 மாதம் ஆண்டவரே ஒழித்து வைத்து தகப்பனே அந்த குழந்தையை வளர்க்க நீர் கிருபை கொடுத்தீரே. அதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டபடினால அந்த மோசே ஒரு பெரிய தேவ மனிதனாக வந்து ஆண்டவரே இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவரே ரட்சிக்கும்படியாய் நீர் தெரிந்து கொண்டீரே கர்த்தாவே, ஸ்தோத்திரி. ஜனங்களைபடியாக பராமரிக்கும்படியாக நீர் வைத்தேரே. அதுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் கர்த்தாவே, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேபோராளை கொண்டு தகப்பனே அந்த இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சித்தீரே ஆண்டவரே, நியாயாதிபதியாய் வைத்தீரே கர்த்தாவே. அந்த சிரசா ஆண்டவரே மரித்து போகும்படியாக ஆண்டவரே தேபோராளை கூட நீர் கிரியை செய்த தேவன் ஆண்டவரே. அந்த இஸ்ரவேலுக்கு ஆண்டவரே ஒரு தாயாக அவள் விளங்கினது போல ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் ஆண்டவரே சபையை நீர் போஷித்து நீர் காப்பாற்றுகிறீர் ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சபையின் மூலமாக நாங்கள் ஆண்டவரே ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஞானப்பாலை குடிக்கும்படியாக ஆண்டவரே பலமான ஆகாரத்தை நாங்கள் புசித்து ஆண்டவரே நாங்கள் வளர்ந்து கனி கொடுக்கத்தக்கதாக ஆண்டவரே நீர் எங்களை வைத்திருக்கிறீர். அதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உமக்கு உண்மையாக சபைக்கு உண்மையாக காணப்பட்டு கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தப்படும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். இதோ இந்த நேரத்தில் நீர் வெளிப்பட்டாலும் நாங்கள் உம்மோடு கூட எடுத்துக்கொள்ளும்படியாய் நீர் எங்களை இப்பொழுதே நீர் ஆயத்தப்படுத்துவீராக ஆண்டவரே. எங்களோடு கூட இருக்கிறவர்களை நாங்கள் ஆயத்தப்படுத்தும்படியாக ஆண்டவர் நீர் கிருபை தரும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்கள் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்துவீராக. கரைத்திரை அற்ற சபையாய் சபையை நீர் ஆயத்தப்படுத்தும், எங்களோடு இருக்கிறவர்களை நீர் ஆயத்தப்படுத்தும் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறப்பா. இதோ நாங்கள் உண்மை தைரியமாக சந்திக்க, மகிழ்ச்சியோடு சந்திக்க கர்த்தாவே, இந்த உலகத்தில் கர்த்தாவே நீர் எங்களுக்கு எதை நீ நியமித்திருக்கிறீர்களோ அதை நாங்கள் முடித்தவர்களாக ஆண்டவரே. நற்கிரியை தொடங்கினவர் அதை கர்த்தாவே நாள் பறைந்து நடத்துகிற தேவன் ஆண்டவரே. அந்த கிரியையை நாங்கள் முடித்து ஆண்டவரே கம்பீரமாக உண்டு சமூகத்தில் வர நீர் அனுக்கிரகம் பண்ணும். எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாகவே.
2: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.

ஞானத்தோடே உலகத்துக்குள் புறப்பட்டு போங்கள். திட மனதாயிருங்கள். நன்மையானவைகளை பற்றி கொள்ளுங்கள். யாருக்காயிலும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள். சோர்ந்து போனவர்களை பலப்படுத்துங்கள். பலவீனரை தாங்குங்கள். துன்பப்படுகிறவர்களுக்கு உதவி புரியுங்கள். எல்லா மனிதரையும் கனம் பண்ணுங்கள். பரிசுத்த ஆவியின் வல்லமையில் சந்தோஷித்து ஆண்டவரில் அன்பு கூர்ந்து அவரையே சேவிப்பீர்களாக. பிதா, குமாரன், பரிசுத்தாவியுமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய ஆசீர்வாதம் உங்கள் மேல் தங்கி என்றென்றைக்கும் உங்களோடே நிலைத்திருக்க கடவது.

வருத்தப்பட்டு பாரம் சுமக்கின்றவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இழைப்பேன்.

கைவிடுவதுமில்லை என்று கர்த்தர் உணர்ந்தார்.